எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: அப்பா என்னாச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புதெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டுனு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பாருவோம். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலேயே கொட்டிட்ட ஜூஸ.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் ஹோக கழிச்சு விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இன்னும் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போதாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ, என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இத வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: தூவும் பூபழை நெஞ்சிலே, ஓ வாசமே சுவாசமே வசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOPN சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.
3: வணக்கம். நீத்தார் பெருமை அதிகாரத்துல இறுதி குரல், கடைசி குரல், 10வது குரலை இன்று பார்ப்போம். இது வந்து ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்தை சொல்லக்கூடியது. இன்றைக்கு நம்ம நினைத்து பார்த்தோம் என்று சொன்னா அதனுடைய கருத்து வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஜீரணித்த முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அது என்ன குரல் என்று சொன்னால், அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். அப்ப யார் அந்தனர்? இப்ப நாம தொடர்கள் எல்லாம் பார்க்கிறோம், நூல்கள் வந்திருக்கு. திரு சோ அவர்கள் கூட எழுதியிருக்காரு, எங்கே பிராமணன் இல்லை யார் பிராமணன். அந்தனர் என்று சொன்னா பிராமணன், பிராமின் என்று சொல்லுகின்றோம். அப்ப இங்க வள்ளுவர் இந்த இறுதி குரல்ல யார் அந்தனன், யார் பிராமணன் என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். பிறப்பினால ஒருவர் ஒரு அந்தனர் குலத்திலே பிறந்து விட்டார் என்பதனால் அவரை நம்ம அந்தனர் என்றோ பிராமணன் என்றோ சொல்ல முடியாது. மற்ற குலத்தில் பிறக்காதவர்கள் அந்தனர்கள் இல்லை, நம்ம நான் பிராமின்ஸ் சொல்றோமே, அப்படி சொல்ல முடியாது என்று அன்றே வள்ளுவர் சொல்கின்றார். அப்ப யார் பிராமணன் என்பதற்கு வள்ளுவர் ஒரு இலக்கணம், ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கம் சொல்கின்றார். இந்த விளக்கத்துக்கு யார் பொருந்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே அந்தனர்கள். மற்ற அந்தனராக பிறந்தேன் என்பதனால என் பெயருக்கு பின்னால நான் ஐயர் என்று போட்டுக்கொள்வேன் இல்லை என்று சொன்னால் அதனால நான் வந்து பிராமின், அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இங்கே வள்ளுவர் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய சர்ச்சையக்கு வித்து இடுகின்றார். அந்தனர் என்போர் அறவோர். அந்தனர் என்று சொன்னால் யார்? அந்தனர் என்போர் யார்? அறவோர், தர்மம் செய்யக்கூடியவர்கள், அருள் குணம் கொண்டவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள், கருணை குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்படி வாழக்கூடியவர்கள், பிற உயிர்களுக்கெல்லாம் நன்மை செய்து இரக்கத்தோடு கருணையோடு வாழக்கூடியவர்கள் தான், அருள் குணம் கொண்டவர்கள் தான் இங்கே அந்தனர் என்போர். யார் என்று கேட்டால் அறவோர். மற்ற அது மட்டுமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். எந்த உயிருக்கும்? இங்க ஆறறிவு படைத்த மனித உயிர்கள் மட்டுமில்ல, ஓரறிவு ஈரறிவு என்று சொல்லக்கூடிய, நம்ம சாதாரணமா ஒருவரை பற்றி சொல்லும் போது சொல்லுவோம், ஒரு புழு பூச்சிக்கு கூட தீங்கு நினைக்காதவர், ரொம்ப நல்லவர், அவருக்கா இப்படி வந்து விட்டது என்று அவருக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்ம சொல்றோம், நாங்க இப்படி யாருக்குமே தீங்கு நினைத்தது இல்லையே. அப்ப இந்த மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக ஓரறிவு இருக்கக்கூடிய, இல்லை நம்ம சொல்றோமே இந்த ஒன் செல்ட் அமீபா, இல்லை என்று சொன்னால் மற்ற விலங்குகள் இரண்டு செல் மூன்று செல் என்று சொல்லி பார்க்கின்றோமே, அப்படி அந்த அமீபாலேருந்து ஹைட்ராலேருந்து இன்னைங்க ஒரு ஜெல்லி ஃபிஷ்லேருந்து நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம், ஒரு மீன்லேருந்து தவளையிலேருந்து பாம்புலேருந்து எல்லாமே உயிரினங்கள் தான், செடி கொடிகள் கூட உயிர் பெற்றவைதான் என்று பார்க்கின்றோம். அப்போ அந்த இடத்துல இங்கே சொல்லுகின்றார் அந்தனர் என்பது. அப்போ அந்த நீத்தார் பெருமை இறுதி குரலில் வள்ளுவர் நம்மளை பெரு ரொம்பவே அதிகமாக சிந்திக்க சொல்கின்றார். அந்தனர்கள் என்பது யார் என்று கேட்டீர்கள் சொன்னால், பிறப்பினால யாருமே அந்தனர் என்று ஆவதில்லை. அந்தனர்களாக எப்படி ஆகிறார்கள், எப்படி பிறப்பினால யாருமே துறவி ஆக முடியாது, நீத்தார் ஆக முடியாது, உயர்ந்தவர்கள் ஆக முடியாது. அப்போ எதுவுமே பிறப்பில் இல்லை. எப்படி நம்ம வந்து யாருமே வந்து குற்றவாளியாக பிறப்பதில்லை, குற்றவாளியாக உருவாக்கப்படுகிறார்கள் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ பிறக்கும் போதே யாருமே வந்து குழந்தை பிறந்த உடனே நம்ம அந்த குழந்தை இப்படி எல்லாம் வரும் என்று யாரும் கணித்து சொல்ல முடியல. இல்லை கணித்து சொன்னால் கூட அது வளர்க்க வேண்டும். அப்போ சரியான வளர்ப்பு முறை அதுதான் நம்மை மாற்றுகின்றது. நம்ம வந்து எவ்வளோ நல்ல, இப்போ ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்த குழந்தை கூட ஏதாவது ஒரு திருடன் கடத்தி கொண்டு போய் அவனை திருடனாக மாற்றி விடலாம். அப்போ அவங்க அப்பா பரம்பரை திருடன் அவன் இல்லை, ஆனால் சூழ்நிலையினால் அப்படி அவனுக்கு தெரியாத அறியாத வயதில் அதுதான் சரி என்று அவன் வளர்க்கப்பட்டு அவன் அப்படி மாற்றப்படுகின்றான். இல்லை ஒரு சின்ன குழந்தை போய் ஒரு பெரிய வீணை வித்வான் வந்து தத்தெடுத்து வீணை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அந்த குழந்தை வீணை அழகாக வாசிக்கின்றது. அப்போ எதுவுமே வந்து பிறப்பினாலே வரக்கூடியதில்லை, நம்மளுடைய செயல்களால் தான் வருகின்றது என்பதை இங்கே வள்ளுவர் ரொம்ப அழகாக புரிய வைக்கின்றார். சிந்தி

வைக்கின்றார், உணர வைக்கின்றார். அந்தனர் என்போர் அறவோர், அந்தனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் யார் என்று கேட்டால் தனியாக அடையாளம் தெரியும். நீங்கள் அப்படியே அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். இவர் வந்து அந்தனரா இல்லையான்னு எப்படி தெரியும் என்று சொன்னால், அவருடைய பேச்சு பார்த்தாலே ரொம்ப இரக்கமான பேச்சு, கனிவான பேச்சு, யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருக்கக்கூடிய இதமான பேச்சு, மனதை வருடி கொடுக்கிற மாதிரி பேசக்கூடிய தன்மை. எந்த இடத்திலும் எல்லோர்கிட்டையும் ஒரு அடக்கத்தோடு நம்ம சொல்றோமே அமெரிக்கையா இருப்பது. அப்போ இங்க அந்த தன்மையில எப்பொழுதுமே அந்த அடக்கத்தோடு இனிமையாக பணிவோடு பேசக்கூடிய ஒரு தன்மை, அப்படி அது யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் அந்தனர். அது மட்டும் இல்லை, எவ்வுயிருக்கும் நாம் அடிக்கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி வள்ளுவர் இங்க சொல்லுகின்றார், எவ்வுயிருக்கும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். செந்தன்மை அந்த எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாது, அவற்றை அழிக்காது, கொன்று விடாது, மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று வாழ வைத்து இருக்கக்கூடிய, தீங்கு செய்யாமல் இருக்கக்கூடிய, மனதாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் இங்கே அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கக்கூடியவன் தான் அந்தனன். அவன்தான் அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையிலேயே நீத்தார். ஏன்னா அவர்கள் தங்களை புடம் போட்டுக் கொள்கிறார்கள். அப்ப அவர்கள் தான் உண்மையிலேயே வணங்கத்தகுந்தவர் முத்தாய்ப்பாக சொல்கின்றார். நன்றி, வணக்கம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்தா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.

கம்யூனிட்டி ஆர் பிரைட். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்.பி. சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம மனம் திறந்து பேசலாம் நிகழ்ச்சியில என்ன கேட்க போறோம், யாரு யார் கூட மனம் திறந்து பேசணும் அப்படின்னு தான் கேட்க போறோம். சோ பெற்றோர்கள் அவங்க குழந்தை கிட்ட என்ன மனம் திறந்து பேசணும் அப்படின்ற ஒரு 5 டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சோ முதலாவது டிப் என்ன அப்படின்னா, பெற்றோர் என்ன சொல்லி கொடுக்கணும் அவங்க குழந்தைக்கு பார்த்தோம்னா, ரெஸ்பெக்ட். எல்லாரும் எல்லார்கிட்டையும் ரெஸ்பெக்டா பழகணும். அதாவது தங்களோட அதிக வயதுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சிறு வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலுமே அவங்களுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் தான் எல்லா பெற்றோரும் அவங்க குழந்தைக்கு சொல்லி தரணும். இந்த 5 டிப்புமே எப்பவுமே ஒரு நாள் சொல்லிட்டு அப்படியே விட்டுடக்கூடாதுங்க. டெய்லி ஒவ்வொரு நாளும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்து ஒவ்வொரு நாளுமே இது எல்லாமே அவங்களுக்கு கற்பித்துட்டே இருக்கணும். இரண்டாவது டிப் என்ன அப்படின்னா, இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கெட்ட விஷயத்திலயோ இல்ல தீய வழியில போறாங்க அப்படின்னா, அவங்களும் வந்துட்டு தீய வழியில போகாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ நல்வழியப்படுத்தணும். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அங்க போலாம் இங்க போலாம் வீட்டுல போய் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு பல பேர் நம்மளையும் கூப்பிடுவாங்க. சோ நம்மளாம் அப்படி போகக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா, நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். சோ இந்த மாதிரி இந்த டிப்ப நீங்க உங்க குழந்தைகிட்ட பேசுங்க. சோ மூணாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய் பேசக்கூடாது. எப்பவுமே உண்மையா இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்டர்ஸா இருந்தாலும் சரி, தெரியாதவங்க இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே உண்மையா பேசணும். ஏன்னா நம்ம மேலயே இப்ப தப்பு இருக்கு. சோ ஏதோ ஒரு விஷயத்துல என் மேல தப்பு இருக்குன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் சோ அத தப்புக்கு தான் துணை நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதுமே நிக்க கூடாது. நம்ம மேல தப்பா இருந்தாலுமே எது உண்மையோ எது நீதியோ அந்த சைடு மட்டும் தான் நிக்கணும். இந்த முக்கியமான டிப்ப ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே அவங்கவுங்க சில்ட்ரன்ஸ்க்கு கண்டிப்பா சொல்லி தரணும். நான்காவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேர் பண்ணணுங்க. இப்போ வந்துட்டு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா, வந்துட்டு சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்கள்லாம், ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அம்மா என்னை இவங்க அடிச்சாங்க அது அவங்க அடிச்சாங்க, காலையிலேருந்து இது பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சின்ன பசங்க சொல்லுவாங்க. ஆனால் போக போக போக அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகும்போது யாருமே பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து ஒரு நிமிஷம் கூட பேசுறதே இல்லைங்க. ஸோ இந்த பழக்கத்தை அவங்க வந்து கைவிடணும். அவங்க டெய்லி அவங்க ரெகுலர் லைஃப்ல என்ன நடக்குது, இப்போ சப்போஸ் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே சரிதாங்க, காலேஜுக்கு போறாங்களா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வரைக்கும் அவங்க எப்படி அந்த காலேஜ்ல ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து கண்டிப்பா ஷேர் பண்ணணும். இந்த ஷேர் பண்றதுக்கு முன்னியமா ரெண்டு பேருக்குமே நன்மைகள் இருக்கு. ஒன்னு, உங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன் இருந்தா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருந்தா அதை அவங்க ஷேர் பண்றதுக்கு மூலியமா அவங்க மன அழுத்தம் கண்டிப்பா கம்மியாகும். அதே மாதிரி தாங்க பேரண்ட்ஸ்க்கும். பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு வளர வளர அவங்களுக்கு வயசு ஆக ஆக வந்துட்டு ஒரு தனிமையா இருக்கிறோம் அப்படின்ற ஃபீல் வரும், இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒருத்தவங்க போய் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும் போது தான் அவங்களுக்கும் ஒரு உற்சாகமே இருக்கும். ஒரு அவங்க கிட்ட பேசுற அந்த டைமிங் வந்துட்டு ஒரு பாண்டை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த 4th டிப் கண்டிப்பா வந்துட்டு ஒவ்வொரு குழந்தைகளுமே அவங்க பெற்றோர் கூட ஷேர் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 5th டிப் வந்துட்டு, நல்ல விஷயத்தை மட்டுமே மத்தவங்களுக்கு சர்க்குலேட் பண்ணணும், நெகட்டிவ் விஷயம் இருந்தா அதை அப்படியே தவிர்க்கணும். இப்ப ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்த பாக்குறாங்களா, இல்ல யாரோ ரோட்ல போகும்போது யாரையோ அடிக்கிறாங்களா, இல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்களா, சோ அது வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டோம் இல்ல இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டோம், இவங்க இப்படி கெட்ட வார்த்தை பேசுறாங்க, இன்னைக்கு நான் அடிச்சதை பார்த்தேன், இன்னைக்கு சண்டை போட்டதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணக்கூடாது. நல்ல விஷயம், ஒருத்த பார்ட்டி நடந்து போனாங்க, நான் கிராஸ் பண்ணி விட்டேன், சோ சீட்ல பஸ்ல போயிட்டு இருந்தோம், சோ சீட்ல இடம் விட்டோம். சோ இந்த மாதிரி நல்ல விஷயத்த மட்டுமே ஷேர் பண்ணும், கெட்ட விஷயமா இருந்தா அதை அப்படியே விட்டுணும். சோ நல்ல விஷயத்த ஷேர் பண்ண நிறைய நல்ல வைப்ஸ் கிரியேட் ஆகும். ரெடியூஸ் நெகட்டிவிட்டி அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். சோ இந்த 5 டிப்புமே ஒரு நாள் வந்துட்டு பேரண்ட்ஸ் உட்காந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தனா கண்டிப்பா அவங்க மனசுல நிக்கவே நிக்காது. ஒவ்வொரு நாளுமே நீங்க சொல்ல சொல்லதான் குழந்தைங்க மனசுல அது ஆழமா பதியும். இன்னைக்கு நம்ம மனம் திறந்து பேசலாம் நிகழ்ச்சியில ஒரு பெற்றோர் அவங்களுடைய குழந்தைங்க கிட்ட என்னெல்லாம் பேசணும் அப்படின்றத கேட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஆஷா. இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்.பி. சமுதாய வானொலி.

எட்டு. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே அபி. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹாப்பினஸ். ஸோ இன்னைக்கு ஏன் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ண அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா இப்போ எங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசினாலும், என்னடா என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு எது கேட்டாலும், எல்லாரும் வந்து எங்க என் லைஃப் ரொம்ப டிப்ரெசிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து ரொம்ப சோகமாவே எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாரும் சொல்றாங்க. இதை பார்க்கும்போது ஒரே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல வந்து நம்மளோட ஹாப்பினஸ் எவ்வளவு முக்கியம், அதை எப்படி நம்ம அதை நோக்கி எப்படி ஓடணும், அதை எப்படி நம்ம கெயின் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த பத்திலாம் பேசினா நல்லா இருக்கும் நான் விருப்பப்பட்டதுனால இந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா ஃபீல் பண்றது, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும்ல, அப்படிதான் நான் வந்து ஹாப்பினஸ் டிஃபைன் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஹாப்பினஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து சின்ன வயசுல வந்து இந்த காத்தாடி விடுறது, அந்த ஒரு பலூன் வாங்கி கொடுத்தா அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆகுறது, அந்த மாதிரி நிறைய அந்த ஏஜ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸைட் ஆகும், பட் ஸ்டில் ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா அப்போ அதுதான்டா நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்ட பொருள் கிடைச்சோன்னு இருக்க ஒரு ஃபீலிங் வந்து இப்ப கிடைக்காது. ஸோ ஹாப்பினஸ் சேஞ்சஸ், ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஹாப்பினஸ் சேஞ்சஸ். ஸோ வந்து இப்போ நம்மளோட ஹாப்பினஸ் எப்படிலாம் வந்து கெட்டு போகுது, அது எப்படிலாம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஜாலியாக சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், நீ பாரு எவ்வளோ கம்மியாக படிக்கிற, உன் பக்கத்து வீட்டில் இருக்கவன் பாரு எப்படி படிக்கிறான் அப்படின்னு அங்கே ஆரம்பிச்சது தான் இந்த நம்மளோட ஹாப்பினஸை கெடுக்கிறதுக்கு வந்த கம்பேரிசன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வளர்ந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸோ ஒரு நாலு பிளேஸ்க்கு அப்படி கொஞ்சம் ஒரு சோஷியலாக எல்லா இடத்துலையும் பழகிறதுக்கு ஒரு பிளேஸ் போகிறப்பெல்லாம் எல்லாரும் வந்து அன்வான்ட் அட்வைசஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. தேவையில்லாமல் நம்மளை வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மளை பேசுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறோன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்ம அழகாக ஜாலியாக கிளம்பி வந்திருப்போம் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸைட்டடாக, அங்கே நல்லா ஹாப்பியாக போவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்தவொன்னும் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஒல்லியாக இருந்த, இப்போ நீ ரொம்ப குண்டாயிட்ட, ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளையாக இருந்த, இப்போ நீ கருப்பாயிட்ட, இந்த மாதிரி பாடி ஷேம் பண்ணுறது, கலரிசம் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசி அப்படியே அந்த இடத்துலயே நம்ம ஹாப்பினஸை கொண்டுருவாங்க. இதனால நம்மளுக்கு என்ன ஆகும், இன்செக்யூரிட்டிஸ் வளரும். இந்த இன்செக்யூரிட்டிஸால நம்ம டிப்ரெஸ்ட் ஆகுவோம். இந்த மாதிரி விஷயத்தால நம்மளோட ஹாப்பினஸ் டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகி, எப்படி சொல்றது, நம்மளோட கேரக்டரே வந்து ஒரு ஹாப்பியான பர்சனாக இருந்தது வந்து இந்த இன்செக்யூரிட்டிஸால சேட் லைஃப்குள்ள நம்ம போகி அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி நம்மளை நம்மளே சந்தோஷப்படுத்திக்கிறது அப்படின்ற விஷயத்த பத்தி பார்க்கலாம். முதல்ல வந்து நம்மளுக்கு செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கணும். நம்மளோட பிளஸ் மைனஸ் எதுவா இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை ஃபர்ஸ்ட் நம்மளே ஏத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த சொசைட்டி ஏத்துக்குதோ இல்லையோ அது செகண்டரி. உங்களுக்கு செல்ஃப்ல வந்துருச்சுனாலே போதும், அந்த சொசைட்டி பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். நீங்க என்ன எனக்கு சொல்றது, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு வந்துடும். அந்த மைண்ட் செட் வந்துட்டாலே போதும், யாராலையும் நம்மளோட ஹாப்பினஸை கொள்ளவே முடியாது. அதுக்கடுத்து நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன் நம்ம நம்புறோம்னா அந்த விஷயத்துல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். யார் வந்து நம்மளை வந்து இல்ல இது இப்படி அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம வந்து அந்த விஷயத்துல கான்ஃபிடென்ட்டா இருந்து நின்னோம்னா அந்த இடத்துல நம்ம ஹாப்பினஸ் கண்டிப்பா யாராலையும் கெடுக்கவே முடியாது. ஸோ நான் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, லைஃபோட அல்டிமேட் கோலே சந்தோஷமாக இருக்கணுன்றது தான். ஸோ உங்களையுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு கூட இருக்கவங்களையுமே சந்தோஷமாக வச்சுருக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்னா ஜஸ்ட் ஒரே சிம்பிளாக ஒன் வேர்டில் சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க அப்படின்னும் போது வந்து உடனே வந்து இந்த லாக் ரூல்ஸ் அகேன்ஸ்டா இருக்கிற விஷயத்தெல்லாம் பண்றது, எனக்கு பஸ்ல ஃபுட் போர்டு அடிச்சுட்டு போறதான் பிடிச்சிருக்கு, நான் ஃபுட் போர்டு அடிச்சுட்டு போவேன், அதுதான் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது, நான் எனக்கு பிடிச்சதா பண்ணுவேன், அந்த மாதிரி ஆங்கிள் நீங்க எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி லாக் அகேன்ஸ்டா இல்லாம, எந்த ரூல்ஸையும் வயலேட் பண்ணாம, எந்த மனுஷங்களையும் அனிமல்ஸையும் நம்ம என்விரான்மெண்ட்டை ஹார்ம் பண்ணாம நம்ம ஹாப்பினஸை தேடணும். அது எல்லாமே கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, எல்லாருமே சந்தோஷமா ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த செக்மெண்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே அபி, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: आप राय। நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Peace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போ தான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு பேன் வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வீல் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வீல் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி.
2: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இத உங்களுக்காக வழங்குறது MOP சமுதாய வானொலி 107.8.
3: மல்லிகா, நீங்க வீட்டு வேலை செய்றீங்க இல்லையா? ஒரு நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு? காத்தால இருந்து எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காத்தால வீட்டுல?
4: காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு, வீட்டுல வேலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் வீட்டு வேலைக்கு. திரும்பி 2 மணி வரைக்கும் முடிச்சிட்டு சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் டைமு. திருப்பி 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும்.
3: இப்போ வீட்டிலிருந்து கிட்டக்கு இருக்கா வேலைக்கு போ இடையெல்லாம், இல்ல எப்படி போறீங்க? சாப்பாடுகள்லாம் என்ன பண்ணுவீங்க?
4: சாப்பாடு அதுலயே 4 மணிக்கு எழுந்திருக்கும் போதே பண்ணிக்க வேண்டியதுதான். 29C முடிச்சோம், 1ஆம் தாரீக்கு வந்து இறங்க வேண்டியதுதான். அதெல்லாம் மந்தவெளியில இருந்து.
3: மந்தவெளியில ஏன் வேலை செய்யாம 1ஆம் தாரீக்கு வரீங்க?
4: பழகி போச்சு இல்ல, 15 வருஷமா லட்சுமிபுரத்துல தானே இருந்தோம், பழகி போச்சு. அதனால அங்கேயே மாமூலா பழக்கமா புடிச்ச வீட்டுல இருந்தே புடிச்சு வேலை செஞ்சு வரோம். இப்ப புதுசா அங்க போய் வீடு இல்லாம அங்க போனோம், அங்க புதுசா வேலை செய்யறதுக்கு இல்ல, பழகின வீட்லயே அங்க வந்து வரோம்.
3: வீடு இல்லாம அங்க போனா புது வீடு வாங்குனீங்களா இல்ல எதுக்காக மாந்தவெளிக்கு போயிட்டீங்க? வண்ணாந்துறையில இருந்து
4: வாடகை கொடுக்க முடியாத போயிட்டோம். நான் அந்த வரையில ஹவுசிங் போர்டு ஏதோ கொஞ்சம் வாங்கிக்கணும் போயிருக்கிறோம்.
3: எப்படி வீடு கட்டினீங்க? வீட்டு வேலையை செஞ்சுட்டு எப்படி வீடு கட்டினீங்க?
4: வீட்டு வேலை செஞ்சு ஹவுசிங் போர்டு வாங்கியிருக்கிறேன்.
3: எப்படி பண்ணுங்க?
4: வீட்டு வேலை சேமிப்பு தான், கஷ்டப்பட்டு சேமிப்பு வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் வாங்கி திருப்பி நான் போட்ட காசை திரும்பி எடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஏதோ ரொட்டேஷன் பண்ணிக்கின்னு அது வாங்கணும். வீட்டு வேலை செஞ்சுதான்.
3: இப்ப நிறைய வீட்டுல வேலை செய்றீங்க இல்லையா? ஒரு 3 நாள் வீட்டுல வேலை செய்யப்பீங்களா? அவங்க எப்படி உங்களுக்கு பாக்குறாங்க? மரியாதையா பேசுறாங்களா இல்ல திட்டுவாங்களா?
4: எல்லாம் எனக்கு புடிச்சு போனவங்கதான் அவங்க விடாம வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. வீட்டு வேலை செய்ய ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்யறாங்க. அதனாலதான் அவசியம் போடு என்னால வாங்க முடியுது. வீட்டு வேலைக்கு அதெல்லாம் வாங்க முடியும்.
3: உங்களுக்கு எத்தனை பசங்கள்?
4: 3 பசங்களுக்கு
3: படிக்க வச்சிருக்கீங்களா?
4: 3 பசங்களுக்கு படிக்க வைக்கல, 1, 9, 1, 7 அவங்க எல்லாம் மேரேஜ் பொண்ணு பசங்க தான். பொண்ணு பசங்களுக்கு பையனை படிக்க வச்சு ஏதோ வீட்டுல இருக்கிறவங்க உதவி பண்ணி படிக்க வச்சு இப்ப வேலைக்கு போறான். டிப்ளமா படிக்க வச்சு திருப்பி வேலைக்கு அனுப்பிடுறேன்.
3: எங்க வேலை செய்யற பையன்?
4: என்ன ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்கிட்ல வேலை செய்யறான்.
3: உங்களுக்கு எப்படி இருக்கும் வேலை செஞ்ச அப்புறமா? எப்படி இருந்து உங்களுக்கு மனசுல?
4: நல்லா இருக்குது. படிச்சுட்டு வேலைக்கு போறான், ஏதோ நல்லா இருக்குது, ஏதோ கொஞ்சம் சம்பளம் கொண்டு வந்து கொடுக்கறான், சந்தோஷமா தான் இருக்குது.
3: அவங்க படிக்க வச்சு குக்குள்ள எப்படி கஷ்டப்பட்டீங்க?
4: எப்படி படிக்க வச்சது? அது ஆரம்பத்துல இருந்து ஒன்னுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அரசாங்க ஸ்கூல்ல படிக்க வச்சேன். ரெண்டாவது இப்போ காலேஜில் வந்து முஸ்லீம் காலேஜ் ஸ்ரீ பெரம்பலூர் தாண்டி அங்கே எல்லாம் வேலை செய்யறவங்க கொஞ்சம் உதவி பண்ணி பணம் கட்டி படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஆர்கிட்ல ஒரு வேலை அப்படியே கொஞ்சமாக வேலைக்கு போவோம். அங்கங்கே 3 மாதம் 2 மாதம் 1 மாதம் அப்படியே வேலை செஞ்சுட்டே வந்து திரும்பி இப்போ பர்மனெண்ட்டாக வேலை ஆர்கிட்ல சேர்ந்துட்டேன். அந்த கஷ்டம் அதாவது கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வருது.
3: இப்போ உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம், உங்களுக்கு இவ்வளோ வீட்டுக்கு கடை எடுத்திருக்கீங்க, அப்புறமா படிக்கிறதுக்கும் கடை எங்கேயோ எடுத்திருப்பீங்களா, அது எப்படி பண்ணுங்க கிடைக்கிற சம்பளத்துல?
4: ஏதோ கொஞ்சம் சாப்பாடுக்கு சிக்கனமா செஞ்சு மிச்சம் பண்ணி செஞ்சுக்க வேண்டியதான். என்ன பண்றது, அதெல்லாம் சொல்லுமா செக்யூரிட்டி வேலை செய்யறாரு. அவரு இப்பதான் ஏத்தினாரு, 90,000 போய் செக்யூரிட்டி சேர்ந்து இப்ப 3,500 ரூபாய். காலைல 6 மணில இருந்து 6 மணி வரைக்கும் 3,500, நைட்டு 6 மணில இருந்து விடிஞ்சு 6 மணி வரைக்கும் நைட் டியூட்டி. ஒரு 3,000 சம்பாதிக்கிறாரு. அதையும் கூட போட்டுக்கிட்டு ஏதோ சிக்கனமா சாப்பிட்டுக்கணும் மிச்சம் பண்ண வேண்டியதுதான். பையனும் இப்ப கொஞ்சம் காசு கொண்டாந்து கொடுக்குறான்.
3: உங்க வீட்டுக்காரர் எந்த பழக்கம் இல்ல?
4: அந்த எந்த கெட்ட பழக்கமா கிடையாது, ஏதோ சாப்பாடுதான், எந்த இதுவும் கிடையாது, செக்யூரிட்டி வேலை தான்.
3: உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதான் சின்ன வயசுல?
4: எனக்கு தோணுது படிக்கணும், நல்லா பண்ணணும், அப்பா அம்மா படிக்க வைக்கலையே, அதனால தானே வீட்டு வேலை செஞ்சு முன்னேறது.
3: இப்போ உங்களுக்கு யாரோ படிக்க வச்சுக்கிறேன்ற படிப்பீங்களா நீங்க?
4: இன்னும் இல்ல, வயசாகி போச்சு. இப்ப படிப்பு எங்க முடியும்? பசங்க புருஷன் பையன் இவங்களை கவனிக்கதான் சரியா இருக்குது. படிப்புல எல்லாம் இப்ப இந்த வயசுக்கு போய் சேர முடியாது.
3: இவ்வளவு வேலை செய்யறீங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இருக்கும் கடைசி நைட் வீட்டுக்கு போன அப்படின்னா டயர்டா இருக்கா, இல்ல சரி இன்னும் கொஞ்சம் பண்ணணும்ன்ற சுறுசுறுப்பு இருக்கா?
4: சரி 6 மணி 7 மணி ஆகுது, பஸ் புடிச்சு வீட்டுக்கு போனா டயர்டா ஆகுது. வீட்டுல ஏதோ வேலை செய்ய முடியல, அப்புறம் படத்துக்கு எடுத்து எஞ்சி ஏதோ எப்படி முடியுமோ அதை வேலை செஞ்சுட்டு திரும்பி 4 மணிக்கு வந்துருக்கோம். டயர்டுதான், கஷ்டமா வேலை செய்யறோம்ல.
3: இப்போ உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா லீவ் அடிக்கடி போட முடியாது, இவ்வளவு வேலை செஞ்சா உடம்பு சரியா இல்லாம இருக்கும். அப்ப என்ன என்ன பண்ணுங்க?
4: ஊசி போட்டுக்க வேண்டியதா, மாத்திரை சாப்பிட்டுக்க வேண்டியது, வேலையும் பண்ணிக்க வேண்டியதா. ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெஸ்ட் இல்லாம செஞ்சுன்னு வர வேண்டியது, அதனாலதான் இருந்தாலும் அது வருது.
3: இப்ப நீங்க வேலைக்கு போகலன்னா உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவீங்களா, இல்ல யாருக்கிட்ட சொல்லி அனுப்புறீங்களா, இல்லா திட்டுவாங்க இல்லையா அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க?
4: சொல்லிட்டு போயிடுவேன், அவங்க அவங்க வீட்டுல லீவ் எடுத்துக்குவேன், கோயிலுக்கு போறமா வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன்.
3: உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணுவேன்?
4: உடம்பு சரியில்லை அவங்க கிட்ட சொல்லுவேன், போன் பண்ணி சொல்லுவேன், உடம்பு சரியில்லை இன்னைக்கு வர முடியாது அப்படின்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க.
3: சேலரி கட் பண்ணுவாங்களா போலன்னா?
4: யாரும் கட் பண்ணது கிடையாது இது வரைக்கும். அப்படி ஒரு நல்ல வீடுதான் புடிச்சிருக்கேன் நானு.
3: வியாபாரம்
4: பண்ண, கூலி வேலை செஞ்ச, எண்ணெய் எல்லாம் எடுத்து போய் விக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து போய் வச்சேன், காய்கறி வியாபாரம் பண்ண, அரிசி வியாபாரம் பண்ண, எண்ணெய் வியாபாரம் பண்ண, விவசாய வேலை பண்ண ஆரம்பத்துல இருந்து. விழுப்புரம் டவுன் இல்லையா, அதாவது அந்த சைடுல கிராமம் தற்சால் கொண்டு ஒரு கிராமம்,
3: அந்த கிராமம் விட்டுட்டு இந்த சென்னை இவ்வளவு பெரிய ஊருக்கு எதுக்காக வந்துட்டீங்க?
4: ரொம்ப மழை பெய்யாத, ஒண்ணு பெய்யாத, விவசாய வேலையாத, வேலை கிடைக்காம சாப்பாடு கஷ்டமாகி, அதனால ரொம்ப பெரிய குடும்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால சென்னைக்கு வந்து சேர்ந்தோம்.
3: இப்ப சென்னை வந்தனால உங்க பையன் படிச்சா நல்ல வேலையில இருக்கான். இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவான்னு தோணுச்சா? பையன் நல்ல வேலையில இன்னும் கொஞ்சம் ஏத்திதான் போவான், சம்பளம் ஏறும் இல்ல, அப்ப என்ன பண்ணுன்னு நினைச்சுக்கிறீங்க?
4: டிப்ளமோ வரைக்கும் படிக்க முடிஞ்சது. அதுக்கு சேலரி கம்மி சேலரி தான் அவனுக்கு. இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு பார்வையாளரை இப்ப படிக்கிறதுக்கு திரும்பி படிக்கிறான். 27 இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்றான் ஜூலை மாசம். மேல்கொண்டு படிப்பு இன்னும் 3 படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான்.
3: நன்றி வாலிகா.
4: தேங்க்யூ.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
0: நமது பெருமை.
6: உங்க வீட்ல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளோ பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். It's MOP 107.8. It's enriching.

0: மரம் வளர்ப்போம், உயிர் காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Anymore. I'm waiting here from the past 20 minutes. You don't bother to turn up. Just get lost. Don't show me your face ever again.
2: Please. Wait. I'll come.

0: வண்டி ஓரம் கட்டுப்பா, வர்றது ராங் ரூட்டில் வர, அதுவும் வேகமாக வர, காதில் ஹெட்செட் வேற, ஹெட்செட் முதல்ல கழட்டு. லைசன்ஸ் தான் இருக்கா?
1: ஆ இருக்கு சார்.
0: டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? எடு டாக்குமெண்ட்ஸ் எடு.
1: ஆ இந்தாங்க சார்.
0: டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, நீ ராங் ரூட்டில் வந்திருக்க, ஃபைன் கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், அர்ஜென்ட் சார், நம்ம போய் ஆகணும் சார், ப்ளீஸ் சார்.
0: அதுக்கு என்னப்பா பண்ணுறது, நீ கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், அதனால தான் சார் இப்படி வந்தேன்.
0: வண்டி விட்டுட்டு போனி வேணா?
1: இல்லை சார், இது ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். பெட்ரோல் போடுறதான் சார் 100 ரூபாய் காசு இருக்கு, வேறு காசு இல்லை சார்.
0: ராங் ரூட்டில் வந்திருக்கியாப்பா, ஃபைன் கட்டி தானே ஆகணும்.
1: இல்லை சார், வேணா அந்த 100 ரூபா வச்சுக்கோங்க சார். இந்த
2: சென்னை, you've tuned into MOP CRS 107.8 FM, our FM, our community, our pride, and you are now listening to RJ Priyanka and RJ Priyal. Just a moment back, we saw a small enactment on the traffic scenario at present. In our country, there are plenty of rules and regulations, but do we follow even one among them? The biggest problem is traffic. Why should we follow traffic rules? What will happen if we don't follow? What is the necessity to follow them? This is what we'll be discussing in today's segment.
3: So let's take a look at Chennai's traffic condition. As per the statistics available, the compounded annual growth rate of the traffic has risen from 6% in 1992 to 17% in 2008. The highest growth rate is observed at NSK Salai near Kodambakkam railway station, which is about 17%. The number of road accidents and the number of people injured due to road accidents between 2001 and 2011 is increased by 5.8% and 2.4% respectively. Using headphones while driving is dangerous.
4: வாகனம் ஓட்டும் போது ஹெட்போன்ஸை பயன்படுத்துவது ஆபத்தானது.
2: டிரைவிங் करते समय हेडफोन्स का उपयोग करना हानिकारक साबित हो सकता है. Produced and brought to you by MOP CRS 107.8 FM. All these statistics seem really shocking, don't they? Imagine being a witness to these accidents. Now, what can actually be the major reason for such a devastating increase in the number of accidents over these years? The major reason being the sheer carelessness and irresponsibility in the way citizens drive. Let's take the act played previously for an instance. What could be the conclusion of it? There can be many ways it can be perceived. For example, it can conclude with the police taking the case to the higher authority, or it can conclude with the police being lenient and forgiving the boy and letting him go on with his work. Breaking rules seem fun, but then it can be very dangerous and have many negative consequences as well. In this case, it could have led to an accident as well. The youth or the citizens in general, along with the traffic police, have become more lenient and ignorant in terms of following the rules. On this note, let's see what the public and the traffic police officers have to say. RJ Merlin, over to you. What is their opinion?
5: என்னிக்காவது டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா? போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
6: ரெஸ்பான்சிபிளா இருந்தாதான் அது மறுபடியும் பண்ண மாட்டாங்க.
5: நீங்க இருக்க ஏரியால டிராபிக்லாம் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க?
6: ரெகுலேட்லாம் எதுவும்
5: பண்ணல. எப்படி மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காங்க?
6: நம்ம சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. டிராஃபிக் தான் வந்து அதிகமாக இருக்கு.
5: டிராஃபிக் ரூல்ஸ் என்னைக்காவது மீறி இருக்கீங்களா?
7: சிக்னல் ரெட்ல இருந்தாலும் யாருமே ரோட்ல இல்லை, ரொம்ப கிளியரா இருந்ததுன்னா பாஸ் பண்ணி போயிடுவேன் பைக்ல.
5: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல இந்த வாட்டி ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்.
7: காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் விட்டுடலாம், மற்றபடி மற்ற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
5: என்னோட ஏரியால
7: பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
5: என்னைக்காவது டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்க?
8: சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஹெல்மெட் போடாம வரது, அந்த மாதிரி விஷயங்கள். ஹெல்மெட் போடாம வரதே டிராபிக் ரூல்ஸ் தான். சோ அது
5: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றீங்களா, இல்ல இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
8: அது டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன், பண்ணுற மிஸ்டேக்கை பொறுத்து. சின்ன சின்ன இது, நோ என்ட்ரியில் போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு, ஹெல்மெட் போடாமல் போகிறதுக்கு, எங்கே பார்த்தா எல்லாரையும் பிடிக்கிறது கிடையாது. அவங்க சும்மா ஒரு சிலர் தான் இதை சிக்கிறவங்கள பிடிக்கிறாங்க.
5: இருக்க ஏரியாவில் வந்து டிராஃபிக்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, ஜென்ரலாகவே நல்லா இருக்கா இல்லை?
8: ரொம்ப ஒர்ஸ்ட்டு கிடையாது, ரொம்ப ஒர்ஸ்ட் கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது ஓகே.
5: இது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
1: Traffic rules, sometimes.
5: எத்தனை வாட்டி
1: போயிருக்கீங்க? எத்தனை வாட்டின்னா no idea. Many times.
5: அந்த மாதிரி இருக்கும் போது போலீஸ் உங்களை கேட்ச் பண்ணப்ப இது வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா?
1: இல்லை, அந்த மாதிரி டைம்ல பிடிச்சது இல்லை. நான் ப்ராப்பராக போவேன், அப்போ தான் முடிப்பேன்.
5: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் அவங்க இந்த பண்ண மாட்டாங்க, வார்ன் பண்ணி அனுப்பிடணும்னு நினைக்கிறீங்க?
1: இல்லை, வார்ன் பண்ணி அனுப்புனாலாம் இது பண்ண மாட்டாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அது என்ன, சி தெர் இஸ் அ மினிமல் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கணும். சரி, அதுக்குன்னு வந்து ஒரு சின்ன சின்ன இதுக்கெலாம் வந்து 1000 கூட 2000 கூட அது பனிஷ்மெண்ட் கிடையாது. ப்ராப்பராக அந்த பில்லு சரி அதெல்லாம் பண்ணுறது கிடையாது.
5: உங்களோட ஏரியாவில் டிராஃபிக் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கா, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா?
1: இல்லை, இப்போ டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல.
5: இது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
8: எஸ் மீறி
5: நினைக்கிறீங்களா?
8: கண்டிப்பாக
5: நினைக்கிறீங்களா? உங்கள் ஏரியா எந்த ஏரியா?
7: ட்ரிப்ளிகன்ல
5: டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? டிராஃபிக் போலீஸ் இல்லை
7: கண்டிப்பா நான் பேசுறது தான், நான் சொல்ல இருக்கிறது தான்.
5: இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா?
7: எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிருப்போம். அதாவது சிக்னல் போடும் போது கார் எல்லாம் வரலன்னா போகுது, அந்த மாதிரி தான். மைனர் ரூல்ஸ் மட்டும்.
5: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஒரு வாட்டி வான் பண்ணி விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
7: அது ஒவ்வொரு சுச்சுவேஷன் பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் இது வந்து சுத்தமாக ஒபே பண்ணாமல் அவங்க எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ரூல்ஸ் மீறித்தான் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் போலீஸ்க்கு ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ ஏதாச்சும் ட்ரூவாக ஏதாச்சும் ஹரியில் இருக்கும் போது ஃபஸ்ட் டைம் மீறு டிராஃபிக் ரூல்ஸ் மீறதுன்னா வார்னிங் ஆட வரும்.
5: அடையாறில் டிராஃபிக் எல்லாம் எப்படி இருக்குது?
7: ஆமாம், அடையாறில் டிராஃபிக் பிரச்சனை அவ்வளோலாம் கிடையாது. நுங்கம்பாக்கம் ஏரியா மாதிரிலாம் கிடையாது, அடையார் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஏரியா தான். டிராஃபிக் போலீஸ் கூட நிறைய பேர் நிற்கிறாங்க, ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் நிற்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது.
5: ஸோ உங்கள் ஏரியாவில் சூப்பராக இருக்கு.
7: மற்ற ஏரியா பற்றி தெரியாது, நான் வர ஏரியா நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம்ல டிராஃபிக் ஒன்றும் அவ்வளோவா நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி தெரியல.
5: டிரைவிங் கிளாஸ் வந்து 15 தான் கத்துக்கிறாங்க. 15 கத்துக்கிட்டாலே வந்து லைசன்ஸ் கொடுத்துடுறாங்க. 15 போதுமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படுது அப்படின்றீங்களா?
6: அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா 15 போதும். அவங்க ஏன்னா ஓட்டி தான் கடப்புறாங்க. இப்ப வந்து நம்ம ஆர்டிஓ கிட்ட போனோம்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் தெரியும் தெரியாதுன்றது அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாரு. அதனால போதும், ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே வண்டி ஓட்டினவங்க லைசன்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக 15 போதும்.
5: ஆனா தெரியாதவங்களுக்கு கூட லைசன்ஸ் கொடுத்துடுறாங்களே, இது என்ன கதை?
6: அது நீங்க ஆர்டிஓல தான் கேக்கணும்.
5: நம்ம நாட்டுல வந்து நம்ம சட்டத்துல நிறைய டிராபிக் ரூல்ஸ் இருக்கு, அதுவே போதும் அப்படின்றீங்களா? இல்ல இன்னும் டிராபிக் ரூல்ஸ் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றீங்களா?
6: இன்னும் ஆட் பண்ணலாம். இப்ப ட்ரிங்க் அண்ட் டிரைவ், செல்போன் அவாய்டட் எல்லாம் போடுறாங்க. போடுறது வந்து பாதி பேர் தான் ஓபே பண்றாங்க, மீதி பேர் ஓபே பண்ண மாட்டேன்றாங்களே. இப்ப இருக்கிறதே போதும், அதே வந்து நல்ல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும்.
5: இப்ப வந்து இங்க இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரத்துல வந்து அந்த லொகேஷனுக்கு போய் சேருவீங்க?
6: இருக்கும்போது வேற ஏதாவது இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நான் எங்க இருந்து கண்ட்ரோல் ரூமோ இல்ல வேற ஏதாவது ஆபீசர்ஸ்க்கோ மெசேஜ் பண்ணலாம்.
9: இந்த மாதிரி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சா தகவல் சொல்றாங்க, இல்ல பப்ளிக் பப்ளிக் நீங்களே வந்து சொன்னா கூட இந்த மாதிரி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு உடனே வந்து ஸ்பாட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம், தகவல் சொல்லலாம். உடனே இவர் நேரடியாக பக்கத்துல இருந்த டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அவரு போய் பாக்குற மாதிரி இருந்தா உடனே போயிடலாம், இல்ல ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ல அங்க ஆக்சிடென்ட் ஆயிடும் டூ வீலர்ல ஒருத்தர் ஒருவர் அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா சார் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் சார் ஒரு சரி பாயிண்ட் பீசி இருக்காரு அப்படின்றத அவர்கிட்ட சொல்றாருன்னா அது நம்ம போக முடியாது, ஏன்னா இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் சொல்ல முடியாது இல்லையா.
10: லாஸ்ட் க்வெஸ்சன், டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்க, பசங்களை மட்டும் லைசன்ஸ் இல்ல டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு புடிச்சிட்டு பொண்ணுங்களை விட்டுடுறாங்க, இது நல்ல விஷயம் தானா? பொண்ணுங்களையும் பிடிக்கணும் அப்படின்றீங்களா?
9: கண்டிப்பா பிடிக்கணும், சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே, யாருக்கும் வேற வேற கிடையாது.
10: சார் இப்போ வந்து 15 டேஸ்லயே வந்து கார் டிரைவிங் எல்லாமே கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு உடனே லைசன்ஸ் வாங்கிடுறாங்க, 15 டேஸ் போதும் அப்படின்றீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கத்துக்கலாமா?
11: அவங்களுக்கு ஓட்டக்கூடிய தைரியம் வந்துச்சுன்னா ஓட்டலாம், பட் தெளிவு இல்லாம ஓட்டுறது அவங்களுக்கு நல்லது இல்ல. 15 நாள் கத்துக்க முடியாது, புதுசா டிரைவிங் கத்துக்கிறவங்க 15 நாள் கத்துக்க முடியாது, வண்டியை பத்தி பேசிக் தான் தெரிஞ்சுக்க முடியும். வண்டியை ஓட்டி கத்துக்கணும்னா அவங்க வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு மேலே ஆகும், பட் அந்த தைரியம் அவங்க வந்து இந்த ரோட்ல ஓட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஓட்டலாம், இல்லனா தைரியம் ஓட்ட முடியாது.
10: ஓகே,
11: 15 டேஸ் வந்து ஒரு டிரைவிங் லைசென்ஸ்க்குரிய பீரியடே கிடையாது.
10: சரிங்க சார், இப்போ வந்து நம்ம சட்டப்படி டிராஃபிக் ரூல்ஸ் வந்து நிறைய இருக்கு, இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸ் வந்து நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்றீங்களா இல்ல இருக்கிற வரைக்கும் இது போதும் அப்படின்றீங்களா?
11: இங்க படிப்பறிவு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல, பட் இன்னும் மக்கள் விழிப்புணர்வா இருந்தா போதும், ஃபைன் போட்டா மட்டும் போதாது, அவங்கள திருத்திட முடியாது, அவங்களுக்கா அந்த விழிப்புணர்வோட இருந்தால் நல்லா இருக்கும்.
10: இந்த ரூல்ஸ் போதும்ன்றீங்களா இல்ல இன்னும் வேணும்ன்றீங்களா?
11: இருந்தாலும் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்களே.
10: சார் இப்போ வந்து நீங்க எங்க இருக்கீங்க, பக்கத்து ஏரியால ஆக்சிடென்ட் இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து போய் சேருவீங்க சார் அந்த லொகேஷனுக்கு?
11: உடனே போயிடுவோம் மேடம், உடனே செக்யூர் பண்றதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு, நீ வாய்ப்புகள் இருக்கு, ஈஸியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
10: சார் நிறைய மக்கள் சொல்றாங்க டிராபிக் போலீஸ் கரெக்டா வந்து பசங்களை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி லைசன்ஸ் கேக்குறாங்க டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க, பொண்ணுங்களை அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆஸ் எ டிராபிக் போலீஸா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
11: அப்படி இல்ல மேடம், ஒரே ஈவனா தான் பண்றோம், என்ன ஒண்ணு லேடிஸ் விட்டுறவங்க கண்ணீரா அப்படியே விடுறாங்க, அதனால வந்து அவங்கள அந்த நேரத்துல வந்து அனுப்பதான் தோணுதே தவிர அவங்க கிட்ட பேசுறதுக்கோ பாயிண்ட் போடுறதுக்கோ அந்த டைம் கம்மியா இருக்கு, ஏன்னா அவங்க லைசன்ஸ் கேட்கும் போது கண்ணீர்ல இருந்து தண்ணீரா வருது, ஆனா பட் இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஒண்ணு பாயிண்ட் போடுறோம், மினிமம் 100 ரூபீஸ் தான் நாங்க போட்டு அனுப்புறோம்.
2: The general public opinion is that the public agrees that they have broken rules at some point or the other. They are strongly against the concept of bribery. They believe that the police have to remain responsible in doing their duty because this is what will help in making a better traffic scenario in our country. Each one thinks that the traffic scenario in their respective residential area is regulated better than the other. So therefore, we can't say which area is more traffic free than the other. The traffic police officer's point of view in general is that 15 days is not at all enough for learning driving. A minimum of 30 days at least is required. They feel that the traffic rules framed are sufficient, as even with the traffic rules which are so minimum, people don't follow them. They get to the emergency locations as soon as they get the information, that is in a maximum of 3 to 5 minutes if in case there is no traffic jam. They feel that it is necessary to be lenient towards women, mainly because the public may think of it as eve-teasing. Being a regular traveler using a two-wheeler, I was surprised to know that I am unaware of a lot of traffic rules which are very significant. To state a few, on hills where the width of the road is not sufficient for vehicles to pass each other safely, the vehicle going downhill has to stop to the side of the road and allow the vehicles going uphill to pass.

0: 2018 are prohibited from using a mobile telephone while driving, except in the case of an emergency or when talking to a parent or spouse. Motorists are required to use their headlights from sunset to sunrise, and when light conditions restrict visibility to 400 feet or less, motorists with a blood alcohol concentration at or greater than 0.08% are charged with driving while impaired.
1: We've had amateurs like us discussing on the most controversial topic, traffic. Now let's have few guests and the experts voicing their opinions on traffic and the current scenario. The panel discussion will be conducted by Rose. Over to you again, Rose.
2: Hello, Chennai. This is Unga RJ Rose Merlin பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் டிராஃபிக் மற்றும் டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டாலும் டிராஃபிக் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. எஸ்பெஷலி நம்ம சென்னையில் சொல்லவே வேணாம். ஸோ இந்த டிராஃபிக்கை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், இதை பற்றி டீட்டெயிலாக பேச ஃபியூ கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. லெட் மீ இன்ட்ரடியூஸ் தெம். ஃபர்ஸ்ட் கேஸ், டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி சொல்கிறதுக்காகவும், அதை நம்ம மக்கள் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பேச 1000 லைட்ஸில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மனோஜ்குமார் வந்திருக்காங்க. ஹலோ சார்.
3: ஹாய்.
2: காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் ஈவினிங்கில் வீட்டுக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம டிராஃபிக்கை பார்க்குறோம். ஆனால் நாள் முழுவதும் பயணத்தையே தன்னுடைய வேலையாக கொண்ட கார் டிரைவர் மிஸ்டர் சந்திரன் இங்கே வந்திருக்காங்க. ஹலோ சார்.
4: ஹலோ.
2: அண்ட் இவங்களோட சேர்ந்து 2 லிசனர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, மிஸ் மகா அண்ட் தமிழ் அரசன். ஹலோ மகா அண்ட் ஹலோ தமிழ்.
5: ஹாய்.
6: ஹாய்.
2: லாஸ்ட் 10 இயர்ஸாக நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இது எதனால நினைக்கிறீங்க?
6: ஓகே, 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாகனங்கள் கிடையாது, ஆனால் இப்போ வாகனங்கள் அதிகமாயிடுச்சு.
2: கண்டிப்பாக.
6: அது மட்டும் இல்லாமல் 10 இயர்ஸ் முன்னாடி இந்த ஃபாஸ்ட் லைஃப் கிடையாது, இப்போ ஃபாஸ்ட் லைஃப் நிறைய ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் டிராஃபிக் அதிகமாகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஓகே.
6: முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் ஒரு 10 கார் போனால் பெரிய விஷயம், இப்போ ஒரு 100 கார் போகுது 10 கார் போக வேண்டிய இடத்துல. 10 கார் போகிற இடத்துல 100 கார் போச்சுன்னா டிராஃபிக் அதிகமாக தானே இருக்கும்.
2: கண்டிப்பாக.
6: சரியா? ஸோ மக்கள் இப்போ வந்து வேகமான வாழ்க்கைக்காக ஓடிட்டு இருக்காங்க, அதனால தான் டிராஃபிக் அதிகமாக நான் நினைக்கிறேன்.
2: ஸோ வெஹிக்கல் வந்து அதிகமாயிடுச்சு, இதனால தான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு.
6: ஆமாம், டே டு டே லைஃப்ல காம்படிஷன் அதிகமாக அதிகமாக எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறாங்க. அந்த காலத்து நடந்து போனா போதும், இப்போ நடந்து போனா முடியவே முடியாது. ஸோ அதனால எல்லாம் வெஹிக்கலுக்கு மாற மாற மாற டிராஃபிக்கும் அதிகமாகுது.
2: ஃபைன் மகா. சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி?
7: அதான் மேடம், முன்ன விட அதிகம் வண்டி இப்ப பெருத்து போச்சு. முன்னெல்லாம் வண்டி கம்மியா இருந்தது, பல ஆக்சிடென்ட் எங்கேயுமே ஆகல, எங்கேயோ ஒன்னும் ஆகும். இப்ப பகுதி பகுதியில் ஆக்சிடென்ட் ஆகுது, கிட்ட கிட்ட வர்றத விட்டு என்ன ஆகுது, வண்டி ஒன்று அடி ஆகுது, ஆளுங்களும் அடி வாங்குறாங்க.
2: ஓகே. ஸோ மகா சொன்னதை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. மிஸ்டர் தமிழரசன் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
8: ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பசங்கள்லாம் ரேஸ் ஓட்டுறாங்க.
2: ஓகே.
8: டிராஃபிக்கில் ரேஸ் ஓட்டுறது,
2: டிராஃபிக்கில் ரேஸ் ஓட்டுறாங்க.
8: ஆமாம், டிராஃபிக்கில் ரேஸ் ஓட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க, அதாவது நார்மலாக ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஓட்டும் போது இந்த பெண்டு போடுறது, அதனால வந்து அந்த ஓட்ட தெரியாமல் இருக்காங்க. அதாவது நார்மலாக ஓட்ட.
2: ஓகே. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சில வேலைகள்லாம் அதனால
8: பண்ணப்போ அந்த கேர்ள்ஸு, அந்த வயசானவங்க, அவங்கெல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. அது இல்லாமல் இப்போ இந்த இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ரேஸ் ஓட்டும் போது அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் வந்துடுது, நான் வின் பண்ணுறேன், நீ வின் பண்ணுறேன், இல்லை அவன் வின் பண்ணுறப்போ அவங்களுக்கு மோட்டிவேஷன் வருது. அப்போ என்ன பண்ணுறான், போகிறவன இப்படி தள்ளி விட்டுறான், அவனுக்கு வர அவனை இப்படி கீழே தள்ளுறது, இல்லை அவனை ஆட்டி விடுறது, கொண்டே போய் அந்த எஜ்ஜில் வச்சு தள்ளுறது, அது மாதிரி. அப்புறம் வந்து எங்கே இப்போ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பொறுமை கிடையாது, அவங்க சிக்னல்லே சிக்னல் ரெட்டு போட்டிருந்தாலும் போகிறானுங்க, எல்லாம் கிரிக் எதையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த போலீஸ்காரங்க இப்போ வந்து பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி போகிறது, அப்படியே அவங்க ஸ்ட்ரெயிட் நடுவில் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க சந்துக்குள்ளே பூந்து போயிடுறது, இப்போ அந்த மாதிரி தான் நடக்குது.
2: ஸோ டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்டைலாக போகிறான், அப்படி போகிறான் அப்படின்றதுனால விழுந்துடுறாங்க,
8: ரேஸ் ஓட்டுற
2: பக்கத்தில் இருக்கவங்களையும் வந்து நாசம் பண்ணிடுறாங்க.
8: அது போகிறப்போ அவங்க இப்படி இவங்க நேராக போகிறது
2: கீழே விழுந்துடுறாங்க. யா, ஓகே. ஸோ ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்க, இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
9: மகான் சந்திரன் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இருந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அஸ் அ ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது அங்கே எப்படி ஆக்சிடென்ட் ப்ராபிலிட்டி இருக்கும்போது இங்கே ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்குது, ஆக்சிடென்ட் ஆன் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ரொம்ப அதிகம். அதே தவிர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்க மெயின் இஷ்யூஸ் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சிடென்ட்டுக்கு. அது மாதிரி எலிஜிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதில்ல, ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் லைசன்ஸ் இல்லாதன்ட்டு வந்து பெரியவங்க வந்து வண்டி கொடுத்துறது இன்னும் வெளியே அதிகமாக நடக்குது. ஸோ யாராவது இப்போ ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிறதில்ல முக்காவசி ஆக்சிடென்ட் கேசஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் இந்த மாதிரி சந்திரன் மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமா என்ன பண்றது, சம்பாதிக்கணும், வீட்டுக்கு உழைச்சி கொடுக்கணும் நிறைய அப்படின்றதுல வந்து ரெஸ்டே இல்லாம வண்டி ஓட்டுறாங்க. கொஞ்சமா தூக்கம் ரொம்ப தூங்கிட்டு வண்டி ஓட்டுங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரெஸ்டே எல்லாம் வண்டி ஓட்டுறதுனால அவங்க வந்து ரொம்ப கண் முடிச்சு நைட் ஃபுல்லா இருப்பாங்க. திரும்பி மார்னிங் அப்படியே தொடர்ந்து ஷிஃப்ட் எல்லாம் ஓட்டுறதுனால பாத்தீங்கன்னா ரெஸ்டே எல்லாம் ஓட்டுற நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து ஓட்டினா பிரச்சனை இருக்காது. சைன் போர்ட்லாம் இருக்கும், அதை கவனிக்க மாட்டாங்க சார். கரெக்டா இந்த சைன் போர்ட்லாம் பார்த்து ஓகே என்னென்ன இது சைன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மதிச்சு டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சைன் போர்ட்ஸ் யாரும் கவனிக்கிறது இல்லை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ், இன்னைக்கு இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட் எல்லாம் சொன்ன மாதிரி பேஷன்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து போகிறதில்லை யாருமே. ஸோ சென்டர் மீடியம் தாண்டி ரைட்டில் வந்து ஓவர் டேக் பண்ணி ஸோ ஆப்போசிட் வர வண்டியை வந்து விடாமல் ரெண்டு பேரும் நடுவில் மாற்றி ஜாம் பண்ணி ஸோ ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக ப்ராப்பராக ரூல்ஸை மெயின்டைன் பண்ணினா ஆக்சிடென்ட் குறையும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. மக்கள் வந்து டியூ டு த ஃபாஸ்ட் வந்து இதுவுமே கன்சிடர் பண்ணுறது. இப்போ நம்ம இங்கே கேட்க நம்ம பேசுகிறத கேட்டுருக்கு எத்தனை பேர் வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருப்பாங்க, அது மாதிரி விஷயம் நடந்துருக்கு. ஸோ தே ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் அபவுட் திஸ். கொஞ்சமாக சென்சிபிளாக வண்டி ஓட்டும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி கிளம்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை. லாஸ்ட் மூமெண்ட்டில் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு கரெக்டான டைமில் போயிடணும்னு சார் தப்பு இல்லையா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நம்ம வந்து ரோடு சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லுங்க. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டெவலப்பிங். ஸோ ஒன்ஸ் டெவலப் ஆகிட்ட அப்புறமா வந்து ஸோ இன்னும் சொன்ன டைமில் நம்ம ஒரு ரீச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கேன். அதனால் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு 5 to 10 minutes முன்னாடி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டா கரெக்டான டைம் போய் சேரலாம். சர்ச் பண்ண வேண்டாம். ஸோ ஆக்சிடென்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்.
2: ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதே ஒரு ரீசன், அண்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இது இன்னொரு ரீசன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறப்ப மக்களுக்கு ஆர்டிஓ வந்து ரிட்டன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, அது நெசசரி நினைக்கிறீங்களா? தேவையாது. மகா சொல்லுங்க. மகா,
6: நான் எழுதும் போது எனக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கலை, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணதை பொறுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும் பாஸ் ஆ ஃபெயிலானுட்டு. அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றின க்வெஷ்சன்ஸ் தான் இருந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப தெரியணும். ரோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ரோடுக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: சந்திரன் சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் காலத்தில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு டிரைவராக இருக்கீங்க, பட் லைசன்ஸ் வந்து முன்னாடியே நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும், ஏஜ் வயசு என்ன இருக்கும்
7: இப்போ? அப்போ நான் லைசன்ஸ் எடுக்கும்போது 35 வயசு.
2: இப்போ என்ன வயசு உங்களுக்கு?
7: தனக்கு பார்த்தீங்களா 35 வயசு பண்ணா.
2: ஸோ நீங்கள் அந்த காலத்திலே வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, அப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது இந்த மாதிரி ஏதாவது இருந்தது? ஓகே. ஸோ இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த மாதிரி எழுதுற எக்ஸாம் ஆமாம் கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து அவசியம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
7: இல்லை, அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது அவசியமே இல்லை.
2: ஆமா, 30 நாள் நல்லா ட்ரெயின் பண்ணி கத்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யா, ஓகே. தமிழரசன், நீங்க சொல்லுங்க, ஆர்டிஓல வந்து இந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, இது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
8: ஆ, அவசியம் தான். ஐ திங்க் அது அவசியம் தான் நினைக்கிறேன்.
2: அவசியம்னு நினைக்கிறீங்க? யா, கிரேட்.
8: ஏன்னா ஆமா அவசியம் தான் நினைக்கிறேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 10th or 12th பாஸ் பண்ணியிருந்தாதான் லைசன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதுக்காக. ஏன்னா சிலர் வந்து 8th standard, சிலர் வந்து சும்மா ஏமாத்துவாங்கல்ல. ஸோ அதனால அந்த எக்ஸாம் அவசியம் தான் நினைக்கிறேன்.
2: ஐ திங்க் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். சார், நீங்கள் சொல்லுங்கள், ஆர்டிஓவில் இந்த மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
9: ஆமாம், ஆர்டிஓ இப்போ லைசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 8 போடாமல் லைசன்ஸ் தர மாட்டாங்கல்ல. ஸோ அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி ரிட்டன் எக்ஸாம்.
2: பட் 8 போடாமலும் வந்து நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கிடுறாங்களே, அது எப்படி சார்?
9: 8 போடாமல் லைசன்ஸ் வரவங்க இன்றைக்கி நிறைய ஏழ்ரை சந்திக்கிறாங்களே.
2: Yes, of course.
9: ஓ, ப்ராப்பராக 8 போட்டு லைசன்ஸ் வாங்கினா ப்ராப்பர் லைசன்ஸு. பார்த்தீங்கன்னா அந்த கா அப்போ வந்து ரிட்டன் எக்ஸாம் இருந்தது, இப்போ வந்து ரிட்டன் பதிலாக ஆன்லைன் அவங்க மகாசன் மாதிரி இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ன்றதான் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. அது தவிர கண்டிப்பாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் யாருக்கும் கரெக்டாக லைசன்ஸ் கொடுக்குறதுல. சப்போஸ் அவங்க எல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த டேட்டில் வர சொல்கிறாங்க பேப்பர் பண்ணிவிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக், அது தவிர அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ் வி ஆர் கண்டக்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், அப்புறம் இன் கார்பரேட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். அது வந்து வி ஆர் கிவிங் ஆல் த கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் டு த பப்ளிக் அபவுட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
2: ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி இது வரைக்கும் டிராஃபிக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லி தந்துருக்காங்களா?
6: நான் ஸ்கூல் படிக்கும்போது சாலை விதிகள்னு ஒரு போயமே எங்களுக்கு உண்டு தமிழில். ஸோ அதை போயம் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, லெசனே எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வச்சு மாரல் சயின்ஸ் கிளாஸஸில் ஸ்டோரிஸ் மூலமாக டிராஃபிக் எவ்வளோ, டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ முக்கியம், ரோட்டில் சின்ன குழந்தைங்களாம் எப்படி நடந்து போகணும், எப்படி கிராஸ் பண்ணணும், எந்த லைட் போட்டால் நீங்கள் கிராஸ் பண்ணலாம், எந்த லைட்டுக்கு வந்து நீங்கள் நிற்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு சின்ன வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம். சோ அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு ஞாபகம் வச்சுதான் எனக்கு வந்து வண்டி ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
2: விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா?
6: சொல்லி கொடுக்கறது அவசியம், எல்லாமே சொல்லி கொடுத்தாதானே வரும். குழந்தைலன்னு சொல்லி கொடுத்தாதான் வரும், 50 வயசு சொல்லி கொடுத்தா வராது இல்லையா? சோ ஸ்கூல்ல இருந்தே ஒரு லெசனாவே வச்சு இதை சொல்லி கொடுத்தா எனக்கு ஈஸியா இருக்கும். சாங்ஸா லெசனா வச்சு சொல்லி கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். கதை சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சோ கதை மூலமா இதை சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
2: ஓகே மகா கிரேட். சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, நீங்க முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு டிராபிக் ரூல்ஸ் பத்தி ஏதாவது சொல்லி
7: தந்துருக்கீங்களா? அப்போ அவ்வளவு கிடையாதுமா?
2: ஓகே, இல்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி, இப்படி இருக்கணும், குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டக்கூடாது, அப்பலாம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தந்துருக்காங்களா?
7: இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லி
2: கொடுக்கல.
7: அதெல்லாம் காம்பிடிஷன் ஸ்கூல்ல நாங்க படிச்சோம்.
2: சரி, இப்ப படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா?
7: அது நல்லா இருக்கும். இப்ப சொல்லி படிக்கிற பசங்க
2: அது சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஓகே, தமிழரசு நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்ச ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இதை லேர்ன் பண்ணிருக்கீங்களா? உங்க டீச்சர் சொல்லி தந்திருக்காங்களா?
8: நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
2: ஓகே,
8: அப்பதான் எனக்கு தெரியும் அந்த ரெட்னா நிக்கணும், ரெடியா இருக்கணும், அப்புறம் கிரீன்னா போகணும், அந்த இதெல்லாம் அப்பதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் போட்டிருப்பாங்க, அது அப்போ அந்த அதுக்கு முன்னாடிதான் நம்ம, அதுக்கு பின்னாடிதான் நம்ம இருக்கணும், சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து மூவ் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சிலர் வந்து சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் அந்த வாக் பண்றது மனுஷ, அதாவது சிக்னல்ல பாத்தீங்கன்னா அந்த கிரீன் சிக்னல் எல்லோ சிக்னல் நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு இருக்கும்.
2: ஓகே, ஃபைனலாக எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க அப்படி தானே? ஓகே, சொல்லி தந்தாங்க, சரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக இதை உங்ககிட்டயே கேட்கணும், நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் வந்தது இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தந்திருக்காங்களா? அண்ட் இது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
9: நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஸ்கூலுக்கு சரியாக போக மாட்டீங்க போல இருக்கேன். எல்லா ஸ்கூல்லுமே வந்து கற்றுக்கொடுக்க ஸ்கூலே கிடையாது. ஈவன் சின்ன ஸ்கூல்ல இருந்து எல்லா ஸ்கூலுமே வந்து பிரைமரிலிருந்து ப்ரீ பண்ணி எல்லாருக்கும் பசங்களுக்கும் வந்து, ஏன்னா இந்த இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேசிக் திங், அந்த ரோட்டில் நடந்து ரோடை கிராஸ் பண்ணாமல் இவங்க இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ட்ராவல் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் ரைட்டுங்களா? ஸோ எல்லா ஸ்கூல்லுமே எல்லாருக்கும் இதை பற்றி பேசிக் எல்லா கற்றுத்தராங்க. ஆனால் இது மாதிரி ஸ்கூலில் நீங்கள் சொல்லும் போது பசங்களுக்கு வந்து எல்லாம் பாடமாக கற்றுக் கொடுக்கும்போது எல்லாம் எழுதிட்டு மார்க் வாங்கணுமா யோசிக்கிறாங்க தவிர அதை ஃபாலோ பண்ணுற யோசிக்கல செகண்ட் சொன்னார். ஸோ நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயமே வந்து இட் இஸ் ஃபார் அப்ளிகபிள் ஃபார் லைஃப். அதனால வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்காக தான் படிக்கிறோன்றதை நிறைய பேர் மறந்துட்டு வெறும் மார்க்காக மட்டும் படிக்கிறாங்க. அதை படிக்கிறத கரெக்டாக லைஃப்பில் அப்ளை பண்ணால் எவ்ரி திங் வில் பி ஃபைன்.
2: நார்மலாகவே நிறைய மக்கள் சொல்கிறாங்க டிராஃபிக் போலீஸ், அதாவது பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் அவங்கள விட்டுடுறாங்க, பசங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள 1000 கேள்வி கேட்டு நிற்க வச்சிருக்காங்க. அது உண்மையா? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க?
6: இல்லை, அது உண்மைன்னு நான் நினைக்கல. ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது சைதாபேட் சைடில். ஒரு ஆட்டோ வந்து அவர் ரைட் டர்ன் எடுக்கணுங்கிறதுக்காக என்னோட காரை கட் பண்ணி அவர் போனார். சரி, கார் எனக்கு அடி வாங்கிடக்கூடாதுன்னு பக்கத்தில் கேப் இருந்துச்சு, நான் வந்து வந்தேன். நான் வந்து வந்த போது ரெட் சிக்னல் ஆயிடுச்சு எனக்கு, நான் மிடில் ஆஃப் த ரோட்ல
2: நிற்கிறேன்.
6: அப்படி ஒரு சுச்சுவேஷன்.
2: ஓகே,
6: சரி பண்ண தப்பு பண்ணிட்டோம், எப்படி இருந்தால் நெக்ஸ்ட் சைடில் காப் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க பிடிப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், அந்த இடத்துல காப் இல்லை. ஆக்சுவலி நான் போனேன், வண்டி காப் ஓனம் கட்டினாரு, அவர் சொன்னாரு ஆட்டோக்காரன் தூரத்துல இருந்து அவர் பாத்துருக்காரு, ஆட்டோக்காரன் பண்ணின தப்பு தாமா, நீ பயப்படாத, நீ பயப்படாம ஓட்டு, இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் சார். நான் தப்பு பண்ணல சார், நான் இங்கேருந்து நான் அதை பார்த்தேன், தைரியமா வண்டி ஓட்டு, பெண்கள்லாம் நல்லா வண்டி ஓட்டணும். ஏன்னா எல்லா பெண்களும் என்ன நினைக்க, அதாவது பெண்களை பத்தின என்ன ஐடியா இருக்குன்னா ஜென்ரலா ஸ்பீடா போவாங்க, சடனா பிரேக் அடிச்சிருவாங்க, சரியா வண்டி ஓட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நீ இருக்க கூடாது. Yeah, he is really a great person. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிராஃபிக் கப் அண்ட் தேங்க் டு ஹிம். நான் மேலே பயந்துட்டு தான் போனேன். அஃப்கோர்ஸ் தப்பு என் மேலது இல்லை, ஏன்னா எனக்கு வந்து பனிஷ்மெண்ட்டில் பஞ்ச் பண்ணுறவங்கள காட்டிலன்னு எனக்கு ஒரு பயம், ஏன் தப்பு கிடையாது. ஸோ இருந்தானே ஆட்டோக்காரன் மேலே தான் தப்பு, இட்ஸ் ஓகே, அவர் போயிட்டாரு, நீங்கள் பயப்படாமல் ஓட்டுங்க, நோ ப்ராப்ளம், ஆல் தி பெஸ்ட்னு சொன்னார். ஹீ இஸ் சச் அ நைஸ் காப். உண்மையில எனக்கு டிராஃபிக் போலீஸ் பற்றி ஒரு பயம் தான் இருந்தது, அச்சுச்சோ லைசன்ஸ் வாங்கிடுவாங்களோ, ஏன்னா அப்படி தான் வெளியில் காத்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறது அப்படி தான் நமக்கெல்லாம். ஸோ நான் போனேன், அன்னிலேருந்து என்னோட எண்ணம் மாறுச்சு. ஒரு 3 weeks முன்னாடி நடந்தது, அன்னிலேருந்து எண்ணம் மாறுச்சு. ஸோ தே ஆர் ரியலி ஃப்ரெண்ட்லி.
2: ஓகே ஓகே மகா. சந்திரன் சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் விட்டுடுறாங்க, ஆனால் ஆண்கள் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தாலும் அவங்கள தான் நிற்க வச்சு 1000 கேள்வி எல்லாம் கேட்டுட்ருக்காங்க, இது உண்மையா? உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா?
7: எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி நடக்கவே இல்லை.
2: வருத்தமா சொல்றீங்களா இல்ல ரொம்ப சந்தோஷம்?

0: ஏன்னா நான் பார்த்தேன், என் கண் முன்னாடி நடந்தது இது. நாங்கள் பசங்க ரெண்டு பேர் தான் போவோம், ஆனா வந்து எங்களை விட்டுறாங்க. பொண்ணுங்களாம் ட்ரிபிள்ஸ். ஏன் இந்த இங்க வெளியில
1: கேம்பஸ்,
0: ஆமா இந்த கேம்பஸ் நிறைய நான் வெளில பாத்துருக்கேன், பொண்ணுங்களாம் ட்ரிபிள்ஸ் போவாங்க, ஆனா அவங்க விட்டுறாங்க. ஆனா வந்து நாங்கெல்லாம் அதாவது எங்க அதாவது நார்மலா போனாலே பிடிச்சாடுறாங்க எங்களை, அப்படி வளைச்சு வந்து லட்டில அடி வாங்குவாங்க, அடி வாங்குவோம், அடி வாங்கி எங்களை பிடிப்பாங்க. அதே பொண்ணுங்கன்னா அது விட்டுறாங்க.
1: ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு
0: சார். அதுவும் இல்லாம இப்ப வந்து நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் போறோம் அப்படின்னா விட்டுருவாங்க. அதாவது பசங்க எல்லாம் போனா பிடிச்சிருவாங்க. அதே பின்னாடி ஒரு பொண்ணோ ஏதோ இருந்தா விட்டுருவாங்க. நான் இதே நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அதாவது எங்ககிட்ட எல்லாமே இருந்தது, பக்கம் எல்லாமே லைசன்ஸ்லேருந்து ஆஸ்பத்திரிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பக்கம் நான் கரெக்டாக தான் வச்சுருவேன். ஆனால் எங்களை வளைச்சி பிடிச்சி எங்களை ஒன் ஹவர் பிடிச்சி நிற்க வச்சு யார் வண்டி என்ன இதுன்னு கொஸ்டின் கேட்டாங்க. இதே இன்னொருத்தவங்க அவர் பார்த்தா அவர் குடிச்சிட்டு அவர் குடிச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வண்டியில் வந்து பின்னாடி ஒரு பிள்ளை இருந்தோன்னு விட்டாங்க. அதான் இந்த மாதிரி இப்போ பொண்ணுங்க பின்னாடி இருந்தால் விட்றது. ஏன் எனக்கே நடந்திருக்கு, நிறைய பேர் ரோட்டில் பிடிச்சிட்டு வந்தாங்க, நானும் போகும்போது விட்டாங்க.
1: சோ நிறைய வாட்டி மாட்டிருக்கீங்க போல, ரொம்ப நொந்து பேசுறீங்க.
0: அடியே வாங்கிருக்கேன்.
1: ஓ ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். பட் எல்லா டிராபிக் போலீஸுமே இந்த மாதிரி கிடையாது இல்லையா? யாராவது ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்?
2: டிராபிக் ஆக்சுவலா வந்து பயஸ் சட்டம் வந்து எனக்கு பயஸ் தான், எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இருக்கு, சமமா தான் இருக்கு. வந்து நைட் டைம் உங்க சொல்ற மாதிரி இந்த தம்பி போனாரு மாட்டினாரு அப்படின்ற போது, ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய டூ வீலர், இப்போ அவர் டூ வீலர் வந்து கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தது காணாமல் போச்சு ஒரு ஒன் இயர் முன்னாடி வேலை செய்யலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு டூ வீலர் பிடிச்சா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக விசாரிச்சு அதை விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி லேடிஸ் வந்து போகிறாங்க, வந்து அவங்களோட சேஃப்டிக்காக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள்ஸ் போகிறாங்கன்னா ஒரு லேடியை வந்து இன்னொருத்தரை இறக்கி விட்டு போனாங்க. இதே பாய்ஸ்லாம் போனாங்கன்னா ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் இறங்கு மீது ரெண்டு பேர் போகணும்னு சொல்லிடுவோம். ஸோ இவர் நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சி போகணும்னு சொல்லுவோம். பட் இன்றைக்கி வந்து ஒரு லேடிஸ் போகிறாங்க ஒரு அர்ஜென்ட் போகிறாங்கன்ற போது அவங்கள இறக்கி விட்டு போகும்போது இந்த மாதிரி நம்ம தமிழ் மாதிரி பசங்க வந்து லிஃப்ட் வேணுமா நான் இவங்க போயிட்டு போனேன் கேட்கறதுனால நம்ம வந்து இறக்கி விட முடியல. ஸோ அதனால சரி பரவாயில்ல அவங்க போட்டு அவங்களும் சின்ன எக்ஸம்ஷன் அவ்வளோ தான். எக்ஸம்ஷன்றது அவங்களுக்கு ஜஸ்ட் நேம் ஆகலாம் போவாதீங்க நம்ம சொல்லி தான் போகும் தவிர அந்த இடத்துல அவங்க பனிஷ் பண்ண முடியாது. பட் பாய்ஸ் வந்து இறக்கி விட்டு போகலாம். நான் இதே வந்து நான் கரெக்டாக வந்து இல்லைம்மா நீங்கள் இறங்கி தான் போகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சார் போலீஸ் நீங்களே வந்து சேஃப்டி இல்லாமல் கேட்க மாட்டீங்களா?
1: ஓகே சார், நைட் டைமாக இருக்கும் போது இப்படி பண்ணுறது தப்பு கிடையாது. பட் மார்னிங் டைம்லயே வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் பொண்ணுகளை விட்டுடுறது அந்த மாதிரி
2: மார்னிங் டைம்ல பாருங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி லைக் மகா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யாருனாலும் லைசன்ஸ் இல்லை லைசன்ஸ் தான் சரி லைசன்ஸ் இல்லைன்ற போது ஜென்ரலாக வெஹிக்கல் செக் எல்லாரும் வெஹிக்கல் செக் பண்ணுறோம். லைக் லேடிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுல எவ்ரிபடி ஆர் ஸ்டாப்பிங் அண்ட் வி ஆர் டூயிங் ப்ராப்பர் செக் ஃபார் எவ்ரி ஒன். ஜென்ரல் பயஸ்லாம் எதுவுமே கிடையாது.
3: இல்ல சார் சொன்ன மாதிரி அந்த டிராபிக் காப் என்கிட்ட லைசன்ஸ் கேட்டாரு. லைசன்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த தப்பு தெரிஞ்சிட்டு அவர் லைசன்ஸ் கேட்டாரு. அவரோட டியூட்டி அந்த இடத்துல அவர் செஞ்சாரு. பட் ஹி டிட் பனிஷ் மீ பிகாஸ் ஹி நோ தட் ஐ டிட் கமிட் எனி மிஸ்டேக்.
1: ஓகே, நீங்க எந்த தப்பும் பண்ணல
3: அப்படிங்கறதால வேற வரி இல்லாம நான் அந்த ஆட்டோ கார டேக் இல்லன்னா என் வண்டியை சத்தியமா அவர் இடிச்சிருப்பாரு. பிரண்ட்ல ஃபுல்லா இடிச்சிருப்பாரு அந்த ஆட்டோ கார ஓவர்டேக் பண்ணது அந்த விதம்.
1: ஓகே,
3: சோ அதனால லைசன்ஸ் காட்ட சொன்னாரு. நீ உண்மையிலே வந்து உனக்கு வந்து ஏஜ் இருக்கா லைசன்ஸ் இருக்கா இல்லை சும்மா எடுத்து வண்டி ஓட்டுற எல்லாருமே சின்ன பசங்களை இப்போ கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைசன்ஸ் கேட்டார். லைசன்ஸ் காமிச்ச உடனே பயப்படாமல் ஓட்டுங்கன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார்.
1: ஓகே, பொதுமக்கள் வண்டி ஓட்டும் போது நார்மலாக பண்ணக்கூடிய தப்புக்கள்லாம் என்னென்ன?
3: நார்மலாக வந்து பையன் பொண்ணு ரெண்டுமே பண்ணுற தப்பு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது.
1: ஓகே,
3: அதுலேயும் கொடுமை என்னன்னா முன்னையாவது வந்து கீபேட் இருக்கும் தொடலாம், இப்போ டச் ஸ்க்ரீனு, டச் ஸ்க்ரீனில் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
1: கண்டிப்பாக
3: சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் ரெண்டுமே டூ வீலர் போனா சைட் அடிக்கிறாங்க. இது இன்னும் தப்பு. சைட் அடிக்கிறதா தான் தப்பு இல்ல, ஓரமா நின்னு சைட் அடிச்சுட்டு போங்க. நீங்க அடிக்கிறதுனால மத்தவனுக்கு கஷ்டம்.
1: நேத்து போல மகா உங்களுக்கு,
3: ஆமா நேத்து நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது பையன் ஏ பாரு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பின்னாடி நான் வந்துகிட்டு இருக்கேன் வண்டியில. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஜீப்ரா கிராசிங்ல ரோட் கிராஸ் பண்ணும்போது ஜென்ரல் பப்ளிக் பண்றது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி கிராஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்களே நாங்கள் வண்டியை வந்து ஜஸ்ட் கிளட்ச் கொடுத்து நாங்கள் வண்டி நவுத்துவோம். அப்போ திருப்பின்னு ரெண்டு பேர் ஓடி வந்து கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் எப்படி ஒண்டி ஓட்டுது பேர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. லாஸ்ட்டாக ஓடி வரது அவங்க தப்பு. அட்லீஸ்ட் அவங்க வெயிட் பண்ணி அடுத்த செட்டு கண்டிப்பாக போகலாம். ஓடி வந்துட்டு நம்மளை திட்டுவாங்க.
1: எஸ், நீங்கள் சொல்கிறது வந்து 100% உண்மை. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எவ்ரி 20 minutes நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
3: கண்டிப்பா டே டு டே லைஃப்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. பையன் பொண்ணு ரெண்டு பேருமே டிரைவ் பண்றாங்க, ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க.
1: ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இது ஒரு மேஜர்
3: மேஜர் காரணம். இதெல்லாம் அந்த கிளட்ச்ல ரைஸ் பண்ணும்போது இடிச்சாலே உங்களுக்கு முட்டியில அடிச்சா முட்டியில இருந்து ரத்தம் வரும் இல்லையா, முட்டி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க முதல்ல அந்த குரூப்போட கிராஸ் பண்ணிடுங்க, இல்லன்னா அந்த அடுத்த பேட்ச்ல கிராஸ் பண்ணுங்க. அவ்வளவு ஒன்னும் தலை போற அவசரம் கிடையாது உயிரை காட்டிலும் எதுவுமே லைஃப்ல.
1: கண்டிப்பா.
3: ஓகேவா?

0: ஸோ ரோட் கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணும், சிக்னல் போட்ட பிறகு கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நீங்க சொல்ல வரீங்க. ஸோ இதனால வந்து இதுதான் மேஜரா அவங்க பண்ணக்கூடிய
1: மேஜர். அதே மாதிரி இந்த செல்போன் யூஸ் பண்றது நான் சொன்னது, பேசிட்டே போறது. இப்ப செல்போன் கையில எடுத்து பேசாம கார்ல ஃபெசிலிட்டி இருக்கு, அப்படி பேசுறது தான் தப்பு, என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆவீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சோ மகா இவ்ளோ சொல்றீங்க நீங்க, நீங்க எப்படி செல்போன் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கால்
1: இல்ல? நான் செல்ல சைலன்ட்ல போட்டுறேன், என் வாழ்க்கையை தாண்டி என் வாழ்க்கையில பெரிய எமர்ஜென்சி எனக்கு எதுவும் கிடையாது.
0: செம்ம.
1: என்ன எமர்ஜென்சி ப்ராப்ளம் வந்தாலும் நான் உயிரோட இருந்தா தான் அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ண முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: ப்ராப்ளத்தை சால்வ் ஆகுது அட்லீஸ்ட் பண்ண முடியும். சோ அதுக்கு என் உயிர் முக்கியம், அதனால செல் சைலண்ட் தான் இருக்கும்.
0: கிரேட் மகா. சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது மக்கள் வந்து வெளியில பயணிக்கும் போது வண்டி ஓட்டும் போது அவங்க வந்து காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தப்புக்கள்லாம் என்னென்ன?
2: அவங்க அவசரமா இருக்கு எங்கனா ஓடிடுவாங்க, குடுன்னு ஓடுவாங்க.
0: ஓகே,
2: நம்ம வண்டி உசாரா தான் நிக்கணும். அவங்க போன பிறகு நம்ம வண்டி எடுத்துட்டு போவோம்.
0: வேற என்ன நல்ல தப்புக்கள் நினைக்கிறீங்க?
2: அதான் சொல்றேன் மேடம், அவங்க தப்பு தான் அது, நம்ம மேல தப்பு கிடையாது, நம்ம நின்னுறோம்.
3: எனக்கு தீபாவளிக்கு என் பேர் பேப்பர் கூட வந்திருந்தது, ஸ்கார்பியோ கார். அதாவது நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்தோம், போயிட்டு இருக்கும் போது ஒரு
0: பேப்பர்ல
3: லாஸ்ட் இயர் தீபாவளி பேப்பர் கூட
0: ஆக்சிடென்ட்
3: ஆனது எங்களுக்கு.
0: ஓகே,
3: உயிர் தப்பினார்கள் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா என்ன ஆச்சு, நாங்க ரெண்டு பேரும் கார்ல, நான் தான்
0: ஓட்டினேன்.
3: நாங்களும் ஓரளவுக்கு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவோம், 80 வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்போ வரும்போது அது அதாவது வேளச்சேரி ஹைவேல, வேளச்சேரி 100 feet ரோட்ல வந்துட்டு இருந்தோம். அப்போ என்னன்னா அந்த கார்ல ரோடு இந்த சைடு சரி இந்த சைடு சரி ஃபுல்லா எம்டியா தான் இருந்தது, யாருமே இல்லை. சரி நான் என்ன சொன்னா, இன்னும் கொஞ்சம் வேகமா போனேன், வேகமா போனேன், வேகமா போகும்போது அந்த இந்த ஒருத்தர் எதிர்த்து ரோட கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணிட்டு என் காரை பாக்குறாரு, நான் ஹாங் பண்றேன், அவருக்கு நல்லாவே தெரியும் நான் ஆங் பண்றேன்னு தெரியும். ஆனா திடீர்னு உள்ளே வந்துட்டாரு. நான் என்ன பண்ணேன், சரி அவர் இடிச்சிட போறமே அப்படி சொல்லிட்டு நான் திரும்பும் போது எனக்கு கார் ரெண்டு சுத்து, கார் வந்து 3 பெல்ட் அடிச்சு வந்தது. கிடையாது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆட்டோக்காரங்க வந்து அப்படி குறுக்க நிறுத்திட்டாங்க, அவங்க இடிக்க போறேன்னு சொல்லிட்டு லாரிக்கு இடிச்சு நான் கீழே.
0: சோ இதெல்லாமே தப்பு அவங்க மேலன்னு சொல்றீங்களா இல்ல உங்க மேலயும்?
3: அதாவது தப்பு என் பேர்ல இருக்கு, என் பேர்ல இருக்குன்னா நான் வேகமா போனேன். மத்தபடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, லெப்ட் சைடு பக்கம் ரைட்லயும் பக்கம் பண்றாங்க. அதாவது மெயின் ரோட்ல போறவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா, இப்ப நம்ம மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம ஸ்பீடை ஆவரேஜா மெயின்டைன் பண்ணி போறோம். அந்த சின்ன சந்தில இருந்து வருவாங்க, ஆக்சுவலி அவங்க அந்த இதுல வரவே கூடாது, வந்தாலும் அது ஒட்டி பொறுமையா தான் வரும். அவங்க வரவங்க அப்படி போறது ஒரு மாதிரி வேகமா சரன் கிராஸ் ஆகுறது. அப்ப நம்ம போறப்ப நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போறோம், நம்ம ஒரு 80 இல்ல ஒரு 70 ஒரு 60 போனாலும் சரி. 60 போறவங்களுக்கு சிலர் வந்து பிரேக் பிடிக்கிறாங்க, இப்ப வர வண்டியில எல்லாம் பிரேக் பிடிச்ச கீழே தான் விழுது, அவங்களுக்கு தெரியாது எப்படி இப்போ 60 போகும்போது எப்படி வண்டியை நிறுத்தணும், பிரேக் சடனாக பிடிப்பாங்க கிட்டா கீழே விழுவுறாங்க, நிறைய ஆக்சிடென்ட் அதனால தான் ஆகுது. அது இல்லாமல் இந்த ஃபோன் பேஸ்ட்டு போகிறது, ஃபோன் பேஸ்ட்டே இப்படியே அப்படி ஃபோன் பேசுகிறாங்க, பேஸ்ட்டு பின்னாடி வருவான், இவன் 40 தான் போடுவான், ஃபோன் பேஸ்ட்டு 40 தான் போவான், பின்னாடி வருவான் என்னென்னா அவன் 60 வருவான், அவன் ஆங் பண்ணுவான், அதனால பண்ணுறது இல்லை கீழே விழுவுறாங்க, அந்த மாதிரி நடக்குது.
0: ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் வேகமா போறதும் கூட ஆபத்து விளைவிக்கும்.
3: ஆமா, ஆனா வந்து நிறைய பிரச்சனை அவங்களால தான், அவங்க இந்த ரோடு கிராஸ் பண்றதும் சரி அவங்க விருப்பத்துக்கு அப்படியே சரி,
0: அவங்களால தான். இது யாரையும் பர்டிகுலரா சொல்ற மாதிரி
3: பொதுமக்களால தான், அவங்க இந்த குழந்தைங்களை விடுறது.
0: அப்ப நீங்க பொதுமக்கள் இல்ல?
3: அதாவது பொதுமக்கள்னா நானும் தப்பு பண்ணிருக்கேன், ஏன் நான் பண்றேன்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ணாங்க, நான் பாய் அதுக்கப்புறம்
0: அதனால அவங்க தப்பு பண்ணாங்கன்றதுனால நீங்களும்
3: நான் தப்பு பண்றதுனால நான் அவங்க தப்பு பண்றேன்னா அவங்க எப்படி சொல்றது? இப்போ ஒருத்தவங்க பண்றாங்க, இப்போ இது ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி அடிச்சோ இது பண்ணிருந்தோம்,
0: நீ என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபைனலா நம்ம சார் கிட்ட கேட்க போயிடலாம். சார், நார்மலா வந்து டிராபிக், ஐ மீன் வழியில வண்டி ஓட்டும் போதும் சரி இல்ல போகும்போதும் சரி, மக்கள் பண்ணக்கூடிய நார்மலான தப்புக்கள்லாம் என்னன்னு நீங்க சொல்லுங்க சார்.
4: அதிகமான மக்கள் பேசிக்கா பண்ணக்கூடிய தப்பு வந்து, ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்ன்ற மாதிரி, ஹெல்மெட், டூ வீலர்ல இருந்து ஹெல்மெட் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து சீட் பெல்ட் இந்த கார், ஸோ இது பேசிக் மிஸ்டேக்ஸ் எவ்ரிபடி இஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் ஆர் டூயிங் எவ்ரிபடி சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் நம்ம உடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு எல்லாம் மாறிட்டு வராங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் இந்த மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாப் லைன் வயலேஷன், ஸ்டாப் லைன்ல யாரும் ஸ்டாப் லைன் நிக்கிறது, ஸ்டாப் லைன் நிற்கிறாங்க ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி போனால் அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நிற்கிறாரு, கொஞ்சம் இன்னும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ல போனது, மாறி ஸ்டாப் லைனுக்கு ஒரு ரெண்டு மூணு வண்டி ஃப்ரெண்ட்லியாக கம்ப்ளீட் வந்துட்டு, அந்த அளவுக்கு எல்லாமே வந்து போட்டி போட்டு ஃப்ரெண்ட்ல வந்துட்டு. சிக்னல் வயலேஷன் லைக் மிஸ்டர் தமிழ் சொன்ன மாதிரி, எந்த லைட் போட்டாலும் நிற்கிறது இல்லை, அது ரெட்டா இருந்தாலும் சரி கிரீனா இருந்தாலும் சரி எல்லோரும் அதை கவனிக்கிறது அவங்க. ஸோ
0: அவர் எல்லாம் சொல்றத பார்த்தா இது எல்லாமே அவர் செஞ்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார்.
4: சிக்னல் அது கரெக்டாக சொல்றாரு.
0: ஆமா,
4: ஸோ அது மாதிரி யாரும் பார்க்கறது இல்லை. ரெண்டு அந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ஸோ இப்போ இஃப் யூ ட்ரிங்க் ட்ரோன் ட்ரைவ் அப்படின்னு சொல்றோம், ஆனால் வந்து தண்ணி சாப்பிட்டா ஒரு டிரைவர் ஓட்டு போகலாம் கார் அவங்க, பட் அவங்க அதை தாண்டி அவங்களே ஓட்டு போறதுனால மிஸ்டேக் ஆகுது. என்னதான் வந்து நம்ம வந்து கரெக்டாக ரோடை பார்த்து சாலையை பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சொன்னாலும், உங்களை மாதிரி காலேஜ் எம்ஓபி ஏசியன் காலேஜ் பக்கத்துலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு எல்லாரும் லைக் மகா சொன்ன மாதிரி அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களை பார்த்துன்னு ஓட்டுறாங்க. தமிழ் மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்க, யாராவது இங்கிலீஷ் பேசினா பார்த்து திரும்பிடுறாங்க உடனே.
0: ஆமாம் கண்டிப்பாக.
4: அது மாதிரி வந்து மொபைல் ஃபோன், வண்டி ஓட்டும் போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். ஆக்சுவலி இப்போ மகா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, சைலண்ட்ல போட்டு போகிறாங்க நீ. ஆக்சுவலி சில பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் நடந்தது, அவர் வந்து சைலண்ட்ல போயிட்டு போயிட்டாரு, அவர் இங்கேருந்து தாமரம் போகணும், நுங்கம்பாக்கம்லேருந்து தாமரம் போகணும், அவர் நுங்கம்பாக்கம்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் போகும்போது என்னாச்சு, அவர் கால் பண்ணிட்டே இருக்காங்க வீட்டில், இவர் சைலண்டில் போட்டு இல்லை இல்லாமல் சேஃப்டியாக இருந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, தாமரம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு என்னடா மிஸ் கால் வந்து எடுத்து பார்க்குறாரு, ஒன்றே பார்த்தா அப்போ தான் சொன்னாங்க, ஏன் தாமரம் நீ இப்போ தெரியாத இந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸ் கால் பண்ணி சொல்லுவேன், ரன்சி திரும்பி போய்ட்டு வர முடியாது. ஸோ நம்ம வந்து சைலண்டில் போட்டு ஓட்டணும் அவசியம் இல்லை, கால் எதாவது வந்ததுன்னா பொறுமையாக ஓரமாக நின்று எடுத்தால் பேசினாலும் போதும். பேசாதீங்க. ஸோ அது புரிஞ்சுட்டு வந்து ஓட்டும் போது ஃபோன் எடுக்காம இருந்தா பிரச்சனை கிடையாது.
0: அதையும் தாண்டி பல இடத்துல ஓரம் கட்டவே இடம் இல்லையே சார்.
4: ஓரம் இடம்லாம் இருக்கிற இடத்துல நிறுத்த முடியும், அதுக்காக இல்லைன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை, பட் உங்களுக்கு சான்ஸ் எல்லாம் ஓரம் விட்டு நின்று பேசலாம். அதுக்காக
0: இப்போ நடக்கக்கூடாத இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் வந்து பப்ளிக்கை பிளேம் பண்ணுறாங்க அண்ட் பப்ளிக் வந்து டிராஃபிக் போலீஸை பிளேம் பண்ணுறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை ஏதாவது மேஜராக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் தான், இதுக்காக தான் பிளேம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மக்கள் வந்து டிராஃபிக் போலீஸை பிளேம் பண்ணிட்டு இருந்தோம், அவர் வந்து சரியில்லை, அவர் வந்து சிக்னல் போட்டது சரியில்லை, அதை பண்ணது இது அவர் போடவே இல்லை, அதனால தான் ப்ராப்ளம் ஆச்சு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இவங்க அவங்கள பிளேம் பண்ணுறதும் அவங்க இவங்கள பிளேம் பண்ணுறதும் இந்த மாதிரிலாம் நடக்கும்.
1: ஸோ இதில் வந்து டிராஃபிக் காப் அண்ட் பப்ளிக்கு வேலை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதை சம்மந்தப்பட்ட ஏ அண்ட் பி இருப்பாங்க, ஸோ அவங்க தான் அதுக்கு முழு காரணம். எல்லாமே டிராபிக் போலீஸே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது, இப்ப உங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க டிரைவிங் கத்துக்கும் போது நீங்க என்னோட அண்ணன் கத்து கொடுக்குறான் அப்பா கத்து கொடுக்குறாங்க நீயா இருக்கீங்க அவங்களுக்கு தெரியலாம், பட் ப்ராப்பரா கத்து கொடுக்கறது ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அப்பா அம்மா கூட நிறைய படிச்சிருக்கலாம், ஆனா உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்களும் வந்து டிரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ டிராபிக் காப் வந்து கத்துதான் கத்துவாங்க பப்ளிக் மேல, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உயிர் போயிடுச்சு, அவங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பாப்பாங்க. நம்ம ஆக்சிடென்ட் நம்ம பப்ளிக்கா ஒரு ரோட்ல இருந்து பார்த்தோம்னா என்னைக்கா ஒரு நம்ம ஆக்சிடென்ட் பாக்குறோம், அவங்க டே டு டே லைஃப் பாக்குறாங்க. சோ உயிரோட வேல்யூ உங்களுக்கு இன்னும் மோரா தெரியும்.
0: ஓகே,
1: அவங்க கத்துறதுக்கான அம்மா அப்பா நம்மளை திட்டுறதுக்கான காரணம் என்ன, நம்ம கரெக்டா இருக்கும் நம்ம சேஃபா இருக்கணும், அந்த ஆஸ்பெக்ட் தான் டிராபிக் காப்பும் சொல்றாங்க, தயவுசெய்து சேஃபா வாங்கப்பா, இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களும் சொல்ல வராங்க.
0: ஓகே,
1: சோ நம்ம வந்து எல்லாமே வந்து போலீஸ் தான் ஃபீட் பண்ணுவாங்கன்னு இல்லாம நீங்க நெட்ல இருந்து நிறைய கத்துக்கோங்க, கிளாஸ் போய் கத்துக்கோங்க, நீங்க உங்களை சேஃபா வைங்க. சிம்பிளான ஒரு விஷயம், நீங்க ஓட்டுற வண்டியை நீங்க சேஃபா வச்சுக்கிட்டாலே நீங்க சேஃப், அதையும் தாண்டி எழுத்தாப்புல இருக்கவங்களும் சேஃப். சோ வண்டியில ஒரு கீறல் படக்கூடாதுன்னு நினைச்சு வண்டி ஓட்டுங்க. இது எனக்கு என்ன டிரைவிங் கத்து கொடுத்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க, வண்டியில ஒரு கீறல் படக்கூடாதுன்னு நினைச்சு வண்டி ஓட்டிங்கன்னா நீங்க சேஃப், ஆன் தி அதர் ஹேண்ட் ஆப்போசிட் பார்ட்டியும் சேஃப்.
0: தமிழரசன் நீங்க சொல்லுங்க.
3: நம்ம வந்து போலீஸ வந்து பிளேம் பண்ண முடியாது, அவங்களை கண்டிப்பா பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளோட தப்பு தான். அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு கண்டிப்பா போலீஸ் தேவை, இல்லைன்னா நம்ம மக்கள் ஏன்னா இவன் ஒரு பக்கம் நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளுக்கு வேலை அர்ஜென்ட் நம்ம போவோம், இவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க போவாங்க, இல்லை அவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க வருவாங்க. ஸோ கண்டிப்பா போலீஸுங்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயமும் சரி. ஆனா வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றதே கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்றேன், என்னோட லைஃப்ல நடந்தது நான் தான் பண்ணது சரியா. நான் வந்து ராங் ரூட்ல, நான் ஒரு அர்ஜென்ட்
0: தெரியுது ஆரம்பத்திலே நான் நினைச்சேன்,
3: நான் சொல்றேன் நான் வந்து ஒரு ராங் ரூட்ல அப்போ வந்து அப்போ போலீஸ் இருக்காங்க எனக்கு தெரியல, நான் வந்துட்டேன். அதாவது நான் லெஃப்ட் எடுத்தோடனே அவங்க வந்துட்டாங்க, சரி நான் அவங்கள வந்து நான் போகணும் அவங்க கிட்ட, ஏன்னா என்கிட்ட அப்போ லைசன்ஸ் இல்லை, நான் அவங்க கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க பிடிக்க வரப்போ நான் சொந்தல பூந்துட்டேன். அதாவது பூந்தோடனே அவங்களை எப்படி பிடிக்க வந்தாங்கல்ல, பிடிக்க வந்தோடனே நான் அப்படி விலகிட்டேன், அவங்க கீழே அதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க.
0: போலீஸ வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு
3: நான் சொல்றேன்
0: ஓகே.
3: அப்போ வந்து மத்தவங்க பாக்குறாங்க
4: வராரு,
3: இல்ல மத்தவங்க பாக்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, என்னை புடிச்சு கொடுக்கணும், இல்ல என்னை பிடிக்கணும், இல்ல அவனை புடிச்சு பனிஷ் பண்ணணும், அவங்கள யாருமே நினைக்கல, எல்லாருமே சிரிச்சாங்க. அப்போ வந்து நம்ம போலீஸ பிளேம் பண்ண முடியாது, அப்போ தப்பு பண்ணது நான், அது பொதுமக்கள் பார்த்து ரசிக்க தானே செய்யறாங்க.
0: உங்களை வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால,
3: விட்டுட்டாங்கன்னு இல்ல அவங்க என்னை பிடிக்க வந்தாங்க, அதாவது என்னை பிடிக்க வரப்போ நான் பண்ணதுனால அவங்க கீழே விழுந்துட்டாங்க. சோ மத்தவங்க அதை பார்த்து சிரிச்சாங்க, ஸோ அவங்க சிரிக்கிற போலீஸ்காரங்க கீழே விழுந்துட்டாங்க. அப்போ என்னை பிடிச்சிதானே கொடுக்கணும் அவங்க கிட்ட, அவங்க வந்த ரூட்டு ராங்கு, அதுவும் அவங்க போலீஸ் பிடிக்க வரப்போ அவங்க கிட்ட எஸ்கேப் ஆகிறான். அப்புறம் அப்போ அவங்களுக்கு பிடிக்கதானே, அவங்களுக்கு பொதுமக்கள் பிடிச்சதானே அவங்க சிரிக்கிறாங்க பொதுமக்கள், இது தப்பு இல்லை கண்டிப்பா. அப்போ நம்ம போலீஸை வந்து பிளேம் பண்ண முடியாது
0: சார். இவரோட லைஃப்லயே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு நான் நினைக்கவே இல்லை. அது இவ்வளோ பிராங்கா வந்து சொல்றீங்க நீங்க. ஓகே தமிழா, இன்னும் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா சாருக்கு இல்லையா? அவ்வளோதானே. ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார்.
4: தவறுகள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் இருக்க தவறுகள் இருக்குது. இந்த போலீஸ் மேலே தவறு சொல்கிற சில நேரத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் வந்து மூவிங் டிராஃபிக்காக இருக்கும், போலீஸ் வந்து ஸ்டாப் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப வேகமாக வந்து திடீர்னு சடனாக பிரேக் பிடிக்கும் போது பின்னாடி ஆள் அடிச்சிருவார், உடனே வந்து போலீஸ் ஸ்டாப் சொன்னதான் வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே குறையில், அதுதான் போலீஸாக சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ சொன்ன மாதிரி ரேஸ் டிரைவிங் எல்லாம் போயிட்டுருக்காங்க, ரேஸ் ட்ரைவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, நம்ம போலீஸ் வந்து நிற்கும்போது அவங்க சிக்ஸாக் போட்டு போலீஸே ஏமாற்றி போகிறோம், ட்ரை பண்ணும்போது அதையும் தாண்டி போலீஸ் பிடிக்க தான் ட்ரை பண்ணுவோம் நம்ம மேக்ஸிமம். இப்போ பிடிக்கும்போது அவங்க அதில் கீழே இருந்தாலும் போலீஸ் பிடிக்க வந்தாங்க அதெல்லாம் கீழே விட்டாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, தவிர அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவங்க யாரும் கேட்கறதில்ல. இப்போ போலீஸ் பிடிக்க போனாங்க அதனால தான் கீழே வந்து அடிபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, தவிர இந்த இடத்துல வந்து அவன் ஃபாஸ்ட்டாக போனாலும் போலீஸ் பிடிக்க போனாங்க அவன், பட் அவன் என்ன எதுக்காக ஃபாஸ்ட்டாக போனான், மேபி ஒரு ஸ்னாச்சிங் பண்ணி ஃபாஸ்ட்டாக போனானா, இல்லை வந்து வேறு ஏதாவது அஃபென்ஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக
0: போயிருக்கானு
4: தெரியாது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ போலீஸ் ஒருத்தன் வேகமாக போகிறான், ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகிறான்,
3: வேகமாக போனாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க கீழே விழுந்துடும், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் அவங்க பிடிக்கிறாங்க. நாங்கள் என்ன அதை தப்பாக எடுத்துக்கிறோம், அவங்க வந்து பிடிச்சி நம்ம ஃபைன் போகிறாங்க, அதை ஒரு போகணும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து வேகமாக ரேஸ் ஓட்ட கூடாது, நார்மலாக போனால் ஏன் பிடிக்க போகிறாங்க, எவ்வளோ போய் ரோட்டில் போகிறாங்க, வேகமாக போகிறதுனால தான் பிடிக்கிறாங்க.
0: என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தன்னோட உயிரை காப்பாத்திக்க டிராபிக் போலீஸ் தான் வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லி நம்ம பண்ணணும் அப்படின்றது இல்லை, நம்ம நம்மளை பார்த்துக்க நமக்கு தெரியாதா, ஒருத்தர் சொல்லிதான் நம்ம அதை செய்யணுமா, அது அவங்களோட டியூட்டி கண்டிப்பா அவங்க சொல்லிதான் ஆகணும் இல்லையா.
4: இந்த டிராபிக் ரெகுலேஷன்ஸ் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாருமே வந்து எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆயிட்டு இருக்கீங்க, ஸோ மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து ப்ராப்பராக ரெகுலைஸ் பண்ணி பண்றது தான் டிராஃபிக்கோட வேலை. ஸோ டிராஃபிக் ஸ்காட் டிராஃபிக் ரெகுலேஷன், இப்போ மக்கள் டிராஃபிக்கை வந்து இந்த மூவிங் டிராஃபிக்கை வந்து ரெகுலேட் பண்றது தான் டிராஃபிக் ரெகுலேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இன்னொரு டைரக்ஷன் இருக்கும், ஸோ ரெண்டு டைரக்ஷன் கிளாஷ் ஆகக்கூடாது, அதை வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் ரெகுலேஷன் வந்து கடைபிடிச்சா தான் கிளாஷ் ஆகாமல் இருக்குது தான் கான்செப்டே சரிங்களா. ஸோ யூ ஹவ் டு கோ பிஹைண்ட் த டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை, லைக் உங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் சரிங்களா. ஸோ இந்த தமிழ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவர் ஐஐடியில் போயிருக்காரு, 100 போ ட்ரை பண்ணார், இது எல்லாமே அவரோட மிஸ்டேக்ஸ். அப்போ வந்து அவர் கிராஸ் பண்ணுறவங்கள ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா கிராஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து 40 ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி வருவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு வந்து பெடஸ்ட்ரியை வந்து குறை சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு மாற்றி மாதிரி குறை சொல்கிறது தான். ஸோ அவங்க வந்து வண்டி கரெக்டாக வரும்போது அவங்க பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து பார்த்து போகிறது அவங்க சென்ஸு, அதுமாதிரி இவர் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களே ஸ்பீட் மேலே ஓட்டக்கூடாதுன்னு வரது இவரோட சென்ஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்து சென்ஸ்லெஸ்ஸாக பண்ணுறது ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ இஃப் யூ ஆர் சென்சிபிள் த ஆக்சிடென்ட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் உண்மையாக ஆக்சிடென்ட்ஸாக இருக்கும். ஸோ இவெல்லாம் சென்ஸ்லெஸ் ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது, இது மாதிரி இவர் மேலே மிஸ்டேக் தான் சொல்ல முடியும், இவர் அந்த ஸ்பீடை தாண்டி போகிறோம் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் எடுக்கிறது ப்ராபபிலிட்டி. ஸோ ஆக்சிடென்ட் ஜென்ரலாக நார்மல் ஆக்சிடென்ட் என்னது, ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் ஒன்றுமே சொல்ல முடியாது, திஸ் இஸ் நோ எக்ஸ்பிளேஷன், அதான் ஆக்சிடென்ட். இப்போ எக்ஸ்பிளேஷன் இருந்தாலே ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ இது பிகாஸ் ஆஃப் இஸ் கேர்லெஸ்னஸ்.
0: எப்பவுமே கான்சியஸா
4: இருக்கணும், கான்சியஸா இருந்தே கண்டிப்பா ஆக்சன் நடக்காது.
0: ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா மூவிஸும் சரி, இல்லை சோப் ஆப்ராஸ், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ சரி ஹீரோ ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்றதுக்காக வண்டியில் போகும்போது ரயில்வே கேட்டாக போட்டிருந்தாலும் சரி அந்த கேட்டை தாண்டி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி ஹீரோயிசம் தான் காட்டுவார். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் கெட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சந்திரன் சார் சொல்ல நினைக்கிறீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க.
1: தெரியும் ஆனால் அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரண்ட்டில் ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுறது, கார் வேகமாக இருந்தது ஃப்ரண்ட்டில் க்ராஸ் பண்ணுறது, பைக் வச்சு க்ராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறாங்க.
0: நான் சொல்லலை சார், புள்ளத்தை ஆரம்பத்துலேருந்து தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூ
1: இல்லை, அது சினிமாவில் ரொம்ப ஸ்லோவாக வரும் நிறுத்துன்னு சொல்லி இங்கே டேரக்டர் மைக்கில் சொல்லிட்டாருனா நிறுத்திடுவார். ஆனால் உண்மையில ரியல் லைஃப்பில் ட்ரெயின் நிற்குமா? நிற்காது. ஜென்ரலாக வந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் போட்டாலே ஒரு 100 இல்லை 200 மீட்டர் தாண்டி தான் போய் நிற்கும். ஓகேங்களா? சடனாக நம்ம வந்து சைக்கிள் நிறுத்துற மாதிரி நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு வர முடியாது. ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டண்ட் வேலை தயவுசெய்து பண்ணாதீங்க. சினிமாவில் பண்ணும்போது ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை அதுக்கேற்ற மாதிரியான ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரிப்பு உடஞ்சிரும். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேலை பண்ணாதீங்க. சினிமாவில் பார்க்கறதோட கை தட்டுறதோட விசில் அடிக்கிறோம்னு நிறுத்திக்கோங்க. ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி பண்ணாதீங்க.
0: ஓகே மகா, தேங்க்யூ. தமிழரசனை பார்த்தா இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தமிழரசன் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
3: அம்மா, நான் ஃபர்ஸ்ட் வந்து
0: அம்மாவா
3: இல்ல என்ன சொல்ல வரேன்னா,
0: அம்மாவா இல்லையா?
3: இல்லங்க.
0: ஓகே,
3: நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்டர். ஓகேவா?
0: ஸ்டண்ட்
3: பைக் ஸ்டண்ட் பண்ணுவேன்.
0: ஓகே,
3: நான் வந்து 1.5 இயர்ஸா நான் அந்த இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதாவது எப்படி சொல்கிறது, நாங்களாம் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த நான் ஜாக்கெட் போட்டு பண்ணுவேன், ஷூஸு, ஹெல்மெட்டு. இப்போ இதெல்லாம் இல்லாமல் பண்ணால் எனக்கு சொல்லித்தரவங்க திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். கோச்சுலாம் திட்டுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அது இல்லாமல் நான் முன்னாடி இருந்தேன், டென்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்றாங்க, சிலர் வந்து நாங்கள் பண்றப்பயும் சொல்லுவோம் இந்த மாதிரி நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். சிலர்லாம் அந்த ஆர்வ குளர்ல என்ன தெரியும் பண்ணுவாங்க, இந்த ரோட்லயே அதாவது பவர் வீலிங் வீலிங் பண்ணுவாங்க, அப்படி வீலிங் பண்ணி பின்னாடி
0: விழுந்துருவாங்க,
3: இல்ல ஸ்டாப் இடிக்கிற சொல்லிட்டு முன்னாடி விழுந்துருவாங்க. நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண வீலி பண்றதுக்கே நாங்கெல்லாம் ஒரு 6 மாசம் ஆச்சு எனக்கு. அதாவது நான் வீலிலேயே ஸ்ட்ரெச் அடிச்சு போறதுக்கே எனக்கு 6 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணேன், சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, வந்தோன்னே வந்தம்மா எடுத்தம்மா கொத்தம்மா அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க, வராங்க வண்டி வீல தூராங்க, அப்படி பார்த்துறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய பார்த்து கேட்டு போறாங்க. அதே மாதிரி படத்துல எல்லாம், அந்த படத்துல எல்லாம் அவங்க சும்மா ஸ்பீடா மீட்டர் மட்டும் தான்
0: 200 கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. சோ இத நம்ம ரியல் லைஃப்ல பண்றது அப்படிங்கறது நமக்கு ஆபத்தானது.
3: ஆமா, கண்டிப்பா ஆபத்தானது.
0: அதாவது
3: இந்த இடத்துல இதுதான் பண்ணும், அந்த இடத்துல தான் பண்ணும். இப்போ வந்து இந்த ரோட்ல போறப்போ ஒரு இந்த அளவு ஸ்பீடு இந்த இதான் போகணும்னு இருக்கு. அதை விட்டு இங்க வீல தூக்கிட்டு 80ல போய் 100ல போனா கீழே தான் விழுவோம், வரதான் செய்வோம், மண்ணுக்கு தான் செய்வோம்.
0: சோ நம்ம போலீஸ் வந்து இங்க இருக்காரு அப்படிங்கறதுனால சில விஷயங்கள்லாம் மறைச்சு அப்படியே பேசுறீங்க. ஓகே, தமிழரசன் சார் கிட்ட நம்ம அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார் நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: இதுல இருந்து பாத்தீங்கன்னா, இதுல எல்லா சொல்யூஷனும் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே தமிழே சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த நம்ம இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு போகிறது தான் தவிர, ஏன்னா நம்ம ஹீரோயிசம் காட்டிருக்கோம், வேறு இதுக்கும் இடம் கிடையாது. ஸோ இவங்க சொல்கிறவங்க தனி பிளாட்ஃபார்ம், இவங்க வந்து தனி பிளாட்ஃபார்ம், அதுக்காக தனியாக சிட்டியில் ஒதுக்குப்புறத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் ரேசிங் பிளாட்ஃபார்மாக வச்சு அங்கே வந்து அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டண்ட்ன்றப்போ அது டிஃப்ரெண்ட். இங்கே மக்கள் போகிற இடத்துல வந்து இன்பிட்வீன் இந்த மாதிரி இவங்க ஸ்டண்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதுனால இவங்களுக்கும் பாதிப்பு, ரெண்டாவது பின்னாடி வர மக்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா ஃபேமிலிஸ் குழந்தைங்க எவ்வளோ பேர் வராங்க, ஸோ அவங்க இவங்களாம் நிறைய அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது வந்து படத்தை பார்த்து இதில் வந்து ரொம்ப வர்றாங்க அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து படத்தில் வந்து ட்ரெயினை ஜம்ப் பண்ணுற மாதிரி இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பியும் சரி ஒரு இதெல்லாம் ரீஷாட் எப்படி எடுக்கலாம், ஸோ ஒருத்தர் வந்து கீழே விழுந்த மாதிரி காண்பிக்கனா திருப்பி ரீஷாட் அவங்க எடுப்பாங்க, எல்லாமே ப்ராப்பர் சேஃப்டியோட பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து யாராவது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா திருப்பியும் ஜாயின் ரீஜாயின் அப்படின்னு சொல்லுமா, ஒன்று எழும்பு ஒட்டிக்குமா? ஸோ அது கிடையாது. ஸோ இது மாதிரி மக்கள் அந்த படத்தை பார்த்து தான் பண்ணுறாங்கல்ல. பட் ஜென்ரலாக தே வாண்ட் டு ஜஸ்ட் ஷோ தேர் பேசிக் ஹீரோயிசம், அவ்வளோதான். இதை வந்து அது காட்டாம இருக்கணும் மைண்ட் எல்லாமே ப்ராப்பர் சென்சிபிள் நம்ம இருக்குல்ல. இன்னொருத்தர் போய் சேர்ந்துடும் வீட்டுல, நம்மளுக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அப்பா, நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க புள்ளகுட்டி, நம்மளுக்கு மீன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒய்ஃப், வெயிட் பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட், வெயிட் பண்ணிருக்காங்க. நினைச்சாலே போதும் சென்சிபிளா ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போய் கண்டு.
0: ஃபேக் லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ அதிகமாகவே ஆயிடுச்சு சார். இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம்
4: ஃபேக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு

0: நீங்க வச்சிருக்க ஃபேக் லைசன்ஸா?
1: எனக்கே
0: ரொம்ப டவுட்டா இருக்கு, வாங்கி செக் பண்றேன். இல்ல லைசன்ஸ் பாத்தீங்க, எல்லாருமே வந்து சேஃப்டி வச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜஸ்ட் ப்ரொவைடிங் தேர் ஜெராக்ஸ் காப்பி. அதுதான் இங்கே எல்லாம் ஜென்ரலாக பேசிக் நடந்துட்டு இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ சியாவே நாங்கள் வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு ஓன்லி தமிழ்நாடு போலீஸ் அண்ட் பவர் சொல்லுவாங்க, சார் ஒன் சீங் அ பர்சன் வி வில் ஃபிக்ஸ் ஹிம் அக்யூஸ்ட் ஆர் நாட். நார்மலாகவே ஸோ தமிழ்நாடு
1: அது உங்களை பார்த்தாலே தெரியுது சார், நீங்கள் எல்லாமே கெஸ் பண்ணி
0: எப்படி உங்களுக்கு கரெக்டாக சொன்னதில்லையா? அதனால பார்த்தீங்கன்னா சி வென் உங்களுக்கு வந்து போலீஸ் லைசன்ஸ் வச்சுக்கிறது பெரிய இட்ஸ் நாட் அ பிக் திங். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது சி வென் சம்திங் சம்திங் ஹேப்பன் அன்ஃபார்ச்சுனேட் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லா பைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், எல்லா வெஹிக்கல் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இஃப் யூ ஹேவ் எ வேலிட் லைசன்ஸ் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் த இன்சூரன்ஸ். அப்படிலாம் கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி ஃப்ரம் யர் ஓன் பாக்கெட். அதுக்காக தான் வந்து எல்லாருமே ப்ராப்பர் இன்சூரன்ஸ் வைக்கிறது. இஃப் இட்ஸ் அ ப்ராப்பர் லைசன்ஸ், இப்போ ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாமல் வந்து ஒருத்தர் வண்டி ஓட்டினாங்கன்னா அந்த கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி பெய்ட் பை த பர்சன், இட் கேன் நாட் பி பெய்ட் பை இன்சூரன்ஸ். ஆனால் நீங்கள் வந்து ஃபேக் லைசன்ஸ் வச்சு ஓட்டுறதா இருந்தால் ஃபைனலாக வந்து யூ ஹவ் டு பே அ பிக் காம்பன்சேஷன். அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபேக் லைசன்ஸ்ன்றது எல்லாருமே நாங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். Whenever it's getting a fake license, check my vehicle, check mode, we are taking proper action, necessary actions.
1: சார், இந்த நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராம் எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னா, மக்கள் வந்து டிராஃபிக் பற்றி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகணும். இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எஸ்பெஷலி. ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சார்.
0: மக்கள் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த விஷயத்த வந்து ரொம்ப சென்சிபிளாக பண்ணணும். ஸோ வெளியே நம்ம வந்து வெளியே போனாலும் ஃபாரின் ஆப்ஜெக்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நடுவில் நம்ம தாண்டி போகிறோம் நினைக்கும் போது ஸோ வி ஷுட் பி சென்சிபிள். நம்ம நடந்து போனாலும் சரி, ஒன்ஸ் வி ஆர் அவுட் வி ஆர் அ பெடஸ்ட்ரியன். ஸோ அந்த பெடஸ்ட்ரியன் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுமோ அந்த பெடஸ்ட்ரியன் அந்த ரூல் ஃபாலோ பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டூ வீலருக்கு என்ன ரூல்ஸ் என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், ஒரு த்ரீ வீலருக்கு என்ன ரூல் கொடுத்துருக்கோம், ஃபோர் வீலருக்கு என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், யாராருக்கு எந்த லேன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணாலே ஸோ தெர் பி நோ ஆக்சிடென்ட்ஸ். ஸோ பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பேசிக்காக ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு ரைடர் ஸோ ரைடர் ட்ராவலர் எப்படி பண்ணணும், வெஹிக்கல் டூ வீலராக இருந்தால் கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் ஹெல்மெட் ஃபார் இஸ் பர்சனல் சேஃப்டி. அதேமாரி வந்து ஃபோர் வீலர் போகும்போது ஆல் தி பேசஞ்சர்ஸ் வந்து சீட் பெல்ட் போட்டு ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட் திங். மை ஸ்டாப் லைன் வரும்போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த ஸ்டாப் லைனை தாண்டாமல் கரெக்டாக எல்லாருமே சி நோபடி வாண்ட் டு ஹர்ட்ஸ், எல்லாருக்குமே சான்ஸ் அடிக்கணும் போது ஸ்டாப் லைன் கரெக்டாக பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்படும். அதே மாதிரி சிக்னல் வயலேஷன், ஸோ வென் இட்ஸ் ஸ்டாப் யூ ப்ளீஸ் லிசன் டு இட், அதுமாதிரி நில்லுங்க. ஸோ அந்த சிக்னலை மீறி போகணும்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தர் வரும்போது அவங்கள லைக் அந்த அவங்க இன்னொரு க்ரீன் சிக்னல் இருக்கும், பட் இங்கே வந்து நீங்கள் ரெட்டில் இருக்கும்போது போனீங்கன்னா தே கான் ஸ்டாப் ஃபார் யூ, டெஃபினெட்லி அங்கே கொலிஷன் இருக்கும். ஸோ உங்களால் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க கம்ப்ளீட். நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்கே போகவே முடியாத நிலைமை ஆகிடும் கடைசியில். நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுமே கொஞ்சம் வேகமாக போகலாமே நினச்சி போவீங்க, கடைசியில் அந்த இடத்துக்கு போகவே சேர முடியாத நிலைமையாக ஆகிடும். நோ பார்க்கிங்கில் வந்து கரெக்டாக வண்டி பார்க் பண்ணுங்க. ஸோ நோ பார்க்கிங் எதுக்கு போட்டிருக்கோம்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஜஷன் ஏற்படுது, ஸோ ஃப்ரீ ஃப்ளோ டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நோ பார்க்கிங் கொடுத்துருக்கோம். பட் அந்த வந்து நிறைய பேர் பார்க் பண்ணிட்டுருக்காங்க. திருப்பியும் சரி நாங்கள் வந்து எவ்வளோ தான் போயிட்டு அந்த இடத்துல நோ பார்க்கிங்லேருந்து எடுத்து வந்து டோ வச்சாலும் அகே அகைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ போலீஸ் எவ்வளோ தான் வேலை செஞ்சுருந்தாலும் அங்கே நோ பார்க்கிங் வண்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஈவன் தே ரெடி டு பே த ஃபைன். ஸோ பே பண்ண ஃபைன் தானே, பே பண்ணிட்டு போயெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிடிச்சா தானே ஃபைன் பண்ணுவோம். ஸோ போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் விஷயம் சென்சில் நோ பார்க்கிங் போட்டால் அவங்களுக்கு ஓகே அதுக்கு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் டு டேக் இட் சென்சிபிளி. அங்கே வந்து நோ பார்க்கிங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரல் சுச்சுவேஷனுக்கு வந்து வி ஷுட் கோப் அப் அண்ட் வி ஷுட் கோஆர்டினேட் வித் த கவர்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த வி ஷுட் இப்போ நம்ம கோஆர்டினேட் பண்ணியிருந்தாலே டெஃபினெட்டாக ஒரு நாள் டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக சீக்கிரமாக ஆகலாம், மீன்ஸ் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லெஸ் கண்ட்ரியை உருவாக்கலாம். ஸோ பீப்புள் ஷுட் பி வெரி சென்சிட்டிவ் அபவுட் திஸ்.
1: சார், இவ்வளோ நேரம் வந்து டிராஃபிக் பற்றி நிறைய டீட்டெயிலாக வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க, அண்ட் உங்களோட பிஸி டைம்லையும் உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.
1: மக்கள் சார்பாக நீங்கள் மூணு பேர் இங்கே பேசினதுக்கு ரொம்ப நன்றி மகா தமிழரசன் அண்ட் சந்திரன் சார். தேங்க்யூ. That was an intense discussion on traffic and its situation in our country, rather our city. Traffic rules are made for us to follow. After all, it's made for our safety and well-being.
2: Taking bribe is wrong, but giving bribe is also wrong.
3: லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு.
4: ரிஷ்வத் லேனா ஜுர்ம் ஹை, பர் ரிஷ்வத் தேனா பி ஜுர்ம் ஹை.
5: Produced and brought to you by MOPCRS 107.8 FM.
4: So all we can say is If we all follow traffic rules, then traffic will be regulated properly, and therefore no traffic jams at all. Breaking rules do seem fun, but in this case, it's at the stake of risking your own life. Think good, be good, do good. Thank you for tuning into MOPCRS 107.8 FM. This is RJ Priyanka, RJ Merlin and RJ Priyal signing off. Fir Milenge.
6: Connect. From the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
0: நமது வானொலி,
1: நமது பெருமை.
2: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
3: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃபில் இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
4: நுகர்வோர் கவனிக்க,
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அதை கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதுதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: வணக்கம் நேர்களே, தேமோபின் சமுதாய வானொலி 107.8 உங்கள் அபிமான டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் இப்ப நான் உங்களோட இப்ப பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட இன்னைக்கு வந்திருக்கிறது டாக்டர் சாந்தி. இவங்க குழந்தை நல மருத்துவர், கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அதாவது ஆகஸ்ட் 1-7 வரைக்கும் நம்ம உலக தாய்ப்பால் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஒரு பாட்டு கூட இருக்கும், அண்ணாமலை படத்துல ரஜினி பாடியிருப்பாரு. அதாவது வந்து நிறைய குழந்தைங்க தமிழ்நாட்டில் பிறக்கிறது பசுவோட பாலை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உண்மை இல்லை, உண்மையா இருந்தாலும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து முதல்ல ஒரு 6 மாசமாவது கண்டிப்பா வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கறத எம்பசைஸ் பண்றதுக்காகவும் அதோடைய சிறப்புகளை பத்தி நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் செய்யறதுக்காக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். உலக தாய்ப்பால் தினம் அந்த வாரத்தை கொண்டாடும் வகையில இன்னைக்கு டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையில இருந்து நம்ம கூட அவங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு உங்க ஆஸ்பத்திரியில கூட மருத்துவமனையில கூட நீங்க வந்து இந்த உலக தாய்ப்பால் தினத்துக்காக நிறைய கொண்டாடி இருக்கீங்க, சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்கீங்க. சோ முதல்ல கொஞ்சம் அப்படியே அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலா ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 1-7 நம்ம உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடுகிறோம்.
0: ஓகே,
1: உலக தாய்ப்பால் வாரம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகிறதற்காக, சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வு, தாய்மார்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்கு மட்டும் இல்ல சொசைட்டி அதாவது யங் கேர்ள்ஸ் இவங்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்காக நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். எங்களுடைய மருத்துவமனையில வருஷ வருஷமும் இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடந்தது. என்னவென்றால் ஜிஹெச்ல இருந்து நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட், ஊட்டச்சத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இதை ஸ்பெஷலா இன்னைக்கு நாங்க செலிப்ரேட் பண்ணோம். இதுல என்ன நடந்தது என்று சொன்னா, எங்க ஜிஹெச்ல இருந்து டீன் வந்தாங்க, மெடிக்கல் சூப்பர்டென்ட் பிளஸ் ஐசிஹெச் குழந்தைகள் நல மருத்துவ ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து இயக்குனர், அப்ப எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல உள்ள இயக்குனர், அப்புறம் ஆர்எம்ஓ, நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்து நிறைய தாய்மார்கள், குழந்தைகளோடு உள்ள தாய்மார்களை நாங்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் விழிப்புணர்வு எப்படி கொடுக்கறதுன்னா, சும்மா நம்ம ஓரளவு நம்ம பேசிக்கிட்டே மட்டும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு டிராமா, ஒரு வில்லு பாட்டு, ஒரு கவிதை, ஒரு பேச்சு போட்டி, ஸோ இப்படியாக சில நிகழ்ச்சிகளை நடத்தி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்கிறத விட அவங்களுக்கு ஒரு லைவா ஒரு டெமோ பண்ணி காட்டணும்னு சொன்னா எல்லாருக்குமே அது ஈஸியா புரியும் இல்லைங்களா. சோ அதே மாதிரி இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் முடிந்து சரி நீங்களும் அழைத்ததுனால இன்றைக்கு நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்பாக இருக்கிறேன்.
0: டாக்டர், இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குழந்தைகள் அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள், கொடுக்காதனால என்ன பிரச்சனை வருது, சமுதாயத்துல இன்னுமே நிறைய வந்து மூட நம்பிக்கைகள் இருக்கு தாய்ப்பால் குறித்து, அப்புறம் கர்ப்பிணி அவங்களுக்கு எப்படி மனதளவில் தயார் பண்றது, அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்கும் இப்படி எல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கும் தவறான நம்பிக்கைகள் தவறான மூட நம்பிக்கைகள் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு விழாவாரியா நம்ம பேசலாம். நேர்களே, உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தது, உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, இல்ல தாய்ப்பால் கொடுக்கற பெண்மணிகளை நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எங்களுக்கு மறக்காம போன் பண்ணுங்க. உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக அரசு கஸ்தூரிபாய் தாய் சேயலான மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சாந்தி நம்ம கூட இருக்காங்க. அவங்க உங்க சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. நீங்க போன் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 6512133333 இந்த எண்ணுக்கு தான் நீங்க போன் பண்ணணும். சரி, நாங்க இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கலாம் உங்க கால்ஸ்க்கு முன்னாடி. மேடம், இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், ஆனா நிறைய பேர் பாட்டிகள் அத்தை இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, குழந்தைக்கு வந்து சீம்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த தாய்ப்பால் முதல்ல ஊறின பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சக்கரை தண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது, காஃபி தண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி டாக்டர்?
1: இப்ப தாய்ப்பால் என்பது வந்து ஒரு குழந்தையினுடைய பேசிக் உணவு, அடிப்படை உணவு வந்து குழந்தைக்கு பால் தான். சோ பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், தாய்ப்பால் தான் கொடுக்கணும். சோ பிறந்த குழந்தைகளும் சரி வயதானவர்களும் சரி பாலை வந்து ஒரு அடிப்படை உணவா நம்ம வைத்துக் கொள்கிறோம். பட் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால், இப்போ பிறந்த பாலூட்டிகள் நிறைய வந்து எல்லாமே குட்டி போட்ட உடனே பால் தான் கொடுக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் டீச் பண்றது இல்ல, ஒரு ஆடு மாடு நாய் ஏன் பன்றி கூட அதுவும் கூட குட்டி போட்ட உடனே அது தாய்ப்பால் தான் கொடுக்குது. நம்ம போய் அதுக்கு தாய்ப்பால் கொடு தாய்ப்பால் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை. ஒன்லி திங் என்னன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களுக்கு தான் நம்ம வந்து அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏனென்றால் அந்த நாகரிக உலகத்தில் எல்லாருமே ஒரு ஒரு ஃபேன்சி, என் பிள்ளைக்கு நான் வந்து லாக்டோஜன் கொடுத்துடலாமா, இல்லை மற்ற ஏதாவது ஃபார்முலா ஃபீட்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, இதை கூட தான் என் குழந்தை நல்லா ஹெல்த்தியாக வந்துடாதா, நல்லா குண்டாக வந்துடும், நல்லா சப்பியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு தாய்க்கு பால் கொடுக்கறது அவளுடைய அடிப்படை உரிமை, ஒரு குழந்தைக்கு தாயிடமிருந்து பால் குடிப்பது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கறத நிறைய பேர்
0: கடமை, குழந்தையோட உரிமை.
1: எஸ், ஸோ குழந்தையினுடைய உரிமை அது. இப்போ தாய்ப்பால் கொடுக்கணும், குழந்தையோட உரிமையை வந்து நம்ம பறித்து கொள்ளக்கூடாது. நம்மளுடைய கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை, எல்லாருடைய உரிமைகளை எல்லாருமே சுதந்திர நாடா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு சுதந்திரம் உண்டு. அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் குடிப்பதற்கு உரிமையும் உண்டு. சோ பிறந்த உடனே தாய்க்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட, குழந்தை பிறக்காததற்கு முன்பாகவே அந்த பெண் வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த நம்ம கவுன்சிலிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த உடனே வந்து பால் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஆன்டிநேட்டல் பீரியட் அவங்க வந்து ஒரு மாதம் செக்அப் வராங்க. சோ ஒவ்வொரு மாதமும்
0: கர்ப்பமா இருக்கும் போது
1: மாசம் செக்

0: வரும்பொழுது தடுப்பூசி போட்டுக்க வராங்க. என் குழந்தை நல்ல வெயிட் வருதா பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே செக்அப்க்கு வராங்க இல்லையா?
1: ஆமா. ஓகே டாக்டர், இப்ப நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். குழந்தையோட உரிமை, தாயோட கடமை, இதை பத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம காலர் ஒருத்தவங்க நம்ம லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேள்வி என்ன, சந்தேகம் என்னன்னு கேட்போம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
2: நான் மயிலாப்பூர்ல இருந்து கற்பகம் பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க.
2: என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 4 மாசம் ஆகுது.
0: ஓகே.
2: அவளுக்கு வந்து பாவக்காய் கொடுத்தா பால் கசக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் புளி சேர்க்க கூடாது, காரம் சேர்க்க கூடாது, மிளகாத்தூள் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக என்ன டாக்டர் பண்றது?
0: 4 மாதம் ஆயிடுச்சு இல்லீங்களா?
2: ஆமா,
0: 4 மாதமும் தாய்ப்பால் தானே கொடுத்துட்டு இருந்தாங்க.
2: தாய்ப்பால் தான்.
0: சரி, 4 மாதமும் நீங்க இதெல்லாம் குடுத்தீங்களா, இந்த உணவுகள் எல்லாம்?
2: கொடுக்கவே
0: இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் தான். இதெல்லாம் கொடுத்தா பால் கசக்கும் அப்படின்னு பாகற்கா நேராக போய் உங்களுக்கு பிளட்ல சேர்ந்து தாய்ப்பால் வழியாக வெளியில வர்றது கிடையாது சரிங்களா? அதனால பாகற்கா கொடுக்கக்கூடாது, வத்தல் பொடி கொடுக்கக்கூடாது, புளி கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு மித்ஸ் தான், ஒரு ஒரு மூட நம்பிக்கை சரிங்களா? எதுவுமே கிடையாது.
1: ஹலோ.
2: ஹலோ.
1: வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு?
0: கவலைப்பட தேவையில்ல. பால் கொடுத்து முடிச்ச உடனே
2: குழந்தைய
0: நீங்க பால் கொடுத்த உடனே தோல்ல போட்டு கட்டி கொடுத்து பாப்பா ஏப்பம் விட வைக்க சொல்லுங்க. ஏப்பம் விட வைக்கணும் சரிங்களா? ஏப்பம் விட்டாச்சுன்னு சொன்னா வாந்தி வராது. அப்படி ஒரு வேளை ஏப்பம் விடும் பொழுது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பால் வெளியில வரலாம், அது நார்மல் தான். அப்புறம் முக்கி முக்கி அழுகிறதுன்றது அதுவும் நார்மல் தான். ஏன்னா குழந்தைக்கு யூரின் வரும் பொழுது, மோஷன் வரும் பொழுது அதெல்லாம் சொல்ல தெரியாது இல்லைங்களா? அதனால அது முக்கி தான் காட்டும். முக்கி காட்டலாம், அழுது காட்டலாம். அதனால நீங்க என்ன முக்கிறதுனால உடனே குழந்தைக்கு ஏதோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். தொடர்ந்து முக்கி கொண்டே இருக்கிறது, ஒருவேளை மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னு சொன்னா வேற யாராவது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதற்கு நீங்க டாக்டர் அணுகி கேட்டுக்கலாம். பட் நார்மலா அந்த மாதிரி முக்கி அழுகிறது வந்து அது நார்மல். அதுக்காக நீங்க வந்து பெருசா அது ஒரு பிரச்சனை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்.
1: கற்பகம் நம்ம நேயர் மாதிரி நீங்களும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 6512133333. டாக்டர் சாந்தி குழந்தை நல மருத்துவ தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நேரடியா உங்க சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க தாயுடைய கடமை, குழந்தையோட உரிமை, தாய்ப்பால்.
0: இந்த தாயுடைய கடமை, அந்த கடமை அவங்க நல்ல முறையில செய்யணும் அப்படின்னு சொன்னா குழந்தை பிறந்த உடனே சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. அவங்க கர்ப்பமா இருக்கும் பொழுது 9 மாத காலம் அளவும் அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அதுக்கு முன்பாகவே அவங்க ரொம்ப ஆன்சியஸா இருப்பாங்க. சில மதர்ஸ் இந்த மாசம் நான் கர்ப்பம் ஆயிட மாட்டேனா, அடுத்த மாதம் கர்ப்பம் ஆயிட மாட்டேனான்னு. இப்ப எல்லாருமே வந்து யங் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க தேனும் மோர். அப்போ அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த மாசமா இருக்கிறப்ப வந்து செக்அப் வரும் பொழுது அந்த கைனகாலஜிஸ்டே நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த இந்த நாளில குழந்தை பிறக்க போகுது, இதுக்கு முன்பாகவே நீங்க தாய்ப்பால் கொடுப்பதற்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். ஆயத்தப்படுத்திக்கிறது என்று சொன்னால் என்ன, மனதளவில் முதலாவது ஆயத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரஸ்ட்டை வந்து அடிக்கடி எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும். அந்த பிரஸ்ட்ல வந்து அந்த நிப்பிள் வந்து சம்டைம்ஸ் ஃபிளாட்டா இருக்கலாம், ஆர் உள்ள போய் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்க ஆன்டிநேட்டல் பீரியட்லயே அதை கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி வெளியில இழுத்து விட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாதான் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து அந்த காம்பு வாயில போவதற்கு சரியான ஒரு லெங்க்ல அந்த நிப்பிள் இருக்கும். இது எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு மனதளவில் வந்து ஒரு ஒரு அவங்க மனதளவில் அவங்க அவங்கள நம்ம தயார்படுத்துறது டாக்டர்ஸுடைய கடமை, அதுவும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்டர்ஸுடைய கடமையும் கூட.
1: கரெக்ட். ஓகே ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாடு வந்து கண்ணு போட்டுதுன்னா உடனே ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீம்பால் எடுத்து மாட்டு கொடுக்குறோமோ இல்லையோ மனுஷங்க நம்ம சாப்பிட்டுறோம், அது ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு. பட் அது செய்யக்கூடாது இல்லைங்களா? ஆனா ஏன் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த செக்ரியேட் ஆகிற மில்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து அதிகமா இல்லை, கிராமப்புறங்களா இருக்கட்டும் நகர்ப்புறமா இருக்கட்டும்?
0: இன்ஃபேக்ட் அது என்னன்னா, அந்த சீம்பால் வந்து கெட்டு போன மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம ஜனங்களுக்கு. எப்படின்னா, இப்போ மாடு கண்ணு போட்டுச்சுன்னா அந்த சீம்பால் வந்து மாட்டுடைய கண்ணுக்கு தானே போய் சேரணும்.
1: கரெக்ட்.
0: ஆனா நம்ம அதுக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம எடுத்து அந்த பாலை திரட்டு பால், இன்னும் நிறைய சுகர் போட்டு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். ஏன் அப்படின்னா, அதுல நிறைய சத்து இருக்கு, நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு. அந்த சத்து நமக்கு வேணும்னு நம்ம சாப்பிடுறோம். பட் அதே டைம்ல ஒரு மதருடைய சீம்பால் வந்து அந்த குழந்தைக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது மிகவும் பெரிய தப்பு. அந்த குழந்தையினுடைய உரிமையை நம்ம மறுக்கிற மாதிரியும் பறிக்கிற மாதிரியும் இருக்கும். ஏனென்றால் அந்த சீம்பாலில் நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, அது வந்து நோய் தடுப்பு மருந்து மாதிரி. ஸோ இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு, நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னொன்று வந்து அதனுடைய குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். குவான்டிட்டி வந்து ஒரு மேபி ஃபியூ டிராப்ஸ் கூட இருக்கலாம். இந்த ஃபியூ டிராப்ஸ் எப்படி இந்த பேபிக்கு பத்தும், போதாது அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கை. ஆனா அந்த ஃபியூ டிராப்ஸ் கூட அந்த குழந்தைக்கு போதுமானது.
1: ஓகே.
0: சோ அந்த ஃபியூ டிராப்ஸ் குடுக்கறதுனால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ் வருது இல்லீங்களா? சோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அந்த குழந்தைக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இல்லாம அந்த கொலஸ்ட்ரம்க்கு வந்து ஒரு பர்கேட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. பர்கேட்டிவ் இன் தி சென்ஸ், அந்த உள்ள இருக்கிற அந்த கருப்பு மலம் இருக்கும் இல்லீங்களா, அந்த கருப்பு மலம் எல்லாம் கிளியரா அது வந்து வெளியில கொண்டு வந்து.
1: ஓகே.
0: சோ அது ஒரு லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் மாதிரி. சோ இது எல்லாவற்றையுமே நம்ம அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும். இந்த மூட நம்பிக்கையை நம்ம இருந்து நம்ம முதலாவது எடுத்து போடணும்.
1: ஓகே. அப்புறம் வேற என்ன வகையான நம்பிக்கைகள், அதாவது வந்து அது மக்களோட நம்பிக்கை, ஆனா அது வந்து அறிவியல், அதாவது வந்து டாக்டர்ஸ் உடைய பார்வையில அது தவறு, அது தேவையில்லை நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்?
0: இப்போ வேற மூட நம்பிக்கைகள் என்ன இருக்குன்னா, பிறந்த உடனே நம்ம பாலை கொடுக்காம சக்கர தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேருடைய ஐதீகமான நம்பிக்கை. ஏன் சக்கர தண்ணி கொடுக்கறாங்கன்னு சொன்னா அது ஸ்வீட். சோ அந்த ஸ்வீட்டா நம்ம முதலாவது குழந்தைக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
1: கழுத பால் கூட கொடுப்பாங்க.
0: கழுத பால் கொடுக்குறாங்க. கழுத பால் ஏன் கொடுக்குறாங்கன்னா, கழுத நல்ல
1: கழுதையை தேடி எடுத்துட்டு
0: அதுக்குன்னு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கழுத பால் வந்து உங்களுக்கு 100 ml வந்து மேபி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரூபீஸ்.
1: ஓகே. டாக்டர் இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க காலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம் டாக்டரை கேளுங்கள். ஹலோ,
3: அதனால உங்களுக்கு இந்த மலேரியா மத்த இந்த கொசு தொல்லை ஜாஸ்தி இருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த கொசு சிறங்க மாதிரி நிறைய அப்படி அப்படியே டாட் டாட்ஸா இதுவாயி போகுது. அந்த ஸ்கின் எல்லாம், அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப அந்த கெமிக்கல்ல செய்யறதால அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருக்கு.
1: ஓகே சார்.
3: அதுக்காக அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா இங்க போனா சரியா கொடுக்கறது இல்ல.
1: ஓகே.
3: அது கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ஓகே. சோ இப்போ ஓகே டாக்டர், ஓகே சார், உங்களுடைய அந்த அது வந்து இந்த மலேரியானால கொசுனால அந்த அவங்க வந்து டோபிகானா, அதாவது வந்து டோபிகானால இருக்கிற நிறைய பேர் வந்து நம்மளுடைய நேயர்கள் டாக்டர். இப்ப இவர் வந்து இப்ப இவங்க வந்து என்னன்னா, அந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னாக்க குழந்தைங்களும் அங்கேயே விளையாடுவாங்க, அவங்க வீடும் பக்கத்திலேயே இருக்கும், அவங்க வந்து அந்த துணி துவைக்கிற இடமும் அங்கேயே பக்கத்துல இருக்கு. சோ இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பட்டுப்பட்டு அவங்களுடைய தோல் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப அலர்ஜி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து அப்படிதானே சார்? ஓகே. சோ இது வந்து
3: இப்போ வந்து அவங்க வந்து வாஷ் பண்ற இடம் வேற,
1: ஓகே,
3: அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் தனியா இருக்கு.
1: ஓகே.
3: அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பால் கொடுப்போம் இல்ல மத்த ஏதாவது டைட்ஸ் ஊட்டவோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் போது,
1: ஓகே,
3: அந்த இவங்க வாஷ் பண்ணிட்டு வராங்க இல்லையா?
1: ஆமா ஆமா.
3: அப்போ வந்து அந்த ஏதாவது இவங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. அதுல ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு இதுவா இருக்கும். எல்லா குழந்தைங்களும் சொல்ல முடியாது.
1: ஓகே.
3: ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கு, ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கு.
1: ஓகே. சோ
3: அதுல வந்து அவங்க வந்து வாஷ் பண்றது வந்து தனியா ஒரு இடத்துல வாஷ் பண்ணுவாங்க.
1: ஓகே. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டினதுப்போ அந்த பக்கத்துல அந்த பக்கம் வாஷ் பண்ணா கூட அதோட இன்ஃபெக்ஷன் காரணமா என்னமோ தெரியல, நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா நீங்க லைன்ல இருங்க, அவங்க பதில் சொல்றாங்க உங்களுக்கு, அதை நம்ம என்னன்னு கேட்போம்.
0: அதாவது சார், நீங்க கேக்குற ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக்க விட்டு ரொம்ப டீவியேட் ஆகி போகுது. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணணும் நீங்க சொல்றீங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் யாரு? ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சொசைட்டி, கவர்மெண்ட் எல்லாருமே நம்ம தானே.
3: உங்களுடைய
0: இந்த ப்ராப்ளம் வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நாங்க அந்த நோட்டீஸ்க்கு நாங்க கொண்டு வரோம். ஆனாலும் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப அலர்ஜி எல்லாம் கம்மி. இந்த எக்ஸிமான்னு சொல்லுகிற தோல் வியாதி அது எல்லாமே வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் வரும், லெஸ் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வராது, அலர்ஜி அப்புறம் வந்து நிமோனியா, டயரியா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்மா, இந்த மாதிரியான வியாதிகள்லாம் தாய்ப்பால் மட்டுமே 6 மாசத்துக்கு குடித்து வளர்கிற குழந்தைங்களுக்கு வருகிறது ரொம்ப ரேர். அதனால நீங்க வந்து உங்க ஏரியால இருக்கிற தாய்மார்களிடத்துல நீங்க சொல்லுங்க, என்னதான் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய ஹேண்ட் வாஷிங், கை வாஷ் பண்ணணும். பால் கொடுக்கறதுக்கு முன்பாக பெண்கள் வந்து மார்பகத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கணும், குழந்தைகளையும் கொஞ்சம் கிளீனா வச்சுக்கணும். சோ கிளீனா வச்சுட்டு அவங்க தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வியாதிகளை வந்து நம்ம பெருமளவு நம்ம வந்து தடுக்கலாம். நீங்க சொன்ன அந்த மலேரியா மத்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் நாங்க வந்து எந்த இடத்துக்கு மேலிடத்துக்கு நாங்க அந்த நோட்டீஸ் கொண்டு போகணுமோ அதுக்கு நாங்க கொண்டுட்டு போறோம். சரிங்களா?
1: ஓகே, நன்றி ஐயா, கேட்டதுக்கு நன்றி. ஓகே, இவருடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த அதாவது இவங்களுக்கு என்னன்னா சுற்றுப்புற பாதிப்புனால அந்த தாய்ப்பால் கொடுக்குற அந்த லேடிஸுக்கு மூலமா இல்லை ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு அதனாலதான் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருதாங்கிறது அதான் அவங்களோட அடிப்படை சந்தேகம் மேடம்.
0: இருக்கலாம், பட் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. ஏன்னா தாய்ப்பால் வந்து நமக்கு எப்பொழுதுமே ஸ்டெரைல் இல்லைங்களா, அது இன்ஃபெக்ஷன், அது வந்து ஒரு கலப்படம் இல்லாத ஒரு, அதனால வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வராது. தாய்மார்களோ இல்ல பெற்றோர்களோ குடும்பத்தாரோ என்னுடைய பிள்ளை நல்லா பாடணும், ஏன்னா கழுதை ரொம்ப நல்லா கத்தும், அதுக்கு அந்த ஒரு வாய்ஸ் கிராக் ஆகாது, நல்ல டெம்போல நல்ல சுதியில வந்து அது சத்தம் போடும். அதே மாதிரி என் பிள்ளை பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கழுதை பால் கொடுப்பாங்க.
1: வந்து சில பேர் மோசமா பாடினா கழுத மாதிரி கத்திரியன் தானே சொல்லுவாங்க,
0: பட் அப்ப ஏன் கழுத பால் கொடுக்கணும்
1: தெரியல.
0: கழுத மாதிரி நல்லா கத்துறது வந்து வாய்ஸ் அதையும் வந்து பெண் இருக்குங்களா, பெண்ணுடைய நிப்ல எடுத்து சுகர் வாட்டர் வந்து நாக்குல வச்சா குழந்தை வந்து நல்ல படிப்பாளியா வருவானா, ரொம்ப பெரிய கல்விமான அறிவாளியா வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு வந்து கத்தி இருக்கு இல்லைங்களா, கத்தி முனையில அந்த சக்கரத்தண்ணி எடுத்து வாயில வச்சு அந்த குழந்தை நல்ல வீரமுள்ள குழந்தையா வரும். ஆனா நம்மளுடைய ஐதீகம் என்ன தெரியுமா, நம்ம ஆஸ் பர் டாக்டர்ஸ், ஆஸ் பர் பாராமெடிக்கல்ஸ், கொலஸ்ட்ரம், தாய்ப்பால் இது ரெண்டும் கொடுத்தா உங்க குழந்தை அன்பிலையும் வீரத்திலையும் கல்வியிலையும் எல்லாவற்றிலும்
1: சிறந்து விளங்கும்.
0: அதுதான் நம்மளுடைய பாயிண்ட், இன்னைக்கு அதை தான் நம்ம இன்சிஸ்ட் பண்றோம்.
1: கரெக்ட். சோ நேர்களே, உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி நம்ம வந்து டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் சாந்தி மேடம் வந்து ரொம்ப அழகா வந்து தாய்ப்பாலுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மேடம் இப்போ இன்னொன்னு என்னன்னா, குழந்தை பிறந்த உடனே எவ்வளவு நேரத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த வந்து ஃபீட் பண்ணிட்டோம், ஏன்னா இப்போ சிசேரியன் கேஸா இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த முழிப்பு அதாவது அந்த சிசேரியன் ஆபரேஷனுக்கு அப்புறம் அவங்க விழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதே மாதிரி நார்மல் டெலிவரி கூட சம்டைம்ஸ் அவங்க வந்து மயக்கமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா அந்த அயற்சினால அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ குழந்தை பிறந்த உடனே எவ்வளவு நேரத்துக்குள்ள குழந்தைக்கு அந்த சிம்பால் கொடுக்கணும் இமீடியட்டா?
0: இது ரொம்ப நல்ல கேள்வி, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஆக்சுவலா நம்ம என்ன சொல்றோம்னா, ஏர்லி இனிசியேஷன், அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டெலிவரிக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏர்லி இனிசியேஷன் என்ன சொல்றாங்க, 4th stage ஆஃப் லேபர் அப்படினு சொல்றாங்க. அதாவது குழந்தை அந்த ஏர்லி இனிசியேஷன் அந்த டைம் லிமிட் என்னன்னா, ரைட் ஃப்ரம் தி பர்த் அப் டு 1 hour. குழந்தை பிறந்த ஒரு நிமிடத்துல இருந்து அரை நிமிடத்துல இருந்து அந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் வந்து அந்த டைம் டியூரேஷன். இப்போ குழந்தை பிறந்த அரை நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல எப்படி பால் கொடுக்கறதுன்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். இப்ப குழந்தை வந்து வெளியில வந்த உடனே அந்த தொப்புள் கொடியை கூட கட் பண்ணிருக்க மாட்டாங்க. குழந்தைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு தாயினுடைய வயிற்றின் மேல அந்த குழந்தைய நம்ம படுக்க வைத்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தை அப்படியே தவிழ்ந்து போய் நேராக தாயினுடைய மார்பகம் பக்கம் போகும்.
1: ஓகே, சோ மார்பகம் குழந்தைக்கு தெரியுது.
0: குழந்தைக்கு தெரியுது. சோ இட் ரெகனைஸ் இட்ஸ் மதர்
1: ஆட்டோமேட்டிக்கலி.
0: இட்ஸ் நேச்சர். நேச்சர் ஸ்மெல் தெரியுது,

0: உதவி செய்யுது. சோ அப்படி நல்லா சுருங்கி விரும்போது பிளசண்டா ஈஸியா வெளியில வந்துடுது. அந்த பிளீடிங் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டெலிவரி ஆன உடனே ஆகுற பிளீடிங் அது பெருமளவு குறையுது.
1: ஓகே,
0: சோ பெருமளவு குறையும் பொழுது மதருக்கு அது பெரிய நன்மை
1: இல்லைங்களா.
0: சோ இட் ரெடியூசஸ் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் இதனால ரொம்ப குறையுது.
1: ஓகே,
0: சோ இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்றோம். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா அப் டு 6 மந்த்ஸ் வெறும் தாய்ப்பால் மட்டும், நாட் ஈவன் வாட்டர், தண்ணீர் கூட கொடுக்க கூடாது.
1: ஓகே,
0: இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்.
1: ஓகே,
0: ஏர்லி இனிஷியேஷன்.
1: ஓகே, பட் டாக்டர் நீங்க சொன்னீங்க ஒரு குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் கூடி அறுக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த குழந்தை வந்து தாய்ப்பாலுக்காக அதுவே தவழ்ந்து போ அது தேடி போகும்னு. ஆனா நிறைய பெற்றோர்கள் தாய்மார்கள் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்க என் குழந்தைக்கு தாய் அதாவது பால் குடிக்கவே தெரியல, அது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பால் சுரக்கல, அது பால் போதல் அந்த குழந்தைக்கு, அதான் அழுதுட்டே இருக்கு இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது எப்படி டாக்டர்?
0: இது மேபி லேட் இனிஷியேஷனா இருக்கலாம்.
1: ஓகே,
0: இப்ப வந்து சிசேரியன் டெலிவரிஸ் இருக்கு, மதர் வந்து செடேஷன்ல இருப்பாங்க, சோ பேபி டெலிவரி ஆன உடனே வந்து தனியா வச்சிடுவாங்க. ஒன்னு வந்து செப்பரேட்டிங் தி பேபி அண்ட் மதர்.
1: ஓகே,
0: இன்னொன்னு வந்து மதர் வந்து மேபி டயர்டா இருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அவர்ல பேபி வில் பி வெரி அலர்ட், ரொம்ப அலர்ட்டா இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரா யூட்ரைன் அட்மாஸ்பியர்ல இருந்து எக்ஸ்ட்ரா யூட்ரைனுக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு அந்த டெம்பரேச்சர் எல்லாம் கோல்டா இருக்கும், உள்ள இருக்கிற வார்ம்த் வெளியில வராது, அது ரொம்ப கோல்டா இருக்கும். அது வந்து டிஃபன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணும். சோ அப்போ வந்து அந்த பேபி ரொம்ப அலர்ட்டா இருக்கும், கை காலை எல்லாம் நல்லா உதச்சிட்டு. சோ அந்த டைம்ல நம்ம கொண்டு போய் மார்ல வச்சோம்னு சொன்னா நேச்சுரலி பேபி வந்து நல்லா சக் பண்ணும். இவங்க லேட்டா பேபியை கொண்டு போய் பிரஸ்ட்ல வைக்கலாம், ஆர் நம்ம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம், சுகர் வாட்டர் அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பேபியுடைய வாயில முதலாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த லாக்டேஷன் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடும்.
1: இன்னொன்னு
0: பால் போதல அப்படின்னு சொல்றீங்க, பால் போதல அப்படின்னு சொல்றது அது வந்து நேச்சுரலி லிட்டில் மில்க் தான் இருக்கும், அந்த கொலஸ்ட்ரம் வந்து ஃபியூ டிராப்ஸ் தான் இருக்கும், பட் பேபி ஆல்சோ வெரி நியூ அண்ட் வெரி ஸ்மால், அந்த பேபிக்கு அந்த ஃபியூ டிராப்ஸே போதும். நம்ம மதர்ஸுக்கு வந்து என்னன்னா நம்ம பேபி நிறைய மில்க் குடிக்கணும், என் பிரஸ்ட்ல இருந்து பால் அப்படியே கொட்டினாதான் வந்து பேபிக்கு போதும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு அவங்களுக்கு. அந்த நினைப்பை வந்து நம்ம மாற்றணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் மேபி 3-4 days அந்த கொலஸ்ட்ரால் மட்டும் செக்ரீட் ஆகும், ஆஃப்டர் தட் தான் வந்து அந்த மில்க் வந்து டைல்யூட் ஆகி குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகி செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால அவங்களுடைய ஃபீலிங் என்னன்னா இந்த மில்க் வந்து பத்தாது என்னுடைய குழந்தைக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த மில்க் அந்த குழந்தைக்கு
1: போதுமானது,
0: அதை அவங்களுக்கு நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாதான் புரியும்.
1: கரெக்ட். அப்புறம் டாக்டர் இன்னொன்று வந்து என்னன்னா, தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டென்ஷன் இருக்கும், அதாவது அவங்கள ஏற்கனவே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இதுல இருப்பாங்க, இந்த குழந்தை ராத்திரியெல்லாம் அழுகும், அப்புறம் அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு முதுகு வலி வந்துடும், இந்த மாதிரி உடல் உபாதைகள்னால வந்து எஸ்கேப் ஆவாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, படுத்துட்டு தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து அந்த ஸ்டெப்ஸ் எப்படி, ஒரு குழந்தை எப்படி எடுத்து எப்படி தூக்கி எப்படி அவங்க ஃபீட் பண்ணணும், அந்த ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, அவங்க கேள்வி என்னன்னு கேட்டுட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
2: சொல்லுங்க.
1: வணக்கம், நீங்க டாக்டர் சாந்தி இருக்காங்க, நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு விரும்புறீங்க? ஹலோ,
2: தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்தா போதும் இப்ப எல்லாம் சொல்றாங்க, 6 மாசம் வரைக்கும்
1: ஆமா
2: தண்ணி கூட குடிக்க வேண்டாம் சொன்னா, அப்படி இருந்தா குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வராதா?
1: என்ன வராதா?
0: பாதிப்பு வராதுமா? பாதிப்பு
2: ஆமா,
0: ஏனென்றா அம்மாவே தண்ணி குடிக்கறாங்க இல்லையா, பாலே தண்ணியா தானே இருக்கு, அதனால வந்து பாதிப்பு வராது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்க சொல்றோம். நீங்க வேற ஏதாவது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனால நிச்சயமாக பாதிப்பு வரும் கண்டிப்பா. ஏனென்றா நாங்க நிறைய டெய்லியுமே நிறைய பேபிஸ் பாக்குறோம், ஒரு கிரைபோட்டர், போனிசன், ஆர் நீங்க சொல்ற மாதிரி தண்ணி, ஈவன் ஒரு சிலர் வந்து ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்க மினரல் வாட்டர் கூட கொடுப்பாங்க, மினரல் வாட்டர் கொடுத்தா ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மினரல் வாட்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு பாதிப்பு வருது, ஏன்னா அது நீங்க கொடுக்குற ஸ்பூன், அதனுடைய கிண்ணம், அது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டெரைலா இருக்கும்னு தெரியாது. இன்னொன்னு வந்து இன்ஃபெக்ஷன், இன்னொன்னு வந்து ஆஸ்பிரேஷன். ஏன்னா மில்க் வந்து குழந்தை மார்பகத்திலிருந்து சப்பி குடிக்கும் பொழுது அதற்கு எவ்வளவு தேவையோ அதை சப்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு வாய் நிறைய வந்த உடனே அதை ஸ்லோவா முழுங்கும், அதுக்கப்புறம் திரும்ப தான் வந்து அது சக் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நீங்க

0: கொடுக்குறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவை, அதனுடைய மவுத் எவ்வளவு பிடிக்கும்ன்றது நம்மளால அசஸ் பண்ணவே முடியாது இல்லைங்களா. ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது புறக்கேறுகிறதான வாய்ப்புகள் உண்டு. புறக்கேறதுனால வாய்ப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி லங்ஸ்குள்ள போய் அகெயின் அது சளியாக மாறி நிமோனியாவாக வரலாம். இன்னும் நீங்க குடுக்கற இதுல இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னா டயரியா, டயரியா வந்துச்சுன்னா ஏனென்றால் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி பண்ணி தான் சொல்றாங்க. எல்லாருமே 6 மாசம் கொடுக்கணும்னு கண்ணை மூடிட்டு யாரும் சொல்றது இல்ல. இத ஆராய்ச்சி பண்ணி இந்த குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லை, இதுல எல்லா சத்துக்களும் இருக்கு, 6 மாத குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த 6 மாசம் வரைக்கும் கிடைக்கும். இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் வந்து சொல்றாங்க, இது யாருமே சும்மா சொல்றது கிடையாது சரிங்களா.
1: நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்கு.
0: நிச்சயமா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. சரிவிகித உணவு அது சரிங்களா. ஃபர்ஸ்ட் அது வந்து தடுப்பு மருந்து மாதிரி. நம்ம வந்து பிறந்த உடனே நீங்க பிசிஜி தடுப்பூசி 3 நாட்களுக்குள்ள கொடுக்குறீங்க, ஆனா முதலாவது நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம் இல்லைங்களா. தாய்ப்பால் தான் வந்து முதல் தடுப்பு மருந்து, அதுக்கப்புறம் தான் மற்ற தடுப்பு மருந்துகள்லாம் வருது சரிங்களா.
2: வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
0: ஓகே மகாராஜ்,
2: ஓகே தேங்க்யூ. டாக்டர் இவங்க வந்து இவங்களுக்கு என்ன அடிப்படை சந்தேகம் அப்படின்னா அந்த தண்ணி கூட குடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் இவங்களோட சந்தேகம். அது நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு, தண்ணி குடிக்கலாம், ஏன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு டாக்டர் சொல்லும் போது குழந்தைக்கு மட்டும் ஏன் தண்ணி குடுக்க கூடாது அப்படிங்கறது. ஓகே, நம்ம வந்து அதை பேசிட்டு இருந்தோம், அதாவது வந்து போஸ்டர் ஆஃப் த மதர், அதாவது ஸ்டெப்ஸ் ஃபார் அ மதர்.
0: இப்போ ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்போ சிசேரியன் பண்ண மதர்ஸ் இருக்காங்க, தே கே நாட் சிட்
2: ஓகே
0: இல்லைங்களா, படுத்துக்கொண்டும் பால் கொடுக்கலாம். நார்மல் லேபர்ல இருக்கிறவங்க எழுந்து உட்காந்து பால் கொடுக்கலாம், பால் கொடுத்தவன தோல்ல போட்டு தட்டி கொடுக்கலாம். சரி என்னால முடியல எழுந்துக்க முடியல அப்படின்ட்டு அதை வந்து சாக்கு போக்கா சொல்ல முடியாது, எனக்கு இடுப்பு வலிக்குது என்னால எழுந்துக்க முடியாது. சோ இது சாக்கு போக்க சொல்லி நிறைய பேர் தப்பிக்கவே முடியாது. படுத்துக்கொண்டும் பால் கொடுக்கலாம். நீங்க படுத்துக்கொண்டு பால் கொடுக்கும் பொழுது கரெக்டா நீங்க அந்த லோவர் சைட்ல இருக்கிற பிரஸ்ட ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீட் பண்ணணும். லோவர் சைட்ல இருக்கிற பிரஸ்ட் அது தகுந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம், கைய வந்து பாப்பாவுடைய தலைக்கு கீழே வச்சுட்டு அந்த கியூபிட்டல் ஃபோர்ஸால தலையை வச்சுட்டு அந்த உள்ளங்கையை வச்சு குழந்தையோட பேக்க சப்போர்ட் பண்ணிட்டு சரியாக குழந்தையோட பாஸ்டர் நீங்க பாக்கணும். குழந்தை வந்து முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து மூக்க பார்த்து மூக்குல வந்து பிரஸ்ட் அழுத்துதா மூச்சு திணறல் வருதா அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு படுத்துக்கொண்டே நீங்க பால் கொடுக்கலாம். பால் கொடுத்து முடிச்ச உடனே தூக்கி தோல்ல போட்டு கட்டி கொடுக்கலாம். இப்ப உட்கார்ந்து கொண்டு பால் கொடுக்கறவங்க என்ன செய்யலாம், நல்ல வசதியா பின்னாடி சாஞ்சு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு பாப்பா வந்து தலையை நீங்க நான் சொல்ற மாதிரி அந்த எல்போ எல்போல தலையில ரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபோர் ஆர்மும் பாம்ஸும் வந்து பேபியுடைய பேக்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். பேபியுடைய ஃபேஸ் நெக் அப்டமன் எல்லாம் அம்மாவுடைய அப்டமனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஃபேஸ் மட்டும் நெக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் ஆகி ஃபேஸ் வந்து பிரஸ்ட் டச் பண்ணி இருக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து கரெக்ட் பொசிஷன்.
2: ஓகே ஓகே டாக்டர், இப்போ ஒரு கால் வந்திருக்கு, அந்த காலர் என்ன கேக்குறாங்கன்னு கேட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
3: குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
2: ஆ குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க மேம்.
0: குறைந்தது 2 வருஷம் குடுக்கலாமா, 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் சரிங்களா. 7வது மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இணை உணவு ஆரம்பிக்கலாம். இணை உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சத்துமாவு கஞ்சி இல்ல அரிசி உடச்ச கடலை கஞ்சி ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அதுக்கு பின்பாக வந்து 7-8 மாதங்கள் ஆக ஆக நீங்க வந்து காய்கறிகள் எல்லாம் மசிச்சு கொடுக்கலாம், முட்டை கொடுக்கலாம், நான்வெஜ் கூட நீங்க சூப்பு ஃபிஷ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தாலும் கூட நீங்க உடன் அது கூட வந்து நீங்க தாய்ப்பாலும் கொடுக்கலாம். தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம், இது வரைக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்றது கணக்கே கிடையாது. 2 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்க கொடுக்கணும், அதுக்கு மேலையும் கொடுக்க விருப்பப்படுகிறவர்கள் கொடுக்கலாம், தப்பே கிடையாது.
3: ஓகே மேடம், தேங்க் யூ.
0: ஓகே
2: டாக்டர், நம்ம இப்ப இந்த குழந்தைய வந்து எப்படி தூக்கி எப்படி அந்த போஸ்டர் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த போஸ்டர்ல அழகா குழந்தைக்கு கொடுக்கணும். அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஏப்பம் வருதா அப்படிங்கறத வந்து நம்ம பாக்கணும். அப்புறம் டாக்டர் இன்னொரு ஒரு என்னன்னா, அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லாக இருக்கும் போது ஏதாவது வந்து ஜுரமோ இல்ல வந்து வேற ஏதாவது பிரச்சனை உடல் ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை வரும் போதும் அவங்களுக்கு பயம், இப்ப ஜுரம் வந்தது இல்ல சளி வந்ததுன்னா அந்த குழந்தைய தூக்கி கொடுக்கும் போது அதை அவங்க குழந்தைக்கும் ஒட்டிக்குமோ அப்படின்னு, அப்போ அந்த சமயத்துல நேரத்துல தாய்ப்பால் கொடுக்கலாமா?
0: கண்டிப்பா கொடுக்கலாம். ப்ரொவைடட் அந்த மதர் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சளியா இருந்தாலும் சரி, ஜுரமா இருந்தாலும் சரி, அது என்ன சளி என்ன ஜுரம் அப்படின்னு பார்த்து முதலாவது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ ஒருவேளை மதருக்கு சளி இருந்துச்சுன்னா அவங்க தான் க்ளோசரா பேபி ஹேண்டில் பண்றாங்க. குழந்தைக்கு சளி வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. நார்மலா எல்லா மதர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே போய் பார்ப்பாங்க, தனக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்க மாட்டாங்க. தன்னிடத்துல இருந்துதான் குழந்தைக்கு வியாதி வருகிறதுன்றத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப குழந்தைக்கு முகத்துக்கு நேராக இவங்க தும்மும் பொழுதோ இருமும் பொழுதோ அந்த வைரஸோ பாக்டீரியாவோ எது வேண்டாலும் முதலாவது மதர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பால் கொடுக்கறதுல தப்பே கிடையாது.
2: ஓகே டாக்டர், இப்போ லாக்டிங் அதாவது வந்து இப்ப பிரெக்னன்டா இருக்கும் போது எந்த அதாவது வந்து நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர எந்த மருந்தும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டர் அட்வைஸ் எல்லாம். லாக்டிங் மதர்ஸ் அவங்க வந்து எப்படிப்பட்ட மருந்துகள் அவங்க எடுத்துக்கலாம்? அவங்க ஏதாவது அந்த மாதிரி மருந்து எடுத்துட்டா அது தாய்ப்பால் கொடுக்கற அந்த மதர்ஸ் மூலமா குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்?
0: ஒரு சில மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி
2: வணக்கம். இந்த டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
0: உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் இருக்க வரைக்கும் கொடுக்கலாம். 2 வயது வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும்.
3: 3 வயசு ஆக போகுது,
0: பரவாயில்லையே, கொடுக்கலாமே.
2: அதாவது நம்ம முதல்ல கேள்வி கேட்டோம் இல்லையா, நீங்க 2 வயசு வரைக்கும் சொன்னீங்க முதல் கேள்வி. சோ இவங்க கேட்டுட்டு இருக்காங்க நிகழ்ச்சிய. சோ அதனால நான் எங்க குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும் குடுத்துட்டு இருக்கோமே, இதனால பரவாயில்லையாங்கிறது
0: தப்பே கிடையாது.
2: தப்பே இல்லையாமா, உங்க உங்க அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கும் வரைக்கும் குடுக்கலாம். அதனால இன்ஃபேக்ட் நல்லதுதான் அந்த குழந்தைக்கு. சோ
0: ஆகாரம் நீங்க எல்லாமே கொடுக்கலாமா? 3 வயது குழந்தை நார்மலா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே கொடுக்கலாமே.
2: விரும்பி சாப்பிடுமா?
0: நிச்சயமாக. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் சொல்லலாம் தாய்ப்பாலே குடிச்சிட்டு இருந்தா வேற ஆகாரமே சாப்பிடாது, தாய்ப்பால் கேட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணுது பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் பிடிவாதம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராப்பர் வீனிங் ஃபீட்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க.
2: கரெக்ட்.
0: அதாவது ஒரு சில மாத தாய்ப்பால் மட்டும் போதும், ஒரு இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், ஒரு சிலர் வந்து என் குழந்தைக்கு தாய்ப்பால் வீனிங் ஃபீட் சீக்கிரமாவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சில ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து நான் ரொம்ப லேட்டா ஆரம்பிப்பேன், இன்னும் நிறைய நாள் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அது ஒரு ஆர்வமா செய்யறாங்க. சோ ஆர்வமா செய்யறது இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ல வந்து முடியும். நீங்க நார்மலாவே வந்து 7 மந்த்ஸ்ல வீனிங் ஃபீட்ஸ் ஆரம்பிச்சு, ஏன்னா 7 மந்த்ஸ் ஆக ஆக மில்க் உடைய குவான்டிட்டி. எனி காலர்?
2: ஆமா டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க லைன்ல, தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம். டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி, வணக்கம். ஹலோ
3: ஹலோ, இப்ப வந்து குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது, தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க.
2: சரிங்க,
3: அதுக்கு நடுவுல இந்த செர்லாக் இந்த சொட்டு மருந்து இதெல்லாம் சேர்க்கலாமா, இல்ல தாய்ப்பால் மட்டுமே 6 மாசம் வரையும் கொடுக்கலாமா?
0: தாய்ப்பால் மட்டுமே போதுமா?
2: சொட்டு மருந்து,
0: சொட்டு மருந்து கூட தேவையில்லை.
2: அதாவது நீங்க வந்து 6 மாதம் வரைக்கும் தண்ணி முதல்ல குடுக்கணுமான்னு கேட்டாங்க ஒரு நேயர். இப்ப நீங்க சொட்டு மருந்து குடுக்கலாமான்னு கேக்குறீங்க, சொட்டு மருந்து கூட தேவையில்லை அப்படிங்கறதுதான் டாக்டருடைய விளக்கம். சோ வெறும் 3 மாதம் ஆகுது இல்லீங்களா, நீங்க இன்னும் 6 மாதம் வரைக்கும் நீங்க வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க, சொட்டு மருந்து தேவையில்லை, அப்படிதானே டாக்டர்?
0: எஸ்.
2: ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா?
0: இல்லம்மா, 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான்.
2: குழந்தை வந்து சில சமயங்கள்ல வந்து தாய்ப்பால் குடிக்காது, பால் குடிக்காம வந்து அழும், அப்போ அது வந்து எதோட அறிகுறி?
0: பால் குடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய காசஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பாக்க போனீங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் சைனே வந்து ரெஃப்யூசல் ஆஃப் ஃபீட்ஸ்.
2: ஓகே,
0: உடம்பு சரியில்லாதப்போ அதுக்கு வேற எந்த ஒரு இதுமே சொல்ல தெரியாது, அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணும்.
2: அதனாலதான் வந்து குழந்தை உடம்பு சரியில்லை இன்ஃபன்ட் பேபிஸ் டாக்டர் போனா முதல்ல பால் குடிச்சதா அப்படின்னு கேட்பாங்க.
0: ஒண்ணு வந்து இன்னொன்னு வந்து ரெஃப்யூசல் ஆஃப் ஃபீட்ஸ் ஏன் வருதுன்னா சம்டைம்ஸ் இப்ப நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதையெல்லாம் சில வேலைகள்ல செஞ்சிருப்பாங்க. நீங்க வந்து பால் பத்தலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பாட்டில் ஃபீடு ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு ஃபீட் கொடுத்தா கூட என்ன ஆகும்னா அடுத்த முறை வந்து நிப்பிள்ல வாய் வச்ச பேபி பிரஸ்ட்ல வாய் வைக்காது. எனி காலர்
2: இல்ல இல்ல டாக்டர்.
0: சோ நிப்பிள்ல வாய் வச்சுட்டா பேபி வந்து அடுத்து பிரஸ்ட்ல வாய் வைக்காது. ஏன்னா நிப்பிள்ல வந்து மில்க் வந்து ஈஸியா ஃபுளோ ஆகும், வாயில வச்ச உடனே அப்படியே கொட்டும். பட் பிரஸ்ட்ல வந்து பேபி என்ன செய்யும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி சக் பண்ணணும் இல்லீங்களா. ஸ்ட்ரெயின் பண்ணி சக் பண்றத பேபிய ஈஸியா ஒன்ன வாயில கொடுத்த உடனே குழந்தை எதை நேச்சுரல்
2: திருப்தி ஆயிடுச்சு, அதாவது வயிறு ரொம்ப இடிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதுவா வந்து விட்டுடும். சோ பட் அந்த சமயத்துல அந்த தாய்க்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது இல்லீங்களா, அது போதுமா அப்படின்னு. அப்ப தேவையான அளவுக்கு அந்த குழந்தையே சாப்பிட்டுட்டு இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம், டாக்டர் கேளுங்கள். டாக்டர் சாந்தி மேடம் நம்ம கூட இருக்காங்க உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி. ஹலோ, உங்க கேள்வி என்ன, சந்தேகம் என்ன கேளுங்க. கட் ஆயிடுச்சு, இந்த கால் கட் ஆயிடுச்சு. சோ அவங்க திருப்பி கூப்பிடுவாங்க, நம்ம அதுக்கு வரைக்கும் அடுத்த கேள்விக்கு போகலாம். நேர்ல இது எம்ஓபி சமுதாய வானொலி டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. இந்த ஆகஸ்ட் 1ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுடைய அவசியத்தையும் அதனால இருக்கிற நன்மைகளும் அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம நேர்களுக்கு விழாவாரியா டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையிலிருந்து ரொம்ப விரிவா கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் இன்னொரு விஷயம் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த குழந்தை வந்து தாய்ப்பால் சாப்பிடும் போது சில விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் அதாவது வந்து பெரியவங்க வயசுல இருக்க மூத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அம்மா வந்து மல்லிகை பூ வச்சு கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க நம்ம காலர் கூட கேட்டாங்க, அதாவது வந்து பாகற்காய் சாப்பிடக்கூடாது, கொத்தவரங்காய் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நீங்க 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க, அப்ப எவ்வளவு நாளைக்கு அந்த தாய் வந்து பத்திய சாப்பாடே இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எது எது சமுதாயத்துல வந்து அறிவியல் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க, அது உங்க பார்வையில தவறு நிகழ்ச்சி.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? டாக்டர் இருக்காங்க.
1: எம்ஓபி ஸ்கூல்ல இருந்து பரிமளம் டீச்சர் பேசுறேங்க.
2: சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க மேடம், சாரி டாக்டர் இருக்காங்க.
1: கிளியரா கேக்கலீங்க, கிளியரா கேக்கல.
2: இல்ல டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது.
1: ஓகே மேடம், ஓகே. இப்ப தாய்ப்பால் கொடுக்கும்போது முதல் பால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மேடம், அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: ஆமா,
1: சீம்பால்ல
0: வந்து நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்குமா, அது வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு அடிப்படை காரியம். அப்புறம் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் நிறைய இருக்கு. ஒயிட் பிளட் செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு. ஆமா, அப்புறமா வந்து நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு, அப்புறம் நிறைய ஃபேட் இருக்கு, சரிங்களா, இவ்வளவு சத்து இருக்கு. அதுதான், அதனாலதான் அதை வந்து முக்கியமா குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். குளோரோஃபில் இல்லம்மா, இம்யூனோகுளோபுலின்ஸ். இம்யூனோகுளோபுலின்ஸ் ஓகே. போதும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுமா, 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால், சரிங்களா. 7வது மாதம் முதற்கொண்டு நீங்க வேற இணை உணவோடு கூட தாய்ப்பாலையும் சேர்த்து கொடுக்கணும்.
2: சொல்லுங்க, கேக்குது நீங்க சொல்றது. ஹலோ,
1: இப்ப என்னுடைய பேபிக்கு வந்து நான் 6 மந்த் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தேன் மேடம், பட் போதுமான அளவு இல்ல அப்படின்னும் பொழுது சில வந்து இந்த 4 மந்த்ஸ்க்கு பிறகு ஓரளவுக்கு செமி சாலிடா
0: சேர்த்துட்டேன்,
1: அதனால வந்து அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகலீங்க. அது மாதிரி கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்டபிள் ப்ராப்ளம், லிவர்ல எதனா ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸ் உண்டுங்களா?
0: அதாவது தாய்ப்பால் வந்து உங்களுக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட் ஈஸிலி அப்சார்பபிள். தாய்ப்பால் வந்து 6 மாதம் வரைக்கும் குழந்தையினுடைய எல்லா சிஸ்டமே வந்து கொஞ்சம் இம்மெச்சூரா தான் இருக்கிறதுனாலதான் நம்ம தாய்ப்பால் வந்து அட்வைஸ் பண்றோம்.
1: இப்போ நீங்க போதுமான அளவு
0: இல்ல,
1: கொஞ்சம் சேர்த்துட்டேங்க.
0: ஓகே, நீங்க சேர்த்துட்டீங்க.
1: பாப்பாவுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகல, இன்டைஜஸ்டபிள் ப்ராப்ளம் அதனால அவளுக்கு வந்திருக்குமோ, இப்ப கூட ஈவன் 1.5 இயர்ஸ் ஆகி கூட வெயிட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல,
0: நிச்சயமாக இருக்கலாம்.
1: லிவர் ப்ராப்ளம் அது மாதிரி அரைஸ் ஆகக்கூடிய சென்சிபிலிட்டி இருக்குங்களா பேபிங்களுக்கு?
0: லிவர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது, இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஏனென்றால் குழந்தையினுடைய ஆர்கன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ற அளவுக்கு பிரஸ்ட் மில்க் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் இல்லீங்களா. நம்ம கவுஸ் மில்க் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்னா, அதர் எது கொடுத்தாலும் வந்து குழந்தையினுடைய ஆர்கன்ஸ் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அதனால உங்களுக்கு இன்டைஜஷன் வரலாம், டயரியா வரலாம், மேபி டயரியா வரதுனால வெயிட் கெயின் கூட உங்களுக்கு ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம்.
1: ஓகேங்க மேடம்,
0: ஓகே
2: என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து சரி தவறு அப்படிங்கறத வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது வந்து மல்லிகைப்பூ வச்சுக்க கூடாது, பாகக்காய் சாப்பிட கூடாது, இந்த மாதிரி எல்லாம். சோ அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: இப்போ மல்லிகைப்பூ வச்சுக்கிறது, பாகற்காய் சாப்பிட்றது, ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு நம்மளுக்கு அறிவியல் பூர்வமாக எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை.
2: ஓகே,
0: பட் நம்ம கேலக்டோகாக்ஸ்னு சொல்ற அந்த பேர்கால மருந்துன்னு சொன்னாங்க இல்லையா, பேர்கால மருந்துல என்ன இருக்கு, இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ், ஸோ இதெல்லாம் தான். இப்போ வந்து நம்ம கேலக்டோகாக்ஸ்னு எதெல்லாம் சொல்றோம்னா, அந்த ஜிஞ்சர் சொல்றோம், கார்லிக் சொல்றோம், வெந்தயம், வெந்தயக்கீரை, ஸோ ஜீரகம், இதெல்லாத்தையும் நம்ம கேலக்டோகாக்ஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க பேர்கால மருந்துன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது வந்து லாக்டேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக கொடுக்கறது. ஆனா நாட்கள் ஆக ஆக ஜனங்களுடைய மனசுல என்ன வந்துச்சுன்னா, அதை மாத்திரமே கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு எல்லா ஃபுட்டுமே கொடுக்கலாம்.
2: ஓகே,
0: அன்லெஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிடற அன்னைக்கு பேபிக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்றத அப்படின்னாதான் மட்டும்தான் நம்ம அந்த பர்டிகுலர் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அதர்வைஸ் எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம். இன்னும் சில மதர்ஸ் இப்ப சொன்னாங்க இல்லீங்களா, போதுமான அளவு மில்க் இல்ல அப்படின்ட்டு. போதுமான அளவு மில்க்
2: இல்லன்றது
0: நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து அம்மா வந்து சைக்கலாஜிக்கலா ஏதாவது ஒரு அப்செட் ஆகி இருக்கலாம். இன்னொன்னு ஃபேமிலியில சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், மேபி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் நிறைய இருக்கலாம், ஆர் ஒர்க்கிங் விமனா இருக்கலாம். நிறைய வர்க்கிங் விமனே வந்து இப்ப நிறைய, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வேலையையும் நேரத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பேபிக்கு ஃபீட் பண்ற மாதிரி. சோ இந்த ஃபேமிலில நிறைய மெம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பர்ஸ் அதிகமா இருக்கிறப்போ இந்த பர்டிகுலர் மதருடைய ஒர்க் லோட் வந்து அதிகமாகுது. ஸோ பேபிக்கு கொடுக்குற நேரம் வந்து ரொம்ப குறைவாயிடுது. ஸோ அதே டைம்ல அவங்களுடைய சாப்பிடுற சாப்பாடு, ஸோ அதனுடைய குவாலிட்டி அஸ் வெல் அஸ் குவான்டிட்டி எல்லாமே குறைஞ்சிடுது. ஸோ நேச்சுரலி அந்த மதருக்கு வந்து எவ்வளவு கேர் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் இன்லாஸ் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு மதரை சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு மில்க் செக்ரீஷன் இருக்கும். இன்னொன்னு, எந்த அளவுக்கு பேபியை சக் பண்ண வைக்கிறாங்க பிரஸ்ட்ல. இப்பெல்லாம் வந்து நம்ம டிமாண்ட் ஃபீட்ஸ் தான் சொல்றோம். பர்டிகுலரா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. பேபி எப்பெல்லாம் அழுகுதோ, மேபி 1 ஹவர்க்குள்ள அழுதா கூட நம்ம கொடுக்கலாம். யூரின் போனோம்னு அழுதா கூட பால் கொடுக்கலாம். மோஷன் போனவுடன் அழுகும், அப்ப கூட நம்ம பால் கொடுக்கலாம்.
2: இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரியவங்க மாதிரி அட்டவணை போட்டு கொடுக்க வேண்டிய இது 6 மாசம் வரைக்கும்.
0: 6 மாசம் வரைக்கும் ஏனென்றால் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கு. அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு பேபி சக் பண்ணதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிஃப்ளக்ஸ் உங்களுக்கு பிரெயினுக்கு போகும், பிரெயின் கமாண்ட் கொடுக்கும், மில்க் செக்ரீட் ஆகும்.
2: ஓகே டாக்டர்.

0: இன்னொன்று வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு சிலர் வந்து ஒரே மார்பகங்கள்ல கொடுப்பாங்க, அதாவது அது எப்படி ரெண்டு மார்பகங்களையும் மாத்தி மாத்தி கொடுக்கணும்.
1: அதுவும் தவறான ஒரு காரியம். ரெண்டு மார்பகங்களையும் மாத்தி மாத்தி கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு மார்பகத்திலயுமே நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் மில்க் வருது, ஃபோர் மில்க் ஹைண்ட் மில்க் அப்படின்ட்டு. முதல்ல வர்ற மில்க், பின்னாடி வர்ற மில்க். அந்த முதல்ல வர்ற மில்க் வந்து கொஞ்சம் டைல்யூட்டடா இருக்கும், இட் கண்டெயின்ஸ் மோர் வாட்டர்.
0: அது வந்து போயிருக்கும்,
1: அது வந்து குழந்தையினுடைய தாகத்தை மட்டும் தான் தீர்க்கும். பின்னாடி வர்ற மில்க்ல தான் வந்து நிறைய ஃபேட் எல்லாம் இருக்கு. சோ இட் பில்ஸ் பாடி பில்டிங் மாதிரி. அது சோ அந்த பின்னாடி வர்ற மில்க குடிக்கிறப்பதான் பேபிக்கு என்ன ஆகுது, பசி அடங்கும். சோ இப்ப வந்து நேச்சுரலி ஒரு பிரஸ்ட்ல ஒரு மதர் பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த ரிஃப்ளெக்ஸ்ல அதர் மில்க் அதர் பிரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு மில்க் வந்து லீக் ஆகும். உடனே நார்மல் டெண்டன்சி என்னன்னு சொன்னா, இந்த பிரஸ்ட்ல பால் கொடுத்துட்டே இருக்கும், இந்த பக்கம் லீக் ஆகுது, ஐயோ வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பேபி டு அதர் சைட். சோ ஃபர்ஸ்ட் மில்க் தான் பாப்பா குடிச்சிருக்கோம், ஃபோர் மில்க், அந்த வாட்டரி மில்க். சோ இந்த சைடும் அந்த ஃபோர் மில்க் வந்து வாட்டரி மில்க் தான் வரும். சோ ரெண்டுமே வாட்டரி மில்கா குடுக்கறதுனால வெயிட் கெயின் வந்து ப்ராப்பரா இருக்காது. இப்ப ஒரு அம்மா கேட்டாங்க,
0: என்
1: குழந்தைக்கு வெயிட் கெயின் இல்ல, போதுமான அளவு மில்க் இல்ல.
0: சார், டாக்டர் இதை பத்தி தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்ப ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர், கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ
2: ஹலோ, நான் நூர்ஜவான் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. டாக்டர் இருக்காங்க.
2: சைட்ல சோட்டாங்க சைடுல தலையில ஒரு பக்கம் ஓரமா வலி இருந்தது. ரெண்டு வலி இருந்தது, கொஞ்சம் தைலம் கொஞ்சம் பூசணும்னா கொஞ்ச நேரம் வலி அவரை நின்றுது, திரும்பி வலி வருது. அது என்னால இருக்கும்,
1: இது யாருக்குமா?
2: எனக்கு தான்.
0: இல்ல, இது இப்ப இப்ப நமக்கு பேசிட்டு இருக்கிறது வந்து தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி, குழந்தைகளுக்கு சம்பந்தமா இல்ல குழந்தைகளோட தாய்ப்பால் கொடுக்கறத பத்தின பிரச்சனையை பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.

0: பால், அதாவது வந்து அது எம்டி ஆயிடுச்சு, அந்த குழந்தை எல்லாம் சாப்பிட்டுடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் அதை மாத்தணுமா, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் லெஃப்ட்ல கொடுத்தா அகெயின் ரைட்ல மாத்தி மாத்தி கொடுக்கணுமா? இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அந்த கால் என்னன்னு பாத்துட்டு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி.
1: ஹலோ,
0: சொல்லுங்க மேடம், உங்க சந்தேகம் என்ன? டாக்டருக்கு இருக்காங்க, கேளுங்க.
2: அவங்களுக்கு மென்டலி நல்லா சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, கொஞ்சம் வீட்டு வேலைகள் எல்லாம் அவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவங்க கணவர் வந்து அவங்களை கொஞ்சம் நல்லா அன்பா கவனிச்சுக்கலாம், ஆர் மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கற அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு கேர் கொடுத்து அவங்கள நல்லா சாப்பிட வச்சு நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இன்னொன்னு, குழந்தைய வந்து அடிக்கடி வந்து மார்பகத்துல விட்டு சப்ப விடணும். சொன்னேன் இல்லீங்களா, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த குழந்தை சப்ப சப்பதான் பால் சுரக்கும். நீங்க குழந்தைய சப்ப விடாம பால் வரல வரலன்னு குழந்தைக்கு வேற ஏதாவது புட்டி பால் அதுல உள்ள நிப்பிலோ இல்ல ஒரு ஸ்பூனோ நீங்க வாயில வச்சிட்டீங்கன்னா பாப்பா மார்பகத்துல சப்பாது. பால் மார்பகத்துல சப்பலன்னா பால் சுரக்கிறது நிச்சயமாக குறைந்து விடும். சரிங்களா, வேற ஏதாவது சந்தேகம் உண்டா?
1: வேற வந்து குழந்தைக்கு பால் கிடைக்க மாட்டேன்னு, அதுக்கு என்ன நாங்க ஊட்டம், நாங்க எப்படி சென்டா இருக்கிறது சாப்பிடுறது?
2: இல்ல, அம்மாவுக்கு வந்து இப்ப தாய் பால் கொடுக்கற அம்மா வந்து குறைந்தபட்சம் நார்மலாக இருக்கிறவங்க மூணு முறை சாப்பிடுவாங்க இல்லையா, அதிகமா பால் கொடுக்கற தாய் வந்து கூட ஒரு மூணு முறை சாப்பிடலாம், தண்ணீர் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய குடிக்கலாம். அப்புறம் இப்ப வந்து பால் சுரப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஒரு சிலது நான் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வெந்தயக்கீரை சாப்பிடலாம், வெந்தயம் பூண்டு, அப்புறம் வந்து மீன் சேர்த்துக்கலாம், மீன் நிறைய சேர்த்துக்கிட்டா நல்லா பால் சுரக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு, அது ப்ரூவ்டு கூட, அதனால நீங்க அது கூட நீங்க கொடுத்து பாக்கலாம். உங்களுக்கு
0: நீங்க நல்லா நிறைய சத்துள்ள உணவுகள் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து

0: அதெல்லாம் நம்ம போய் கொடுக்கணும், டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கணும், டைம் எல்லாம் போடக்கூடாது. பட் இது வந்து வீட்டுல இருந்தாதான் சாத்தியம். சோ மெட்டர்னிட்டி லீவ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஓகே. இப்ப ஆபீஸ் கோயிங் உமனுக்கு பாத்தீங்கன்னா 3 மாசம் தான் கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும் தாய்மார்கள் எப்படி அதை வந்து குழந்தைக்கு தாய்ப்பாலும் எப்படி கொடுக்கலாம்?
1: இது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு காரியம். இது எல்லாருமே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்லிட்டு 3 மாசம் தான் மெட்டர்னிட் லீவ் கொடுக்கறோம். இத வந்து நம்ம நிறைய நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், 6 மாசம் மெட்டர்னிட் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் கொடுக்கறாங்க. நம்ம கண்ட்ரில இன்னும் வரல, மேபி இன்னும் கூடிய சீக்கிரத்துல இது வரலாம். ஆனா அது வருகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யறது? இப்போ 3 மாசம் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து 4வது மாசம் ஒரு மதர் வேலைக்கு போறாங்க, அவங்க என்ன செய்யலாம்னா ஒருவேளை அந்த வேலையினுடைய நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம். இல்ல ஒரு பேபியை வந்து நடுவுல யாராவது ஒருவர் கொண்டு போய் கொடுத்து ஃபீட் பண்ணிட்டு கொண்டு வர மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு கிரெச் ஆர் நர்சரி ஒன்னு இருந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் பேபியை வச்சுட்டு கொஞ்சம் கேர் கிவர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை இதுல எதுவுமே சாத்தியப்படல அப்படின்னு சொன்னா ஒரு மதர் வந்து ஒரு 8 hours வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில போறப்போ ஃபீட் பண்ணிட்டு தே கேன் எக்ஸ்பிரஸ் சம் மில்க். சோ எக்ஸ்பிரஸ் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அந்த மில்கை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி அதை கூட அவங்க வீட்டுல திரும்ப வருகிற வரைக்கும் அந்த மில்கை கொடுக்கலாம். சூடான தண்ணீரை ஒரு பாத்திரத்துல வச்சு இந்த பால் பாத்திரத்தை
0: குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிற தாய்ப்பால் அந்த மதருக்கு வந்து அந்த மனநிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து அந்த கொடுக்கும் போது அவங்களுடைய அன்பு எல்லாம் சேர்த்துதான் அந்த குழந்தைய பார்த்து, நீங்க கூட சொன்னீங்க குழந்தையோட கண்ணோட கண் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு. இந்த அம்மா வந்து நல்ல சந்தோஷமான மனநிறைவோட மன மகிழ்ச்சியோட இருக்கணும். சோ எந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்தா இன்னும் அந்த குழந்தைய நல்ல புஷ்டி ஆரோக்கியமா இருக்கும்?
1: சூழல் நீங்க சொல்லிட்டீங்க, நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப வந்து எத்தனை
0: நல்ல சிந்தனைகள்,
1: நல்ல சிந்தனைகள் எத்தனை பெர்சன்டேஜ் மதர்ஸ் வந்து நல்ல சிந்தனைகள் நல்ல நல்ல ஒரு சூழ்நிலைமையில இருக்காங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த நிகழ்ச்சி மூலமா இதை வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களா, அந்த ஒரு சூழ்நிலைமை அந்த மதருக்கு
0: கொடுக்கலாம்.
1: மேபி அந்த மதர் வந்து எல்லா சூழ்நிலையுமே பாசிட்டிவா இருக்கும், ஆனா அவங்களுடைய டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு டிவி பாக்கலாமா, ஒரு ஃபோன் பேசலாமா, அந்த பேபி கொடுக்கலாம்,
0: குழந்தை பாடிங்க பாஸ் அப்படிங்க தூங்குறது கூட தெரிஞ்சிருக்காது.
1: இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நான் பால் கொடுக்கறப்ப என் குழந்தைக்கு என்னுடைய அன்பையும் சேர்த்து கொடுக்கறேன். சோ என் குழந்தை வந்து இன்டர்ன் அவனுடைய லவ்வை எனக்கு தரப்போகுது அப்படின்றது அந்த மதருக்கு ஒரு இது இருக்கணும்,
0: மைண்ட்ல
1: அந்த ஒரு தாட் இருக்கணும். சோ இதுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அந்த மதருக்கே அந்த ஒரு தாட்
0: இருக்கணும்.
1: சோ அது இருந்தாதான் அதை செயல்படுத்த முடியும்.
0: ஒரு ஒரு முறை பால் கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷத்தோட மனசை நல்லா வந்து நல்ல சிந்தனைகளை முதல்ல பாசிட்டிவ் திங்கிங் அது வந்து அதான் சொல்லுவாங்களே அந்த காலத்துல வந்து வீரத்தை தாய்ப்பாலோட வீரத்தை சேர்த்து ஊற்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றோம். சோ அது உண்மையா கூட இருக்கலாம் கண்டிப்பா. இப்போ வந்து அறிவியல் ரீதியா அது ப்ரூஃப் ஆயிருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். சோ தாய்மார்களே, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி டாக்டரை கேளுங்கள்ல உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய்சேனால மருத்துவமனையில இருந்து நம்மளுக்கு உங்க சந்தேகத்தை தீர்த்து வச்சாங்க. அப்புறம் ஒரு தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும், அதோட நன்மைகள், அதுல என்ன அறிவியல் ரீதியான உண்மைகள், இதை பத்தி எல்லாம் விலாவாரியா நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ நீங்களும் நல்ல சிந்தனையோட நல்ல சூழ்நிலையில தாய்ப்பால 6 மாசத்துக்கு கொடுங்க. சோ டாக்டர் இன்னும் 1 மினிட் இருக்கு, நீங்க என்ன மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் சொல்ல வேண்டியது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப் டு 6 மந்த்ஸ். இன்னொன்னு வந்து ஏர்லி இனிஷியேஷன்.
0: ஓகே,
1: ஏர்லி இனிஷியேஷன்னா அந்த
0: ரைட் ஃப்ரம்
1: 1 மினிட் டு 1 hour. அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம நிறைய ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறோம், செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கறோம், எல்லாமே கொடுக்கறோம். இப்போ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லா பாபுலேஷனும் இன்வேரியபிலி யங் ஓல்ட் வாட் எவர் மேபி எல்லாருக்குமே வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கை கொடுத்த ஒரு எஜுகேஷன் நம்ம வந்து கொடுக்கணும்.
0: கரெக்ட்,
1: இதுதான் என்னுடைய மெசேஜ்.
0: அதுல வந்து வெக்கப்பட பயப்பட தேவையில்லை, அவங்களுடைய உடல் அழகு வந்து போயிடும் கேட்டு யோசிக்க வேண்டிய
1: அழகாயிடுவாங்க.
0: நீங்க கூட சொன்னீங்க வந்து அதாவது பிரஸ்ட் ஃபீட் குடுக்கற லேடிஸ்க்கு வந்து கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் வர்ற இது கூட சான்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இந்த உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம், ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ உங்க வீட்டுல வந்து தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார் இருந்தா

0: சூழ்நிலை உருவாக்கி நல்ல எதிர்காலத்துல நல்ல ஊட்டமிக்க நல்ல சிந்தனையுள்ள நல்ல குழந்தைகளை உருவாக்கி கொடுக்கறது நம்மளோட கடமை. இந்த நல்ல மெசேஜோட நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறுறோம். டாக்டர், உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்கு இன்னைக்கு வந்து கொடுத்து எங்களை பப்ளிக்கு எங்களுடைய நேயர்களுக்கு நிறைய சந்தேகத்தை தீர்த்து வச்சதுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எங்களோட நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
1: தேங்க்யூ.
0: வேற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி, நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.
2: வணக்கம், என்னுடைய பேர் தீபக் ஸ்ரீவாஸ்தவா. நான் இப்போ முதன்மை தலைமைவன் பாதுகாவலர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் மற்றும் பசுமை தமிழ் இயக்கம் சீஃப் மிஷன் டைரக்டர் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்போ நம்மளுடைய மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் 2022 அருமையான இயக்கம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன இருக்குன்னா பசுமை தமிழ் இயக்கம். பசுமை தமிழ் இயக்கம்ல நம்மோட இப்போ காடு மற்றும் மரம் பரப்பை 23.7 இருக்குது. 10 வருஷத்துல 33% கொண்டு வரணும். நமக்கு ஏன் வனம் மற்றும் மரம் பரப்பை அதிகமா வேணும்னா, நம்ம நாட்டில் கால்நிலை மாற்றம் ஒரு பெரிய பிரச்சனைகள் மாறியே இல்லை நமக்கு வருது. நீங்க எல்லாம் பாக்குறீங்க, அடிக்கடி இப்போ சீசன் இல்லாம நமக்கு மழை பெய்யுது, ரொம்ப ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகுது, டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக மரங்கள் எல்லாம் நிறையா போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் காற்று எல்லாம் ரொம்ப கூலிங் இருக்கும், மழை நமக்கு டைமில் கிடைக்கும், நமக்கு விவசாயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன சொல்கிறதுக்கு விரும்புகிறேன்னா, நீங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த இயக்கம்ல எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு செடி கண்டிப்பாக ஒரு ஒரு வீடில் ஒரு ஒரு மரம் கண்டிப்பாக நட்டணும். அதுக்கு நீங்கள் வனத்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஃபாரஸ்டர் இருப்பாங்க, பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, மாவட்ட வன அலுவலர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம் தட் அந்த மரங்கள் செடிகள் எங்கே கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு நம்பர் நோட் பண்ணிங்க, இதை டோல் ஃப்ரீ நம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதில் முயற்சி பண்ணியிருக்கலாம், இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். 1-800-599-7634 நான் ரிப்பீட் பண்ணுறேன், 1-800-599-7634 இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ல நீங்க செடிகள் எங்கெங்க உங்களுக்கு செடி மரங்கள் கிடைக்கும் அந்த பத்தி நீங்க தெளிவா பேசிக்கலாம். இங்கிருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இந்த இயக்கம் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் ஐயா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த இயக்கம் மக்களுடைய இயக்கம் நம்ம மாற்ற வேண்டும். நீங்க எல்லாமே நம்மோட சேர்ந்து இந்த பசுமை தமிழ் இயக்கம் ரொம்ப சக்சஸா பண்ணும், மக்களா இயக்கம் கொண்டு வரணும் என்னுடைய ஆசை இருக்கு. என்ன கேள்வி இருந்தா நான் சொன்ன நம்பருக்கு நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இன்னொரு இயக்கம் நம்ம ரொம்ப மிக மிக முக்கியமான இயக்கம் இருக்கு, தமிழ்நாடு நீர்நிலை இயக்கம். நீர்நிலை என்னன்னா அது வெட்லேண்ட் சொல்றது. வெட்லேண்ட்ஸ் என்னன்னா நம்ம சதுப்பு நிலங்கள் இருக்கு, நமக்கு ஒரு நேச்சுரல் மீன்ஸ் ஒரு நேச்சுரல் லேக் மாதிரி இருக்கு. உங்களுடைய வில்லேஜஸ்ல நிறைய ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வாட்டர் பாடிஸ் இருக்கும், பழைய காலத்துல இருக்கும், இப்போ டிகிரேடா இருக்கணும், காணாம போயிருக்கும். உங்கள் எல்லாக்கே தெரியும் எங்கே எங்கே அந்த மாதிரி தண்ணி பழைய காலத்துல தேங்கி இருக்குது, இப்போ இல்ல. அதே நீங்க கண்டுபிடிச்சிட்டு இதே ஹெல்ப் லைன் நம்பர்ல சொன்ன ஹெல்ப் லைன் நம்பர்ல நமக்கு சொன்னானா நம்ம அரசாங்கம் மூலமா பேசிட்டு அதையும் ரெஸ்டோர் பண்ணுவோம். சோ தட் உங்களுக்கு நல்லா தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்க மீன் வளர்க்கலாம், நிறைய கல்டிவேஷன் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில உங்களுக்கு விவசாயத்து ரொம்ப நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தண்ணி தான் நம்மோட என்ன இருக்க ஒரு லைஃப் லைன். அதே மாதிரி மரம் என்ன லைஃப் லைன். சோ தண்ணிக்காக மரம்காக நம்ம ரெண்டு இயக்கம் உங்கள் கையில இதை இருக்க, நீங்க எப்படி சக்சஸ் பண்ணுவீங்க அது உங்கள் கையில இருக்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் மூலமா என்ஜிஓஸ் நிறைய இருக்காங்க, பஞ்சாயத்து தலைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கலெக்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இருக்காங்க, பிடிஓஸ் இருக்காங்க, ஆர்டிஓஸ் இருக்காங்க, டிஆர்ஓஸ் இருக்காங்க, நம்ம டிஎஃப்ஓஸ் இருக்காங்க, நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்க, விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்க. சோ நமக்கு நிறைய வில்லேஜ் ஃபாரஸ்ட் கமிட்டிஸ் போட்டிருக்கோம். இது எல்லாவோட சேர்ந்து நம்மளோட ஒரு முயற்சி, ஒரு சீரியஸான முயற்சி, கடுமையான முயற்சி எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு தட் நம்மளோட நாட் தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட் கொண்டு வரலாம், நமக்கு கால்நிலை மாற்றம் தடுத்துக்கலாம், மக்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கலாம், நமக்கு எல்லா வசதி கிடைச்சிருக்க, நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் வராங்க இல்லைங்களா, உங்களுடைய குழந்தை இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நமக்கு எல்லா திங்க் பண்ணும், நல்லா ஆக்ஷன் எடுத்துட்டு மரம் நிறைய மரம் வச்சுக்கணும். ஒரு வீடுக்கு மினிமம் ஒரு மரங்கள் நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு குட்டை நல்லா ஒரு சுத்தமான தண்ணியோட கொண்டு வரணும். அதே என்னுடைய ஆசை இருக்க, நீங்க நல்லா ஒரு உதவி கொடுப்பீங்க. இந்த ஆசையில நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பசுமை தமிழ் இயக்கம் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ட்ரீ டொனேட் பண்ணிக்கலாம். ட்ரீயோட காஸ்ட் இருந்தானா ஒரு 100 ரூபாய் நீங்க டொனேட் பண்ணலாம். அதை டொனேட் பண்ணும் போதே நீங்க ஆன்லைன் டொனேட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டொனேட் பண்ணும் போதே கிரீன் தமிழ்நாடு மிஷனோட வெப்சைட் இருக்கு, அதோட நீங்க அட்ரஸ் வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணீங்க, www.greentnmission.com. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், www.greentnmission.com. இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு லாகின் பண்ணும். லாகின் பண்ணும் போதே அதுல 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க லாகின்க்கு. ஒரு என்ஜிஓ ட்ரஸ்ட்க்கு தனியா லாகின் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனியா லாகின் இருக்கு, மக்களுக்கு தனியா லாகின் இருக்கு. நீங்க லாகின் பண்ணும் போதே உங்களோட மொபைல்ல ஒரு ஓடிபி வரும், ஓடிபி மூலமா நீங்க வெப்சைட்க்கு உள்ள வரலாம். அதே வரும் போதே உங்களுக்கு பசுமை தமிழ் இயக்கம்ல என்ன என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது எல்லா மாநில ஃபுல் ஸ்டேட்டோட நீங்க டீடைல்ஸ் எல்லாம் பாக்கலாம். நர்சரிஸ் எப்படி ரேஸ் பண்றாங்க, நாற்றுகள் எப்படி ரேஸ் பண்றாங்க, மரம் எப்படி போடுறாங்க, வனப்பகுதியில எப்படி போடுறாங்க, விவசாய நிலத்தில் எப்படி போடுறாங்க, ரோடு சைடில் எப்படி போடுறாங்க, ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எப்படி போட்டிருக்காங்க, தனியார் நிலத்தில் எப்படி போட்டிருக்காங்க, எல்லா மரம் நீங்க எல்லா அந்த வெப்சைட் மூலமா பார்க்கலாம். எவ்வளோ செலவோ ஆயிருக்குது, யார் யார் எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ எவ்வளோ ஃபண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதே பார்க்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு நல்லபடி நம்பிக்கை வரும். இந்த பசுமை தமிழ் இயக்கம் ஒரு அருமையான இயக்கம், ஒரு நம்ம மாண்பு மிகு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் உடைய ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா மிக மிக ஒரு பெரிய இயக்கம் மாறியதே ஓடுது. சோ உங்களுக்கு நம்பர் சொல்லியிருக்கேன், இந்த நம்பர் மூலமா நீங்க மரங்கள் கேட்கலாம், நீங்க டொனேட் பண்ணிக்கலாம். டொனேட் பண்ணும் போதே உங்களுடைய மரக்கன் நம்ம எங்கே போடுவோம் அதே நம்ம போட்டோகிராஃப் எடுத்துட்டு அதை ஜியோ டேக் பண்ணி, ஜியோ டேக் மீன்ஸ் நீங்க போட்டோல ஜியோ கோஆர்டினேட்ஸ் வரும், லொகேஷன் வந்துடும், அந்த லொகேஷன் வெப்சைட்ல மார்க் ஆகும். அதே மாதிரி நீங்க பிளான் பண்ணும் போதே நீங்க ஒரு படம் எடுத்துட்டு மொபைல் மூலமா படம் எடுத்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல. உங்களுடைய மரங்கள் எங்க இருக்க, என்ன லொகேஷன்ல இருக்க நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், உங்களுடைய பேர் போடலாம். இத என்ன இருக்கேன்னா, இதே என்ஜிஓஸ் நடனா சரி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நடனா சரி, இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ், குழந்தைகள், மக்கள் அண்ட் விவசாய பணியாளர்கள் யார் நடனா சரி, மரங்களே உங்கள் கணக்கில் வரும். பட் இது நம்மோட 33% உள்ள கணக்கில் நம்ம ஸ்டேட் லெவல்ல கொண்டு வரும். இந்த 33% ரீச் ஆகிறதுக்கு உங்களோட கண்டிப்பா பங்கு பெற்று நமக்கு வேண்டி இருக்க. இதே இல்லாம நம்ம 33% வன் மற்றும் மரம் பரப்பை ரீச் ஆக முடியாது. சோ இன்னைக்கு ஆசை இருக்க, நம்பிக்கை இருக்க, நீங்க கண்டிப்பா இதை பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.
1: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
3: Devote yourself to your community around you and devote yourself to creating something that gives you a purpose and meaning. You are listening to MOP Community Radio 107.8, our community upright.
4: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8, our community, our pride. Kargil Diwas was named after the success of Operation Vijay. On this day, 26 July 1999, India successfully took command of the high outposts which had been lost to Pakistani intruders. The Kargil War was found for more than 60 days. Ended on 26 July and resulted in the loss of life on both sides, India and Pakistan, and with the India regained possessions of Kargil, Vijay Diwas in celebrated on 26 July every year in honor of the Kargil War's heroes. This day is celebrated in the Kargil, Dras sector and the national capital, New Delhi, where the Prime Minister of India pays homage to the soldiers at Amar Jawan Jyoti at India Gate every year. Functions are also organized all over the country to commemorate the contribution of armed forces. After the India-Pakistani War of 1971, there had been a long period with relatively few direct armed conflicts involving the military forces of two neighbors. Notwithstanding the efforts of both nations to control Seyshan Glacier by establishing military outposts on the surrounding mountain ridges and resulting military skirmishes in the 1980s. During the 1990s, however, escalating tensions and conflict due to separatist activists in Kashmir, some of which were supported by Pakistan, as well as the conducting of nuclear tests by both countries in 1998, led to an increasingly belligerent atmosphere. In an attempt to defuse the situation, both countries signed the Lahore Declaration in February 1999, promising to provide a peaceful and bilateral solution to the Kashmir conflict. During the winter of 1998 to 1999, some elements of the Pakistani armed forces were covertly training and sending Pakistani troops and paramilitary forces, some allegedly in the guise of Mujahideen, into territory on the Indian side of the line of control. The infiltration was codenamed Operation Badr. The aim of the Pakistani incursion was to sever the link between Kashmir and Ladakh and cause Indian forces to withdraw from the Seyshan Glacier, thus forcing India to negotiate a settlement of broader Kashmir dispute. Pakistan also believed that any tension in the region would internationalize the Kashmir issue, helping it to secure a speedy resolution. Yet another goal may have been to boost the morale of the decade-long rebellion in Indian-administered Kashmir by taking a proactive role. Initially, with a little knowledge of the nature or extent of the infiltration, the Indian troops in the area assumed that the infiltrators were jihadis and claimed that they would evict them within a few days. Subsequent discovery of infiltration elsewhere along the LOC and the difference in tactics employed by the infiltrators caused the Indian Army to realize that the plan of attack was on a much bigger scale. The total area seized by the ingress is generally accepted to between 130 km square to 200 km square. The government of India responded with Operation Vijay, a mobilization of 2 lakh Indian troops. Finally, war came to an official end on July 26, 1999. Thus making it a Kargil Vijay Diwas. 527 soldiers from Indian armed forces sacrificed their lives during the war. Our flag does not fly because the wind moves it. It flies with the last breath of ill soldier died protecting it. Signing off, Vridhi Jajodia, 2nd BBA. You are listening to MOP Community Radio 107.8. Our community, our pride.
3: Devote yourself to your community around you and devote yourself to creating something that gives you a purpose and meaning. You are listening to MOP Community Radio 107.8. Our community, our pride. Hey!

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒண்ணு தாங்க,
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க
0: காலில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லு சில்லு எடுத்துனா சில்லே கொடுமா.
1: சேஞ்ச் இல்லங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ் கிட்ட இடம் உரிங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, காலை வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நன்மை வருது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: आप रहे हैं। வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேர்காணல் தான் கேட்க போறீங்க. நம்ம வந்து எப்பவுமே ஒரு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம்னா நம்ம ஃபுட்டுன்னு சொல்லலாம். நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறோம், அதாவது வந்து பார்க்க அழகா இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும், எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அப்படி இருந்தால் பிடிக்கும் சொல்லிட்டு நம்மளே வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறோம். ஆனால் வந்து ஆன் தி அதர் சைடு வந்து அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக யோசிக்கிறது கிடையாது. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு நேர்காணல் பார்க்க போறோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க மிஸ்ஸஸ் சீதா லட்சுமி. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மா.
0: ஸோ எங்களோட நேர்களுக்கு உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்.
1: என் பேர் சீதா லட்சுமி. கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு பக்கமாக இந்த பாதுகாப்பான உணவு, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள், மூலிகைகள், இதை பற்றின விழிப்புணர்வு வந்து பள்ளிக்கூடங்களில், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஐடி பார்க்ஸ், அந்த மாதிரி நிறைய தளங்களில் நம்ம இதை பற்றின விழிப்புணர்வை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா பாதுகாப்பான உணவும் பாரம்பரிய உணவு பற்றிலாம் இப்போ நிறைய விழிப்புணர்வு மக்கள்கிட்டே இருக்குது, ஆனால் அதை எப்படி சரியாக தேர்ந்தெடுக்கிறதுன்ற தகவல்கள் வந்து இன்னும் சரியாக தெரியல. ஒரு ஆர்கானிக் அப்படின்னா ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் வந்து ஆர்கானிக் தான் கிடைக்குமாங்கிறதுலேயே நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சேஃபான ஃபுட்டுங்கன்னு சொல்லுவாங்க, பட் அது உண்மையாலுமே அது சேஃபான ஃபுட்டா, அது சரியா அப்படின்ற அந்த தேர்ந்தெடுக்கிறதுல மக்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய குழப்பங்கள். அதே மாதிரி பாரம்பரிய உணவுகளை எப்படி குக் பண்ணுறது, இப்போது ரெட் ரைஸ்னால் இப்படி தான் குக் பண்ணணும், சிறுதானியங்களை எப்படி குக் பண்ணணும், இப்படி எப்படி வந்து அந்த சத்துக்கள் அழியாமல் அதை சாப்பிட்டா சரியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது, வயதானவர்களுக்கு எப்படி கொடுக்கறது,

0: செஷன்ஸ், அந்த குக்கிங் செஷன்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம், அவேர்னஸ் செஷன்ஸு. ஸோ எந்தெந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற பல பிளாட்ஃபார்மில் நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
1: ரொம்பவே நல்ல விஷயம் மேம். இப்ப எங்க நேயர்களுக்கு சேஃப் ஃபுட்ஸ்னா என்ன, நம்ம தினசரி வாழ்க்கையில சேஃப் ஃபுட்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லுங்க.
0: சேஃப் ஃபுட் அப்படின்னா பாதுகாப்பான உணவு. பாதுகாப்பான உணவு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நம்மளுடைய ஆயுர்வேதம் அந்த மாதிரி பழைய நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய ஒரு கைப்பிடி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விஷயமா மாறுது. ஒரு கைப்பிடி உணவு வந்து ஏழு விஷயமா மாறுது. ஒன்று, நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கலந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட டைஜஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா நம்மளோட கண்கள்லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஒரு உணவை நம்ம முதல்ல பார்க்குறோம், அதுதான் முதல்ல சாப்பிடுது. கண்ணு தான் முதல்ல இன்டேக்கில் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் நம்ம வாய் மூக்கு வாசனை நுகருது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வாய் வந்து நம்மளோட எச்சிலோட சேர்ந்து இந்த சலைவை இருக்கிறதுலே ஹையஸ்ட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சலைவா. அந்த சலைவாவோட கலந்து அந்த உணவு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கலக்குது. அதோட ரசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. ரசம், ரத்தம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, அப்புறம் அந்த மஜ்ஜையிலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு ஸ்பெர்ம் அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல இருக்கிற விட்டல் எனர்ஜியை அது வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த ஏழு நிலைகளுக்கும் ஒரு உணவு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது உண்மையாலுமே அப்படின்னாதான் அதுதான் பாதுகாப்பான உணவு, சரியான உணவு, உடலுக்கு தீங்கு தராத உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டா. இப்போ வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாகவே நம்ம அரிசியாக வாங்குகிறோம் இல்லை, சிறுதானியமாக வாங்குகிறோம் அப்படின்னா கூட அதை வந்து ஹைலி ப்ராசஸ்டு பண்ணி, இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ், இப்போ வந்து அந்த ரைஸ் நூடுல்ஸ் வந்துருச்சு, மில்லட்ஸ் நூடுல்ஸ் வந்துருச்சு, இது சரியா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக தவறு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஹைலி ப்ராசஸ்டு. இப்போ வந்து ஒரு ஒரு மைதாவை வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது தான் அந்த நூடுல்ஸாக மாறுது. ஒரு ஹை டெம்பரேச்சரில் எப்படி வந்து ஒரு எண்ணெய் வந்து கொதிக்குதோ அதே மாதிரி தான் இந்த மாவு வந்து ஒரு நிறைய ஒரு ஹீட் கொடுத்துதான் உங்களுக்கு வந்து ஒரு நூடுல்ஸா மாறுது. சோ அதுல சேர்க்கக்கூடிய ஒரு சேர்வைகள், அதாவது பிரிசர்வேட்டிவ்ஸ், அடிக்டிவ்ஸ், அதே மாதிரி இந்த கலரிங், அந்த எல்லாமே சேர்ந்துதான் ஒரு நூடுல்ஸை வந்து நம்ம வேணான்னு சொல்றதுக்கான காரணம். கிட்டத்தட்ட பாரம்பரிய உணவுலையுமே கூட இந்த நூடுல்ஸ் சரியா, அந்த சிறுதானியத்தில் நூடுல்ஸ் சரியா, கவுனி நூடுல்ஸ், மாப்பிள்ளை சம்பா நூடுல்ஸ் அப்படிங்கும் போது இது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கண்டிப்பாக வந்தாகணும். ஏன்னா இப்போ மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேட்கறது என்ன, பீப்புள் கேட்கறது என்னன்னா, நான் ரெடி, பாரம்பரிய உணவு சாப்பிடணும்னு ரெடி. அதை இப்படி தான் எனக்கான நேரம் இல்லை, எனக்கு அந்த பாரம்பரிய அரிசி வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு சாதமாக மாற்றியோ இல்லை இட்லியாக மாற்றியோ தோசையாக மாற்றியோ சாப்பிட்றதுக்கு எனக்கான நேரம் இல்லை. அப்போ நூடுல்ஸாக எனக்கு யாராவது ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா, மாப்பிள்ளைச்சம்பா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா நான் உடனே ரெடி நான் அதை பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ இந்த பார்வை வந்து மக்கள்கிட்ட மாறணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இது சேஃபான உணவான்னு கேட்டால் மறுபடியும் அதே தப்பை தான் நம்ம செய்கிறோம். ஹைலி ப்ராசஸ்டு, மறுபடியும் மாப்பிள்ளைச்சம்பா அரிசியை வந்து மாவாக்குறோம், அதை ஒரு அதிகப்படியாக கொதிநிலன் இருக்கக்கூடிய ஒரு கொதிப்பு கொதிகலனில் அதை போட்டு மறுபடியும் அதை நூடுல்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக நிறைய எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்கும். அந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த ஹைலி ப்ரெஷர் பண்ணி அந்த நூடுல்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆகுது, அழிஞ்சு போயிடுது அப்படிங்கிறதுனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இது அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா எது சேஃப் இல்லைன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும், பேக்கட் ஃபுட்டு சேஃப் கிடையாது. ஏன்னா அது காத்தடைக்கப்பட்டு உள்ளே வந்து ஒரு கேஸ் அடைக்கப்படுது, அதில் கலர் அடைக்கப்படுது, அடிக்டிவ்ஸ் அடைக்கப்படுது. அதனால தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் வந்துகிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப நம்ம அதை சாப்பிடணும் சாப்பிடணுன்ட்டு. ஸோ இது ஒரு விதமான அடிக்டிவ், சேஃப் இல்லை அப்படிங்கிறது மாதிரியே இதுவும் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒன்று அது விவசாய மக்கள்கிட்ட வந்து நம்ம வாங்கும்போது இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி அதை கரெக்டாக தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கும்போது இதுவுமே சேஃப் இல்லாத ஒரு ஃபுட்டாக தான் மாறுதுங்கிறது என்னுடைய கண்ணோட்டம்.
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ அதாவது நீங்கள் சொல்கிறது போதே நமக்கு தெரிஞ்சது, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி தான் போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த டைம் இல்லை. இன்னொரு விஷயம் வந்து அந்த டேஸ்ட், அந்த டேஸ்ட் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்லேயோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சேஃப் ஃபுட்ஸில் கிடைக்குமா?
0: கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து நான் முதலே சொன்ன மாதிரி சாக்லேட்டும் வந்து பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. அதே தான் கருப்பு கவுனியும் அதே கலரில் தான் இருக்குது. நம்ம ஏன் சாய்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது கருப்பு கவுனியில் இட்லி அப்படின்னு சொல்லும்போது அது கலர் நம்ம பார்க்கும்போது நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதில்லை. ஆனால் அதே கலரில் இருக்கக்கூடிய நம்மளோட சாக்லேட்டை அட்ராக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நான் சாக்லேட்டை வந்து ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய மைண்டில் அது இருக்குது, அந்த டேஸ்ட் இருக்குது, அந்த அடிக்ஷன்ஸ் இருக்குது உள்ள என்னோட பிரெயின் செல்ஸ்லாம் அதோட அடிக்ஷன்ஸ் இருக்குது. மறுபடியும் நான் சாக்லேட்டை தான் சூஸ் பண்ணுறேன். இதை விட பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அந்த முளைக்கட்டி வர

0: கேழ்வரகு மாவோட வாசம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 89% வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட்டோட அதே வாசனை தான் அடிக்கணும். ஒரு தடவை நான் கண்டெய்னர் ஓபன் பண்ணும்போது வீட்டுக்கு அடை இந்த மாதிரி கூழ் ரெடி பண்ணும்போது அந்த கண்டெய்னர் ஓபன் பண்றேன்னா அதே ஃபிளேவர் தான் வருது. பட் அந்த வாசனை அவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்கு. இதே நான் வந்து சாப்பிடும்போது அந்த சாக்லேட் ஃபிளேவர் வருதுல்ல, பட் ஆனால் அந்த அல்வா சாப்பிடும்போது வந்து கேழ்வரகு அல்வா நல்லா தேங்காய் ஊற்றி நல்லா செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வேணுமா அல்வா வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சாக்லேட் பக்கம் போக மாட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணவே ஐம் நாட் ரெடி. நான் வந்து முதல்ல அதை சுவைக்கவே ரெடியாக இல்லை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வீக்னஸ் தான். அது ரொம்ப வீக்காயிருக்காங்க ஒரு பொருளுக்கு இவ்வளோ பெரிய மனிதனுடைய இவ்வளோ உருவாக்கம் நிறைஞ்ச. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய கண்டுபிடிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய அமைதியிலேருந்து தான் வந்திருக்கு. அமைதியே இருக்கும் பொழுதுதான் நம்ம ஏன் அடிக்ட் ஆனோம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் உணவுக்கு வந்து நம்ம ஏன் அடிக்ட் ஆனோன்றதே தெரியும். ஆனால் அந்த அமைதி நிலைக்கே போக விடாம தான் அந்த ஃபுட்டு பண்ணுது, அடிக்ட் பண்ணுது, அந்த கலர் வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுது. இன்னொன்று இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் அண்ட் ஃபேம், அதாவது நான் இந்த ஒரு கண்டெய்னரை வச்சுக்கிட்டேன் கையில் அப்படின்னாவோ இந்த ஒரு மொபைலை வச்சுக்கிட்டேன் இல்லை இந்த சாப்பிட்ற அந்த பொருளை வச்சுக்கிட்டேன்னா அது ஒரு ஸ்டைலாக ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. முதல்ல அதை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது என்ன ஆகுனா ஒரு ஒரு அடுத்தவங்க முதல்ல நான் அதை டேஸ்ட் பண்ண ரெடியா இல்ல. இன்னொன்னு வந்து இது ஒரு இது இல்லாம பாக்குறேன், ஒரு அட்ராக்டிவ் இல்லாம நம்ம ஒரு கிண்டல் அடிக்கிற கேலி அடி பண்ற நம்ம எவ்வளவு பேர் ரெடியா இருக்கும் ஒரு பழைய சாதத்தை டிஃபரெண்ட் பாக்ஸ்ல போட்டு ஒரு ஊர்காயோட எடுத்துட்டு வரதுக்கு நம்ம ரெடியா இல்ல ஒரு ஜாலியா ஒரு புராட்டாவோ இல்ல சால்னாவோ இல்ல ஒரு பப்ஸோ இல்ல சமோசாவோ எது நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஒரு அம்மா வந்து முடியலன்னு சொல்லி ஒரு பழைய சாதம் கொடுக்குறாங்க, நம்ம ரெடியா இல்ல நான் கேன்டீன்ல பாத்துக்கிறேன் அப்படிதான் போறாங்க. ஸோ இந்த சேஃப் ஃபுட் அப்படிங்கிற இந்த இது வந்து மோஸ்ட்லி நம்மளோட அடிக்டிவ்ஸ் நம்மளுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே தவிர நம்ம தான் அதை பிரேக் பண்ணுவோம். ஒவ்வொரு தனி மனுஷனும் தான் அந்த அடிக்டிவ்ஸ்ல இருந்து வெளியில வரத்துக்கு பிரேக் பண்ணும். ஒருத்தர் பிரேக் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு சீனியரா இருக்கிற ஒரு பர்சன், ஒரு காலேஜ்ல வந்து ஒரு லீடரா இருக்கிற ஒரு பர்சனோ இல்ல ஒரு கிளாஸ் லீடரா இருக்கிற ஒரு பர்சனோ அதை பிரேக் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்றதுக்கு பின்னாடி பீப்புள் இருப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்மளால ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகே மேம், இப்போ சேஃப் ஃபுட்க்கும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? அப்படி இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்?
0: ட்ரெடிஷ்னல் சேஃப் ஃபுட் அப்படிங்கிறதுனா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து சேஃப் ஃபுட் அப்படின்னா எப்படி பார்க்குறாங்கன்னா வீட்டில் செஞ்ச சமைச்ச உணவு அப்படின்றது தான் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா ஹோட்டலில் சமைக்கிறது வந்து வீட்டில் சமைக்கிறது, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சமோசா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூடியூப்பில் நிறையா பார்த்தோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஜெனரேஷனுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எப்படி பண்ணாங்க அப்படின்னா எல்லா ஹோட்டலும் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க, இன்னுமே அப்படி தான் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா வீட்டின் சுவை மாறாமல் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டினுடைய சுவை மாறாமல். அப்போது எது நியர்பைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இப்போது போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சேஃப் ஃபுட் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான்னு கேட்டால் அது ரொம்ப பெரிய கொஷின் தான். இப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டிலேருந்து பேக் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காஸ்டிக் சோடாவும் இந்த பேக்கிங் சோடாவும் போட்டு தான் ஒரு கேக்கையோ இல்லை ஒரு பிரெட்டையோ பன்னையோ வந்து ரெடி பண்ணுறாங்க. பட் வீட் பிரெட்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹோம் மேடுன்னு சொல்கிறாங்க. பட் இது இல்லாமல் இருக்காது, இந்த அடிக்டிவ்ஸோ இது இல்லாமல் ஒரு சேஃப் ஃபுட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கொஷினாக தான் இருக்குது. ஏன்னா ஆர்கானிக்காக வீட் வாங்குறாங்க, ஆர்கானிக்காக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வராங்க வாங்குறாங்க, ஆனால் சேஃப்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கூட இதை சேர்த்துக்கிறாங்க. பட் இந்த காஸ்டிக் சோடாவோ இல்லை இந்த பேக்கிங் சோடாவோ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 24 hours முன்னாடி நம்ம உடம்ப உள்ள என்ன சாப்பாடு போட்டாலும் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்ச எனர்ஜியை எடுத்து தான் அந்த சாப்பாட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணும். டைஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அடுத்த ஒரு 24 hours உங்களுக்கு எனர்ஜி கன்வர்ஷன் மாத்தி கொடுக்கும். இந்த பேக்கிங் சோடாவும் இந்த காஸ்டிக் சோடாவும் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிற எனர்ஜியை வந்து ஒரு நாள் முழுக்க ரத்தத்துல கலக்க விடாம பண்ணிடுது. இது நான் சொன்னது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 pinch of example தான். இது தாண்டி நிறைய இருக்கு, அந்த காஸ்டிக் சோடா ஏன் வேணாம், பேக்கிங் சோடா ஏன் வேணாம்னு சொல்லிடுறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ இது சேஃப் ஃபுட்டா? நான் வீட் பிரெட் வந்து ஆர்கானிக் கடையில இருந்து தான் வாங்குறேன், ஆனா வந்துட்டு அதே மாதிரி ஜாகரி பவுடர் வந்து ஆர்கானிக் ஷாப்ல இருந்து தான் வாங்குறேன், ஆனா நான் எப்படி ரெடி பண்றேன் அதை அப்படிங்கும்போது பார்த்தா ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்கு. அப்போ ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாமே நம்மளுடைய சேஃப் ஃபுட் தான், பாதுகாப்பான உணவு தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் ஒரு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ கஞ்சி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன், சூப்புனா எப்படி இருக்கு கஞ்சினா எப்படி இருக்கு. ஸோ சூப்புனா நம்மளோட மனம் வந்து ஆஹா அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிடுது, கஞ்சினா ஆ அப்படின்ற இதுதான் இந்த டிஃபரன்ஸ் தான் இந்த சேஃப் ஃபுட்டுக்கும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்றேன். டேஸ்ட்ல எந்த இதுவுமே வித்தியாசப்பட போறதுக்கு இல்லை. நீங்க வந்து கஞ்சியை வந்து சூப் கன்சிஸ்டன்சில நீங்க குடுக்கறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அது சூப்பா இல்ல கஞ்சியான்னு தெரியாது. ஸோ ஒரு ஒரு தனி இப்பயும் நான் சொல்ல வர்றது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதுல இருந்து கொஞ்சம் விடுதலையாகி அது எது சரி அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் மனசு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த அன்னப்பால் கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, இதுல ஏதாவது ரெட் ரைஸ் வெரைட்டியில ஒரு இலுப்பைப்பு சம்பா, இந்த காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கஞ்சி மெத்தட் நாங்கள் சொல்றோம். எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கும், எல்லா வயதினருக்கும், எல்லா மகளிர் அந்த மாதிரி எல்லா இருக்கிறவங்களுக்கும் சொல்றோம். இது மார்னிங் நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் யாருக்கா இருந்தாலும் ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்றோம். இது ட்ரெடிஷ்னல் ஃபுட். இதே நீங்க சேஃப் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா இங்கே வெளியில் எந்த ஃபுட்டு இருந்தாலும், இட்லியாக இருந்தாலும், தோசையாக இருந்தாலும், பொங்கலாக இருந்தாலும் வந்து இது சேஃப் தான். ஆனால் இது உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான்னு கேட்டால் நம்மளோட கல்ச்சரில் இது ட்ரெடிஷனில் இது வரவே வராது. இட்லியோ தோசையோ இல்லை பூரியோ பொங்கலோ வந்து சேஃப் தான், பட் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வேலை வராது. என்னைக்காவது ஒரு நாள் பண்டிகைக்காகவும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பலகாரத்தை வந்து நம்ம இப்போ டெய்லி சாப்பிட்றோம். அப்போ அது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வருதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் பட் கஞ்சி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் டெய்லியுமே இருந்திருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேஃப் ஃபுட்டுக்கும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.
1: ஓகே மேம், நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறீங்க. அந்த அவேர்னஸ்லாம் எந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரீங்க? அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது?
0: இம்பாக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க மொபைலில் எங்களோட ஸ்டேட்டஸ் எஃபியில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நிறையா மாறியிருக்கோம், உங்களோட உணவு முறைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. அதுதான் மெயின் பிளாட்ஃபார்ம். இண்டிவிஜுவலாக நான் என்னென்ன பண்ணுறேன், சேஞ்சஸ் பண்ணுறேன்னா நான் டெய்லி ரொட்டீன்ஸ் போடுவேன். நான் எஃபியில் என்னென்னலாம் பண்ணுறேன், வீட்டில் என்ன சமைக்கிறேன், எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறேன்னு ஸ்டேட்டஸ் எஃபி இன்ஸ்டாகிராம் அதில் பண்ணுறேன். பட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் பேண்டமிக் டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்கூல்ஸ் போயிட்டு இருந்தோம். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் ஆரம்பித்து நிறைய பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வரைக்குமே நம்ம போயிருக்கோம். போய் இந்த அவேர்னஸை வந்து குழந்தைங்களுக்கு அவங்களோட வேலை, இப்போது நல்லா விளையாடுற குழந்தைங்க அப்படின்னா ஒரு ஒரு ஈவெண்ட்டில் என்ன பண்ணோம் ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்கூலில் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட நம்மளோட பாரம்பரிய அரிசியில் வந்து நம்மளோட 200,000 வகைகள் வந்து இருந்திருக்கு. அந்த 200,000 வந்து பார்த்தீங்கன்னா பேர் கண்டுபிடிச்சு இந்த அரிசிக்கு இந்த கலர் இருக்கும், இந்த டெக்ஸ்சர்ல இருக்கும், இந்த இந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா, அந்த ஹிஸ்டரி கண்டுபிடிச்சது வந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2600 ரகங்களுக்கு மட்டும்தான் ஒரு வரலாறு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம மீட் எடுத்து நம்ம இப்போது இருக்கிற கல்ச்சரில் வந்து கல்டிவேட் பண்ணி இந்த கிளைமேட்டுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு, இந்த தண்ணிக்கு எந்த அரிசி சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு 250 ரகம் வந்து இப்போது மீட் எடுத்திருக்காங்க நிறைய பேர். 1400 ரகங்கள் கூட ஒருத்தர் தேப்பல் தேவன் ஒருத்தர் வச்சுருக்காரு, அப்புறம் பாஸ்கர்னு ஒருத்தர் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பேரெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வச்சோம். மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா, ஜீரக சம்பா, சீதாபோகம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு அந்த பேரெல்லாம் வச்சு அன்னைக்கு அந்த பேரை அவங்கள சொல்ல வச்சோம். அவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. குருவி கொடைஞ்சான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. குழந்தைங்க அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி கண்களை வந்து பொத்தி வச்சு ஒரு குழந்தைய வந்து இன்னொரு குழந்தைய வந்து கையில் பொத்தி வச்சு வாயில் வந்து ஒரு மில்லட் அவலோட பணங்கள் கண்டு வாயில ஊட்டி விட சொல்லி அதோட டேஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லி அப்படிலாம் கேம் வச்சு நாங்கள் விளையாடிருக்கோம். ஸோ ஏன்னா இந்த கண்டென்ட்டே வந்து நம்ம ரொம்ப குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்ப ஹெவியாக போய் புஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நீ டேஸ்ட் பண்ணி பாரு, உனக்கு அது பிடிக்கும், லட்டூஸ், கமர்கட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்து நீ இதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் சாப்பிட்ருக்கியா, இது ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்கு நம்ம தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி காலேஜஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும் சென்னையில். அந்த நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட பேசி, அங்கே இருக்கிற சீனியர்ஸ் கிட்ட பேசி பாரம்பரிய உணவுகளை எப்படி சமைக்கிறது, சத்துக்கள் அழியாமல் எப்படி சமைக்கிறது, நம்மளுக்கு வந்து மைக்ரோவேனோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, ஃப்ரிட்ஜோ எதுவுமே தேவையில்லை, எப்படி ஒரு இப்போ ஒரு அரிசியை வந்து பயன்படுத்தி ஒரு நல்ல முறையில் அதை சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவையும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கொடுக்குறோம். ஐடி பார்க்ஸில் வந்து ஒரு PPT ரெடி பண்ணி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கெமிக்கல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஏரியா ஆஃப் இதுக்கு தகுந்த மாதிரியும் டிஃப்ரெண்டான டைப்ல வந்து நம்ம அவேர்னஸ் செஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
2: ஸோ இப்போ என்னோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னா, லைக் இப்போ இந்தியாவில் வந்து இந்த சேஃப் ஃபுட் ப்ராக்டிஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது மேம்?
0: பெனிஃபிட்ஸ்னா இது கண்டிப்பா விவசாய மக்களுக்கு தான் இப்போ எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, பாரம்பரிய அரிசியை கல்டிவேட் பண்ணுறது மூலமாக, இது ஒரு பெரிய டாபிக், ஆனால் ஒரு சிங்கிள் லைனில் வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். பாரம்பரிய அரிசியை கல்டிவேட் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு நிலமோ இல்லை சூழலோ வந்து ஸ்பாயில் ஆகாது அப்படிங்கிறது, அதே மாதிரி தண்ணி செலவாகாது அப்படிங்கிறது. இது வந்து ஃபார்மிங் ரிலேட்டடான வரும். பட் ஒரு உணவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தனி மனிதனுக்கும் அது நல்லதாக இருக்கணும், சொசைட்டிக்கும் நல்லதாக இருக்கணும், நேச்சருக்கும் நல்லதாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு மருத்துவர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு பாரம்பரிய ரைஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும், அவேர்னஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மக்களுக்கு வந்து உடலை பற்றின அவேர்னஸ் நல்லா இருந்ததாலே போதும், உள்ளே இருக்கிற ஆர்கனை பற்றின இது நல்லா இருந்தாலே போதும். அது எப்படி நீங்கள் ஃபுட்டோட ரிலேட் பண்ணுறீங்க? இப்போ தான் எவ்வளோ மருத்துவமுறை வந்துருச்சு, அக்கு வந்துருச்சு, சித்தா வந்துருச்சு, இதில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாமே, அது ஏன் ஆர்கானிக்காக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஏன் சாப்பிட்ணும், இயற்கை விவசாயத்தின் மூலமாக வந்து பொருட்களை ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்கும்போது என்னோட பதில் என்னென்னா, இப்போ நம்ம எல்லா வளத்தையும் நம்ம சுரண்டிட்டு இந்த ஜெனரேஷன் நம்ம போயிடும், இருக்கிறதே இல்லை. ஏன்னா இப்பவே வந்து மண் மலடாயிட்டு இருக்கு, தண்ணி வந்து கிடையாது, விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, ஏதேதோ வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வெளியில வரணும்னா இயற்கை விவசாயம் மட்டுமே தான் அதுக்கு ஒரு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்ல வருது. இயற்கை விவசாயம் பண்ணா மட்டும்தான் ஒரு தனி மனுஷனும் நல்லா ஆரோக்கியமான உணவை சாப்பிட முடியும். அது பூமி, அவனை சுத்தி இருக்கிற ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எல்லா விஷயமும் நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும். இது இயற்கை. சமுதாயம்ங்கிறது வந்து ஒரு தனி மனுஷன் கிடையாது, அவனை சுத்தி இருக்கிற பொருட்கள், அவனை சுத்தி இருக்கிற நண்பர்கள், அவனை சுத்தி இருக்கிற உறவினர்கள், இயற்கை எல்லாமே சேர்ந்துதான் ஒரு தனி மனுஷன். ஸோ இந்த மூணு ஆஸ்பெக்ட்ல ஒரு உணவுங்கிறது வந்து இருக்கணும். அது இந்தியா லெவல்லையா இருந்தாலும் சரி, இல்ல இன்டர்நேஷனல் லெவலா இருந்தாலும் சரி, ஒரு ஃபுட்டுங்கிறது வந்து எந்த கெமிக்கலும் இல்லாம அது போட்டா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள இருந்து மக்கற மாதிரியும், உடல்ல போய் ஒரு நல்லது செய்யற மாதிரியும் ஒரு நல்ல விஷயத்த உருவாக்கிட்டு போகணும். அதுதான் மெயின் பேசிக். அது ஒன்று சரியாயிடுச்சுன்னா நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் சப்போர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாவே ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய நல்ல விஷயம் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும்.
2: கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து உண்மையிலேயே நடக்கணும் அப்படிங்கறதா எங்களோட ஆசையும். இப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் குழந்தைங்கிட்ட வரேன், ஏன்னா நீங்க நிறைய வந்து குழந்தைங்கிட்ட வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கறனால, பேரண்ட்ஸ் மோஸ்டா வந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து என் குழந்தை எது கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்க ட்ரெடிஷ்னலா கொடுத்தாலும் சரி, மாடர்னா எந்த ஃபுட் கொடுத்தாலும் என்ன குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடு ஊட்டுறது அப்படிங்கிறது வற்புறுத்தி ஊட்டுற ஒரு விஷயமா தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்? மெயினா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எடுத்துட்டு போறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் போது நீங்க என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு பர்டிகுலரா?
0: குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, என் பொண்ணுக்கிட்ட நான் அதை முதல்ல பார்த்தேன். எப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து கேழ்வரகு இடியாப்பம் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. நான் ரெடி பண்ணி இடியாப்பம் பண்ணி கொடுத்தேன், நான் கேழ்வரகு இடியாப்பம் பண்ணி கொடுத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அதுவே வந்துட்டு வயசு ஏற ஏற ஏற அவங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க வந்து இவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா கூட இருக்கிற குழந்தைங்க வந்து அப்படின்னு ஒரு மாதிரி, என்ன கலர் வந்து இப்படி இருக்கு, முதல்ல கலர் தான், கலர் வந்து ஏன் இப்படி இருக்குங்கும் போது என் பொண்ணுக்கு வந்து கேழ்வரகு அல்வா வந்து ரொம்ப பிடிக்கும், கருப்பு கவுனி கஞ்சி என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவள் வீட்டிலேருந்து சாப்பிட்றது தான் ப்ரிஃபர் பண்ணுவாளே தவிர ஸ்கூலுக்கு கொண்டு போக மாட்டான். இது நான் ரொம்ப வருஷமா ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். அந்த ஏன்னா அவளுக்கு கட்டாயம் எங்க வீட்டில் வந்து பேக்கெட் ஃபுட் கிடையாது. நான் வந்து அவ ரொம்ப ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி, அவளுக்கு இப்போ 17, அவ 16 அவ குழந்தையா இருந்த போதே நான் வாங்கி தரல. இந்த போய் இதை பத்திலாம் எனக்கு தெரியாது, பாரம்பரிய உணவு 10 வருஷமா தான் எனக்கு இந்த அவேர்னஸ். ஆனால் என்ன எனக்கு ஏதோ சொல்லிச்சு, நீ வந்து அது பேக்கெட் ஃபுட்டு அவளுக்கு வாங்கி தராத. ஏன்னா நிறைய குழந்தைங்களை நான் பார்த்துருக்கேன், ஏன்னா டெய்லி ஒரு பேக்கெட்டாவது அந்த ஒரு பர்டிகுலர் சிப்ஸை வந்து அவங்க சாப்பிட்றணும். அவங்களால அது இல்லைன்னா இருக்கவே முடியாது. ஒன்று அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றணும், இல்லை அது இது வந்து அவங்க வந்து எதுக்காக சாப்பிட்றாங்கன்னு பார்க்கும்போது இது கையில் வச்சு சாப்பிட்றது முதல்ல ஸ்டைலிஷாக இருக்குது, முதல்ல ஒரு கெத்து ஃபார்ம் ஆகுது. உங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு கெத்தாக இருக்குது. அதை எடுத்து வச்சு சாப்பிடும் போதோ பாரு நான் என்ன சாப்பிட்றேன் பாருன்னு உங்களுக்குள்ளார ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்ச நாளாக ஹிப்னடைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நீ இப்படி சாப்பிட்டா தான் நீ சந்தோஷமாக இருப்ப, நீ சாப்பிட்டா தான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நீ சாப்பிட்டா தான் உனக்குள்ள ஒரு கேங் க்ரியேட் ஆகுன்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உங்களை சுற்றி ஹிப்னடைஸ் பண்ணப்பட்டிருக்கு, உங்களை சுற்றி க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து அந்த பேரண்ட்ஸ் தான் முதல்ல அதை பிரேக் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்ப முடியலனாலோ கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு, இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு ரைத்தா ஒன்று பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸலண்ட் ரைத்தா ஒன்று சொல்லித்தரேன் பாருங்க. பீட்ரூட்டை ராவாக நல்லா துருவிக்கணும். துருவிச்சுட்டு கேஷ்யூஸ் இருக்கு இல்லையா, முந்திரி இருக்கு இல்லையா, நல்லா முந்திரியை வந்து நல்லா மிக்சியில் நல்லா தண்ணி லைட்டாக விட்டுட்டு நல்லா அடிச்சிருங்க. நல்லா நொர வர மாதிரி நல்லா அடிச்சுட்டு அந்த ரைத்தாவோட கலந்துட்டு ட்ராப் லெமனு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு நீங்க குழந்தைங்களுக்கு இந்த தயிர் ரைத்தா விட நீங்க என்னன்னு சொல்லாதீங்க, குழந்தைங்க கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பர்பிள் கலர்ல இருக்கும். அது ஒரு மாதிரி டார்க் இந்த கலர்லயும் இல்லாம ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல சூப்பரா இருக்கும் அந்த ரைத்தா. கேஷ்யூ நார்மலாவே கேஷ்யூ நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியோட ஒரு நல்ல ஒரு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நீங்க இந்த ரைத்தாவோடய சில நட்ஸ் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ கலர் தான் முதல்ல பார்ப்பாங்க. இன்னொன்று, கடலை மிட்டாய் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பழக்கி கொடுங்க. கடலை மிட்டாய் நிறைய இடங்களில் கிடைக்குது, பட் ஆனால் ஆர்கானிக் ஷாப்லேயே கூட என்ன ஒரு மனது வேதனைக்குள்ள விஷயம்னா, சில ஆர்கானிக் ஷாப்லேயே அது வந்து வெள்ளச்சக்கரையில் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த தேர்ந்தெடுக்கிற சோர்சஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். கமர்கட் இப்போ நிறைய இடங்களில் கிடைக்குது, நிறைய நண்பர்களே எங்களோட நண்பர்களே கரெக்டாக லட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க குழந்தைங்களுக்காகவே. அதிரசம், கருப்புளுந்தில் பண்ண வடை, நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது வந்து ஒரு ஃப்ரூட்ஸாவோ இல்லை ஒரு நட்ஸாவோ இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி டைமாக இருக்கிறது வந்து குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, உனக்கு என்ன வந்து பிடிக்குது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு பசிக்கிறது இல்லை இப்போ, ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சி போச்சு, விளையாடுறது இல்லை. போய் விளையாடிட்டு வந்தாங்கன்னா, போய் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கபகப கபன் பசிக்கும். பெப்பர் கம்மி பண்ணி நாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துலயுமே ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றமே தவிர மிளகோ இஞ்சியோ இந்த காரங்கள் எதுவுமே நம்ம, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பசி உண்டாக்கக்கூடிய காரணிகள். இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா பசிக்கும். இதெல்லாம் இல்லவே இல்லை இப்போ நம்மளோட உணவில். இஞ்சி கிடையாது, நிறைய மிளகு கிடையாது, நிறைய ரெட் சில்லிஸும் கிரீன் சில்லிஸ் சாலட்ஸே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட குடமிளகா தான் இருக்கு, இஞ்சியை காணும். மிளகு வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மிளகும் ஜீரகமும் வந்து ஜோடி ரெட்டை, அதனால எங்கே மிளகு யூஸ் பண்ணுறோமோ அங்கே ஜீரகம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது முதல்ல அவங்களுக்கு பசிக்கும், நிறைய விளையாட விடுங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஒரு 1 ஹவர் நல்லா விளையாட விடுங்க. மார்னிங் சீக்கிரமாக எழுப்புங்க. ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி அவங்களே பண்ண சொல்லுங்கள். ஷூ சாக்ஸ்லாம் அவங்களே தோக்கி சொல்லுங்கள். இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளே கிரவுண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஸ்கிப்பி ஒரு 10 ஸ்கிப்பிங்கோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு மாடிப்படி ஏறிட்டு வரதோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பசியை கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணும்போது கஞ்சி வகைகள் நிறையா டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேர் வைங்க. பொரிஜின்னு சொன்னால் சாப்பிடுவாங்கன்னா கொடுங்க. ஏன்னா கஞ்சினாவே இப்போது ஒரு மாதிரி நம்மளோட முதலையே ஹிப்னடைஸ் ஆன மைண்ட் தான் வந்து என்ன சொல்கிறது, பழசாத கஞ்சின்னா கஷ்டமாக இருக்கும். இதே வந்து ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் போட்டு விற்றோம்னா கடைக்கடை நம்ம வாங்கி குடிப்போம். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான். ஸோ அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். வேறு வழி இல்லை. நம்ம ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் வைக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெக்யர்மெண்ட், நீ இதை பண்ணுக்கண்ணு நான் உனக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன், நான் உன அவுட்டிங் கூப்பிட்டு போறேன், பீச் கூட்டு போறேன், பார்க் கூட்டு போறேன், உனக்கு ஏதாவது பிடிச்சது வாங்கி தரேன்னு சொல்றேன். அவங்கள மாதிரியே மாறிட வேண்டியதா, அவரை வழி கிடையாது. அப்பதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வே தான் அவங்கள மாத்துறதுக்கு.
1: இப்போ நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் சேஃப் ஃபுட் பற்றிலாம் எவ்வளோதான் பேசினாலும் மக்கள் எல்லாருமே ஒரு குறையாக ஒரு சொல்கிற விஷயம், ஒரு ஃபேக்டர் என்னென்னா அது அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு. மற்ற பேக்டு ஃபுட்ஸோ மற்ற ஃபுட்ஸ்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்க கடையில் கிடைச்சிருது, ஆனால் இந்த மாதிரி ஒரு சேஃபான சேஃப் ஃபுட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் எந்த மார்க்கெட்டில் கிடைக்கும், எப்படி மக்கள் அதை வாங்கலாம் ஈஸியாக?
0: அஃப்கோர்ஸ் நாங்கள் 10 வருஷமாக இதுதான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நிறைய சந்தைகள் நடத்தணும், எங்களோட இதே வந்து சந்தைகள் நிறையா பண்ணணும். பழைய கால முறை சந்தைகள் தான் எங்களோட மோட்டோ, நிறையா மக்கள் அந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு. இது அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அவங்க நிறையா இப்போது சந்தைகள் நடத்திட்டுருக்காங்க. ஸோ சாய்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜோஷாக வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். ஏன்னா மனிதனுடைய முதல் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உணவு தான். எந்த ஒரு மனிதன் மட்டும் இல்லை, எந்த உயிருக்கான தேவையாக இருந்தாலும் உணவு, உடை, அதுக்கப்புறம் தான் இருப்பிடம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டுக்கு 3 நீடுக்கே போகுதுமா. அதில் முதல்ல வந்து நீடு வந்து ஃபுட்டு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரிவர்ஸில் வரும், க்ளோத்ஸ் அப்புறம் ரூஃபிங் வீடு அதுக்கப்புறம் கடைசியில் டைம் இருந்தால் ஃபுட்டு அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் மோடில் வரும். இது கண்டிப்பாக ராங் தான். இது என்னன்னா, இந்த 2வது வரதை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு ஃபுட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் முதல்ல நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா அந்த ஸ்ட்ரென்த்தில் மற்றதுக்கான தேடல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லா ஓடுவோம். ஏன்னா நிறைய செலவு பண்ணுறது என்ன என்கிட்ட சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் எங்களுக்கும் வாங்கணும்னு ஆசையாக தாங்க இருக்குது, ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. நீங்க ஆரம்பிச்சிருங்க, நீங்க தெரிஞ்ச அளவுக்கு நிறைய வாங்க ஆரம்பிச்சீங்கனாவே இந்த டிமாண்ட் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஆட்டோமேட்டிக்காவே விலை வந்து குறையும். அப்போ வந்து எது முதல்ல வாங்கணும் அப்படிங்கறது வந்து ஒண்ணு இருக்கு. ஒரு இயற்கங்காடிக்கு போனீங்கன்னா எப்படி நாங்க அவேர்னஸே எங்களோடது முதல்ல அதுதான், எப்படி வந்து ஒரு சரியான இயற்கை அங்காடிகளை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நிறைய இந்த மாதிரி அங்காடிகள் வந்துருச்சு, எங்களால எங்களுக்கு ரொம்ப ஆத்தென்டிக் சோர்ஸ் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எங்களுக்கு எங்களோட ரூல்ல வந்து அப்ஜெக்டிவ்ல வந்து அது கரெக்டா இருந்ததுனா மட்டும்தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும் இந்த கடைகளுக்கு போய் வாங்குங்கன்னு. நாங்கள் ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருக்கோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல என்னன்னா, முதல்ல பிளாஸ்டிக் பேக்கிங்ஸ் இருக்கக்கூடாது, இந்த 10 வருஷமா அதை பிளாஸ்டிக் பேக்கிங் இருக்கக்கூடாது. விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியாக நம்மளுக்கு பொருட்கள் வந்து வரணும், நடுவில் எந்த இன்டர்மீடியட்ஸும் இருக்கக்கூடாது. இயற்கை இல்லை, ஒரு 10-15 இயற்கை விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழுமமாக நடத்தக்கூடிய பகுதியிலேருந்து நம்மளுக்கு வந்து பொருட்கள் வரணும். என்ஜிஓஸ் அந்த மாதிரி இடத்துலருந்து நம்மளுக்கு பொருட்கள் வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, இயற்கை அங்காடியை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா முதல்ல அவங்களோட அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விவசாயியோட பேர் கேளுங்க. அந்த பொருட்களை பற்றி அந்த நபருக்கு எந்த அளவுக்கு நாலெட்ஜ் இருக்குது, எப்படி அவர் ஃபார்மர்ஸோட ரொம்ப கனெக்டடாக இருக்காரு அந்த கடையில் இருக்கிறவர் அப்படிங்கிறத பொறுத்து அந்த அங்காடி தேர்ந்தெடுங்க அப்படிங்கறத என்னோட ரெஃபரன்ஸ். மேலனா என்ன கேட்டா நான் ரெஃபர் பண்ணுவேன்.
2: ஸோ இந்த காலத்தில் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்புறம் வந்து டயட்டுக்கெலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதாவது வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபே மாறிடுச்சு. நான் டெய்லி ஜிம் போகணும், ஜிம் போகிறது ரொம்ப மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபே வந்து ஜிம் போகிறதா ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான லைஃப்பில் வந்து நம்ம எப்படி வந்து சேஃப் ஃபுட் ப்ராக்டிஸை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்?
0: கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய டிசீஸ்க்கு காரணமே வந்து வெறும் ஃபுட்டை மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைலும் கூட சேர்ந்து தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே நம்மளை சுற்றி இருட்டு தான் இருக்கணும், லைட்டிங்ஸ் இருக்கக்கூடாது. எப்போ வந்து முதல்ல லைட்டு கண்டுபிடிக்க ஆரம்பித்தோமோ உடம்புல இருந்த நிறைய மாற்றங்கள் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சுது. செயற்கை வெளிச்சங்கள் வந்து அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து விளக்கோ இல்லை சூரிய ஒளியோ இல்லை நிலவொளியோ மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்போ வந்து அதை தாண்டி விளக்கு அப்படின்ற ஒன்று வர ஆரம்பிக்கும் போதே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி இருக்குது. அந்த சாயங்காலத்தில் 6 மணிக்கு இந்த சுவிட்சு லைட் போட்டோம்னாக்க எவ்வளோ உடம்புல அந்த கதிர் வந்து நம்ம உடம்புல எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சயின்டிஃபிக் ரிசர்ச்சே இருக்குது. அதுதான் மெயின் இம்பேலன்ஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கம் வந்தால் தூங்கணும் கரெக்டான அந்த டயத்துக்கு, பசிச்சா சாப்பிடணும். இந்த லாஜிக் தாண்டி இது பேசிக், இது இதை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கோம். அப்பவே வந்து ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபுட் இருக்குது, மற்ற எல்லா ஆக்டிவ் இதுவும் இருக்குது. இது எப்படி மாற்றிக்கலான்னா முதல்ல நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா பக்காவாக, காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தூங்கக்கூடாது, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் விழிச்சிருக்க கூடாதுன்ற ஒரு கல்ச்சர் இருக்கு, அதுக்கு முதல்ல நம்ம போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஒட்டி தான், ஏன்னா சூரியனை பொறுத்து தான் நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணத்தை வச்சு தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம்மளுக்கு ஜீர்ணிக்கும், ஜீரணம் பண்ணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாயங்காலத்துக்கு மேலே நம்ம சாப்பிட்ற கல்ச்சர் நம்மளுக்கு கிடையாது. எந்த அனிமலும் சாயங்காலத்துக்கு மேலே ஜாஸ்தி சாப்பிடாது, சில வேட்டையாடக்கூடிய அனிமல் மட்டும்தான் வேட்டைக்கு போகும் நைட்டுக்கு. அதே மாதிரி தான் மனிதனும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவன் சாப்பிட மாட்டான், அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் போயிட்டு ஏதாவது போய் தேடி அது செஞ்சது. அந்த மாதிரி தான் நம்ம கல்ச்சுரலி வளர்ந்துருக்கோம். இந்த முறை வந்து மாறணும். இப்போ வந்து என்னென்னா நைட்டு 7 மணிக்கு போயிட்டோ 8 மணி 9 மணிக்கு போயிட்டோ சிறுதானியங்களை சாப்பிட்றதையுமே தப்பு. ஒரு 8 மணிக்கு மேலே அதுவும் இப்போ என்னென்னா அவனில் வைக்கிறது, ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஒரு மேடம் நான் வந்து என்ன பண்ணுவேன், எல்லா தானியத்தையும் ஒருத்தர் வந்து நான் சிறுதானியம் தான் சாப்பிட்றேன், ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு வந்து குறையவே இல்லை. தைராய்டுங்கிறது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வர டிசீஸில் ஒன்று தான் அது. அது என்னென்னா போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. நான் வந்து இந்த சண்டே நான் வேலைக்கு போகிறவங்க இந்த சண்டேயில் வந்து கேழ்வரகு எல்லா மில்லட்டையும் ஒன்றா போட்டுட்டு நான் வந்து ஒரு 3 கிலோ ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுருவேன் மேடம். ஒரு நாள் தோசை, ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் வந்துட்டு இந்த என்னது வெஜிடபிள் தோசை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுப்பேன் என் குழந்தைக்கு. பெஸ்ட்டு. அதில் எந்த அர்த்தமும் இருக்க போகிறதில்ல, அதில் எந்த உணவும் நல்லா இருக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த என்ன ஆகுதுன்னா அது கேஸ் கிரியேட் பண்ணுது, அந்த உணவே வந்து உங்களுக்கு ஒபிசிட்டி ஆகுது, அதுவே உங்களுக்கு அதிகளவு உடம்புல ஃபேட் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகுது. அப்போ என்ன தேவைன்னா இந்த உணவை பற்றின அறிவு. நம்ம இவ்வளோ படிச்சுட்டு நம்மளுக்கு ஃபுட்டை பற்றின நாலேஜ் கிடையாது, நம்ம எதோ படிக்கிறோம் பட் எது பேசிக்கோ அந்த பேசிக்கானதுக்கான நாலேஜ் இல்லை. ஆனால் எதுவுமே தெரியாமல் ஒரு 2 ஜென்ரேஷன் மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிகிற எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுமோ உணவை பற்றின அவ்வளோ ஒரு பரந்த அறிவு அவங்களுக்கு. ஒரு மூலிகைனா அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு அரிசினா அதை எவ்வளோ நேரம் ஊற வச்சு அரைச்சி இட்லி ஊற்றணும், தோசை ஊற்றணும், இடியாப்பம் பண்ணணுன்ற அவ்வளோ கண்டுபிடிப்புகள், அத்தனையுமே கண்டுபிடிப்புகள். ஸோ இந்த நாலேஜ் இருந்தது நம்ம உடம்புக்கு எந்த உணவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாருக்குமே வேணும். எல்லாருக்குமே அந்த அறிவு இருக்கணும், அந்த உடம்பை கவனித்து சாப்பிடக்கூடிய அந்த ஸ்கில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த விஷயத்தில் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்.
2: ஸோ மேம், நீங்கள் வந்து நேச்சுரல் ஹர்ப்ஸ் பற்றி வந்து நிறைய இடத்துல போய் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதா சொல்லுனீங்க, அதை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் வந்து எங்கள் ஆடியன்ஸ்க்கு.
0: கண்டிப்பாக மூலிகைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மூலம் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஈகை அப்படின்னு தான் அந்த வேர்ட் வந்து டெரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மூலமாக நம்மளுக்கு வந்து கொடுக்குற ஒரு ஈகை மூலிகை, தாயாய் வந்த வரம்னு சொல்லுவாங்க, தாவரம் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு டெஃபிஷியன்சி இருக்கோ நம்ம மக்களுக்கு, ஒரு அதிகப்படியான டெஃபிஷியன்சி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரியான மூலிகைகள் தான் வந்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேளச்சேரி சைடு நான் ரொம்ப நிறையா போயிருக்கேன், மார்க்கெட்ஸ்க்காக போயிருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மீனி நிறையா இருக்கும். என்னென்னா அங்கே அங்கே இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப, அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரொம்ப, அது என்னன்னே தெரியல, நிறைய பேர் அந்த ஏரியாவிலேருந்து கூப்பிடுறவங்க வந்து எனக்கு வந்து மூச்சு சம்மந்தமான விஷயங்கள் நிறையா சொல்லுவாங்க, ஸ்கின் சம்மந்தமான விஷயங்கள். அப்போ நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்துட்டு எந்த இடத்துல யாருக்கு என்ன டெஃபிஷியன்சியோ அதை வச்சு தான் வந்து மூலிகைகள் வளரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டங்கள், அந்த தோட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் தேய்க்கிற சிங்க்லேருந்து வெளியில் போகிற அந்த தண்ணி வந்து அவுட்லெட் வந்து தோட்டத்துக்கு தான் முதல்ல விட்டுருப்பாங்க. ஒரு இடத்துல பாத்திரம் தேய்க்கிற இடமா இருக்கும், அந்த இடத்துல அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மாமரம் அந்த இடத்துல தான் அந்த தண்ணி போகும். அப்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த வேர்வையை வச்சும், அந்த உணவு வெளியில் அந்த கழுவுற பாத்திரத்துலேருந்து போகிற இதை வச்சும் அந்த பூமிக்கு வந்து தெரிஞ்சிருமா, இந்த இது வந்து இவ்வளோ இந்த வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்கு வந்து இந்த டெஃபிஷியன்சி இருக்கு, இந்த பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கீழாநெல்லி கீரை வகைகள்லாம் அதுவே உற்பத்தி பண்ணுமா. இந்த அளவுக்கு ஒரு இயற்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது, அது ஒரு இயற்கைங்கிறது வந்து ஒரு வார்த்தை தான், பட் நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளோ 4448 வியாதிகள் சித்த மருத்துவ அகராதியில் இருக்குது. அத்தனை வியாதிகளுக்கும் வித்தியாச வித்தியாசமான மருந்துகள். இந்த மூலிகைகள்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாதாரண பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வீட்டில் இருந்தே ஒரு முடக்கத்தான் தோசை கேழ்வரகடை அதெல்லாம் வச்சுருந்தது தான், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டாக்குமெண்ட் பண்ணி தான் சித்த மருத்துவமே வந்தது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய பேர் தனித்தனியாக பண்ணி தான், இது வந்து ஒரு உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்ம வீட்டில் எப்படி டெய்லி கீரை வகைகளை சேர்த்துக்க முடியும், மூலிகைகளை சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நன்னாரி ஷர்பத்துலாம் பார்த்தீங்கன்னா வைரலில் வந்து ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த நன்னாரி வந்து பார்த்துக்கும். எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் கோயில் திருவிழாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஷர்பத் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஹச்சுன்னு ஒரு தும்பல் தும்பும் போதும் சரி, வேர்வை துவாரங்கள் வழியாக மக்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நன்னாரின்ற அந்த ஹெர்பல் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி கனெக்டடாக ஏன் எதோ இருக்குது, ஏன் நன்னாரி மட்டும் இந்த மாதிரி கோயில் திருவிழாக்களில் ஷர்பத்தில் கொடுக்கணும், ஏன் டர்மரிக் யூஸ் பண்ணும், ஏன் நீம் லீவ்ஸ் யூஸ் பண்ணும் அப்படிங்கும் போது கனெக்டட். இது எது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, சித்த வைத்தியர்களுக்கும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தது வந்து நம்ம வீட்டில் இருந்த சாதாரண தாத்தா பாட்டி தான், அவங்க தான் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வீட்டு வைத்திய முறைகள் எல்லாம் ஒன்று திரட்டி பெரிய வைத்திய முறையாக அப்புறம் கன்வெர்ட் பண்ணாங்க. இந்த வீட்டு வைத்திய முறைகள்ங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்கு ஒரு போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒரு வாய்ப்பு ஒன்று வந்திருக்கு, இல்லை வந்து ஒரு சின்னதாக ஒரு தொண்டை இருமல் இருக்குது அதுக்கு அதிமதுரம் சாப்பிடணும், பீரியட்ஸ் டைமில் வர பெயின் அடிவயிற்று பெயினுக்கு வந்து வெந்தயம் சாப்பிட்ணும்னு எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி ஒரு கத்தாழையை 7 தடவை கழுவி சாப்பிட்டாலே சரியாக போயிடும். அதோட 2 மிளகு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த கத்தாழையை சாப்பிடும் போது வர சைனஸ் சரியாக போயிடும். இந்த மாதிரி கனெக்டடாக நிறைய வீட்டிலேருந்தே வைத்தியம் பார்த்துருக்காங்க. ஸோ இதை இந்த ஒரு சாதாரண வழிமுறையை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் செஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம்.
1: ஓகே மேம், இப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். திடீர்னு வேற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு டக்குன்னு மாறணும்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து அவ்வளோவா ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இந்த விஷயத்துக்கு இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இதுதான் ஹெல்த்தின்னு முடிவு பண்ணி இதுக்கு மாறணும்னா எப்படி அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகணும், ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க
2: மேம். அதே மாதிரி இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபுட் வந்து அடிக்டடாக இருக்கும், அதாவது இந்த ஃபுட் இல்லாமல் நான் வாழவே முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு கட்டத்துலேயும் வந்து சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் டிப்ஸ் சொல்லணும்னா, இல்லை நீங்கள் வந்து அடிக்டாக இருக்கீங்க இதுலேருந்து வெளில வந்து நீங்கள் இந்த சேஃப் ஃபுட் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க?
0: முதல் டிப்ஸ் வந்து நீங்க சொன்னதுலேருந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து, நான் 10 வருஷமா என்னோட கிட்டத்தட்ட 10 வருஷத்துல ஒரு 100 பேராவது என்னால் காஃபி விட முடியல டீ விட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. நான் மீட் பண்ற இடத்துலலாம் இது ஒரு இது இருந்திருக்கு. அது என்னன்னா காஃபி அடிக்ஷன்னா முதல்ல என்னன்னா காஃபி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கிறது வந்து காஃபி தான், காஃபி அண்ட் டீ அதுதான் இருக்கு. அந்த காஃபி கஃபேன்ற அந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட மூளையில வந்து முகுளம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த டிசிஷன் மேக்கிங்கான ஒரு ஸ்பேஸ் அது, அதோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த கெஃபைன் வந்து அங்க போய் அந்த கெமிக்கல் வந்து ரொம்ப நேரம் லேயர் ஃபார்ம் பண்ணி உட்காந்துரும். உட்காந்துருந்தோடனே என்ன ஆகும்னா மூளைக்கு வந்து ஒரு சிக்னல் போகணும், அதாவது உடம்பு டயர்டான உடனே கண்ணு டயர்டான உடனே ஒரு சிக்னல் போகணும், நீ தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு சிக்னல் போகணும். அந்த சிக்னலை எடுத்து சாப்பிட்றோம் இந்த கெமிக்கல். நம்ம என்ன நினைக்கிறோம்னா காஃபி குடிச்சோம்னா அப்பா இது சாப்பிட்டோடனே வேற லெவல், எனக்கு இன்னைக்கு எனர்ஜி அப்படின்னு அந்த ஒரு சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த சிக்னலை பிரேக் பண்ணிருக்கோம். உங்க உடம்பு டயர்டா இருக்கு நீங்க அப்படிங்கறதே ஒரு பிரேக் பண்ணிடுது என்னைக்கு ஃபுல்லா, அன்னைக்கு டே ஃபுல்லா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நான் மார்னிங் இந்த காஃபியை குடிச்சிட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லா நான் டே ஃபுல்லா பிரிஸ்கா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல, அந்த சிக்னலை பிரேக் பண்ணிட்டு இது போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த அடிக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கெமிக்கல் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முதல் அடிக்ஷன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளால இன்னொன்று அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர முடியல, பேஸ்ட். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா பேஸ்ட்? எனக்கு வந்து பேஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னா குழ குழ குழ அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே நுரையோட இருக்கணும். குழந்தைங்களுக்கு இப்போ அப்படியே ஃப்ளேவர் ஃப்ளேவராக கலர் கலராக நிறைய அட்ராக்டிவ்ஸாக பேஸ்ட் நிறையா வருது, ப்ரஷ் நிறையா வருது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ப்ரஷ்ஷெல்லாம் எங்கே போகுது, இந்த கெமிக்கல் எங்கேருந்து வருது, இதுக்கு முன்னாடி இந்த கெமிக்கலை நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் சின்ன குழந்தையாக இருந்தபோது முத முதல்ல ஒரு பேஸ்டோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிவியில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் வரும்போது என்னென்னா, நீங்கள் சாம்பலில் தேய்க்காதீங்க உங்களோட பல்லில் இருக்கிற ஈரெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையாக அந்த ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு மைண்டில் இது பண்ணிட்டு இப்போ அவங்களே வந்து நாங்கள் சாம்பலில் செய்கிறோம் அந்த பல்புடியை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சால்ட்டு, நீங்கள் வந்து சால்ட்டு தேய்க்கக்கூடாது உங்கள் எகரெல்லாம் வீணாக போயிடும்னு சொன்னால் இப்போ வந்து உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறது. ஸோ இந்த அடிக்ஷன் வந்து நாட் ஓன்லி ஃபார் டீ காஃபின்னு இல்லை, எல்லாத்துலேயும் இந்த அடிக்டிவ்ஸ். இந்த அடிக்டிவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல அடித்து ஒழிக்கிறதே உங்கள் உடம்புல இருக்கிற முதலே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ண நினைக்கிறேன், உங்களோட சலைவாவை தான் அடித்து தீக்குது. இந்த முதலெல்லாம் நம்ம கீழே விழுந்துட்டேன்னா நாளாக பண்ணியிருக்கேன், கீழே விழுந்துட்டேன்னா முட்டியில் அடிபட்டுச்சுன்னா என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்மளோட எச்சையை வச்சு நம்ம அந்த முட்டியை தொட்டுப்போம் இல்லையா? ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹீலிங் மெடிசன் வந்து வேறு எதுலேயுமே கிடையாது அந்த எச்சில். ஸோ நீ அதை ஒழிச்சிட்டேன்னா உன்னை ஈஸியாக அடிமையாக்கிடலாம், உன்னை ஈஸியாக அடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அதை ஒழிக்கணும் அப்படின்னு வந்தது தான் இந்த காஃபி டீ பேஸ்ட்டு சாக்லேட்ஸு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பேக்கடு ஃபுட்டில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அடிக்டிவ்ஸ். முதல்ல அதை முதல்ல ரியலைஸ் பண்ணணும், முதல்ல அது யூஸ் பண்ணாதீங்க. இப்போது ஒரு காஃபியில் எப்படி வெளியில் வருதுன்னு சொல்கிறேன், நீங்கள் ரெண்டுமே தானே கேட்டீங்க எப்படி வெளியில் வருதுன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே எது அடிக்டிவோ அதை சாப்பிடாதீங்க. அப்புறம் ஒரு லேட்டராக ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு அந்த காஃபியை ஓட்டியோ அப்படி கொடுங்க. பேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களோட இப்போ இந்த நியூஸ் கேட்குறீங்க, இந்த என்னோட இன்டர்வியூ கேட்குறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கெஞ்சி கேட்கறது முதல்ல உங்களோட பேஸ்ட்டை மாற்றுங்க. உங்களோட ஒரு பெரிய லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் மாறுறது வந்து அப்புறம் இருக்கட்டும். இன்னைக்கு போன உடனேயே அந்த பேஸ்ட்டை நிறுத்திட்டு ஒரு ஹெர்பல் பவுடரோ டூத் பவுடரோட ரெசிபி வந்து போட்டிங்கன்னா யூடியூப்பில் ஒரு 100-150 வரும். அதில் சிம்பிளாக உங்களால் நீங்களே கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரெசிபி எடுத்து சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டோட எடுத்து நைட்டே ப்ரஷ் பண்ணி முடிச்சுருங்க. மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு கோகனட் ஆயிலையும் ஒரு சின்ன பிஞ்ச் சால்ட்டையும் நீங்கள் போட்டு ப்ரஷ் பண்ணுங்கள், அது போதும். உங்களுக்கு அதையும் மீறி உங்களுக்கு மஞ்சளாக இருக்குன்னா பரவாயில்ல, மஞ்சளாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப ப்ளீச் பண்ண வெள்ளையாக எந்த பல்லுமே இருக்காது, ரொம்ப ப்ளீச் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட பல்லோட எனாமல் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் உங்களோட எச்சில் இருந்து தான் உங்களோட அடிக்ஷன் வந்து உங்களை மாற வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல அதை மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ரியலைஸ் ஆகும். கலரிங்கில் அடிக்ட் ஆகிருக்கீங்களா, ஒரு சின்ன கேசரி வந்து எதுக்கு கேசரி கலர் போடணும், சிகப்பாக எதுக்கு இருக்கணும் கேசரி, கேசரி மஞ்சளாகவே இருந்துட்டு போட்டு வேறு கலரில் இருந்துட்டு போட்டோம். ஸோ பிரியாணியில் வந்துருச்சு, சாலட்ஸில் வந்துருச்சு. ஸோ அந்த அடிக்டிவிட்டும் கலர்ஸும் வந்து நீங்கள் முதல்ல பிரேக் பண்ண ஆரம்பிங்க, அதுலேருந்து அப்புறம் ஈஸியாக எல்லாத்துலேயும் அடிக்ஷன்லேருந்தும் நீங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிடலாம்.
1: ரொம்பவே நன்றி மேம், எங்கள் ஷோவில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே சொன்னீங்க. இதுக்கப்புறம் எங்கள் மக்கள் இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக திருந்தி நம்மளோட சேஃப் ஃபுட்க்கு வந்து மாறுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.
2: தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட பிஸி டைமில் வந்து எங்கள் கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் நிறைய பேருக்கு இருந்திருக்கோம். இன்றைக்கி நீங்கள் சொன்னதுனால நிறைய விஷயத்த மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் வந்து விதைச்சிருந்தா போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த ஃபீல்டில் என்னை தேர்ந்தெடுத்து இந்த விழிப்புணர்வுக்கு நான் ஒரு கருவியாக, அதாவது என்ன சொல்கிறது, இந்த செயல் வந்து இவங்களால் செய்யப்படணும்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்குமே அது கிடைக்கிறதில்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்த எம்ஓபி காலேஜுக்கு வந்து இந்த டீமுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு உயிரையும் தொடக்கூடிய இந்த பாரம்பரிய உணவு வகைகளை நம்மளோட என்னோட வாழ்நாள் இறுதி வரையும் நான் கொண்டு போவேன். நன்றி நன்றி நன்றி.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம்.

0: This is MOP Vaishno Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: Appa, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கு வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.
2: யார் ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: Now, I welcome our speaker for today's session, Mr. Gio Damit. Mr. Gio Damit did his masters in cultural engineering. He is a practicing structural consultant and have been volunteering himself with Puvulagi Nanbargal, an environmental movement based in Tamil Nadu, for more than 8 years. Mr. Gio Damit is involved in spreading environmental awareness, which is one of the organization's main objectives. Mr. Damit has been regularly writing articles on environmental issues in the monthly magazine Puvulagi and other print media. Mr. Damit has written 16 books on environmental issues, including Kadavai Tirangal, Avai Ulle Varatum, and Romba Gettana Aala Neenga, and also have been speaking about environmental issues through visual media and public platforms, including schools and colleges. Nature, plastics, waste management, environmental politics, environmental justice, zero carbon buildings, and climate change are usually his topic of conversation. Now I request Mr. Gio Damit to address the gathering.
1: அப்படிதானே? எத்தனை பேர் தூங்குறீங்க? நானே ஒரு 10 பேர் தூங்குறத பாத்திருப்பேன். நீங்க நம்ம ஒரு 1.5 hours மூவி, ஆக்சுவலா நாங்க இங்க இந்த இடத்துல அதை சூஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் ஷார்டரா இருந்திருக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம பிளாஸ்டிக்ஸ் எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுல எனக்கு அந்த பார்வை கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிங்கறது மாதிரி இதுல எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க கை தூக்க முடியுமா? ஓகே, இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேரா இருந்தா கூட இது உண்மையாவே எங்களோட ஒரு இந்த நிகழ்வோட சக்சஸ் அதுவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கீழே போயிருக்கும் போது அவங்க உங்க ஸ்டாஃப் கிட்ட வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஏன் வச்சீங்க அப்படின்னு யாரோ கேட்டதா சொல்லதா சொன்னாங்க. அதுவே நான் ஒரு பெரிய சக்சஸா தான் பாக்குறேன். அதாவது இது ஒரு சின்ன பார்வையை நமக்கு மாத்தி ஆகணும். நம்ம இதுவரை நம்ம ஒரு பொருளை எப்படி பாக்குறோம், இனி நம்ம அதை எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கறது. பிளாஸ்டிக் அப்படிங்கறது வந்து வெறும் கேரி பேக் கிடையாது, அது வெறும் டிஸ்போசல் ப்ராப்ளம் கிடையாது. இதுவரை நீங்க அதாவது ஒரு இன்னைக்கு பிளாஸ்டிக் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்குதா அப்படின்னா நிறையவே இருக்குது. பீப்புள்கிட்ட கேட்டா ஆமா அது வந்து மண்ணுக்கு கெடுதல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 100 பேரை கூப்பிட்டு பிளாஸ்டிக்ஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா அதுல 99 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது மட்காது, அது நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் டீகம்போஸ்ட் ஆகுறதுக்கு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதுதான் அதுல இருக்கக்கூடிய லீஸ்ட் பாதரிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவேன். அதாவது பிளாஸ்டிக் அப்படிங்கறது வந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். அதுல பேசுறதுக்கு அந்த வேஸ்ட் டிஸ்போசலை விட்டு நிறைய பிரச்சனைகள் அதுக்கு பின்னாடி இருக்குது. ஒரு சின்ன டேட்டா சொல்லணும் அப்படின்னா பிளாஸ்டிக்ல நீங்க பெரும்பாலும் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் அல்லது ஒரு ஒரு மினிமம் 12th சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுல நிறைய அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். எதுவுமே ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் ஒரு மாலிகுலா நம்ம எதையும் யூஸ் பண்றதில்ல. பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ் மட்டும் 12,000. அந்த 12,000ல நீங்க ஹெல்த் இம்பாக்ட்ஸ் ஸ்டடி பண்ணி இருக்கிற காம்போனன்ட்ஸோட நம்பர்ஸ் வந்து வெறும் 120 கம்மி. அதுல மோஸ்ட் ஆஃப் த அடிட்டிவ்ஸ் வந்து கார்சினோஜெனிக் அல்லது ரொம்ப சிவியரான இன்ஃபெர்டிலிட்டி மாதிரியான இஷ்யூஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். அதுலயும் நீங்க இங்க வச்சிருந்த பாட்டில் இருக்குதுல்ல, அது வந்து இங்க நீங்க எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றது இல்ல, நீங்களுமே அதுதான் குடிக்கிறீங்க, அதுல எதுவுமே மாற்று கருத்து கிடையாது. நம்ம ஒரு சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது வந்து பாட்டில்டு வாட்டர் தான். அது வந்து பிஇடி அப்படிங்கிற பிளாஸ்டிக். அந்த பிஇடில அந்த பிஇடி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் கொஞ்சம் அடிட்டிவ்ஸ் தேவைப்படும். அதுல காட்மியம் அப்படிங்கிற ஒரு ஹெவி மெட்டல் இருக்குது, ஒன் ஆஃப் த அடிட்டிவ். அப்புறம் புரோமின், டாலேட்ஸ், இந்த மாதிரியான அடிஷனல் அடிட்டிவ்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து வெறும் ரூம் டெம்பரேச்சர்லயே அந்த வாட்டர்ல லீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். இது எல்லாமே நீங்க வந்து ஏதோ ஒரு பிராண்டட் பாட்டிலா இருந்ததுன்னா நல்லா இருக்கும், இது இந்தியாவில் கிடைக்கிறது குவாலிட்டி இல்ல, அங்க யூஎஸ்ல நல்லா இருக்கும் அப்படின்லாம் மேபி நீங்க திங்க் பண்ணலாம். இப்ப ரீசெண்டா வந்த ஒரு 3-4 months முன்னாடி வந்த ஸ்டடி வந்து யூஎஸ்லயே வந்து டாப் பிராண்டட் 10 பாட்டில்ஸ் எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஸ்டடி பண்ணும்போது எல்லாமே கண்டாமினேட்டட் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வெறும் பிளாஸ்டிக் பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் கேரி பேக்கோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் அப்படிங்கறது நமக்கு லைஃபுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருள், நம்ம பயன்படுத்துறோம், தூக்கி போடுறோம், வைக்கிறோம், பிளாஸ்டிக் பக்கெட் இருக்கு, டூத் பிரஷ் இருக்கு, யூஸ் பண்றோம், வச்சிடறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு ஒரு வித்தியாசமா நம்ம திங்க் பண்ணி பாக்குறதா இருந்தா நம்ம எல்லாருமே ஒரு பிளாஸ்டிக் என்க்ளோசர்க்குள்ளதான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்க இருக்கிறவங்களோட டிரெஸ் வந்து மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் தான். யாராவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? இதுல நீங்க எங்க எப்பெல்லாம் காட்டன் இல்லாத ஒரு டிரெஸ் நீங்க வேர் பண்றதா நினைக்கிறீங்களோ அப்ப எல்லாம் நீங்க 99% நீங்க பிளாஸ்டிக் தான் வேர் பண்றீங்க. நீங்க பாக்குற பிஇடி பாட்டில் இருக்குது இல்ல, அதை ரீசைக்கிள் பண்ணா, அதாவது டவுன் சைக்கிள் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாலிஸ்டரின். பாலிஸ்டரின் ஃபைபர் டெக்ஸ்டைல பண்ணக்கூடிய எல்லா கிளாத்துமே, பாலிஸ்டரின் மட்டும் இல்ல, நீங்க எப்பெல்லாம் நீங்க சுடிதார் எடுக்க போறீங்களோ அல்லது சாரி எடுக்க போறீங்களோ, அவங்க சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக்சட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டன் 50% அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க மீதி என்ன 50%னு கேட்க மாட்டீங்க. அப்ப இது எல்லாமே வந்து நம்ம சிந்தட்டிக் ஃபேப்ரிக்னு எதையெல்லாம் சொல்றோமோ இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃபேப்ரிக் தான். நீங்க ஒவ்வொரு தடவையும் வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷிங் மிஷின் தண்ணி டிஸ்சார்ஜ் ஆகும்போது அங்க போறது மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் தான். அதுல இருந்து திரும்ப கிரவுண்ட் வாட்டரா தான் நம்ம எல்லாத்தையும், அதாவது உப்பு போட்டு சாப்பிடற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பிளாஸ்டிக்கை நம்ம சாப்பிட்டு இருக்கோம். நீங்க வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் நானோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்கேயோ கடல்ல தூரமா எங்கேயோ இருக்குது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் நினைச்சுக்க முடியாது. யாராவது நீங்க உப்பு அவாய்ட் பண்ண முடியுமா? எல்லாரும் சாப்பிடக்கூடிய உப்புல வந்து இன்னைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. மைக்ரோ பார்ட்டிகல் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம நானோ பார்ட்டிகல்ஸ் பத்தி பேச தொடங்கிட்டோம். அது பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்குது, டிஷ்யூஸ்ல இருக்குது, சால்ட்ல இருக்குது, இன்ஹேல் பண்ற ஏர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் போய் இன்னைக்கு வந்து பிளாசண்டால மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கறது. அதாவது நீங்க நினைக்கலாம், இப்ப பெரும்பாலும் எல்லாருமே பெண்கள் இருக்கிறீங்க, நம்ம ஒரு குழந்தை அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நியூட்ரிஷியஸா கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஃபீட் பண்ற பிரஸ்ட் மில்க் வந்து இட் கேரிஸ் மைக்ரோ பிளாஸ்டிக். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழல். அப்ப பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பேசணும் உடனே பெரும்பாலும் நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கேரி பேக் எல்லாம் ஒழிச்சுட்டா அங்க சூப்பரா நம்ம வாழ்ந்துடலாம், ஆளுக்கு ஒரு பாட்டில தூக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணிட்டா இங்க வந்து ஒரு பெட்டர் லைஃப் வந்துடும், தனி மனிதர்களாக நம்ம இங்க சரியா இருந்துட்டா இங்க பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிடலாம் அப்படின்னு பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம திங்க் பண்றோம். நம்ம அரசும் அதைதான் சொல்ல விரும்புது, பெரும்பாலான நிறுவனங்களும் அதைதான் சொல்ல விரும்புறாங்க. வாங்க ஆளுக்கு ஒரு பக்கெட் எடுத்துட்டு வாங்க, நம்ம போய் பீச்ல பிளாஸ்டிக் அள்ளுவோம், நம்ம இந்த உலகத்தையே சுத்தமாக மாற்றி அமைக்கலாம், அல்லது வாங்க ரோட கிளீன் பண்ணுவோம், பீச் கிளீன் பண்ணுவோம், ரீசைக்கிள் பண்ணுவோம், இப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப ப்ரொமோட் பண்றாங்க. எப்ப எல்லாம் ஒரு ரீசைக்கிளிங் விஷயத்துக்குள்ளயோ அல்லது ஒரு பீச் கிளீன் அப் விஷயத்துக்குள்ளயோ நீங்க போறீங்களோ, எப்ப எல்லாம் அங்க ஒரு மீடியா அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறதா நினைக்கிறீங்களோ, அப்ப எல்லாம் வந்து ஒரு என்விரான்மெண்டல் கிரைம் நடக்குது அப்படிங்கறதும், அதுல நீங்க உள்ள இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கிரைமுக்கு நீங்க உடந்தையா இருக்கிறீங்க அப்படிங்கறதும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இது வந்து நிறைய பேர் மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா, இது வந்து ஒரு, அதாவது ஒரு ப்ராப்ளம் ஆஃப் டிஸ்போசல், இது வந்து ஒரு நியூசன்ஸ், அது பார்த்தா கஷ்டமா இருக்குது, அது டிஸ்போஸ் ஆகல, அல்லது ஏதோ அனிமல்ஸ் சாப்பிடுது செத்து போயிடுது அப்படிங்கறது மாதிரியான விஷயம் இல்ல. இன்னைக்கு வந்து கேன்சர் ரேட், இன்ஃபர்டிலிட்டி, இது ரெண்டுமே நம்ம சொசைட்டில எவ்வளவு அதிகரிச்சிருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நிறைய ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை டினை பண்ற பீப்புள் இருப்பாங்க, அன்னைக்கு வந்து கேன்சர் டயக்னோசிஸ் ரொம்ப கம்மி, இன்னைக்கு வந்து நிறைய டயக்னோஸ் பண்ற சிஸ்டம் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் தெரியுது அப்படின்னு. நீங்க கேன்சரை விட்டுடுங்க, நீங்க வெறும் ஃபெர்டிலிட்டி மட்டும் எடுத்துக்கங்க. உங்க கம்யூனிட்டியில அல்லது ஒரு ஃபேமிலியில ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி, வெறும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் குழந்தை இல்லாதவங்க இருந்திருப்பாங்க, இப்போ எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுவுமே எவ்வளவு ஸ்ட்ரகிளுக்கு பிறகு அந்த ஒரு குழந்தை கிடைக்குது, எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ், எவ்வளவு எக்ஸ்பென்சிவான விஷயங்கள். அப்போ நம்ம உயிரோட இருக்கிறோம், நம்மளோட நிச்சயமாக இந்த மாடர்ன் சிஸ்டம், சொசைட்டி, சிவிலைசேஷன், இது எல்லாமே நம்மளுடைய லைஃபோட லெங்க் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன, அது என்ன பண்ணி வச்சிருக்குது, அதாவது ஒரு மெடிசின் சப்போர்ட்ல ஒரு ஆக்சிஜன் மாஸ்க வச்சுட்டு ஒரு டெத் பெட்ல நான் 70 வருஷம் 80 வருஷம் இருக்கிறதுக்கு 40 வருஷம் நல்லா இருந்துட்டு செத்து போயிருந்தாலே பரவாயில்லையோ அப்படிங்கறது மாதிரி திங்க் பண்றது மாதிரியான ஒரு சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பிரச்சனை இது வந்து வெறும் ஒரு பிளாஸ்டிக் ப்ராப்ளம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ ரொம்ப போக்கஸ்டா அந்த விஷயத்துக்குள்ள போகல அப்படின்னாலும், பெரும்பாலும் பெண்கள் இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஆண்கள் இருக்கும்போது அதுக்கான வேற நான் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், நீங்க இது என்ன பெண்களுக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு ஃபெமினிஸ்டிக் ஸ்டாண்டர்ட் எல்லாம் எடுக்க வேண்டாம். நீங்க யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் திங்க் பண்ணீங்க, மோஸ்ட் ஆஃப் த காஸ்மெட்டிக்ஸ் வந்து நைட் பிளாஸ்டிக் வந்து இன்டென்ஷனலா ஆட் பண்றாங்க, அது ஸ்க்ரப்பா இருக்கட்டும், ஃபேஷியல் பண்ணக்கூடிய கிரீம்ஸா இருக்கட்டும், நீங்க போடுற லிப்ஸ்டிக்ல ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. வெறும் பிளாஸ்டிக் மட்டும் இல்ல, இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி வந்து ரன் பண்றதே வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியும் காஸ்மெட்டிக்ஸும் தான், அதுக்கு அடுத்ததுதான் உங்களுக்கு பெட்ரோலியம், அது இதெல்லாம் இருக்குது. இப்ப வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து கார்பன் எமிஷன் வந்து ஒரு பெரிய பேசுபொருளா வந்துட்டு இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும்போது கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான முதல் டார்கெட்டா அல்லது ஒழிக்க

இருக்கட்டும், பாடி லோஷனா இருக்கட்டும், ஸ்க்ரப்பா இருக்கட்டும், ஃபேஸ் எந்த கிரீமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ஃபீட் பண்ணக்கூடியது. ஈவன் பெர்ஃபியூம்ல இருந்து எல்லாத்தையும் ஃபீட் பண்ணக்கூடியது இந்த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி தான். இதோட டைரக்ட் விக்டிம்ஸா இருக்கக்கூடிய பீப்புளும் இருக்கிறாங்க. நம்ம இதுல பாக்குறோம், இப்ப வந்து அதுல அந்த ஓக்லா பிளான்ட் அப்படிங்கிற இன்சினரேட்டர் பிளான்ட் சென்னை டெல்லியில இருக்கிறத காட்டினாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையில அப்படி ரெண்டு பிளான் இருக்கு, எங்க இருக்குது யாருக்காவது தெரியுமா? எங்க? திருவெற்றியூர். இல்ல, திருவெற்றியூர் பக்கமானு எனக்கு தெரியாது. ஓகே, ஒன்னு வந்து மணலியில இருக்கு, இன்னொன்னு கொடுங்கையூர்ல இருக்குது. ஓகேவா? இல்ல, வேற எங்கேயும் இல்ல. வேற மினி இன்சினரேட்டர்ஸ் இருக்கும், மேபி உங்க காலேஜ்ல கூட இருக்கலாம் நினைக்கிறேன். சானிட்டரி பேட்ஸ் இன்சினரேட் பண்றது அந்த மாதிரியான பெசிலிட்டி வந்து எல்லா ஒரு மினி சிஸ்டம் வந்து நிறைய காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சின்ன கம்பெனிஸ் அது மாதிரியான இடங்கள்ல வச்சிருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்கேல் ஒரு கார்பேஜ் எரிக்கிறது மாதிரியான ஒரு சிஸ்டம் அப்படின்னா மணலி அண்ட் கொடுங்கையூர்ல இருக்குது. அடுத்ததா குறைந்தபட்சம் 50+ இன்சினரேட்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா வரப்போகுது. பைப் லைன்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் சென்னையில மட்டும் 12 இன்சினரேட்டர் வரப்போகுது அப்கமிங். இதுதான் நம்மளுடைய சூழல். அப்ப நம்ம எதை நோக்கி நாம் போக போறோம் அப்படிங்கறது இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நான் இங்க பிளாஸ்டிக் பத்தி நான் அடுத்தது ஃபர்தரா ரொம்ப பேச போகல, ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். குறைஞ்சபட்சம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இந்த மொத்த பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இதற்கு மையப்புள்ளியாக என்ன இருக்குது? என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு பக்கத்துல டிஃபாரஸ்டேஷன் நடக்கும், ஒரு பக்கத்துல பிளாஸ்டிக் பொல்யூஷன் நடக்கும், இன்னொரு பக்கத்துல வேற ஏதாவது ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரி வந்திருக்கும். நார்த் சென்னை போனீங்கன்னா அங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் மோசமான இண்டஸ்ட்ரியும் அங்கதான் இருக்கும். பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், பவர் பிளான்ஸா இருக்கட்டும், இன்னும் ஒரு பக்கத்துல போனா நியூக்ளியர் பிளான்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே. அப்போ நூத்துக்கணக்கான பிரச்சனை. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு மேஜர் ப்ராப்ளமா நீங்க ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா இதை வந்து நம்ம எப்படி போக்கஸ் பண்றது, இதையெல்லாம் எப்படி ஒரு சிங்கிள் அவுட் பண்றது, இதை வந்து ஒரு சிங்கிள் ப்ராப்ளமா கொண்டு வராம நம்ம இதை வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது. உங்களை மாதிரி 1000 குரூப் சேர்ந்து வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தனித்தனியா போயிட்டு நம்ம ஏதாவது அட்ரஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. இந்த பிரச்சனைகளுடைய மைய புள்ளி என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்குதா? இது ஏதாவது ஒரு வார்த்தையில யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது எனி கெஸ்? ஓகே, ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாம நம்ம இதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. நம்ம ஒரு டைம்ல வந்து ஒரு ஹண்டிங் கேதரிங் சொசைட்டியா இருந்திருக்கோம். ஒரு சொசைட்டி ஒரு குழுவாக வாழ்ந்திருப்பாங்க. அந்த குழு வந்து கூட்டமாக போவாங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் என்ன அதிகபட்சம் போனா உணவு, உடை அப்படிங்கறது கூட ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்திருக்கும். அவங்களுக்கு தேவையானதை சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சொசைட்டியில மொத்தமாக அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கறதே உணவு, உடை, ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கட்டுமானத்திற்கான பொருட்கள். இதை தவிர ஒரு சொசைட்டிக்கு தேவையான கருவிகள் இருந்திருக்கும், பாத்திரங்கள் இருந்திருக்கும். இதை தவிர பெருசா எதுவும் தேவைகள் அப்படின்னு இருந்திருக்காது. அப்ப மொத்த சொசைட்டியுமே சேர்ந்து ஒரு குழுவாக இவ்வளவும் நம்ம ஒரு சொசைட்டி அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு குரூப்பா ஒரு இடத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவ்வளவு பேரும் சேர்ந்து அவங்களுக்கான இப்போ ஒரு 10 பேரு பெண்கள் வந்து கேதரிங்காக உணவு கேதர் பண்றதுக்காக போகலாம், ஃபாரஸ்ட்குள்ள போகலாம். இன்னொரு 15 பேர் வேட்டையாடுறதுக்காக போவாங்க. இன்னொரு 10 பேர் இங்க கருவிகள் வேட்டையாடுறதுக்கான தேவையான கருவிகள் செய்துட்டு இருப்பாங்க. அப்ப மொத்த குழுக்களும் மொத்த கூட்டமும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையானதை மொத்தமா பகிர்ந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுவே வந்து திரும்ப ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல சிவிலைசேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, விவசாயம் தொடங்குது. விவசாயம் தொடங்கும் போது இந்த ஹண்டிங் கேதரிங் சொசைட்டில வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பானை செய்யறவங்க பானை மட்டும்தான் செய்வாங்க, துணி நெய்யறவங்க துணி மட்டும்தான் நெய்வாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்கில்ல வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. அதுல வந்து கைவினை பொருட்கள் எல்லாம் வருது, உணவு தயாரிக்கிறவங்க தனியா இருக்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வருது. முதல்ல இருந்த சொசைட்டில பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல, இங்கேயுமே தொடக்க காலத்துல பணம் இல்ல. அப்ப நான் வந்து ஒரு விவசாயம் பண்றேன் அப்படின்னா நான் பானை இருந்தாதான் வீட்டுல சமைக்க முடியும் அப்படிதானே? அப்போ பானை இருக்கிறவங்க கிட்ட நான் என்னோட பொருளை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ஒரு பேசிக் நீட் வருது. இங்க ஒரு ட்ரேடோட இனிஷியல் ஃபார்ம் வந்து இங்க வருது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் தான் உற்பத்தி பண்ணக்கூடியதை இன்னொருத்தட்ட கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்க முடியாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்.
இங்க இருக்க இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்க வீட்டுல பென்சில் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோ. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல எரேசர் உற்பத்தி பண்றாங்க.

ரெண்டு பேரும் எம்ஓபிக்கு எக்ஸாம் எழுத வர்றீங்க. நீங்க வந்து பென்சில் எடுத்துட்டு வரீங்க, எடுத்துட்டு வரீங்க, அவங்க வந்து எரேசர் எடுத்துட்டு வராங்க. எக்ஸாம் எழுத முடியுமா? ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்தா முடியாது, அப்படிதானே? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆளுக்கு ரெண்டு எடுத்துட்டு வருவீங்க, அப்படிதானே? ஒவ்வொருத்தரும் பென்சில் கொண்டு வரவங்க ரெண்டு பென்சில் எடுத்துட்டு வருவாங்க, எரேசர் கொண்டு வரவங்க ரெண்டு எரேசர் எடுத்துட்டு வருவாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே ஒன்ன கொடுத்து என்ன வாங்கிக்குவோம், அப்படித்தானே? இதுதான் முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இதுல யாராவது எதையாவது லூஸ் பண்ணி இருக்காங்களா? யாருக்காவது ஏதாவது கெயின் கிடைச்சிருக்குதா? யார் லூசர், யார் வின்னர்? யாராவது மூணு எரேசர் கொண்டு வருவாங்களா அல்லது அஞ்சு எரேசர் கொண்டு வருவாங்களா? கொண்டு வர மாட்டாங்க, அப்படித்தானே? அப்ப இங்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீட் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் மாடல். இங்க வந்து யாரும் எதையும் லூஸ் பண்ணவும் இல்லை, யாரும் எதையும் வின் பண்ணவும் இல்லை. இது வந்து ஒரு சம பேரம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல டீல், நான் இதை கொடுக்கறேன், அதை வாங்கிக்கிறேன், ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபைட், ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதுறோம், போறோம். இந்த சிஸ்டம் இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்க முடியும். இங்க வந்து இந்த சொசைட்டில மொத்த தேவை என்ன இருக்குதோ, என்ன நீடோ, அந்த நீடுக்காக மட்டும்தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. அந்த நீடை விட அதிகமாக இங்க அஞ்சு எரேசர் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாலும் சும்மா தான் திருப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், அதை வாங்குறதுக்கு ஒரு பையர் இருக்க மாட்டாங்க, அப்படித்தானே? அப்ப இந்த நீட் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் மாடல்ல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப உள்ள வருது. அப்ப இதுல வந்து ஒரு சின்ன மாடிபிகேஷன் நடக்குது. எல்லா டைம்லயும் இது ஒர்க் அவுட் ஆகல. இந்த இது வந்து ரொம்ப சிக்கலான நெட்வொர்க்கா இருக்குது. சிம்பிளா பெரிய பென்சிலையும் எரேசரையும் மாத்திக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கும், பேக் இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும், இது மாதிரி நிறைய நீட்ஸ், டைவர்ஸா நீட்ஸ் வருது. வேற வேற பீப்புள் வேற வேற பொருட்களை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிம்பிள், இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய ஒரு நீட் வருது. அப்பதான் அந்த பணம் அப்படிங்கறது வந்து பொருளுக்கு பதிலா மாறுது. பென்சிலையும் எரேசரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க. இதை டிசைட் பண்ணக்கூடிய கிரைடீரியா என்னவாக இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு நம்பர் ஆஃப் பென்சில் ஈக்குவல் டு எவ்வளவு நம்பர் ஆஃப் எரேசர் அப்படிங்கறது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இங்க. அப்ப அதை டிசைட் பண்ணக்கூடியது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய லேபர், உழைப்பு. எவ்வளவு உழைப்ப நான் போடணும், அந்த உழைப்பு தான் அதோட மதிப்பு. இப்ப வந்து ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு, என்ன ஒருத்தர் பாத்திரம் செய்யறாரு அப்படின்னு வச்சுக்கோம். எத்தனை மீனுக்கு ஒரு பாத்திரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றது அப்படிங்கறது, ஒரு பானை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கறதுல இதை டிபெண்ட் பண்ணதா இருக்கும். புரியுதுல? அடுத்தது இந்த ஃபார்ம்

உலகத்துல மட்டும் பணம் குவிஞ்சிட்டே இருக்குது. அந்த பணம் திரும்பவும் எங்க முதலீடு செய்யப்படுது அப்படின்னா, இந்த பணம் இன்னும் கூடுதல் பணத்தை உருவாக்கணும் அப்படின்னா திரும்பவும் கூடுதல் பொருட்களை நீங்க உற்பத்தி பண்ணணும். எவ்வளவு அதிகமாக நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக ஒரு பக்கத்துல லாபம் போயிட்டே இருக்கும், ஒரு பக்கத்துல நஷ்டம் வந்துட்டே இருக்கும். இங்கதான் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க சோசியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். ஏழ்மை இங்க இன்இக்வாலிட்டி அப்படிங்கறதோட அடிநாதமாகவே இதுதான் இருக்குது. ஆனா அந்த சொசைட்டில நம்ம என்ன நினைக்கிறோம், சோம்பேறியா இருக்கிறவன் எல்லாம் ஏழையா இருக்கிறான், அல்லது உழைக்க தெரியாதவன், புழைக்க தெரியாதவன், ஸ்மார்ட்டா இல்லாதவன், ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியாதவன் எல்லாம் ஏழையாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஏமாற்ற வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்கிறாங்களோ நமக்கு நிறைய மீம்ஸ் எல்லாம் வரும். ரத்தன் டாட்டா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு, நம்ம வந்து அப்படியே ஒரு மோட்டிவேஷன் கோட் மாதிரி குட் மார்னிங் காலையில அனுப்பிடுவோம். அம்பானியோட ஒரு கோட்டையோ சரி, அல்லது ஸ்டீவ் ஜாப்ஸோட கோட்டையோ வந்து நமக்கு ஒரு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கோட் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். எக்கனாமிக்கல் வெல்பீயிங் அல்லது ஒரு ஒரு செல்வம் குவிக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஸ்மார்ட் ஆக்டாவோ அல்லது ஒரு ஹார்ட் ஒர்க்காவோ பாக்குறோம். எங்கெல்லாம் ஒருத்தர் பணத்தை சேர்க்கிறாரோ அங்கெல்லாம் எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது. அங்க நேச்சுரல் ரிசோர்சஸ் எக்ஸ்பிளாய்ட் ஆகுது, அங்க ஹியூமன் ரிசோர்சஸ் எக்ஸ்பிளாய்ட் ஆகுது. எக்ஸ்பிளாய்டேஷன் மட்டும்தான் இங்க செல்வத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் மட்டும்தான் இந்த பாட்டிலையும் இங்க கொண்டு வருது, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் உங்களை போட வைக்குது. அப்போ இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சிக்காம அதை பேசாம நம்ம பீச்சை கிளீன் பண்றதோ, அல்லது நான் வாட்டர் பாட்டிலுக்கு பதில் நான் வந்து இது வீட்டில இருந்தே தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றதோ, அல்லது நான் காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றதோ இங்க பெரிய சேஞ்சஸ் எதையும் கிரியேட் பண்ணாது. அது ஒரு விதத்துல ஓகே நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்வாசத்தை கொடுக்குமே தவிர நம்ம அதுல இருந்து இங்க எதுவும் பெரிய பெட்டர்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. ஆனா அதே நேரத்தில் இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த லைஃப இப்படியே நம்மளால வாழ்ந்துட முடியாது. நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு பிறகு, 20 வருஷத்துக்கு பிறகு, 30 வருஷத்துக்கு பிறகு குறைஞ்சபட்சம் நான் இப்படி இருக்கிறது மாதிரி இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறமும் இருப்பேன் அப்படிங்கறது மாதிரி உங்களால அஷூர்டா சொல்ல முடியுது அப்படின்னா ஓகே ஃபைன், நம்ம இதை டாலரேட் பண்ணிக்கலாம், இந்த சொசைட்டில இப்படியே வாழ்ந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நாளைக்கு நம்மளுடைய சர்வைவல, அடுத்த 5 வருஷத்துல நம்ம உயிரோட இருக்க போறோமா செத்து போக போறோமா அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக நம்ம முன்னாடி இருக்கு. 2018ல ஐபிசிசி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யுனைடெட் நேஷன்ஸோட இன்ட்ரா கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட்டை போடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் வந்து 1.5 டிகிரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தை காலநிலை மாற்ற பேரழிவில் இருந்து காப்பாத்தணும் அப்படின்னா இன்னும் 12 ஆண்டுகள் தான் அவகாசம் இருக்குது, உங்களுக்கு வெறும் 12 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அந்த ரிப்போர்ட் எப்ப சொல்லிச்சது அப்படின்னா 2018ல சொல்லிச்சது, 5 வருஷம் முடிஞ்சு போச்சுது. அந்த ரிப்போர்ட்டோட டெட்லைனாக இருந்தது, டார்கெட்டாக இருந்தது 2030க்குள்ள கார்பன் எமிஷனை 50% ரெடியூஸ் பண்ணணும். நம்ம அதுக்கான ஒரு பேபி ஸ்டெப்ப கூட இன்னும் எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்றதை விட கூடுதலாக இன்னும் அனல் மின் நிலையங்களை பயன்படுத்துறதோ, ஃபாசில் ஃபியூல்ஸ் உருவாக்குறதோ, அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் யாரு யாரு பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்க கிராண்ட் பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பேசினீங்க அப்படின்னா உங்களுடைய 50 வருட 100 வருட அனுபவத்துல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட், ஒரு பெருமழை பார்த்திருக்கேன், பெரிய ஒரு வெள்ளத்தை பார்த்திருக்கேன், ஒரு பெரிய புயலை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டா அதிகபட்சம் ஒரு ஈவெண்ட் அவங்களால ஞாபகப்படுத்தி சொல்ல முடிஞ்சாலே அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஆனா கடந்த 5-10 வருடங்கள்ல மட்டும் தானே புயல், ஓகி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் பார்த்திருக்கிறோம். சென்னை மட்டுமே எத்தனை ஈவெண்ட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான், இது வந்து ஏதோ ஒரு என்ஜிஓ சொல்றது மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு யாரோ கத்துறது மாதிரி எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். நம்ம பேசுறது எல்லாம் கவர்மெண்டோட டேட்டா தான். யுனைடெட் நேஷன்ஸ் நான் சொல்ற ஐபிசிசி ரிப்போர்ட் வந்து 193 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸோட அபிஷியல் பாடி, அது ஒரு அபிஷியல் ரிப்போர்ட். நீங்க அதை விட்டுருங்க, இன்டர்நேஷனல் பாடியை விட்டுருங்க. இங்க லோக்கல் கவர்மெண்ட் சென்னை கார்பரேஷன் வந்து போன மாசத்துல கிளைமேட் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க, சென்னை கிளைமேட் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு. அதெல்லாம் நீங்க படிக்கணும். அடுத்த 20-30 வருஷத்துக்குள்ள சென்னை தீவுகளாக மாறும் அப்படின்னு சொல்லுது ரிப்போர்ட். இங்க வந்து பெரும்பாலான பகுதிகள் வாழ்வதற்கே தகுதியில்லாத பகுதிகளாக மாறப்போகுது.
நம்ம இப்ப எகைன் நான் தீவுகளாக மாறப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே

0: நம்ம வீட்டுக்கு அந்த பக்கத்துல வர அப்படிங்கறது மாதிரி நம்ம நினைச்சுக்க முடியாது. நம்ம வீடும் அதுக்குள்ளதான் இருக்கலாம். நம்ம எங்க இருப்போம் தெரியாது அடுத்த 10 வருஷத்துல, யாருக்குமே தெரியாது. இந்த சூழல்ல இத வந்து இதற்காக வாய்ஸ் அவுட் பண்ணாம இத பேசாம நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல, நமக்கு இப்ப எல்லாருக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். நம்ம படிச்சு இப்ப அடுத்த வருஷத்துல நீங்க கோர்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ல போகணும், இப்படி ஒரு மேரேஜ் நடக்கணும், அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தையை படிக்க வைக்கணும், நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கணும், இங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு. இது இது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் லைஃபையும் பாதிக்கக்கூடியதாக, நாசம் செய்யக்கூடியதாக இன்னைக்கு ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு த்ரெட் வந்துட்டு இருக்கு. இதை எகைன் பிளாஸ்டிக்கோட எப்படி நீங்க கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பிளாஸ்டிக்கையும் ஒரு கண்ட்ரியா, ஒரு நாடாக நீங்க அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எமிட்டரா இருக்கக்கூடியது வந்து பிளாஸ்டிக்கா இருக்கும். அப்போ இது வந்து வெறும் வேஸ்ட் டிஸ்போசல், டாக்ஸிக் இஷ்யூவோ, அல்லது வந்து ஒரு நியூசன்ஸோ மட்டும் கிடையாது. நம்ம நம்மளை எந்த நேரம் கொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இது என்ன ஹீரோபின், எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? சூப்பர். ஓ, நிறைய பேர் வச்சிருக்கீங்க. நான் இந்த அளவுக்கு எங்கேயும் பார்த்தது இல்ல. ஓகே, ஒரு 10-15 பீப்புள் வச்சிருக்கீங்க. மத்தவங்க எல்லாரும் ஒரு ஃபவுண்டைன் பென் இல்லாத ஏதாவது ஒரு பென் வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இந்த பென் பாக்குறதுக்கு நல்லா இருக்குதா? கொடுத்தா வாங்குவீங்களா? ஓகே, அப்ப ஏன் நீங்க வச்சுக்கல? ஓகே, இருக்கிறவங்க ஃபைன், இல்லாதவங்க ஏன் இதை வச்சுக்கல? பார்க்க அழகா இருக்குது. வேற ஏதாவது? இங்க் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை தாண்டி அது மட்டும் தான் பிரச்சனையா? நிறைய பேர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிதானே? ஓகே, இந்த பென் மேபி 5 ரூபாய் இருக்கலாம், 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் இருக்கலாம். இந்த பென் வந்து இது நீங்க வாங்குறதே கஷ்டம். சென்னையில தேடி அலைஞ்சாதான் எங்கேயாவது கிடைக்கும். குவாலிட்டியா வாங்கணும் அப்படின்னா 60-70 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரை விற்கிறாங்க. இந்த பென் ரெண்டையும் வச்சுட்டு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் முடிச்சிடுறேன். இந்த பென் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு ஒரு அதாவது ஒரு ப்ராப்பரா வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 5-2 இயர்ஸ் உங்களால இந்த ஒரு சிங்கிள் பென்னை வச்சு ரன் பண்ண முடியும். இன்க்ளூடிங் இதோட இங்க் அதோட சார்ஜஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டா அதிகபட்சம் நீங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது ஒரு 200-250 ரூபீஸ் இந்த பெண்ணுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த பென் ஒரு 5 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோம், 15 நாள் வருமா? வரும். ஒரு மாசத்துக்கு எத்தனை 2 பென்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை பென் வரும்? 24-25 பென் வரும். ஒரு 5 வருஷத்துக்கு போட்டீங்க எத்தனை பெண் வரும்? ஒரு 100-120 பெண் வரும். 120 × 10 ரூபாய் போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 1200 ரூபாய் வரும். ஓகேவா? நான் சொல்றது ரொம்ப மினிமம் காஸ்ட். நீங்க 10 ரூபாய் பெண் எல்லாம் வச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இதுல எது காஸ்ட்லியான பெண்? இதுதான் காஸ்ட்லியான பெண். ஓகேவா? ஓகே, அப்ப ஏன் இந்த காஸ்ட்லியான பெண்ணை நீங்க வாங்குறீங்க அப்படின்னு தான் நான் திரும்ப கேட்பேன். நம்ம எல்லாருமே பார்த்து பார்த்து செலவு பண்றோம், அப்படித்தானே? ஓகே, ஏன் நீங்க ஒரு சீப்பான பெண்ணை யாரும் வச்சுக்கல? அகைன் நான் இன்னொன்னு சொல்றேன், அதாவது இந்த பெண்ணை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துல மினிமம் ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் ஒரு 100-200 பெண் குப்பையை வந்து கார்பேஜுக்கு தூக்கி போடுவீங்க. இந்த பெண்ணை பயன்படுத்துறவங்க ஒரே ஒரு சிங்கிள் பெண்ணை வந்து அது கூட ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா போட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏறக்குறைய 5-6 வருஷமா அந்த பெண்ணை பயன்படுத்திட்டு இருக்கேன். அது வந்து குப்பைக்கு போக வேண்டிய தேவை இருக்காது. ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொன்னு, ஒவ்வொரு பொருளை இங்க உற்பத்தி பண்றதுக்கு பின்னாடியும் ஒரு எமிஷன் இருக்கு, ஒரு பொல்யூஷன் இருக்கு, ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்கு, ஒரு ரிசோர்ஸ் டிப்ளீஷன் இருக்கு. இந்த பெண்ணை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க தொடர்ந்து வந்து ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் நடந்துட்டே இருக்குது, ஒரு எமிஷன் நடந்துட்டே இருக்குது, ஒரு பொல்யூஷன் நடந்துட்டே இருக்குது. ஆனா இந்த பெண்ணை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. எவ்வளவு டைம்ஸ் அப்படின்னா மினிமம் ஒரு 100 டைம்ஸ் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இதோட பொல்யூஷன், நேச்சுரல் ரிசோர்சஸ் எக்ஸ்பிளாய்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல. அகைன் என்ன ஒரு திரும்ப அதே சேம் கொஸ்டின், இவ்வளவு சிறப்பா இருக்கக்கூடிய இந்த பெண்ணை ஏன் சென்னையில எங்கேயும் பார்க்க முடியல, யாரும் வாங்குறது இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க? நம்ம நிறைய பேர் அதான் நினைக்கிறோம். அதாவது டிமாண்ட் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளையை வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம நிறைய பேருக்கு உங்களுக்கு கிளாஸ்ல கூட அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை அப்படின்னு கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா உண்மையில இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிமாண்ட் என்னவாக இருக்கணும் அப்படிங்கறத இங்க மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது. மார்க்கெட் உங்களுக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குதோ அதை மட்டும்தான் உற்பத்தி பண்ணுது. இந்த பேனாவை அந்த மார்க்கெட் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா இதற்கு கிடைக்கிற லாபத்தை விட இந்த பேனாவில இருந்து கிடைக்கக்கூடிய லாபம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவானது. இந்த பேனா நீங்க ஒருத்தர் வாங்குறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த பேனா வாங்க மாட்டீங்க. ஒரு பேனாவுக்கு 10 ரூபாய் லாபம் போட்டா கூட 50 ரூபாய் லாபம் போட்டா கூட வெறும் 50 ரூபாய் தான் அந்த கம்பெனிக்கு போகும். இது ஒரு பேனாவுக்கு 1 ரூபாய் லாபம் போட்டா கூட 5 வருஷத்துல ஏறக்குறைய 100-200 ரூபாய் லாபம் மட்டும் கிடைக்கும். அப்போ இங்க ஒரு சிஸ்டம் தொடர்ந்து ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த எக்கனாமிக்கல் சிஸ்டம் தொடர்ந்து ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிளாய்டேஷனும் இந்த ப்ரொடக்ஷன் மாடலும் யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரும் இங்க இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. இததான் இந்த சிஸ்டம் விரும்புது. இந்த சிஸ்டம் தான் இங்க நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த சிஸ்டத்தை, இந்த எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை க்வெஸ்டின் பண்ணாம இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணவே முடியாது. இல்லையா நான் கூடுதல் விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். டைம் ஆல்ரெடி ரொம்ப நீங்க டாலரேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒத்துழைப்புக்கும் இங்க காலேஜ்ல எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.
1: Thank you, sir. It was such an insightful and inspiring talk. Now, the stage is open for questions. Students can ask any doubts and questions regarding the documentary screened and also about any environmental issues.
2: Good afternoon, sir. Firstly, thank you so much for showing us and introducing us to a wonderful documentary that made us ponder over plastic pollution. I think it was really informative for all of us. Thank you for that. It might sound like a rebuttal, but I have quite a few questions. So I'm a final year sociology student. So you were talking about how consumerism as a whole must have been the main reason for the production of plastic. But we see that India as a whole lacks an organized waste management system, number one. And number two, நம்ம பாதி பேரு we are the middle class and the upper middle class, or mostly the lower upper class section. We work on an economy that runs on budget products. And India is not a developed nation. Neenga, you were talking about how by 2030 nations had to follow the sustainable development goals. But India hasn't even, you know, hasn't even faced poverty yet or hunger yet. So andamari or a country ku, I think plastics are the ones that are letting all of us live. For example, you talked about the pen. At this point, economy or money is a transitory or a flowing process. Money eppome ottangalukku kaiyila irukadhu, especially for the middle class population, which makes up around 85-97% of India's population. So I don't think people would even have the money to invest in an ink pen around 200 rupees or 300 rupees for 5 years, because their priority will be to save as much as possible. And plastic products, ipo vandu my friend gave an example about how, you know, steel bottles are around 120 rupees or something, whereas a plastic bottle is 80 rupees. And the government gave a ban in 2022, the SUP ban, single-use plastic ban. And the All India Plastic Management Association, or the leaders, give us time for 1 year, because the market has been hit because of COVID. So, and apart from that, plastic industries give around 4 million employment rates for people. 4 million people get employment from plastic industries, and around 2.5 crores of annual turnover. So seeing this socio-cultural environment, how do you think we can take care of this entire situation? Because as the common public, I don't think we can, you know, segregation alone is not the only thing, or going and asking the government alone is not the only way. I'm sorry if the question was too long. So how do you think we can battle this, because we are but a middle class population?
0: Okay, question konja neelama da irukku, naane marandute. Okay, na nyavapaduthi adhaavadhu first vishayam vandu neenga ipa andha pen maadhiriya vandu steel bottle compare panna mudiyadhu abingiradhu perfect ah fine, na adhula ottukuren. Adhaavadhu consumerism abingira vaarthaye na engiyum use pannala apdi nenikiren, na andha vaarthaye engiyum solradilla, na idha vandu protectionism nu dhaan na solluven. Neenga indha movie le paathirundinga apdina solirpaanga inge irukkakoodiya, adhaavadhu yen indha products vandu ungalku cheapa kedaikudhu apdina அது வந்து சப்சிடைஸ் பண்ணப்படுது கவர்மெண்டால. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பர் இயர் வந்து இந்த ஃபாசில் ஃபியூல் இண்டஸ்ட்ரிக்கு நம்மளோட வரிப்பணம் வந்து சலுகைகளாகவும், வரி சலுகையாவோ, நில சலுகையாவோ, அல்லது வட்டி இல்லா கடன் மானியங்கள், இந்த மாதிரி நிறைய பெயர்கள்ல போயிட்டு இருக்குது. அப்போ அந்த அந்த நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளுடைய வரிப்பணம் தான் அதை சப்சிடைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சீப்பான ப்ராடக்டாக கொடுக்குது. அந்த சப்சிடிஸ் வந்து இந்த மெட்டல் பாட்டிலோ அல்லது ஆல்டர்னேட்டிவ்ஸ்கோ போச்சுது அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு காம்படிட்டிவா இருக்கும். ஆனா இது மட்டுமே ஒரு சொல்யூஷன் இல்லை. அகெயின் நான் சொல்லிடுறேன், இதுக்கு வந்து அதாவது நான் அகெயின் நான் இதுல சொல்ல வர்றது வந்து நான் இதை சொல்றதை நீங்க தப்பா புரிஞ்சிக்க கூடாது. அதாவது நீங்க வந்து நான் சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க ஃபவுண்டைன் பென் வாங்குங்க, இந்த பெண்ணை வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் மாடல், எக்கனாமிக் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் அந்த பெண்ணை எடுத்துட்டேன். எந்த விதத்திலையும் நான் வந்து ஒரு தனி நபர்களாக நம்ம ஒரு கன்சியூமரி, அதாவது ஒரு கான்சியஸ் கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ப்ரமோட் பண்ண நான் வரல. அது நான் எந்த காலத்திலயும் நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு இங்க வந்து போர் பீப்புளால அஃபோர்ட் பண்ணவே முடியாத ஒரு விஷயங்கள் இருக்குது. 10 ரூபாய் இருந்தா அவன் ஒரு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு பசி இல்லாம போயிடுவான். அவன்கிட்ட போயிட்டு நான் துணிப்பைய வாங்கினு நான் சொல்ல முடியாது. நான் அதை ப்ரமோட் பண்ணல, நான் அதை சொல்லல. இதையெல்லாம் செய்ய வேண்டியது அரசுடைய கடமை. இப்ப பாலிசி லெவல்ல இருந்தே நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, அது ஒரு விஷயம். ஆனா அது மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தா, அடுத்தது என்ன ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி. நீங்க அகைன் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அடுத்த ஒரு க்வெஸ்சன் கேக்குறீங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம் தான் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணது, அவங்களுக்கு ஃபீட் பண்றது எல்லாமே அதுதான். ஃபைன், ட்ரூ. ஆனா அதே நேரத்தில் இந்த எக்கனாமிக் சிஸ்டம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, யாருக்கானதை ப்ரொடியூஸ் பண்ணுது? இதுல ஒரு 2 ஸ்ட்ரீட் அலைஞ்சிட்டு உங்களால ஒரு இயற்கை முறையில விவசாயம் பண்ண ஒரு கட்டு கீரையை உங்களால வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. ஆனா பீஸாவோ பர்கரோ கிடைக்கும். அப்போ இங்க யாருக்கானது இங்க உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். இந்த உற்பத்தியை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எந்த உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணி ஆகணும். அதாவது நீங்க ரொம்ப அஃபோர்டபிளா எனக்கு சோப்படப்பா கிடைக்குது, எனக்கு சீப்பு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பேசிக் நீடு வந்து ஒரு டாக்ஸிக் ஃப்ரீ ஒரு ஃபுட்டு, அது எங்க கிடைக்குது? அதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்குது? அப்ப நம்ம இங்க அடிப்படை தேவையான உணவையே பூர்த்தி பண்ணல. இங்க உங்களுக்கு பெர்ஃபியூமும் காஸ்மெட்டிக்ஸும் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியும் ரன் பண்றதுக்காக இங்க ஒரு எக்கனாமி இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. அப்ப இந்த பேலன்ஸை சரி பண்ண வேண்டியது இருக்கு. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு காலமும் இந்த எக்ஸ்பிளாய்டேஷனை பண்ண கம்பெனிஸ் அவங்க வந்து ரொம்ப லக்ஸுரியா அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட இருக்கிறத புடுங்கி இங்க வந்து நம்ம அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டியது இருக்கு, ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ எனக்கான கார்பன் ஸ்பேஸ் இவ்வளவுதான் இருக்குது. இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நான் ஃபீட் பண்ணணும், இவ்வளவு பேருக்கும் ஃபீட் பண்ணணும். அதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்தாதான் இங்க உயிரோட இருக்க முடியும். ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்குது, நான் வந்து பீஸா பர்கரை போட்டுட்டு 10 பேருக்கு கொடுக்கறதா அல்லது ஆளுக்கு ஒரு இட்லியை சுட்டு கொடுக்கறதா அப்படிங்கறது என் சாய்ஸ். நான் தான் கவர்மெண்ட். இங்க வந்து அதாவது இயற்கை வளம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டரை வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட கொடுத்து நீ உனக்கு பிடிச்சதை வித்துக்கோ அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். அவன் வந்து பீஸாவும் பர்கரும் அவனுக்கு எது லாபமா இருக்குமோ அதை வித்துட்டு இருக்கான், அவன் அதை ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துட்டு, நான் கவர்மெண்ட் அப்படின்னா நான் அதை ஓனர்ஷிப் எடுத்துட்டு அந்த கேஸ் சிலிண்டரை நான் உருவணும், எனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். அப்ப நான் எதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் டிசைட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவன் இவ்வளவு நாளும் ஒரு ட்ரெயின் பண்ணிருக்கான், ஒரு கிரிமினல் அவன். ஒவ்வொரு வெல்தி பர்சனும் இங்க ஒரு எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இருக்கிறது நீங்க வந்து இப்போ இது வந்து நான் சொல்றது ஏதோ ஓவரா எக்ஸாஜரேட் பண்றது மாதிரி கூட இருக்கலாம். அதாவது இங்க நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதோட மீனிங் என்ன, உனக்கு அடிப்படை தேவைக்கு போக நீ அதிகமாக நிலம் வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சிருக்கிறது வந்து கிரிமினல் அஃபென்ஸ். சாப்பிடறதுக்கே காசு இல்லாத ஒருத்தன் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில 40 லட்சம் 50 லட்சம் மாச சம்பளத்துல ஒரு எம்ப்ளாயி எப்படி இருக்க முடியும்? அப்ப இந்த சிஸ்டத்தை அப்போ அவங்க அப்ப வெல்தி பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட இருந்து ஒரு கேப், அதாவது எப்படி ஒரு எப்படி நம்ம நிலத்துக்கு ஒரு உச்சவரம்பு நிர்ணயிக்கிறோமோ அதே மாதிரி இன்கம்க்கும் ஒரு வெல்த்துக்கும் ஒரு உச்சவரம்பு நிர்ணயிக்க வேண்டியது இருக்கு. அதுல இருந்து எடுக்கக்கூடியத இங்க தேவையில இருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிறது ஒரு கேஸ் சிலிண்டர் அப்படி வச்சுக்கோ, இதுதான் மொத்த ரிசோர்ஸ். ஒரு லிமிட்டெட் எர்த், நம்ம இங்க வந்து ரிசோர்ஸஸ் எங்க இருந்தும் புதுசா எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. அதாவது எக்ஸ்பிளாய்டேஷன் அன்அவாய்டபிள். ஆனா அதை வந்து ஒரு லார்ஜ் மாசுக்கு தேவையானது அதுல கொடுக்க போறீங்களா அல்லது ஒரு 10 பேர் காசு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போறீங்களா அப்படிங்கறது தான் வித்தியாசம். அப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து இதுல ஓனர்ஷிப் எடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கறது ரொம்ப நீங்க பேசுறது என்ன அப்படின்னா, அதாவது இங்க வறுமையில இருக்கக்கூடிய பீப்புளுக்காக இந்த ப்ரொடக்ஷன் இருந்தே ஆகணும் அப்படிங்கறது உங்க டோன்ல வருது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணா கூட இவ்வளவு நாள் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு வச்சிருக்கிற செல்வத்தை நம்ம வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளவு பேரையும் ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த இன்இக்வாலிட்டியை சரி பண்ணாம இங்கதான் வந்து என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. எப்படி நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறோமோ அப்ப என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அப்படிங்கறதும் இதுல வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் இல்லாம நம்ம என்விரான்மெண்ட் பேசவே முடியாது. ஈக்வாலிட்டி பேசாம நீங்க என்விரான்மெண்டலிசம் பேச முடியாது. இங்க யாருக்கும் வலிக்காத என்விரான்மெண்டலிசம் அப்படின்னே ஒண்ணு கிடையாது. என்விரான்மெண்ட் அப்படிங்கறதே ஒரு பாலிடிக்ஸ். அதே அவாய்ட் பண்ணிட்டு இங்க மரம் நடுவோம், துணிப்பை தூக்குவோம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளே நம்ம ஏமாத்திக்கக்கூடிய ஒரு வேலை தான். நான் பெரும்பாலும் ஆன்சர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.
1: Thank you, Vandita. Any other questions?
3: Happy day, sir. Zero waste அப்படின்ற கான்செப்ட் பத்தி டாக்குமெண்ட்ல இருந்துச்சு. ஆக்சுவலி கான்செப்ட் கேட்க பார்க்க நல்லா இருக்கு, ஆனா வந்து அந்த 1 ரூபாய் சாஷே முன்னாடி கொஞ்ச நாள் வரைக்கும் பிளாஸ்டிக் வாடா நோ பிளாஸ்டிக் அந்த மாதிரி கேம்பெயின்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி அவேர்னஸ் பண்ணோம். இப்ப வந்து என்ன ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் வேணான்றது சொல்ல ஆரம்பிச்சோம் கொஞ்சம் ரீசென்ட் டைம்ஸ்ல. அண்ட் இப்போ வெரி ரீசெண்டா வந்து இந்த பிராண்டோட இந்த ப்ராடக்டே நமக்கு ஹார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிராண்டை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ அவேர்னஸ்லயே நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கேல் பாக்குறோம், எது எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஹார்ம் அப்படின்னு சொல்லி. ஆனா சாஷே பேக்கெட்ஸ் வந்து இங்க இருக்க மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வி கோ ஃபார் ஷாம்பு பாட்டில், எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி ஷாம்பு பாட்டில்ஸ் தான் போறோம். அதோட இவங்க சொன்ன மாதிரி அந்த கன்சியூமர் ஐ மீன் கன்சியூமரிசம் பத்தி நான் சொல்லல, பட் அந்த சாஷே பேக்கெட் வாங்குற பீப்புள் கிட்ட வந்து நீங்க இதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஹவு குட் வி பிரிங் அ சேஞ்ச் அப்படின்றது என் க்வெஸ்சன். கான்செப்ட் இஸ் நைஸ் பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்டி டு இம்ப்ளிமெண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஆஸ் அ கான்ட்ரிபியூட்டர் ஆஸ் அ கன்சியூமர். நான் ஒரு சாஷேல இருந்து ஒரு பாட்டிலுக்கு மாறுறேன் அப்படின்னா மாறுறது ஓகே ஃபைன், ஆனா சாஷே மட்டுமே வாங்க முடிஞ்சவங்க எப்படி அந்த பாட்டிலுக்கு மாறுவாங்க அப்படின்றதா என்னோட.
0: அகெயின் அவங்க சொன்ன குவஸ்டினோட ஒரு பார்ட் தான் இதுல. நிச்சயமாக இங்க வந்து அதாவது இண்டிவிஜுவல் சேஞ்ச எல்லாரும் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளால நிச்சயமா அது அஃபோர்டபிளான ஒரு விஷயம் இல்ல, அது பண்ணவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது ஒரு பேசிக் சர்வைவலே இங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் போயிட்டு நீங்களுமே அதை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது நான் என்ன நிறைய இடத்துல பிளாஸ்டிக் பேக்கு எதிராக விழிப்புணர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்னே சொல்லிடுவேன். என்ன அப்படின்னா துணிப்பை வந்து எக்ஸ்பென்சிவ், துணிப்பையே நீங்க அதெல்லாம் விட்டுடுங்க. 15 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து அவன் எப்படி துணிப்பை வாங்குவான் அப்படின்னு தான் நான் கேட்பேன். அப்போ இங்க வந்து நம்ம ப்ரமோட் பண்றத வர்றது வந்து சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க வர்ற விஷயம் இல்ல. பேசிக்கா நம்ம இங்க சிஸ்டம் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம். அதாவது நான் இதுல சிம்பிளா நான் ஒண்ணு, அதாவது ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கறது முதல்ல நான் கேட்கிற கேள்வியே உங்களுக்கு விசித்திரமாவோ அல்லது ரொம்ப ஆடாவோ தெரியலாம். ஷாம்போட நீட் என்ன? அதை வந்து ஒரு சீயக்காய் பவுடர் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஒரு அன்பேக்கேஜ் சிகைக்காய் பவுடர் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஷாம்பு உங்களால அவாய்ட் பண்ண முடியுமா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஷாம்பு அப்படிங்கறதே உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து என்போர்ஸ் பண்ணிருக்கு உங்க மேல. அது வந்து நீங்க உங்களோட கூந்தலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வாரத்துல ஒரு நாளோ டெய்லி ஒரு தடவையோ போட்டாதான் நீங்க அதை இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத நீங்க நம்ப வச்சிருக்கீங்க. ஏன் உங்க அம்மாவோ அல்லது தாத்தா பாட்டியோ ஷாம்புங்கிறது, நான் உடனே அகெயின் திரும்ப பெண்களுக்கான ஒரு ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் பேசுறேன் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இதே மாதிரி ஆண்களுக்கும் தனியா நிறைய இருக்குது. இப்போ ஒரு காலத்துல பெண்கள் மட்டுமே ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப ஆண்களுமே பெண்களை விட நிறையவே பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய தாடிக்கு மட்டுமே ஒரு 4-5 டைப்ல லோஷன் அது இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மேபி இந்த கன்சூமரிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணா அது எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த எக்கனாமிக் சிஸ்டம் தான் இதையெல்லாம் நம்ப வச்சிருக்குது. அதாவது யூ ஆர் வாட் யூ பை அப்படிங்கிற ஒரு சூழலை இங்க உருவாக்கி இருக்கிறாங்க. நான் என்ன எதை வாங்குறனோ அதுவாக இருக்கிறேன். அப்ப நான் இந்த பொருளை வாங்கினாதான் எனக்கு இந்த சமூகத்துல ஒரு மரியாதை கிடைக்கும், நான் ஒரு பார்க்கர் பெனாவை வச்சிருக்கணும், நான் ஒரு ஐபோன் வச்சிருக்கணும். அப்போ இது எல்லாமே இந்த சொசைட்டி கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நாங்க வாங்கக்கூடிய நான் அகெயின் திரும்ப வந்து ஒரு இண்டிவிஜுவலை பிளேம் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு சேஃப் ப்ராடக்ட் வாங்குங்க அப்படின்னு பேசுறதுக்காக வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சிஸ்டம் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு நீடு வரும்போது இந்த ப்ராடக்ட்ஸுக்கான தேவையே நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப மசாலா பாக்கெட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு அதாவது நான் ஒரு விஷனரியா ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது நீங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும்போதுதான் நடக்குது அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா உண்மையிலே வந்து அந்த எக்ஸ்பிளாய்டேஷன்ல அதிகமா லாபம் பெறக்கூடியது வந்து ஒரு சின்ன ஒரு மல்டி பில்லியனர் பீப்புள், ஒரு வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இருக்கிறாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்ப ஒரு மசாலா அப்படின்னு வச்சுக்கோம், இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சது MTR மசாலா, ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, ஒரு 3 மசாலா பாக்கெட் தான் உலகம் ஃபுல்லா இருக்குது. அதுதான் நம்ம பெரும்பாலும் ஒரு 2 அல்லது 3 பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மசாலாவை வாங்கணும் அப்படின்னா இப்ப சாம்பாரோ ரசமோ வைக்கணும் அப்படின்னா வீட்டில் நமக்கு அந்த எல்லாருக்கும் வீட்லயும் அந்த மசாலா எல்லாம் அரைச்சி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவும், ரொம்ப ஈஸியா போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துடும். எங்க வீட்லயுமே அதான் யூஸ் பண்றோம். நான் வந்து எதுலயும் இதை புரட்சி

பண்ணல. ஓகே, அடுத்து இப்போ நம்ம ஒரு விஷனரியா நம்ம ஒண்ணு திங்க் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஊர் இருக்குது, டீசென்ட்ரலைஸ்டா ஒரு வீட்டுல ஒரு ரசம் பொடி பண்றாங்க, என்ன ஒரு வீட்டுல சாம்பார் மசாலா பண்றாங்க, என்ன ஒரு வீட்டுல கரம் மசாலா பண்றாங்க, அவங்க லோக்கலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு பேப்பர் பேக்லயோ அல்லது ஒரு ரீஃபில்லபிள், நான் போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன வாங்குறது மாதிரியோ மசாலா வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷன் மாடலோடைய நீடு வந்து இங்க க்வெஸ்சன் பண்ணிடுறோம். புரியுதுல? அப்ப நம்ம வந்து ஒரு 20 வருஷமா 30 வருஷமா ஒரு மாடலுக்கு ரொம்ப கண்டிஷன் ஆயிட்டோம், இதுதான் நமக்கு சோறு போடுது அப்படின்னு நம்ம மனசார நம்புறோம். அந்த பிளாக்கையே நம்ம உடைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டின ஒரு உலகம் இருக்குது, ஒண்ணும் இல்ல. அதாவது நீங்க இங்க இருந்து அடையாருக்கு போகணும் அப்படின்னா கையில ஒரு 20 ரூபாயோ 50 ரூபாயோ இல்ல அப்படின்னா போக முடியாது அப்படின்னு நம்புறோம். சூழல் அப்படிதான் இருக்குது. 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் யூரோப்ல இருந்து டிராவல் பண்ணி வரக்கூடிய பேர்ட்ஸ் வந்து கையில கிரெடிட் கார்டோ மணி பர்ஸோ வச்சுட்டு வரல. இதை மட்டும் நம்ம பார்த்துட்டாலே போதும். அதாவது நம்மளை தாண்டி இந்த எகனாமிக் சிஸ்டத்தை தாண்டி இந்த எகனாமிக் சிஸ்டத்தோட வேல்யூவோ இதோட இம்பாக்ட்

0: மாடலோட ஃபெயிலியர் தான், அதுதான் இந்த டிசாஸ்டர் கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் மாடலை மாத்தியே ஆக வேண்டியது இருக்குது. இந்த ப்ராஃபிட் மாடல் அப்படிங்கறதே வந்து மீன்ஸ் டு எக்ஸ்பிளாய்டேஷன் தான். அது லேபர் எக்ஸ்பிளாய்டேஷனா இருக்கட்டும், நேச்சுரல் ரிசோர்சஸ் எக்ஸ்பிளாய்டேஷனா இருக்கட்டும், கார்பன் எமிஷனா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ப்ராஃபிட் மாடல் தான் கொண்டு வருது. அப்ப இதுக்கு மாற்றான ஒரு மாடலை தான் கொண்டு வர வேண்டியது இருக்கும். அதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியது நிச்சயமாக சோசியலிசமா தான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம், அது நம்ம பேசி தீர்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். இதை விட மோசமா இருக்காது. ஓகே, வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மேபி தொடர்ந்து அடுத்த நிகழ்வுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நாங்க பூவுலகின் நண்பர்கள் ஆர்கனைசேஷன் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் எங்களோட ப்ரீவியஸ் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்கலாம். தொடர்ந்து எங்களோட நாங்க எல்லாருமே வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவாவே இருப்போம். சோசியல் மீடியா ஹேண்டில் இருக்குது, பூவுலகு சோசியல் மீடியா இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு, அதுல நிறைய வீடியோஸ் இருக்கும். நான் பேசினது வந்து ஒரு பெரிய ஒரு பிராட் பிக்சரோட ஒரு சின்ன இலை தான் நான் பேசினது. இதுல ரொம்ப செக்ரிகேட் பண்ணி ஒரு லா பாயிண்ட்லயோ அல்லது ஒரு ஜியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லயோ ஒவ்வொன்றிலையும் தனித்தனியா இஷ்யூ பேஸ்டா பேசக்கூடிய பீப்புள் நிறைய இருக்கிறாங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கூடுதல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஈவன் எங்களோட வாலண்டியர் பண்றது அப்படின்னாலும் நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும். ஜெனி இருக்கிறாங்க, அவங்களும் எங்களோட ஒன் ஆஃப் த தீவிரமான வாலண்டியர். ஏதாவது கூடுதல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா, இது ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான், இங்க மெம்பர்ஷிப் அது மாதிரியான சிஸ்டம் எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க தாராளமா அப்படியே வர்றது மாதிரியே உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. யாராவது எதுவும் கூடுதல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஜெனிட்ட நம்பர் வாங்கிக்கலாம், அவங்க கிட்ட பேசிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார். The challenges facing our planet are greater than ever before, and it is up to us to become the change makers who will shape a sustainable and thriving future. Our goal is to raise awareness, foster a sense of responsibility, and encourage active engagement in environmental conservation. Today's event served as a platform for us to share knowledge, experiences, and innovative ideas. Now, I request Ms. Shri Kirti, Consultancy Coordinator, MOPCRS, to deliver the vote of thanks.
2: Happy day. It is with great privilege and honor that I render the vote of thanks for today's event. I extend my heartfelt thanks to the management of MOP Vaishnav College for their immense support towards the growth of MOP Community Radio Station. I would like to thank our principal, Dr. Archana Prasad, and our vice principal, Dr. Sumangla Devi, for their constant support. I would like to express my appreciation to our speaker, Mr. Gio Daman, for gracing us with his presence and sharing your invaluable thoughts. Your words have been truly inspiring and will undoubtedly leave a lasting impact on all of us. Thank you so much, sir. I am sure that all of us will go hunting to stationaries to buy the hero pen that you told. Thank you for the example. Thank you so much. We really enjoyed it. I extend my sincere and deepest gratitude to our beloved station head, Dr. Anurekha, for her continuing guidance. Thank you, ma'am, for supporting, encouraging and believing in us. I would also like to thank Mr. Chandramohan, sound engineer, MOPCRS, for his never-ending and silent support and guidance. A special word of thanks goes to Ms. Mahalakshmi, programming and operations in charge, for being the greatest pillar of support and the coolest colleague to work with. Thank you so much, ma'am. Thank you for the meticulous and tireless efforts, ma'am. My big thanks to the members of Poovulagin Anbargal. Jenny is here. Thank you, Jenny. And the entire team of Poovulagin Anbargal for partnering with MOPCRS and making this event possible. I also thank the various department heads and faculties for their extended support. My love and thanks to all the beloved CRS volunteers here. Thank you, girls, for making this event a great success. My sincere thanks to Mr. Karunagaran for his technical support. I also thank the audience for your sincere obedience. Thank you. Thank you, girls. I would also like to thank the Almighty for showering his graceful blessings. I also have a special note. I know this can be, you know, sometimes very formal to sit here and not talk, not use your mobile phones. But I know that everybody here has a responsibility. We are shouldered with the responsibility of taking the future with us. We have the greatest responsibility as, you know, teenagers and youngsters. So, you know, apart from all this, you know, formal forum, if at all you have any interest in volunteering, please walk by to MOP Community Radio Station or to just, you know, partner with Poolag and Anbargal and just show your smallest support anywhere possible, you know, to fight against climate change or to fight against any environmental issue. I think all of you have the potential and all of you have some kind of, all of us are change makers. So in that capacity, I'm going to end my note with a positive, you know, hope that we will all together take this cause or take this message forward. Thank you.
1: Thank you, ma'am.
3: வெல்கம் பேக்.

லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்கு.

0: சமுதாய வானொலி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8 MOPCRS 107.8.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. சோ இன்னைக்கு பல பேருடைய லைஃப்ல ரொம்ப லேக்கா இருக்கிறது அப்படின்னு என்ன பார்த்தோம்னா கான்பிடன்ஸ் தாங்க. தன்னம்பிக்கையற்ற வாழ்வு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னா நம்மளுக்கு ஜாப் எவ்வளோ முக்கியமோ, சேலரி எவ்வளோ முக்கியமோ, இன்னும் நிறைய எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது நம்மளுடைய தன்னம்பிக்கை. நம்மளுடைய தன்னம்பிக்கையை எப்படி அதிகரிக்கணும் அப்படின்றத இன்னைக்கு கேட்போம். முதலாவதாக தன்னம்பிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க உங்க மேல கவனம் செலுத்தணும். ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, அதுதாங்க ஆள் பாதி ஆடைப்பாதி. அதனால நம்ம எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மள ட்ரெஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்மள வந்துட்டு யாராவது வந்துட்டு இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா நம்ம ட்ரெஸ் பண்ணணும். நம்மளுக்கு அது வந்துட்டு செல்ஃப் கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுதா, நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, சோ நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஒரு இன்டர்வியூக்கு போறோமா, இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே நம்மளுக்கு வருமா அப்படின்லாம் தயக்கமே இல்லைங்க. முதல்ல நம்ம ட்ரெஸ் தான் நம்மளுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குமே. ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க, அதுக்கு ஏத்த மாதிரி வாட்ச், அதுக்கு ஏத்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி ஷூஸ், சோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அணியறதுனால நம்மளுடைய தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகரிக்கும். இதனால நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். இரண்டாவதாக எதிர்மறை சிந்தனைகளை கைவிடணும். எப்படின்னா இப்ப நம்மளுக்கு வந்துட்டு யாராவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றாங்கன்னா அதையே குறிச்சு வந்துட்டு நம்ம சிந்திட்டு இருக்க கூடாது. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும், இல்ல பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கும், பாசிட்டிவான டேலண்ட்ஸ் இருக்கும். சோ அது என்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண பாக்கணும். மத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம அதையே எடுத்துக்க கூடாது. ஒரு லேக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு நம்ம வரலையா, ஓகே அதை விட்டுலாம், பட் நம்மளுக்குன்னு ஒரு வரும், ஓகேவா, கரெக்டா. சோ அதுல நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ட்ரெயின் ஆகி அதுல அச்சீவ் பண்ணணும். சோ இப்படிதான் நம்மளுடைய கான்பிடன்ஸை நம்ம பூஸ்ட் பண்ணிருக்கணும். கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாருமே யாரும் உதவ மாட்டாங்க. நம்ம தன்னம்பிக்கையை நம்மளே தான் மேம்படுத்திக்கணும். அடுத்ததாக உங்க பழக்கங்களை மாற்றி அமைக்கிறது, அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது. எப்படின்னா ஒரு ஆரோக்கியமான உணவை உட்கொள்றது, உடற்பயிற்சி செய்யறது, அது இல்லாம நம்ம ஒரு வேலை செய்யற இடத்துல சுறுசுறுப்பா இருக்கிறது. ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கு ஒரு வேலை வந்து காலையிலே போவோம், சோ காலையில வந்து மூட் அவுட் பண்ணிருவாங்க. சோ அந்த மூட் அவுட்ல இருக்க கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். சோ நம்மள வந்துட்டு நம்மளே பூஸ்ட் அப் பண்ணிக்கணும். சோ நிறைய எக்ஸசைஸ் செய்யலாம், நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சோ அதன் மூலியமா நம்ம நம்பிக்கையே நம்மளே வந்துட்டு அதிகரிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் கூட இருக்கும், இல்ல சில நிறைய நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான படங்கள் இருக்கும், நிறைய பாட்டுகள் இருக்கும். சோ இப்ப உங்களுக்கு மூட் அவுட்னா, சோ அந்த மூட் அவுட்லயே போய் டம்ப் ஆக இருக்காம உங்களுக்கு எது பூஸ்ட் அப் கொடுக்குதோ, இது பார்த்தா நான் வந்துட்டு மேல வந்துருவேன், நான் சிரிச்சிருவேன், நான் வந்துட்டு நல்லா கான்பிடென்ட்டா இருப்பேன். ஏன்னா கான்பிடென்ட் காணவே நிறைய பாடல்கள் கூட இருக்கு. சோ இது கேட்டா எனக்கு அப்படியே செம்ம வைபா இருக்கும். ஏன்னா நம்ம அதை பார்த்தோம்னா நம்மள வந்துட்டு வாழ்க்கையில முன்னேறணும், நம்மளால முடியும், யார் என்ன கடைசியா புதிய விஷயங்கள்ல நம்ம ஈடுபடணும். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை நம்ம நல்லா வந்துட்டு வைட் பண்ணிக்கணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும், நல்லா சோசியலா பழகணும். சோ இந்த மாதிரி நம்மளுடைய சர்க்கிளை வந்துட்டு அதிகரிச்சுக்கணும். அது இல்லாம நிறைய புது புது விஷயங்கள்ல ஈடுபடணும். ஒண்ணு வராது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே வராது அப்படின்றது, நத்திங் இஸ் இம்பாசிபிள் கிடைக்கு தானங்க. சோ எதுவுமே நமக்கு இம்பாசிபிள் இல்ல, எதையும் முயற்சி செஞ்சா எதையும் பாசிபிள். ஆனா எல்லாத்துக்குமே லேக் ஆகுற ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னம்பிக்கை தான். இது நம்மளால முடியாது, மத்தவங்க மட்ட தட்டுறாங்க அப்படின்றதுனால நம்ம டம்ப் ஆகுறோம். ஒரு டைம்ல நம்மளே கான்பிடன்ட் இருக்கா என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நல்ல நிறைய இடத்துல வந்து நம்மளே நம்ம கீழ்படுத்திக்கிறோம். இது இதனால்தான் நம்மளால இம்பாசிபிள் அப்படின்ற அந்த வேர்டை வந்து முறியடிக்கவே முடியல. எவ்ரி திங் இஸ் பாசிபிள் தாங்க. ஸோ எல்லாமே பாசிபிளா இருக்கும். எப்போ அப்படின்னா நீங்க உங்க மேல தன்னம்பிக்கையா இருக்கும்போது மட்டும்தாங்க உங்களால நிறைய அச்சீவ் பண்ண முடியும். உங்களால முடியாதது எதுவுமே இல்லை, எல்லாமே முடியும். தன்னம்பிக்கையா இருங்க, நிறைய அச்சீவ் பண்ண. இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஆஷா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஓபியன் சமுதாய வானொலி, இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8 MOPCRS 107.8.
1: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஒரு பர்சனோட லைஃப்ல அவங்களோட ஐடென்டிட்டியா இருக்கட்டும், இல்லனா அவங்க சூஸ் பண்ற ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க கெரியரை வச்சுதான் டிசைட் ஆகுது. அது டைரக்டாவும் நடக்கலாம், இல்ல இன்டைரக்டாவும் நடக்கலாம். இது வந்து ஒரு பர்சனோட எஜுகேஷனை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது, அவங்களோட பேரண்ட்ஸோட சாய்ஸஸ் எப்படி இம்பாக்ட் பண்ணுது, மற்றும் சோசியல் ப்ரெஷர் எந்த அளவுக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்றத பத்தி தான் இந்த பேனல் டிஸ்கஷன்ல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட பேசுறதுக்காக MOP வைணவ கல்லூரியில இருந்து 4 மாணவிகள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க மக்களே, அவங்களோட உரையாடுவோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க வந்து இப்போ 11th வந்து ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பீங்க, ஒரு குரூப் எடுத்திருப்பீங்க. அப்புறம் காலேஜ் படிக்கும் போது ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பீங்க. சோ நீங்க ஸ்கூல் படிக்கும் போது என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ அதான் இப்ப படிக்கிறீங்களா?
2: வணக்கம், என் பேர் லீலா. நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே மீடியா போகணும், ஜேர்னலிசம் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு மீடியா ஸ்டடிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுதான் நான் இப்போ படிக்கிறேன். பட் வந்து அதை நான் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்துட்டு சாய்ஸ் கொடுத்தாங்க, உனக்கு பிடிச்ச குரூப் எடுத்துக்கோ 11th 12th, காலேஜும் நீ உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கோங்கிற சாய்ஸ் எனக்கு இருந்துச்சு.
1: வணக்கம், என் பேர் சௌமியா. நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து மேக்ஸ் படிக்கணும், மேக்ஸில் வந்து கோர் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ப்ரொஃபஸர் லைனில் போகணும், சாரி கட்டிட்டு டீச் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து அதுக்காகவே ஃபிசிக்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ என்னோட ஸ்கூலில் வந்து ஆப்ஷனே வந்து மேக்ஸ் வித் சயின்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கஷ்டப்பட்டு எடுத்து அதை பிடிச்சி அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து இப்போ எல்லாமே ஏன் சாய்ஸ் தான், யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் என்னோட சாய்ஸ் ஆகவே தான் எல்லாமே இருந்துச்சு.
3: வணக்கம், என் பேர் வந்து நிவேதா. நான் வந்து 11th நான் என்ன ஆசைப்படணும் அந்த குரூப் தான் எடுத்து படித்தேன். பேரண்ட்ஸும் வந்து எதுவுமே சொல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது படி அப்படி தான் சொன்னாங்க. பட் மீடியா அப்படின்னு வரும்போது வந்து பேரண்ட்ஸ் ஓகே உனக்கு பிடிச்சது எடுத்துக்கோ படிச்சுக்கோ அப்படி தான் சொன்னாங்க. பட் நான் வந்து 2 வச்சுருந்தேன், ஒன்று BSW இல்லைனா வந்து ஜேர்னலிசம் எடுக்கலான்னு. பட் வந்து செகண்ட்ரியாக தான் ஜேர்னலிசம் வச்சுருந்தேன். பட் BSW கிடைக்காததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிசம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
4: வணக்கம், என் பேர் சுனிதா. நான் வந்து 11th வந்து ஹியூமானிட்டிஸ் குரூப் எடுத்தேன். அதுவுமே என்னோட சாய்ஸ் தான், என் பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்லலை. உனக்கு எது வேணுமோ அதை படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஹியூமானிட்டிஸ்க்கே வந்து ஒரு பெரிய வேல்யூ கிடையாது. நிறைய பேர் வந்து ஹியூமானிட்டிஸ்னா என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க. இப்போ நான் ரீசெண்டாக காலேஜில் வந்து சொல்லும் போது நான் ஹியூமானிட்டிஸ் எடுத்தேன் அப்படிங்கும்போதுனா அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பட் ஹியூமானிட்டிஸ் படித்தா நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. நான் வந்து ஜேர்னலிசம் படிக்கும் போதும் என் வீட்டில் வந்து எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. பட் எனக்கு சைக்காலஜி ஐடியா இருந்துச்சு, பட் அதுக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் தேவைப்பட்டதுனால என்னால் அதை எடுக்க முடியாமல் போச்சு.
0: இப்போ நீங்கள் 4 பேருமே வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அந்தளவு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை உங்களுடைய 11th 12th கோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் சோஷியல் ப்ரெஷர் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போது ஒரு ஸ்கூலில் வந்து 4 கோர்சஸ் இருக்கு அப்படின்னா மீதி எல்லா ஸ்கூல்லயுமே காமனா அந்த கோர்ஸ் தான் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னு ஒன்று இருக்குன்னா எல்லா ஸ்கூல்லயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்கும். ஹியூமானிட்டிஸ்ன்றது வந்து ஒரு சில ஸ்கூல்ல தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த குரூப் என் ஸ்கூல்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா என் ஸ்கூல்ல இது இல்லை, அதனால நான் இந்த குரூப் எடுத்தேன், அந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்களா?
1: நான் வந்து மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஆனால் எனக்கு வந்து என்ன எடுக்கணும்னா மேக்ஸ் வித் ஜென்ரல் மேக்ஸ் வித் காமர்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்னோட பக்கத்து ஸ்கூலில் இருந்துச்சு, இங்கே அட்மிஷன் கிடச்சதுனால என்னால் வந்து திருப்பி அங்கே போய் பண்ண முடியல. ஆல்ரெடி 1 month லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கோர்ஸ் எடுத்திருந்தால் இன்னும் மார்க் ஈஸியாக எடுத்துருக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக படிச்சிருக்கலாம். ரொம்ப

0: சொல்லி தான் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்தேன். பட் பிஸ்னஸ் மேக்ஸ் பிடிச்சிருந்தது, பட் காமர்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் அதில் இருந்தது, அது சுத்தமாக எனக்கு வரல. இப்போ சௌமியா சொன்ன மாதிரி அதில் நானும் வந்து ஃபெயிலாக ஆனேன், ஃபெயில் ஆகாத பொண்ணு அப்போல்லாம் சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு அந்த டைம்லலாம். ஸோ ஹிஸ்ட்ரி குரூப் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த டைமில்.
1: இப்போ வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நான் இந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்தேன், ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக இந்த குரூப் இருந்திருந்தா நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கெரியரை மார்க்கை வச்சு தான் என்ன கெரியர் எடுக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து எனக்கு இது பிடிக்கும் அதனால நான் அந்த கோர்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: ஆக்சுவலி சோஷியல் ப்ரெஷராக தான் நான் பார்க்குறேன், ஏன்னா வந்து மார்க் இல்லாமல் எங்கேயும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, எந்த காலேஜஸ்லையுமே வந்து சேர்த்து கட் ஆஃப் வச்சு தான் நம்மளை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு அவங்க பிடிச்ச கோர்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க பிஎஸ்டபிள்யூ படிக்கணும்னு நினச்சா நான் வந்து ஜேர்னலிசம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து மார்க் வேணும். மார்க் இல்லாமல் வி கே நாட் ஸ்பீக் டு தி காலேஜ் ஆர் தி மேனேஜ்மெண்ட். எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாலும் யாரும் அதை வந்து மதிக்க மாட்டாங்க. ஸோ வி வாண்டட் இன் அ பேப்பர் இவ்வளவு மார்க் இருந்த பொண்ணு எடுத்திருக்கா அப்படின்றது நமக்கு தேவைப்படுது, அதனால we are running behind the marks.
3: நார்மலாகவே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்லேயா இருக்கட்டும் ஸ்கூல்லேயா இருக்கட்டும் நீ டென்த்தில் எப்படியாச்சும் மார்க் எடுத்தால் தான் உனக்கு லெவன்த்தில் நல்ல குரூப் கிடைக்கும், நீ டுவெல்த்தில் எப்படியாச்சும் மார்க் எடுத்தால் தான் உனக்கு காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கும்னு ரொம்ப ப்ரெஷர் இருந்ததுனால நான் டென்த்தில் ஓரளவு நல்ல மார்க் தான் எடுத்தேன். ஸோ என்னை எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கோ வித் பயாலஜி, மேக்ஸ் பயாலஜி படிக்கணும். பட் எனக்கு மேக்ஸ் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காமர்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்தப்போ கூட என் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஏன்டா காமர்ஸ் எடுக்கிற நீ பயாலஜி போகலாமே நல்லா படிக்கிற பொண்ணு தானே அப்படிலாம் சொன்னாங்க. பட் வந்து நான் வந்து மார்க்குக்காக தான் படிக்கணும்னு இல்லை, எனக்கு காமர்ஸ் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் அதுக்கு வந்து ஃபைட் பண்ணி நான் காமர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நைன்த்து வர கம்ப்யூட்டர் லேப் போகிறதா இருக்கட்டும் எனக்கு அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப பிடிச்சனால பிஸ்னஸ் மேக்ஸ் எடுன்னு ஃபோர்ஸ் பண்ணப்போவும் இல்லை வேண்டாம் எனக்கு கம்ப்யூட்டர் வேணுங்கிறனால எனக்கு மார்க் அதிகமாக இருந்தும் எனக்கு அந்த கோர்ஸ் வேணாம் எனக்கு இதுதான் வேணும்னு நான் பிடிச்சி எடுத்தது.
1: இப்போ வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாலு மெயின் சப்ஜெக்ட் இருக்கும், அந்த நாலு மெயின் சப்ஜெக்ட் வந்து குரூப் பண்ணி தான் ஒரு கோர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. இப்போ பயாலஜி வித் மேக்ஸ் இருந்ததுன்னா பயாலஜி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. சில பேருக்கு வந்து பயாலஜி பிடிக்கும் மேக்ஸ் பிடிக்கும் பிசிக்ஸ் பிடிக்கும் ஆனால் கெமிஸ்ட்ரி பிடிக்காது, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாமே இதுல எனக்கு இருந்திருக்கலாமே அப்படின்ற தாட் சில பேருக்கு வரும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸே கிடையாது, உனக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ நீயே சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ற மாதிரி எந்த குரூப்பும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல அதை எடுத்தா வந்து பர்டிகுலரா ஒரு ஃபீல்ட ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ரொம்ப வைடா இருக்கும் ஜென்ரலா இருக்கும், அப்புறம் வந்து கெரியர் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும், அந்த மாதிரி நினைக்கிறீங்களா?
3: நான் வந்து அதை எடுத்து அப்படி இருந்துச்சுன்னா சப்போஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எடுத்தது எனக்கு மெயின் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே நான் பண்ணிடுவேன். மேக்ஸ் மேலே இருந்த ஒரு பயத்தினாலேயே அக்கௌண்ட்ஸ் வந்து எனக்கு வரவே வராது, அக்கௌண்ட்ஸை பார்த்து ஒரு பயம். அதுக்கு பதிலாக ஹிஸ்ட்ரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வரலாறு படிக்கவோ இல்லை அது நிறைய பழைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி இருந்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு நான் படித்த சரௌண்டிங்ஸ்லேயே என்னோட லொக்கேஷன்லேயே எனக்கு ஹிஸ்ட்ரி குரூப் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஹிஸ்ட்ரி குரூப் இருந்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா படிச்சிருப்பேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சதை நான் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்.
2: எனக்கு வந்து என்னோட கோர்ஸில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு இருந்துச்சு. எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்காது, ஸோ ஃபிசிக்ஸ்க்கு பதிலாக வந்து பயாலஜி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரி வைட் ஆகிறதுக்கு லைக் ஒரு ஒரு ஒரு தீம்லேருந்து ஒரு வைடரான பொசிஷனில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து நம்ம பயாலஜி கேட்கும் போது அவங்க என்ன நிறைய பேர் என்னம்மா நீ கம்ப்யூட்டர் சயின்ஸும் கேட்குற பயாலஜியும் கேட்குற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படித்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் ஃபிசிக்ஸ் பிடிக்காதுன்னு தெரிஞ்சோ அதில் போய் விழுறது வந்து கண்டிப்பாக நமக்கு அப்பயும் ரிக்ரெட் பண்ண இப்பயும் ரிக்ரெட் பண்ணி எதுக்கு நான் அதை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு.
4: இப்போ ஆக்சுவலாக இவங்க எப்படி சொன்னாங்க, பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ எனக்கும் சுத்தமாக மேக்ஸ் பிடிக்காது, பட் ஆனால் மேக்ஸ் இல்லாமல் நம்மளோட லைக் லைஃப் கால்குலேஷன்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்க இப்ப கெமிஸ்ட்ரிலயுமே பிசிக்ஸோட கொஞ்சம் ரிலேஷன் இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே அந்த ரிலேஷன் இருக்கு அப்படிங்கும் போது அந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ அது ரிமூவ் பண்றது வந்து பெட்டரா இருக்காதுன்னு தான் என்னோட தாட்.
0: இப்போ வந்து சௌமியா சொன்ன மாதிரி எனக்கும் வந்து காமர்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது, பட் அன் வந்து பயாலஜி பிடிக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிடிக்காது, அதனால தான் அந்த குரூப்பே நான் எடுக்கல. சப்போஸ் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து

0: படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் தான் தோணுது. பிகாஸ் நம்ம படிக்கும் போது தான் டுவெல்த்து முடிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ் சூஸ் பண்ணும்போது ஓகே இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது.
1: இப்போ வந்து இந்த நாலு கோர்ஸ் பத்தி நம்ம பேசணும். மேஜரா வந்து இந்த நாலு கோர்ஸ் தான் இருக்கும், காமர்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, இந்த மாதிரி நாலு கோர்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீ இந்த குரூப் எடுத்தினா இந்த கோர்ஸ் தான் படிக்கணும். இப்போ வந்து மோஸ்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாலே நீ இன்ஜினியர் ஆயிடுவ, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃபுல்லா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல போயிடும். பயாலஜி எடுத்தாலே நீ வந்து மெடிசன் அந்த ஃபீல்டுக்குள்ள போயிடும். ஸோ இதை தாண்டி எவ்வளவோ இருக்கு அந்த கோர்ஸ் எடுத்தா நம்ம இவ்வளோ படிக்கலாம், இவ்வளோ ஃபீல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லிருக்கலாமே, எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்குமே அப்படின்ற ரெக்ரெட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா உங்களுக்கு?
0: ஆக்சுவலாக நிறையவே இருந்திருக்கு. நார்மலாக எல்லா ஸ்கூல்லையும் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, இந்த குரூப் எடுத்தினா நீ வந்து பயோ அப்படின்னாலே எல்லாரும் வந்து டாக்டர் தான் படிப்பாங்க அப்படி தான் எல்லாருக்கோட மைண்ட் செட் வந்து இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன் வித் காமர்ஸ் எடுத்தால் பிகாம் தான் நீ படிப்ப அப்படி தான் இருக்கும். அது கீழே ஆக்சுவலாக வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு தான் இருக்கா, ஒரு கிட் தான் அப்படின்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கும் யாரும் இருக்காது. அவள் அப்படியே வந்து ஓகே இப்போ நம்ம இதை எடுத்தோம் பிகாம் அப்படின்னு போயிடல. இப்போ எங்கள் வீட்டில் வந்து என் அக்கா இருந்தனால அவள் வந்து இல்லடி இது மட்டும் இல்லை எனக்கே ஆக்சுவலாக இதெல்லாம் தெரியாதுடி, நான் தான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன், ஸோ நீ இப்படி இருக்காத, இன்னும் நிறைய இருக்குது, நீ அதை பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னனாலதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸ்கூல்லேயே வந்து இதெல்லாம் இருக்குமா, ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
2: தோணுது. அவங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட அவங்க என்னென்ன கோர்ஸ் இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா என் ஸ்கூல்ல வந்துட்டு நான் காமர்ஸ் எடுத்தப்ப என்ன சொன்னாங்கன்னா சிஏ போயிரு, பிகாம் எடுத்து சிஏ போயிருன்னு இந்த ப்ரெஷர் தான் பண்ணாங்க. இல்லைன்னா சிஎம்ஏ படி, சிஎஸ் படி இப்படிதான் சொன்னாங்களே தவிர்த்துட்டு நான் மீடியா போகணும் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே என்ன ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க, இது என்ன மீடியா போகணும்னு சொல்லுது காமர்ஸ் எடுத்துட்டுன்னு. அப்போ நான் டுவெல்த்துலேயுமே ஓரளவு நல்லா மார்க் செக்யூர் பண்ணியிருந்தேன், 80க்கு மேலே பர்சன்டேஜ் இருந்துச்சு. அப்போ நான் கோர்ஸ் போட்டுட்டு மீடியா எனக்கு கிடைச்சிருச்சு இந்த மாதிரி காலேஜில் கிடைச்சிட்டுன்னு சொன்னப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இப்படிதான் பசங்க தப்பாக முடிவு எடுத்துடுறாங்க, இவ்வளோ மார்க் வச்சுட்டு நீ ஏன் இப்படி பண்ண, நீ பிகாம் எடுத்திருக்கலாம், நீ சிஏ படிச்சிருக்கலாம், உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுலலாம் ஸ்கோப் இருக்குது, இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன், ஸ்கூல்லேயே வந்துட்டு பசங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ நிறைய ஒய்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத டீச்சர்ஸ் சொன்னால் இன்னும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
3: ஆக்சுவலாக என் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ லைக் பயோனா வந்து டாக்டர், மெடிசின் அந்த மாதிரி, இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிலாம் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் வந்து லைக் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலராக சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அது மூலிமா தான் எனக்குமே ஓகே அப்படின்னு மீடியாலெலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ என் ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி லைக் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்துற மாதிரி பண்ணல.
1: ஸோ இப்போ நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறமா வந்து காலேஜ் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அந்த லீவ்லேயே உங்களுக்கு போயிடும். அந்த லீவை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதா இல்லை காலேஜ்க்கு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறது அந்த ஒரு ரியல்மிலேயே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது உங்கள் பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது?
2: நான் வந்து கோவிட் டைமில் முடித்ததுனால ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, எதுவுமே கேட்டுக்கல. என்ன சொன்னாங்க நான் மீடியா படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே வந்து போகவே கூடாது, நீ எதுக்கு ஜேர்னலிசம் படிக்கணும், உனக்கு மீடியா பற்றி என்ன தெரியும் அப்படின்னு தான் பேசினாங்களே தவிர்த்து ஸ்ட்ரிக்டானோ ஒரு 0.5% கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நான் வந்துட்டு அப்போ எதுவுமே பேசலை. சரி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி மார்க் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. மார்க் வந்ததுக்கு அப்புறமுமே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நீ மீடியா அனுப்பாத அப்படி தான் சொன்னாங்களே தவிர்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க என்னை, ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீ கம்ப்யூட்டரில் நல்ல மார்க் வச்சிருக்கமா, பிசி எடுத்துரு அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தனால மட்டும்தான் நான் வந்து இப்போ மீடியா படிச்சுட்டு இருக்கேன். பேரண்ட்ஸ் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் உங்களோட டெசிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன்.
0: இப்போ நாங்கள் வந்து டுவெல்த்து முடிக்கும் போது கரெக்டாக அந்த கோவிட் டைம் வந்தது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 months எங்களுக்கு லீவ் இருந்துச்சு. ஸோ ரிசல்ட்டும் சுத்தமாக வரல, நாங்கள் அப்படியே ஜாலியாக இருந்துட்டோம், காலேஜ் பற்றி ஒன்றுமே தெரியல. கோர்ஸ் நான் சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்கல, நான் ஒரு தனி இதில் இருந்து எதுவுமே கிடையாது, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு நாள் எழுந்திருக்கும் போது ரிசல்ட் வந்துருச்சு, இப்போ நீ கோர்ஸ் இது பண்ணும் அப்படி இப்படின்றாங்க. திடீர்னு எங்களுக்கு ரிசல்ட்டும் சொன்னாங்க, அனௌன்ஸும் பண்ணல முன்னாடி நாள். ஸோ வந்து நெக்ஸ்ட் காலேஜ் அப்படின்னு போகும்போது அந்த ஒரு 1 month விறுவிறுப்பாகவே போச்சு. லைஃப்ல என்ன நடக்கும், என்னென்ன எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து தெரியாம தான் இருந்துச்சு. பட் மைண்ட்ல வந்து இந்த ரெண்டு கோர்ஸ் ஓகே இது ரெண்டுத்துல கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். பட் இருந்தாலும் பயத்துல வந்து நான் பிகாம் கோர்ஸ் அதுவும் அப்ளை எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். பட் வந்து வீட்டுல எதுவுமே சொல்லல, உனக்கு எது பிடிச்சிருக்கோ படி, ஆனா எங்க நீ என்ன படிச்சாலும் நீ வந்து கரெக்டா இருந்துக்கோ அப்படிதான் எங்க வீட்டுல சொன்னாங்க. ஸோ வந்து பிஎஸ்டபிள்யூ கிடைக்கல ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஜெர்னலிசம் எடுத்துட்டு உள்ள வந்துட்டேன். பட் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்டோட வந்தேனா அப்படிலாம் கேட்டா ஃபுல் இன்ட்ரெஸ்டோடலாம் வரல, ஒரு கொஞ்சம் அப்படிதான் வந்தேன். பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆனோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டு இருக்கு.
3: இப்போ நிவேதா சொன்ன மாதிரி எனக்குமே லைக் எக்ஸாம், எனக்கு ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம் நடக்கவே இல்லை. ஸோ அதுவே வந்து எப்போ வைப்பாங்க திடீர்னு வந்து வைக்கிறோம் அப்படின்னு ஒரு டேட் வரும், திடீர்னு கேன்சல் அப்படின்னு டேட் வரும். ஸோ திடீர்னு ரிசல்ட் வந்துருச்சு. பட் நான் வந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே காலேஜஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன், என் வீட்டில் வந்து இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கணும், இந்த கோர்ஸ் இந்த டிகிரி தான் பண்ணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணல. பட் இந்த காலேஜில் பார்த்தியா பார்த்தியா லைக் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி அப்பா ஏதாவது மெசேஜ் வந்துச்சா செக் பண்ணியா, இந்த காலேஜில் போடு அந்த காலேஜில் போடு அந்த ஃபோர்ஸ் தான் இருந்துச்சே தவிர லைக் உன்னோட சப்ஜெக்ட் சாய்ஸ் அதெல்லாம் வந்து லைக் ஃபோர்ஸ் பண்ணல. பட் என் வீட்டில் வந்து அவுட் ஆஃப் சென்னை மட்டும் போக விடாமல் இங்கே சென்னையில் என்னெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க.
0: என் வீட்டில் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து டென்த்து படிக்கும் போதே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், நான் மேக்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துச்சு கோர்ஸ், உடனே எனக்கு காலேஜோ சீட் கிடச்சிச்சு. ஸோ காலேஜ் சீட் கிடச்ச உடனே கூட என்னை என்ன சொன்னாங்கன்னா, நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க, நான் வந்து 86% எடுத்தேன், ஸோ கண்டிப்பாக வந்து நான் இன்ஜினியரிங் போட்டிருந்தேனாக்கா கண்டிப்பாக வந்து எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. நீ கவுன்சிலிங், நீ வந்து அந்த ஜேஇஇ கூட எழுத தேவையில்ல, இந்த கவுன்சிலிங் போட்டாலே உனக்கு வந்து காலேஜ் கிடச்சிடும், நல்ல காலேஜே கிடச்சிடும் சொல்லிட்டு என்னை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நீ இன்ஜினியரிங் போ, இன்ஜினியரிங்கில் தான் ஸ்கோப் இருக்குது. அதுவும் அந்த டைம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பெரிய பூம் இருந்துச்சு, நீ அதில் கண்டிப்பாக போ, எக்ஸல் ஆவ அப்படின்னு நானாக சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு டிகிரி முடிக்கிறேன், முடிச்சுட்டு எனக்கு அந்த அது மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சு தான் நான் வந்து சைட் கோர்ஸ் மாதிரி பண்ணுறேன், நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குதுன்னு அதில் வந்து சைட் கோர்ஸாக பண்ணி அப்புறம் எனக்கு ஜாப் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி நான் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். இப்படியே மாறி மாறி போய் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தயவுசெய்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒரு மாதத்துக்கு நான் என்னோட கோர்ஸே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொஞ்ச நாள் இருந்த ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவங்களால என்னை ஒன்றும் பண்ண முடியல, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க.
4: நீங்கள் முன்னாடி நம்ம பேசினப்போ சொன்னீங்க இந்த மாதிரி மார்க்கு தாங்க எல்லாமே, மார்க்கை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நமக்கு என்ன கோர்ஸ் வேணுன்றதையே வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். சில டைம் மார்க் கம்மியாயிடுச்சுன்னா வேற ஏதாவது கோர்ஸ் வேணும் அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் தரலன்னா ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நம்ம அதே பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பேரண்ட்ஸோட ஆங்கிள் இருந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இதுதான் வந்து ஸ்கோப்ல இருக்கு, இந்த கெரியர் ஸ்கோப்ல இருக்கு, ஸோ நீ இது எடுத்தினாதான் வந்து உன்னோட லைஃப்ல வந்து நல்லா இருக்கும், நிறைய ஏர்ன் பண்ண முடியும், இல்லைன்னா நீ செட்டில் ஆக முடியும், அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்க்கும் என்ன வித்தியாசம்?
3: லைக் என் அப்பா வந்து நீ வந்து நான் தான் சரியா படிக்காம விட்டுட்டேன், நீயாச்சும் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. பட் லைக் ஆனால் ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து டாக்டர் ஆகணும் நினச்சேன் ஆனால் என்னால் ஆக முடியல, நீ டாக்டர் ஆகணும் அப்படி பண்ணுவாங்க. பட் அவங்க கனவை திணிக்காமல் அட்லீஸ்ட் லைக் என் அப்பா சொன்னது ஒரு லைஃப் லெசன், லைக் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னா லைக் அவங்க வந்து ரெக்ரெட் பண்ணுறாங்க. நானுமே வந்து டென்த் லீவ்லலாம் லைக் ரொம்ப கொஞ்சம் சரியாக படிக்காமல் விட்டுட்டேன், ஸோ அதனால எனக்கு மார்க் கம்மியாச்சு. பட் ஆனால் டுவெல்த்லேயுமே அப்படிதான் இருந்தேன், பட் எனக்கு டுவெல்த் வந்து நல்ல மார்க் தான் வந்துச்சு. ஸோ அது மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கனவை நம்மளுக்கு திணிக்கிறது விட்டுட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்போ மேக்ஸிமம் இப்போ சுனிதா சொன்ன மாதிரி வந்து அவங்க எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க கனவு திணிக்கல, நீ டாக்டர் ஆகணும், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு வந்து லாயர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஆசையை மட்டும் சொல்லிட்டாங்க, நீ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம், எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் அப்படியே அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்துட்டேன். ஸோ ஆனால் அவங்க வந்து திணிக்கல, ஆனால் அவங்க எப்போவுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் தான் என் லைஃப்பை லூஸ் பண்ணிட்டேன், நிறைய இடத்துல வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து எஃபோர்ட் போட்டிருந்தேன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. நீ அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக இருந்துடாத, இப்போயுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, போய் டிஎன்பிசி படி, விளையாட்டுத்தனமாக அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆர்ஜேலாம் வேண்டாம் அப்படின்னு கூட நிறைய டாக்ஸ் வந்துச்சு. ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், பரவாயில்ல அதுக்கப்புறம் கூட படிச்சுக்கலாம், இப்போ நான் என்ஜாய் பண்ணலன்னா எப்போவுமே என்ஜாய் பண்ண முடியாது, இப்போ நான் இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டுக்கப்புறமா நான் வந்து திருப்பி சிஆர்எஸ்ல உட்காந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியும்
3: தெரியல, மேபி பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ பண்ணுறதுதான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா கேங், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும் போதே நம்ம கூட சேர்ந்து எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ், இப்போ நான் பின்னாடி இதெல்லாம் கேட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ உட்காந்து திருப்பி இன்னொரு ப்ரெஷரைஸ்டான ஒரு டிஎன்பிசி அப்படி போயிட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் போய் உட்காந்து படிக்கிறது இன்னும் ப்ரெஷரைஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க என்னதான் அவங்க என்னை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் என்னோட பாயிண்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வந்து அவங்களால என்னை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியல அவங்களால.
0: இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா வந்து பிகாம் படித்து அவர் அப்புறம் செகண்ட் டிகிரி எம்பிஏ படித்தனால அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு. ஸோ அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே பிகாம்லாம் படித்து முடிச்சுட்டு போனால் எடுத்தோடனே வேலை கிடச்சிரும், ஸோ நீயும் அந்த மாதிரி படி, பிகாம் படிடி, உனக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் சொன்னாங்க. பட் வந்து அவங்க என்னை திணிக்கலாம், இல்லை நீ இதுதான் படிக்கணும் ஃபோர்ஸ்லாம் என்னை பண்ணவே இல்லை. நான் வந்து இல்லைம்மா அவளுக்கு அது பிடிச்சிருக்கு அவள் அது பண்ணா, எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போயும் வந்து நான் இது மீடியா படிச்சுட்டு இருக்கும் போது சொல்லிட்டு தான் இருக்காங்க, நீ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுது, டிஎன்பிசி எழுது, பேங்க் எக்ஸாம் எழுது, லக்கில் கிடச்சிருச்சுன்னா லைஃபே செட்டிலு அப்படின்னு இப்பயும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் வந்து ஒரு டைமில் நான் எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி தான் இது அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்ன இது வரையும் அவ்வளோ ஃபோர்ஸ்லாம் பண்ணதில்லை எங்கள் வீட்டில்,
2: என்னையே பெருசாக ஃபோர்ஸ் பண்ணதில்லை. பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க எப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு லெவன்த்து குரூப் சூஸ் பண்ணுறதுலேருந்து அவள் காலேஜ் சூஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் தான் எல்லாமே பண்ணாங்க. நம்ம நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவளை வந்து அவள் இன்ட்ரெஸ்ட் படி விட்டுருந்தா அவள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பா, அவளுக்கு பிடிச்சதை அவள் படிச்சிருப்பான்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா லைக் நான் கூடவே இருந்து பார்க்கறதுனால அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவளை அவங்களோட கனவை அவள் மேலே திணிச்சதுனால இப்போ அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. அவளை காலேஜ் கூட படிக்க விடாமல் சிஏ படிக்கணும்னு அவளை அவ்வளோ ப்ரெஷர் பண்ணனால இப்போ அவள் ரொம்பவே கஷ்டப்படுறா. ஸோ வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கனவை திணிக்கிறது வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான விஷயமா நான் பார்க்குறேன். அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் கொஞ்சம் உட்காந்து கேட்கலாம் என்ன என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். இது ரெண்டுக்குமே வித்தியாசம் நிறைய இருக்குது. அவங்க வந்து அந்த பொண்ணோட கனவு கேட்டுட்டு அதில் என்ன நல்லது கெட்டது இருக்குன்னு அவங்க ஒப்பீனியன் சொல்லலாம், சஜஷன் பண்ணலாமே தவிர அவங்க நினைக்கிறது அவ செய்யணும் அப்படிங்கிறது நினைக்கிறது நாட் ஃபேர்.
3: இப்போ சௌமியா நீ வேற சொன்ன மாதிரி டிஎன்பிசி அதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு அது நான் இப்போ கூட நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கூட தெரியாது. ஏன்னா எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் என் வீட்டில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் இந்த எக்ஸாம் எழுதுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே சொன்னனால அதுக்கு மேலே நான் அவங்க ஃபோர்ஸும் பண்ணல. ஆக்சுவலாக எனக்கு ஏன் பிடிக்காதுங்கிறதுக்கான ஒரு சில்லி ரீசன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து டேட்டூ போட்டால் கிடைக்காது அப்படின்னு சொன்ன ஒரு காரணால நான் அப்போ சின்ன வயசில் அதை வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கா என்ன இருக்கு எதுவுமே தெரியாது. பட் ஸ்டில் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சோ என் வீட்டுல இப்ப வரைக்குமே இதெல்லாம் எழுது அப்படின்லாம் சொன்னதே கிடையாது.
4: இப்போ வந்து லீலா சொன்னாங்க பேரண்ட்ஸ் வந்து சர்டைன் விஷயத்தை திணிக்கிறதுனால வந்து அந்த பர்சன் ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க எடுத்திருந்தா அவங்க நல்லா வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எடுக்கும் போதே வந்து எனக்கு ஜேர்னலிசம் பிடிக்கும் நான் அதை தான் படிக்கணும் அப்படின்னு எடுப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறவா இருக்கும், ஆனால் கோர்ஸில் அவங்க சொல்லி கொடுக்கறது வேறவா இருக்கும். நீங்கள் சில பேர் வந்து சிலபஸ் பார்க்க மாட்டாங்க, இந்த கோர்ஸ்ல வந்து என்னென்னலாம் சொல்லி தராங்க, ஆறு செமஸ்டருக்கு என்ன சிலபஸ் இருக்குன்னு பார்க்காம ஜேர்னலிசம் இருக்கா மேக்ஸ் இருக்கா நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனா பின்னாடி காலேஜ்ல வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுவாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கலாம். ஏன்னா ஜேர்னலிசம்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. ரிப்போர்ட்டிங் அவ்வளவுதான் தெரியும், அது எப்படி பண்ணுவாங்க என்ன ஃபார்மேட் அது கூட எனக்கு தெரியாது. ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன், எடுத்துட்டு உள்ள வந்துட்டு பிறகு தெரியுது ஐயோ இதுக்குள்ள இவ்வளோ இருக்கா, இவ்வளோ ப்ரெஷர் இருக்கா. ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, அது பிடிச்சி பண்ணா அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்காம போனா ஐயோ இது ப்ரெஷர் அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. முதல்ல அதுக்கு ஜேர்னலிசம்னா என்ன சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்து எல்லாமே இருக்கும். நான் பண்ணாம எடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அந்த மாதிரி யாரும் இருக்க வேண்டாம். ஒரு ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதுல என்னெல்லாம் இருக்கு, அது நம்மளுக்கு பிடிக்குமா, இதெல்லாம் நம்மளால படிக்க முடியுமா, நம்மளால எல்லாமே முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது.
1: நான் எடுக்கும் போதே மேக்ஸ் எடுக்கும் போதே பேசிக் ரிசர்ச்சோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்ன இருக்கும், என்னென்ன கோர்ஸ் சப்ஜெக்ட், என்னென்ன அலைட் சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்றத ஒரு பேசிக்காக வந்து எல்லா காலேஜஸ்ல என்ன இருக்கும் அப்படின்றத ஒரு பேசிக் ரிசர்ச்சோட தான் போனேன். ஸோ அது காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட இந்த காலேஜ்ல என்ன சிலபஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத அவங்க வெப்சைட்ல போய் தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் பார்த்து தான் வச்சேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரிக்ரெட் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் பார்த்ததுனால எனக்கு இதுதான் வேணுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், அதனால எனக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்லை.
3: அக்ஷா, நான் வந்து ஜேர்னலிசம்ல என்னென்ன இருக்கு அப்படின்லாம் பார்க்கல, பட் ஸ்டில் எனக்கு வந்து அது ஐயோ அப்படின்ற அளவுக்கு சலிக்கல, பட் ஸ்டில் ஓகே. ஏன்னா நான் ஸ்கூல்ல இருந்தே 60-80% தான் மெயின்டைன் பண்ணுவேன், அதே மாதிரி இங்கேயும் நான் அதே மாதிரி 60-80% தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து ஹியூமானிட்டிஸ் நான் 11th எடுக்கும் போது எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும், பட் எக்கனாமிக்ஸ்ல மேக்ஸ் இருக்குன்னு சத்தியமா தெரியாது. அது வந்து சிம்பிளா தான் இருக்கும், மீன் மீடியம் மோடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும். பட் எனக்கு அதுக்கே வந்து சுத்தமா எதுவுமே தெரியாது. லைக் நான் அந்த சம்லாம் வந்து பாதி போடுவேன், பட் அதை அப்படியே ஸ்டக் ஆயிடுவேன், பாதி போட்டுட்டே இருப்பதுக்கப்புறம் லைக் நான் வந்து கொஞ்சம் சில சமயம் வந்து டபுள் மைண்டா யோசிக்க ஆரம்பிச்சிருவேன், அதுக்கப்புறம் அந்த சம் அப்படியே பாதியிலே விட்டுருவேன். ஸோ எனக்கு எக்கனாமிக்ஸ்ல அது மட்டும் தான் கஷ்டமா இருந்துச்சு, பட் டெஃபினேஷனா தியரியா எழுதும் போது நான் எல்லாமே எழுதிடுவேன்.
4: இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஏஜ் 18 ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து மூவ் அவுட் ஆகிட்டு அவங்களுக்குன்னு தனி ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து பார்ட் டைம் ஏர்ன் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜோ எல்லாமே வந்து ஓனாக பண்ணிப்பாங்க. அவங்களோட கெரியரோ இல்லைனா வந்து ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாகவும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரி, ஒன்று ரெண்டு வீட்டில் தான் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெளியே அனுப்புவாங்க, வெளியே போய் படி, நீ வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இரு, நீயே ஏர்ன் பண்ண அதை வச்சு படி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களுடைய சோஷியல் பேக்ரவுண்டாகவும் இருக்கலாம். புவராக இருக்கவங்க ரொம்ப ஃபேமிலி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்காங்க, அஃபோர்ட் பண்ண முடியாது எஜுகேஷன் அப்படின்னா சரி நீ போயிடுமா, நீ போயிட்டு அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி ஏதாவது வேலை பார்த்து ஏதாவது படி அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. இல்லைனா காசு ரொம்ப நிறைய வச்சிருக்கவங்க, அந்த ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க வந்து அனுப்புவாங்க. மற்றபடி வந்து பெருசாக பேரண்ட்ஸ் யாரும் அனுப்புறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரி இங்கே இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: ஸோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் கொண்டு வந்தால் எக்ஸ்போஜர் நிறைய இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற இந்தியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா பேரண்ட்ஸோட பேம்பர்லேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சின்ன விஷயம் நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட இருக்கிறவங்க வந்து எப்படின்னா ரொம்ப பேரண்ட்ஸோட பேம்பர், இங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு போடணும் கூட அம்மா நீ வா அப்பா நீ வா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அது இப்போ அந்த ஃபாரின் கல்ச்சரை நம்ம இங்கே கொண்டு வந்தோம்னா நிறைய பேர் கொஞ்சம் போல்டாக இருப்பாங்க, கொஞ்சம் அவங்களோட லைஃப் அவங்களே இண்டிபெண்ட்டாக லீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்போ சில பேர் எப்படி இருப்பாங்கனாக்கா நீ வேணும், நீ எனக்கு என்னை பேம்பர் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. சிலவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேம்பரிங்காக இருப்பாங்க, நான் தான் உன்னைய பார்த்துப்பேன், நான் கூட வரேன், நானே எல்லாமே பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இருப்பாங்க சில பேரண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் தனியாக அவங்கள லீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக தான் நான் இதை பார்க்குறேன்.
5: இப்போ சௌமியா சொன்ன மாதிரி அது வந்தால் வந்து நல்லாயிருக்கும், பட் ஆனால் வந்து இங்கே இந்தியாவோட பேரண்ட்ஸ் மைண்ட் செட் எப்படின்னா வந்து அவங்க ஒரு வெளியில் விடுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏன்னா சில விஷயம்லாம் நம்மளால சொல்ல முடியாது, நிறைய நடக்குது இங்கே. ஸோ அதெல்லாம் யோசிப்பாங்க. இப்போ நம்ம பொண்ணையோ பையனோ யாரோ இப்போ வெளியில் விட்டாலே ஓ இது நம்ம பொண்ணுக்கு நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, ஸோ நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அவங்களோட மைண்ட் செட் பொறுத்தவரையும் நம்ம கண்ணுக்குள்ளேயே அவளை வச்சுட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவள் தான் நம்மளோட இது வந்து முடிஞ்சிருச்சு, அவள் வந்து அங்கே லைஃப் ஜாலியாக அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. பட் வந்து நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க, நீ போறியா வெளியில போய் படிக்கிறியா, நீ இந்த மாதிரி பண்றியா, உனக்கு கல்யாணத்துல விருப்பம் எதெல்லாம். நார்மலா சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சில பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்தா நல்லா இருக்கும், பட் ஆனா வந்து எல்லா அதுவும் அவங்க விஷ் தான். உனக்கு போனா நீ வெளியில போய் படிக்கல, இல்லைனா பேரண்ட்ஸ் கூட இருந்தாலும் இருக்கலாம், அது அவங்க விஷ் தான், பட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது.
2: ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மேக்ஸிமம் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து குழந்தைங்களை ரொம்ப இண்டிபெண்ட்டாக வளர்த்துருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்துட்டு எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட சொல்கிறேன் நான் என்னென்னா எல்லாத்துக்குமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே போய் நிற்கிற மாதிரி தான் நிறைய பேர் இங்கே இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போய் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து வளர்க்குறதே வந்து ரொம்ப டிபெண்ட்டாக, பசங்க ரொம்ப பேரண்ட்ஸ் கிட்டே டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி வளர்க்குறதுனால நீயே போய் படிச்சுக்கோமா அப்படின்னு வெளியில் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: இப்போ லீலா சொன்ன மாதிரி அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து அந்த பசங்களை இண்டிவிஜுவல் அவங்களுக்கு தனியாக எல்லாமே இது பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நான் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் ஹாரர் மூவிஸ்லாம் பார்க்கும்போது கூட அந்த புள்ள வந்து தனியாக தான் தூங்கும் ஒரு படத்தில் வந்து காட்டும் போது. அப்போ பட் அதை பார்க்குற இந்தியன் பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னா இவ்வளோ சின்ன குழந்தைய தனியாக விட்டு தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்தே வந்து நம்மளுக்கு தெரியுது அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட அந்த மைண்ட் இருக்குது அப்படின்னு. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, என் வீட்டில் வந்து நான் வேலைக்கு போகவா அப்படின்னு வரட்டி கேட்கும் போது, என் அப்பா லைக் நீ படிக்கிற ஃபீல்டு உனக்கு ஏற்ற கோர்ஸில் இருந்துச்சுன்னா நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர, நான் வந்து ஒரு பர்கர் ஷாப்பில் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்கும் போது என் அப்பா விடவே இல்லை. பட் அங்கே இருக்கிற மாதிரி

0: அவங்க ஒரு பெரிய டைலமாவில் இருந்தாங்க, அனுப்புறதா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஒன்று ஒரு பக்கம் நான் போல்டு, நான் என்னைய நான் வந்து இண்டிபெண்டாக இருப்பேன், நான் வந்து என்னைய பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. இன்னொரு வந்து சொசைட்டி மேலே ஒரு பெரிய பயம் இருந்தது. தனியாக குழந்தைய அனுப்பிச்சிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக அவளை நம்ம பத்திரமா பார்த்துப்போம், பட் அவள் தனியாக இருக்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவா அப்படின்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இருந்துச்சு. இது வந்து அவங்க மேலே நான் தப்பாக சொல்லலை, இந்த சொசைட்டியோட ஒரு மிஸ்டேக்காக தான் நான் சொல்கிறேன். சொசைட்டி வந்து ஒழுங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு அந்த பயம் வந்திருக்காது, என்னை அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன்.
1: யூஎஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுறவங்களோடைய ரேட் அதிகம். காலேஜ் முடித்தோடனேவே தைரியமாக ஆண்டர்பிரினர்ஷிப் எடுத்து பிஸ்னஸ் பர்சனாக மாறுற பர்சன்டேஜ் அதிகம். மோர் தென் 50% ஆஃப் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் தான் ட்ரை பண்ணுவாங்க. அது ட்ரை பண்ணி அதில் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை டெவலப் ஆகும், அப்படி இல்லைனா பின்னாடி எம்ப்ளாய்மெண்ட் ஏதாவது தேடுவாங்க. பட் ஆனால் இங்கே இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கம்பெனியில் போய் எம்ப்ளாயியாக எப்படி வேலை செய்கிறது அப்படின்ற ஸ்கில்ஸை தான் சொல்லி தருவாங்க. சாஃப்ட் ஸ்கில்லேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனால் எந்த மாதிரி எம்ப்ளாயாக இருக்கலாம். இன்டர்வியூ ஸ்கில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணி நீங்கள் எப்படி அந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிறது, இது வந்து தனியாக ஒரு சாஃப்ட் ஸ்கில்லாகவே சொல்லி தருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ இல்லை வந்து உங்களோட ஃபினான்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை மணியை பற்றியோ, மணின்ற ஒரு தனி சப்ஜெக்டே ஃபஸ்ட்டு கிடையாது, மணியை பற்றியோ நமக்கு இங்கே சொல்லித்தரது கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
0: ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீ வந்து எம்ப்ளாயாக போய் கற்றுக்கோ, அந்த ஃபீல்டை கற்றுக்கோ, அதுக்கப்புறமா நீ ஒரு வந்து பிஸ்னஸ் மேனாக பிஸ்னஸ் உமனாக ஆகுது. ஏன்னா ஃபீல்டு தெரியாமல் உடனே ஆரம்பிச்சேன்னா மேபி அதை ஃப்ளாப் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீ எம்ப்ளாயாக இருந்தால் அந்த கம்பெனி அந்த என்விரான்மெண்ட்டை நீ வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்றது தான் நிறைய பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியாக இருக்குது. இப்போ நானே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் நோ தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டை பற்றி உனக்கு என்ன பெரிய நாலேஜ் இருக்குன்றதா ஃபஸ்ட்டு க்வெஸ்சனாக இருக்கும்.
2: இப்போ சௌமியா சொன்ன மாதிரி வந்து பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி அப்படி இருக்கிறதுக்கு காரணமே வந்து சொசைட்டி தான். ஏன்னா சொசைட்டி வந்து இதெல்லாம் சொல்லித்தரல, அதனால தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து அப்படி இருக்காங்க. மேபி சொசைட்டி இது எல்லாமே இது மட்டும் தான் சொல்லித்தரணும் அப்படின்ல, எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தா அவங்க வந்து ஓகே இதுவும் இருக்குது ஸோ வந்து இதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன் வந்து அவங்களோட பசங்களுக்கு வந்து சொல்லித்தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
1: இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக இல்லாம், இது வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி, இங்கே நீ போய் அக்கௌண்டண்ட்டாக சேரலாம், அதுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உனக்கு இருந்தால் அவங்க ஹையர் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் ஆனால் பிஸ்னஸ் நீ இது படிச்சினா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்றத வந்து யாரும் அவ்வளோவா சொல்கிறது கிடையாது.
3: ஆக்சுவலா இப்போ பிஸ்னஸ் பத்தி அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து பினான்சியலா நிறைய விஷயங்கள் தெரியணும், லைக் கடன் வாங்கணும், இல்ல நம்ம ஒரு அமௌண்ட் போடணும், லைக் டவுன் பேமெண்ட், அந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியணும். பட் நம்ம இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் காமர்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்க வீட்டில் வந்து அந்த பினான்சியல் இதை பத்தி அவங்க முன்னாடி பேசவே மாட்டாங்க. ஸோ அவளுக்கு வந்து காமர்ஸ் படிக்கிறா அதெல்லாம் ஓகே, பட் ஸ்டில் ஆனா அதை பத்தி தெரியாது. ஆனா என் வீட்டில் அப்படி இல்லை, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே என் அப்பா வந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, நான் இதுக்கு போனா இவ்வளோ வாங்குவேன், என்னை கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போறதுனால எனக்கு ஒரு இப்போ நான் நார்மலாக ஒரு கடைக்கு போனா ஒரு புளி வந்து ஒரு கிலோ 80 ரூபா அப்படின்னா எனக்கு அது தெரியும். என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வரும்போது புளி வந்து 80 ரூபா வருமா அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு அந்த நார்மலா இருக்கிற பிரைஸ் விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் வந்து லைக் ட்ரெஸ்ஸுல இருந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சாதான் அவங்க அந்த பிசினஸ்க்கு போக முடியும். ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு எல்லா அவங்க பினான்சியலா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த விஷயம் எல்லாமும் சொல்லி தரணும். இப்போ அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ பேசும்போது உங்க அப்பாவுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்கும்போது அவ போய் கேட்டதுக்கு உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்க அப்பா எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா. இப்ப நான் வந்து இந்த காலேஜ் போகணும், இந்த யூனிவர்சிட்டி போகணும், ஃபாரின் போகணும்னு நினைப்பேன், ஆனா என் அப்பா இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி அந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து கம்மியோ இல்லை அதிகமோ பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்.
1: பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணுன்றதை தாண்டி உங்களில் எத்தனை பேர் வந்து ஃபேமிலியோடைய அந்த பட்ஜெட் இதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்டோட, அதுவும் இருக்குது. இப்போ சில பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பட்ஜெட் எழுதுவாங்க, மந்த் எண்ட்லேயோ இல்லை மந்த் ஸ்டார்டிங்லேயோ இவ்வளோ செலவாயிருக்கு. சில பேர்லாம் டெய்லியுமே பட்ஜெட் எழுதுவாங்க ஒரு டைரி எடுத்து, இல்லை அவங்க கிராசரி ஷாப்பிங் போகும்போது நீங்கள் கூட போய் ஒவ்வொரு ஐட்டமோட ப்ரைஸ் என்ன இருக்குது. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும் ஃபுட்டு கிளாத்திங்ஸ் இது ரெண்டத்தை தவிர வேற ஏதாவது பிரைஸ் பத்தி கேட்டீங்கன்னா தெரியாது. ஆயில் பிரைஸோ பெட்ரோல் டீசல் அதெல்லாம் வந்து நியூஸ் பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் வந்து ஐடியா இருக்கும், இல்லைன்னா டிரைவிங் பண்றவங்களுக்கு

0: ஐடியா இருக்கும். ஆனா வந்து உங்களை எத்தனை பேர் இதெல்லாம் வந்து ஃபாலோ அப் பண்றீங்க? ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பேரண்ட்ஸ் மேல பிளேம் பண்ண முடியாது. நம்ம எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டோட பார்ட்டிசிபேட் பண்றோம் அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: ஆக்சுவலா நான் வந்து என் வீட்டுல அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒர்க்கிங். ஸோ இப்ப என் அப்பா கால் பண்ணாங்கன்னா நீ கொஞ்சம் பால் வாங்கி வச்சிரு, இந்த காய்கறி வாங்கி வச்சிரு அப்படிம்பாங்க. ஸோ ஆப்வியஸா நான் வந்து அதெல்லாம் வச்சுட்டு நடந்து வர முடியாதுங்கிறதுனால நான் வண்டி தான் போவேன். ஸோ வண்டிக்கும் மோஸ்ட் ஆஃப் நான் தான் பெட்ரோல் போடுவேன். அண்ட் நான் வந்து லைக் மேஜரா இந்த இவ்வளவு செலவு ஆச்சுன்னு சொன்னா எங்க அப்பா கொடுத்துருவாங்க. பட் சில சமயம் கொடுக்கறதுனால நான் பெருசா போய் எனக்கு கே அப்படின்னு கேட்க மாட்டேன். லைக் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுக்கிறதுனால அது என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். ஸோ நான் அதை தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தவிர நான் எல்லா டைமும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க மாட்டேன். பட் அவங்க எனக்கு செய்யற விஷயத்துக்கு மட்டும் நான் கேட்பேன். ஏன்னா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு பண்ணணுங்கிறது. இப்ப நான் காலேஜ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்டணும், லைக் ஒரு நார்மலா காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. பட் இப்ப எனக்குன்னு ஒரு காஸ்மெட்டிக் வாங்கணும், ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா எல்லாத்துக்குமே நான் போய் கேட்க மாட்டேன்.
2: ஆக்சுவலி வந்து நான் வந்து சின்ன வயசுலலாம் வந்து நான் சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் எதுலேயுமே வந்து லைக் காய்கறி வாங்குறதுலையோ பால் வாங்குறது அதை பற்றிலாம் நோ நாலேஜே கிடையாது. ஸோ காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம். அப்புறமா வந்து வண்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் சுற்றிட்டு வர்றதுனால வரும்போது இதை மட்டும் வாங்கிட்டு வந்துடு அப்படின்ற ஆரம்பிச்சது. இப்போது எல்லாத்தை பற்றியும் ஓரளவுக்கு நாலேஜ் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் இன்னொன்று மேஜராக விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காசு அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க அப்படின்றத நான் ரொம்ப உணர்ந்தேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி ஏர்னிங்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன். ஆனால் வந்து அதை யாரும் டச் பண்ண மாட்டாங்க, அது எனக்கு மட்டும்தான் இருக்கும். பட் எனக்கு அதில் எனக்கு ட்ரெஸ் வாங்கணும்னாலே நான் 1000 தடவை யோசிப்பேன். பட் எங்கள் அப்பா காசில் ஒன்று வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாமே அப்படின்ற ஒரு ஒரு லத்தாஜிக் அப்ரோச் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், யார் காசாக இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம காசை எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி அப்பா காசையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரியலைஸ்.
1: இப்போ நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே கடைக்கு போய் எல்லாமே வாங்கி கொடுக்கறதுலேருந்து, இப்போ அப்பா அம்மா கடைக்கு போனாலும் நான் கூட போய் எல்லாமே வாங்கி கொடுப்பேன். ஸோ வந்து இப்போ இந்த தக்காளி வந்து இந்த மந்த் இந்த ரேட் அப்படின்னா எனக்கு அது நார்மலாகவே தெரியும். இப்போ ஓகே இவ்வளோ ரேட் ஆயிருக்கு, ஏன்னா வந்து அங்கே அந்த மாதிரி ரீசன் இருக்கனால இவ்வளோ ரேட் ஆயிருக்கு அப்படின்னு நார்மலாகவே தெரியும். ஸோ வந்து எனக்கு அது வந்து தெரியா எப்படி சொல்கிறது கஷ்டமாலாம் இருக்காது. ஓகே இப்படி தான் சொல்லிட்டு அது சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்தனால எனக்கு எல்லாமே வந்து தெரியும், எல்லா ரேட்டும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு.
3: எங்கள் வீட்டில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து லைக் எப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனாலும் எல்கேஜி யூகேஜியில் அப்படின்னா என்னன்னே தெரியாத வயசில் கூட எனக்கு வந்து அப்போலேருந்தே இது இதுடா இதுக்கு இவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காலத்தில் அது எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற ஸ்டேஜில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வளர்த்தனால எனக்கு இதில் ஓரளவு நாலேஜ் இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஃபினான்ஸ் பற்றிலாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கள ஃபினான்ஷியல் பட்ஜெட் போடும்போதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே என்னையும் சரி எங்கள் அண்ணனையும் சரி எங்கள் ரெண்டு பேருமே வச்சுட்டு தான் வீட்டோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி செலவு பண்ணணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தனால அப்பா காசுலேயே எனக்கு ஒரு பொருள் எனக்குன்னு வாங்கணுன்னாலும் எந்த டைமில் வாங்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் ரெண்டு பேருக்குமே அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தனால ஸோ என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது.
1: ஆக்சுவலாக இப்போது இவங்க சொன்ன மாதிரி நானுமே லைக் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட தான் போவேன். மேஜராக என் அம்மா வந்து இப்போ லைக் இப்போ நான் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன் எதுக்குமே வந்து அம்மா இந்தா என் கார்டு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அம்மா எதுக்குமே வரமாட்டாங்க, மோஸ்ட் ஆஃப் அப்பா தான் வருவாங்க. ஸோ அப்பா தான் இதுக்கு வந்து இது எவ்வளோ இது எல்லாமே லைக் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நான் வண்டி வாங்க போனபோது கூட என் அப்பாவும் நானும் தான் போகணுமே தவிர என் அம்மா வரல. ஸோ எனக்கு என்ன தாட்னா என் அம்மாவுக்கு அப்பா அதை பற்றி தெரியாமல் போயிடும். ஏன்னா என் அம்மா கிட்ட நான் ஒரு வாட்டி புளி இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது என் அம்மா எனக்கு புளி இவ்வளோ வருமா அப்படின்னாங்க. ஆமாம் இது கூட தெரியாது அப்படின்னு நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து எங்கள் அம்மாவை கலாய்ச்சோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்னதான் வீட்டிலே இருந்து என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாலும் என் அப்பா வந்து என் அம்மாவுக்கு சொல்லி கொடுக்காம விட்டுட்டாங்களோ இல்லை என் அம்மா தெரியாமல் இருந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு.
0: இப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறீங்க, ஒரு பேரண்ட் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒரு பேரண்ட் இந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட கெரியர் கோர்ஸோ இல்லை வந்து ஒரு குரூப்பையோ ஸ்கூலில் ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ணும்போது உங்கள் பேரண்ட்ஸோட தாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது? ரெண்டு பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் தனித்தனியாக இருந்ததா?
1: அப்படிலாம் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் அப்படிலாம் இல்லை. நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் சரி மெயின் மேக்ஸ் எடுத்தால் எங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது சொல்லிட்டு தான் வந்து
2: கஷ்டமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து சரி பிசினஸ் மேக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் ரெண்டு பேருமே வந்து ஓகே உனக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்ற, சரி ஓகே ஒரு பேஸ் மேக்ஸா கத்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு தான் ரெண்டு பேரும் ஓகே அப்படிதான் சொன்னாங்க. தவிர ரெண்டு பேரும் தாட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டால எனக்கு இல்லை. பட் வந்து அம்மா வந்து ரெண்டு பேருமே இதே குரூப் தானே படிச்சிங்க, அக்காவும் தங்கச்சி ஒருத்தராச்சும் பயோ படிக்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் வந்து பிடிச்சி படிச்சாதான் என்னால் வந்து அங்கே மார்க் எடுக்க முடியும், பிடிக்காம படிச்சுட்டு அப்புறம் மார்க்கும் எடுக்கலாமே என்னோட கெரியர் எதனா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொஞ்சம் நான் பேசினாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க.
3: அம்மா வந்துட்டு அவளுக்கு பிடிச்சதை அவள் செய்யட்டும் அப்படின்னாங்க. அப்பா வந்து இல்லை வேண்டாம் அது உனக்கு சேஃப் கிடையாது, சொசைட்டி இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய யோசித்தாங்க. அப்பா வந்து அவங்க சொல்றத நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனாலும் நான் சொல்றத காது கொடுத்து கேட்டாங்க. பட் அம்மா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவ வந்து அவ விருப்பப்பட்டதை படிக்கட்டும், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால அவளோட ஃபியூச்சர் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது, அவள் படிக்கட்டும், நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னாங்க. அம்மா அப்படி சொன்னாங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க படிக்கும்போது இப்படி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு வந்து ஒரு ஒய்டாக யோசிக்க தெரியல, அதனால நான் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன், அந்த மாதிரி என் பொண்ணு மாட்டிடக்கூடாது, அவளுக்கு பிடிச்சதை அவள் அப்படி செய்யணுங்கிறதுக்காக எங்கள் அப்பாவை வந்து எங்கள் அம்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, நீங்கள் அவளுக்கு பிடிச்சதை படிக்க விடுங்க அப்படின்ட்டு. ஸோ எங்கள் வீட்டில் ரெண்டு பேரோட ஒப்பீனியனுமே தனித்தனியாக தான் இருந்துச்சு.
1: ஸோ இப்போ லீலா சொன்ன மாதிரி என் வீட்லேயுமே வந்து என் அம்மாவுக்கு வந்து நிறைய சிப்ளிங்ஸ் இருந்தனால அவங்களால காலேஜ் போக முடியல. ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் படித்தாங்க. அண்ட் அப்படி பார்க்கும் என் அப்பா வந்து அப்படி இல்லை, என் அப்பா வந்து கொஞ்சம் காலேஜ் படித்ததுனால அவருக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ என் அம்மாட்ட வந்து நான் ஜேர்னலிசம் போடுறேன் போட்டுக்கோ, டிஃபென்ஸ் போடுறேன் போட்டுக்கோ, இது எக்கனாமிக்ஸ் போடுறேன் போட்டுக்கோ, என் அம்மா எந்த லைக் அட்மிஷன் காலேஜில் அப்ளை பண்ணுனாலும் போடு போடு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் என் அப்பா வந்து இல்லைப்பா இது வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும், இது உனக்கு முடியுமான்னு பாரு அப்படின்னு என் அப்பா கூட உட்காந்து பேசினாங்க. அண்ட் லைக் நான் விஸ்காம் வந்து ஒரு ஐடியா வச்சுருந்தேன், பட் அப்பா வந்து கம்பேரிட்டிவ்லி விஸ்காம் எடுக்கிறதுக்கு நீ ஜேர்னலிசம் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு பேசி அப்புறம் தான் நான் ஜேர்னலிசம் செலக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு.
0: இப்போ உங்கள் பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி உங்களோட ஸ்கூலில் வந்து ஒரு கெரியர் கவுன்சிலர் இருந்திருக்கலாம், அவங்க இருந்திருந்தா எனக்கு வந்து இன்னும் பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், அவங்க வந்து எனக்கு கைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற தாட் உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா?
3: எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ் கிளாஸு கெரியர் கவுன்சிலர் அப்படிலாம் யாருமே கிடையாது. நான் மீடியா போகணுன்னு நான் ஆசைப்பட்டு நானே ரிசர்ச் பண்ணி நானே வீட்டில் பேசி தான் வந்தேன். அவங்க இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க கெரியர் கைடன்ஸ் கிளாஸ் வந்துட்டு எனக்கும் எங்கள் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் இருந்திருந்தா நான் இவ்வளோ தூரம் அவங்கள ப்ரெஷர் பண்ணியிருக்க வேண்டாம். இப்போவுமே எங்கள் அப்பாவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் மீடியா படிக்கிறது. ஒரு கெரியர் கைடன்ஸ் கிளாஸ் வச்சுருந்தாலோ எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஏரியா சைடுமே ஃபுல்லாகவே அங்கே வந்து அந்த கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. பயாலஜி எடுத்தால் டாக்டர் படிக்கணும், கம்ப்யூட்டர் எடுத்தால் இன்ஜினியரிங் படிக்கணும், காமர்ஸ் எடுத்தால் பிகாம் படிக்கணும், இந்த நாலேஜ் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே கெரியர் கைடன்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே தேவைப்படுது. அங்கே இல்லாதனால பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒய்ட் நாலேஜே இல்லை, இதை பற்றி நிறைய ஃபீல்டு இருக்குது, பசங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல.
2: இப்போ லீலா சொன்ன மாதிரி வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நாலேஜ் அந்த வைட் நாலேஜே இல்லைன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அது ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்கூல் டைமில் வந்து எது தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாலேஜே இருக்காது. பயோ படித்தாங்களா ஓகே இதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி படிக்கலாம் எனக்கு மெடிக்கல் அப்படி தான் போகலான்னு சொல்லிட்டு பாதி பேர் இருப்பாங்க. பட் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து டீச்சர்ஸே அந்த கைட் பண்ணுவாங்க, என்ன தான் அதெல்லாம் அந்த கைடன்ஸ் இல்லைனாலும் டீச்சர்ஸே வந்து உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நீ இது படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு வந்து நிறைய தாட்ஸ்லாம் கொடுத்தாங்க. எங்கள் ஸ்கூலில் அதுக்குன்னே வந்து ஒரு பீரியடே இருக்கும் மாரல் சயின்ஸ்னு சொல்லிட்டு, அதில் வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்கள பற்றி அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் லைஃப்பில் அதை பேசும் போதே அப்படியே வந்து நாங்கள் இதை படிக்கிறோம்னு ஆசைப்படுறோம்னு சொல்லுவாங்க. எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லைனாலும் எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நின்னாங்க இந்த மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு.
4: எங்கள் ஸ்கூல்லேயே வந்து இந்த கெரியர் கைடன்ஸுன்ற ஒரு இது எது இங்கே இல்லை இருந்தது இல்லை, லைக் யாரும் வந்து சொல்கிறது இந்த படி அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. பட் நானாக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு புக் ஃபேர் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க நியர் சென்னை, அங்கே போட்டிருந்தாங்க. அங்கே வந்து நான் போய் பார்த்ததில் என்னை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி என்னுடைய பழைய இதெல்லாம் கேட்டாங்க, ட்ராயிங்ஸ் அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நீ இதை உனக்கு மேக்ஸ் எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்றத சொன்னதுக்கப்புறமா அவங்களும் வந்து நீ எடுத்திருக்க முடிவு கரெக்டு தான், அப்புறம் நிறைய மேக்ஸ் தாண்டி மேக்ஸ் மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு, மேக்ஸ் தாண்டி இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற நிறைய ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது இதெல்லாம் கூட செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இது பிடிச்சதுனால நான் இதை வந்து சூஸ் பண்ணிட்டேன்.
2: இப்போ வந்து சௌமியா சொன்ன மாதிரி வந்து பிரைவேட்டா வந்து கெரியர் கைடன்ஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் அது சில பேருக்கு தெரியாது. எனக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னா வந்து நான் வந்து எங்க ஸ்கூல்ல எப்பயோ எதனா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் கொடுத்தாலோ எதனா வந்து அப்போ அந்த நம்பர் எப்படின்னா அவங்களுக்கு போயிருக்கோம். அவங்க வந்து ஃபோன் பண்ணி நீங்க வந்து ஜேர்னலிசம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எனக்கே தெரியாது. அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீ ஸ்கூல்ல இந்த குரூப் எடுத்திருக்க, நீ இந்த மார்க் எடுத்திருக்க, ஸோ நீ இது எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கெரியர் எப்படி பண்ணலாம்னு அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரைவேட்டாவும் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு.
3: சைட்ல பாத்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ்க்கு நிறைய நிறைய வந்து இருந்திருக்கும். ஆனா வில்லேஜ் சைட்ல வந்துட்டு கன்ஃபார்மா நிறைய இடத்துல வந்துட்டு பசங்களுக்கே தெரியல, பேரண்ட்ஸ்க்கு தெரியல, பசங்களுக்கே வந்துட்டு தெரியல. அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்கன்னா காமர்ஸ் எடுத்தா பிகாம் தான் படிக்க முடியும், பயாலஜி எடுத்தா டாக்டர் தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கூல்லையே வந்து அந்த ஒரு கெரியர் கைடன்ஸ், ஒரு கெரியர் கவுன்சிலர் அப்படிங்கிறது இருக்கணும். இருந்தாதான் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அவங்க கண்டுபிடிக்க முடியும், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்க முடியும். சிட்டி சைடு ஓகே, பட் வில்லேஜ் சைட்லலாம் இன்னும் நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்து இந்த நாலேஜ் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப அவசியம்.
2: இன்னொரு விஷயம் என்னன்னா பிரைவேட்டா நிறைய பேர் இப்ப லீலா நிவேதா சொன்ன மாதிரி நிறைய வந்து ஃப்ராடிசமும் நிறைய நடக்குது. இந்த மாதிரி நம்மள அதை வந்து மணியை கமர்ஷியலா ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம போறது வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் எய்டடா இல்லை வந்து ஒரு ஒரு காஸ்க்காக பண்றது, ஏதாவது ஒரு என்ஜிஓ பண்ற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னாக்கா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. அவங்க வெறும் ஒப்பீனியன்ஸ் தான் அவங்க முன்னாடி வைப்பாங்க. அவங்க இது நீ பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, இதை பண்ணலாமே, இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளை நாலேஜ் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம திணிக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா தேடி கொஞ்சம் பேசிக் ரிசர்ச்சோட போனீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
5: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிட்டி அண்ட் வில்லேஜ் ரெண்டுத்துலேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சரௌண்டிங்ஸில் வளர்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வேறு மாதிரி இருக்கும், அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வேறு மாதிரி இருக்கும், டீச்சர்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க, தாட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இன்டர்நெட் வந்ததுனால கொஞ்சம் அது வந்து பிரேக் ஆகுது. அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை வந்து மிஸ் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கு வில்லேஜ் பற்றின ஒரு தாட்ஸ். ஸோ இப்போ வந்து வில்லேஜில் வளர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் சொல்வீங்க?
3: வில்லேஜில் வளர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறையவே தேவைப்படுது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே தவிர்த்துட்டு அவங்களுக்கு நிறைய வந்து பெருசாக அவங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்துட்டு கிடையாது. அவங்க வந்து அங்கே வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜே எடுத்துக்கட்டுமே, அங்கே வந்துட்டு இங்கிலீஷ் சும்மா இங்கிலீஷ் பீரியட்ல இங்கிலீஷ் பேசுவாங்க தவிர்த்துட்டு மற்ற நேரம்லாம் நீ இங்கிலீஷ் படிக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு உனக்கு தனியாக ஒரு கிளாஸ் இருக்கு அது கிடையாது. பேக்கிங் இங்கெல்லாம் இங்கே சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்கிங் படித்தோம், நாங்கள் ஜிம்னாஸ்டிக் படித்தோம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்காக அவங்க சிட்டிக்கு வராங்கன்னா இங்கே இருக்கிற பசங்க பேசுகிற இங்கிலீஷை பார்த்து அவங்க அவங்களே இன்ஃபீரியராக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வில்லேஜ் சைட்லேருந்து தான் வந்தேன், அதனால எனக்கு தெரியும். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம், யாராச்சும் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலாம், நிறைய பேருக்கு வந்துட்டு அது போய் சேரும். ஏன்னா வில்லேஜ் சைடில் வந்து இன்னுமே அது கற்றுக்கிறதுக்கு ஆசை நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இல்லை.
2: இப்போ லீலா சொன்ன மாதிரி வந்து வில்லேஜ் சைடில் அவ சொன்னால், நான் வந்து சிட்டியில் தான் நான் படித்தேன், பட் எங்கள் ஸ்கூல்லேயே வந்து அந்த இங்கிலீஷ் நாலேஜ்லாம் வந்து அவ்வளோ இருக்காது. என்ன தான் வந்து எல்லாம் ஒரு ஒரு மெயின் சிட்டியில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது, பட் அவள் சொன்ன மாதிரி அந்த இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னா மட்டும்தான் அந்த இங்கிலீஷ் மீது, மற்ற டைமில் வந்து யார் வாயில் வந்து அந்த இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டு யார் அந்த ஒரு அவங்க வந்து கட்டாயம் படுத்த மாட்டாங்க, நீ இங்கிலீஷில் தான் பேசணும். இப்போ சில ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ் வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கிலீஷ் தான் மெயின் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அது நான் சிட்டியில் இருந்தாலும் எனக்கே அது வந்து காலேஜ் வந்து கஷ்டமாக இருந்தது. ஐயோ நம்ம ஸ்கூல்லேயே வந்து பண்ணியிருக்கலாம் போல, இங்கே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் அது போக போக வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகே நம்ம கற்றுக்கணும், இனிமேல் அதை ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கிலீஷ் வந்து என்னக்கே கொஞ்சம் நான் வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆக்சுவலாக இப்போது நிவேதா சொன்னதை நானும் சொல்ல வந்தேன், லைக் நம்மளுக்கு யாரும் சொல்லித்தரல அப்படின்னு நம்ம நினச்சி யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது வேஸ்ட் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து தெலுங்கு வந்து லைக் எப்படி சொல்ல ஒரு மூவி ஆக்டரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அவங்க மூவிஸ் பார்த்து தெலுங்கு கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வச்சு அது மூலியமா நம்ம வந்து அந்த லாங்குவேஜையோ இல்லை எந்த ஒரு விஷயம்னாலும் கற்றுக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சொல்லி தருவாங்க, நம்ம அந்த ஊருக்கு போனாதான் அந்த லாங்குவேஜ் கற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ நம்மளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணோம்னாலே நம்மளால அதை இம்ப்ரூவ் பண்ணிட முடியும்.
5: இப்போ வந்து இங்கிலீஷ் நாலேஜ்

0: பத்தி பேசுனீங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து நார்மலா ஒரு லாங்குவேஜா தான் வந்து நம்ம இந்தியா இல்ல எந்த கண்ட்ரிஸா இருக்கட்டும் கன்சிடர் பண்றோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கு. இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் அ லிங்க் லாங்குவேஜ் இன் இந்தியா, அப்படிதான் இருக்கு. பட் ஆனா அதையும் தாண்டி நிறைய ஸ்கூல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்தா இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறதே. நீ வந்து இங்கிலீஷ் பேசினா வந்து உனக்கு அறிவு இருக்கு, இங்கிலீஷ் பேசலன்னா அவனுக்கு அறிவு இல்ல. இப்போ காலேஜ் வந்துட்டோன்னு வச்சுக்கோயேன், அந்த மாதிரி ஒரு தாட் வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்கும். காலேஜ் வந்துட்டு கிளாஸ்ல ஒரு 60 பீப்புள் இருக்காங்க, அதுல 50% நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க. அந்த 10 பேருக்கு பேச முடியல அப்படின்னா, ஒரு டிஸ்கஷன்ல அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க வந்து நாலேஜ் இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஸோ இது வந்து நீங்க இந்த ஸ்கூல்ஸ் இல்லைனா சோசியல் ப்ரெஷரா பாக்குறீங்களா, இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்டோட கான்ஃபிடன்ஸ் லெவலா பாக்குறீங்களா?
1: இது ஒரு சோஷியல் ப்ரெஷராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இங்கிலீஷ் இஸ் அ ஜஸ்ட் அ லாங்குவேஜ். ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற ஒரு டூல் தான். அது வந்து அதை வச்சு நம்மளோட நாலேஜ் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ வந்து தமிழ் தெரிஞ்சவங்க இல்லை மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு இதை விட நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இதை விட நல்லா பேசுறதுக்காகவோ இல்லை ஒரு டாபிக் கொடுத்த உடனே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்கள மேனிப்புலேட் பண்ணி நிறைய திங்ஸ் பற்றி ஒரே செகண்ட்ல நிறைய விஷயம் வந்து கம்யூனிகேட் பண்றது டேலண்ட் இருக்கலாம். ஆனா இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்பதான் அவங்க அறிவாளி அப்படின்னு நம்மளால கன்சிடரே பண்ண முடியாது.
2: நான் வந்து இதை கான்ஃபிடென்ஸ் லெவலாக தான் பார்க்குறேன். எல்லாருமே லைக் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க அப்படின்னு கிடையாது. இங்கிலீஷ் நல்லா பேசுகிறவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது, இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தமிழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு தைரியமாக எழுந்திரிச்சு அவங்களோட கருத்தை வந்து தமிழ்லையே பதிவு பண்ணலாம், தப்பு கிடையாது. எல்லாருக்கும் நீ சொல்கிறது வந்துட்டு போய் புரியணும், அவ்வளோதான். அதுக்கு வந்துட்டு நீ ஐயோ இவங்கெல்லாம் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்களே, நம்ம தமிழில் எழுந்திரிச்சு நம்ம தமிழில் பேசிட்டோன்னா நம்மளை இவங்க அசிங்கமாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட திறமையை வந்து புதைச்சி வச்சுட்டு அவங்களோட கருத்தை வெளியில் சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க.
3: இப்போது லீலாஸ் அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து இந்த சீனை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு எம்டி பேசிட்டு இருக்கும் போது அதோட ஒப்பீனியன்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ஹீரோக்கு வந்து தமிழ் தெரியல, லைக் இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறனால அவர் பேசாமலே எல்லாரும் பேசுறதுக்கும் ஆ ஆ அப்படின்னு மண்டையாட்டிட்டு இருப்பாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்க, பரவாயில்ல இங்கே எல்லாருக்கும் தமிழ் தெரியும், நீங்கள் தமிழில் பேசுங்க அப்படின்னு பேசும்போது ஹீரோ தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கும் போது நம்ம வந்து தயங்காம பேசலாம். ஸோ அது தப்பு இல்லை. ஸோ நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம லைக் அந்த பாயிண்ட் தெரியும், பட் நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் அந்த மீடியம்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம சைலண்டா உட்கார வேண்டான்ற அவசியம் கிடையாது.
0: இது வந்து நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனாக சொன்னீங்க. ஆனால் வந்து வீட்டில் ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து இப்போ என் பொண்ணு நல்லா இங்கிலீஷ் பேசுகிறா அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் பெருமையாக சொல்லிப்பாங்க. என் பொண்ணு இங்கிலீஷ் நல்லா பேசுவா, உனக்கு ஏதாவது எழுதணுமா இங்கிலீஷில் எழுதணுமா, என் பொண்ணுக்கிட்ட கூட அவள் எழுதி கொடுப்பா, ஃபார்ம் ஃபில் பண்ணுமா என் பொண்ணுக்கிட்ட கூட. இதே நீங்கள் போய் ஏதாவது யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கும் போது இங்கிலீஷில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்டாங்கன்னா, ஏய் உன்னப்பா உன் பொண்ணு இங்கிலீஷ்லாம் செம்மையாக பேசுகிறா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து சில பேர் வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க, என்னால இங்கிலீஷ்ல வந்து திக்காம பேச முடியும் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும். சோ அந்த மாதிரி பெருமை சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ இன்செக்யூரிட்டி இருக்கவங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க வந்து கற்றுக்க தேவையில்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ் தெரியும்னா அது போதும், எதுக்காக கற்றுக்கணும்? அந்த இன்செக்யூரிட்டியை வந்து அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவலாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: இன்செக்யூரிட்டியை கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் லெவலாக தான் மாற்றணும். கற்றுக்கலாம், எல்லாமே கற்றுக்கலாம். பட் வந்துட்டு நீ ஒரு விஷயத்தில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீ அதை வந்து எல்லாருக்கும் புரியற வகையில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் நீ சொல்லணும். அதுக்கு நீ நல்லா பேசினா மட்டும்தான் நீ வந்து இங்கிலீஷ் நல்லா பேசினா மட்டும்தான் நீ கரெக்டு, இல்லைனா நீ தப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதுக்காக நம்ம இன்செக்யூராக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவலை கூட்டிகிட்டு நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மொழியில் இல்லை எப்படி ஒருத்தங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஈஸியாக புரிய வைக்கிறது தப்பு இல்லை. ஸோ கான்ஃபிடென்ஸ் லெவலை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்.
0: கெரியர் கைடன்ஸ்னு வரப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும் இல்லை சொசைட்டி கிட்டேயா இருக்கட்டும் என்ன எதிர்பார்க்குறீங்க?
1: ஸோ நான் என்ன எதிர்பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஒப்பீனியன் அவங்க அவங்க வந்து முன்னெடுத்தலாம். இப்போ எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, இல்லை எந்த சொசைட்டியில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் நீ இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனாக எடுத்துகிட்டு வந்து நிற்கலாம். அண்ட் அவங்களோட நாலேஜை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். பட் நீ இதை படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களோட கனவுகளை என் மேலே திணிக்கக்கூடாது. என் கனவை பார்க்க விடணும். எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து செய்ய விடணும். ஸோ இங்கே கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப ஃப்ரீடமாக கொடுக்கக்கூடாது, ரொம்ப லிமிட்டேட்டிங்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இது வந்து அவங்கள சொல்கிறதும் நம்ம கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நீ சொல் என்னை மிஸ்லீட் பண்ணிடுவேன்ற தாட்ஸும் இருக்கக்கூடாது. நான் நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன், என்னுடைய தாட்ஸை வச்சு நான் யோசித்து நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.
2: நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வீட்டில் போய் நான் இது படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அதை பற்றி அவங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அவங்க அதில் என்னென்ன நல்லது இருக்குது, என்னென்ன கெட்டது இருக்குது, இல்லை ஏன் அந்த பொண்ணோ அந்த பையனோ இதை படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு சொசைட்டி சொல்கிறத மட்டுமே கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து அவங்களோட ஆசைக்கு ஒரு தடையாக இல்லாமல் ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அவங்க பசங்களோடத வந்துட்டு அவங்க பசங்களோட கனவுகளுக்கு வந்து அவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
3: ஸோ லைக் யாருமே ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்க வேணாம், பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற தாட்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே மேஜராக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறதே கம்யூனிகேஷனால தான். ஏன்னா கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம என்ன பேசுகிறோங்கிறத புரிஞ்சுக்காமல் நம்ம என்ன பேசுகிறவங்கிறதுக்கு ரிப்ளை தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆறுதலாக பேச மாட்டாங்க.
0: இன்றைக்கி நம்மளோட இணைந்த மாணவிகள் வந்து ஒவ்வொருத்தரும் சோஷியல் ப்ரெஷர்னால வந்து ஒரு பர்சனோட ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கெரியராக இருக்கட்டும், எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, மற்றும் பேரண்டிங்கால் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு லிமிட்டேஷன்ஸ்லாம் வருது அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து இப்போது 11th 12th பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமையும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே கேத்ரின். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள்.

0: நான் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்கய்யா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேரு செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்களும் கேளுங்க அடுத்தவங்களையும் கேட்க வைங்க கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: இருக்கிறாங்க. அதுக்கு கீழே மூணு மிஷன் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, தமிழ்நாடு பசுமை இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை இயக்கம்.
1: எதுக்கு இந்த இயக்கங்களை உருவாக்கி இருக்காங்க?
0: எல்லாமே வெவ்வேறு தனிப்பட்ட காரணங்களுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு பசுமை இயக்கம் தமிழ்நாட்டோட வனப்பரப்ப இப்ப இருக்கிற 23%ல் இருந்து 33%க்கு உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரநிலங்களை பாதுகாத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காகவும், அதுல உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு காலநிலை இயக்கம் காலநிலை மாற்ற ஏற்பட போற பாதிப்புகள்ல இருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவும், காலநிலை மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற கார்பன் உமிழ்மை குறைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம்.
1: ஆச்சரியமா இருக்கே, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. இந்த இயக்கங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது?
0: தமிழ்நாடு பசுமை இயக்கம் மிக சிறந்த முறையில தங்களுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்றேன், கேட்டுக்கோ.
1: சொல்லுங்க, அதுக்குதானே நான் காத்துட்டு இருக்கேன்.
0: தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு பசுமை இயக்கத்தை வெற்றிகரமாக எடுத்துட்டு போறதற்கு அதை ஒரு மக்கள் இயக்கமா முன்னெடுத்துட்டு போறாங்க. தமிழ்நாடு பசுமை இயக்கம் அதுக்காகவே ஒரு வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. அது என்னன்னா, இதுக்குள்ள போனா இந்த இயக்கத்தை பத்தின அனைத்து தகவல்களும் ரொம்ப எளிமையாகவே கிடைச்சிரும்.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா அதுக்குள்ள போனா வேற என்ன தகவல்கள்லாம் கிடைக்கும்?
0: அதுல இதுவரை இந்த இயக்கம் எத்தனை மரங்களை நட்டு இருக்கிறாங்க, அதை எங்கெல்லாம் நட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவா இருக்கும். அது மட்டும் இல்ல, மக்களுக்கு மரங்கள் தேவைப்பட்டா எங்க கிடைக்கும், என்ன மரங்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவலும் கிடைக்கும்.
1: ஓ, இது ஒரு மக்கள் இயக்கமா முன்னெடுக்கிறதா சொல்லியிருக்கீங்களே, மக்கள் இதுல எப்படி பங்கு கொள்ள முடியும்னு சொல்லுங்க.
0: மக்களாகிய நாம் நமக்கு வேணுங்கிற மரங்களை வனத்துறையிடம் இருந்து எளிமையா வாங்கறதுக்கான வசதி இருக்கு. நாம ஒரு மரம் நட்டால் கூட அதை புகைப்படம் எடுத்து ஜியோடேக் பண்ணி மேல இருக்கிற வெப்சைட்ல பதிவேற்றம் செய்யலாம். அப்படி செய்தால் அவர்களுக்கு சான்றிதழ் இணையத்திலேயே தரப்படும். மேலும் நகரத்துல இருப்பவர்கள் அல்லது நேரடியாக மரம் நட இயலாதவர்கள் யாருடைய பிறந்த நாள் அல்லது சிறப்பு நாள் எதுவுமே இல்லை என்றாலும் மரம் நடுவதற்கு அன்பளிப்பு அளிக்கலாம். அந்த பணம் அருகிலுள்ள வனத்துறை நர்சரிகளுக்கு வழங்கப்படும். இவ்வாறு மக்கள் தங்கள் பங்களிப்பை நேரடியாக மரம் நடுவதன் மூலமாகவோ அல்லது நிதி உதவி தருவதன் மூலமாகவோ செய்யலாம்.
1: ஓ, ரொம்ப அருமையா இருக்கே. ஆனா மக்கள் மட்டும்தான் இதுல பங்கேற்க முடியுமா?
0: அப்படின்னு இல்ல, பெருநிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் கூட இதுல பங்கு கொள்ளலாம். நமக்கு நாமே திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் குறைந்தது 51% பங்களிப்பை தர முன்வருபவர்களுக்கு மீதி நிதியை அரசாங்கம் தரும். அதன் மூலமா முழு நிதி சுமையையும் ஒருவர் ஒருவர் மீது சுமத்துவது தவிர்க்கப்படும். இது மட்டுமன்றி பஞ்சாயத்துகளில் மரகத பூஞ்சோலை என்ற திட்டத்தின் கீழ் பஞ்சாயத்தும் வனத்துறையும் மக்களும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மரங்களை நடலாம். அந்த பூஞ்சோலையில் அமர்வதற்கும் மக்கள் ஓய்வெடுப்பதற்கும் வசதிகள் செய்து கொடுக்க. இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் தலைமையில் கண்காணிக்கப்படும்.
1: சரி, ஆனா பாமர மக்கள் இதை எளிமையா அணுகுவதற்கு ஏதாச்சும் வழி இருக்கா?
0: அரசு இந்த திட்டத்திற்காகவே 1-800-599-7634 ஆங்கிலத்திலும் சொல்றேன், 1-800-599-7634 அப்படிங்கிற எண்ணை ஒதுக்கி இருக்கிறாங்க. மக்கள் தங்களுக்கு வருகின்ற சந்தேகங்களை அந்த எண்ணை அழைத்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் அனைத்து மாவட்ட வன அலுவலகத்திலும் ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இருப்பார். அவர் மக்களுக்கு இதை பற்றி இணையத்தில் உள்ள தகவல்களை பார்ப்பதற்கும் மக்கள் சொல்வதை பதிவேற்றம் செய்வதற்காகவே பணியமர்த்தப்பட்டுள்ளார். இவ்வாறு எளிய மக்களும் இதில் பங்கேற்கும் விதமாக அரசு இதை செயல்படுத்துகிறது.
1: பரவாயில்லையே, ரொம்ப நல்லாவே இது அரசாங்கம் செயல்படுத்தி வராங்களே.
0: அது மட்டும் இல்ல, இது ரொம்பவும் வெளிப்படை தன்மை கொண்டது. இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை மக்கள் எளிமையா தெரிஞ்சு கொள்ளலாம். அரசாங்க நர்சரிகள் சரியா செயல்படுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க குறிப்பிட்ட கால இடைவெளியில அந்த நர்சரியோட புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யறாங்க. இதை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நர்சரிகளும் செய்யறாங்க. நம்ம இதை எளிமையா இணையதளத்துல பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த கண்காணிப்பால் அவை ஒழுங்கா பராமரிக்க

0: காணப்படுகிறது. மக்களுக்கு நல்ல நம்பிக்கை ஏற்படுகிறது.
1: சரி, ஆனால் தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கமும் இந்த மாதிரி தானா?
0: ஆமா, அதுவும் ஒரு மக்கள் இயக்கம் தான். மாநிலத்துல உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது.
1: இதுல மக்கள் எப்படி பங்கேற்கலாம்?
0: ஈரநில நண்பர்கள் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த இயக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் கீழே பொதுமக்களில் ஒருவர் தங்கள் பகுதியில் இருக்கும் நீர்நிலை குறித்து தகவல்களை தந்து அதன் மூலம் அரசாங்க உதவியுடன் உள்ளூர் மக்களை கொண்டு பாதுகாக்கலாம். அந்தந்த பகுதி மக்கள் இதை செய்வதன் மூலம் நீர்நிலைகள் சரியாக பாதுகாக்க முடியும். அந்தந்த மாவட்ட வன அலுவலர் மேற்பார்வையில் இது நடைபெறும். இதை சிறப்பாக செய்யும் பொதுமக்களுக்கு விருது வழங்கப்படும்.
1: இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே உபயோகமா இருந்தது. நான் மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும்.
0: இத சும்மா கேட்டு தெரிஞ்சுகிட்டா மட்டும் போதாது, நாமளும் நம்மளால முடிந்த அளவுக்கு மரம் நடணும். நகரத்துல இருந்தா இந்த திட்டத்திற்கு நிதி உதவி கொடுத்து உதவலாம். கிராமத்துல இருந்தால் ஊர் பஞ்சாயத்தோட இணைந்து வனத்துறை உதவியுடன் மரகத பூஞ்சோலையை அமைத்து நம்ம கிராமத்தையும் பசுமை கிராமமா மாற்றலாம். இது ஏதோ அரசாங்க திட்டம் அப்படின்னு நினைக்காம இது ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்றத நினைவுல வைத்து மக்களாகிய நாம் நம்மளால முடிந்த பங்களிப்பை இதற்கு செய்யலாம்.
1: கண்டிப்பாக, காடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். எனவே காடுகளையும் மரங்களையும் பாதுகாப்பு அதிகரிப்பதன் மூலம் மனிதர்கள் மட்டுமின்றி அனைத்து உயிரினங்களும் பயன்பெறும். காலநிலை மாற்றத்திற்கு எதிராக சண்டையிட இது உதவியாக இருக்கும்.
2: வணக்கம், நான் லோகேஷ் பார்த்திபன், பூவுலகின் நண்பர்களில் வாலண்டியராக இருக்கேன். காலநிலை மாற்ற பாதிப்புகளை தொடர்ச்சி நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். வருஷம் வருஷம் அதனால் புயல் நிறைய புயல் வருது, நிறைய அதிகமான மழை வெள்ளம் எல்லாம் ஹீட் வேவ்ஸ் அதிகமாக அது தொடர்ச்சி அதிகரிச்சுட்டே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஐபிசிசி அப்படிங்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, 1986 அப்புறம் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் இயல்பான ஒரு ஆண்டை வந்து சந்திச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இனிமேல் வரக்கூடிய காலகாலம் வந்து பார்த்தோன்னா, அதிகப்படியான மழையோ இல்லை அதிகப்படியான வெயில் கொண்ட நாட்களோ வந்து நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அலாமையான பல ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ காலநிலை மாற்ற பாதிப்புகளை வந்து தனி ஒரு நபரோ இல்லை தனி ஒரு குழுவோ வந்து கண்டிப்பாக கையாள முடியாது, சில கட்டுப்படுத்தவோ இல்லை மட்டுப்படுத்தவோ முடியாது. இது வந்து ஒரு ஊர்கூடி தேர் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு நிகழ்வு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இந்த காலநிலை மாற்ற பாதிப்புகளை நம்ம கையாள முடியும், கட்டுப்படுத்தவோ மட்டுப்படுத்தவோ முடியும். எல்லாரும் சேர்ந்து இதுக்கு செயல்படுவோம்.
3: Respect all living things.
4: Respect all living things.
3: And our natural environment.
4: And our natural environment.
3: I will not pollute our
4: environment.
3: Environment.
4: I will
3: protect
4: our
3: coastal resources.
4: Coastal resources.
3: I will
4: actively support
3: water conservation.
4: I will
3: conserve our
4: non-renewable resources. I will
3: conserve our
4: non-renewable resources. I will
3: respect our
4: environment.
3: காலநிலை மாற்றத்தை தடுப்போம்.
0: இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் முடிகிறது. மீண்டும் உங்களை இது போன்ற நல்ல தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறோம்.
1: உங்களுக்கு இதை பற்றிய ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு எழுத வேண்டிய மின்னஞ்சல் crsmop@gmail.com. நாங்கள் இப்போது இங்கிருந்து விடைபெறுகிறோம். நாங்கள் எப்பவுமே உங்களுடைய வானொலி இணையதளத்தில் உங்களுடனே இணைந்திருப்போம். உங்களை மீண்டும் அடுத்த முறை இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்மார்ட் என்ஜிஓ மற்றும் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வித் மீ உங்கள் ஆர்ஜே மெர்லின் மற்றும்
0: ஆர்ஜே தனுஸ்ரீ.
1: நன்றி.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். MOP சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய

ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள் டப்பிங்கா இருக்கட்டும் அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் போகிறோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல இந்தியாவே இல்ல இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்ம எல்லாம் இங்கே உட்காந்து கை தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடையேறி வாங்க நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். MOP உடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.

ஆப் ரைட். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. கம்பாரிசன் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்லயும் ஃபேஸ் பண்ணிருப்போம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்க லைஃப்ல இன்னொருத்தங்க உங்களை கம்பேர் பண்றதுக்கும் உங்களை நீங்களே இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளே சில டைம்ஸ் யோசிச்சிருப்போம், சே நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நம்மளால நல்லா இங்கிலீஷ் பேச முடியலையே, இவன் எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறான், அந்த மாதிரி நம்மளும் ஆடுனா நல்லா இருக்கும், இவங்கள மாதிரி இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நிறைய இடத்துல யோசிச்சிருப்போம். ஆனா நமக்குள்ள இந்த டேலண்ட் இருக்கு, அதை எப்படி வெளிக்கொண்டு வரலான்னு யோசிச்சதை விட நம்ம இன்னொருத்தங்களோட கம்பேர் பண்ணி யோசிச்சது தாங்க அதிகம். இந்த கம்பாரிசன் தோன்றதுக்கு முக்கிய காரணமாக அமையிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா சில நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற திறமெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நம்மளே நம்மளை குறைவாக நினச்சிட்டு அதனால தான் இன்னொருத்தவங்களோட நம்மளை நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தவிர்த்துக்கிட்டாலே போதும், கம்பாரிசன் அப்படின்ற விஷயம் வரவே வராதுங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு பையன் நல்லா கதை எழுதுறான், அவனோட கசின் இன்னும் நல்லா டிராயிங் பண்றான், அதுக்காக அவனோட பேரண்ட்ஸோ இல்ல டீச்சர்ஸோ, பாரு அவன் எவ்வளவு நல்லா டிராயிங் பண்றான், அவனுக்கு இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கு, அவன் கண்டிப்பா லைஃப்ல பெரிய ஆள் ஆவான், கதை எழுதுறத வச்செல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஒரு சின்ன பையனை திட்டினாலோ, இல்ல நீ அவனை மாதிரி டிராயிங் பண்ணு, அவனை மாதிரி படி, அவனை மாதிரி ஆடுன்னு அவங்க இன்சிஸ்ட் பண்றது மூலமா அவனுக்குள்ள இருக்கிற திறமை அப்படியே புதஞ்சு போயிருதுங்க. சோ ஒருத்தங்களோட திறமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்காக சப்போர்ட் பண்ணணுமே தவிர, அந்த திறமை புதஞ்சு போறதுக்கு என்னைக்குமே நம்ம காரணமாயிடக்கூடாது. இன்னொரு விஷயங்க, இரவு நேரத்துல வானத்துல தோன்ற நிலா எவ்வளவு ஒரு மென்மையான அழகான ஒளிய கொடுக்குது. இதே காலையில விடிஞ்ச உடனே அந்த நிலா மறைஞ்சு போயிருது, சூரியன் வந்துருது. சூரியன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மைண்ட்ல தோன்றது ஷைன், பிரைட் அப்படின்னு நிறைய தோணுங்க. ஏன்னா சூரியன் மூலமா வர்ற ஒளி வந்துட்டு மரம், செடி, கொடின்னு இந்த உலகத்தையே

அவ்வளோ வெளிச்சமா பார்க்கறதுக்கு உதவுது. அதாவது இருள்ல இருந்து இந்த உலகத்தை வெளியே கொண்டு வரதுக்கு சூரியன் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூரியன் இவ்வளோ ஒளிய வெளிப்படுத்துது அப்படின்னு நிலா நினைச்சிட்டு இரவு நேரத்துல வராமலே இருந்தா இந்த உலகமே இருள்ல மூழ்கிதாங்க போயிடும். எப்படி சூரியனையும் நிலாவையும் எந்த விதத்திலையும் ஒப்பிட முடியாதோ அதே மாதிரி உங்களையும் யாருக்கூடையுமே ஒப்பிட முடியாது. நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல தனித்துவமானவங்க தான். ஒரு சிறுத்தை எவ்வளோ வேகமா ஓடுங்கிறது நமக்கு தெரியும், ஆனா மீனால சிறுத்தை மாதிரி ஓட முடியாது. ஆனா மீன் கடலுக்குள்ள அவ்வளோ வேகமா நீச்சல் அடிக்கும், அந்த வேகத்தை சிறுத்தையால பண்ண முடியாது, அவ்வளோ வேகமா நீச்சல் அடிக்க முடியாது. இதுல இருந்து தெரியலையா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விதத்துல தனித்துவமானவங்க தான். அதுதாங்க லைஃப். உங்களுக்குள்ள புதஞ்சிருக்கிற திறமைய கண்டுபிடிச்சு அதுக்காக எஃபர்ட்ஸ் எடுத்து பாருங்களேன், கண்டிப்பா நீங்களும் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி ஒன், யுவர் யூனிக் இன் யுவர் ஓன் வே. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே லீலா. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

आप राय। Mind is a flexible mirror. Adjust it to see a beautiful world. என்ன சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, உங்க மைண்ட் அண்ட் தாட்ஸ் ஸ்டேபிளா மட்டும் இல்ல, கிளியரா இருந்தாலே போதும், உங்க லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் அண்ட் கிளியர் மைண்ட் செட். கேளுங்க கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் ஆர்ஜே நிவி. சோ, மைண்ட் செட் என்ற ஒரு விஷயம் பல பேர் விஷயங்களோட பார்வைய மாத்தி அமைக்குது. இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியறதுக்கு ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. ஒரு மேடையில ஒரு நடன கலைஞர் அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் கழுத்துல ஒரு பூ மாலைய அணிஞ்சிட்டு இருக்காரு. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவர் ஆடுற டான்ஸைய அவ்வளவு அழகா ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அவர் கழுத்துல இருந்த பூ மாலை பூ மட்டும் உதிர்ந்து மேடையில விழுந்துருது. இத யாருமே கவனிக்காம அவர் ஆடுற ஆட்டத்தையே கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க ரெண்டு பேர் மட்டும் இத கவனிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, அவர் எவ்வளவு அழகா ஆடிட்டு இருக்காரு, ஆனா பாருங்களேன், அவர் கழுத்து இருக்க பூ மட்டும் உதிர்ந்து மேடையில விழுந்து அதை அசிங்கப்படுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க, அவர் ஆடுற ஆட்டத்துல அந்த பூவெல்லாம் மயங்கி கீழே விழுந்து அந்த மேடைக்கு அழகு சூட்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையிலிருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மக்களே, எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மைண்ட் செட் தான். ஒரு விஷயத்த நம்ம அழகா பார்த்தா அது அழகா அமையும், ஒரு விஷயத்த நம்ம தப்பா பார்த்தா அது தப்பாதான் அமையும். சோ, பாக்குற விஷயத்துலதான் மக்களே எல்லாமே இருக்கு. சோ, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மையா நடந்த என் ஃப்ரெண்டோட கதையை தான் மக்களே சொல்ல போறேன். அவளுக்கு மீடியா பத்தி தெரிஞ்சுக்கணும், மீடியாவை படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா அவங்க அப்பா அம்மா அவளுக்கு தடைய விதிச்சாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நம்மளோட சொசைட்டி மீடியா அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. அதே மாதிரிதான் அவங்க அப்பா அம்மா எதுக்கு பயந்தாங்கன்னா, மீடியாலாம் பெரிய இடத்து பசங்க தான் படிப்பாங்க, பணக்கார பசங்க தான் அதெல்லாம் படிப்பாங்க, அப்படியே நம்மளும் போய் படிச்சா நம்மள எல்லாரும் தாழ்த்தி தான் வைப்பாங்க, நம்மளால அதுல முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவோட மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நம்மளால முன்னேற முடியும், நான் படிக்கிறத வச்சு நான் முன்னேறுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா அவ ஸ்ட்ராங்கா நின்னான். சோ, அவங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணானா, உட்கார வச்சு அழகா புரிய வச்சா, அவங்களோட மைண்ட் செட்டையே அவ மாத்த வச்சா. ஸோ, இதே மாதிரி தான் மக்களே, நம்மளோட மைண்ட் செட் தப்பாக இருந்தால் அந்த மைண்ட் செட்டை நம்ம கரெக்டாக மாற்றிக்கணும். நம்மளோட மைண்ட் செட் தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தப்பான நோக்கத்திலே பார்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமான நிலையிலே தான் பார்க்கணும், அழகான நிலையிலே தான் பார்க்கணும். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்களும் அற்புதமாக மாற்றுங்க மக்களே. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியை உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான் ஆர்ஜே நிவி. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
2: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
2: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the green tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the

0: आप रहे हैं। வணக்கம் மக்களே, நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியங்கா திருமூர்த்தி அவர்களோட இணைந்திருக்கோம். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கிளைமேட் ஜேர்னலிஸ்ட் பிளஸ் நிறைய இடங்கள்ல நிறைய துறைகள்ல வேலை செஞ்சிருக்காங்க. சோ வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ நீங்களே வந்து நேயர்களுக்கு உங்களை பத்தி கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேம்.
1: ஸோ அவங்க சொன்ன மாதிரி என் பேர் பிரியங்கா திருமூர்த்தி. நான் எசென்ஷியலி ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் வந்து எம்ஓபியில் தான் படித்தேன் என்னோட யூஜி. அதுக்கப்புறம் பிஜி பண்ணிவிட்டு டைம்ஸ் நவுல வந்து அவுட்புட்டில் வந்து ரிப்போர்ட்டராக இருந்தேன். அங்கே வந்து நான் நியூஸ் அவர் அப்படின்ற 9 to 10 ஷோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன். அது தவிர ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் நியூஸ் மினிட் ஜாயின் பண்ணேன் சென்னையில். அங்கே வந்து தமிழ்நாடு பியூரோ சீஃபாக 4 வருஷம் இருந்தேன். அண்ட் அங்கே இருக்கிற போது நான் நிறைய சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஜெண்டர், கிளைமேட், ஹெல்த் அஃப்கோர்ஸ் கோவிட் போது எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரி வந்தது. அது தவிர வந்து கிரைம், பாலிட்டிக்ஸ் நிறைய கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கிளைமேட்ல ஸ்பெஷலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல ரீஜனல் கிளைமேட் அசோசியேட்டாகவும் இருக்கேன், இன் அடிஷன் டு டூயிங் ஜேர்னலிசம்.
2: ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்னீங்க கிளைமேட் பற்றி. இப்போ நீங்கள் ரீசெண்டாக ரொம்ப நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுதா. ஸோ கிளைமேட் ஜேர்னலிசம் பற்றி நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாருக்குமே கிளைமேட்டை பற்றி ஒரு கவலை இருக்குது. அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், ஸ்ட்ரீட்டில் வந்து ஏதாவது விற்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அது சிஇஓ ஆஃபீஸில் உட்காரவங்களா இருக்கலாம். ஏன்னா நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட் வந்து எப்படி மாறுது, அதனால நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு வருதுன்றது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் இப்போ கிளைமேட் ஜேர்னலிசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளைமேட்டை பற்றி அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தை கவர் பண்ணுறது தான் கிளைமேட் ஜேர்னலிசம். இன்னைக்கு வெயிலாக இருக்கும், இன்னைக்கு மழை பெய்யுன்றது வந்து கிளைமேட் ஜேர்னலிசம் கிடையாது. அது வெறும் வெதர் ஃபோர்காஸ்டிங். கிளைமேட் ஜர்னலிசம்ன்றது வந்து இந்த டாபிக்ஸ் வந்து ரீடர்ஸ் அலாம் பண்ணலாம், ஒரு சேட் இல்லை ஒரு டிப்ரெசிங் ஃபியூச்சரை காட்டலாம். ஆனால் அதை காட்டியே ஆணும். இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் அஸ் யூஷுவல் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நடக்கிற மாதிரியே நடந்துட்டே இருந்ததுன்னா சில வருஷங்கள், சில டிகேட்ஸ், செஞ்சுரிஸில் வந்து இந்த எர்த்ன்றது நம்மளால் வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். அதை சொல்கிறது தான் கிளைமேட் ஜேர்னலிசம். கிளைமேட் ஜேர்னலிசமில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இது நம்மளோட காலகட்டத்திலேயே ஒரு ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ. நமக்கு, நம்ம பசங்களுக்கு, அவங்களோட பசங்களுக்கு, எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம்ன்றது கிளைமேட். ஸோ இது வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, என்வாயன்மெண்டல் ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கலாம், சயின்டிஃபிக் டேட்டாவாக இருக்கலாம், இல்லைனா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் கிளைமேட் சம்மிட்ஸ், இந்த ஐபிசிசி சம்மிட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதும் கிளைமேட் ஜேர்னலிசம். பேசிக்கலி கிளைமேட் ஜேர்னலிசமோட குறிக்கோள்னா ஒரு பப்ளிக் டிபேட் நடக்கணும் கிளைமேட் கிரைசிஸை பற்றி. இதை வந்து பாலிட்டிஷியன் சீரியஸாக எடுத்துக்கணும், பாலிசி மேக்கர்ஸ் சீரியஸாக எடுத்துக்கணும். கிளைமேட் ஜேர்னலிசம் வெறும் கிளைமேட்டுன்னு இல்லை, அது எல்லா துறையும் எஃபெக்ட் பண்ணுறது. உமனாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், இல்லை நம்ம பாலிட்டிக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லாமே கிளைமேட் அஃபெக்ட் பண்ணுற ஏரியா. ஸோ இதை பற்றி எல்லாம் பேசுறது கிளைமேட் ஜேர்னலிசம்.
0: மேம், இப்போ நீங்கள் வந்து விமனை வந்து மென்ஷன் பண்ணீங்க பர்டிகுலராக. ஸோ விமன் வந்து எப்படி மோஸ்ட் வல்னரபுளாக இருக்காங்க, ஏன் பெண்களுக்கு அதிக பாதிப்பு கிளைமேட்னால வருது, கிளைமேட் சேஞ்ச்னால?
1: இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இருக்கிறது ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டி. அது இந்தியான்னு மட்டும் இல்லை, உலகம் பூராவே வந்து ஒரு பேட்ரியார்க்கல் சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ இந்த நிலைமையில என்ன பாதிப்பு உண்டானாலும் அது பெண்களுக்கு அதிகமாக ஆகும். கோவிடா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஃப்ளட்டாக இருக்கட்டும், இல்லை ஹீட்டாக இருக்கட்டும், அது பெண்களுக்கு வந்து நிறையாவே பாதிப்பு வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிளைமேட் ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸர். நான் ஏன் சொல்கிறேன்னா, இட்ஸ் வைட்லி நோன், ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருந்ததுன்னா உமன் வந்து அதிகமாக வீட்டில் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த செக்ஷுவல் இன்டிமிடேஷன், ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கும், ரேப் நடக்கும். இதெல்லாமே தெரிஞ்சது தான், ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் ஆல் திஸ். கிளைமேட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இடத்துல ட்ரவுட் இருக்குது வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் நடக்க மாட்டேங்குது. முதல்ல யாருக்கு பாதிப்பு வரும், அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, சரி இவ ஸ்கூலுக்கெலாம் போக வேண்டாம், ஏதாவது வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட ஸ்கூலில் வைப்பாங்க. அவன் நாளைக்கு படித்து நமக்கு வந்து பெரிய ஆளாகி அவன் வந்து நம்ம காப்பாற்றுவான். ஏன்னா இவ வேற யாரோ வீட்டுக்கு கல்யாணம் தானே பண்ண போறா, இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒரு வாய் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து சாப்பாடு போடுறதுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக சுந்தர்பன்ஸ் வந்து, வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பன்ஸில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க ஃபுல்லர் ப்ராஜெக்டில். அதில் என்ன தெரிய வருதுன்னா, கிளைமேட் ப்ராப்ளம்ஸ், கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரைசிஸ் இருக்கிற இடத்துல செக்ஷுவல் டிராஃபிக்கிங் ஆஃப் உமன் ரொம்ப அதிகமாக நடக்கும். பிகாஸ் அங்கே ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் பணம் எடுத்துட்டு இந்த பொண்ணுங்களை அமைச்சிடுவாங்க. அண்ட் என்ன பண்ண முடியும்ல, அந்த விஷஸ்

0: சைக்கிள்ல டிராப் ஆனா அது அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப அந்த இப்போ ரீசெண்டா கஜா சைக்ளோன் வந்திருக்கோம், நீங்க எல்லாருமே அதை பத்தி படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து உமன் அண்ட் சில்ட்ரன் நிறையவே எஃபெக்ட் ஆனாங்க, எஸ்பெஷலி சில்ட்ரனை வந்து டிராஃபிக் பண்ணிடுவாங்க. இந்த ஹியூமன் டிராஃபிக்கர்ஸ் வந்து பாண்டட் லேபருக்கு சில்ட்ரனை கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானே போய் கவர் பண்ணிருக்கேன். ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு அவர் பையனை வித்துட்டாரு. ஸோ உமன் அண்ட் சில்ட்ரன் தான் ரொம்ப மேஜரா எஃபெக்ட் ஆற ஒரு கேட்டகரி, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏஜென்சி கிடையாது ஆம்பளைங்களுக்கு இருக்கிற அளவுக்கு. அதுவும் நீங்க ரூரல் கம்யூனிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா மென்னுக்கு தான் கண்ட்ரோல் இருக்கு ஹவுஸ்ஹோல்ட்ல, பணம் எங்கேருந்து வருதுன்னு. ஸோ இந்த உமன் வந்து அவங்கள எக்கனாமிக் சப்போர்ட்காக ரிலை பண்ற போது ஒரு கிரைசிஸ் போது இதை இந்த ஆம்பளைங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க குடும்பத்தை, சரி நம்மளால பாத்துக்க முடியாது அப்படின்னு. இல்லைன்னா அவங்க வேற எங்கேயாவது வேலைக்கு தேட போயிடுவாங்க, அதனால அந்த குடும்பம் கஷ்டப்படும். இல்லைன்னா இதுவும் இல்லைன்னா அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ல அவங்க செத்து போனாலும் போகலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ நீங்க வந்து எங்க பார்த்தாலும் பொம்பளைங்களுக்கு அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து அதிகமாகவே இந்த மாதிரி எஃபெக்ட் வரும் கிளைமேட்னால.
1: ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசணும். குளோபல் வார்மிங் பற்றி சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லியும், லைக் ஸ்கூல்ஸ்லையும் படிச்சிருப்போம், நிறைய பேர் இதை பற்றி சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ரெண்டு டாப்பிக்கை தவிர வேற ஒரு முக்கியமான ஒரு என்வாயன்மெண்டல் இஷ்யூ இன்னும் நீங்கள் வந்து சரியாக கவனிக்கப்படுறது இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு இஷ்யூ நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க?
0: குளோபல் வார்மிங் தான் நீங்கள் சொன்ன மாதிரி மேஜர் காஸ். அந்த குளோபல் வார்மிங்னால தான் மீதி எல்லா இஷ்யூஸும் வருது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைம்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் 1.1 degrees சேஞ்ச் இருக்குது டெம்பரேச்சரில், கரெக்டாக. ஸோ இதுக்கு மேலேயும் அது 1.1 to 1.5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இர்ரிவர்சிபிள் டேமேஜஸ் வரலாம் அப்படின்னு IPCC சொல்லியிருக்காங்க. அதாவது கேட்டாஸ்ட்ரஃபிக் இவெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சிலதெல்லாம் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே 2015 அப்படி ஃப்ளட்ஸ் வந்தது, ஆனால் 2017 தாங்க முடியாத அளவுக்கு ட்ரவுட்டு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து அதிகமாக போகிறது டெம்பரேச்சர் ஏற ஏற. ஸோ இது தவிர அப்படின்னு நம்ம பேசுறது வந்து சரியா இருக்காது. இதனால மேபி என்ன ஆக போகிறது, இப்போ வந்து நீங்கள் டெம்பரேச்சர் மட்டும் ரைஸ் ஆகுதுனா அது வந்து ஒரு ஐசோலேட்டடாக பார்க்க முடியாது. டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா சீ லெவல்ஸ் ரைஸ் ஆகும், ஈகோசிஸ்டம்ஸ் கொலாப்ஸ் ஆகும். சில அனிமல்ஸால அந்த டெம்பரேச்சர்ல இருக்க முடியாது, ஃபிஷ்னால அந்த டெம்பரேச்சர்ல இருக்க முடியாது. இப்போ கனடால ரீசெண்டா பண்ண ஒரு ஸ்டடியில சால்மன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா சீ லெவல் டெம்பரேச்சர்ஸ் ரைஸ் ஆனதுனால. ஸோ அவங்க டயட்டே மாறுறது, தே மூவிங் டு ஸ்குவிட், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம சாப்பாட்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெம்பரேச்சர்ஸ் ரைஸ் ஆகி கிளைமேட் கண்டிஷன் மாறதுனால அதுல இருக்கிற சத்தே வந்து மாறுறது. ஸோ இப்போ வந்து முன்னாடி ஒரு பீட்ரூட்லேருந்து இவ்வளோ சத்து வரணும்னா இனிமேல் போக போக அவ்வளோ வராது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு என்ன நமக்கு கொடுக்க வேண்டிய சத்தை கொடுக்காது. ஸோ அந்த நியூட்ரிஷன் பற்றி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரைசிங் ஹீட்டுன்றது சீரியஸாக எடுத்துக்கப்படாத ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்ஸ்னா ஐயோ ஃப்ளட்டு வருது, ஃப்ளட் வார்னிங் அனுப்புங்க, இவங்களை இவாக்குவேட் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் டெம்பரேச்சர் ஏற ஏற அதே அளவுக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜோக் அடிப்பாங்க, சென்னைனா ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட், இதுக்கு தவிர வேற டெம்பரேச்சரே கிடையாது அப்படின்னு. பட் இப்போ வருஷம் போக போக நமக்கே தெரியறது டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகுன்றது நம்மளால உணர முடியாது கிடையாது, கரெக்டாக. ஸோ ஆனால் அதுக்குன்னு ஒரு ஹீட் ஆக்ஷன் பிளான் வெறும் பேப்பரில் தான் இருக்குது, ஆனால் சீரியஸாக எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ஆக்ஷன் பிளான் சுற்றி நம்ம வேலை பார்த்தோன்னா ஸ்கூல்ஸ் வந்து இப்போ வேலை செய்கிற டைம்க்கே பண்ணக்கூடாது, இன்னும் ஏர்லியாக ஆரம்பிச்சா ஏர்லியாக முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 மணிக்கு காலேஜ்லேருந்து போகிறீங்க, அதெல்லாம் பீக் ஹீட் டைம், கரெக்டாக. அந்த டைமுக்கு இருக்கக்கூடாது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிகாஸ் த ஒன்லி வே டு பீட் இட் வில் பி டு ஸ்டே இன்டோர்ஸ். வெளில போய் ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது இஸ் நாட் அ குட் ஐடியா. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின இயரும் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா என்னன்னா எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் உங்கள் பாடியால் கூல் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்வெட் ஆறீங்க ஹீட்டில், வை டு யூ ஸ்வெட், இட் கூல்ஸ் டவுன் யுவர் பாடி அண்ட் இட் எவாப்ரேட்ஸ் இல்லையா. அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்ததுன்னா உங்கள் பாடியால் ஸ்வெட் கூட பண்ண முடியாது, ஏன்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர்ன்றது கோஸ்டல் சிட்டிஸில் ஸ்பெசிஃபிக்காக வரும், பிகாஸ் அது வந்து டெம்பரேச்சர் ப்ளஸ் ஹியூமிடிட்டி வச்ச ஒரு கால்குலேஷன். ஹியூமிடிட்டி அவுட் சைட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் பாடியால் கூலே பண்ணிக்க முடியாது. ஸோ முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா 35 degrees வரைக்கும் தாங்கும் வெட் பல்ப் டெம்பரேச்சர் நம்ம பாடி அப்படின்னு. பட் இப்போ ரீசன்ட் ஸ்டடிஸை காட்டுறது 31 degrees வரைக்கும் தான் பாடி தாங்கும்னு. ஆனால் நம்ம சென்னையில் வந்து இப்போவே ஆல்மோஸ்ட் 30 degrees தொட்டுச்சு லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் இயர். ஸோ இதுக்கெல்லாம் வி நீட் டு ஹாவ் சம் சொல்யூஷன் இல்லை. மேபி யூ அண்ட் ஐ இட் வாண்ட் எஃபெக்ட் ஸோ மச், நம்ம முடிஞ்ச அளவுக்கு உள்ளே உட்காருவோம் இல்லை வீட்டில் போய் ஏசி போடுவோம். பட் நீங்கள் ஒரு மார்ஜினலைஸ் சொசைட்டியில் இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்களேன், ஒரு பேவ்மெண்ட்டில் ஏதாவது விற்கிறவங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் பண்ணுறவங்க. ஏன் இந்த ஸ்விக்கி காரங்களே யோசிச்சு பாருங்களேன், ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் அவங்களாம் சுற்றிட்டு தானே இருக்காங்க, அதுவும் லஞ்ச் டைமில் பீக் டிமாண்டில் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஐ ஃபீல் ஹீட் இஸ் நாட் பீயிங் டேக்கன் ஆஸ் சீரியஸ்லி ஆஸ் லைக் மேபி ஃப்ளட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் இஸ் டேக்கன்.
2: கரெக்ட் மேம். ஆஸ் யூ வாஸ் சேயிங், இப்போ தான் வந்து யுனைடெட் கிங்டமில் வந்து ஹீட் வேவ்ஸ் பற்றி ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்க ஒரு இஷ்யூ. லைக் நிறையா பேர் வந்து ஹீட் வேவ்ஸ் தாக்கிறதுனால இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து சென்னைக்கு இல்லை தமிழ்நாடுக்கு வரத்துக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கு மேம் இந்த மாதிரி?
0: ஆக்சுவலி ப்ராபபிலிட்டி அப்படின்றது வி ஹவ் கான் பாஸ்ட் தட், இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ வந்து நீங்கள் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கனாலே 2010 குஜராத்தில் ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ஹீட் வேவ்ஸ். ஹீட் வேவ்ஸ்ன்றது என்ன, ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கிறது தானே, அது உங்களாலேயே உணர முடியறது. இப்போ இல்லை வெளில போனால் யூஆர் ஏபிள் டு ஃபீல் தட் கைண்ட் ஆஃப் ஹீட், யூர் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் இன் தட் ஹீட் எனிமோர். அண்ட் தமிழ்நாட்டில் அந்த ஹியூமனிட்டி ஃபேக்டர் இருக்கிறதுனால தே ஆர் நாட் கால்குலேட்டிங் மேபி வெரி சீரியஸ்லி இஸ் மை ஒப்பீனியன். ஸோ அந்த ஹியூமிடிட்டியும் இஃப் யூ டேக் இன் டு அக்கௌண்ட், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் யூ சீ த வெட் பல்ப் டெம்பரேச்சர், பிகாஸ் கோஸ்டல் ஏரியாஸில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். ட்ரை ஹீட்டில் வந்து நீங்கள் ஸ்வெட் ஆகிடுவீங்க, பட் கோஸ்டல் சிட்டிஸில் வந்து அந்த ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயும் பிரச்சனை வரும். இப்போ யூகேலேயே நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் சொன்னதுனால தே ஆர் நாட் டேக்கிங் இட் சீரியஸ்லி. இன்னைக்கு கூட ஐ ரெட் ஒன் ஆர்டிக்கல் அபவுட் ஹவு பீப்புள் ஆர் திங்கிங், சரி இதுதான் நமக்கு பெர்ஃபெக்ட் டேனிங் வெதர், நம்ம போய் வெளில நிற்கலாம். பட் இட்ஸ் அ ஹீட் வேவ். இப்போ வந்து உங்களுக்கு வெட் பல்ப் டெம்பரேச்சர் 35 அப்படிலாம் தொட்டுச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வெளில போய் ஒரு 6 hours இருக்கீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு கூல் ஏரியாவில் போய் நின்றா கூட நீங்கள் செத்துடுவீங்க. தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஹீட் வேவ்ஸ், இட்ஸ் வெரி வெரி சீரியஸ். இது தவிர அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீஹைட்ரேஷன், ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் சிக்னஸ் அதெல்லாம் வரும். ஹீட்னால உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும். தேர் இஸ் ரிசர்ச் தட் ஷோஸ் தட் யூ ஹவ் ப்ரீநேட்டல் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் ஹீட். அண்ட் லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் மென்டலி ஆல்சோ உங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகும். நீங்களே நோட்டீஸ் பண்ணிப்பீங்க, ரொம்ப வெயில் அடிக்கும்போது அது மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கும், கோபம் வரும் ஈஸியாக. இன்ஃபேக்ட் தேவ் நோட்டீஸ் தட் மென்டல் ஹெல்த் பேஷண்ட்ஸ் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சூசைடல் டெண்டன்சிஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஹீட்னால. அண்ட் வயலன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் ஹீட்.
1: மேம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க யூகேல இந்த மாதிரி எமர்ஜென்சி ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப இந்தியாலன்னு பார்க்கும்போது ரொம்ப பரவலாக பேசப்படுற இடம் வந்து டெல்லி. டெல்லியோட கிளைமேட் தான் வந்து அடிக்கடி ஹெட்லைன்ஸில் வர்றதும் உண்டு, அதோட ஐ மீன் அந்த மெயின்டெனன்ஸ், அதாவது டெல்லி கவர்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸும் சரி, அதை கவர்மெண்ட் வந்து குறைக்கிறதுக்கு அந்த டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற நிறைய ஸ்டெப்ஸும் சரி மீடியாவில் ரொம்பவே அதிகமாக போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ டெல்லியோட அந்த டெம்பரேச்சருக்கான காஸ் என்ன, அண்ட் மீடியா அதுக்கான என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: டெல்லியோட டெம்பரேச்சரோட காஸ் இஸ் பிரிட்டி மச் த சேம் காஸ் இஸ் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இல்லையா. நம்ம வந்து குளோபல் வார்மிங் இஸ் த காஸ், அண்ட் வை இஸ் த குளோபல் வார்மிங், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் கார்பன் இன் தி அட்மாஸ்பியர், CO2 இன் தி அட்மாஸ்பியர், கரெக்ட், பிகாஸ் ஆஃப் த கார்பன் எமிஷன்ஸ். பட் இதில் என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் நாட் ஹியூஜ் கார்பன் எமிட்டர்ஸ். நம்மளோட பர் கேபிட்டா கார்பன் எக்ஸ்பல்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்காது பர் பர்சன். US, UK, சைனானாம் அதுக்கும் அதிகமாக எமிட் பண்ணுறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, அவங்க எமிட் பண்ணாலும் அது நம்மளை தான் எஃபெக்ட் பண்ணுறது. ஸோ அதனால வி ஹாவ் டு டேக் சர்டன் மெஷர்ஸ் இல்லையா. சிலது வந்து வி நீட் டு திங்க் அபவுட் அவர் ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸஸ். நீங்கள் ஸ்பெஷலி இந்த சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் ஹீட் ஐலண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா இங்கே நிறையா கான்க்ரீட் இருக்குது, மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் இருக்குது, க்ரீன் கவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால ஹீட் இன்னும் அதிகமாகவே வரும் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் வி ஹவ் டு கீப் இன் மைண்ட். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து லைக் இன்னும் கொஞ்சம் கூலிங் மெட்டீரியல்ஸாக இருக்கணும். நீங்கள் வந்து போடுற துணியிலேருந்து பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசிஷன்ஸ் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்க்ரீட் ஃப்ளைஓவர்லேருந்து அதிகமாக ஒரு ஹீட் ரிஃப்ளெக்ட் ஆகும் டு த பில்டிங்ஸ் நியர்பை. ஸோ இதெல்லாமும் நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பீப்புள் ஹவ் டு மேக் பாலிசி டிசிஷன்ஸ் இல்லையா. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு மேக் பாலிசி டிசிஷன்ஸ் விச் ஹெல்ப் இன் கூலிங் த அட்மாஸ்பியர். இப்போ வந்து நம்ம இருக்கிற நிலைமையில கவர்மெண்ட் சொல்ல முடியாது சரி கிளைமேட் சேஞ்ச்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இதை பார்க்கலாம் அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம். இப்போ என்னன்னா எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் சுற்றி தானே வருது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட் ஈல்ட் கம்மியாக இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல நம்மளால. நீங்களே பார்த்துருப்பீங்க பேன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் நடந்தது டியூரிங் த சம்மர். ஸோ அது ஏன் நடந்தது? ஏன்னா ஹீட் வேவ்னால, ஹீட் வேவ் ஏன் வருது? குளோபல் வார்மிங்னால. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூ ஷுட் ரெடியூஸ் ஆர் எமிஷன்ஸ். அண்ட் இதுக்கு என்ன பண்ணணும்? யூ நீட் டு ஃபிகர் அவுட் ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொல்யூஷன்னால வருதுன்னா, நீங்கள் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து யூ ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இதுக்கு எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஒத்துழைச்சா தானே பண்ண முடியும். அந்த ஒரு பாலிசி சேஞ்ச் தேவைப்படுது.
2: கண்டிப்பா மேம். ஸோ யூ மென்ஷன்ட் ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. அது என்னது மேம்? என்னென்ன ஆல்டர்னேட் சோர்சஸ் இருக்கு நம்மளுக்கு?
0: ஸோ ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜி, பேசிக்லி எனர்ஜி விச் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் கோல் அண்ட் அதர் பொல்யூட்டிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ரெனியூவபிள் இஸ் சம்திங் தட் இஸ் கான்ஸ்டன்ட்லி கமிங். நீங்கள் சோலார் எடுத்துக்கலாம், இல்லைனா விண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா லார்ஜ் ஹைட்ரோ, ஸ்மால் ஹைட்ரோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெனியூவபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஆஃப் ஷோர் விண்ட் இஸ் சம்திங் தட் இந்தியா இஸ் லுக்கிங் வெரி டீப்லி இன் டு நவ் இன் தமிழ்நாடு அண்ட் குஜராத். ஸோ தீஸ் ஆர் ஆல் ரெனியூவபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. தேர் ஆர் நான் பொல்யூட்டிங். ஸோ இது வந்து ஏன் முக்கியம்னா, இதனால வந்து CO2 வந்து இஸ் நாட் எமிட்டட் இன் டு தி ஏர் ஃபார் த மோஸ்ட் பார்ட். அஃப்கோர்ஸ் தி வே தட் இட் இஸ் டன் குட் அஃப்கோர்ஸ் ஸ்டில் லீட் டு திஸ் கைண்ட் ஆஃப் பொல்யூஷன், பட் மோஸ்ட் பார்ட்க்கு வந்து CO2 இஸ் லெஸ். ஸோ இந்தியா ஹேஸ் கிவன் ஹியூஜ் கமிட்மெண்ட்ஸ் இன் த COP26 ரிகார்டிங் ரெனியூவபிள் எனர்ஜி. நம்ம என்ன வேணும்னா, ஸ்டேட்டும் சென்டரும் கோஆப்ரேட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஹேவ் டு கோஆப்ரேட் சென்டர், கோல்ஸ் அலைன் பண்ணணும். எப்படி நம்மளால வந்து இந்த நம்பரை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து யோசிக்கணும். ஐ திங்க் தமிழ்நாடு இஸ் அ லிட்டில் பிஹைண்ட் இன் இட்ஸ் டார்கெட்ஸ், பட் தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் தமிழ்நாடு கிட்டேருந்து இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் த லீடர்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி, ஆர் கெப்பாசிட்டி இஸ் வெரி ஹை. இன்ஸ்டால் கெப்பாசிட்டி ஒன்லி பி டிஸ்கஸ்ட் COP26. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, தேர் ஆர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சோலார் வந்து உங்களுக்கு ரெய்னி டைமில் கிடைக்குமா தெரியாது, அப்புறம் வந்து நைட்டில் கிடைக்காது, விண்ட் வந்து சில சீசனில் தான் விண்ட் வரும். ஸோ இதுக்கெலாம் வந்து பேட்டரி ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ பேட்டரி ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அது நிறைய ரிசர்ச் டெக்னாலஜி மணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மணி எங்கேருந்து வரும்? இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தட் ஆர் பாலிசி மேக்கர்ஸ் நீட் டு லுக் அட்.
1: ஸோ இந்த மாதிரி கிளைமேட் எமர்ஜென்சி பற்றி மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? த்ரூ மீடியாஸ் ஆர் எது மூலமாக நாங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணாலும் அது கரெக்டான மக்களுக்கான ஒரு இதுவாக போய் சேருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: என்னை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கவர் பண்ணலாம். அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை மேபி கிளைமேட். என்னென்னா அந்த ஒரு நியூவான்ஸ் இல்லை. இப்போ மழை பெஞ்சதுன்னா போய் அங்கே ரிப்போர்ட்டரை மழையில் நிறுத்த வச்சு மழை பெய்யுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஏன் பெய்யுறது, அதனால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ், எப்படி அதை ஃபார் சைட்டில் எப்படி பார்க்குறது, அதோட கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு கவர் பண்ணால் சும்மா கிளவுட் பர்ஸ்ட் ஆகுது, மழை பெய்யுது, லேண்ட்ஸ்லைட் வருது அப்படின்னு சொன்னால் போகாது. யூ நீட் டு லுக் இன் டு த இன்ட்ரிகசிஸ் ஆஃப் இட். அதை வந்து இதுக்கு மேலேயும் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். யா, ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட்ஸ் பெர்ஹாப்ஸ் லேகிங், லுக்கிங் அட் த லார்ஜர் பிக்சர். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணலாம் தோணுது எனக்கு. பட் அது தவிர மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து, நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சாதாரண யாரையாவது போய் ரோட்ல நிறுத்தி கேட்டால் கூட சொல்லுவாங்க, ஆமாம் கிளைமேட் மாறி இருக்கு, ஏதோ நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் ஒரு காமன் சிட்டிசன் கிட்ட போய் நீங்கள் சொல்ல முடியாது, சரி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு. நம்ம வந்து பேம்பு டூத் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் அவங்களாம் ப்ரைவேட் ஜெட் யூஸ் பண்ணுறாங்க, ஏர் டிராவல் இவ்வளோ நடக்குது, அதெல்லாம் ஒரு காமன் சிட்டிசனாக நிறுத்த முடியும். அஃப்கோர்ஸ் வி கேன் கன்சிடர் அவர் மோட் ஆஃப் டிராவல். பட் இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும்னா இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு அ ரெகுலர் வெஹிக்கிள். ஸோ ஐ வுட் புட் தி ஓனர்ஸ் ஆன் த கவர்மெண்ட் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம சிட்டிசன்ஸாக வி கேன் டூ அ பஞ்ச் ஆஃப் திங்ஸ். லைக் நம்ம வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டை ரீகன்சிடர் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கோமா, நடந்து போ இல்லை சைக்கிளில் போ. பட் சென்னை மாதிரி ஒரு சூடான இடத்துல நடந்து போனால் எப்படி நடந்து போவாங்க மக்கள்? ஸோ நிறையா அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் கோயிங் டு டெல்லி, இஃப் ஐ ஹாவ் த டைம் மேபி ஐ கேன் கோ பை ட்ரெயின் அண்ட் நாட் டேக் அ ஃப்ளைட் அண்ட் ஆட் டு த ஹோல் திங். பட் ட்ரெயின் இஸ் ஆல்சோ பொல்யூட்டிங் இன் த சென்ஸ் இட் யூசஸ் கோல் இன்ஜின். ஸோ இட்ஸ் வெரி லிட்டில் தட் மேபி யூ அண்ட் ஐ கேன் டூ ஆன் அ மேக்ரோ ஸ்கேல். பட் ஆன் அ மைக்ரோ ஸ்கேல் வி கேன் பி கேர்ஃபுல் ஆஃப் த வேஸ்ட் வி புட் அவுட். இன் டர்ம்ஸ் ஆஃப் தி என்வாயன்மெண்ட் வி கேன் டூ லாட்ஸ். ஆ பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம வந்து இந்த வே வி டிஸ்போஸ் ஆஃப் ஆர் திங்ஸ். இப்போ நீங்கள் கொடுங்கையூர் இல்லைனா பெருங்குடி அந்த லேண்ட் ஃபில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. அங்கே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு லைக் லாட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு செக்ரிகேஷனே இல்லாமல். ஆல் தட் வி கேன் ஆஸ்க் ஃபார் இஸ் காமன் சிட்டிசன். தென் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி கேன் டூ இஸ் வோட் ஃபார் த ரைட் பீப்புள். மேக் ஷுர் இப்போ உங்களோட கான்ஸ்டியூன்சியில் வந்து ஒரு கேண்டிடேட் வரான்னா, அவர் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாருன்னா கேளுங்க, நீங்கள் கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன பண்ண போகிறீங்க எங்கள் ஏரியாவில், நீங்கள் அதை பற்றி ஏன் பேசலை உங்கள் மேனிஃபெஸ்டோவில், ஏன் என்வாயன்மெண்ட்டும் கார்பன் எமிஷன்ஸ் இதெல்லாம் ஏன் ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் இல்லைன்றது அப்படின்னு நம்ம கேட்கலாம். வி கேன் ஹோல்ட் த பீப்புள் வி எலெக்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மோர் மேக்ரோ லெவல் சேஞ்சஸ். அண்ட் இது தவிர நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அது எப்படி ஒரு கூலிங் எஃபெக்டோட கட்டலாம். ஸோ ஏசி அவ்வளோ யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண பண்ண கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாக போகுது, அண்ட் சூடாக நம்ம இன்னும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிலைமையில நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏசி யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு நீங்கள் ஃப்ளாட்டில் போய் தங்க போறீங்கன்னா அந்த பில்டரை ஹோல்டம் அக்கௌண்டபிள், டெலும் இந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நீங்கள் லாங் டைம் காஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், எப்படியோ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்துடும், அதை வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம் காஸ்ட்டாக கட்டிட்டா உங்களுக்கு வந்து அந்த பணம் யூ வில் ரிட்ரீவ் இட் இல்லையா இந்த நெக்ஸ்ட் டெக்கேட் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் யூ கேன் திங்க் அபவுட்.
2: ஸோ ஆஸ் அ காமன் சிட்டிசனோட ஒரு குவெஸ்டன் மேம், இது வந்து ரொம்ப சில பேர் சில்லி குவெஸ்டன் அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி திடீர்னு வந்து வெயிலாக இருக்குது, திடீர்னு வந்து யூ ஆர் ஹேவிங் மோர் ரெயின்ஸ். இப்போ சென்னையோட கிளைமேட் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு நாள் வெதர் வந்து இப்படி இருக்குது, ஒரு நாள் அப்படி இருக்குது. ஸோ இது வந்து இஸ் இட் டியூ டு கிளைமேட் சேஞ்ச், இல்லை இதுவும் ஒரு மைக்ரோ லெவலான ஒரு விஷயமா, என்னது இது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கிடைச்சாலும் இருக்கும்.
0: ஆமாம், இது வந்து இப்போ திடீர்னு மேபி மைக்ரோ லெவல் சேஞ்சஸ் வந்து ஐ கான்ட் I'm not a scientist to attribute everything to climate change. I can't say it definitively. But large scale, ninga pathinga, for example, vandu we are seeing immense rains illaya ipo north india la. So ana gangetic plain order, on top of the gangetic plain there's not enough rain. Anga da vandu your farmers are waiting for rain, because of which their crops will get spoiled or delayed.

0: let's do this, let's not do this. For example, ipo vandu this is something that is set globally, maybe not everybody can follow it, but they say the meat industry is a huge carbon emitter, correct? So maybe if you eat meat 5 times a week, you can reduce it to 3 times a week. You don't have to give up anything completely. Obviously, your dietary needs restrictions ellame irukum. அதுக்கேற்ற மாதிரி யூ வில் ஹாவ் டு ஃபங்க்ஷன். உங்கள் டைரியும் வந்து இஃப் யூ கேன் ரெடியூஸ் யூ கேன் ரெடியூஸ் பிகாஸ் லைஃப் ஸ்டாக் ப்ரொடியூசஸ் அ லாட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் மீத்தேன் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ தட் இஸ் சம்திங் யூ கேன் டூ. அண்ட் இன் அடிஷன் டு திஸ் கேன் யூ சேஞ்ச் யுவர் டிரான்ஸ்போர்ட், தட் இஸ் சம்திங் யூ கேன் லுக் அட். ரெடியூஸ் யுவர் எனர்ஜி பில்ஸ். லைக் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறீங்கன்னா எல்லாரும் ஒரே ரூம்லேருந்து ட்ரை பண்ணுங்கள் வேலை பண்ணுறதுக்கு. எல்லா ஏசியும் போட்டு எல்லா ஃபேனும் போட்டு வேலை பண்ணாதீங்க. அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் green spaces. இப்போ நீங்கள் மும்பையில் அந்த ஆரே ஃபாரஸ்ட்க்கு அவ்வளோ பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணாங்க. இப்போ திரும்பி இட்ஸ் அஃப்கோர்ஸ் இன் டவுட் வெதர் இட் வில் கெட் சேவ்ட். பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது டூ யுவர் பெஸ்ட். இஃப் யூ சீ கிரீன் ஸ்பேசஸ் பீயிங் த்ரெட்டன்ட், அஸ் அ ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி யூ கேன் கோ ஸ்டாண்ட் தர் அண்ட் சே டோன்ட் டூ திஸ். ஸோ மெனி டைம்ஸ் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஹவ் சேவ்ட் கிரீன் ஸ்பேசஸ்.
1: ஸோ மேம், இப்போ நீங்கள் இவ்வளோனா நம்ம பேசுறது வச்சு என்ன புரிஞ்சதுன்னா, என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதோட ஸ்கோப் இப்போ எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மாறும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சரி இல்லை ஒரு சிட்டிசனும் அவங்களோட சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்து உணரப்படுது இல்லை ஃப்யூச்சரில் உணரப்படுமா?
0: ஸோ கிளைமேட் சேஞ்சுன்றது என்வாயன்மெண்டல் சயின்ஸில் ஒரு ஆஸ்பெக்ட் தான். அது தவிர என்வாயன்மெண்டல் சயின்ஸ் வந்து உங்களுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வரும், ஈக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், பொல்யூஷன் ஆஃப் த சரௌண்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அப்புறம் வந்து அந்த எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை, இதை தவிர வந்து அதுக்கு சோஷியல் இஷ்யூஸ், இம்பாக்ட் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன். ஸோ இட்ஸ் அ வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட், இல்லை இதை வந்து யூ கான்ட் புட் இன் டு ஒன் பர்டிகுலர் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறையாவே ஸ்கோப் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து போக போக வி ஆர் கோயிங் டு பி இன் அ வேர்ல்டு வேர் நமக்கு அந்த என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆனோம், இஃப் ஹியூமன்ஸ் ஹாவ் டு ஸ்டே இன் திஸ் வேர்ல்டு, இல்லையா? ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா, லைக் ஒரு யூட்டோப்பியன் ஃபியூச்சர் நவ் இஸ் பெர்ஹாப்ஸ் நாட் சம்திங் வி கேன் லுக் அட், பட் ஒரு கம்ஃபர்ட்டோடு இருக்கணும்னா, லைக் டெல்லியில் நீங்கள் பாருங்களேன், அந்த ஏர் பொல்யூஷனில் மக்களால் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கவே முடியல. அங்கே வெளில போனோன்னா குழந்தைங்க கூட மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அப்படி தான், இது கோவிட்க்கு முன்னாடியே அப்படி தான் இருந்ததாங்க. லைக் நீங்கள் If you're not from Delhi, நீங்கள் போய் அங்கே லேண்ட் ஆறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தலைவலிக்கும், தொண்டை வலிக்கும். பிகாஸ் அந்த யுவர் லங்ஸ் அண்ட் யுவர் லைக் யுவர் பாடி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதுக்கு வந்து யூஸ் ஆகலை அந்த மாதிரி ஒரு பொல்யூஷன் லெவல்ஸ்க்கு. நிறையா பேர் அந்த டைமில் வந்து டெல்லியை விட்டு கிளம்பிட்டாங்க, கேட்டால் என் குழந்தைக்கு நான் தான் பார்த்துக்கணும். நிறையா குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா, ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ், அது எல்லாமே வந்தது. ஸோ டு சால்வ் ஆல் தட், டு ஸ்டடி ஆல் தட், டு சீ ஹவு டு யூனோ ரிசால்வ் ஆல் திஸ், அப்புறம் ஒரு குளோபல் லெவலில் திஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்வர்சேஷன் இஸ் கோயிங் ஆன். So I think environmental sciences is very, very important. நம்ம எல்லாருமே ஸ்கூலில் EVS ஹேட் பண்ணோம், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் we may have to go back to our roots and see how to look into that subject. Make it more interesting and instead of studying history and things like that, we should maybe also look at more recent developments in the subject and see நம்மளால எப்படி contribute பண்ண முடியும். As journalism students, I think you can do it by covering the subject more closely.
1: ஸோ மேம், நிறைய விஷயத்தில் நம்ம எப்பவுமே கோவிடை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். அண்ட் கோவிட் டைம்க்கு அப்புறமா வந்த ரிப்போர்ட்ஸ் நிறைய என்ன சொல்லுன்னா, அந்த பேண்டமிக்னால என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ் நிறைய வந்திருக்கு. அதாவது கோவிட் வந்து ஒரு பார்ட்டில் பெனிஃபிட் பண்ணியிருக்கு என்வாயர்மெண்ட்டுக்கு. ஹேபிடேட்ஸ் எல்லாமே வந்து லைக் வேடன் தாங்களே நிறைய நாள் வராத பேர்ட்ஸ் இந்த பேண்டமிக்னால நிறைய விதமான பேர்ட்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன், அண்ட் மேபி இந்த மாதிரி பேண்டமிக் அடிக்கடி கொண்டு வர்றதுனால மேபி இந்த ஒன் வீக்கோ இல்லை ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இந்த பேண்டமிக் இந்த மாதிரி சின்ன
0: லாக்டவுன் சொல்றேன்,
1: லாக்டவுன் சொல்ல முடியாது, பட் சின்னதாக பீப்புளை ரிக்வஸ்ட் பண்ணி இருக்கிறது மூலமாக ஏதாவது சேஞ்ச் கொண்டு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு மல்டிஃபோல்ட் இஷ்யூ இல்லையா? ஆமாம், இட் பெனிஃபிட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், ஏன்னா கார்பன் எமிஷன்ஸ் ரெடியூஸ் ஆகுது, பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகுது, ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை, உங்கள் ஃபேக்ட்ரிஸ்லாம் மூடினாலே நிறைய எமிஷன்ஸ் குறைஞ்சிடும் இல்லை. பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பிளாசிபிள் இன் த லாங் டேர்ம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி மூணு நாள் வீட்டில் இருக்கலாம் எதுவுமே பிரச்சனை இல்லாமல், ஒரு டெய்லி வேஜ் லேபரால் மூணு நாள் எப்படி இருக்க முடியும் இல்லை, அது கஷ்டம். ஸோ யூ நீட் டு லுக் அட் எவ்ரி ஸ்ட்ராட்டா ஆஃப் சொசைட்டி, இந்த மாதிரி யார் கஷ்டப்பட்ட அதிகமாக. லைக் ஐ திங்க் அப்பர் காஸ்ட் சிட்டிங் அட் ஹோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் நம்ம வந்து ஓடிடியில் அதை பார்க்கறது இல்லை வேலை பார்க்கறது அப்படி ஏதாவது

0: இருந்தோம். பட் கஷ்டப்பட்டது வந்து கொஞ்சம் கீழ்த்தரத்துல இருந்தவங்க தானே. ஸோ வி கேனாட் சே தட் இஸ் அ சிச்சுவேஷன், தட் இஸ் அ சொல்யூஷன். பட் நான் சொன்ன மாதிரி சொல்யூஷன் தேர் வில் பி சேஞ்சிங் ஆர் எனர்ஜி சோர்சஸ். லைக் தேர் ஆர் சம் கம்பெனிஸ் தட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் சோலார் எனர்ஜி. அவங்க கிட்டேருந்து அந்த அளவுக்கு CO2 எமிஷன் வராது. ஸோ அங்கே வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஷுட் நாட் ஹேவ் அ ப்ராப்ளம். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ நீட் டு ஸ்டாப் த ஹேபிட்டாட் டிஸ்ட்ரக்ஷன். கரெக்ட், நீங்கள் வந்து லைக் இன் சர்டன் சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் சர்டன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணுறது, அப்புறம் வந்து பாக்கெட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரே ஃபாரஸ்டே இட்ஸ் பிகம் அ ஹியூஜ் சப்ஜெக்ட் ஆஃப் கான்வர்சேஷன். எல்லாம் அங்கே லெப்பர்ட்ஸ் இருக்குது, அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணால் அவங்களோட ஹேபிட்டாட் போயிடும். நம்ம வந்து கற்றுக்கணும் எப்படி கோஹாபிட்டேட் பண்ணுறது அனிமல்ஸோட, எப்படி வந்து அவங்களையும் கொஞ்சம் ரொம்ப தொல்லைப்படுத்தாமல் நம்மளும் வந்து நம்ம வேலையை எப்படி பண்ணுறது. அண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்களேன், ஃப்ளட்ஸ் போதே எடுத்துக்கோங்க. நம்ம ரோட்ஸ் எல்லாம் எப்படி ஆகுது சென்னையில் இந்த போன வருஷமே வந்து ரொம்ப மோசமாச்சு. தட்ஸ் பிகாஸ் லாட் ஆஃப் ஆர் ரோட்ஸ் ஆர் பில்ட் இன் என்க்ரோச்ட் ஏரியாஸ் வேர் லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஓ ப்ரெசன்ட். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நிறையா நேச்சரை டிஸ்ட்ராய் பண்ணி அங்கே வந்து லேண்டல் அங்கே வந்து ரோடு கீடு எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணணும்னா, நீங்கள் என்ன நேச்சரை டிஸ்ட்ராய் பண்ணாலும் ஃபைனலி நேச்சர் இஸ் கோயிங் டு வின், பிகாஸ் இட் வில் டிஸ்ட்ராய் அஸ் பேக் இஃப் வி ட்ரை டு கெட் ரிட் ஆஃப் இட். ஸோ வாட்டர் ஹேஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, இட் ஹேஸ் திஸ் சேயிங். ஸோ நீங்கள் அங்கே என்ன ரோடு போட்டாலும் அதே மெமரியில் தான் அந்த வாட்டர் போய் நிற்கும். ஸோ ஹூ இஸ் சஃபரிங்? இல்லை, வி ஆர் ஒன்லி லூசிங் ப்ராப்பர்ட்டி, வி ஆர் ஒன்லி லைக் ஆர் ஹவுசஸ் ஆர் கெட்டிங் டேமேஜ்ட், ஆர் லைவ்ஸ் ஆர் கெட்டிங் லாஸ்ட். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹவு கேன் யூ கண்டினியூ டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் டேமேஜ்? ஸோ த லாங் டேர்ம் சொல்யூஷன் வில் நாட் பி புட்டிங் மினி லாக்டவுன்ஸ் சம்திங் லைக் தட். அஃப்கோர்ஸ் தட் மே ஹெல்ப், ஐ டோன்ட் நோ ஹவு தட் வில் ஒர்க் இஸ் அ பாலிசி டிசிஷன். பட் தென் லாட் ஆஃப் பீப்புள் வில் சஃபர் பிகாஸ் ஆஃப் தட். மேபி யூ அண்ட் ஐ வான்ட் சஃபர், பட் த பீப்புள் ஹூ சஃபர் வில் சஃபர் மேஜர்லி இஃப் தே கான்ட் ஈவன் கெட் தட் ஒன் டேஸ் மணி. ஸோ வி கான்ட் பி வெரி, யூனோ, இட் சவுண்ட்ஸ் கிரேட் அஸ் அ பிளான் பட் ஐ வுட் சே இட்ஸ் குவைட் செல்ஃபிஷ் இஃப் வி லுக் அட் இட் தட் வே.
1: எக்ஸாக்ட்லி மேம். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் பாலிசி பிளான்ஸ், ஒரு ஃபைனல் க்வெஸ்சன். ஸோ டூ ஹேவ் எனி ரெக்கமெண்டேஷன்ஸ், எந்த மாதிரி கவர்மெண்ட் சேஞ்சஸ் ஆர் கவர்மெண்ட் எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா பர்சனலாக?
0: ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஹீட் ஆக்ஷன் பிளான்ன்றது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டு குஜராத் ஹேஸ் அ வெரி குட் பிளான் இப்போ, பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காங்க, நிறையா லைவ்ஸ் லாஸ் ஆயிருக்கு, நிறையா டீஹைட்ரேஷன், பீப்புள் ஹவ் பீன் ரஷ் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ அப்படிலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் தமிழ்நாடு நீட்ஸ் அ குட் ஹீட் ஆக்ஷன் பிளான். அண்ட் பீப்புள் நீட் டு ரியலைஸ் இந்த மாதிரி ஹீட்டில் வேலை பண்ணக்கூடாது, வெளில போகக்கூடாது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒத்துழைச்சா தான் முடியும், பிகாஸ் நமக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு வந்து ஒருத்தர் போகலன்னா இன்னொருத்தர் போவார் அந்த வேலைக்கு. ஸோ அப்படிலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாது. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹேஸ் ஹேவ் சம் பாலிசிஸ் இன் பிளேஸ். இது தவிர வந்து ஃப்ளட் ரெசிலியன்ஸ், ஸோ என்க்ரோச்மெண்ட்ஸ் ஹாவ் டு பி ரிமூவ்ட் ஆர் தோஸ் பீப்புள் நீட் டு பி ரீஹாபிலிட்டேட்டட். ஸோ தட் கைண்ட் ஆஃப் far reaching thinking has to be done, and the people who are encroaching are not some rich people, no, they are some poor people. And adukaga avanga appadi thooki vella po appdin sonnalum mudiyadhu, you have to give them some kind of an alternative. Idha thavara vandu new livelihoods, na vandu romba easy ah sollidalam, coal plant la moodunga appdi sollradhu romba easy, but adhe nambi evlo per irukanga la, so avangalukku neenga oru pudhu livelihood madri எடுத்துட்டு வரணும் அந்த சுச்சுவேஷனில். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி, அது வந்து கவர்மெண்டால தான் பண்ண முடியும். மேபி அஃப்கோர்ஸ் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் கேன் கிவ் ஐடியாஸ் அண்ட் ஹெல்ப், பட் கவர்மெண்ட் மனசு வச்சா தான் அந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைனலி ஸ்விட்ச் டு கிளீனர் எனர்ஜி. ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் நிறைய பேர் சோலார் ட்ரை பண்ணாங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு புட் சோலார் இன் யுவர் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் பேனல்ஸ் ஆர் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஃபார் அ காமன் பர்சன். அண்ட் இது தவிர வந்து தி எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆல்சோ from what I have heard from people, konjam vandu they are not very approachable in this matter is what people have said. So and the situation la, can we do something about this, and how can we help Tangent Co also in the situation? See, they are trying to end of the day give us uninterrupted power supply, so they don't want their whole thing to be imbalanced, because renewable energy avanga solra madri konjam solla mudiyadhu eppo varum eppo varadunu. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அதை வந்து பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு ஹவு கேன் வி ஹெல்ப் தெம்? இதெல்லாம் கவர்மெண்ட் ஹேஸ் டு ஃபிகர் அவுட் த்ரூ பாலிசிஸ் அண்ட் த்ரூ ஸ்பீக்கிங் டு எக்ஸ்பர்ட்ஸ்.
1: ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் வந்து சுற்றுச்சூழலை எப்படி எல்லாம் பாதிக்குதுன்னு. ஸோ வந்து எல்லா மக்களும் இதை கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம்.

0: आप रहे।
1: வணக்கம். என்னுடைய பேர் தீபக் ஸ்ரீவாஸ்தவா. நான் இப்போ முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் மற்றும் பசுமை தமிழ் இயக்கம் சீஃப் மிஷன் டைரக்டர் உங்கள்கிட்ட பேசுறேன். அருமையான பஞ்சாயத்து வரிக்கு ஒரு திட்டம், மரகத பூஞ்சோலை. மரகத பூஞ்சோலை என்னன்னா, உங்களுடைய ஊர்ல ஒரு ஹெக்டேர், மினிமம் ஒரு ஹெக்டேர், 100 பஞ்சாயத்து ஒரு 100 வில்லேஜ் சொல்லிக்கலாம், 100 இடங்கள்ல ஒரு ஹெக்டேர் நிலத்துல, தனியார் நிலத்துல, மீன்ஸ் ஒரு அரசாங்க நிலத்துல, சங்கம் காலத்துல என்னென்ன மரங்கள் இருந்தது, அந்த மரங்களை அந்த பகுதி படி ஒரு ஹெக்டேருக்கு உள்ள அந்த மரங்கள் போடுவோம். அது என்ன, நவல் இருக்கலாம், தென் அது கொய்யா பழம் இருக்கலாம், மாங்க பழம் இருக்கலாம், பல பழம் இருக்கலாம். அதை ஃபென்ஸ் பண்ணுவோம். ஃபென்ஸ் பண்ணிட்டு ஒரு பம்ப் ஹவுஸ், ஒரு போர்வெல், அப்போ ஒரு உட்கார்ந்ததுக்கு நல்லா பெஞ்சஸ் எல்லாம் இருக்கும், ஷேட் விட உட்காரத்துக்கு உங்களுக்கு பெஞ்சஸ் இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இடங்கள் கிடைக்கும் உங்களுடைய ஊர் பக்கத்துல. அப்போ அதுல என்ன பண்ண வேண்டி இருக்க, அதை நம்ம நிறைய பீல் போடுவோம். பீல் போடும் போது என்ன ஆகும்னா, நிறைய ஆடு மாடு மேய்க்க வச்சுக்கலாங்க, அங்க உட்கார்ந்துட்டு ஏதாவது பேப்பர் படிக்கலாம், நிறைய மரங்கள் எல்லாம் குரோத் ஆ பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல காத்து கிடைக்கும். சோ நம்ம பழைய காலத்துல எப்படி இருந்தது நம்ம ஊர், நம்ம ஒரு இடங்கள். இப்போ நிறைய பாருங்க, வளர்ச்சி நிறைய ஆகுது, அதுக்காக வளர்ச்சியில என்ன ஆகுது, நிறைய மரங்கள் எல்லாம் கட் பண்றாங்க, அது ரொம்ப கஷ்டமான வேலை. மரங்கள் எல்லாம் கட் பண்ணக்கூடாது, மரங்கள் காப்பாற்றணும். இதே ஒரு உயிர் நம்ம மாதிரியும், அதே மரங்கள் ஒரு உயிர், நமக்கே மரங்கள் அவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. சோ நீங்க அதே மாதிரி நம்ம மரகத பூஞ்சோலையில அந்த காலத்தோட நம்ம ஒரு கல்ச்சர் கலாச்சாரம் அதை தான் கிராமத்துக்கு கொண்டு வரணும். இதே நீங்க கண்டிப்பா இதை புரிஞ்சுட்டு நீங்க நம்மோட சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணீங்க, ஊர் காப்பாத்தீங்க, மாநில காப்பாத்தீங்க, இது எல்லாம் உங்கள் கையில தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு, ரொம்ப நம்பிக்கை இருக்கு, தட் நீங்க நம்மோட மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் உடைய என்ன விஷன் இருக்கு இந்த தமிழ்நாடுக்கு, நீங்க அது எல்லாமே அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி அதை நல்லா கொண்டு வருவீங்க. நன்றி, வணக்கம்.
0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் தினந்தினம் அதிகமாயிட்டே வருது. இப்பெல்லாம் நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, இல்லைனா போன் எடுத்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் விமென்க்கு அகேன்ஸ்டா நடக்கிற வயலன்ஸ் பத்தி தான் நம்மளுக்கு தெரிய வருது. வீட்லயும் சரி இல்லனா வெளியிலயும் சரி, பெண்களுக்கான பாதுகாப்பு முழுமையா இருக்கா அப்படின்னு கேட்டா இது ஒரு கேள்விக்குறிதான். இத பத்தி நிறைய பேசலாம் வாங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே அபி. இன்னைக்கு நம்ம கூட ஆர்ஜே தீக்ஷிதா இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் விமன் சேஃப்டி பத்தி பேச போறோம்.
0: விமன் சேஃப்டின்னு சொன்னாலே விமனுக்கு எதிராக நடக்கிற வயலன்ஸ் பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசுறோம். சோ விமனுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன வயலன்ஸ் நடக்குது அபிராமி, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
2: ஸோ ரொம்பவே அதிகமாக விமென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நடக்கிற ஒரு கிரைம் அப்படின்னு பார்த்தோனாலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். இது எல்லா இடத்துலையுமே இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்களோட வீட்டிலருந்து அவங்க வெளியில போற வழியிலையும் சரி, அவங்க போய் ரீச் ஆகுற ஒரு பிளேஸா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ் எங்கேயா இருந்தாலுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஏஜ் பாராம எல்லாருக்குமே நடக்குது. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரைம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செயின் ஸ்னாச்சிங், இந்த மாதிரி கேசஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா பெண்கள் தான் அதிகமா இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. ஆண்களும் போட்டாலும் கம்பேர் பண்ணும்போது பெண்களை தான் வந்து அதிகமான டார்கெட்டா வச்சு செயின் ஸ்னாச்சிங்ஸ் நடக்குது. அதுல நிறைய பேர் உயிர் கூட போயிருக்கு. அது மட்டும் இல்லாம டௌரி ப்ராப்ளம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. நிறைய பெண்கள் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க டௌரினால. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பத்தல, வரதட்சணை பத்தல, அது கொடுங்க இது கொடுங்கன்னு அந்த பெண்களை ரொம்ப சூசைட் பண்ணிருக்காங்க. நிறைய கேசஸ் பார்க்க முடியுது. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கிரைமா இருக்கு.
0: இது தவிர இப்ப ரீசெண்டா போலீஸ் டிபார்ட்மெண்டோட ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தோம்னா மிஸ்ஸிங் கேசஸ் ரொம்ப அதிகமாயிட்டே வருது. பெண்கள் ஆண்கள் இது மாதிரி நிறைய பேர் மிஸ்ஸிங் ஆறாங்க. இதை தவிர பெண் குழந்தைகள் அதிகமா மிஸ் ஆயிட்டே வராங்க. இது எல்லாமே வந்து பெண்களுக்கு அகேன்ஸ்டா சமுதாயத்துல நடக்கிற ஒரு காமனான ஒரு வயலன்ஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம நம்மளை எப்படி காப்பாத்திக்கணும், நம்ம எல்லா நெகட்டிவ்ஸையும் சொல்லிட்டோம், பட் பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சோட எப்படி இதுல இருந்து நம்ம நம்மளை காப்பாத்திக்கிறது அப்படின்றத பத்தி இப்ப பேசலாம். முதல்ல பார்த்தோம்னா லொகேஷன், எப்படி வந்து நம்மளோட லொகேஷனை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கணும். எப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் வந்து ஒரு சேஃபான இடமா இல்லையா, இந்த இடத்துக்கு எத்தனை தடவை போயிருக்கோம், இந்த இடத்துக்கு வந்தா டிரான்ஸ்போர்டேஷன் வசதிகள் எப்படி இருக்கு, ஆட்டோ வசதிகள் இருக்கா இல்ல பஸ் வசதிகள் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே நேரத்துல நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இல்ல மகளிர் போலீஸ் இருக்காங்களா உதவுறதுக்கு, இத மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். டாக்ஸி ஆட்டோ இது போன்ற இடத்துல எல்லாம் பயணம் செய்யும் போது லொகேஷன் ஷேர் பண்றதுன்றது ஒரு காமனான பிராக்டிஸ். ஸோ அப்ப மட்டும் இல்லாம எங்க வந்து நீங்க நடந்து போகும்போதும் சரி, லொகேஷனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட நண்பர்கள், உங்களோட ஃபேமிலிக்கு பகிர்ந்துட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஸோ வேற என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க அபிராமி?
2: ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க தீக்ஷிதா. ரொம்ப இப்ப பகல் டைம்ல ஒரு டிராவல் அப்பயும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கணும். ரொம்ப முக்கியமா நம்ம வந்து ஒரு லொகேஷன் பத்தி ரிசர்ச் எப்ப பண்ணணும் அப்படின்னா நைட் டைம்ல தான். நைட் டைம்ல ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வருதுன்னும் போது எவ்வளவு எச்சரிக்கையா அவங்க டே டைம்ல இருக்காங்களோ அதை விட பல மடங்கு எச்சரிக்கையா அவங்க இருக்கணும். கண்டிப்பா அவங்களோட ட்ரஸ்டபிள் பர்சனுக்கு லொகேஷன் சென்ட் பண்றது எப்பவுமே ரொம்ப பாதுகாப்பா போகணும். லைக் வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே கையில கேரி பண்றது அந்த மாதிரி ஒரு சேஃப்டியோட போகணும்.
0: சூப்பர் சூப்பர் அபிராமி. நம்ம இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சூழ்நிலை எல்லாத்தையும் பாத்துக்கணும், அதே மாதிரி இப்ப இத பத்தி பேசும்போது மெயினா எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, நிறைய பேர் வந்து இயர்போன் போட்டுட்டு அப்படியே டிராவல் பண்றோம், போனை பார்த்துட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு டிராவல் பண்றோம். இந்த மாதிரி டிராவல் பண்றது வந்து சரியே இல்லை. ஏன்னா வந்து எல்லா நேரத்திலும் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. திடீர்னு என்ன நடக்கும், என்ன சம்பவங்கள் நடக்கலாம் அப்படின்னு தெரியாது. கவனமா இல்லாததுனால பெண்களும் சரி ஆண்களுக்கும் சரி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பெண்கள் மெயினா வந்து என்ன பண்ணணும்னா போனை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து ரோட்ல போறது, அது மூலமா வந்து சில பேர் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணாம வந்து கொஞ்சம் கிளியரா அவங்க வந்து எப்போ போனை யூஸ் பண்ணணும், எப்போ வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கா, டெக்ஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இருந்து சில கிட்னாப்பிங் கேசஸே பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க படத்துல எல்லாம் போன் பேசிட்டே இருப்பாங்க, ஒரு ஆம்னி பஸ் வரும், திடீர்னு காணாம போயிடுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நிறைய இருக்கு. ஸோ போன் பேசுறதோ இல்ல டெக்ஸ்ட் பண்ணும்போதோ அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது இருக்கு.
2: கரெக்ட் தீக்ஷிதா. ரொம்பவே செல்போன்ல மூழ்கி போகாம இருந்தாங்கன்னா நிறைய கிரைம்ஸ் நம்ம தடுக்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங், இதுவுமே பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற ஒரு முக்கியமான கிரைம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ செயின் ஸ்நாச்சிங்ல இருந்து எப்படி நம்ம பெண்கள் வந்து அவங்களை பாதுகாத்துக்கணும்னா, ரொம்ப க்ரௌடா இருக்க பிளேஸ்ல எல்லாம் போகும்போது அதிகமான விலை மதிப்பான நகைகளை போட்டுட்டு போகாம இருக்கிறது, நகைன்னு இல்ல அதிகமா ரொம்ப விலை மதிப்பான பொருளை எடுத்துட்டு போறதை தவிர்க்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ க்ரௌடடான பிளேஸ்ல போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணா இந்த மாதிரி ஒரு திருட்டுல இருந்து செயின் ஸ்நாச்சிங்ல இருந்தெல்லாம் அவங்களை அவங்க பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து உங்ககிட்ட அதிகமான காசு இருக்குன்னா அதை பப்ளிக்கா என்றது, அதை கவுண்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும்.
0: அதே நேரத்துல வந்து ரொம்ப கிரௌடடான இடங்கள், அந்த கிரௌடடான இடங்கள்ல வந்து என்னடா இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் சம்டைம்ஸ் ரொம்ப சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கிரௌடட் ஏரியாஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ராத்திரி நேரங்கள்ல வந்து தனியா பயணிக்கிறது பெண்களை வந்து ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன்ல தான் போடுது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிக்காம முடிஞ்ச அளவுக்கு வந்து ராத்திரியில டிராவல் பண்றதை கம்மி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ராத்திரி டிராவல் பண்ற சூழ்நிலை வந்துச்சா கொஞ்சம் தெரிஞ்சவங்க இல்ல கொஞ்சம் வந்து நம்பகமானவங்களோட டிராவல் செய்யறது நல்லது. இதுக்கு அடுத்தது வந்து நான் கேட்கணும்னு நினைச்ச அபிராமி, நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இப்ப நம்ம கேள்விப்படுற ஒரு முக்கியமான கேஸ் என்னன்னா, இந்த கேமரா வந்து ட்ரையல் ரூம்ல வச்சிடறாங்க, அதுல வந்து கண்ணாடியில விரல் வச்சு பார்த்தா நமக்கு தெரியும் கேமரா இருக்கா இல்லையா, கேமரா இருக்கிறது இல்ல எப்படி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அபிராமி?
2: கண்டிப்பா இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரையல் ரூம் போறீங்க, ஒரு ஷாப்பிங் போயிட்டு ட்ரையல் ரூம் போறீங்க, இல்ல ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறீங்க அப்படின்னா அதிகபட்ச சான்சஸ் இருக்கு கேமரா செட் பண்றதுக்கு. இதுல இருந்து எப்படி நம்ம நம்மள பாதுகாத்துக்கணும்னா, ஒண்ணுமே இல்ல, அந்த ரூமோ ட்ரையல் ரூம் வாட் எவர் அங்க போயிட்டு அந்த லைட்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களோட மொபைல் போன்ல வித்தவுட் ஃபிளாஷ் லைட் நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகும். அப்படி பிளிங்க் ஆச்சுன்னா அங்க கேமரா இருக்குன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உடனே நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படி எந்த ரெட் லைட்டும் பிளிங்க் ஆகலன்னா யூ ஆர் சேஃப்.
0: கரெக்ட் தான், நம்ம சேஃபா இருப்போம். ஆனா இப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல வந்து நம்மளால சொல்லவே முடியாது சம்டைம்ஸ் எங்க கேமரா இருக்கு எங்க கேமரா இல்லைன்னு. சோ இது வந்து ஒரு நல்ல ப்ரிகாஷன் அபிராமி. சோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரிகாஷன் நம்மளால ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட உங்களுக்கு தெரியாத இடங்கள்ல போய் வந்து புது இடங்கள்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லயோ அங்கே மாத்திக்கிட்டா ஓகே, பட் தெரியாத இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதோ இல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிக்காம இருக்கலாம். இதுக்கு அடுத்தது மெயினா பாக்கணும்னா ஸ்கூல்லயும் சரி இல்லைனா வந்து காலேஜஸ்ல இல்லைனா வந்து ஆபீஸ்ல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க இல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபேஸ் பண்றீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்?
2: வெரி சிம்பிள், வாய்ஸ் அவுட். எங்க உங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் போதோ ரியாக்ட் பண்ணுங்க. லைக் வந்து நீங்க தான் அங்க விக்டம், ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி அது ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ராமாவா தான் கிரியேட் ஆகும். பெட்டர் வாய்ஸ் அவுட், அதுக்கான ரியாக்ட் பண்ணுங்க உடனே. யாராச்சும் உங்க மேல உங்களை டச் பண்றாங்க, ஒரு பேட் டச் உங்களுக்கு நடக்குது ஒரு குழந்தைக்குன்னா கூட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் சின்ன பசங்களுக்கு, ஒரு பெரியவங்களுக்கு நடக்குதுன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணுங்க. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றதோ இல்ல அந்த இடத்துல இருந்து உடனே கிளம்புறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம்.
0: இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து தெரியாதவங்க கிட்ட இருந்து வரதை விட தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வரந்தா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ சம்டைம்ஸ் இதை சொல்றதுக்கே கஷ்டமா இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட அப்பா, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட அம்மா, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்க அப்படியே நம்ம நம்பிடக்கூடாது டோட்டலா. சம்டைம்ஸ் நம்பிக்கை கம்மியா இருந்தா கூட அது நம்மளோட சேஃப்டியை பூஸ்ட்.
2: சோ உங்க குடும்பத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு சந்தேக பார்வை எல்லாரும் மேலயும் இருக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும்.
0: கரெக்ட் தான் அபிராமி. சோ சில பேர் வந்து இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் இல்லனா அவங்க கிட்ட பேசலாம். அப்படி இல்லனா 181 இது ஒரு 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு விமன் ஹெல்ப்லைன். இந்த ஹெல்ப்லைனுக்கு டயல் பண்ணியோ இல்லனா இவங்களோட இமெயில் ஐடியை நீங்க வந்து அணுகலாம். இவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
2: சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு பிளேஸ்க்கு போறப்போ ஏதோ ஒரு ட்ரபிள் நீங்க சடனா ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், காவலன் ஆப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதை பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. ஏன்னா ஆபத்து எப்ப வேணாலும் வரலாம். சோ எங்கேயாச்சும் போகும்போது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னா அந்த ஆப்குள்ள போயிட்டு SOS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்க லொகேஷன் ட்ராக் பண்ணி போலீஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: 18 கீழே உள்ளவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, 1098 இதுதான் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். இந்த ஹெல்ப்லைனுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்ப்பும் சைக்காலஜிக்கல் ஹெல்ப்பும் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
2: இதை கேட்டுட்டு இருக்க எல்லா பெண்களும் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்தும்னு நம்புறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா இதோ சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.

0: आप रहे।
1: ஹாப்பி டே மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்எப்பு சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. சோ எங்க நம்மளுடைய ஷோஸ்ல வந்துட்டு நிறைய ஷோஸ் கேட்டிருப்பீங்க, அதாவது டாக்ஸ் கேட்டிருப்பீங்க, பேனல் டிஸ்கஷன் கேட்டிருப்பீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு புதிய ப்ரோக்ராம் பண்ண போறோம். அந்த புதிய ப்ரோக்ராமோட நேம் இது விடுகதை நேரம். சோ இந்த விடுகதை நேரம்ல வந்துட்டு எம்ஓபி கேர்ள்ஸ் நம்ம கூட இணைந்திருக்காங்க. சோ அவங்க யார் அப்படின்னா,
2: வணக்கம், என் பேரு நிவேதா.
3: வணக்கம், நாபி.
4: வணக்கம், என் பேர் தாரிணி.
5: வணக்கம், என் பேர் தீக்ஷிதா.
1: இப்போ இவங்க நாலு பேர் கூட தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்த போறோம். அதாவது அபியும் நிவேதாவும் வந்துட்டு டீம் ஏ, தாரணி அண்ட் தீக்ஷிதா வந்துட்டு டீம் பி. சோ உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன், கவனமா கேட்டுக்கோங்க. சோ டோட்டலா 10 கேள்விகள் கேட்கப்படும். சோ ஒரு ஒரு கேள்விக்கும் 1 நிமிஷம் டைம். சோ அதுக்குள்ள நீங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். டீம் ஏ டீம் பிக்கு வந்து பொதுவான கேள்விகள் தான் கேட்கப்படும். யாருக்கு பதில் தெரியுமோ அந்த அணி வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். சோ நீங்க ரெடினா சொல்லுங்க, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம்.
3: ஆஷா, இப்ப எங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா நாங்க அதை எப்படி தெரிவிக்கிறது?
1: எந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரியுதோ அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் அப் பண்ணுங்க. சோ நான் அந்த டீம் கால் பண்றேன், நீங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்க.
3: ஓகே.
1: சோ இதுக்காக வந்துட்டு உங்க டீமுக்கு நீங்களே ஏதாவது ஒரு ஃபன்னான பேர் வெச்சுக்கோங்க பார்க்கலாம். சொல்லுங்க அபி, உங்க டீமுக்கு நீங்க என்ன பேர் வைக்க போறீங்க?
3: எங்களோட டீமுக்கு வந்து ஜாலியோ ஜிம்கானான்னு நாங்க வைக்கலாம்னு இருக்கோம்.
1: ஓகே, தட்ஸ் நைஸ். தீக்ஷிதா, உங்க அணிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க?
4: நாங்க எங்க டீமுக்கு வந்து புரியாத புதிர்.
1: புரியாத புதிரா? ஓகே, செம்ம. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
6: போயிடலாம்.
1: இன்னும் எந்தவா சொல்லலாமே?
6: போயிடலாம்.
1: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, எட்டாத உயரத்தில் இனிப்பு பொட்டலம், அது என்ன? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், எட்டாத உயரத்தில் இனிப்பு பொட்டலம், அது என்ன? உங்களுக்கான நேரம் இதோ தொடங்குகிறது.
3: மலை துளி?
1: இல்ல.
5: பழம்?
1: இல்ல.
3: தென்னங்காய்?
1: இல்ல.
4: தேங்காய் தண்ணி?
1: இல்ல.
4: இளநீர்?
1: இல்ல.
5: நொங்கு?
1: இல்ல.
5: தேன்? தேன்.
1: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க.
4: தேநீர்?
1: தேநீர் இல்ல, வேற வேற. இன்னும் 25 seconds தான் ரிமைனிங்.
4: தேன்கூடு?
1: வாவ், தட்ஸ் ரைட் ஆன்சர். ஜாலிலோ ஜிம்கானாக்கு 1 point.
3: ஹே ஜாலி.
1: உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, 1000 பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இராது, யார் அவர்கள்? 1000 பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இராது, யார் அவர்கள்? And your time starts now. சொல்லுங்க தீக்ஷிதா.
5: எறும்பு?
1: Wow, that's superb. அதுவும் 3 seconds ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சம்ம தீக்ஷிதா டீம், ஐ மீன் புரியாத புதி டீம், வேற லெவல். ஓகே, இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்கீங்க. நம்ம 3வது கேள்விக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கான 3வது கேள்வி, தத்தக்கா பித்தக்கா 4 காலு, தானே நடக்கையிலே 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊரை விட்டு போகையில 10 காலு, அது என்ன? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், ததக்கா பித்தக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊரை விட்டு போகையில 10 காலு, அது என்ன? And your time starts now. சொல்லுங்க தீக்ஷிதா.
5: பிணம்?
1: இல்ல.
5: கட்டில்?
1: இல்ல.
5: வெட்டுக்கிளி? வெட்டுக்கிளி?
1: இல்ல.
3: சார்?
1: இல்ல. யோசிங்க, யோசிங்க.
5: கட்டில்?
1: இல்ல. ட்ரை பண்ணுங்க, ஏதாவது கெஸ் பண்ணுங்க.
5: தவளை?
1: இல்ல.
3: பாம்பு?
1: இல்ல.
4: பஸ்?
1: இன்னும் 20 seconds இருக்கு. ததக்கா பித்தக்கா 4 காலு, தானே நடக்கல 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊரை விட்டு போகையில 10 காலு, அது என்ன? 15 seconds.
5: லாரி?
1: இல்ல. செவன்?
4: ஏரோபிளேன்?
1: இல்ல.
5: கம்பளி பூச்சி?
1: இல்ல. And your time gets over. So, ரெண்டு இரண்டு அண்ணிகளுக்குமே வந்துட்டு பாயிண்ட் இல்ல. சோ அதுக்கு ஆன்சர் வந்துட்டு குழந்தை அல்லது மனிதன். உச்சி வெளுக்கையில மூணு கால், அதாவது ஸ்டிக் வச்சு நடப்பாங்கல்ல வயசானா, சோ அப்போ மூணு கால். ஊரை விட்டு போகையில பத்து கால், அதான் அந்த இறக்கும் போதுட்டு அந்த இது பாடல எல்லாம் கொண்டு போவாங்கல்ல, சோ அப்போ பத்து கால். இது குழந்தை சொல்ல மனிதன் இருட்டில் சிதறும் சுடாத தீப்பொறி அது என்ன? இருட்டில் சிதறும் சுடாத தீப்பொறி
5: மின்னினி பூச்சி.
1: டைம் ஸ்டார்ட் நவ் சொல்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இல்ல. சோ இந்த க்வெஸ்சனை வந்துட்டு நம்ம ஸ்வாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். இதே மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடினா மைனஸ் பாயிண்ட் போயிடும். சோ கேர்ஃபுல்லா இருங்க. ஆன்சர் வந்துட்டு மின்மினி பூச்சி தான், பட் நீங்க வந்துட்டு டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு பாயிண்ட் இல்ல. சோ உங்களுக்கான நான்காவது கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் ஸ்டார்ட் நவ் சொல்றதுக்கு முன்னாடியே பண்ணீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்ல போகும். சோ நான்காவது கேள்வி, வெள்ளி ஓடையில கருப்பு மீன் துள்ளி விளையாடுது அது என்ன? வெள்ளி ஓடையில கருப்பு மீன் துள்ளி விளையாடுது அது என்ன? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
5: கண்.
1: வாவ், தட்ஸ் அமேசிங். 2 செகண்ட்ஸ்ல எல்லாம் பதில் சொல்றாங்க, வேற லெவல். புரியாத புதிர் டீம் நல்லா கலக்குறீங்க. இப்ப வந்துட்டு தீக்ஷிதா டீம், அதாவது புரியாத புதிய டீம் இரண்டு பாயிண்ட்லயும், அபி ஜாலிலோ ஜிம்கான அவங்க டீம் ஒரு பாயிண்ட்லயும் இருக்கீங்க. உங்களுக்கான வந்துட்டு ஐந்தாவது கேள்வி, உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன? உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
5: இயற்கை
1: இல்ல.
5: ஆலமரம்
1: இல்ல.
0: கடவுள்
1: இல்ல.
5: சாமி
0: இல்ல.
3: அதேதாங்க எங்க டீம் நிவேதாவும் சொன்னாங்க.
1: உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன?
5: கடிகாரம்
1: இல்ல. 30 வினாடிகள் தான் இருக்கிறது.
5: சட்டம்
1: இல்ல. Twenty seconds more. 10 seconds. 5, 4, 3, 2.
5: Cell phone.
1: 1. தவறு. So உங்களுக்கு answer தெரியல நினைக்கிறேன். சோ நானே சொல்றேன், உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன? பதில் வந்து தராசு. ஓகே, உங்க கான்பிடன்ஸ் வந்து விடாதீங்க, தொடர்ந்து முயற்சிங்க, கண்டிப்பா வெற்றி பெறலாம். சோ உங்களுக்கான ஆறாவது கேள்வி, கால் இல்லை வெகு தூரம் செல்வேன், வாய் இல்லை செய்தி பல சொல்வேன், நான் யார்? கால் இல்லை வெகு தூரம் செல்வேன், வாய் இல்லை செய்தி பல சொல்வேன், நான் யார்? And your time starts now.
5: Pura?
1: Illa.
5: Tabal? Tabal?
1: Correct answer. That's amazing again, Dikshita and team. Oru nalla balatha kai thattal kudukalame. Ungalkana 7th kelvi, pachai veettukku sivappu vaasal adu enna? பச்சை வீட்டுக்கு சிவப்பு வாசல் அது என்ன? And your time starts now.
3: Watermelon.
1: தவறு.
3: Question கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா?
1: பச்சை வீட்டுக்கு சிவப்பு வாசல் அது என்ன?
0: கொய்யா பழம்
1: இல்ல.
5: பூ
1: இல்ல. தீக்ஷிதா அண்ட் டீம் ட்ரை பண்ணுங்க, டோன்ட் கிவ் அப். 30 செகண்ட்ஸ்.
3: மரம்
1: இல்ல.
3: மயில்
1: தவறு.
3: கிளி.
1: வாவ், தட்ஸ் ரைட். டூ செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள எப்படியோ சொல்லிட்டீங்க அபி. ஸோ உங்களுக்கு வந்து 2 points போய் சேருது. ஸோ இப்போ வந்துட்டு அபி அண்ட் டீம் 2 points, தாரணி தீக்ஷிதா அண்ட் டீம் வந்துட்டு 3 points இருக்கீங்க. ஸோ அபி அண்ட் டீம் நீங்க நினைச்சா கண்டிப்பா வெற்றி பெறலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 point டிஃபரன்ஸ்ல தான் இருக்கீங்க. தீக்ஷிதா அண்ட் டீம் நீங்களும் கை விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான 8th கேள்வி, உலகமே உறங்கினாலும் அவர்கள் மட்டும் ஊர் சுற்றுவார்கள், அவர்கள் யார்? உலகமே உறங்கினாலும் அவர்கள் மட்டும் ஊர் சுற்றுவார்கள், அவர்கள் யார்? And your time starts now.
3: ஆந்தை?
1: இல்லை.
4: கழுகு?
1: இல்லை.
3: நிலா?
1: இல்லை.
5: மாணவர்கள்?
1: இல்லை.
5: காற்று?
1: இல்லை. Come on, try, try, try.
5: ஒளி விளக்கு?
1: இல்ல.
5: ஃபேன்?
1: இல்ல. உலகமே உறங்கினாலும் அவர்கள் மட்டும் ஊர் சுற்றுவார்கள், அவர்கள் யார்? 20 seconds more. 10 seconds.
4: மேகம்.
1: 5, 4, 3. Time up. So, உலகமே உறங்கினாலும் அவர்கள் மட்டும் ஊர் சுற்றுவார்கள், அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடிகார முட்கள்.
3: ஆக்சுவலாக நிலா கூட இதுக்கான ஆன்சர் தான்.
7: இரு, எனக்கு ஒரு டவுட்டு.
4: கடிகாரம் வந்து
3: கரெக்டான கேள்வி.
1: உங்களுக்கான 9th கேள்வி, வெட்டியவனுக்கு கூட விருந்து படைப்பான், அவன் யார்? வெட்டியவனுக்கு கூட விருந்து படைப்பான், அவன் யார்? உங்களுக்கான நேரம் இதோ தொடங்குகிறது.
5: வாழை இலை.
1: வாவ், தட்ஸ் அமேசிங் தீக்ஷிதா. வாவ், அமேசிங். வெறும் 3 seconds ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமே. வாவ், தட்ஸ் சூப்பர். சோ இப்போ தீக்ஷிதா அண்ட் டீம் 4 points இருக்கீங்க, அண்ட் அபி அண்ட் டீம் 2 points இருக்கீங்க. இன்னும் 2 கேள்விகள் பாக்கி உள்ளது. நினைச்சாலும் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். உங்களுக்கான இது வந்துட்டு ரொம்ப சுலபமான கேள்வியும் கூட. உங்களுக்கான 9th கேள்வி இதோ, மழையில் பூக்கும் பூ அது என்ன? மழையில் பூக்கும் பூ அது என்ன? இதோ உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ட்ரை, ட்ரை.
4: ரெயின்போ?
1: இல்ல.
3: பனித்துளி?
1: இல்லை. மழையில் பூக்கும் பூ அது என்ன?
3: தாமரை?
1: இல்லை.
5: தாழம்பூ?
1: இல்லை. வேற வேற வேற.
5: பன்னீர் ரோஜா?
1: இல்லை. வேற மாதிரி யோசிங்க. பூனா பூலே நிக்காதீங்க. ஐ அம் கிவிங் க்ளூ. மழையில் பூக்கும் பூ அது என்ன? 8 seconds more.
3: மண் வாசனை?
1: தவறு. 5, 4, 3, 2, 1. டைம் அப். சோ அதுக்கான பதில் நான் சொல்லிடலாமா? மழையில் பூக்கும் பூ அது என்ன? பூ பூ யோசிச்சீங்க. ஆன்சர் வந்துட்டு குடை, அம்பிரல்லா. உங்களுக்கான கடைசி கேள்வி இதோ, பச்சை கதவு வெள்ளை ஜன்னல் உள்ளே கருப்பு ரோஜா அது என்ன? பச்சை கதவு வெள்ளை ஜன்னல் உள்ளே கருப்பு ரோஜா அது என்ன? உங்களுக்கான நேரம்.
3: சாயில்?
1: இல்லை. பச்சை கதவு வெள்ளை ஜன்னல் உள்ளே கருப்பு ரோஜா அது என்ன?
5: வெண்டக்கா?
1: இல்லை. கருப்பு ரோஜா. பச்சை கதவு வெள்ளை ஜன்னல் உள்ளே கருப்பு ரோஜா அது என்ன? ட்ரை பண்ணுங்க, ஏதாவது ட்ரை பண்ணுங்க. கெஸ், கெஸ் சம்திங்.
5: இல்லை.
1: கருப்பு ரோஜாங்க. 10 seconds more.
5: வாழைப்பழம்?
1: இல்லை.
5: வாழைக்கா?
1: இல்லை. 5, 4, 3, 2, 1. Time up. சோ பச்சை கதவு வெள்ளை ஜன்னல் உள்ளே கருப்பு ரோஜா அது என்ன? இதற்கான விடை சீதாப்பழம். வெள்ளை பச்சையா இருக்கும், உள்ள வந்துட்டு ஒயிட் இருக்கும், ஒயிட்டுக்குள்ள பிளாக் சீட் இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ தீக்ஷிதா, அதாவது புரியாத புதிர் 4 மதிப்பெண்களுடனும், அபி அண்ட் டீம் ஜாலிலோ ஜிம்கானா அவங்க வந்துட்டு 2 மதிப்பெண்களுடனும் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஸோ மக்களுக்காக ஒரு கேள்வி இருக்கு, கேளுங்க. விடை தெரிஞ்சா 0444-28-33-1262 0444-28-33-1262 என்ற எண்ணுக்கு கால் பண்ணி உங்கள் ஆன்சர் தெரிவிக்கலாம். ஸோ உங்களுக்கான கேள்வி மக்களே, இவனது ஆட்டம் ஓயாது, இவன் குதூகலித்தால் ஊர் தாங்காது, அவன் யார்? மறுபடியும் சொல்றேன், இவனது ஆட்டம் ஓயாது, இவன் குதூகலித்தால் ஊர் தாங்காது, அவன் யார்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா 0444-28-33-1262 மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், 0444-28-33-1262 என்ற எண்ணிற்கு டயல் பண்ணி உங்களுக்கு விட தெரிஞ்சா ஆன்சர் சொல்லுங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஷோ வந்துட்டு நாங்கள் டியூஸ்டே அட் 12 PM கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். அன்னைக்கும் டியூன் இன் பண்ணுங்க, ஜாலியாக கேளுங்க, ப்ரோக்ராமை நல்லா ரசிங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே ஆஷா. இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்எஃப் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: community, our pride.
1: தனிமை இனிமையானதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, அதே நேரத்துல தனிமை கொடுமையானதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த ரெண்டு தரப்பினரும் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பேச போறது தனிமை என்ற உணர்வை பத்தி தான். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்க இப்போ எந்த இடத்துல இருந்து வேணாலும் உங்களோட வானொலியை கேட்டுட்டு இருக்கலாம். பஸ்ல போயிட்டு இருக்கலாம், இல்ல தனியா வந்து பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கலாம், இல்ல நீங்க எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க தனிமையில இருக்கீங்களா, இல்ல ஒரு குரூப்பா கேக்குறீங்களா, இல்ல எப்படி கேக்குறீங்க அப்படின்ற நிலைமைய ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் நான் மெயினா சொல்றது தனிமையில இதை உட்காந்து கேக்குறவங்களுக்கு தான். நீங்க தனியா இல்ல, உங்களுக்காக நிறைய பேர் சுத்தி இருக்காங்க. முதல்ல அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். மனிதர்கள் தர முடியாத ஆறுதலை கூட தனிமை தரும் அப்படின்னு நம்புறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்துல தனிமை ஒரு கொடுமை அப்படின்னு நம்புறவங்களும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த சாலிட்யூட் அப்படின்ற டாப்பிக்கை பத்தி தான் நம்ம வந்து நல்ல ஆழமா பேச போறோம். ஸோ எப்படி வந்து மனிதர்கள் தனிமையை உணர்றாங்க? இந்த கோவிட் பேண்டமிக் டைம்ல வந்து எல்லாருமே வந்து தனிமைன்ற ஒரு விஷயத்த உணர்ந்திருப்போம். மெயினா வந்து இந்த பேச்சுலர்ஸ், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா வந்து வேற ஊர்ல வந்து படிக்க போய் திருப்பி இந்தியாவுக்கு வர முடியாம இருக்கிறவங்க, இல்லை வேற ஊர்லேருந்து இந்தியாவுக்கு வந்து படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தனிமையா இருக்கும், நம்மளால யார்கிட்டயும் பேச முடியல அப்படின்ற நேரத்தில், இந்த மாதிரி நேரத்தில் வந்து சோஷியல் மீடியாவும் கூகுள் மீட் போன்ற விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு கை கொடுத்துச்சு. என்னடா இது, நம்ம திருப்பி பேண்டமிக்கை பத்தி எதுக்கு பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேண்டமிக் டைம்ல தனிமைன்ற ஃபீலிங் ரொம்ப அதிகமா இருந்தது. இன்னொன்று சூசைட்ஸ், அதனால அதாவது வந்து நிறைய பேர் வந்து தங்களை தாங்களே வந்து அழிச்சுக்கிட்டாங்க தனிமையினால. இந்த தனிமை ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல காரணங்கள் இருக்கு. முதல்ல அதை பத்தி நம்ம ஆராய்வோம். முதல் காரணம் வந்து ஜியாகிரபிக்கல். ஜியாகிரபிக்கல் என்றால் வந்து இடம் பொறுத்தது. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நான் சொன்ன மாதிரியே யூரோப்ல இருக்கலாம், அவங்க இங்க வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்கலாம். அப்போ வந்து அவங்க ஹோம் சிக்கா ஃபீல் பண்றது. ஹோம் சிக்னஸ் அப்படின்னா வந்து தன்னோட வீடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மிஸ் பண்றது அப்படின்றதான் ஹோம் சிக்னஸ். இந்த ஹோம் சிக்னஸ்னால வந்து நிறைய பேர் தனிமைப்படுத்தப்படுறாங்க. தனிமைன்ற விஷயத்த ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எமோஷனல், அதாவது எமோஷனல் தனிமை. எமோஷனலா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க. எப்படிடா அது எமோஷனலா ஒருத்தங்க தனிமைப்படுத்திப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அனுபவிச்சிருப்பாங்க. மனிதர்கள்னால விரக்தி அடைஞ்சிருப்பாங்க, இல்லைனா வந்து மனிதர்களால கிரியேட் பண்ண சிச்சுவேஷன்ஸால, என்னடா இது எல்லா மனுஷங்களும் இப்படிதானா, நம்ம ஏன் இவங்க கூட இருக்கணும், எதுக்கு இப்படி ஒரு கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு விரக்தியில வந்து நிறைய பேர் அவங்கள தனிமைப்படுத்திக்கிறது உண்டு. இதுக்கடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கிரீஃப், அதாவது வந்து பிரிவு. யாரையாவது வந்து இறந்துட்டோம் அப்படின்ற சோகம், இல்ல யாரையாவது பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற சோகத்திலேயே வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிரீஃப் வந்து ஒருத்தரை தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் இது தனிமைப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீஃபான சிச்சுவேஷன்ல வந்து நம்ம மென்டலி அண்ட் பிசிக்கலி நம்மளா இருக்க மாட்டோம். இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்களோட லவ்டு ஒன் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அழுதுட்டே, அப்படி மட்டும் இல்லாம அவங்களோட ரொட்டீனே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அவங்களையே மறந்துருப்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில வந்து ரொம்ப மென்டலி வீக்கா இருக்கிறதுனால அவங்க தன்னைத்தானேயே தனிமைப்படுத்திக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப அதிகமா அமையுது. இதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ், அதாவது வயதான காலங்கள்ல வந்து தனிமைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து தனிமையா அவங்க இருக்கணும்ன்றது வந்து சில பேர் சாய்ஸாவே வச்சிருக்காங்க, ஆனா நிறைய பேர் வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல இல்ல எங்க போய் பாத்தீங்கன்னா வந்து என்னதான் வந்து அங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி எவ்வளவுதான் நம்ம நடத்தினா கூட உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து தனிமையில தான் வந்து தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. இது மாதிரி விஷயங்கள் தவிர ஒரு கொடுமையான விஷயம் ஒன்று இருக்கு, அதுதான் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். அதாவது வந்து ஒரு சமுதாயத்தாலேயே நாம் தனிமைப்படுத்தப்படுறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இந்த கொடுமையினால கூட தனிமை வந்து ஒருத்தரை வந்து தாக்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எப்படிடா சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து, நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல சில பேர் வந்து மென்டலியோ பிசிக்கலியோ ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து அவங்களால சொசைட்டில வெளியில ஸ்டெப் இன் பண்ண முடியாத நிலைமையில இருப்பாங்க. எப்படின்னா வந்து எனக்கு கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா வந்து என்னால் நடக்க முடியல அப்படின்னால வெளில போகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து வெளில வர விடாத அவங்கள தடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால சோசியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றது நடைபெறுது. பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து சோசியலி எக்ஸ்க்ளூஷன் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். அதாவது நம்ம வாழற ஒரு சமுதாயம் வந்து ஏபிளிஸ்டான சமுதாயம். ஏபிளிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து கை கால் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றத மட்டுமே வந்து ப்ரையாரிட்டியா வச்சிருக்கிற ஒரு சமுதாயம். இந்த மாதிரி ப்ரையாரிட்டி இருக்கிறது நல்லதுதான், பட் ஆனா இதனால பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள், திருநம்பிகள், திருநங்கைகள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ சோசியல் எக்ஸ்க்ளூஷன்றது ஒரு மிக கொடுமையான விஷயம், அதனால நிறைய பேர் தனிமை அப்படின்றத ஃபேஸ் பண்ணாங்க. சரி, இவ்வளோ நேரம் நம்ம தனிமைக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு நம்ம பார்த்தோம். ஏன் வந்து ஒருத்தங்கள் தனிமைப்படுறாங்களே, தனிமைப்படுத்திக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். சரி, இதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணி வந்து பீப்புள் வந்து சரி நான் தனியாக இருக்க போறதில்ல, நான் வந்து என்னை மாற்றிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை என்னெல்லாம் பண்ணி கோப்பப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து சிம்பிளான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வானொலி கேட்டுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக. இந்த வானொலியில் வந்து என் குரல் உங்களுக்கு கேட்குது, இதே போல் நீங்களும் உங்களோட குரலை எங்களுக்கு கொடுக்கலாம், அதே நேரத்தில் நீங்களும் எங்களுக்கு கால் செய்யலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி வானொலியில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதெல்லாமே வந்து ஒரு விதத்தில் தனிமையை போக்குற ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். வானொலி மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இப்போலாம். அதாவது வந்து சில ஆடியோ தொகுப்புகள் மூலமா வந்து நிறைய பேர் அவங்களோட கதைகள், அவங்க சேகரிச்ச விஷயங்கள் பத்திலாம் பேசுறாங்க. இந்த பாட்காஸ்ட் கேட்கறது மூலமா கூட வந்து நானே வந்து தனிமையா உணராம சில நேரத்துல வந்திருக்கேன். சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இத போல பாத்தீங்கன்னா இசை, இசை வந்து எல்லாத்துக்குமே ஒரு மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இசையே வந்து தனிமையை போக்கும் அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க வந்து உங்களுக்கு பாட தெரிஞ்சா, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிஞ்சா, நீங்க வந்து அதை ஒரு ஹாபி ஆக்கிக்கிட்டு உங்களோட தனிமையை போக்கிக்கலாம். அதே நேரத்தில் மற்றவங்களோட இசையை கேட்கலாம், இசையை கேட்டு ரசிக்கலாம். அந்த இசையில இருக்க லிரிக்ஸை பார்த்துட்டு சே என்னடா இது இவ்வளோ அழகாக கூட மக்கள் யோசிப்பாங்களா அப்படின்னு மற்றவங்க எப்படி வாழறாங்கன்றத கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை போல ஷோஸ், மூவிஸ் இதெல்லாம் பார்க்கறது மூலயமா கூட வந்து நீங்க வந்து உங்களை டிஸ்ட்ராக்டடாக வச்சுக்கலாம். இப்போ படத்துக்கு போறதுனால எல்லாரும் வந்து சரி ஒரு ஃபேமிலியா போலாம்ப்பா, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா போலாப்பா நினைப்பாங்க. ஆனா நானே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கேன் தனிமையா வந்து படத்துக்கு போவாங்க. என்னையா தனியா படத்துக்கு போறீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்ல அங்க ஒரு திரையில ஒரு கதை ஓடிட்டு இருக்கும் போது நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், இதுல எனக்கு என்ன போர் அடிக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி கூட செய்யலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை பிஸியா வச்சுக்கிறது அப்படின்றது, இது வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கும் சரி நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி ஒரு முக்கியமான விஷயம். ஐடல் மைண்ட் தான் வந்து டெவிலோட ஒர்க் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது இங்கிலீஷ்ல திருப்பி ஏதோ சொல்றேன்னு பார்க்காதீங்க. ஐடல் மைண்ட் அப்படின்னா வந்து ரொம்ப வேலையே இல்லாம நம்ம வந்து வெறுமை இருக்கிறது தான். வெறுமை இருக்கும்போது நம்மளோட மூளையும் வெறுமை இருக்காது, அதுவும் வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மூளைக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் கூட வேலை கொடுக்கலாம். அதாவது பிஸியா வச்சுக்கோங்க. ஏதாவது தவறான விஷயங்கள் இல்லை தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கறதுக்கு நம்ம நம்மளே பிஸியாக வச்சுக்கலாம். சரி, எப்படி பிஸியாக வச்சுக்கிறது, எனக்கு வேலை வெட்டியே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி பிஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. மீடியாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது கூட ஒரு விதத்தில் வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே கூட நீங்கள் நிறைய மனிதர்களை சந்திக்கலாம், பேசலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் பேசுனீங்கனாலே போகிறோம், நீங்கள் வந்து பிஸியாக வச்சுக்கலாம், உங்களோட தனிமையிலேருந்து நீங்கள் வெளில வரலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இதுதான், ஃபைண்டிங் சப்போர்ட் ஆன்லைன். அதாவது ஆன்லைனில் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. இன்டர்நெட்டுன்றதே போடுற பெரிய விஷயமா ஆயிடுச்சு. இந்த இன்டர்நெட்டை வச்சு நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு சாதகமாக நம்ம மாற்றிக்க போகிற விஷயங்களை அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அதனால அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசுங்க. அங்கேயுமே நிறையா பேர் இருப்பாங்க உங்ககிட்ட பிரச்சனைகளை ஷேர் பண்ண, அவங்களோட பிரச்சனைகளையும் கேளுங்க, உங்கள் பிரச்சனைகளையும் பேசுங்க. இது மூலயமா தனிமையை வந்து கண்டிப்பாக போக்கிக்க முடியும். இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா அடாப்டிங் அனிமல்ஸ். இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் பார்ட்டுங்க. நீங்கள் வந்து கேட்ஸ், டாக்ஸ், ஏன் கவுஸ் கூட நீங்க வந்து எடுத்து வளர்க்கலாம். என்னடா இது மாடெல்லாம் எடுத்து வீட்டில் வளர்க்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இல்லைங்க, நம்ம ஆன்செஸ்டர்ஸ் அப்படி நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம வந்து மாடுகளை நம்மளுக்கு மத்தியில் பார்க்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு என்ன அனிமல்ஸ் பிடிக்குதோ, என்ன பேர்ட்ஸ் பிடிக்குதோ அவங்கள வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுமே வந்து தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி அனிமல்ஸ் யாராச்சும் ரோட்ல இல்லை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடாப்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த லாஸ்ட்டாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்வால்விங் யுவர் செல்ஃப் இன் வாலண்டியர் ஒர்க். சரி, நான் சமூக சேவை பண்றதுனால ஏன் தனிமை போயிடுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். யோசிக்கிறது புரியுது, ஆனால் கண்டிப்பா வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வாலண்டியர் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இப்போ வந்து இப்போ பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்கிரைப் ஒர்க் இல்லை அந்த மாதிரி ஏதாவது வேலை செய்ய போனீங்கன்னா அவங்க கூட வந்து உரையாடுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸே வந்து உங்களோட தனிமையை போக்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டை தேடி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட தனிமை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் தனிமையாக ஃபீல் பண்ணுறது பிடிக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. அடுத்து நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, இப்போ என் தங்கச்சியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை, இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு போகணுமா இங்கே போகணுமாங்க அப்படி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கோ அஹெட், நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் செல்ஃப் ஃபுல்ஃபில்டாக சந்தோஷமாக இருந்தீங்கனாலே போகிறோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்றதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. மற்றவங்களை பாதிக்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ப்ரையாரிட்டி இருக்கிற இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க, சரி நான் எதுக்குப்பா அங்கே போகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்ப்ளோர்

சோ உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. நீங்க செய்யற விஷயங்களை வந்து நீங்களே யோசிங்க. நம்ம ஒரு மனிதன், நம்ம வந்து பிறந்திருக்கோம் அந்த உலகத்துல, நம்ம எவ்வளவு சாதிக்க போறோம், எவ்வளவு செய்யறதுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். சரி, நம்மளால அவ்வளவு சாதிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஏதாச்சும் நீங்க பண்ணீங்கன்னா கூட அது நல்லதுதான். நீங்களே உங்களோட செல்ஃப் வர்த்த உணர்ந்தீங்கனாலே தனிமை அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்காம இருக்கலாம். மனிதர்கள் பலவிதம். இதுல நீங்க தனிமையை விரும்புறவர்களா இருந்தாலும் சரி, தனிமையை வெறுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு தோல் கொடுக்க யாரோ இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இவ்வளவு நேரம் பேசினது உங்களோட தனிமையை போக்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. சைனிங் ஆஃப், திஸ் இஸ் ஆர்ஜே தீக்ஷிதா.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினோ? திருப்பி வந்தது திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்குலாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளையும் நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ், விட்டதுக்கப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை கேட்டுட்டுருந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டையுமே தவிர்த்திடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம காசை நம்மளே செலவு பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறது வந்து நமக்கு லைஃபுக்கும் நம்மளுடைய டைமுக்கும் எந்த சந்தோஷத்தையும் தரப்போகிறதில்லை. ஸோ ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஃப் நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. பண்ணாதவங்க அதை பண்ணாதீங்கன்னு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வணக்கம், நான் வேட்டையன் என்கிற கவின் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: என்னோட
0: ஃப்ரெண்டு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இன்னொரு பையன், லொகேஷன் ஒரு பையன் இருந்தான். அவன் இறந்துட்டான், அப்பவே இறந்துட்டான். அவன் வந்து என்னன்னா, ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் நான் அப்போ நான் சென்னையில் இருந்தேன், திருச்சியில் தான். எப்படினா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்ல தான் போயிருந்திருக்காங்க. அவனுக்கு அடிபட்டு லாரி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே அவன் இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவனை எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தம்போது இறந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எப்பயும் போல், கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அதுதான் அந்த 20 நிமிஷம் அவர் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிவிட்டு நீ இந்த கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காமல் நீ கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்திருக்கலாம். எங்கேயாவது அந்த டைம் யாராவது தனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழஞ்சிருப்பாங்க. ஏன்னா 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்டு இருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கொண்டு வந்து விடுங்க, ஒரு ஃபோனாவது நம்ம ஒரு பண்ணலாம், இந்த ஏதாவது ஒன்று நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப். எந்த நேரத்தில் காசு போனால் எவ்வளோ விஷயம் கூட நம்ம சம்பாரிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோ தான், அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டுமாவது நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

0: குடிபோதை எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பணுமா?

0: புரியுது புரியுது சொல்லுறது, அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுறோம் நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
1: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பலாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்டுல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
1: படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடடே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்கார் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குற.

என் கண்ணை கட்டி கட்டுல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.

Hi, this is Leon James, and you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. My social message would be just be good people, be kind, and just help everyone, I guess. So, hi, na Leon James. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது

வணக்கம், நான் கடம் கார்த்திக் பேசுகிறேன். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் சொல்ல போகிற ஒரு கருத்து என்னென்னா, லேடிஸ், கேர்ள்ஸ், உமன்,

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான், பென் வாங்கணும்.
1: கடைக்கு போட்டு வந்துடலாம், வரியா இப்பயே
2: போலாம். அண்ணா பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா? இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
2: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
2: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரி நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

आप राय। நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். மதர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப், ஃபாதர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி தாங்க ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப். சோ ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. சோ நண்பன் அப்படின்னா வந்துட்டு நம்ம கூட இருப்பாங்க, நம்மளுக்கு தோளா இருப்பாங்க. சோ நம்மளுக்கு வந்துட்டு குட் ஃப்ரெண்ட் அப்படின்னா யார சொல்லுவோம்? சோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக ஆனஸ்டி, அதாவது உண்மையுள்ளவங்களா இருப்பாங்க. அது இல்லாம நம்பக தன்மை உள்ளவளா இருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு நம்பி ஒரு சீக்ரெட் சொல்றோமோ, இல்ல நம்ம ஏதாவது ஷேர் பண்றோமோ, இல்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ சொல்றோமோ, அதை வந்துட்டு அவங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இவன் நம்பி நம்ம கிட்ட சொல்லியிருக்கான், சோ நம்ம வந்துட்டு அதை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னோம்னா அது கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு நான் ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்க. நான் ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னா வந்துட்டு இவன் என்ன இப்படி நம்மள நினைக்கிறான், இவன் கருப்பா இருக்கான், இவன் குண்டா இருப்பான், இவெல்லாம் நம்ம ஃப்ரெண்டா இருக்க கூடாது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க வந்துட்டு எப்பவுமே அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டாங்க. நீ எப்படி இருந்தாலும் என்னோட நண்பன்டா, அவன் வந்துட்டு ஒரு தீய வழியில போயிட்டு ஒரு நல்ல வழிக்கு வந்திருக்கானா, அவன் குத்தி காமிக்க மாட்டான். குத்தி காமிக்காம சரிடா விடு, நீ தான் நல்ல வழிக்கு வந்துட்டலா அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணுவான். சோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க வந்து ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்க. மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அக்செப்டன்ஸ், அதாவது எப்படி இருந்தாலுமே அவங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ அவன் வந்து பிஸியா இருக்கான் அப்படின்னா வந்துட்டு அவன் வந்துட்டு நீ ரொம்ப வந்துட்டு உன் பேஷன் தான் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கரிச்சு கொட்டாம அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய நிலைமையில இருந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த அக்செப்ட் பண்ற தன்மை வந்துட்டு ஒரு நல்ல நண்பன் கிட்ட இருக்கும். அதே மாதிரிதான் ட்ரஸ்ட் வர்த்தினஸ். ட்ரஸ்ட் வர்த்தினஸ் அப்படின்னா நம்ம சீக்ரெட் ஷேர் பண்றதா இருக்கட்டும், அவங்கள நம்பி நம்ம எல்லாத்தையுமே சொல்லலாம். இப்ப எப்படி நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கூட வந்துட்டு அவ்வளவு ஓப்பன் அப்பா பேச மாட்டோம், பட் பேரண்ட்ஸ் கிட்ட பேசாதவங்க நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய பர்சனல் லைஃப், ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை தன்மைனாலதான். இன்னொன்னு வந்துட்டு லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய பிஸி ஸ்கெட்யூல்ஸ் இருக்கலாம். சோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க தவிர நீ எப்பவுமே அதுலதான் இருக்க, நீ உன்னோட ஒர்க் தான் உனக்கு முக்கியம், உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல, உனக்கு காசு வந்த உடனே அங்க போயிட்ட அந்த மாதிரி சொல்லாம உன் டேலண்டே நீ கண்டுபிடிச்சிட்ட, சோ நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு, நீ அதுல முன்னேறு முன்னேறு அப்படின்னு ஒரு தட்டி கொடுக்குற, தோல் கொடுக்குற அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நண்பன் தான். சோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறவங்களதான் வந்துட்டு நம்மள வந்து ஒரு உண்மையான நண்பன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப வந்துட்டு யார் வந்துட்டு ஒரு நல்ல நண்பன், உண்மையான நண்பன் அப்படின்ற வந்து சில குவாலிட்டிஸ் பார்த்தா, அதாவது ஆனஸ்டி, பீயிங் நான் ஜட்ஜ்மெண்டல், அக்செப்டன்ஸ், ட்ரஸ்ட்வர்த்தினஸ், லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்லாம் பார்த்தோம். அடுத்ததாக ஹவு டு பி எ குட் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டைஸ் மேக்கிங் டைம் ஃபார் ஈச் அதர், அதாவது அவனுக்கான என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் செலுத்துறது தான். இப்ப வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டாங்க, நான் போய் ஆகணும், ஆக்சுவலி அத ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கவே இருக்காது, பட் அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட்டி விட்டுறது. சோ அவங்க பர்சனல் லைஃப்காக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து கைட்டி விடுறாங்களே, சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம நண்பன் நம்மள கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மதிச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு குட் ஃப்ரெண்டுக்கான அடையாளம்னு சொல்லலாம். இரண்டாவதாக என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஓபன் அப் அண்ட் அலோ ஈச் அதர் டு பி வல்னரபிள், open up and allow each other to be vulnerable. அப்படினா வந்து எமோஷனாவோ, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு வருத்தமாவோ இல்ல ஏதாவது ஒரு டிப்ரெஷனா இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எதன் காரணமாக நீ டிப்ரெஸ்டா இருக்க, அவன் அந்த இடத்துல இருந்து அந்த மூட்ல இருந்துட்டு வேற ஒரு மூடுக்கு மாத்துறாங்க தெரியுமா. சோ அவங்கள வந்துட்டு ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கிறது, அவனோட டேலண்ட் என்ன அப்படின்னா அவனுக்கு தெரியலன்னா கூட உனக்கு இந்த டேலண்ட் இருக்குடா அப்படின்னு சுட்டி காட்டி அவனை வந்துட்டு என்கரேஜ் படுத்துறது. சில பேருக்கு வந்துட்டு லைக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா வராம இருக்கலாம், இல்ல தமிழ் ஃப்ளூவெண்டா வராம இருக்கலாம், ஒரு இடத்துக்கு போய் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம இருக்கலாம், இல்ல இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ண தெரியாம இருக்கலாம்.
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஒரு என்கரேஜிவா இருந்து சப்போர்ட்டிவா இருந்துட்டு உன் டேலண்ட் இது, நீ இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணு, நீ கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு நம்மளுடைய எமோஷன்ஸை மதிச்சு நம்மள சப்போர்ட் பண்றவங்களை வந்து ஒரு நல்ல நண்பனுக்கான அறிகுறி இல்ல நல்ல நண்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூணாவதாக பே அட்டென்ஷன் டு த லிட்டில் திங்ஸ். அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க வந்து அவங்க அட்டென்ஷன் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஏதாவது ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துறாங்க அப்படின்னா வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாமல் வந்துட்டு அவன் ஒரு சின்ன சின்ன விஷயம் சாதிச்சா கூட, ஒரு ரன்னிங் ரேஸில் வந்து ஓடினா கூட அவன் தோக்குறானா ஜெயிக்கிறானோ, ஸோ அவனை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அவனை ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே அவங்க அட்டென்ஷன் சீக்கிரா இருக்காங்க, இல்லை அவங்க அட்டென்ஷனை கொண்டு வராங்களே, ஸோ அது வந்துட்டு ஒரு ஒரு குட் ஃப்ரெண்டுக்கான தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு விஷயத்தையுமே ஒரு ஒரு இடத்துலயுமே வந்துட்டு நீ நல்லா பண்ற அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க. அது வந்து பெரிய விஷயமா அச்சீவ் பண்ணாதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை, அவங்க ஒரு சின்ன விஷயத்த வந்து சாதிச்சாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 marks அவங்க பாஸ் ஆகுற விட கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டாலும் கூட பரவாயில்லடா செம்மடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய அட்டென்ஷனை சின்ன சின்ன விஷயத்துல கூட காமிக்கிறாங்களா, அவங்களே வந்துட்டு ஒரு குட் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லுவாங்க. ஃபோர்த்தாக பார்த்தோம்னா வந்துட்டு பி வில்லிங் டு சேலஞ்ச் ஈச் அதர். சேலஞ்ச் காம்படிஷன் அப்படின்னு சொன்னாலே போட்டி பொறாம தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறாமல வந்துட்டு நல்ல பொறாம இருக்கலாம், பட் கெட்ட பொறாம தான் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இப்போ காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில பேர் வந்துட்டு காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு ஜாப் போவாங்க, சில பேர் வந்துட்டு அவங்க அந்த டிகிரி முடிச்சக்கப்புறம் தான் ஜாப் போவாங்க. ஸோ இவ இப்போ போயிட்டாலே நம்ம இப்பவே போயே ஆகணும், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களோட டேலண்ட் இருக்கு, ஸோ அவங்க போனாங்க, நம்மளும் போவோம், இந்த வேக்கு போவோம், நம்ம முடிச்சுட்டு போவோம், அதுக்கான வேஸ் என்ன, அதுக்கான ஸ்கில் என்ன, அதுக்காக நம்ம வந்து நம்மளே வந்து பில்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டின்றது வந்துட்டு ஒரு நல்ல காம்படிஷனா இருக்கணுமே தவிர வந்துட்டு ஒரு பொறாமையான காம்படிஷனா கண்டிப்பா இருக்கக்கூடாது. உன்னால முடியும், நான் இப்ப போறேன், என்னோட ஸ்கில்ல பார்த்து நீயும் கத்துக்கோ, உன்னோட ஸ்கில் பார்த்து நானும் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அவங்க தாங்க உண்மையான ஒரு உண்மையான நண்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு கடைசியா ஒரு உண்மையான நண்பன் இல்ல நல்ல நண்பன் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி ஓபன் மைண்டட். அப்படின்னா உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளில ஒன்னு பேசுறாங்களா, சோ அந்த மாதிரி இல்லாம அகம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம எனக்கு வந்துட்டு உன்னை பார்த்தா இப்படி தோணுதுறானா அவங்க வந்து கண் முன்னாடியே சொல்லிருவாங்க. சோ இவனை பத்தி இங்க ஒன்னு பேசிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போயிட்டு இன்னொன்னு பேசுறது, சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீ பண்றது தப்பா, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தப்புன்னு சொல்லுவேன், நீ பண்றது கரெக்டா, நான் உன்னை என்கரேஜ் பண்ணி உன்னை தட்டி கொடுப்பேன். சோ அந்த மாதிரி நம்ம தவிர யார் நம்ம கண் முன்னாடியே நம்மளை சுட்டி காட்டுறாங்களோ அவங்களை நீங்க பகையாளின்னு நினைச்சுக்காதீங்க, அவங்கதான் உங்க லைஃப்ல உண்மையான நண்பனா இருப்பாங்க. சோ இந்த அஞ்சுமே தான் வந்துட்டு ஒரு உண்மையான நண்பன் இல்ல நல்ல நண்பனுக்கான அறிகுறி. மறுபடியும் சொல்றேங்க, ப்ரியாரிட்டைசிங் அதாவது மேக்கிங் டைம், யார் நம்ம கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்களை வந்து ஒரு உண்மையான நண்பன் சொல்ல இல்ல நல்ல நண்பன் சொல்லலாம். இரண்டாவதாக ஓபன் அப் அண்ட் அலோ ஈச் அதர் டு பி வல்னரபிள், அதாவது நம்ம எமோஷனா வந்துட்டு வேல்யூ பண்றவங்களோ நம்மள சப்போர்ட் பண்றவங்களையோ ஒரு உண்மையான நண்பன். மூன்றாவதாக பார்த்தோம்னா பே அட்டென்ஷன் டு த லிட்டில் திங்ஸ், சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்கள சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்றவங்களை சொல்லலாம். நான்காவதாக பி வில்லிங் டு சேலஞ்ச் ஈச் அதர், அதாவது காம்படிஷனா இருக்கணும் ஆனால் அது நல்ல காம்படிஷனா இருக்கணும் அப்படின்ற எடுத்துக்கிறவங்கள வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட் சொல்லலாம். ஐந்தாவதாக பி ஓபன் மைண்டட், அதாவது உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளில ஒன்னு பேசுறவங்க வந்துட்டு உண்மையான நண்பன் இல்ல. சோ யார் வந்துட்டு கண் முன்னே வந்துட்டு நம்மள வந்து சுத்தி காட்டுறாங்களோ இது தப்புன்னு சொல்றாங்களோ, சோ அவங்கள வந்து நம்ம உண்மையான நண்பன் சொல்லலாம். சோ இப்ப யார் உண்மையான நண்பன், உண்மையான நண்பன் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுல பார்த்தோம். சோ இப்ப வந்துட்டு ஒரு கெட்ட நண்பன் அப்படின்னு இல்ல, குட் ஃப்ரெண்ட் இல்லாம வந்துட்டு பேட் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்களும் நம்மள ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க, ஆனா எப்படி சொல்றதுன்னா நம்மள நல்வழியப்படுத்தாம நம்ம தீய வழியில இருக்கும் போது நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா, சோ அவங்கள வந்துட்டு நம்ம பேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ யாரெல்லாம் நம்ம பேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசுவீங்க இல்ல எமோஷனலா இருப்பீங்க பேசுவீங்க, அவன் வந்துட்டு அந்த டைம்ல சிரிச்சுட்டு இருப்பா, லைக் என்னதான் பேசுறா நான் சும்மா இதுக்கு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா. நம்மளுடைய ஃபீலிங்க கூட அவங்க மதிக்காம அவங்களோட வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு பேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணா.
இன்னொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் சைடட், அதாவது ஒருத்தவங்க வந்து பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா அது ஓகே, பட் அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்றதுலாம் வந்துட்டு ஒரு நல்ல நண்பனுக்கான அடையாளமே இல்லை அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன் சைடடா இருக்கிறன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு நல்ல வேல்யூவே இல்லை, ஒரு நல்ல இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்வோம். இன்னொன்னு வந்துட்டு அப்சல்யூட்லி வந்துட்டு டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாம அவங்க பேஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா அது ஓகே, பட் டைம் இருந்துகிட்டே வந்துட்டு கைட்டி விடுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்ல ஒரு இந்திய விட ஒரு ப்ரீஷியஸா ஏதாவது நடக்குதோ, இல்ல வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களோ, இல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களோ, இல்ல ஒரு கொஞ்சம் ஹை கிளாஸான ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களோ, அந்த நேரத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட் எல்லாம் கைட்டி விடுறாங்க தெரியுமா. ஸோ அவங்கள வந்துட்டு பேட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு அடிப்படையில நம்ம சேர்க்கலாம். ஸோ இன்னொன்று வந்துட்டு காசுக்காகனே இருப்பாங்க, லைக் காசு வேணும்னா மட்டும் இந்த ஃப்ரெண்டு, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மட்டும் இந்த ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு ஒருக்கும் வந்துட்டும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா பேட் ஃப்ரெண்ட் லிஸ்ட் தாங்க சேர்த்தே ஆகணும். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு கோடிபெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். கோடிபெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இப்போ இவன் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாதான் மத்த ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு கிளாஸ்ல கூட பாத்தீங்கன்னா, இவன் வந்து என் கூட வந்தாதான் நான் இந்த கேங்ல போய் சேருவேன், இந்த கேங்ல வந்துட்டு இவன் வந்தா மட்டும்தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருப்பேன், சோ அவன் இருந்தாதான் அவன் இருந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பர்சனை மட்டும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்தா என்ன வரலனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இதை வந்துட்டு கோடிபெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவங்கள வந்துட்டு ஒரு பேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட், அதாவது உங்களை வந்துட்டு மதிக்கவே மாட்டாங்க. எப்படின்னு சொன்னா, நீங்க நல்லதே பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு லைஃப்ல அச்சீவ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தடையா தான் இருப்பாங்க, தவிர உங்களை வந்து ஒரு சப்போர்ட் பண்ற விதமா இருக்கவே மாட்டாங்க. நீங்க வந்துட்டு தீய வழியில போறீங்கன்னா கூட வந்துட்டு அது சுட்டி காட்டாம நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தீய வழியில போயிட்டு இருக்கும் போது சப்போர்ட் பண்றவங்க அப்படிலாம் வந்துட்டு ஒரு பேட் ஃப்ரெண்ட் அப்படிலதான் வருவாங்க. சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நல்ல நண்பன்னா யாரு, உண்மையான நண்பன்னா யாரு, கெட்ட நண்பன்னா யாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ உங்களுடைய நண்பனை வந்துட்டு நீங்க வைஸா செலக்ட் பண்ணுங்க. So choose your friend wisely அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஒப்பு சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: आप राय।
1: நம்ம எல்லாருக்கும் டெய்லி பல கனவுகள் வரும். காலையில தூங்கும் போதும் சரி, இரவு நேரங்கள்ல தூங்கும் போதும் சரி, பல கனவுகள் வரும். சிலது ஞாபகம் இருக்கும், சில கனவுகள் கண்டிப்பா மறந்தே போயிடும். இந்த கனவுகள்லாம் ஏன் வருது, எப்படி வருது கேள்வி நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் தோணிருக்கும். அது மட்டும் இல்லாம ஏன் கனவுகளுக்கு ஒரு தொடக்கமும் முடிவும் இல்லை, ஏன் அதிகபட்ச கனவுகள் அச்சுறுத்தும் வகையிலே இருக்கு, ஏன் கனவுகள் நம்மள ஈஸியா மறந்து போயிடும் அப்படின்ற நிறைய கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. கனவுகளை பத்தி எல்லாம் ஸ்டடி பண்ற ஒரு துறை பேரு தான் ஆனியரோலஜி. அவங்க நிறைய விதமான தியரிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கனவுகள்லாம் ஏன் வருது அப்படின்ட்டு. அதுல ஒரு ரெண்டு முக்கியமான தியரி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ, ஒரு சராசரியான மனுஷனுக்கு 4-6 கனவுகள் வருமா, ஆனா நம்மளுக்கு அதுல 95% கனவுகள் மறந்தே போயிடும். அதாவது 5% கனவுகள் மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா. ஒருத்தர் கனவு காண்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கண்கள் மூடி தூங்கி இருக்கும் போது அவங்களோட ஐபால்ஸ்ல மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க அப்ப கனவு காண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆனியரோலஜில இருக்க ரெண்டு தியரியில ஃபர்ஸ்ட் தியரியை பத்தி பாக்கலாம். சோ, நம்ம எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம இப்ப ரொம்ப நேரம் டிவி பாக்குறோம் இல்ல மொபைல் பாத்துக்கிட்டு இருக்கோம்னா ரொம்ப மூளைக்கு வேலை கொடுக்காத, அதுக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் கொடு, போய் தூங்கு, அப்பதான் வந்து உன்னோட பிரெயின் ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தூங்கும் போதுதான் அதிகமா நம்மளோட பிரெயின் வேலை செய்யுமா. அன்கான்சியஸ் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் இஸ் பிஸி இன் ஆர்கனைசிங் யுவர் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தூங்கும் போது நம்ம டெய்லி பார்த்த நிறைய விஷயங்கள், நம்ம கேட்ட விஷயங்கள், நம்ம பேசின விஷயங்கள், இது நம்ம நிறைய பார்த்திருப்போம்ல டெய்லி லைஃப்ல, அந்த எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம பிரெயின்ல வந்து ஒரு லைப்ரரியில கலைஞ்சு கிடக்கிற புக்ஸ் மாதிரி எல்லாமே அங்கங்க ரொம்ப தனித்தனியா இருக்குமா, அதை எல்லாத்தையுமே ஒன்னா ஆர்கனைஸ் பண்ற வேலையை தான் நைட் நேரத்துல நம்மளோட பிரெயின் பார்க்கும். அப்படி அது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அந்த ஆர்கனைசிங் வேலையில இருக்கும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உண்டாகும். அது நம்மளோட இன்னொரு சைட் ஆஃப் த பிரெயின்ல போயிட்டு அட்டாக் பண்ணும் போதுதான் ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றது. ட்ரீம் அப்படின்றது வந்து ஒரு ரியாக்ஷன் சொல்லலாம், இல்ல ஒரு எஃபெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு ப்ராசஸால போயிட்டு அது இன்னொரு பக்கம் ஒரு பாதிப்பை உண்டாக்கி அதோட வெளிப்பாடு தான் ட்ரீம். சோ, இரண்டாவது தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சப்கான்சியஸ் பிரெயின் வந்து அந்த ஆர்கனைஸ் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஃபியூச்சர்க்காக, அந்த ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வர ட்ரீம்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபியூச்சர்க்காக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு மோஸ்டா வர ட்ரீம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்கேரியா இருக்கும். நம்ம வந்து திடீர்னு வந்து ஒரு பஸ்ல போய்கிட்டே இருப்போம், அந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியோ, நம்ம ஓடிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு புலியோ சிங்கமோ நம்மள துரத்துற மாதிரி, ஏதாச்சும் பள்ளத்துல விழுற மாதிரி, இந்த மாதிரி நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்கேரியா தான், ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நம்மள நம்ம காப்பாத்திக்கிற மாதிரி தான் வருமா. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து குகையில வாழ்ந்துகிட்டு இருந்த காலம், அதாவது அனிமல்ஸோட காடுகள்ல வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல அவங்களுக்கு எந்த நேரத்துல வேணாலும் எப்படி வேணாலும் ஆபத்து வரலாம். ஏன்னா அது நேச்சுரலா மழை புயல் அந்த மாதிரி விஷயங்கள்லயும் வரலாம். அனிமல்ஸ் கிட்ட இருந்தும் அவங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் அட்டாக் ஆகி அவங்களோட உயிர் போக வாய்ப்பு இருக்கு. சோ வந்து அப்போ அவங்களுக்கு வர ட்ரீம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க டே டு டே லைஃப்ல வந்து வேட்டையாடுறது இது போன்ற விஷயத்தெல்லாம் பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து ட்ரீம்ஸ் எல்லாமே மோஸ்டா வந்து இந்த மாதிரி ஸ்கேரியா தான் வந்துகிட்டு இருக்குமா. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஃபியூச்சர்லாம் அவங்களோட அறிகுறியாது அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு நடக்க போற வேட்டைக்கெல்லாம் அவங்கள அவங்க தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க தூங்கும் போதும், அதுதான் இந்த ட்ரீம்ஸ் செய்யுது அப்படின்னு தியரி டூல சொல்றாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஓகே நம்ம இதெல்லாம் பாக்குறோம் அதனாலதான் வந்து நம்மளுக்கு கனவுல வந்து இந்த மாதிரி எல்லாம் வருது, நம்ம டே டு டே லைஃப் பாக்குறதோட இன்னொரு பக்கம் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்ப வந்து பிளைண்ட் பீப்பிள்லாம் எப்படி கனவு காணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கோன்னா, அவங்க கேக்குறது, அவங்க ஸ்மெல் பண்றது, அதாவது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் அவங்களோட கனவுகள் இருக்குமா. அவங்களோட கனவுகள்லாம் ரொம்ப இன்டெப்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கனவே வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது கனவு வராதா, அது எப்படி ஒரு மனுஷனுக்கு கனவு வராம இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு வராது. அவங்க யாரெல்லாம்னு பாத்தீங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கவங்க, 4 மணி நேரத்துக்கும் குறைவா தூங்குறவங்க, இவங்க யாருக்குமே கனவு வராதுன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்ததா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா லூசிட் ட்ரீம்ஸ். லூசிட் ட்ரீம்ஸ்னா நம்ம கனவுல இருக்கிறது நம்மளுக்கே தெரியும். இன்னும் நல்லா தெளிவா சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் வந்து ஒரு கனவுல வந்து ஒரு மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மலையில இருந்து நான் குதிக்கணும் அப்படின்னு நான் என் மனசுக்குள்ள நினைச்சேன்னா உண்மையாவே நான் அந்த கனவுல அந்த மலையில இருந்து குதிப்பேன். அதாவது அந்த கனவுல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த ஆக்ஷன்ஸும் நான் நினைக்கிறது நடக்கிறது தான் வந்து லூசிட் ட்ரீம்ஸ். இந்த லூசிட் ட்ரீம்ஸ் வந்து நம்ம எல்லார் லைஃப்லயுமே ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பா வந்திருக்கும், ஒரு வாட்டி நிறைய வாட்டி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. இந்த லூசிட் ட்ரீம்ஸ் எல்லாருக்குமே அதிகமா வரணும் அப்படின்னா இதுக்காக நிறைய பிராக்டிசஸ் எல்லாம் இருக்கு. அந்த பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணா வரும்னு சொல்றாங்க. நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் பண்ணிருக்காங்க. ஜப்பான்ல வந்து நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சி பண்ணி அதை பண்ணவும் பண்ணிருக்காங்க. அதோட வெளிப்பாடு சரியா இல்லாத காரணத்தினால இன்னும் அதை ப்ராசஸ்ல இருக்காங்க. நம்மளோட ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, எவ்வளவு நல்லா இருக்கும். கண்டிப்பா அதெல்லாம் நடக்கணும்னு நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப அடுத்ததா கனவுகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் ஒரு நோக்கமும் இருக்கு. அந்த கனவுகளால நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதாங்க ஆனா உண்மை. இப்ப நம்மளோட கணித மேதை ராமானுஜம் இருக்காருல, அவரோட கனவுலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வே பண்ணாராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தையல் மிஷின், நம்ம டெய்லி நம்மளோட போடுற கிளாத்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற தையல் மிஷினே கனவுல வந்த ஒரு விஷயம் தானே சொல்றாங்க. அதை வச்சுதான் அதை கண்டுபிடிச்சோம் சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள், நம்ம சயின்ஸ்ல வர பீரியாடிக் டேபிள், இதுவும் கனவுல இருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெனி தமிழ் போயம்ஸ், நிறைய ரைட்டர்ஸ் எழுதின நிறைய விஷயங்கள்லாம் வந்து கனவுல அவங்களுக்கு தோணுனதான் வந்து அவங்க எழுதுனதா சொல்றாங்க. இது மூலியமா கனவுகளுக்கு நிறைய வேல்யூ இருக்கு. கனவு மூலியமா நம்ம ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும், அதுக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் கனவுக்கு பின்னாடி இருக்க தியரி அதுன்னு நிறைய நம்ம விஷயங்களை பார்த்தோம். மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்

மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர்

0: அங்க போனோம். நாங்க எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவரு நல்லபடியா ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு அவரு டெல்லிக்கு போயிட்டாரு. அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு, ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க, சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

आप राय। வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். அது ரேடியோ பத்தி தான். நம்ம ரெண்டு பேரையுமே இணைக்கிற ஒரு விஷயம் இங்க ரேடியோ. ரேடியோல ரெண்டு பேரோட முகம் பார்க்காமலே நம்ம என்னென்ன கன்வே பண்ணிக்குங்கிறது ஈஸியா கன்வே ஆகுது. சோ இப்படிப்பட்ட ரேடியோ எங்க எப்போல இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம டாக். ரேடியோ திடீர்னு ஆரம்பிக்கலங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் வேவ்ஸ் ஆன எலக்ட்ரோ மேக்னிக் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் மற்றும் வயர்லெஸ் டெலகிராஃபி அப்படின்னு சொல்லப்படுற மூணு வேவ்ஸையும் காம்பினேஷன் பண்ணி தான் இந்த ரேடியோ வேவ்ஸ் உருவாச்சு. இந்த வயர்லெஸ் டெலிகிராஃபி தான் இப்போ ரேடியோ பிராட்காஸ்டிங்கா இருக்கு. 10 வருஷம் கழிச்சு பாயிண்ட் டு பாயிண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்காக இந்த ரேடியோ பிராட்காஸ்டிங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரேடியோ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ரெண்டு ரீசன் இருக்கு. முதல் ரீசன் வேர்ல்டு வார். வேர்ல்டு வார் டைம்ல மிலிட்ரி சோர்சஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு, அந்த மிலிட்ரி பீப்புளுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் முதல்ல இந்த ரேடியோவை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா யூஎஸ் நிறைய அமெச்சர் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் உருவாச்சு. அதாவது யார் வேணா எப்ப வேணா எது வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அது மூலமா தான் இந்த ரேடியோவும் வந்து ரொம்பவே வளர்ந்துட்டு வந்ததுன்னு சொல்லலாம். வேர்ல்டு வார் ஒன் டைம்ல மிலிட்ரி வந்து பிரஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் மோஸ்டா இந்த ரேடியோவை யூஸ் பண்ணாங்க. 1915 தான் ஃபர்ஸ்ட் ரேடியோ வந்து நியூஸ் டெலிகாஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மட்டும்தான் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிராட்காஸ்டிங் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா 1920 பிட்ஸ்பர்க், நியூயார்க், சிகாகோ போன்ற இடத்துல வந்து ரேடியோ ஸ்டேஷன்ஸே தனியா ஆரம்பிச்சாங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அப்ப நடந்த எலெக்ஷன் அதை பத்திலாம் வந்து நியூஸ் பரப்பிட்டு வந்தாங்க. 1926 யூஎஸ்ல இந்த எல்லா ஸ்டேஷன்ஸுமே சேர்ந்து நேஷனல் பிராட்காஸ்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்னு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே 1920 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிசிசி, அதாவது பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொண்டு வந்தாங்க. நம்ம மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்தியால இந்த ரேடியோ எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத பாக்கலாம். இந்தியால டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் முதல்ல இதை ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா 20th August 1921 அன்னைக்கு அவங்களோட பில்டிங் மேல இருக்கிற ரூஃப்ல ஒரு டிரான்ஸ்மிட்டரை செட்டப் பண்ணாங்க. அந்த டிரான்ஸ்மிட்டரை செட்டப் பண்ணிட்டு அதுல நியூஸ் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிஷனையும் அவங்க வந்து ட்ரை பண்ணி தான் பார்த்தாங்க. இது சக்சஸ் ஆனதுனால அவங்களுக்கு தான் முதல் முதல்ல லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. இது கொடுக்கப்பட்ட வருடம் 1922. இதுக்கப்புறமா நிறைய அமெச்சர் கிளப்ஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. முதல் முதல்ல அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கிளப் தான் ரேடியோ கிளப் ஆஃப் கல்கத்தா. இது ஆரம்பிச்ச வருடம் வந்து 1923. இதை தொடர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்பும் வந்து 1924 அவங்களுக்கான தனி கிளப் ரேடியோ கிளப்பை வந்து ஆரம்பிச்சாங்க. ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ், அதாவது நிதி பற்றாக்குறை காரணமாக வந்து இது எல்லாமே வந்து ஒரே சிஸ்டமா கொண்டு வந்தாங்க. இந்தியன் பிராட்காஸ்டிங் சிஸ்டம் அப்படி, அதாவது IBS அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது 1927 கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம ஆல் இண்டியா ரேடியோ பத்தி கேட்கலாம். ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு பேரை வச்சவரே லியோனல் ஃபில்டன். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ. வார் டைம்லலாம் வந்து, அதாவது 1936 அந்த டைம்லலாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோல நியூஸ் புல்லட்டின் மட்டும் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 27 நியூஸ் புல்லட்டின் டெய்லியுமே படிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இது வந்து வேர்ல்டு வார் டூலையும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் வந்து இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லேபர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருந்தது. இது வந்து டெலிகம்யூனிகேஷன் இல்ல கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு முத்திரையே இதுக்கு வந்து கொடுக்கப்படல. அதுக்கப்புறமா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வருஷம் தான், அதாவது 1946 தான் இதை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங்ல கொண்டு வந்தாங்க. அந்த டைம்லயே கிட்டத்தட்ட 6 ஸ்டேஷன்ஸ் இந்தியால இருந்தது. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ், லக்னோ மற்றும் திருச்சிராப்பள்ளியில இது இயங்கிட்டு வந்தது. இதோட பிராட்காஸ்ட் எல்லாமே 1924 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது பிரைவேட் ரேடியோ சர்வீஸ் எல்லாமே வந்து மெட்ராஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுங்கிறது சொல்றாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த லைசன்ஸை வந்து இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனிக்கு தான் கொடுத்தாங்க. இந்த இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி 2 இடத்துல வந்து செயல்பட்டு வந்தாங்க. ஒன்னு வந்து மும்பை, இன்னொன்னு வந்து கொல்கத்தா. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஆல் இண்டியா ரேடியோ வந்து ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்டாவே கொண்டு வந்தாங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அப்படிங்கிற தனி டிபார்ட்மெண்டே கொண்டு வந்தாங்க. 1956 இந்த ஆல் இண்டியா ரேடியோவை ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணாங்க. இந்த ஆகாஷ்வாணி 5 இடத்துல வந்து ஹெட் குவார்டர்ஸ் வச்சு இப்ப நடத்திட்டு வராங்க.
அந்த அஞ்சு ரீஜனல் ஹெட் குவார்டர்ஸ்லயுமே தனித்தனியான ரேடியோ ஸ்டேஷன் நடக்குது. அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஹிந்தி, இங்கிலீஷ் மற்றும் அந்த இடத்தோட ரீஜனல் லாங்குவேஜையும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது கமர்ஷியல் ரேடியோ ஸ்டேஷன்ஸ். 1967 தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. விவேத் பாரதி அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தான் முதல் கமர்ஷியல் ரேடியோ ஸ்டேஷன். இது வந்து பாம்பேல வந்து செயல்பட்டது. இப்போ நிறைய இடத்துல அதுக்கப்புறமா வந்து அதை விரிவாக்கம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ அப்படின்னு சொல்லிட்டு பறந்து விருந்து இப்போ வந்து நடந்துட்டு வரும். இப்போ எல்லா சிட்டிலுமே ஒரு கமர்ஷியல் ஸ்டேஷன் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பிரைவேட் ரேடியோ ஸ்டேஷன்ஸ். 1993 வரைக்குமே கமர்ஷியல் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல 2 hour ஸ்லாட் தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி பிரைவேட்டா ஏதாவது ஷோ பண்ணணும்னா. 2001 ரேடியோ சிட்டி அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சாங்க. இது July 3rd, 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட்குவார்டர்ஸ் பெங்களூர்ல ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பிரைவேட் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்கறது 3 phases வந்து கவர்மெண்ட் நடத்திட்டு வராங்க. அதாவது 2001 தான் ஃபேஸ் 1 நடந்தது. அந்த 2001 தான் ரேடியோ சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபேஸ் 2 2005 நடந்தது. அதே மாதிரி ஃபேஸ் 3 இப்போ ரீசெண்டா 2020 ஏப்ரல்ல நடக்கப்பட்டுச்சு. அடுத்தது கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன். 2002 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா எஜுகேஷன் சிஸ்டம்ஸையும் ஒரு CRS கொண்டு வர சொன்னாங்க. அதாவது கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷனை கொண்டு வர சொன்னாங்க. அதோட இயக்கமா முதல்ல 2004 February 1st அன்னைக்கு அண்ணா FM கொண்டு வந்தாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியோட FM ஸ்டேஷன். அடுத்ததா இது NGO-லையும் பரப்பணும் அப்படின்னு நினைச்ச கவர்மெண்ட் முதல் முதலா சங்கம் ரேடியோ அப்படிங்கிற ஒரு FM ஸ்டேஷனை கொண்டு வந்தாங்க. இது 2008 கொண்டு வந்தாங்க. இது ஆந்திர பிரதேசில இருக்கிற பஸ்புரா வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில தான் இயங்கிட்டு வருது. நம்ம டெய்லி கேட்கிற ரேடியோக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஹிஸ்டரி இருக்கு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். விடைபெறுவது நான் உங்கள் அஜய் தாரிணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: அப்ரைட்.
1: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது ஊசுத்தலாம் வாங்க.

0: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. டிராவலிங் எடுத்தனாலே முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஒர்க்ல இருந்து ஒரு பிரேக்கா தான் வந்து அந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஒரு ட்ரிப் போகிறது, அது ஃபேமிலி கூடவா இருக்கட்டும், தனியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிரேக் எடுத்து இந்த பீரியட்ல போயிட்டு வரலாம், ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல போகலாம், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிராவலிங்ன்றதே ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த சோசியல் மீடியா பக்கம் எல்லாம் போனோம்னா நிறைய பேர் வந்து டிராவல் விளாகர்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டாங்க. அவங்களோட வீடியோஸ்ல வந்து ஒரு பிளேஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனே வந்து சொல்லிடுறாங்க. அங்க போனா எப்படி ஸ்டே பண்ணும், அங்க எப்படி சர்வைவ் பண்ணும், அந்த டிராவல் ஃபுல் கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா கொடுத்துடுறாங்க அந்த வீடியோல. ஆல்சோ நிறைய டிராவல் கன்சல்டன்சிஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ இது ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவிகள் எல்லாம் இருக்காங்க. டிராவலிங் இஸ் பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கிட்ட டிராவலிங் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல டிராவலிங் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: ஹாய், என்னோட பேர் வந்து நிவேதா. என்னோட லைஃப்ல வந்து நான் டிராவலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப்ல வந்து டெய்லி நம்ம வந்து நம்மளோட ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்டடிஸ் அதை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். தவிர நம்ம மைண்ட் வந்து ஒரு பீஸாகவே இருக்காது. ஒரு 1 hour 2 hour தான் டெய்லி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தவிர மற்றபடி வந்து அதோட மைண்ட் செட்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிரேக் எடுத்து டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 week ஒரு 2 days 3 days நம்ம போனால் அது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தரும். அது போனவங்க கிட்ட கேட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம நம்மளுக்குள்ளேயே ஒரு நியூவா நம்ம திருப்பி உருவாகி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான்.
2: வணக்கம், என் பேர் தீக்ஷிதா. நிவி சொன்ன மாதிரி பர்சனலா இல்ல இண்டிவிஜுவலா நம்ம டிராவல் பண்றது அப்படின்றது இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப மைண்ட் பீஸ் எல்லாமே தரும். இப்போ ஒரு சொசைட்டியா பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கே வந்து டூரிசம் வந்து இதனால ரொம்ப டெவலப் ஆகும். இப்ப நம்மளே வந்து பாண்டிச்சேரியில அந்த மாதிரி இடங்கள் பக்கத்துல இருக்க இடங்கள் டிராவல் பண்றதுனாலயே டூரிசம் நிறைய டெவலப்மெண்ட் ஆகுது. இப்போ கொரோனா பீரியட்ல பார்த்தோம்னா நம்மளுக்கே வந்து நிறைய கவர்மெண்ட்டுக்கே நிறைய லாஸ் எல்லாம் ஆச்சுன்னு பார்த்தோம். பிகாஸ் வந்து டூரிசம் பிளேஸ் அ மேஜர் ரோல் இந்த GDP. ஸோ எல்லாமே இருக்கு. அதனால டூரிசம்ன்றது ஆஸ் நிவி சொன்ன மாதிரியே வந்து இண்டிவிஜுவல் மட்டும் இல்லாமல் ஒரு டோட்டல் சொசைட்டிக்குமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: ஸோ என் பேர் வந்து ஹர்ஷினி. லைக் அவ சொன்ன மாதிரி தான், தீக்ஷிதா சொன்ன மாதிரி தான், இந்த கோவிட் டைம்ஸ்ல வந்து எனக்கு பர்சனலாக எப்படி இருந்துச்சுன்னா எங்கேயுமே நான் சின்ன வயசுலேருந்து அவ்வளோவா டிராவலிங்கிறது போனது இல்லை. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு பிரேக் கிடச்சிச்சு. அந்த லாக்டவுன் பீரியடை எடுத்து விட்டா போலாம் ஒரு சின்ன பிளேசஸ்க்கு டிராவல் பண்ணிட்டு வரப்போ அது ஒரு மாதிரி மைண்ட் பீஸ் கொடுக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க்கை நம்மளால் பீஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டிராவலிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், எல்லாருக்குமே. அது வந்து சோலோ டிராவலாக இருக்கட்டும், ஃபேமிலி டிராவலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கண்டிப்பாக அது ஒரு தேவையான விஷயமா நான் பார்க்குறேன்.
0: ஸோ டிராவலிங் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு இதை விட ஜஸ்டிஃபிகேஷன் வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. அடுத்ததான் உங்களோட ஃபேவரட் பிளேஸ் என்ன, நீங்கள் டிராவல் பண்ணதுலேயே உங்களோட மனசுக்கு நெருக்கமான பிளேஸ் என்ன?
1: ஸோ இப்போ தான் நான் ரீசெண்டாக வந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தேன். ஸோ ஆல்ரெடி அந்த பிளேஸ்க்கு போயிருக்கேன். பட் வந்து போயிட்டு வந்ததுல எனக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு சொன்னால் வந்து நான் ஊட்டி தான் சொல்வேன். எல்லாருமே நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஊட்டிக்கா போகிறீங்க, ஊட்டியில் வந்து அவ்வளோ பிளேஸ்லாம் இருக்காது, ஏன் போகிறீங்க, கொடைக்கானல் தான் நல்லாயிருக்கும் அப்படி தான் எல்லாம் சொன்னாங்க. பட் வந்து உண்மையாக சொல்லலாம் அப்படிலாம் எந்த பிளேஸுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது. பட் எனக்கு பர்சனலாக அண்ட் என்னோட என் கூட குரூப்பாக வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஊட்டி வந்து பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு மாதிரி நேச்சுரலாக நம்ம கண் முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்குறோம், பட் அது பார்க்க வந்து கிராஃபிக் மாதிரியே இருக்கே அப்படிதான் சொல்லிட்டு மைண்ட் இருக்கும். அது டிவியில பார்த்த மாதிரி இருக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் வந்து இதெல்லாம் நம்ம ஏறி நம்ம இருக்கிற இடத்துலயே இருக்கா, இவ்வளோ ஒரு அழகா நேச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைய வியக்க வச்சுச்சு. ஸோ ஊட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது.
2: என்னோட ஃபேவரட் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானல். ஊட்டிக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அது. ஸோ கொடைக்கானல் வந்து எனக்கே பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேமிலியோடு போனேன். ஃபேமிலியோடு போகும்போது இருந்த என்ஜாய்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க கூட போகும்போது ஜாலியாக இருந்தது. அப்போ நான் சின்ன பொண்ணாக இருந்தேன். ஸோ எனக்கு எப்படி பண்ணலாம், என்ன பண்ணணும் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஜஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் விட்டாங்க, ஃபன் பண்ணோம், அவ்வளோதான். இன்னொரு தடவை செகண்ட் டைம் நாங்கள் ஸ்கூல் டூர் போனோம். அப்போ வந்து பான்ஃபயர் நைட்ஸு, எல்லோரும் பாடினாங்க, கிட்டார்லாம் தூக்கிட்டு வந்து பாடினது, அந்த ஒரு குளிரான ஒரு கிளைமேட்டில் வந்து இருந்தது வந்து ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி டூரும் போயாச்சு, ஃப்ரெண்ட்ஸோடையும் போயாச்சு. ஸோ அடுத்த என்னோட எய்ம் வந்து சோலோவாக கொடைக்கானல் போகணும் அப்படின்றத என்னோட அடுத்த எய்ம்.
3: ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போன பிளேசஸ்னா நான் நிறைய கிராமங்களுக்கு தான் போயிருக்கேன். ஸோ என் பாட்டியே கிராமத்தில் இருக்கிறனால நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ்னாலே அங்கே தான் போவோம். பெருசாக வேற எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க, ஸோ அங்கே தான் போவோம். அதனால அங்கே போய் அங்கே இருக்கிற ஆற்றுல குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பாடுலாம் காலையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்து அங்கே செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு குளிச்சாலே ஒரு பீஸாக இருக்கும். அதே மாதிரி அங்கே நிறைய ஃபால்ஸ் அங்கே இங்கேன்னு சுற்றி காமிப்பாங்க எங்கள் பாட்டி வீட்டில். ஸோ அது எனக்கு ஒரு ஃபேவரட்டான பிளேஸ். இன்னொன்று நாங்கள் என் அப்பா ஒரு கிராமத்துக்கு கூட்டு போவாங்க. லைக் எப்பயுமே அங்கே நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அங்கே போகிறப்ப 3 days அங்கே தான் இருப்போம் எல்லாரோடையும், அதாவது ஃபேமிலியாக சொல்கிறேன். செம்ம ஜாலியாக இருக்கும் அங்கே போயிட்டு அங்கே இங்கே மாதிரி ரிவர்லாம் கிடையாது. ஸோ அங்கே கிணத்துல தான் குளிக்கணும். கிணத்துல குளித்து கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் எங்கேயாவது அந்த கோயிலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், அங்கெல்லாம் போவோம். ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக 2 years பேக் எங்கள் வீட்டில் எல்லோரும் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிப் பிளான் பண்ணாங்க. அது அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. நம்மளுக்கே தெரியும் நிறையா ட்ரிப்ஸ் நம்ம பிளான் பண்ணுவோம் ஆனால் நடக்காது. லைக் 2 years பேக் போனேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூலில் நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, இ கொடைக்கானல் சூப்பராக இருக்கும், அது அங்கே பனிலாம் செம்மையாக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருந்துகிட்டே இருக்கும், எப்படி இருக்கும் சார் செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 years பேக் போனப்போ வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. அங்கே ஒரு வீடு எடுத்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 மெம்பர்ஸ் போயிருந்தோம். எல்லோரும் ஸ்டே பண்ணி அங்கே நல்லா, அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அந்த ட்ராவலிங்.
0: ஸோ ஹர்ஷினி சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு டிராவல் பண்ற பிளேஸ் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அங்க போய் எப்படி ஃபன் பண்றோம், நம்ம அங்க நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் அப்படின்றது நம்ம முடிவு பண்றோம்னு நல்லாவே தெரியுது. ஸோ நீங்க டிராவல் பண்ணதுல உங்களுக்கு இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஷேர் பண்ணுங்க.
1: இப்போ நான் நெகட்டிவ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் ரீசெண்டாக இப்போ ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நெகட்டிவ் நடந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ நாங்கள் ஒரு வேன் வச்சு தான் நாங்கள் இங்கேருந்து போனோம். பட் அங்கேயே ஊட்டி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஊட்டின்னு வச்சுக்கிட்டா, ஊட்டிலே ஆல்ரெடி இருக்கிறவங்க வேன் வச்சுருக்கவங்க ஜீப் வச்சுருக்கவங்களாம் இருப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு ரோடு எடுத்து நாங்கள் இந்த ரோட்டில் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ரோட் போகாதீங்க, இங்கே தான் ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு, ஸோ நீங்களும் போனீங்கன்னா உங்களுக்கும் நடக்கும், அப்படிலாம் எங்களோட மைண்ட் செட்டை மாற்றுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வேனில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இதில் வாங்க, அந்த மாதிரி எங்கள் மைண்ட் செட்டையும் அவங்க மாற்றினாங்க. ஸோ நம்ம சில பேர் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருந்தால் அவங்களாம் சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுப்போம். இப்போ எங்கள் கூட வந்தவங்களாம் சில பேர் கேர்ள்ஸ், நான் இல்லை, என் கூட வந்த சில பேர் ஐயோ ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான், வேணாம் வேணாம் அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாருக்கும் மாறிடுச்சு. ஸோ அது ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்துச்சு எங்களுக்கு. இது ஒரு எல்லோரும் சொல்கிறதே நம்ம நம்பிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகிறோன்னா நம்ம ஒரு பிளான்டாக போனோம், ஒரு கூகுளோ எதையோ ஆல்ரெடி அங்கே போயிருக்கிறவங்க இருப்பாங்க, ஸோ அதை யூடியூப் பார்த்து அதை பார்த்து பிளான்டாக போகணும். நாங்கள் கரெக்டாக தான் ஆக்சுவலாக போயிருந்தோம். ஸோ அங்கே இருக்கவங்களாம் எங்கள் மைண்டை மாற்றி, இல்லை இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் மைண்டை மாற்றினாங்க. அண்ட் தென் வேறு என்னென்னா, சில பேருக்கு வாமிட்டிங் அந்த மாதிரி நிறைய ட்ராவல்னாலே அது மைண்ட் அவங்களுக்கு தானாக போயிடும், ஐயோ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுமா நம்மளுக்கு இது வரும். ஸோ அதெல்லாம் முன்னாடியே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு உடம்பு ஒத்துக்காது அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டால் நம்ம இங்கே சென்னையில் நல்லா சம்மரில் இருந்துட்டு ஊட்டிக்கு போகும்போது அப்படியே டோட்டலாக கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. ஸோ மலை ஏறும் போதே எனக்குலாம் காது அடைச்சி காதுலேருந்து ரத்தம் வர மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு, அவ்வளோ காது வலி வந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே முன்னாடி நம்ம இப்போது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகினா அதுக்கேற்ற மாதிரி ஸ்வெட்டர் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கணும். இப்போ நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, அது என்னோடய மைனஸ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா இருக்காது அப்படின்னு நினச்சிதான் நாங்கள் போனோம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீசிங் இருக்கும், ஃபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ அவங்க முன்னாடியே என்னெல்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரீ பிளான்டாக போனோம் எல்லாமே. இப்போ ஊட்டி போனோம்னா அந்த எந்த நம்ம போகிற வழியிலே எந்தெந்த பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு போயணும். இப்போ ஒரு பிளேஸில் இதை பார்த்துட்டு வேற எங்கன்னா போய் அதை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ முன்னாடியே கூகுளோ இல்லைனா யூடியூப்ல ஆல்ரெடி போயிருக்கவங்க, ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு அது ப்ரீ பிளான்டாக வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல. நாங்கள் அப்படி போனோம், அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
3: ஸோ எனக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா லைக் எப்பயுமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு ஒத்துக்காது. ஸோ நான் எப்பயுமே ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் போவேன். அப்படியே போனாலுமே எனக்கு வாமிட்டிங். இந்த ரீசெண்டாக கொடைக்கானல் போனப்போ கூட அப்படி தான் கண்டினியூஸாக வாமிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் என்ன தான் அப்படி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அந்த பிளேஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அதை பாசிட்டிவ் ஆகிரும். லைக் என்ன தான் அங்கே சுற்றி இருக்கிறவங்க புதுசாக ஒரு இடத்த பார்க்குறப்போ அந்த ட்ராவல் எங்களுக்கு அதை பாசிட்டிவ் ஆக்கிடுது, அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கூட பாசிட்டிவ் ஆக்கிடுது. ஒன்றும் இல்லை, லைக் நாங்கள் கிராமத்துக்கு போகிறப்போலாம் லைக் ட்ரெயினில் தான் போவோம். ட்ரெயினில் போகிறப்ப எங்கள் அம்மா எனக்கு என் அக்காக்கெலாம் இந்த கலர் பென்சில்ஸு அப்புறம் வந்து இந்த கலரிங் புக் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. நாங்கள் பாட்டு கலர் அடிச்சுட்டே போவோம். அதுவுமே ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ லைக் கலர் அடிச்சுட்டே போவோம். அங்கே போயிட்டு வந்து குளிக்கிறப்போ வந்து கிணத்துல குளிக்கிறப்பையோ இல்லை ஆற்றுல குளிக்கிறப்பையோ வந்து எனக்கு நீச்சல் தெரியாது. ஸோ நான் எப்பயுமே வந்து சேஃப்டியாக வந்து ஒரு ஒரு கேனோ இல்லை டியூபோ எடுத்துகிட்டு போய் தான் குளிப்பேன். சம்டைம்ஸ் அதை எடுத்துகிட்டு போகாமையும் போயிருக்கேன். அப்போலாம் வந்து எல்லாரும் குளிப்பாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு நிற்பேன். ஸோ சம்டைம்ஸ் அது எனக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. எல்லாரும் குளிக்கிறப்ப நம்மளால குளிக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு.
0: ஸோ வந்து எங்களுக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஸ்கூல் டூர் போகும்போது நாங்கள் வந்து ஒரு கோச் ஃபுல்லாக பாய்ஸ் இருந்தாங்க, இன்னொரு கோச் ஃபுல்லாக நாங்கள் கேர்ள்ஸ் அப்படியே இருந்தோம். நாங்கள் நிறைய பேர் போனோம், ஒரு 200 பேர் கிட்ட. என்னதான் அத்தனை பேர் இருந்தால் கூட அங்கே வந்து ஒருத்தங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, லைக் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்க நிறைய பேர்கிட்ட. இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து நைட்டில் வந்து போயிட்டே இருந்தாங்க அந்த சைட்லேயே. லைக் வந்து நாங்கள் படுத்துட்டு இருந்த அந்த பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்த் சைடே போயிட்டே இருந்தாங்க, கேர்ள்ஸ் சைடே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போயிட்டே இருந்ததுனால வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப இன்கன்வீனியன்ஸ் ஆயிடுச்சு. டீச்சர்ஸ்க்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு மெயினான நெகட்டிவ்ஸ். லைக் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ்ஸ் எப்பவுமே விமன் ட்ராவல் பண்ணும்போது இருக்கு. இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒருத்தங்களோட பேக் திருடு போயிடுச்சு, ஒரு டீச்சரோட பேக். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே வந்து ட்ரெயினில் படுக்கும்போது இந்த மாதிரி படுங்க அந்த மாதிரி படுங்க. என்ன கேட்டால் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணுன்றது ஒன்று, பட் ஸ்டில் நம்மக்கிட்ட சொசைட்டிக்கிட்டே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம்ல, சரி ஓகே நம்ம கொஞ்சம் படுக்கலாம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் வந்து எப்பவுமே அந்த மாதிரி ஏதாவது தொலைஞ்சு போகிறது நடந்துகிட்டே இருக்கு. இதை தவிர பார்த்தோன்னா நிறைய நெகட்டிவ் சொல்லிக்கிட்டே போகலாம், நடந்திருக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ராப்ளம் நடக்குது. லைக் வந்து என் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில ஃபுட்ஸ் எல்லாம் ஒத்துக்காது, சிலர் தான் ஒத்துக்கும் அப்படிலாம் இருக்கும். பட் கேரளா போகும்போது அங்கே இருந்த ரைஸ் டைப்பே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது சாப்பிடவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ சில பேர் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க, பட் சில பேருக்கு அது அலர்ஜிக்காக முடியலாம். ஸோ இதெல்லாம் மேஜரான நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு நடந்திருக்கு. பாசிட்டிவ் சொன்னால் அதுவும் நிறைய நடந்திருக்கு, லைக் ஃபன் பண்ணோம், ஹாப்பியாக இருந்துச்சு, நிறைய மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம், அதுதான் வந்து மெயினாக நடந்திருக்கு.
3: தீட்சிதா சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக எனக்கும் ஞாபகம் வருது. நான் இப்போ வந்து லைக் காலேஜுக்கு வரதுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி காலேஜ் வரலாம் சொல்லிட்டு ட்ரெயின் புக் பண்ணி வந்துட்டு இருந்தேன். செம்ம மழை அந்த டைமில் வந்து, செம்ம மழை பெஞ்சனால நான் வந்து ஒரு கையில் வந்து கொடை வச்சிருக்கேன், ஒரு கையில் என் பேக் வச்சிருக்கேன். கையில் ஒரு பேக் தூக்கிட்டு வந்தேன், அந்த பேக் அப்படியே மறந்து நான் விட்டுட்டே வந்துட்டேன். அந்த பேக்ல நிறைய எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் இருந்துச்சு. எக்ஸ்பென்சிவ் திங்ஸை விட எனக்கு அது எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து நான் ஆசாசியாக வாங்கி வச்ச எல்லா திங்ஸுமே அதில் இருந்துச்சு. அதை அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஆட்டோ ஏறி நான் ஹாஸ்டல் போயிட்டேன். போனதுக்கப்புறம் தான் தெரியுது என்னோட பேக் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அந்த பேக் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு, பட் என்னால் கடைசி வரைக்கும் அதை எடுக்க முடியல. அது ரொம்ப எனக்கு ஒரு பேட் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்லேயே நடந்ததுன்னு நான் சொல்லுவேன்.
0: ஸோ வந்து ட்ராவலிங்கோட நெகட்டிவ்னு பார்த்தா நிறைய விஷயம் எல்லாரும் தொலைக்கிறது, திருடு போகிறது இந்த மாதிரி இருக்குது. இதை எப்படிலாம் தடுக்கலான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி இந்த விஷயத்த தடுக்கலான்னு நினைக்கிறீங்க?
3: நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா எத்தனை பேக்ஸ்ன்னு நம்ம கவுண்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த திங்ஸ்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும், நம்ம இருக்கா இருக்கான்னு கண்டினியூஸாக செக் பண்ணி. இப்போ ட்ரெயின்லலாம் போனோம்னா லைக் பேகை நம்ம பாட்டு கீழே வச்சுட்டு மேலே ஏறி சில டைம் படுத்துருவோம். அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறப்ப அந்த பேக் அப்படியே விட்டுட்டு போவோம். அந்த டைமில் தான் நிறைய வந்து திருடுறது. இன்னொன்று வந்து சில பேர் ஃபோனில் ஹெட்ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே சொல்லிட்டு ஃபோனை நெஞ்சு மேலே வச்சுட்டு இப்படியே தூங்கிடுவாங்க, இல்லை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிடுவாங்க. அந்த டைமில் தான் ஃபோன்லாம் திருட்டு போகும். ஸோ ஃபோனு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ்லாம் கையில் வச்சு ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி போட்டு அதை பக்கத்துலேயே வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு ட்ரெயின் ட்ராவல் போகிறப்போ இந்த மாதிரி சில சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு போகணும்.
1: அண்ட் தென் வந்து இப்போ அஷ்னி சொன்ன மாதிரி பேக்ஸ்லாம் சில பேர் நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வந்து தேவையில்லாமல் நிறைய ஒரு 10 பேக் 5 பேக் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு 2-3 பேக், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அது நம்ம முன்னாடியே அது பார்த்துக்க முடியும், நம்மளும் அது ஈஸியாக வந்து எடுத்துட்டு போக முடியும். நிறைய திங்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு ஊருக்கு போகிறது அப்படி இருக்கக்கூடாது. ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த ஊருக்கு போய் அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும். ட்ரெஸ் வந்து அங்கே வேறு மாதிரி யூஸ் பண்ணுறதா இருக்கும், இப்போ குளிருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அங்கே கூட நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணி சில விஷயத்தை. ஸோ இங்கேருந்து எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் கொண்டு போனால் போதும், ஒரு 2-3 பேக்ஸ் வச்சுக்கிட்டா மாதிரி.
0: சொல்கிற மாதிரியே வந்து ட்ராவல் பண்ணும்போது நைட் டைம்ஸ் ட்ராவல் பண்ணுறது வந்து எப்போவுமே டேஞ்சர் தான். ஸோ வந்து தான் பேக் தொலைகிறது இதெல்லாம் நைட் டைம்ஸில் தான் நிறைய நடக்குது. ஸோ நைட் டைம் ட்ராவல் பண்ணுறத அவாய்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏதாவது ஏடிஎம் போறீங்க இல்லை எதுனா வந்து ஜாக்கிரதையா போங்க. லைக் வந்து நீங்க தனியா நாளாக டிராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையா விசிட் பண்ணுங்க ஏடிஎம்ஸ்லாம். ஏன்னா நீங்க அந்த புது இடத்துக்கு போறீங்க. ஸோ ஒரு இடத்துல ஏடிஎம்ல போய் உங்களை என்ன வேணா அட்டாக் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம். ஸோ அங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம இப்போ என்னதான் வந்து டெக்னாலஜி மேலே ரிலே ஆயிட்டோம். ஸோ வந்து இப்போ சொந்த அப்பா அம்மா ஃபோன் நம்பரே சில பேருக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை மனப்பாடமா. எனக்கு தெரிஞ்சு நீங்க டிராவல் போது அட்லீஸ்ட் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர்ஸை.
2: இல்லைன்னா ஒரு நோட் பேட் மாதிரி உள்ள வச்சுக்கோங்க. இன்னொன்று ஒரு மெயின் டிப்பு பார்த்தீங்கன்னா, அது எங்கள் தாத்தா பாட்டிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அவ்வளோ ட்ராவல் பண்ணலனா கூட எப்போவுமே வந்து ஃபோனில் லாக் போடுறாங்களோ இல்லை எமர்ஜென்சி நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த எமர்ஜென்சி நம்பரில் போடும்போது இப்படி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அப்படின்னு சேவ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ரேண்டமாக உங்கள் ஒய்ஃபோட நேமு இல்லை ஏதாச்சும் போட்டு வச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியல, இமோஜி போடுவாங்க, அதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா தெரியாது. ஸோ உங்களோட இம்பார்ட்டண்டான கான்டாக்ட்ஸ் வந்து எஸ்ஓஎஸ்ல எமர்ஜென்சியில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபாதர் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
3: அதே மாதிரி வந்து நம்மளோட குழந்தைங்களை கூட்டு போறப்போ அந்த குழந்தைங்களை ஒரு ஆள் கண்டிப்பா, இப்ப ஹஸ்பண்ட் ஒரு ஆளை பார்த்து ஒரு குழந்தைய பாத்துக்கிறாங்கன்னா ஒய்ஃப் ஒரு குழந்தைய பாத்துக்கணும். ஸோ அவங்கள வந்து அப்படியே ஃப்ரீயா விடுறதுனால இப்ப ஃபேமிலியா சில டைம் எல்லாம் போறப்போ அப்படியே குழந்தைங்களை யார்கிட்டயா விட்டுருவாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து சரி அங்கதான் இருக்கும் இங்கதான் இருக்கும்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. அந்த குழந்தைக்கு எங்க போறதுனே தெரியாம யார் கூடையாவது போகும். ஸோ அதனால குழந்தை மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழந்தை தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை எங்கேயாவது இப்ப ட்ரெயின்ல எல்லாம் போறப்ப குழந்தைய ரொம்ப சேஃபா வச்சுக்கணும், அது போய் அந்த படிக்கட்டுல நிக்க கூடாது, அதெல்லாம் தெரியாது, அங்க போய் தவறி விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும்.
2: இதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் கூட அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், அவங்களுக்கும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இஷ்டம் இருந்ததுன்னா பெஸ்ட் திங் டு டூ வந்து நீங்கள் போய் உடனே ட்ரெயின் ஏறிடுது அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ட்ராவல் கைடு கிட்ட இந்த மாதிரி நான் அப்படிப்பட்ட ஃபிசிக்கலி சேலஞ்ச் லைக் எனக்கு கால் வந்து இந்த இருக்கு இப்படி சொல்லி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேக்கேஜை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இன்ஸ்டெட் ஆஃப் லைக் வந்து நீங்கள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்துல வந்து உங்களால் ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் காஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம். விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் வந்து கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு இடங்கள் இருக்கு, லைக் இப்போ கொடைக்கானலாம் அவங்க போனால் கூட வந்து அவங்களுக்குன்னு கைட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு டிஃப்ரெண்ட் கைட்ஸ் இருக்காங்க. ஸோ அதன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேக்கேஜ் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற எல்லா டூர் ஏஜென்சியும் நம்பிடாதீங்க, லைக் உங்களுக்கு எந்த டூர் ஏஜென்சி அது பிலீவபுளா அவங்க கரெக்டான சர்வீசஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட், லைக் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் இல்லை லாட்ஜஸில் தங்கும்போது வந்து அது ப்ராப்பரான இடமானு பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து விமன் கூட இருக்காங்க, ஸோ வந்து நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும் இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்க ரூம்ஸ் கரெக்டாக இருக்கா, அங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கரெக்டாக இருக்கா, இதை மெயினாக பார்க்கணும். ஏன்னா ட்ராவல் டைமில் பீரியட்ஸ் ஆர் பிரெக்னென்ட் விமன் ட்ராவல் பண்ணக்கூடாது ரொம்ப, பட் ட்ராவல் பண்ணுற சூழ்நிலை வந்துச்சுன்னா ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க.
4: ஸோ இவங்க சொன்ன எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் யூஸ் பண்ணாலே போதும், ரொம்ப சேஃபாகவே போயிட்டு நம்ம வீட்டுக்கு பத்திரமா ரீச் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கடைசியாக வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்க ஒரு பிளேஸ் சொல்லுங்க, அங்கே போகணும் ஆனால் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணுறேன் போக முடியல அப்படின்னு இருக்கும் அந்த பிளேஸ் சொல்லுங்க. ஆல்சோ வந்து ஏன் உங்களுக்கு அந்த பிளேஸ்க்கு போகணும்னு ஆசைன்றத சொல்லுங்க.
3: எனக்கு வந்து மால்டிவ்ஸ்க்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. ஏன் அப்படின்னா நானாக வந்து அந்த பிளேஸை போய் ரிசர்ச் பண்ணிலாம் பார்க்கல, சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் மால்டிவ்ஸில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் போடுறது, அந்த பூலில் குளிக்கிற மாதிரி பூல்லே உட்காந்து அப்படியே குளிச்சுட்டே சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் போடுறாங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சே போனால் அந்த இடத்துக்கு போய் பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும்ப்பா அப்படின்னு தோணுது.
1: எனக்கு ஆக்சுவலாக நிறைய பிளேஸ் இருக்குது, நான் இன்னும் தமிழ்நாடுக்குள்ளேயே தான் வந்து நிறைய இடம் சுற்றி பார்த்துருக்கேன், தவிர இந்தியாக்குள்ளேயே நிறைய ஒன்றும் சுற்றி பார்க்கல. பட் வந்து ஒரு ட்ரீம் பிளேஸ் அப்படி போகணும் அப்படின்னா எனக்கு வந்து பாரிஸ் தான் வந்து எப்போவுமே மைண்ட்குள்ளே வருமே. சின்ன வயசுலேருந்தே இருக்கு அதை பற்றி என்னன்னு தெரியாத என்னன்னே தெரியாததுலேருந்தே எனக்கு வந்து அங்கே போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் அந்த ஈஃபில் டவராலே எதுலாம் எனக்கு தெரியாது. அண்ட் ரீசெண்டாக நான் வந்து ஒரு சீரீஸ் பார்த்தேன், அந்த சீரீஸ் பார்த்துட்டு இன்னும் இன்னும் இவ்வளோ சூப்பராக இருக்குமா
2: பில்கிரிமேஜ் மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஒரு விளாகர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லைக் எந்த மந்தில் அங்கே போனால் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு போட்டுறாங்க. லைக் ஜான் டு ஃபெப் போனீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மார்ச் டு ஏப்ரல் போனீங்கன்னா மழை, இந்த டைமில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு நைட்டே வராது மார்னிங் தான் இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு இடத்துக்கு போனால் அந்த அந்த இடம் வந்து ஒரு ஒரு மந்த்ல எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. இதை தவிர எனக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ வந்து எனக்கு சவுத் கொரியா போகணும்னு ஆசை இருக்கு, அதே நேரத்தில் ஜப்பான் போகணும், ரெண்டுமே ரொம்ப ஆசை. பிகாஸ் வந்து அங்க இருக்கிற ஒரு டெக்னாலஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிளஸ் அங்க இருக்க மியூசிக் ஃபுட் எல்லாமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இதை தவிர பாத்தீங்கன்னா ஐலாண்ட் கண்ட்ரிஸ் ஆன மால்தீவ்ஸ், மால்தீவ்ஸ் வந்து ஒரு பார்க்கவே ஒரு அப்படியே ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்த உடனே தோணுது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும்னு ரொம்ப ஆசை இருக்கு.
3: இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து சொல்றாங்க நான் ஃபாரின்ல இந்த கண்ட்ரிக்கு போனேன் இந்த கண்ட்ரிக்கு போனேன் அப்படின்லாம் சொல்றாங்களா. ஸோ எனக்கு மொத்தமாவே ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும், எப்படி இருக்கு அவங்க கல்ச்சர், எப்படி இருக்கு அவங்க, எப்படி இருக்காங்க அவங்களோட கண்ட்ரி, எப்படி இருக்கு. சில டைம்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க அந்த கண்ட்ரிலாம் கிளீனா இருக்கு, இங்கெல்லாம் பாருங்க குப்பையா இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரிய போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு லிஸ்ட்ல.
1: இப்போ இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு ஒரு பிளேஸாக அப்படியே ஞாபகம் வருது. ஸோ வந்து எனக்கு வந்து நயகரா வாட்டர் ஃபால்ஸ் அங்கே போகணுன்னு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஒரு தமிழ் பாட்டு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, அந்த பாட்டில் பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து அது ஆசையே வந்துச்சு.
4: அந்த பாட்டு கொஞ்சம் பாடி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நிவி
1: பாடிலாம் காமிக்க முடியாது, வேணால் அது என்ன பாட்டுன்னு சொல்கிறேன். காதல் கடிதம் கேட்கவே மேகம் எல்லாம் காகிதம், அந்த பாட்டில் வந்து பின்னாடி வந்து வரும். ஸோ அது பார்த்ததுலேருந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஆசை அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து டிஸ்னிலேண்ட் போகணுன்னு வந்து ஒரு ஆசை இருக்கு, பட் வந்து போக முடியுமா அப்படிலாம் தெரியல. டிஸ்னிலேண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் போகணுன்ட்டு. அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த கொரியன் ட்ராமாஸ், இந்த கொரியன் பற்றி நிறைய பார்த்த பிறகு கொரியா போகணும், சவுத் கொரியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கல்ச்சர் அவங்களோட. ஆக்சுவலாக பார்த்தா தமிழ்நாடுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயம் ஒத்து போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய பேர் சுற்றி பார்க்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அண்ட் இந்தியாக்குள்ளேயே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னால் வந்து எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும். கேரளா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் இருக்க நிறைய ஸ்டேட்ஸை விட அந்த ஸ்டேட் வந்து கொஞ்சம் நேச்சராக இருக்கும், ட்ரீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசை இந்தியாக்குள்ளே பார்த்தா.
2: நிவி அவங்களோட ஹோல் பக்கெட் லிஸ்டே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை நினைக்கிறேன்.
3: அவங்க வந்து அவங்க பக்கெட் லிஸ்ட் மட்டும் சொல்ல, அதை பாடியே காமிச்சிட்டாங்க அவங்க பக்கெட் லிஸ்ட். இனிமையா இருந்துச்சு கேக்குறதுக்கு.
2: ஆமா, சோ இனிமையா இருந்துச்சு. யா, சோ இது மாதிரி மட்டும் இல்லாம சில ஸ்மால் கண்ட்ரிஸ் இருக்கு, லைக் லாவோ, வியட்நாம், இல்லைனா வந்து ப்ரூனை. ஆக்சுவலாக ப்ரூனைன்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. நிறைய விளாகர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து மோஸ்ட் அன்டிசைரபிள் கண்ட்ரி, அங்கே உங்களுக்கு போகவே முடியாது, பெர்மிஷன்லாம் வேணும். ஸோ எப்படியாச்சும் எனக்கு பெர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி ப்ரூனை, நார்த் கொரியா, அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான கண்ட்ரிஸ்க்குலாம் போகணும்னு கூட எனக்கு ஆசை இருக்கு.
1: அண்ட் அகெயின் வந்து நான் சில மூவி சீரீஸ்லலாம் பார்த்துருக்கேன் ஒரு கண்ட்ரி வந்து
2: நீங்க சொல்றது எனக்கு இந்த ஸ்கைல வந்து கிரீன் கலர், அது வந்து அந்த ஃபெனோமெனன் பேர் ஆரோரா ஆஸ்திரேலியஸ் அந்த மாதிரி,
1: அந்த மாதிரி அது வந்து ஐஸ்லாண்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக போய் என்னதான் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது வந்து எனக்கு நிறைய ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இஜிப்ட் போகணும் அப்படின்னு ஆசை இருக்கு, பிரமிடு, அதுக்கப்புறம் வந்து மம்மிஸ் அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா வந்து அதை ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் சொல்லும் போது இதெல்லாம் மனுஷங்களாலே கட்டியிருக்க முடியாது, வேற யாருனா தான் கட்டியிருக்க முடியும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்றாங்க. ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது கேட்கவே படிக்கவே. ஸோ அதெல்லாம் இப்போ என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அண்ட் இன்னொன்று வந்து இந்த ஏழு அதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சைனா வால், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி அதையும் வந்து போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. பட் இப்போ வரைக்கும் நிறைய ஆசைகள் வந்து இருக்கு, போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நம்மளால பார்க்க முடியும் அப்படி இருந்தா கண்டிப்பா போயிடலாம்.
4: உங்க ஆசைகள்லாம் சீக்கிரம் நிறைவேற வாழ்த்துக்கள் நிவி.
1: தேங்க்யூ.
4: ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து என்னோட ட்ரீம் பிளேஸ் வந்து துபாயா தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு வேர்ல்டு டூர் போட்டு போயிடலாம், எல்லா பிளேஸையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்திருக்கு. ரொம்பவே நல்லா ட்ராவலிங் பற்றி நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க, சேஃப்டி மெஷர்ஸ், எப்படி ட்ராவல் பண்ணணும், பிளேசஸ் நிறையவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து என்னோட ஒரு சோஷியல் டிப் உங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அங்கே நம்ம நார்மலாக பார்த்தாலே தெரியும் இந்த செவுத்துலலாம் வந்து நேம்ஸ் எழுதுறது, ரோல் நம்பர் எழுதுறதுன்னெலாம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்கள் வேண்டுதலை நீங்கள் போயிட்டு கடவுள்கிட்ட மனசில் வேணுனாலே அது நிறைவேறும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காகவே இருக்கும் மற்ற பக்தர்களுக்கு. அந்த விஷயத்த பண்ணாதீங்க. இப்போ பீச் சைட் போகிறீங்கன்னா அங்கே அப்படியே பிளாஸ்டிக்ஸ் தூக்கி போட்டு போகிறது, இந்த மாதிரி மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணீங்களா, நம்மளோட சுற்றுச்சூழல் தான் வந்து பாதிக்கப்படும், அதை மாசு பண்ணாம பாத்துக்கிறது தான் நம்மளோட வேலை. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வந்து நீங்க ஒரு ஃபாரஸ்ட் சைட் எல்லாம் போனீங்கன்னா, பாட்டில்ஸ் தூக்கி போடுறது, கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா அது உடஞ்சு அனிமல்ஸோட கால குத்தி அதுக்கு இன்ஜுரிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே ஆபி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன், எம்ஓபியின் சமுதாய வானொலி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிசிஆர்எஸ் 107.8, எம்ஓபிசிஆர்எஸ் 107.8.
1: வணக்கம், என்னுடைய பெயர் தீபக் ஸ்ரீவாஸ்தவா. நான் இப்போ முதன்மை தலைமை வன் பாதுகாவலர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் மற்றும் பசுமை தமிழ் இயக்கம் சீஃப் மிஷன் டைரக்டர் உங்கள்கிட்ட பேசுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மாநிலம் மட்டுமே இல்ல நாட்டிலும் தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. நிறைய ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 15 வருஷத்துல வாட்டர் வார் மாதிரி வந்துடும். வாட்டர் வார் மீன்ஸ் வாட்டருக்காக நம்ம எல்லாம் ஃபைட் நிறைய ஆகும். தண்ணி ரொம்ப குறைவா இருக்குது, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ஆடு மாடு தண்ணி இல்லாமே இங்க அங்கே நீங்க எல்லாம் கொண்டு போறீங்க, ரொம்ப தூரமா கொண்டு போறீங்க. இந்த தண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பழைய காலத்துல வீடு பக்கத்துல கிடைச்சிருக்கு. இப்போ வீடு பக்கத்துல தண்ணி, நல்லா தண்ணி, சுத்தமான தண்ணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு நீர்நிலை இயக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், 13 ராம்சார் சைட்ஸ். 13 ராம்சார் சைட்ஸ் என்னன்னா, ராம்சார் சைட் ஒரு ராம்சார் என்ன இருக்கு, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் இருக்கு வெட்லண்ட்ஸ்ல நீர்நிலங்களுடைய. இதே நாட்டில அந்த மாதிரி ராம்சார் சைட் போட முடியாது. ராம்சார் சைட் போட்டானா அதே நம்ம ராம்சார் சுவிட்சர்லாண்ட்ல தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த பகுதி, இந்த வெட்லேண்ட் ராம்சார் சைட்டுக்கு உள்ளே, அந்த கிரைடீரியாக்கு உள்ளே வருது. ஸோ நம்ம 13 ராம்சார் சைட்ஸ் நமக்கு 2002 அப்புறமா 20 இயர்ஸ் கழிச்சு நமக்கு 13 ராம் சைட்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு நாட்டில 75 ராம்சார் சைட் இப்போ வந்திருக்குது 2022. அதுல நம்மளுடைய ஸ்டேட்ல 14 ராம்சார் சைட் ஆயிருக்குது. இப்போ நம்ம நம்பர் 1 ஆயிட்டோம். ரெண்டாவது பிளேஸ்ல உத்தரப்பிரதேஷ் இருக்கு. இந்த ராம்சார் சைட் எப்படி வந்துருச்சு, ராம்சார் சைட் என்னன்னா அங்கே இருக்குது தண்ணி நல்லா இருக்கும், அங்கே இருக்குது ஒரு பயோடைவர்சிட்டி சொல்றோம். நம்ம பயோடைவர்சிட்டி மீன்ஸ் நிறைய பேர்ட்ஸ் நிறைய வரும், வெரைட்டி பேர்ட்ஸோட வெரைட்டி நிறைய வரும். தென் நமக்கு டூரிசம் நிறைய பேர் அங்கே விசிட் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. தென் ஆகை தாமரை நிறைய இருக்கு நம்ம வெட்லண்ட்ஸ்ல வாட்டர் பாடிஸ்ல. அதே ஆகை தாமரை இருக்கு, அதே ஒரு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அந்த ராம்சார் சைட்ல எடுக்கணும். சோ ராம்சார் சைட் குந்தக்குளம் இருக்கு, வேடாந்தாங்கல் இருக்கு, பள்ளிக்கர்ணை இருக்கு, வெம்பனூர் இருக்கு, வெள்ளோடு இருக்கு, தென் சித்ராங்குடி இருக்கு, ராமநாத்புரம் இருக்கு, சுசீந்திரம் தெரூர் இருக்கு. இந்த ராம்சார் சைட் மீன்ஸ் ஒரு வெட்லேண்ட் நீர் நிலங்கள் பார்க்கும் போது, நீங்க சுத்தி பார்க்கும் போதே பாப்பீங்க நிறைய பேடி கல்டிவேஷன் ஆகுது, நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க. சோ இந்த வெட்லேண்ட்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அதே நிறைய நீங்க கல்டிவேஷன் பண்ணிக்கலாம், பிகாஸ் உங்களுக்கு கிணறுல தண்ணி, போர்வெல்ல தண்ணி நல்லா கிடைக்கும். நம்ம இந்த ஈர்நிலங்கள் காப்பாத்துறதுக்கு, பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 200 ஈர்நிலங்கள் நண்பர்கள் நம்மளோட வெப் போர்ட்டல்ல வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த நம்பர்ல கூப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், 1800-599-7634. இந்த நம்பர்ல கூப்பிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஈர்நிலங்கள் நண்பர்கள். அப்போ நீங்க உங்களுடைய கிராமத்தில உங்களுடைய பகுதியில இருக்குது நேச்சுரல் லேக், சதுப்பு நிலங்கள், மேங்க்ரோவ்ஸ் நீங்க காப்பாத்தலாம், நீங்க முயற்சி எடுத்துக்கலாம். நம்ம கூட கை கொடுத்துட்டு இது எல்லாமே ரொம்ப மிக மிக ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வரலாம். சோ இன்னைக்கு ஆசை இருக்க, நான் என்ன என்ன சொல்லிருக்கேன் நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு உங்கள் மனசுல எந்த விதமான ஒரு டவுட் இருந்தாரா, நீங்க இந்த கொடுத்த சொன்ன நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு கேட்கலாம். நம்ம கண்டிப்பா உங்களுடைய அத்தனை கேள்விக்கு சமாதானம் கொடுப்போம். மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் நமக்கு ரொம்ப முக்கியமான இருக்கு, ஒரு ஒரு மக்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான இருக்கு. இந்த ரெண்டு இயக்கம்ல கண்டிப்பா நீங்க நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுவீங்க, அண்ட் இந்த ரெண்டு இயக்கம்க்கு ரொம்ப சக்சஸா கொண்டு வரதுக்கு உங்களோட எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைக்கும், அதே என்னுடைய ஆசை இருக்கு. நன்றி, வணக்கம்.

0: community, our pride. வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம இங்க எல்லாரும் எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றத பத்தி பேசதான் வந்திருக்கோம். இதை வந்து நம்ம தினமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். வயசானவங்க வந்து நிறைய அச்சீவ் பண்றதை நம்ம பார்த்திருப்போம். அதே நேரத்தில் ரொம்ப சின்ன பசங்க கூட வந்து புது புது அச்சீவ்மெண்ட்ஸ், புது புது இன்வென்ஷன் பண்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அது மட்டும் இல்லாம எம்ஓபி கல்லூரி மாணவிகள் நம்மோட இணைந்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற அந்த கோட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சொல்லுங்க.
1: ஸோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நீங்களே சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டேஜ் பீப்புள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நான் எங்கள் பாட்டி சொல்லுவேன். அவங்க வந்து 87 வரைக்கும், அவங்க ஏஜ் 87 வரைக்கும் இருந்தாங்க. அப்போ வரைக்குமே அவங்க ட்ரெஸ் அவங்களே வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை காய வைக்கிறதா இருக்கட்டும், சமைக்கிறது இல்லை எனக்கு ஊட்டி விடுறது, என்னை ரெடி பண்ண வைக்கிறது எல்லாமே எங்கள் பாட்டி தான் பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீட்டு வேலை செய்யணும் அப்படிங்கும் போது, ஐயோ முதுகெலாம் வலிக்குதுன்ற பண்ணி புலம்புறேன். ஸோ என் ஏஜ்க்கே நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கும் போது, அவங்க அந்த 87 இயர்ஸில் பண்ணுறது வந்து நான் ரொம்ப உயர்ந்து பார்த்த ஒரு விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்பரங்களுக்கு ஏஜ் வெறும் நம்பர் தான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் இல்லை கமல் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இந்த ஏஜில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க, நம்மளை எக்ஸைட் பண்ண வச்சு நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம்தான்.
2: என் பேர் வந்து நிவேதா. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லும் போது ஆன்சர் ஆக்சுவலாக அதிலே இருக்குது. ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான். நான் வந்து இது சொன்னோடனே என்ன யோசிப்பேன், என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நான் எங்கள் அப்பாவை தான் வந்து எனக்கு ஞாபகம் வரும். அவர் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார், எந்த வயசானாலும்மா நான் வந்து உழைச்சிட்டே தான் இருப்பேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா கூட நான் வீட்டிலலாம் உட்கார மாட்டேம்மா, நான் வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ வந்து அவர் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு நாள் கூட நான் உட்காந்து பார்த்ததே இல்லை. ஸோ அது சொல்ல
3: வணக்கம். என் பேர் ஆஷா. ஸோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு சொல்லும் போதே, திறமைக்கும் சாதனை புரிவதற்கும் வயது என்பது தேவையே இல்லை அப்படின்றது நல்லாவே புரியுது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா, லைக் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நிறைய பேர் இந்தி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அதுவும் ஒரு ரீசன், கோவிட்க்கு அப்புறம் கோவிட் டைம் கூட நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வயசானவங்க கூட இந்தி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, லைக் சின்ன பசங்க கூட இந்தி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணவோ இல்லை அவங்க ட்ரீமை சக்ஸஸ் பண்ணவோ ஏஜ் அப்படின்றத கன்சிடர் பண்ணவே வேண்டாம்.
4: வணக்கம். என் பேர் லீலா. ஆஷா சொன்ன மாதிரி சாதிக்கிறதுக்கு வந்துட்டு வயசு அப்படிங்கிறது தேவையே இல்லை. இது வந்து தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 விளையாதது 50 விளையாதுன்னு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட முயற்சி தான் அதுக்கு காரணம். நம்ம எந்த ஏஜில் முயற்சி பண்ணாலும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஏஜ்லனாலும் சாதிக்க முடியும்.
0: கண்டிப்பாக நம்ம கூட இணைந்திருக்கிறவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, எந்த ஏஜில் வேணாலும் எந்த சாதனைகள் பண்ண முடியும்னு. ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு 90 வயசு இருக்கிறவங்க வந்து ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எழுத்தாளர் ஆகிறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா, உங்கள் ஏஜ் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு ஹிண்ட்ரன்ஸா, உங்கள் ஏஜால் நீங்கள் எப்படியாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருமே டீனேஜர்ஸ், யங் ஏஜ் தான், பட் ஸ்டில் உங்கள் ஏஜ் எப்போது உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கா இந்த விதத்துலையாவது?
1: ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த என்னோட சின்ன இருக்கிற இந்த மோல் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ரிமூவ் பண்ணணும்னு நினைப்பேன். பட் கேட்கும் போது எல்லாருமே வந்து 18 இயர்ஸ் மேலே தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு நான் ஏன்டா 18 இல்லை அப்படின்னு சின்ன வயசில் ஃபீல் ஆகும். எப்போ தான் 18 ஆகும்னு நினைப்பேன். பட் இப்போ எனக்கு 20 மேலே ஆகியும் நான் இன்னும் இதை பண்ணாமல் தான் இருக்கேன். ஸோ அப்போது எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து, என் ஃப்ரெண்ட் வந்து லைக் நேஷ்னல் வாலிபால் கேம் ஆட போகணும் அப்படிங்கும் போது 18 இருக்கணும், பட் அவங்களுக்கு அப்போ 19 இருந்தனால என் ஃப்ரெண்டெல்லாம் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
3: எனக்கு வந்துட்டு இந்த அச்சீவ்மெண்ட் அந்த ரிலேட்டடாக இல்லாமல், தீம் பார்க்கெலாம் ஃபேமிலியோடு போகும்போது இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க. ஸோ எங்க ஃபேமிலியில எல்லாருமே போவாங்க, ஸோ நம்ம மட்டும் அந்த ஏஜ்க்குள்ள இருக்கோம், போகக்கூடாது அப்படின்ற போது அது ஒரு ஏக்கமா இருக்கும். ஸோ அங்கதான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்.
2: எனக்கு வந்து அவ்வளோ ஏஜால வந்து அவ்வளோ இன்சிடென்ட் நடந்ததில்லை. இப்போ சுனிதா சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஏஜ்னால வந்து நிறைய விஷயத்த வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 18 ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேஷனல் லெவலில் அவங்களுக்கு வந்து கேம்ஸ்லாம் எதனா வரும். ஸோ 18 ஆகல, அண்டர் 18 அப்படிலாம் சொல்லி அவங்க நிறைய விட்டு, அதனால வந்து அவங்க ஃபியூச்சரே வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏஜால என்னடா இது இப்படி நடந்திருக்கே அப்படிலாம் சொல்லிட்டு நான் பர்சனலாக என் ஃப்ரெண்ட்ஸால வந்து ஃபீல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஏஜால அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவ்வளோ இதுவானதில்லை.
0: கரெக்டு தான், எல்லாரும் அவங்கவுங்களோட இன்சிடென்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு குவெஸ்டின் வந்து, டீனேஜர்ஸ்னால் அவங்களுக்கு மெச்சூரிட்டியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து சில பேர் 70-80 இயர்ஸ் ஆயிடுச்சுப்பா, இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, இவங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்செப்ஷன் இருக்குது சொசைட்டியில். ஸோ மெச்சூரிட்டிங்கிறது எப்போ வருது, இது வந்து வயசு சம்மந்தப்பட்டதா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்டதா இல்லை என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: என்னை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி அப்படின்றது லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, நம்மளுக்கு எந்த கிராஸ்அப் பவர் இருக்கோ, நம்மளுக்கு எவ்வளோ புரிதல் இருக்கோ, அதை தான் மெச்சூரிட்டின்னு சொன்னோம். இந்த வயசில் வந்தால் தான் மெச்சூரிட்டி, அந்த வயசில் வந்தால் தான் மெச்சூரிட்டி இல்லை, சின்ன வயசு கூட மெச்சூர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க எப்படி இது பண்ணிக்கிறாங்களோ அதுதான் மெச்சூரிட்டி.
2: இப்போ ஆஷா சொன்ன மாதிரி, ஆஷா சொன்னது வந்து 100% உண்மை. இப்போ நம்ம டிவிலே வந்து நிறைய சின்ன பசங்களாக வந்து ஆங்கர் பண்ணுற மாதிரி பார்க்குறோம், வயசானவங்க ஆங்கர் பண்ண மாதிரி பார்க்குறோம். ஆனால் அது வந்து அப்படியே வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி போட்டே ஆகணும், இன்னும் இந்த இவ்வளோ சின்ன வயசில் இந்த பொண்ணு இவ்வளோ மெச்சூர்டாக பேசுது, இதுக்குன்னு இவ்வளோ வாய் அப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க. தவிர அந்த பொண்ணுக்கு அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு 60 ஏஜுக்கு மேலே யாரா ஆங்கர் பண்ணால் அவங்கள பார்த்துட்டு வந்து இவ்வளோ வயசாகிடுச்சு வீட்டில் உட்காராமல் எதுக்கு இதை வந்து இப்போ ஆங்கர் பண்ணுது அப்படி சொல்லுவாங்க. தவிர அதை யாருமே அதுக்கு பின்னாடி பொண்ணுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, அவ்வளவு தைரியமா வந்து அவன் ஸ்டேஜ்ல நின்னு ஒரு ஆங்கரிங் பண்ணி எல்லாருக்கிட்டே அவர் அவ்வளவு அழகா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. சோ ஏஜ்லாம் வந்து இங்க இருக்கிற இந்த சொசைட்டில இருக்க மக்கள் எல்லாருமே வந்து 18 வயசு மேலதான் பொண்ணுனா வெளில போகணும், அப்படிதான் எல்லாம் பாக்குறாங்க. தவிர அந்த ஒரு எப்படி சொல்றது, கன்செப்ஷன் அவங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. இவ்வளோ சின்ன வயசுலயும் இவ்வளோ வாயாடுறா அப்படிதான் எல்லாருக்கும் மைண்ட் செட் இருக்க. தவிர அவ வந்து கொஞ்சம் இவ்வளோ அழகா பேசுறா, இவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாருமே கொஞ்சம் அந்த மைண்ட் செட் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
1: மெச்சூரிட்டி வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கண்டிப்பாக, பட் ஸ்டில் அந்த ஏஜ் வர வர தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன குழந்தை நம்ம கடையை கூப்பிட்டு போகும்போது அது சாக்லேட் வேணும்னு அவ்வளோ கேட்கும், நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ புரிஞ்சுக்காது. இதே ஒரு 10-15 இயர்ஸ் ஒரு பொண்ணு வந்து எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்கும்போது அவங்க அம்மா என்கிட்ட இல்லை, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ நம்ம அம்மாட்ட காசு இல்லை சரி ஓகே நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வளர வளர அவங்க பார்க்குற சீன்ஸ் அது எல்லாமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வந்து அந்த மெச்சூரிட்டி வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: கரெக்ட் சொல்ற மாதிரி வந்து போத் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்தாதான் வந்து ஒருத்தரோட எல்லா விஷயமும் டிட்டர்மின் ஆகுது, மெயினாக அவங்களோட மெச்சூரிட்டி அண்ட் அவங்க சைக்காலஜிக்கலே எப்படி இருக்காங்கன்றது. ஸோ இதே மாதிரி வந்து மெயினாக ஒரு க்வெஸ்சன் இருக்குது எல்லாருக்கிட்டையும், ஹவு டு ஃபீல் யங், எப்படி வந்து நம்ம எவ்வளோ வயசானாலும் சரி எப்படி மனசளவில் வந்து நம்ம ஒரு குழந்தையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் என்கிட்ட இருக்குது. உங்கள் யாரால அதை ஆன்சர் பண்ண முடியுமா?
4: இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே மைண்ட் செட் தான் காரணம். வயசாயிருச்சு வயசாயிருச்சுன்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டாமே, நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நம்பினோம்னா என்ன வேணாலும் நடக்கும், என்ன விதமான மிராக்கள்னாலும் யார் லைஃப்லனாலும் நடக்கும். இதுதான் மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
2: இப்போ தீக்ஷிதா கேட்ட க்வெஸ்சனுக்கு வந்து என்னோட பர்சனல் ஆன்சர் வந்து நம்மளை வந்து நம்மளே முதல்ல லவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இப்போ ஒரு 40 ஏஜ் ஆனாலும் சரி 20 இருந்தாலும் சரி நம்மளை நம்மளே லவ் பண்ணால் மட்டுமே தான் வந்து யங்காக ஃபீல் பண்ணவே முடியும். சில விஷயத்தால் நம்மளை நம்மளே வெறுப்போம், நம்மளுக்கு வந்து என்னடா எதனா இப்போ நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் எதுவாக இருந்தாலும் சரி சில விஷயத்தினால நம்ம வெறுப்போம். ஸோ வந்து அப்படிலாம் இல்லாமல் நம்மளை நம்மளே லவ் பண்ண ஆரம்பிக்கணும். மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் பார்க்காம லவ் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், நம்ம வந்து யங்காவே எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம்.
3: நிவேதா சொன்ன மாதிரி கண்டிப்பா செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது பண்ணாதான் வந்துட்டு லைக் நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு முக்கியமான வந்து யாருக்குடியும் கம்பாரிசன் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே நம்மளை வந்துட்டு எங்க வச்சிருக்கோம், அவனை மற்றவங்க கிட்ட கம்பேர் பண்ணும் போது நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்குலாம் வயசாயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஸோ கம்பேர் பண்ணாம நம்ம லைஃபை நம்ம ஜாலியா வாழ்ந்துட்டு ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாலே போதும்.
1: ஓகே, இப்போ நிவே சொன்னாங்க நம்மளோட குறை வச்சு நம்ம சில சமயம் நம்மளை வெறுத்துருவோம் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அது நான் நிறைய பேர் உண்மை. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் வந்து நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்மளை எல்லாமே பார்த்துக்கிட்டு நம்ம அம்மா அப்பா பேரண்ட்ஸ் பாட்டி தாத்தா தான். இப்போ நான் வந்து பாத்ரூம் போயிட்டு அப்படின்னா எனக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே என் பாட்டி தான். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு முடியாத போது நான் டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு அவங்க ரொம்ப அழுதாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளுக்கு அவங்க பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு திருப்பி பண்ணுறதுல என்ன இருக்குது, அவங்க வந்து அப்போ பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து புரியல ஏன் அப்படி சொல்கிறீங்க, நான் இல்லை நான் ரொம்ப பெரியவ அப்படின்னு சொன்னாங்க. பெரியவங்க சின்னவங்க எதுவுமே ஒருத்தருக்கு முடியல அப்படிங்கும் போது நம்ம ஹெல்ப் பண்ண நினைக்கிறோம் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு என் பாட்டிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன்.
0: சூப்பரா சொன்னீங்க சுனிதா. நீங்க வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷன் வந்து நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து எல்டர்ஸ் கிட்ட நம்ம நினைக்கிறத நம்ம கன்வே பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் எல்டர்ஸால அவங்க நினைக்கிறத நம்ம கிட்ட சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கேப்ன்றது ஏஜ் வைஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து எப்படி க்ளோஸ் பண்ண, எப்படி வந்து வயதானவர்களும் இல்லைனா வந்து இளமையா இருக்கிறவங்க எப்படி வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸோட கனெக்ட் ஆகாமல் அவங்க கூட பேசினாலே போதும். ஏன்னா நான் வந்து நார்மலாக டிவி பார்த்தாலும் ஃபோன் பார்த்தாலும் எங்கள் பாட்டி கூட உட்காந்து பேசுவேன். லைக் ஏன்னா எங்கள் பாட்டி தான் என் கூட ரொம்பவே இருப்பாங்க. அம்மா அப்பா ஆஃபீஸ் போகும்போது லைக் ஒரு பேப்பர் வந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் வந்துச்சுன்னா எனக்கு இதை படிச்சு காமி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தமிழ் பேப்பர்ஸ் அவ்வளோ லைக் வேர்ட்ஸ் படிக்க தெரியாது அப்படிங்கும் போது. ஸோ இப்போ வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ என் பாட்டி பற்றி நான் பேசுனாலும் அவங்க வந்து எம்ஜிஆர் ஃபேனாக இருப்பாங்க, சிவாஜி ஃபேனாக இருப்பாங்க நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே எங்கள் பாட்டி வந்து இப்போது இருக்கிற தனுஷோடைய ஃபேன். ஸோ அதை நான் சொல்லும் போது நிறைய பேர் நம்ப கூட மாட்டாங்க. ஆனால் எங்கள் பாட்டிக்கு அவ்வளோ தனுஷ் பிடிக்கும். ஸோ நம்ம அவங்கள சோஷியலைஸ் பண்ணி அவங்களோட கனெக்ட் ஆனோம்னா அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ என் பாட்டிக்கு வந்து நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து பேசிக்காக கால் அட்டன் பண்ணுறதும் நம்பர் போட்டு கால் பண்ற அளவுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா எவ்வளவு நாள் நம்மளுக்கு பட்டன் போன் இருக்கும் அப்படின்னு தெரியாது அப்படிங்கும் போது நான் வந்து டச் போன்ல எப்படி அவங்களுக்கு பண்ணும் சொல்லி கொடுத்தேன். ஸோ நம்ம அவங்களோட எப்பவுமே ஜாலியா பேசி சிரிச்சிருந்தோம்னாலே நல்லா இருக்கும். அவங்கள தனியா ஒதுக்காம அவங்கள வந்து நம்ம அப்படி ஒதுக்க ஒதுக்க தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபுல்லா சேட்னஸ் குள்ள போயிடுவாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய டிப்ரெஷன்ல இருப்பாங்க, வயசாயிடுச்சு உடம்பு முடியல அப்படிங்கும் போது நம்ம அவங்கள ஒதுக்காம நம்ம அவங்க கூட பேசினாலே எல்லா ப்ராப்ளமும் அந்த ஜென்ரேஷன் கேப்ன்ற விஷயமே இருக்காது.
4: சின்ன வயசுலேருந்தே நம்மளை வந்துட்டு வீட்டில் அம்மா அப்பா வளர்த்துட்டு வருவாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எல்கேஜி யூகேஜி ஒரு ஃபிஃப்த் வரை வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசுவாங்க, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க. இதே ஒரு சிக்ஸ்த்து டு எயிட்டு போனோன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் வேறு மாதிரி ஆயிரும். என்னம்மா அப்பா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏன் அம்மா இப்படி சொல்லிட்டே இருக்காங்கன்னு அப்படின்னு நினைப்பாங்க. இது லெவன்த்து டுவெல்த்து போயிட்டாங்கன்னா இன்னும் மோசமாயிரும். அப்போ வந்து பேசவே மாட்டாங்க, வீட்டில் என்ன நடக்குது எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஸோ வீட்டில் உள்ள வீட்டில் சொன்னால் அவங்க திட்டிடுவாங்களோ, நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, அடுத்து நம்மளை வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய விட மாட்டாங்களோ அப்படின்ற பயத்திலேயே பசங்க வந்து டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்க ஏஜ் லிமிட்னால தான், இந்த வயசில் இது அவங்களுக்கு தோணும். அதை வந்துட்டு வீட்டில் பேச முடியாதது, வீட்டில் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பசங்க வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட பேசலாம். அந்த ஜென்ரேஷன் கேப்பை வந்துட்டு கம்மி பண்ணி அம்மா அப்பா கிட்டேயோ சரி பாட்டி தாத்தா கிட்டேயா இருக்கட்டும் யார்கிட்டனாலும் அந்த ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோன்னா அந்த இது குறைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆக்சுவலாக லீலா சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா இப்போ என் வீட்டில் என் அம்மா அப்பா ஆஃபீஸ் போயிடுவாங்க, நான் பாட்டிக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு பாட்டியோட கனெக்ட் இருந்துச்சு. பட் என் அம்மா அப்பாவோட எனக்கு அந்த கனெக்ட் இல்லை. இப்போ வரைக்குமே எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில விஷயத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆகிடும். ஆனால் எங்கள் பாட்டி இருக்கும் போது அவங்க அதை அவங்கள பேசி புரிய வச்சிருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே தான், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் மேட்டர்ஸ்.
0: என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஏஜ் கேப் அப்படின்றது வந்துட்டு கன்சி எப்படி சொல்கிறது, ரிலேட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்துட்டு சில பேர் வந்துட்டு நம்ம சொன்ன சொன்ன இந்த சொசைட்டியில் இப்படி இருக்குது மாறிட்டு வருதுன்னு நம்ம சொன்னால் சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் சில பெரியவங்க வந்துட்டு நான் அந்த காலத்தில் லைக் அந்த காலத்துலேயே நிற்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, நம்ம ஹார்ஷாக சொன்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது போய் அவங்களுக்கு வந்துட்டு ரீச் ஆக மாட்டேங்குது. அது எந்த விதத்தில் சொன்னாலுமே ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த கேப்புன்றது ஏஜ் கேப் கண்டிப்பாக வந்துட்டு கன்சிடர் ஆகும், அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் சொல்ல வரேன்.
2: இப்போ ஆஷா சொன்னது வந்து என் ஃபேமிலியில்

0: வெளியில வந்து அவரை வந்து சந்திப்பாரு. ஸோ அவருக்கு அது எப்படி ரிலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப எங்களுக்கு பர்சனலா வந்து ஃபீல் ஆகும்.
1: ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிறது நம்ம ரியாலிட்டி, ஐ மீன் மாறுற விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ட்ரெடிஷன் அப்படின்லாம் ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம டோட்டலாக மறந்துட்டு மாறுறது தான் ப்ராப்ளம் ஆகும்னு நான் நினைக்கிறேன்.
2: அப்புறம் இந்த ஏஜ் கேப் அப்படின்றதுனால நான் வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் ஏஜ் கேப் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ லைக் இப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு இந்த டைமுக்கு மேலே வராதிங்க, ஒரு 9-10 அவ்வளோ லேட் நைட்லாம் வராதிங்க. அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வெறுப்பாக இருந்தாலும் அது ஆக்சுவலி உண்மை. ஏன்னா வந்துட்டு உமனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நைட் டைம்ஸில் ஃபேஸ் ஆக இருக்குது. அது நடக்காமல் இருக்கிற வரைக்கும் ஓகே, அப்படி நடந்துச்சுன்னா யாருக்கு பாதிப்பு, நம்மளுக்கு தான் பாதிப்பு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நல்லது அப்படின்னு தான் சொல்கிறேன்.
3: ஸோ எல்லாரும் அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஜென்ரேஷன் கேப்னால என்ன ப்ராப்ளம்ஸ், இதுக்கு என்ன சொல்யூஷன்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபீல் யங் அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதே நேரத்தில் வந்து நிவேதா சொல்லாம செல்ஃப் லவ், கொஞ்சம் வந்து நம்மளையே நம்ம வந்து புரிஞ்சுக்கவும் நம்மளே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம பேசணும். இதை தவிர வந்து நம்ம மெயினாக ரீடிஃபைன் பண்ணணும். அதாவது வந்து ரீடிஃபைன் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஜிங் அப்படின்றத, வயசை வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து நம்ம வந்து வாழ்ந்த வரைக்கும் எப்படி, ஒரு வருஷம் 2 வருஷம் இவங்களுக்கு 10th பர்த்டே இப்படின்றதை கால்குலேட் பண்ணுறா பண்ணிட்டு இருக்கிற ஒரு சொசைட்டியில நம்ம வந்து மைண்ட் செட் கால்குலேட் பண்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். ஒருத்தரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி, சில நேரம் குழந்தைகளே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் ரொம்ப அறிவாளிகளாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் சில பேர் எவ்வளவுதான் வந்து வயதாயிருந்தாலும் கொஞ்சம் வந்து என்னடா இது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். அதே நேரத்தில் வந்து ரொம்ப வயதானவர்கள் வந்து புதுசாக அவங்களோட ட்ரீமை நோக்கி போகிறாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும், எனக்கு கிட்டார் கற்றுக்கணும், இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி டியூன் போடணும் அப்படின்லாம் நினச்சா அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாமல் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு நேரோ மைண்ட் செட்டில் கூட்டிகிட்டு போகாமல் அவங்கள வந்து விரிவான இந்த உலகத்தை காமிங்க, அவங்களுக்கு இந்த வானத்தை காமிங்க, அவங்களோட ட்ரீம்ஸை வந்து அவங்கள வாழ விடுங்க, அவங்களோட வயசை சொல்லி அவங்கள வந்து ஒரு நாள் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு அவங்கள வந்து அவங்கள அவங்களே வந்து தாழ்த்தி இல்லைனா வந்து செல்ஃப் டவுட் பட வைக்காதீங்க. இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் மெயினாக சொல்ல விரும்புறது என்னன்னா, வந்து நிறையா பேர் வந்து 70-80 இயர்ஸில் இருக்கும்போது கூட ராயல் என்ஃபீல்டில் பைக்கிங் போகிறவங்க இருக்காங்க, இல்லைனா வந்து சின்ன சொல்லாம சின்ன பசங்களை வந்து எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் அவர் என்கரேஜ் பண்ணும். ஸோ இதை பற்றிலாம் பேசும்போது வந்து மீடியா அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ரேடியோ இல்லை மூவிஸ் இருக்கட்டும் வந்து டெய்லி நம்ம லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா பண்ணுது. ஸோ ஏஜ் அப்படின்றத பற்றி ரிலேட்டடாக நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு மூவிஸ் இல்லை கேட்ட ஏதாவது விஷயங்கள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா?
1: ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இப்போ மீடியாவில் வந்து நிறைய மூவிஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ரொம்ப லைக் நம்மளை வந்து வியந்து பார்க்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ சோக கதைகள் இருக்கா, நம்ம இவ்வளோ நாளாக என்னதா அவங்க கூட இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு அந்த மூவிஸ் பார்த்து நம்ம ரியலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
3: ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இந்த மாதிரி வயசானவங்களுக்கு கூட நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். இதை சொல்லும் போது தான் எனக்கு எங்கள் பாட்டி பற்றி ஞாபகம் வந்தது. அவங்களுக்கு வந்து அவங்க 10th படிக்கும் போதே ஒரு 16-17 இயர்ஸ்லேயே மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்து அவங்க அதோட அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க எங்கேயோ. அவங்க வந்து இந்த மாதிரி கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் வந்து அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க, பட் அவங்களால பண்ணவே முடியல. ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. ஸோ அவங்க கரண்ட்லி வந்து இந்த மாதிரி ஊர்கா போடுறது அண்ட் லைக் வந்து வெத்தல் போடுறது இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விதத்தில் அவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டர்பிரனர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வயசானவங்க வேற யாராச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை அவங்கள பற்றி பேச விரும்புறீங்களா?
1: நம்ம ஏஜஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு பேசும்போது வயசானவங்கன்னு இல்லாமல் சின்ன பசங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். லைக் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே இதுதான் என்னோட பேஷன் அப்படின்னு இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து ஹாஸ்டலில் சேர்த்தோ இல்லை நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க ட்ரீமு அவங்க லைஃப் இப்படி போகணும்னு நினச்ச பார்த்தா வந்து அவங்க இல்லை அப்படின்னு பிடிச்சி வேற வழியில் தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஏஜஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னதுனால நான் வயசானவங்க மட்டும் இல்லாமல் சின்னவங்களை பற்றி சொன்னேன்.
0: இப்போ தீக்ஷிதா சொன்ன மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நார்மலாக இப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது, இல்லை எங்கள் வீட்லேயே நான் இருக்கும் போது வந்து வயசானவங்க நிறைய வந்து ஈவினிங் டைம்ல வந்து பூ வித்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சண்டேனா வந்து எனக்கு மார்னிங் வந்து ஃபிஷ் அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ஏஜ் கூட இருக்காது, ஒரு 60-65-70 அந்த மாதிரி இருக்கும். ஆனால்

0: அவளும் வந்து தான் உழைச்சி சம்பாதிச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோக்கத்திலேயே வந்து அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். அண்ட் வந்து இந்த கத்தி சாணம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் அது வந்து எங்கள் வீட்டாண்ட வருவாங்க, ரொம்ப வயசானவங்களாம் வருவாங்க, ஒரு 80s இருப்பார் அந்த தாத்தா, அவரால் அது தூக்கக்கூட முடியாது, அவங்க தூக்கிட்டே வந்து வீடு வீடாக கேட்டு கத்தி சாணம் பிடிக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இவ்வளோ வயசாகியிருக்கு, எப்படி அவங்க வீட்டில் வெளியில் விட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு கஷ்டமாக இருக்கும். பட் வந்து அவருக்கு அந்த ஒரு தைரியம், நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இது பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அது.
1: இப்போ நிவேதா சொன்ன மாதிரி வயசானவங்க நிறைய பேர் பூ விற்கிறது அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் நானும். அதே மாதிரி நான் சின்ன பசங்களையும் பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 30-40 அந்த ஏஜில் இருக்கிறவங்கன்னா அவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி விட்டு விட்டு வெளில வரதுக்கும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், அவங்க பசங்க இந்த மாதிரி வீட்டு விட்டு வெளில வந்து சேல் பண்ணுறதுக்கும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ என்னை பற்றிக்கும் இந்த 30-50 இருக்கிறவங்க தான் வந்து அவங்க பேரண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட பேரண்டிங் வேவாக இருக்கட்டும், அது அவங்க தான் வந்து நல்லா பார்க்கணும். இப்போ நான் ஒரு வாட்டி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து என்ன லிஃப்ட் கேட்டுச்சு, அக்கா நாங்கள் விட்டுரு அப்படின்னு. சரி நானும் பக்கத்தில் தானே விடுறேன் அப்படின்னா, அக்கா இன்னைக்கு எனக்கு பர்த்டேக்கா, அக்கா இன்னைக்கு எனக்கு பர்த்டேக்கா எனக்கு கதா அப்படி சொல்லிட்டு இருந்துச்சுனாலும் சரி ரெண்டு வாட்டி ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருந்தா, அதுக்கப்புறம் அக்கா எனக்கு ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அப்படின்னு. நிஜமாலாம் எனக்கு என்கிட்ட கேஷ் இல்லை, எப்போவுமே நான் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ஸோ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு பொண்ணு ஒரு மாதிரி கோச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அவங்க அம்மா ஏதோ திட்டினாங்க, அது பூ வித்துட்டு வந்து அந்த ஏரியாலேயே வந்து பூ வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பசங்களை படிக்க வைக்காம அவங்களால முடியல தான், பட் ஸ்டில் ஃப்ரீ எஜுகேஷன் எவ்வளவோ இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணி அவங்க பசங்களை வந்து படிக்க வைக்காம இந்த மாதிரி பூ விற்க அனுப்புறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ முதியோர்களுக்குமே கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் தராங்க, ஸோ அதையும் வாங்க விடாமல் அந்த காசு இவங்க வாங்கிட்டு அவங்க அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்துகிறவே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அந்த மிடில் ஏஜ் மேலே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்.
2: கரெக்டு. வயது வந்து நம்ம வந்து சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளம்ஸோட லிங்க் பண்ணலாம். எல்லா சோஷியல் இஷ்யூஸையும் வந்து நம்ம இந்த வயசுன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த ஏஜ் குரூப் எப்படி இருப்பாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்ம கண்டிப்பாக சொசைட்டியில் இருக்க பாதி ப்ராப்ளம்ஸை தீர்த்துடலாம். இப்ப சுனிதா சொன்ன மாதிரி நம்புறவங்களுக்கு வயசு வெறும் ஒரு நம்பர் தான் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதை சொல்லி சைனிங் ஆஃப், இது ஆர்ஜே தீக்ஷிதா. நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: community are proud.
1: Hello, Chennai. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாலுக்கு நாள் வந்து பாயிண்ட் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுறேன். உங்க வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தா பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினைச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.0.

0: upright.
1: எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் தீயவராவதும் தாய் தந்தை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு விஷயம் தான் எப்பவுமே வச்சுட்டு இருப்போம். அதாவது ஒரு குழந்தை தப்பு பண்ணுது இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து அதுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லும் போது முதல் முதல்ல சொல்றது உங்க அம்மா அப்பா உனக்கு சொல்லி தரல இல்லை உன் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயம்தான். வளர்ப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்பவுமே எல்லா இடத்துலையுமே வந்து கொண்டு வரப்படுது. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அது பிஹேவியர் ஓரியன்டா இருந்தாலும் சரி எஜுகேஷனல் ஓரியன்டா இருந்தாலும் சரி ஏன் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம சம்டைம்ஸ் ஃபீல் பண்ண வைக்கும் ஒரு நம்ம வளர்ப்பு தான் சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்டே ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு அந்த வளர்ப்பு அப்படிங்கிற விஷயம் பரவலா பேசப்படுற ஒரு விஷயம். ஸோ எப்படி நம்ம குழந்தைய நம்ம வளர்க்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம எப்பவுமே பிளான் பண்ணி பண்றது கிடையாது. நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சி டைம்லயோ இல்ல வந்து நியூ மாம்ஸ் எஸ்பெஷலா நான் சொல்றது வந்து பிரெக்னன்சி டைம்ல நிறைய யோசிச்சு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு குழந்தை பிறந்தா இப்படிதான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சில பேர் வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு செஞ்சது வந்து நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களும் வந்து நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்கிறது பொறுத்தும் நம்ம வந்து அதை வச்சிருப்போம். ஸோ அதை பத்தி தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. ஸோ பொதுவா பேரண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து பிரெக்னன்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற டைம்லேருந்தே வந்து நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் வரும். அதாவது ப்ரெக்னன்சி டைம்லேருந்தே வந்து குழந்தைய வந்து நீ சின்ன வயசுலேருந்து இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் நீ வச்சுக்கணும், அது வந்து சண்டை போட்டால் நீயும் திருப்பி வந்து அதை அடித்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைசஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுக்கு கேட்டிருப்போம், நம்மளே கூட சம்டைம்ஸ் சொல்லியிருப்போம் நம்மளை அறியாமலே. ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம்தான், நம்ம வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருந்திருக்கோம்னு அர்த்தம். அதாவது குழந்தை வந்து நல்ல குழந்தைனா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நல்ல குழந்தை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், குழந்தை வந்து நல்லா படித்தா மட்டும்தான் வந்து அதோட அப்ரிங்கிங் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற நினைக்கிற நிறைய பேரண்ட்ஸ் இப்போவும் இருக்காங்க. பேரண்ட்ஸ்னு இல்லை நம்ம சமுதாயமே வந்து அப்படின்னு நினைக்குது, ஒரு குழந்தை நல்லா படிச்சிருச்சுன்னா அப்போ அதோட பேரண்டிங் நல்லா இருக்கு, நல்லா வளர்த்துருக்காங்க பிள்ளைய அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி இல்லை. அதையும் தாண்டி டிசிப்ளினா, அதாவது வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நல்ல விதமா நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து வளர்ப்பு நல்லா இருக்கு. இதே அதே இடத்துல இன்னொரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா வந்து அதோட வளர்ப்பு சரியில்லை, சரியா சாப்பிடலையா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை, சரியா தூங்கலையா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை, இல்லை சரியா வந்து யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறானா ரொம்ப அமைதியா இருக்கானா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை, நிறைய பேசுறானா அதுக்கும் வளர்ப்பு தான் சரியில்லை. எல்லாத்துக்குமே வந்து வளர்ப்பு சரியில்லை வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் நம்மளுக்கு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ என்னதான் அப்ப வளர்ப்பு எப்படி வளர்த்தா நம்ம வந்து நம்ம குழந்தை வந்து நல்லா வரும் அப்படிங்கறத பத்தி தான் வந்து நம்ம பேச போறோம். சோ டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் அப்படினு பாத்தீங்கன்னா நாலு விதம் இருக்கு. அதாவது டைகர் பேரண்டிங் ஒரு விஷயம் இருக்கு, பாசிட்டிவ் பேரண்டிங் ஒரு விஷயம் இருக்கு, பிரிமேட்டிவ் பேரண்டிங் ஒன்று இருக்கு, ஜென்டல் பேரண்டிங்கிறது ஒன்று இருக்கு. நாலு விதத்தையுமே நீங்க வந்து ரொம்ப ரேரா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து பேரண்டிங் அப்படின்னா இது என்னப்பா வளர்ப்புல என்னப்பா இருப்பு, நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா தானா வளரப்போகுது அப்படின்னு. இன்னொரு ஒரு வாக்கியமும் இருக்கு, ஊரா விட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை தானா வளருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நம்மளோட குழந்தை தானா எல்லாத்தையும் கத்துக்கணும், ஆக்சுவலி கிடையாது. எல்லாமே வந்து நம்ம குழந்தைக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து மெயினான விஷயம். சம்டைம்ஸ் வந்து நம்ம அதெல்லாம் நம்புவோம், மற்றவங்களுக்கு பண்ணா நம்மளுக்கு தானா வந்து வந்து சேருங்கிறது. ஆனா வந்து அதோட மீனிங் ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா நம்மளுக்கு தேவையான நேரத்துல நம்மளுக்கு உதவி கிடைக்குங்கிறது தான் ஆக்சுவலி அதோட மீனிங். பட் வந்து நம்ம அந்த தாட் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா மத்தவங்க பிள்ளைங்களை வளர்த்தா நம்ம பிள்ளையோ அதை பார்த்து வளரும் அப்படிங்கிறது. சோ அது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் குள்ள போகும்போது நம்ம முதல்ல சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து மோஸ்டா நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் தவிர்த்து போன ஜென்ரேஷன் வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு பேரண்டிங் ஸ்டைல் தான் வந்து டைகர் பேரண்டிங்கிறது. அதாவது ஏன் அப்பா அம்மா இருக்கட்டும் இல்லை பல பேரோட அப்பா அம்மா இப்போ நம்ம சொல்றது வந்து ஏன் அப்பா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அப்பா சொல்வார் இப்போ வந்து என்னோட அப்பாவில் வந்து உன்ன மாதிரி என்ன மாதிரிலாம் இல்லை, உன்னை வந்து எவ்வளோ நான் ஃப்ரீயாக விட்டுருக்கணும் அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா அம்மா என்னை விடல, நான் வெளில போகணும்னா சொல்லிட்டு தான் போகணும், வீட்டுக்கு லேட்டாக வந்து அடி விழும், வீட்டுக்கு சொல்லாமல் போனால் அவ்வளோதான், அதே மாதிரி ரொம்ப பயமுறுத்தி வளர்த்தோம் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் தான் வந்து டைகர் பேரண்டிங் சொல்றது. அதாவது வந்து நம்ம மேல எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கிறது, நம்ம பிள்ளைங்க மேல ஒரு டிமாண்ட் வைக்கிறோம் அப்படிங்கறது வந்து டைகர் பேரண்டிங்னு சொல்லலாம். அதாவது பிள்ளை வந்து ஒரு 70% மேல எடுக்கணும் படிப்புல பிள்ளை வந்து இந்த டைம்ல சாப்பிட்டணும், இந்த டைம்ல தூங்கணும், இந்த டைம்ல மட்டும் தான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல நம்ம நிறைய ப்ரெஷர் போடுறது. ஆப்வியஸா வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லல, பட் ஸ்டில் வந்து நம்ம அந்த டிமாண்ட வந்து ஓவர் ப்ரெஷரைஸ் பண்றது, அந்த குழந்தைங்க மேல ஓவர் ப்ரெஷரைஸ் பண்றது பேர் தான் வந்து டைகர் பேரண்டிங் சொல்லுவாங்க. இந்த டைகர் பேரண்டிங்க தான் நம்ம போன ஜென்ரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கிறது சொல்ல, அது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரிக்டா பேரண்ட் இருந்தாதான் அந்த பிள்ளை நல்லா படிக்கும், அப்பதான் அந்த பிள்ளை வந்து டிசிப்ளினா இருக்கும், அப்பதான் வந்து அந்த பிள்ளை வந்து நல்லா ஒரு கல்ச்சர்ல வளருதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. பட் அது உண்மையும் கிடையாது. இந்த டைகர் பேரண்டிங் ஃபாலோ பண்றது மூலமா என்னென்னலாம் வந்து குழந்தைங்க ஒரு மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். முதல் திங் வந்து அவங்களால ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு கன்சர்ன்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு வந்து ஒரு எண்ணம் இருக்கும், இல்ல நம்ம இது பண்ண வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற சொல்றதுக்கே பாதி பேர் தயங்குற விஷயம் வந்து டைகர் பேரண்டிங் மூலமா வருது அப்படிங்கறத சொல்லலாம். தன்னோட அப்பா அம்மா கிட்டேயே ஓப்பனா ஷேர் பண்ண முடியறது இல்ல அப்படின்னு ஒரு குழந்தை சொல்றதுன்னா அந்த குழந்தை டைகர் பேரண்டிங் மூலமா வளர்க்கப்படுது அப்படிங்கறதுதான் அர்த்தம். சோ இந்த டைகர் பேரண்டிங் மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது சொல்லும் போது ஆப்வியஸா நிறைய பேர் சொல்லுவோம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கனால குழந்தைங்க வந்து டிசிப்ளினா இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க, ஏன்னா வந்து அப்பா அம்மா வந்து நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிற பயத்திலே வந்து நிறைய ஒர்க் போடுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும், அதெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் தான். பட் ஸ்டில் அப்பா அம்மாக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே போயிடுவாங்களே தவிர நமக்காக நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்காமலே போயிடுவாங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு டைகர் பேரண்டிங்ல நீங்க வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதே அளவுக்கு அதுல வந்து கான்ஸும் இருக்கு, அதாவது அதனால வர விளைவுகள் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெமசிவ் பேரண்டிங், அதாவது வந்து இந்த பேரண்டிங் எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம நிறைய படத்துல இது ஆப்வியஸா காமிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் வந்து எந்த ஒரு குழந்தை வந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்ட வந்து ஏதாவது ஒன்று கேக்குதுன்னா அதுக்கு நோ அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம எல்லா விஷயமுக்குமே வந்து எஸ் எஸ் எஸ் மட்டும்தான். குழந்தை வந்து

காஸ்ட்லி ஒரு விஷயம் கேட்குதா, உடனே என் குழந்தை கேட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி போய் வாங்கி கொடுக்கறது, இல்லை ஒரு ஒரு ஒரு கன்சென்ட் அவங்க சொல்றாங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் விட்டுறது, அது வந்து கம்பல் கூட இல்லை, அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அது ஓகே நீ எடுத்துக்கோ இல்லை வேண்டாம், அதுக்கப்புறம் கடைசியில் உன் டிசிஷன் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தை என்ன சொல்றானோ அதுதான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் செல்லம் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஓவர் செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம் வந்து ஒரு ஹீரோ வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து நீ என்ன வேணா பண்ணு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பாக நான் ஒரு டைலாக் வந்து எப்பவுமே இருக்கும், அதாவது நான் உன்னை ஃப்ரெண்டு போல தானே உன்னை வளர்த்தேன், இன்னும் நான் உன்னை அப்பாவே வந்து நான் காமிச்சிக்கலையே நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வந்து பெர்மிசிவ் பேரண்டிங், அதாவது இது வந்து ரொம்ப சைல்டுக்கு வந்து ரொம்ப ஓரியன்டா நீ என்ன சொன்னாலும் ஓகே தான் நான் அது மறுத்தே பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் தான் வந்து ப்ரமோட்டிவ் பேரண்டிங். இதுல வந்து உங்களுக்கு என்ன ஓகே நீங்க எல்லாமே குழந்தைக்கு ஏத்த மாதிரி தானே பண்றோம், அப்ப இதுல என்னப்பா கான்ஸ் இருக்க போகுது, இதனால என்னப்பா விளைவு இருக்க போகுது அப்படின்னா, இந்த மாதிரி வளர்ற குழந்தைகள் மட்டும்தான் அப்யூசிவா மாறுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது அவங்களுக்கு நோ அப்படின்னா அதுக்கான மீனிங்கே தெரியாது. ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம சூழ்நிலை அதாவது அப்பா அம்மா குழந்தைன்னு வளரும் போது அவங்களுக்கு வந்து ஓகே நோன்னு சொன்னா ஓகே உடனே வந்து அப்பா அம்மா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதே அவங்க சொசைட்டி கூட போகும்போது அவங்க நிறைய ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால அந்த கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸா அட் தி ஆப்போசிட் சைடு அவங்க வந்து அப்யூசிவா மாறுறாங்க. ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து நோ அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இந்த ப்ரமிசிவ் பேரண்டிங்ல வளர்ந்த ஒரு குழந்தைகிட்ட போய் ஒருத்தவங்க நோன்னு சொல்றாங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த அங்க பாதிக்கப்படுறது வந்து இந்த குழந்தையும் இல்ல அந்த ஆப்போசிட்ல நோ சொன்னவரும் தான். சோ வந்து அவங்களால அந்த நோவை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம அவங்கள வந்து திருப்பி பழி வாங்குறது இல்ல அவங்க அப்யூசிவா ட்ரீட் பண்ணப்படுறது எல்லாமே வந்து நடக்குது. டியூ டு திஸ் வந்து நிறைய விளைவுகளும் வருது. நாளைக்கு வந்து நம்ம நியூஸ்ல கேள்விப்படுறோம் இந்த மாதிரி ஒரு செல்லமா வளர்த்த, ஏன் நம்ம படத்திலேயே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி செல்லமா வளர்த்த ஒரு சிஸ்டம்லேருந்து வந்த ஒரு குழந்தை தான் வந்து நாளைக்கு வந்து தப்பு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ரேப் நடக்குதுன்னா அந்த சைடில் இருக்க அக்யூஸ் வந்து ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியில் எதுக்குமே அவங்க நோன்னு சொல்லாமல் வளர்த்த ஒரு குழந்தையாக தான் இருக்குது. ஸோ இதோட கான்ஸ்லாம் வந்து நம்ம படத்தில் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட கான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பேரண்டிங். இந்த பாசிட்டிவ் பேரண்டிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு டைப் ஆஃப் பேரண்டிங்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சு அது மூலமா வந்து நம்ம குழந்தைய வழி நடத்துதுன்னு சொல்லலாம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து விளையாடிட்டு வருது, நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம சைட்லலாம் நம்ம வீட்டிலலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா 4 to 6 விளையாடணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற போது 6 o'clock கண்டிப்பாக குழந்தை வந்துட்டுமா ஒன்று 5 minutesமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும். அப்போ வந்து இப்போ ஃபார் இந்த சுச்சுவேஷனில் டைகர் பேரண்டிங்னா இல்லை உனக்கு 6 மணி வரைக்கும்தான் உனக்கு டைம் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது டைகர் பேரண்டிங். ப்ரிமேட்டிவ் பேரண்டிங் வந்து சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி திருப்பி அனுப்பி ஒரு 1 or 2 hours கழிச்சு அவங்களுக்கு எப்போ தோணுதோ நீ வா அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ரிமேட்டிவ் பேரண்டிங். பாசிட்டிவ் பேரண்டிங்கிறது எனக்கு தெரியும் நீ வந்து இவ்வளோ நேரம் விளையாண்ட நீ இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்த இப்போ நீ உள்ளே வரும்போது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீ இப்போ வந்தால் தான் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத முடியும் அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிட்டிவ் பேரண்டிங். அதாவது அதுக்கான ரீசனை சொல்லி குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சோம் அது ஏன் அவங்க ஒத்துக்கலை அப்படிங்கிறத ரீசனை சொல்லி உள்ளே கூட்டி வர்றது பேர் தான் பாசிட்டிவ் பேரண்டிங். பாசிட்டிவ் பேரண்டிங்கில் உங்களுக்கு என்ன கான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது டீச் பண்ணப்படுறது இல்லை. அதாவது இப்போ ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க நம்ம அதுக்கு அவங்க பாசிட்டிவா ரிசல்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசல்ட் வருதுன்னே வச்சுக்கோங்க, நம்மளோட ஆப்வியஸாக எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம குழந்தைங்க படிக்கிற விதத்தை பொறுத்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 70% வந்தால் போதும்பா அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது அவங்க 65% தான் வராங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லுவோம் ஓகேடா 65% எடுத்தலாம் அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். பட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் ஏன் 70% நீ எடுப்பேன்னு நினைச்சேனா அப்படிங்கிறது நம்ம முக்காவாசி பேர் 90% பேர் சொல்றது கிடையாது. ஓகே சில பேர் வந்து நான் வந்து நீ 70% வருவேன் நினச்ச பார்த்தா நீ என்ன டிசப்பாயின்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் ஓகே 65% வந்துருச்சா இது வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் செட்டில் ஆயிடுவாங்க. பட் ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. நீ 70% எக்ஸ்பெக்ட் பண்ணனா ஏன் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கறத அவங்க கிட்ட ரீசனை தெரிஞ்சு வாங்கிக்கணும். மோஸ்ட்லி இந்த பாசிட்டிவ் பேரண்டிங்கில் இது நடக்கிறது கிடையாது. ஸோ பாசிட்டிவ் பேரண்டிங்கில் இருக்க கான்ஸ் இது ஒன்றுன்னு சொல்லலாம். அதாவது அதுக்கான ரீசன்
அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரது கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவ் பேரண்டிங் இருக்கும் போது அவங்களால நெகட்டிவ் திங்ஸை ஃபேஸ் பண்ணாமல் போக முடியுது. பாசிட்டிவாக எல்லாத்தையுமே அவங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பார்க்கும்போது நாளைக்கு ஒரு கட்டத்தில் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அதாவது பேரண்ட்ஸ் இருக்காத ஒரு நேரத்தில் அவங்களால அந்த நெகட்டிவ் திங்ஸை இல்லை நெகட்டிவ் வைப்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவங்க வந்து டிப்ரெஷனில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஜென்டல் பேரண்டிங் அப்படிங்கிற பற்றி தான் பேச விரும்புகிறேன். ஸோ இந்த ஜென்டல் பேரண்டிங்கிறது இப்போது நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் கேட்குறீங்களோ இல்லை வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு நபராக இருந்தால் இதை பற்றி நீங்கள் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஜென்டல் பேரண்டிங் அப்படின்னா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு உணர்வுன்னு கூட சொல்லலாம். இது வந்து இமோஷ்னலாக கிடையாது, ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்டா அப்படிங்கிறது கிடையாது, ஃப்ரெண்ட்லியாக கிடையாது, நீ அம்மா நான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஜென்டல் பேரண்டிங்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கான இடத்த நீங்கள் வச்சுக்கிறதும் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீங்கள் கொடுக்கறது தான் வந்து ஜென்டல் பேரண்டிங்னு சொல்லலாம். ஸோ ஜென்டல் பேரண்ட்ல அப்படி என்ன தான் என்ன கான்செப்ட் இது அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். இதோட மெயின் மோட்டிவ் அதாவது ஜென்டல் பேரண்டிங்னால ஜென்டல் பேரண்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னா ஒரு ஹாப்பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஒரு இண்டிபெண்ட் சைல்டை நீங்கள் வளர்க்கறதுக்கு தான் இந்த ஜென்டல் பேரண்டிங் வந்து யூஸ் ஆகும். அதாவது வந்து ஒரு குழந்தை வளர்க்கறதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நம்ம இவ்வளோ கொடுக்குறோன்னா நாளைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து அவங்கள எதுவுமே வந்து தப்பாக பேசக்கூடாது, இல்லை வந்து நாளைக்கு வந்து நீ உங்கள் அப்பா அம்மா இப்படி வளர்த்தனால நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டல் சொசைட்டியில் இவங்க போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஜென்டல் பேரண்டிங் கான்செப்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த ஜென்டல் பேரண்டிங்கை ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு சைல்டு வந்து ஹாப்பி இண்டிபெண்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக வளருதுன்னு கூட சொல்லலாம். நிறைய ரிசர்ச்சும் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜென்டல் பேரண்டிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு இருக்க இந்த ஆங்ஸிட்டி அதாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறதுக்கான பயம் அதெல்லாம் வந்து ஆப்வியஸாக குறையுது. பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஜென்டல் பேரண்டிங் மூலமாக நிறைய ஓப்பன் அப் ஆயிருப்பாங்க சில்ட்ரன். ஸோ அவங்க வந்து வெளி உலகத்தை போய் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் இருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி ஃபேஸ் பண்ணும், அதாவது ஒரு நம்ம ஆப்வியஸாக நம்ம சொசைட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சில பேரை வந்து ஒரு விதத்தில் நடத்தணும், சில பேரை வந்து ஒரு விதத்தில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எங்கே வந்து ஏறி பேசணுமோ அங்கே ஏறி பேசணும், எங்கே வந்து கம்மியாக பேசணுமோ அங்கே கம்மியாக பேசணும் அப்படிங்கிற எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து ஜென்டல் பேரண்டிங் மூலமாக வந்து ஒரு சைல்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜென்டல் பேரண்டிங்னா முதல்ல என்ன, இதில் வந்து நாலு டைப்ஸ் இருக்குது. நாலு டைப்ஸ்ன்னு சொல்கிறதை விட நாலு முக்கியமான ஒரு அம்சமாக பொறுத்து தான் வந்து ஜென்டல் பேரண்டிங் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். முதல்ல வந்து ரெஸ்பெக்ட், அதாவது வந்து நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆப்வியஸாக நம்ம கம்ஃபர்டபுளாக என்ன ட்ரெஸ்ஸில் இருப்போமோ அந்த ட்ரெஸ் தான் நம்ம சூஸ் பண்ணிட்டு போவோம். நம்ம ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஜிகு ஜிகுன்னு இருந்தால் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜிகு ஜிகுன்னு இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போக மாட்டோம். ஆனால் இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணும்போது அவங்க என்ன கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு வேண்டாம் எனக்கு இது வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அது நம்ம வந்து சரி ஓகே வேண்டாம்னு சொல்கிறான், அவன் ஏன் வேண்டாம்னு சொல்கிறான் நம்ம யோசிக்க மாட்டோம். இல்லை ஃபங்க்ஷனுக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இதுதான் நல்ல ஜிகு ஜிகுன்னு இருக்குது, நல்லா கிளிட்டர்ஸோடு இருக்குது, நீ போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் போடுறதுனால வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம், அங்கெங்கே குத்தலாம். பட் குழந்தைங்களுக்கு அது சம்டைம்ஸ் சொல்ல தெரியாது. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் ஆப்வியஸாக வந்து குழந்தைங்க வந்து ஓப்பனாக எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற சொல்லியே ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா அப்போ தான் வந்து அதுக்கான ஒரு ஓகே நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அது வரைக்கும் எல்லாத்துக்குமே குழந்தைங்க அழும், பிடிக்கலன்னா அழும், பிடிச்சாலும் அழும், எல்லாத்துக்குமே ஒரு கம்யூனிகேஷன் வந்து அழறாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம அப்போ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு குழந்தை வந்து இல்லை எனக்கு அந்த ட்ரெஸ் வேண்டாம் தூக்கி போடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓகே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே கிரியேட் பண்ணுது அந்த குழந்தை இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுனால அப்படின்னா நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து சரி ஓகே இந்த ட்ரெஸ் வேணாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ நம்ம அவங்களுக்கு அவளுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இல்லை அவனுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து போட்டு விடுறது பேர் வந்து ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எம்பத்தி, அதாவது வந்து ஒரு குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுது அப்படின்னா நம்மளா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் பண்ணிப்போம். அதாவது வந்து இதனால தான் அழுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருவோம். ஆனால் வந்து ஆக்சுவலாக குழந்தை ஏன் அழுது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அப்படி தான் ஆச்சு. அதாவது வந்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க பாட்டி வீட்டில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் பாட்டி வீட்டில் விட்டோடனே வந்து விட்டு போன உடனே வந்து குழந்தை வந்து ஒரே அழ ஆரம்பிக்குது.
அழுதுகிட்டே இருக்கு. அந்த பாட்டியும் தாத்தாவும் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் விட்டு போனோம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு. சரி ஓகே, இவங்க வந்து ஏன் என்ன ஏதாவது சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கும்போது சம் சூ ஒரு சாக்லேட் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னானே. இவங்களா டிசைட் பண்ணிடுறாங்க, அதாவது சரி இந்த சாக்லேட் வந்து ஒன்று தொண்டைக்குள்ளே போய் மாட்டியிருக்கோம் இல்லை பல்ல ஏதாவது மாட்டியிருக்கோம் அதனால தான் அழுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. ஆனால் வந்து அப்போ அவங்களும் உணரல, அதாவது நம்ம கூட்டிட்டு போகணும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது குழந்தை அழலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இல்லாம அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த டாக்டர் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னது தான் இவங்களுக்கு ரிலீஃபே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்போ வந்து அப்போ நம்ம யோசி பார்க்கும் போது அவங்களுக்கே தோணி இருக்கலாம், அதாவது ஓகே நம்ம பாட்டி வீட்டில் விட்டு போறோம், பாட்டி கூட அந்த அட்டாச்மெண்ட் இல்லை குழந்தைக்கு, அதனால நம்ம விட்டு போறோம் ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ணி அந்த குழந்தை அழுதுருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு புரிஞ்சிக்காம பிசிக்கலா அவங்களுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு ஒரு கை வலிக்குதோ கால் வலிக்குதோ இல்ல பல் வலிக்குதோ அந்த மாதிரி பிசிக்கலா அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும்தான் யோசிச்சு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி யோசிக்காம மென்டலா ஏன் இப்ப அழுகுற அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நம்ம அவங்க கிட்ட உட்காந்து சம்டைம்ஸ் குழந்தைங்க புரிஞ்சுக்கோங்க, ஓகே நம்ம இப்படி பண்ணா அம்மாக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு 2-3 கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது பேர் தான் வந்து எம்பதி. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றதுன்னா குழந்தை பிறந்த 18 months வந்து அதோட பிரெயின் வந்து வளர ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 18 months ரேப்பிடான க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் வந்து அந்த 18 months அந்த குழந்தைங்க நிறைய வந்து அழுது கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது சில விஷயங்கள் அதுக்கு புரியாமல் போகிறதுனால தான் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. எப்பவுமே வந்து ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும் ஒரு 2 years 3 years அதாவது அது சொல்லி எனக்கு வேண்டான்னு சொல்லி வர அந்த வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே தான் இருக்கும். ஏன் அழுது அப்படின்னா அப்போதான் அதோட பிரெயின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு விஷயமும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பார்த்துக்கோங்க, சின்ன வயசில் குழந்தை பிறக்கும் போது அது வெறுமே வந்து தாய்ப்பால் குடிச்சு தான் வளரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதால் ஃபீடிங் பாட்டிலை தன்னாலேயே குடிக்க முடியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சாப்பாடு ஊட்டி ஊட்டோ சாப்பிட முடியும். ஒரு அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிறகு தானே சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு கொஞ்சம் வளர்ந்த பிறகு இன்னைக்கு இதான் பிடிக்கும் இன்னைக்கு இதான் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஒரு சில விஷயம் கொடுத்தா சாப்பிடாம இருக்குது, சில விஷயம் கொடுத்தா விரும்பி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் பிரெயினும் ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே அதுக்கு புரியாது. அந்த பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எல்லா விஷயமே வந்து ஆன் பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுனால குழந்தைங்க வந்து என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அது ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ வந்து ஒரு விஷயம் உங்களுக்கே புரியல, ஐயோ அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான் எனக்கு புரியல அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைம் அவங்களுக்கு கொடுங்க, அந்த காம்னஸ். இப்போ அழுதுகிட்டே இருக்காங்களா, ஓகே அழ விடுங்க, அழ முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களே வந்து உங்களுக்கு சிம்பாலிக்காக சொல்லுவாங்க. அவன் அழுகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனை போட்டு அடிக்கிறதோ இல்லை வந்து அவங்க ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்கறதோ வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ஜென்டில் பேரண்டிங் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுண்ட்ரிஸ், அதாவது வந்து பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயம் வந்து நம்ம மைண்டில் வரும். பவுண்ட்ரிஸ்னா எப்படின்னு, ஒரு குழந்தை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பேரண்ட்டுக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது முதல்ல தப்பு. அந்த பவுண்ட்ரிஸை நாம் இப்போ வந்து பேச போகிறோம். அதாவது ஒரு குழந்தை வளரும் போது எல்லாத்தையுமே வந்து தன்னோட பேரண்ட் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கும் ஆப்வியஸாக. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம், ஒரு 10-15 வயசு வரைக்கும் நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து காலையில் என்னெல்லாம் நடக்குதோ ஸ்கூலில் அப்படிங்கிறது அப்படி வந்து அப்படியே ஒரு ரைம் ஒப்பிக்கிற மாதிரி அப்படியே ஒப்பிச்சிருக்கோமா, காலையில் இப்படி போகணுன்னா இப்படி இருந்துச்சா அப்படி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒப்பிச்சிருப்போம். ஆனால் ஒரு பாயிண்ட்க்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஒரு சர்க்கிள் வந்த பிறகு பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும், இப்படி நடந்தது அப்படி நடந்தது 2-3 விஷயம். சம்டைம்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஏஜுக்கு மேலே, அதாவது ஆஃப்டர் பியூபர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து மோஸ்ட்டாகவே பேரண்ட்ஸ் கிட்டே எதுவுமே ஓப்பனாக பேசுறது கிடையாது. ஸோ அது அந்த வந்து ஒரு பவுண்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நம்ம வந்து அந்த ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயமா அங்கே மாறிடுது. ஸோ அந்த மாதிரி டீனேஜில் இருக்க பசங்களுக்கு ஆப்வியஸாக ப்ரைவசி தேவை. ஸோ அவங்கள ஓப்பன் அப் பண்ணும்போது நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத ஜென்டில் பேரண்டிங் சொல்லுது. அதாவது அந்தந்த ஏஜ்க்கான பவுண்ட்ரிஸை நம்ம செட் பண்ணும். 4 years நீ இந்த குழந்தை வந்து இது வரைக்கும் பேச முடியும் இல்லை இந்த அளவுக்கு வந்து அதால் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்க முடியும்னா அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு டீனேஜில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட வந்து பேசலை அப்படின்னா ஓகே அதுக்கான ப்ரைவசி எடுக்குது, அதுக்கு
அவங்களாம் வந்து பேசுகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேஷன்ஸும் நம்மக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ஜென்டில் பேரண்டிங்கில் வருது. நான் இப்போ சொல்லும் போதே தெரியும் நிறைய விஷயம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கே, ஐயோ நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற பேரண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக ஜென்டில் பேரண்டிங் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா ஆமாம். ஏன்னா ஜென்டில் பேரண்டிங் இப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒரு குழந்தையோட மைண்ட் செட் மென்டல் பீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வர ஒரு கான்செப்ட் தான் ஜென்டல் பேரண்டிங்னு சொல்லலாம். ஸோ வந்து இது இப்போ ஃபாலோ பண்ணுறதுல கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இல்லை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது நம்ம ஒரு பேரண்டிங் சூழலில் வளர்ந்துருப்போம், அந்த பேரண்டிங்கை நம்ம பண்ண முடியாமல் நம்ம ஒரு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் பண்ணும் போது ஆப்வியஸாக நம்மளுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆப்வியஸாக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவங்க கொடுக்கல, இப்போ அவங்க கேட்குறது நம்ம வாங்கி தரல அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, அழுதுகிட்டே வந்து இல்லை அவங்க வந்து அடம் பிடிக்கிறது அது வந்து அங்கே கண்டிப்பாக நடக்கும். அந்த இடத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஜென்டில் பேரண்டிங்கில் எப்படி இதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு வரீங்கிறதும் சொல்கிறேன். ஸோ ஜென்டில் பேரண்டிங்கில் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த குழந்தை காம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, அவங்கள டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அடம் பிடிக்கிறாங்கன்னா இல்லைடா சொல்லோ, நோ இது நான் வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு, ஓகேங்களா. இல்லைம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னா இதனால உங்களுக்கு என்ன லைக் இது ஏன் வாங்கலை அப்படிங்கிறத அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது இல்லைப்பா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சாக்லேட் இப்போ கேட்குறாங்கன்னா, இல்லைப்பா நம்ம நிறைய சாக்லேட் வாங்கிக்க வேணாம், ரெண்டு மூணு சாக்லேட் ஸ்பெஷலாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்க்கறது. இல்லை அப்படியே இல்லை எனக்கு நிறைய சாக்லேட் வேணும் எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அடுத்து நீங்கள் சொல்லலாம், இல்லை நம்ம நிறைய சாக்லேட் நீ வாங்கினா நாளைக்கு வந்து அதனால உனக்கு தான் ஹெல்த்ஃபுல்ல வந்து பாதிப்பு வரும், நீ நிறைய சாக்லேட் சாப்பிட்டனும் உனக்கு பல்லு சொத்தையிடும் அந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். ஸோ இப்போ ரெண்டு எடுத்துக்கோ, நம்ம நெக்ஸ்ட் வீக் வரும்போது ரெண்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து முதல்ல சொல்லி பாருங்க. ஸோ இது எல்லாமே ஜென்டில் பேரண்டிங்கில் வரும். நீங்கள் ஆப்போசிட் பேரண்டிங் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை ஆரம்பிக்குது அப்படின்னா உடனே வந்து இல்லை நான் வாங்கி தர மாட்டேன் நீ என்ன வேணா பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மைண்ட் செட் போயிடும், அப்படி அழுதா அடிக்க ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் பேரண்டிங்கில் வந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கிறது தான். ஒரு விஷயம் வந்து குழந்தை அடம் பிடிச்சி கேட்குனா உடனே அடித்தா சரியாக போயிடும், அடித்தா அந்த குழந்தை வந்து அடங்கிடும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும். ஏன்னா ஒரு அடிக்கிறது மூலமாக உங்கள் மேலே இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் தான் அந்த குழந்தைக்கு போதே தவிர கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்காது. இது அது போக போக உங்கள் மேலே இருக்கிற ஒரு பயமாக மாறிடுது, ஐயோ நம்ம இது வந்து போய் சொன்னால் வந்து அம்மா அப்பா நம்மளை அடிப்பாங்க, ஐயோ நம்ம இது பண்ணால் அம்மா அப்பா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நினைக்கிறது கூட அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ ஜென்டில் பேரண்டிங்கில் நம்ம இப்படி சொல்லிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக வந்து குழந்தைங்க வந்து ஓகே இந்த மாதிரி ஓகே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்படியும் குழந்தைங்க அழுகுது, இல்லைப்பா நான் இது எல்லாமே சொல்லி பார்த்துட்டேன் அப்படியும் அழுகிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த டைமை கொடுங்க. இங்கே பேர்தா கண்ணா நீ அழு, ஆனால் நான் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பொறுமையாக கடைசி வரைக்கும் அந்த பொறுமையை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஜென்டில் பேரண்டிங் சொல்லலாம். நம்ம அந்த பொறுமையை எப்போ இழக்கிறோமோ அப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் அதாவது டைகர் பேரண்டிங்க்கு மாறிட்டுரும் நடக்கும். ஸோ ஜென்டில் பேரண்டிங் ஏன் வந்து இவ்வளோ வந்து இல்லை நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் நிறைய தாய்மார்கள் ஏன் நினைக்கிறாங்கன்னா, இப்போ இல்லை பட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அதாவது போக போக குழந்தைங்க வந்து அவங்கக்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ், அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் டெஃபினேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ நான் அப்பா அம்மா கிட்ட போய் இதை ஓப்பனாக பேசலாம், நான் அப்பா அம்மா கிட்ட போய் இதை போய் கேட்டால் எனக்கு இது கிடைக்கும், ஆனால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் இதை போய் புரிய வச்சா தான் கிடைக்குங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இப்போ இதை போய் கேட்டாலே கிடைச்சிடும், இதை நான் போய் புரிய வச்சா தான் கிடைக்கும், இந்த ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் தான் குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ இந்த ஜென்டல் பேரண்டிங் வந்து பேரண்ட்ஸ்க்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ் இப்போ இருக்கும் ஜென்டல் பேரண்டிங்கை ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ வந்து ஜென்டில் பேரண்டிங் பண்ணும்போது ஸ்டார்டிங் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அதை தாண்டி போயிடக்கூடாது, நம்ம வந்து குழந்தைய வந்து இப்படி தான் வளர்க்கணும் டிசைட் பண்ணியிருக்கோம், ஸோ இதே விதத்தில் தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். செகண்ட் திங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து குழந்தை பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப பரவாயில்ல பேசப்படுற ஒரு விஷயம், அது உண்மையும் கூட. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறோன்னா அது பார்த்து தான் குழந்தை வந்து அந்த கெட்ட வார்த்தையை கற்றுக்குது. ஸோ எல்லா விஷயமே வந்து வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டில் வந்து எப்படி இருக்கோம், நம்ம எந்த மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து குழந்தை கிரியேட் பண்ணி தருமோ அந்த என்வாயன்மெண்ட் தான் குழந்தை வெளில போய் வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அதுலேயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம
அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம புரிய வைக்கும் போது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளை வச்சியோ சிச்சுவேஷனை வச்சியோ நம்ம புரிய வைக்கணும். அது மிஸ்லீடிங்காக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த அர்த்தத்தை அவங்க எடுக்கிறது தப்பான விதத்தில் இருந்தால் அதோட விளைவுகளும் கண்டிப்பாக தப்பான விதத்தில் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னங்கிறதும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ராத்திரி வந்து சீக்கிரம் தூங்க போகணும் அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓ நம்ம வந்து என்ன மாதிரியான காரணம்லாம் சொல்வோம்னா, போதும் போய் தூங்க, அப்போ தான் நீ ஒழுங்காக தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன், என்னோட குழந்தை வந்து ஒரு 10 மணிக்கு போய் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 4 பேர் 5 பேரோ எல்லா குடும்பத்தோடு உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படின்னா, படம் பார்த்து முடிச்சுட்டு ஓகே டைம் ஆகிடுச்சு நம்ம போய் தூங்கலாம், அப்போ தான் வந்து நம்ம மார்னிங் வந்து

ஸ்கூலுக்கு ஒரு ரஷ் இல்லாம குடு குடு குடுன்னு நம்ம கிளம்ப மாட்டோம், நம்ம பொறுமையா கிளம்பணும்னா இப்போ வந்து நம்ம ராத்திரி போய் சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு நம்ம புரி வைக்கிறது மூலமா குழந்தைக்கு அப்ப என்ன தெரியும், ஓகேப்பா நம்ம இப்போ வந்து இந்த டைம்ல போய் தூங்கிட்டோம்னா நம்ம நல்லா தூங்குவோம், அப்போதான் நம்ம காலையில வந்து பொறுமையா குடுகுடு அதாவது நான் முன்னவே சொன்ன மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணி கிளம்ப மாட்டோம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வச்சு புரிய வைக்கிறது மூலமா குழந்தைங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல நாளைக்கு அவங்க இருக்கும் போது பேரண்டா இருக்கும் போது இதே மாதிரி அவங்க வழி நடத்திட்டு போவாங்க. ரெண்டாவது வந்து பெரியவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் தர்றது, அதாவது வந்து பெரியவங்கன்னு இல்லை எந்த வயசுல இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தரணும் அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். உன்னோட சின்ன பையனா இருந்தாலும் அவனை நீ வந்து ரெஸ்பெக்டோட தான் ட்ரீட் பண்ணணும், நீ சின்ன குழந்தைய உன்னோட சின்ன வயசுல இருக்கிறதுனால நீ அவனை வந்து ஒரு ஹார்ஷா ஹேண்டில் பண்ணலாம், நான் சொல்றதா நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கறதும் நம்ம கண்டிப்பா வந்து சொல்லித்தரணும். அதாவது எந்த வயசா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தரணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து நான் தேர்ட் விஷயமா ஒன்று சொல்ல நினைக்கிறது வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், அதாவது நீ இது செஞ்சா உனக்கு இது கிடைக்கும், நீ இது செய்யலன்னா உனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்டரியை கொண்டு வராதிங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா குழந்தை வந்து அந்த ரிவார்டுக்காக தான், ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் நீ வந்து 10 நிமிஷத்துல இந்த ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டனா உனக்கு இந்த சாக்லேட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்க்கறதுனால அந்த சாக்லேட் மேலதான் அந்த குழந்தை குறியா இருக்குமே தவிர அந்த 10 நிமிஷமா அது பண்ற ஹோம்ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணாது. ஸோ அங்கிருந்து அவங்க என்ன கத்துக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன் கான்செப்ட் அவங்க கத்துக்கிறாங்க, இந்த ஹோம்ஒர்க்ல அதான் கான்செப்ட்னா இந்த கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்ப நான் உனக்கு வந்து இது வந்து இது பண்ணி தரேன், இந்த ரிவார்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. ஸோ தட் அவங்களோட கவனம் வந்து அந்த ரிசல்ட்ல இருக்குமே தவிர அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறதுல இருக்காது. ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அந்த சம்பளத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்களே தவிர அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அவங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமா நம்மளுக்கு இப்போ இல்லை லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது ரிசர்ச்னு சொல்லப்படுது. நம்ம லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா அதுவும் உண்மையும் கூட. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் பேரண்டிங்கை சூஸ் பண்ணுவீங்க நீங்கள் பேரண்டாக இருக்கும் போது, இல்லை நீங்கள் பேரண்டாக இப்போ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பேரண்டிங்கில் வந்து உங்கள் குழந்தைய வழி நடத்திட்டு போனீங்க, இதுக்கப்புறம் எந்த பேரண்டிங்கை சூஸ் பண்ணுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம், அண்ட் வந்து நாளைக்கு நீங்கள் நிறைய யோசிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் இது இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே தாரிணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை.

0: Right.
1: Hello, Chennai.
2: நீங்க கேட்டு இருக்கிறது MOP 107.8.
1: It's enriching.
3: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
4: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோ ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.

0: அபிப்பிராயம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 4 மாணவிகள் வந்திருக்காங்க. அவங்க முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க, கேட்கலாம்.
1: வணக்கம், என் பெயர் அபிராமி.
2: வணக்கம், என் பெயர் நிவேதா.
3: வணக்கம், என் பெயர் தீக்ஷிதா.
4: வணக்கம், என் பெயர் ஆஷா.
0: சோ, இவங்க 4 பேரும் இன்னைக்கு ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் ஷோ இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அந்த கேமோட பேர் ஒரு வார்த்தை ஒரு நிமிடம். அதாவது, ஒரு நிமிஷத்துல நான் கொடுக்க போற வார்த்தைய அவங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க 4 பேரும் 2 டீமா பிரியணும். உங்க டீம் பேரும் நீங்க 2 பேர் யார் யாருங்கறது சொல்லுங்க.
1: நான் அபி, என்னோட டீம்மேட் வந்து நிவேதா, எங்களோட டீம் பேர் புரியாத புதிர்.
3: நான் தீக்ஷிதா, என் டீம்மேட் பேர் ஆஷா. சோ, எங்களோட டீம் பேரு எதிர்நீச்சல்.
0: சோ, இந்த கேமோட ரூல்ஸ் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களோட இன்னொரு பார்ட்னருக்கு நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதை வந்து அவங்க தமிழ் க்ளூஸ் கொடுத்து உங்களை அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வைக்கணும், ஓகேங்களா? இப்ப யார் வந்து க்ளூ கொடுக்க போறீங்க, யார் வந்து கண்டுபிடிக்க போறீங்க?
3: எங்க அணி எதிர்நீச்சல் அணில வந்து தீக்ஷிதா, நான் க்ளூ கொடுக்கறேன்.
1: எங்க அணில நான் அபிராமி க்ளூ கொடுக்கறேன்.
0: ஓகே, உங்களுக்கான டைமிங் வந்து 1 மினிட். நான் கொடுக்கற வார்த்தைய 1 மினிட்குள்ள உங்களோட பார்ட்னர் கண்டுபிடிக்க வைக்கணும், சரிங்களா? முதல் வார்த்தைக்கு போலாமா? இந்தாங்க தீக்ஷிதா, உங்களுக்கான முதல் வார்த்தை.
5: புத்து,
2: பாம்பு,
5: வேறு,
2: கீரிப்பிள்ளை,
5: சிறியது,
2: எலி.
0: இன்னும் 2 க்ளூ தரலாம், நிதானமா யோசிச்சு கொடுங்க.
5: கூட்டம்,
2: பன்னி,
5: வேறு,
2: எறும்பு.
0: கரெக்ட் ஆன்சர். சூப்பர் அபி, நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ எதிர்நீச்சலும் சரி, புரியாத புரியும் சரி, ஈச் 1 பாயிண்ட்ல இருக்கீங்க. நெக்ஸ்ட் வார்த்தைக்கு போலாம். இந்தாங்க தீக்ஷிதா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
3: முயல், ஆமை.
0: கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து புரியாத புதிர் வந்து 2 பாயிண்ட்ல இருக்கீங்க, எதிர்நீச்சல் வந்து 3 பாயிண்ட்ல இருக்கீங்க. சோ, க்ளோஸா போகுது. கமான் கேர்ள்ஸ். சோ, நெக்ஸ்ட் அபிராமி, உங்களுக்கான வார்த்தை. So your time starts now.
5: படிப்பது,
2: புத்தகம்.
0: கரெக்டான ஆன்சர். வாவ், ஃபர்ஸ்ட் ரூலே கண்டுபிடிச்சிட்டாங்க அபிராமி. சோ, இப்ப வந்து புரியாத புதிர் வந்து 3 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க, எதிர்நீச்சலும் 3 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. சோ, ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்ப வந்து டை பிரேக்கரா 3 க்வெஸ்சன்ஸ், ஆப்போசிட்ல மாறிக்கோங்க பார்ட்னர்ஸ். சோ, இப்ப க்ளூ கொடுத்தவங்க விடை கண்டுபிடிக்கணும், விடை கொடுத்தவங்க க்ளூ கொடுக்கணும். சோ, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறோம். இந்த 3 வார்த்தையும் முன்ன யார் விடை கண்டுபிடிச்சாங்களோ அவங்க இப்போ க்ளூ தரணும். நிவேதா, உங்களுக்கான முதல் வார்த்தை. And your time starts now.
2: இரவு,
5: நிலா,
2: கட்டில்,
5: தூக்கம்.
0: கரெக்ட் ஆன்சர். சோ, உங்களுக்கு 1 பாயிண்ட் வந்திருக்கு இந்த ரவுண்ட் 2ல. அடுத்தது ஆஷா, உங்களுக்கான வார்த்தை. And your time starts now.
3: வரவு, செலவு.
0: Wow, super! Correct, first clue. Super! இப்போ next வார்த்தை நிவேதா உங்களுக்காக. And your time starts now.
2: பறவை,
5: வானம்,
2: படம்,
0: 20 seconds over.
5: சினிமா,
2: சுருளி,
0: 35 seconds over. இன்னும் 2 clue இருக்கு.
5: மேகம்,
0: time over நிவேதா, sorry. உங்களுக்கான வார்த்தை மைனா. சாரி, உங்களோட பாயிண்ட் போயிடுச்சு. சோ, இப்போ வந்து புரியாத புதிர் வந்து 4 பாயிண்ட்ல இருக்கீங்க, எதிர்நீச்சல் வந்து 5 மதிப்பெண்ல இருக்கீங்க. சோ, ஆஷா, உங்களுக்கான அடுத்த வார்த்தை. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
3: மரம், செடி, பறவை, காக்கா, தொங்கும், குரங்கு.
0: 30 செகண்ட்ஸ் ஓவர்.
3: பந்து, வவால்.
0: கரெக்ட் ஆன்சர், கரெக்டான பதில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நிவேதா, உங்களுக்கான வார்த்தை. சோ, உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
2: நீலம்,
5: கடல்,
2: மேகம்,
5: மலை.
0: தவறு நிவேதா, நீங்க வந்து ஆன்சரே வந்து க்ளூவா கொடுத்துட்டீங்க. சோ, இந்த பாயிண்ட் வந்து தீக்ஷிதா டீமுக்கு போகுது.
5: மேகம் ஆன்சர்.
0: சோ, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆஷா, உங்களுக்கான க்ளூ. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
3: குளம், குட்டை, வேறு,
2: ஏரி.
0: சரியான பதில், சூப்பர். சோ இப்ப வந்து ஆப்வியஸா தெரிஞ்சிருச்சு தீக்ஷிதா அண்ட் ஆஷா அதாவது எதிர்நீச்சல் டீம் தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வின் பண்ணிருக்காங்க. சோ வந்து இப்போ வந்து எதிர்நீச்சல் டீம் வந்து 7 புள்ளிகளும் புரியாத புதிர் வந்து 4 புள்ளிகளும் வாங்கியிருக்கீங்க. ஆப்வியஸா தெரிஞ்சிருச்சு இப்ப வந்து எதிர்நீச்சல் டீம் தான் வந்து வின் பண்ணிருக்கீங்க. கங்கிராச்சுலேஷன் காய்ஸ். இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அஜய் தாரிணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை.

0: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
1: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
0: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
0: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
1: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது காலநிலை மாற்றத்தின் கடைசி நொடிகள் நிகழ்ச்சி. நான் உங்க ஆர்ஜே தனுஸ்ரீ, அண்ட் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஸ்மார்ட் என்ஜிஓ மற்றும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆர்ஜே மோலின் பேசுறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் ஆர்ஜே தனுஸ்ரீ?
1: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கிற தமிழ்நாடு பசுமை இயக்கம், அதை பத்தி தான் பேச போறோம்.
2: தமிழ்நாடு பசுமை இயக்கமா? அப்படின்னா என்ன?
1: தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு கிரீன் கம்பெனி அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு கீழே 3 மிஷன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாடு பசுமை இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை இயக்கம்.
2: எதுக்கு இந்த இயக்கங்களை உருவாக்கி இருக்காங்க?
1: எல்லாமே வெவ்வேறு தனிப்பட்ட காரணங்களுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு பசுமை இயக்கம் தமிழ்நாட்டோட வனப்பரப்ப இப்ப இருக்கிற 23%ல் இருந்து 33%க்கு உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரநிலங்களை பாதுகாத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காகவும், அதுல உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு காலநிலை இயக்கம் காலநிலை மாற்ற ஏற்பட போற பாதிப்புகள்ல இருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவும், காலநிலை மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற கார்பன் உமிழ்மை குறைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம்.
2: ஆச்சரியமா இருக்கே, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. இந்த இயக்கங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது?
1: தமிழ்நாடு பசுமை இயக்கம் மிக சிறந்த முறையில தங்களுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்றேன், கேட்டுக்கோ.
2: சொல்லுங்க, அதுக்குதானே நான் காத்துட்டு இருக்கேன்.
1: தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு பசுமை இயக்கத்தை வெற்றிகரமாக எடுத்துட்டு போறதற்கு அதை ஒரு மக்கள் இயக்கமா முன்னெடுத்துட்டு போறாங்க. தமிழ்நாடு பசுமை இயக்கம் அதுக்காகவே ஒரு வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. அது என்னன்னா,

0: செய்தால் அவர்களுக்கு சான்றிதழ் இணையத்திலேயே தரப்படும். மேலும் நகரத்தில் இருப்பவர்கள் அல்லது நேரடியாக மரம் நட இயலாதவர்கள் யாருடைய பிறந்த நாள் அல்லது சிறப்பு நாள் எதுவுமே இல்லை என்றாலும் மரம் நடுவதற்கு அன்பளிப்பு அளிக்கலாம். அந்த பணம் அருகிலுள்ள வனத்துறை நர்சரிகளுக்கு வழங்கப்படும். இவ்வாறு மக்கள் தங்கள் பங்களிப்பை நேரடியாக மரம் நடுவதன் மூலமாகவோ அல்லது நிதியுதவி தருவதன் மூலமாகவோ செய்யலாம்.
1: ஓ, ரொம்ப அருமையா இருக்கே. ஆனா மக்கள் மட்டும்தான் இதில் பங்கேற்க முடியுமா?
0: அப்படின்னு இல்லை, பெருநிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் கூட இதில் பங்கு கொள்ளலாம். நமக்கு நாமே திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் குறைந்தது 51% பங்களிப்பை தர முன்வருபவர்களுக்கு நீதி நிதியை அரசாங்கம் தரும். அதன் மூலமா முழு நிதி சுமையையும் ஒருவர் ஒருவர் மீது சுமத்துவது தவிர்க்கப்படும். இது மட்டுமன்றி பஞ்சாயத்துகளில் மரகத பூஞ்சோலை என்ற திட்டத்தின் கீழ் பஞ்சாயத்தும் வனத்துறையும் மக்களும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மரங்களை நடலாம். அந்த பூஞ்சோலையில் அமர்வதற்கும் மக்கள் ஓய்வெடுப்பதற்கும் வசதிகள் செய்து கொடுக்க. இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட டிஎஃப்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் தலைமையில் கண்காணிக்கப்படும்.
1: சரி, ஆனா பாமர மக்கள் இதை எளிமையா அணுகுவதற்கு ஏதாச்சும் வழி இருக்கா?
0: அரசு இந்த திட்டத்திற்காகவே 1-800-599-7634 ஆங்கிலத்திலும் சொல்றேன், 1-800-599-7634 அப்படிங்கிற எண்ணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. மக்கள் தங்களுக்கு வருகின்ற சந்தேகங்களை அந்த எண்ணை அழைத்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் அனைத்து மாவட்ட வன அலுவலகத்திலும் ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இருப்பார். அவர் மக்களுக்கு இதை பற்றி இணையத்தில் உள்ள தகவல்களை பார்ப்பதற்கும் மக்கள் சொல்வதை பதிவேற்றம் செய்வதற்காகவே பணியமர்த்தப்பட்டுள்ளார். இவ்வாறு எளிய மக்களும் இதில் பங்கேற்கும் விதமாக அரசு இதை செயல்படுத்துகிறது.
1: ஓ, பரவாயில்லையே, ரொம்ப நல்லாவே இது அரசாங்கம் செயல்படுத்தி வராங்களே.
0: அது மட்டும் இல்ல, இது ரொம்பவும் வெளிப்படை தன்மை கொண்டது. இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை மக்கள் எளிமையா தெரிஞ்சு கொள்ளலாம். அரசாங்க நர்சரிகள் சரியா செயல்படுதா அப்படின்னு தெரிஞ்சிக்க குறிப்பிட்ட கால இடைவெளியில அந்த நர்சரியோட புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யறாங்க. இதை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நர்சரிகளும் செய்யறாங்க. நம்ம இதை எளிமையா இணையதளத்துல பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த கண்காணிப்பால் அவை ஒழுங்கா பராமரிக்கப்படுகிறது. மக்களுக்கு நல்ல நம்பிக்கை ஏற்படுகிறது.
1: சரி, ஆனா தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கமும் இந்த மாதிரி தானா?
0: ஆமா, அதுவும் ஒரு மக்கள் இயக்கம் தான். மாநிலத்துல உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது.
1: இதுல மக்கள் எப்படி பங்கேற்கலாம்?
0: ஈரநில நண்பர்கள் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த இயக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் கீழே பொதுமக்களில் ஒருவர் தங்கள் பகுதியில் இருக்கும் நீர்நிலை குறித்து தகவல்களை தந்து அதன் மூலம் அரசாங்க உதவியுடன் உள்ளூர் மக்களை கொண்டு பாதுகாக்கலாம். அந்தந்த பகுதி மக்கள் இதை செய்வதன் மூலம் நீர்நிலைகள் சரியாக பாதுகாக்க முடியும். அந்தந்த மாவட்ட வன அலுவலர் மேற்பார்வையில் இது நடைபெறும். இதை சிறப்பாக செய்யும் பொதுமக்களுக்கு விருது வழங்கப்படும்.
1: இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே உபயோகமா இருந்தது. நான் மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும்.
0: இத சும்மா கேட்டு தெரிஞ்சுகிட்டா மட்டும் போதாது, நாமளும் நம்மளால முடிந்த அளவுக்கு மரம் நடணும். நகரத்துல இருந்தா இந்த திட்டத்திற்கு நிதி உதவி கொடுத்து உதவலாம். கிராமத்துல இருந்தால் ஊர் பஞ்சாயத்தோட இணைந்து வனத்துறை உதவியுடன் மரகத பூஞ்சோலையை அமைத்து நம்ம கிராமத்தையும் பசுமை கிராமமா மாற்றலாம். இது ஏதோ அரசாங்க திட்டம் அப்படின்னு நினைக்காம இது ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்றத நினைவுல வைத்து மக்களாகிய நாம் நம்மளால முடிந்த பங்களிப்பை இதற்கு செய்யலாம்.
1: கண்டிப்பாக, காடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். எனவே காடுகளையும் மரங்களையும் பாதுகாப்பு அதிகரிப்பதன் மூலம் மனிதர்கள் மட்டுமின்றி அனைத்து உயிரினங்களும் பயன்பெறும். காலநிலை மாற்றத்திற்கு எதிராக சண்டையிட இது உதவியாக இருக்கும்.
2: வணக்கம், நான் லோகேஷ் பார்த்திபன், பூவுலகின் நண்பர்களில் வாலண்டியராக இருக்கேன். கால்நிலை மாற்ற பாதிப்புகளை தொடர்ச்சி நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். வருஷம் வருஷம் அதனால் புயல் நிறைய புயல் வருது, நிறைய அதிகமான மழை வெள்ளம் எல்லாம் ஹீட் வேவ்ஸ் அதிகமாக அது தொடர்ச்சி அதிகரிச்சுட்டே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஐபிசிசி அப்படிங்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, 1986 அப்புறம் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் இயல்பான ஒரு ஆண்டை வந்து சந்திச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இனிமேல் வரக்கூடிய காலகாலம் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான மழையோ இல்லை அதிகப்படியான வெயில் கொண்ட நாட்களோ வந்து நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அலாமையான பல ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ

0: காலநிலை மாற்ற பாதிப்புகளை வந்து தனி ஒரு நபரோ இல்லை தனி ஒரு குழுவோ வந்து கண்டிப்பாக கையாள முடியாது, சில கட்டுப்படுத்தவோ இல்லை மட்டுப்படுத்தவோ முடியாது. இது வந்து ஒரு ஊர் கூடி தேர் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு நிகழ்வு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இந்த காலநிலை மாற்ற பாதிப்புகளை நம்ம கையாள முடியும், கட்டுப்படுத்தவோ மட்டுப்படுத்தவோ முடியும். எல்லாரும் சேர்ந்து இதுக்கு செயல்படுவோம்.
1: Respect all living things.
2: Respect all living things.
1: And our natural environment.
2: And our natural environment.
1: I will not
2: pollute our
1: environment.
2: Environment.
1: I will
2: protect
1: our coastal resources.
2: Coastal resources.
1: I will
2: actively support
1: water conservation.
2: I will
1: conserve our
2: non-renewable resources. I will
1: respect our
2: environment.
1: காலநிலை மாற்றத்தை தடுப்போம்.
3: இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் முடிகிறது. மீண்டும் உங்களை இது போன்ற நல்ல தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறோம்.
4: உங்களுக்கு இதை பற்றிய ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு எழுத வேண்டிய மின்னஞ்சல் crsmop@gmail.com. நாங்கள் இப்போது இங்கிருந்து விடைபெறுகிறோம். நாங்கள் எப்பவுமே உங்களுடைய வானொலி இணையதளத்தில் உங்களுடனே இணைந்திருப்போம். உங்களை மீண்டும் அடுத்த முறை இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்மார்ட் என்ஜிஓ மற்றும் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வித் மீ உங்கள் ஆர்ஜே மெர்லின் மற்றும்
3: ஆர்ஜே தனுஸ்ரீ.
4: நன்றி.

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: Hi, this is Vincent Asogan. You're listening to MOP Community Radio 107.8 FM. Keep dreaming. Dreams are the ones which keep us alive. Happy to be here.
3: Are you depressed? Are you stressed? Or are you feeling restless? Go for yoga. Don't smoke. Smoking kills. Yoga builds.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: மாடமில்லை, மாளிகை இல்லை, ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடறானடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் இரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture தமிழை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன தமிழ் லாங்குவேஜில் என்ன லிட்ரேச்சர் இருக்குது அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட தமிழில் இருக்கிற நிறைய திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலேருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது, நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட் தேர் ஃபார்.

0: வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் உங்க ஜனனி, ஒன்லி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிக் ஹாப்பி அண்ட் சியர்ஃபுல் குட் மார்னிங் அண்ட் காலை வணக்கம். சோ காலையில அதுவும் சென்னையோட பீகா டிராபிக்ல பரபரப்பா ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்னு ஓடிட்டு இருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே அண்ட் குழந்தைகளே, நீங்க டூ வீலர்ல போய்கிட்டு இருந்தா தவறாம ஹெல்மெட்ட போட்டுட்டு போங்க, அண்ட் கார்ல போய்கிட்டு இருந்தா கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க. ஏன்னா எப்பவுமே சாலைகள்ல பாதுகாப்பா போறதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும் இல்லையா? சோ ஆன் தட் நோட், எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் உங்க ஜனனி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. தொடர்ந்து கேளுங்க. கொஞ்ச நாள் முன்னாடிதான் இன்டர்நெட்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அந்த ஆர்டிகல்ல மகாராஷ்டிரா மாநில அரசு மாட்டிறைச்சி அதாவது பீஃப் மேல போட்டிருந்த தடை பத்தி ரொம்பவே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி எல்லாம் மாடுகளை கொடுமைப்படுத்தி இறைச்சிக்காக அதை கொல்றாங்கிறத பத்தியும் ஒரு உணர்வு பூர்வமான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சைனால ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுற யூலன் டாக் மீட் ஃபெஸ்டிவல் பத்தி ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய ரிப்போர்ட்டே வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது சைனால இருக்கிற யூலன்கிற இடத்துல ஒவ்வொரு வருஷமும் 10,000-15,000 நாய்களை கொடூரமா கொன்னு அதோட இறைச்சிய சீன மக்கள் சாப்பிட்டு கொண்டாடுறது தான் இந்த யூலன் டாக் மீட் ஃபெஸ்டிவல். இந்த உச்சக்கட்ட கொடுமைக்கு பல்வேறு தரப்பு சார்ந்த மக்கள் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு வராங்கிறத பத்தியும் அந்த ரிப்போர்ட்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேஸ்புக் ரிப்போர்ட் மூலமா இது பத்தி தெரிஞ்சுகிட்ட பல பேர் இத வன்மையா கண்டிச்சு நியூஸ் பேப்பர்ஸ்லயும் இன்டர்நெட்லயும் நிறைய ஆர்டிகல்ஸ் வெளியிட்டு இத இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இதையெல்லாம் படிச்சப்போ எனக்கு சட்டுன்னு தோணுது ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் எத்தனையோ விலங்குகள் மீட் இண்டஸ்ட்ரியோட அந்த கொடூரமான கைகள்ல மனிதர்களோட நாக்கு ருசிக்காகவும் லாபத்துக்காகவும் சிக்கி பலியாகிறாங்க இல்லையா? ஆனா இத பத்தி நம்ம யாருமே ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்து யோசிச்சதே இல்ல. விலங்குகளை கொல்றது தப்புன்னு தெரிஞ்சும் இன்னும் நம்மள பல பேர் பல வகையான அசைவ உணவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கடவுள் நமக்காக படைச்ச சத்தும் சுவையும் நிறைஞ்சி இருக்கிற காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பருப்பு வகைகளை எல்லாம் விட்டுட்டு புரோட்டீன் கான்சியஸா இருக்கோங்கிற பேர்ல வாயில்லா பிராணிகளை நம்ம நாக்கு ருசிக்காக இரக்கமே இல்லாம கொண்டு சாப்பிடுறோம் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியில இது தொடர்பான பல விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது ரெண்டு முக்கியமான விஷயத்த பத்தி தான். ஒண்ணு, ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாள ஏன் சைவ உணவு முறைய பின்பற்றணுங்கிறத பத்தியும், இன்னொன்னு அசைவ உணவு முறைய ஏன் தவிர்க்கணுங்கிறத பத்தியும் டீடைலா பேச போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம யாருக்குமே காட்டப்படாத மீட் இண்டஸ்ட்ரியோட கொடூர முகத்தை பத்தியும், சைவ உணவு முறைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கூடவும் மொராலிட்டி கூடவும் இருக்கிற தொடர்பு பத்தியும் நிறைய பேச போறோம். சோ ஆன் தட் நோட், எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் மீ ஜனனி. தொடர்ந்து கேளுங்க. இது நமது சமுதாயம், நமது பெருமை. என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போய் பீஸா, பர்கர், நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் நம்ம காலேஜ் கேம்பஸ்ல இருக்கிற அந்த காம்பவுண்ட் வால்ல லைனா உட்காந்துக்கிட்டு வேர்க்கடலை சாப்பிடுற சந்தோஷமே தனி தானே. ஆனா இப்போ அதே வேர்க்கடலைய பெரிய பெரிய நொறுக்கு தீனி நிறுவனங்கள் நாம நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு அன்சேஃபான ஸ்நாக்கா மாத்தி அதை கலர்ஃபுல்லான பேக்கெட்ஸ்ல அடைச்சு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ், சைவம்னு குறிக்கப்படுற இந்த ஃபேக்டரி ப்ராசஸ்ட் வேர்க்கடலை உண்மையில ஒரு அசைவ உணவு தான். இன்னைக்கு பெரும்பாலான ஃபாரின் ஸ்நாக்ஸ் கம்பெனிஸ் நம்ம மார்க்கெட்ல விக்கிற ஃப்ரைட் பீனட்ஸ் அதாவது பொரித்த வேர்க்கடலை பல ஃப்ளேவர்ஸ்ல நம்ம மக்கள் கிட்ட வந்து சேருது. இதுல மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுற சால்டி அண்ட் ஸ்பைசி ஃப்ளேவர்ஸ் தான் இன்னைக்கு கடைகள்ல பிரதானமா விற்கப்படுது. ஆனா இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எப்படி வேர்க்கடலையில ஒரே மாதிரி சேர்க்கிறாங்க, அங்கதான் இருக்கு சிக்கலே. பொரித்த வேர்க்கடலையில தேவையான அளவு ஃப்ளேவர்ஸ ஒட்ட வைக்கிறதுக்காக ஜெலட்டின்ங்கிற ஒரு பொருள் பயன்படுத்தப்படுது. இந்த ஜெலட்டின் பாலூட்டி விலங்குகளோட கால் நுனிகள்லேருந்தும் எலும்புகள்லேருந்தும் தோல்லேருந்தும் எடுக்கப்படுது. இந்த ஜெலட்டினை தான் நம்ம வேர்க்கடலையோட சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க, நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறது அசைவம் தானே மக்களே?
1: எம்ஓபி
0: சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் மீ ஜனனி. சோ இன்னைக்கு நாம வெஜிடேரியனிசம் பத்தி ரொம்பவே டீடைலா பேசிட்டு இருக்கோம். சோ சைவ உணவு முறை பத்தி பேசும்போது பெரும்பாலானவங்களுக்கு தோன்ற முதல் கேள்வி என்னன்னா, ஒரு நான் வெஜிடேரியன் டயட்டால நமக்கு கிடைக்கிற எனர்ஜியை விட எந்த அளவுக்கு ஒரு வெஜிடேரியன் டயட் நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குங்கிறது தான். அதுவும் முக்கியமா வெஜிடேரியன் டயட்ல புரோட்டீன் சத்துங்கிறது நான் வெஜிடேரியன் டயட்ல இருக்கிறது விட கம்மியா தான் இருக்குங்கிறது பல பேருக்கு இருக்கிற ஒரு தவறான மைண்ட் செட்னே சொல்லலாம். அதனால ஆன் அ லாங் ரன் இந்த மைண்ட் செட் நம்மள எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத பத்தி நமக்கு தெளிவா எடுத்து சொல்ல இன்னைக்கு நம்ம கூட சென்னையை சேர்ந்த பிரபல நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் பிரியதர்ஷினி இருக்காங்க. சோ இவங்க கிட்ட சைவ உணவு முறையோட நன்மைகள் பத்தியும் ஏன் சைவம் தான் நமக்கு உகந்த உணவு முறைங்கிறத பத்தியும் ரொம்பவே டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க.
1: வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: ஸோ எங்க குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி மேம். அண்ட் நீங்க கொடுக்க போற நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்பவே ஆவலா இருக்கும். ஸோ மக்கள் மத்தியில அசைவ உணவுங்கிறது இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு வருது இல்லையா? குறிப்பா இளைஞர்கள் வந்து வெஜிடேரியனிசமோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்காம இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஈட்டரிஸ்கெல்லாம் போய் அசைவ உணவையே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் எங்களுக்கு வந்து சைவ உணவு முறையோட ஜென்ரல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்ல முடியுமா மேம்?
2: இப்போ வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதில். ஸோ வெஜிடேரியன் ஃபுட்ஸ்னால் யார் வேணால் எடுத்துக்கலாம். சே 1 இயர் பேபி, ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஒரு 85 வயசு தாத்தா வரைக்கும் எடுத்துக்கலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் இவங்க தான் எடுத்துக்கணும் இவங்க தான் எடுத்துக்க கூடாதுன்னு இல்லை. பட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தா தேர் இஸ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க சில ஃபுட்ஸை தவிர்க்கணும், அண்ட் நிறைய ஹெல்த் ஃபேட்டி லிவர்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை தடுக்கிறது அவசியம். அதே மாதிரி சில ஒபீஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க எல்லாமே நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் சில கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை தவிர்க்க சொல்லுவோம். ஸோ இப்போ ஆன் அ வைட் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோன்னா வெஜிடேரியன் ஃபுட்ஸுன்றது யார் வேணால் எடுத்துக்கலாம், இட் இஸ் சேஃப். ஓகே. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வெஜிடேரியனிசமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். வெஜிடேரியன் ஃபுட்ஸில் நிறைய பிக்மெண்ட்ஸ் லைக் ஆந்தோசாந்தன்ஸ் ஆந்தோசைனன்ஸ் கேரட்டின்ஸ் இதெல்லாம் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. இது என்ன ஃபுட்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரட்ஸ், டொமேட்டோஸ், உங்களோட கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே இந்த பிக்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பிக்மெண்ட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் செல் டேமேஜ். உங்களோட பாடி செல்ஸை அழிக்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த பிக்மெண்ட்ஸ். ஓகே. ஆன் தி அதர் வே இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தா அதோட மேஜர் சோர்ஸே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஓகே. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணோம்னா இட் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர். ஸோ யூஸ்வலாக கேன்சரில் பார்த்தீங்கன்னா நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணோன்னா தோஸ் அந்த செல்ஸை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட மேஜர் சோர்ஸ்ன்னு பார்த்தாலே ஃப்ரூட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு நீங்கள் நிறையா பேப்பர்ஸில் டிவியில் நிறையா பார்ப்பீங்க டீடாக்சிஃபிகேஷன் சொல்லிட்டு, லைக் 15 டேஸ் ஒன்ஸ் நான் டீடாக்சிஃபை பண்ணுறேன், லைக் என் உடம்பை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷனில் எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. லைக் டெண்டர் கோக்னட் வாட்டர், ஃப்ரூட் ஜூஸ், வெஜிடபிள் சூப்ஸ், வெஜிடபிள் ஜூஸ், நட் மில்க்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களே. நான்வெஜ் ஃபுட்ஸ் வச்சு யாரும் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதில்லை. இதெல்லாம் தான் வெஜிடேரியன் ஃபுட்ஸோட பெனிஃபிட்ஸ்.
1: இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, அதாவது சைவ உணவில் வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, அதாவது நான்வெஜ்ஜில் இருக்கிற அளவுக்கு வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் கிடையாது, ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் தான் அப்படின்னு நிறைய நான் வெஜிடேரியன்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்து என்ன? அண்ட் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எந்தெந்த வெஜிடேரியன் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது?
2: ஸோ வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லேயும் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் இருக்குது. யூஸ்வலாக சொல்கிறது என்னென்னா நான் வெஜிடேரியனில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெஜிடேரியன்லேயும் யூ ஹாவ் டூ மெனி ஆப்ஷன்ஸ். லைக் இப்போ நம்ம பருப்பே எடுத்துக்கிட்டோன்னா கொண்டக்கடலை, பச்சை பயிறு, ஸோ இதை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணது தட் இஸ் மொளகட்டை டீ எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு புரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த பருப்புகள் தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் பால், பன்னீர், சீஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோயா ப்ராடக்ட்ஸ் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. சோயா மில்க், டோஃபு பார்த்தீங்கன்னா சோயா மில்கில் பண்ண பன்னீர், ஸோ டோஃபு, சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகம். ஸோ நீங்கள் வந்து நான்வெஜில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குன்னு ப்ரிஃபர் பண்ணாமல் யூ ஹாவ் டூ மெனி சாய்ஸஸ் இன் வெஜிடேரியன் டூ. ஸோ இட் இஸ் அப் டு யூ டு சூஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அவுட் ஆஃப் வெஜிடேரியன் சோர்ஸஸ்.
1: ஸோ மேம், இன்றைய காலகட்டத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளுக்கு ரைட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் அசைவ உணவை சாப்பிட பழக்கப்படுத்திடுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து அந்த குழந்தைகளோட ஹெல்த்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொண்டு வரும், அண்ட் முக்கியமாக இப்போ வந்து ஏர்லி பியூபர்ட்டிக்கு அது வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்?
2: நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் வெஜிடேரியன் ஃபுட் சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காதுன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ற பெண் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர சிக்கன் எல்லாமே பிராய்லர் சிக்கன், ஸோ எல்லாமே ஹார்மோன் இன்ஜெக்டட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கூண்டில் வச்சு வளர்க்குற சிக்கனு, ஸோ அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும் எல்லாமே குவஷனபிள் மார்க்காக இருக்குது. ஸோ பீடியாட்ரிஷியன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நோ நான்வெஜ் ஃபுட்ஸ்னே ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, லைக் வளர்ற பெண் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து நாலாவது படிக்கும்போதோ அஞ்சாவது படிக்கும்போதோவே வயசுக்கு வந்துடுறாங்க, அவங்களோட பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஹார்மோன் இன்ஜெக்டட் சிக்கன்ஸால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் பாய்ஸே எடுத்துக்கிட்டால் கூட ஈட், இப்போ ஒரு ஹாலிடேவோ இல்லை ஒரு லீவோ ஸ்கூல் லீவோ எது வந்தாலுமே ஈட் அவுட் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. அண்ட் வாட் தே ஆர்டர் இஸ் லைக் ஃப்ரைட் சிக்கன், பர்கர், இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிக்கன் எங்கேருந்து வருது, அந்த மீட் ப்ராடக்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு 6 months ஃப்ரீஸ் பண்ணதோ இல்லை 6 months ப்ராசஸ் பண்ண மீட்டாவோ தான் இருக்குது. ஸோ அந்த மீட்டில் மறுபடியும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது, 103 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது, டீப் ஃப்ரை பண்ணுறது, ஸோ இதெல்லாமே பண்ணி அந்த சிக்கன் வந்து நம்மளோட பிளேட்டுக்கு வரத்துக்குள்ள அதோட ஹைஜீனு, நியூட்ரிஷனல் வேல்யூ எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதனால தான் நான்வெஜிடேரியன் ஃபுட்ஸை வந்து சிலர் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க.
1: இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து வீகனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து முன் வந்திருக்கு. ஸோ இந்த வீகனிசம் அண்ட் வெஜிடேரியனிசம் ரெண்டுமே ஒன்று தானா, இல்லை இது ரெண்டு வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸா?
2: இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, வீகன் அண்ட் வெஜிடேரியன் ரெண்டுமே ஒன்றா இல்லை வேறு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே வேறு வேறு, வீகனிசம் வேற, வெஜிடேரியனிசம் வேற. வெஜிடேரியனிசம் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ், பல்சஸ், அதே டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதை கீரை வகைகள், உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் என்ன ஆட் ஆகும்னா மில்க்கு, மில்க் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே எடுத்துப்பீங்க, பால், பன்னீர், சீஸு, பட்டரு, நெய் எல்லாமே எடுத்துப்பீங்க, தயிர், அதெல்லாமே வெஜிடேரியனிசம் ஃபுட்ஸில் எடுத்துக்கலாம். அதே வீகனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபுட்ஸுமே இருக்கும், ஆனால் அனிமலோ அனிமல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸோ லைக் மில்க்கு சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். மில்க்கு, மில்க் ப்ராடக்ட்ஸ், அதே நான் சொன்ன பன்னீர், சீஸு, அதெல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ வீகன் வேறு, வெஜிடேரியனிசம் வேறு. அதே மாதிரி சிலர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வீகன் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதேச்சியாலாம் நீங்கள் வீகன் டயட் ஆரம்பிக்கக்கூடாது, அண்ட் செல்ஃப் மேட் வீகனிசமும் பண்ணக்கூடாது. ஒரு வீகன் டயட் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலோட அட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும், லைக் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டோ இல்லை ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியன்கிட்டயோ நீங்கள் வந்து எதெல்லாம் எடுத்துக்கணும் எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு ஒரு கிளியர் பிக்சர் வந்த உடனே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரியாத சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீனோ இல்லை மைக்ரோ நியூட்ரியன்ஸோட சோர்சஸோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஒன்லி அ ப்ரொஃபஷனல் கேன் கிவ் தோஸ் சோர்சஸ். ஸோ ஆன் அ ரஃப் பேசிஸ் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வீகனிசம் ஃபாலோ பண்ணுறவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸோ இல்லை டயட்டீஷியன் அட்வைஸோ கேட்டு சப்ளிமெண்ட்டோ இல்லை அந்த வைட்டமின் B12 டயட்குள்ளே எப்படி கொண்டு வரலாம், ஸோ அதோட ஃபுட் சாய்ஸஸ் அதோட ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அண்ட் தென் யூ கேன் கோ அபவுட் வித் வீகன் டயட். வீகன் டயட்டும் ஹெல்ப் நிறையவே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ்லையும் சரி, ஹெல்தி ஸ்கின்னுக்கும் வீகன் டயட் நிறையவே ஹெல்ப் பண்ணுது.
1: ஸோ மேம், இப்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தன்னோட லைஃப் டைமில் மூணு முக்கியமான ஸ்டேஜை கடந்து போவாங்க. அதாவது மென்ஸ்ட்ருவேஷன், ப்ரெக்னென்சி அண்ட் மெனோபாஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வெஜிடேரியன் டயட்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
2: இந்த ஸ்டேஜில் இருக்க விமன் வந்து நியூட்ரிஷியஸ் மீல் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை எப்படி ஃபாலோ பண்ணுறது பார்த்தா, ஃபைவ் மீல்ஸ் அ டேன்னு சொல்லுவோம். லைக் பிரேக்ஃபாஸ்ட், மிட் மார்னிங், லன்ச், ஈவினிங் அண்ட் டின்னர். ஸோ இது எல்லா மீலுமே 2 to 3 hours கேப்பில் இருக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஸ்கிப் தி பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தாலே பிரேக்கிங் த ஃபாஸ்டிங் டைம். நீங்கள் நைட் 10 மணிக்கு தூங்குவீங்க, காலையில் 6 மணிக்கு எழுந்திக்கிறீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாமல் காலேஜ் போகிறது. ஸோ அதுக்கடுத்து ஒரு சாலிட் மீல் நீங்கள் லன்ச்சுக்கு தான் எடுத்துப்பீங்க. ஸோ அந்த ஃபாஸ்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகி அதனால் ஹார்மோனல் லெவல்ஸும் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹங்கர், உங்களுக்கு பசிக்கிற தன்மையே மாறுபட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம், இல்லைன்னா கம்மியாக சாப்பிட்றதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 5 மீல் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியோ தோசையோ வித் சட்னி, சட்னிலேயே கூட நீங்கள் புதினா சட்னியோ கொத்தமல்லி சட்னியோ வித் சாம்பார். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கார்போஹைட்ரேட் ரிச் மீல் லைக் இட்லி எடுத்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் சாம்பார் எடுத்துக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் தான் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிட் மார்னிங். மிட் மார்னிங்னா ஒரு 11-12 மணிக்கு ஒரு மோரோ இல்லை லெமன் ஜூஸோ இல்லைனா ஒரு பாதாமோ இல்லை வால்நட்டோ ஒரு 5-6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு லன்ச் டைம். ஸோ லன்ச் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ லன்ச்சில் நீங்கள் ரைஸோ இல்லை ரோட்டியோ வித் தால் ப்ரொவைடட் வித் தால் அண்ட் ஒரு கீரை பொரியல் வந்து வாரத்தில் 3 நாள் அட்லீஸ்ட் எடுத்துக்கணும். அண்ட் ஒரு வெஜிடபிள் பொரியலோ இல்லை வெஜிடபிள் சாலட் டைப்போ வித் 1 cup ஆஃப் கர்ட். ஸோ லன்ச் முடிச்சிட்ட பிறகு ஈவினிங் ஸ்நாக். ஸோ ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கோ இல்லை 5 to 6 மணி டைமில் ஒரு டீயோ காஃபியோ வித் 2 biscuits இல்லைனா பருப்பு வகைகளை எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையோ கொள்ளு இல்லை பயிறு வகைகளை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குக்கும்பரும் ஆட் பண்ணி ஒரு சாலட் மாதிரி கூட

0: எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஹெல்த்தியாக எப்படி ஆக்குறீங்கன்னு தான் இருக்குது. ஸோ ஒரு சாலை ஒரு பருப்பை அப்படியே சாப்பிட்றதுலையும் அது கூட ஒரு நாலஞ்சு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாலட் மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டின்னர். டின்னர் கூட ஒரு 7.5 to 8 மணி இல்லைன்னா அட் த மேக்ஸிமம் 8:30 உங்கள் டின்னர் முடிச்சுக்கணும். ஏன்னா தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே டின்னர் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் அந்த தூங்குற டைமுக்குள்ளவே உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி செட்டில் ஆகிடும். ஓகேவா? ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டியோ இல்லை தோசை ஐட்டம்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம் வித் வெஜிடபிள் கறி, இல்லை மத்தியானம் செஞ்ச பொரியலோ வெஜிடபிள் பொரியலோ எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவசியம். ஸோ நைட் தூங்கும் போது ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்கலாம். ஸோ இந்த 5 மீல்ஸ்க்கு நடுவில் சப்போஸ் ஏதாவது ஒரு மிட் மார்னிங் மீலோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்கோ எடுத்துக்க முடியலனா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காலேஜ் போகிற கேர்ள்ஸு இல்லை வேலையில் ஒர்க் பண்ணுற விமன்லாம் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு சாலடு அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக சொன்னாலும் இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க. ஸோ அவங்களாம் ஒரு ஆப்பிளோ ஒரு கொய்யா பழமோ அந்த மாதிரி ஈஸி டு ஈட்டாக நீங்கள் வந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 மீல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட சுகர் லெவல்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ தட் அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து ஹார்மோன் லெவல்ஸ்லையும் நிறையா இம்பேலன்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஹங்கர் பேங்ஸும் கண்ட்ரோல் ஆகும், உங்களோட வெயிட் மெயின்டைன் ஆகும். அட் த சேம் டைம் வேறு ஏதோ ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் வராமல் தடுக்கலாம்.
1: ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி மேம். அண்ட் கண்டிப்பாக எங்கள் லிசனர்ஸ்க்கு வந்து இப்போது சைவ உணவு முறை பற்றின ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகேன் மேம்.
0: தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் ஆல் 107.8 MOPFM லிசனர்ஸ் ஹெல்தி அண்ட் அ ஹாப்பி லைஃப். தேங்க்யூ ஸோ மச்.
2: சைவ உணவால் நம்ம உடம்புக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படுதுங்கிறத பத்தி டாக்டர் பிரியதர்ஷினி ரொம்பவே தெளிவா எடுத்து சொன்னாங்க இல்லையா. நம்ம குட் மார்னிங் MOP நிகழ்ச்சியில இன்னைக்கு சைவ உணவு முறை பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கேட்க போறது ஒரு பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகரோட ஒரு சின்ன ஒலி துணுக்கு தான். இவர் வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஷாஹித் கபூர். இவரும் ஒரு வெஜிடேரியன் தான். சமீபத்துல பீட்டா அதாவது People for the Ethical Treatment of Animals கிற அமைப்பு நடத்தின வெஜிடேரியனிசம்கான ஒரு கேம்பெயின்காக ஷாஹித் கபூர் ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில அவர் கொடுத்த இன்டர்வியூல இருந்து ஒரு சின்ன துணுக்கு தான் இதோ இப்போ உங்களுக்காக.
3: The day I started believing in the fact that I would want not to kill animals for my taste buds, that's the day everything changed for me. I think you look like what you eat. I really believe in that. I think your diet and your lifestyle really shows on your body and your face. I'm a very homely kind of person, so I like my rajma chawal, which gets cooked at my father's place. I think it's very important to be compassionate as a human being. It's very important to consider other people, their feelings, other creatures and their feelings. I'm very happy being a vegetarian, and I believe that it's the best way to be.
2: என்ன மக்களே, ஷாஹித் கபூர் பேசுனதை கேட்டீங்களா? சூப்பரா இருந்ததுல. MOP சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் MOP வித் மீ ஜனனி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சைவ உணவு முறையை பத்தி தான். ஸோ தொடர்ந்து கேளுங்க, இது நமது சமுதாயம் நமது பெருமை. இனிப்புனா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. ஒரு நாள்ல நம்ம குறைஞ்சது எத்தனை ஸ்பூன் சர்க்கரை உபயோகிக்கிறோம்? 5 to 10 ஸ்பூன் இருக்குமா? சரி, எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும். ஆனா நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு அசைவத்தையும் நம்ம உடம்புக்குள்ள தளரும். எஸ், நாம தினமும் சாப்பிடுற வெள்ளை சர்க்கரை கூட அசைவம் தான். அதாவது கரும்புல இருந்து எடுத்த சுத்தமான சர்க்கரை வெள்ளை கலர்ல இல்லாம கொஞ்சம் பிரவுன் கலர்ல இருக்கும். அத வெள்ளை கலர்ல மாத்தி சுலபமா மக்கள் கிட்ட விற்கத்தான் இன்னைக்கு பல நிறுவனங்கள் விலங்குகளோட எலும்புகளை எரிச்சு ஒரு பவுடர்ட் ஃபார்ம்ல சர்க்கரை பாகுல சேர்த்து நமக்கு வெள்ளை சர்க்கரையா கிறிஸ்டலைஸ் செஞ்சு தராங்க. இந்த எலும்புகள்ல இருக்கிற ஆக்டிவேட்டட் கார்பன் தான் நாம சாப்பிடுற சர்க்கரைக்கு ஒரு பாலிஷ் லுக்க கொடுக்குது. இப்ப சொல்லுங்க, நாம சாப்பிடுறது நிஜமாவே இனிப்பு தானா? MOP சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் மீ ஜனனி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சைவ உணவு முறையை பத்தி தான். என்னதான் மக்கள் மத்தியில சைவ உணவு முறைக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வந்தாலும் அதை சாக விடாம தூக்கி விடுற பல அமைப்புகள் செயல்பட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில். பல வருடங்களா சைவ உணவு முறையோட மகத்துவத்தை மக்கள் கிட்ட, குறிப்பா இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்பவே ஆக்டிவா செயல்பட்டு வராங்க. இந்த வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அமைப்பை சேர்ந்த இயக்குநர்களான மிஸ்டர் எம் ஏ ஹுசைன் அண்ட் மிஸ் சாந்தி சர்வோத்தமன் இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில சைவ உணவோட மகத்துவத்தை பத்தியும் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அமைப்பு நடத்துற நிகழ்ச்சிகளை பத்தியும் நிறைய பகிர்ந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, அசைவ உணவு முறையை பத்தி சங்க காலத்து புலவர்களும் திருவள்ளுவரும் சொன்ன கருத்துக்கள் என்னென்னங்கறத பத்தியும் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
4: சோ வணக்கம் சார்.
5: வணக்கம்
4: மேம்.
0: வணக்கம்.
2: முதல்ல எங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எங்க கூட பகிர்ந்துக்க போற பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க நாங்க ரொம்பவே ஆவலா இருக்கோம்.
4: சார், இப்போ வந்து இன்னைக்கு மக்கள் வந்து இந்த வெஜிடேரியனிசம் கான்செப்டை எப்படி தவறா புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
5: உணவு என்பது மனித சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் நடமாட உயிரினங்கள் அனைத்துக்கும் பொது. ஆனா இன்னதுதான் உணவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அறிவுடைமை. அதுக்கு திருவள்ளுவர் வந்துட்டு கொல்லாமைன்னு ஒரு அதிகாரத்தில் 2வது பாடலில் ஒரு பாடல் சொல்கிறார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த ஒட்டில் எல்லாம் தலை. அதுக்கு பரிமையில் இருக்கிற உரை ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் அது இன்னும் வேறு வகையில் அந்த உரை எடுக்கும் பொழுது, உணவு எது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். பகுத்து அப்படின்னு சொன்னால் ஆய்ந்து அப்படி, அது கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். ஆனால் இந்த வேலையை நம்ம செய்யலை. அதை வந்துட்டு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் அதுக்கு எடுத்திருக்காங்க.
4: ஓகே,
5: அதுக்கு உடை கண்டிருக்காங்க. வாயில் போட்டு மெல்லும் பொழுது எந்த ஒரு பொருள் வாயில் உள்ள உமிழ்நீரோடு கலந்து முதலில் செரிமானம் ஏற்படுகிறதோ அதுதான் மனிதனுக்கு உணவுன்னு கண்டுபிடிச்சாங்க.
4: ஓகே,
5: பிறகு அப்போ எதெல்லாம் வாயில் உமிழ்நீரோடு சேர்ந்து செரிமானம் ஆகும் அப்படிங்கிறது அடுத்த கண்டுபிடிப்பு. அதுக்கு ஒரு 5 நாடுகள் எடுத்தாங்க. அதுலேயும் கலிபோர்னியா தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. தாவரங்கள் மட்டும்தான் வாயில் ஜீரணமாகும், அதர் தென் அவன் போட்டிருக்கான் மெட்டல்ஸ் மினரல்ஸ் அண்ட் மீட் அப்படின்னு
4: போட்டிருக்கான்.
5: அப்போ நம்ம மெட்டல்ஸ் மினரல்ஸ் விட்டுருவோம், அது எடுக்கும் பொழுது வாயில போட்டா அது ஜீரணம் ஆகாதுன்றது எப்ப தெரிஞ்சிருச்சோ அது நமக்கு உணவு இல்லைன்னு
4: ஆயிடுச்சு.
5: எப்போ அது வந்துட்டு நமக்கு உணவு இல்லைன்னு ஆயிடுச்சோ அப்ப நடமான உயிரினங்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ அவங்க நவீன அறிவியல் ஆய்வுப்படி எடுத்ததெல்லாம் தாவர உணவு தான் மனிதனுக்கு ஏற்றது. அது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்லிட்டார். இதை கடைபிடிக்கணும். வாழ்வியலே உலக மனித சமுதாயத்துக்கு பொதுவாக கொடுத்தவர் அவர் தான். ஸோ திருக்குறளை இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே திருக்குறளை மதிக்கிறவங்களுக்கு இந்த உண்மைகள் தெரிய வேண்டியது அவசியம். அப்போ உணவு என்பது தாவரம் தான் அப்படின்னு ஆயாச்சு. அப்படின்னு எடுத்துட்டு பிறகு இதில் சமயம் ஜாதி மதம் இந்த நாட்டுக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் உணவு என்பது பொது. அப்போ மனிதனுக்கு எது உணவு என்றால் தாவரம் தான். அது வந்துட்டு ஒரு வகையில் அது நடமாட உயிரினங்கள், அப்போ தாவரத்தில் உயிர் இல்லையா, அதுல உயிர் இருக்கு, அந்த கேள்விக்கு பதில் இருக்கு.

0: ஈர்த்துட்டாங்க. அப்போ அதை ரொம்ப உயர்வாக எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டா அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். எந்த ஒரு மாமிசமாக இருந்தாலும் அந்த மாமிசத்தை உண்ணக்கூடிய உணவாக மாற்றக்கூடியது எது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் உப்பு, இதெல்லாம் போட்டால் மட்டும்தான் அதை உண்ண முடியும். இதெல்லாம் போடாமல் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் அதை பயன்படுத்தவும் முடியவே முடியாது. அப்போ அதை உண்ண வைக்கக்கூடிய தன்மை எதுப்படுத்துன்னு சொன்னால் தாவரம் தான். அந்த சுவை எதுலேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் தாவரத்திலிருந்து தான். அப்போ அதை விட்டுடலாமே, அதை விட்டுட்டு தாவரத்திலேயே இதே சுவை உள்ள மசாலாக்களை போட்டோம்னா அதே சுவை கிடைச்சிடும். ஆனால் அதில் உள்ள ப்ரோட்டீன் கிடைக்குமா? புரதச்சத்து அதில் அதிகமாக இருக்குது.
1: எல்லாரும்
0: ஆமாம், இப்போ வந்துட்டு முட்டையை தினமும் எடுத்துக்கணும், அதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புரதச்சத்து தான் நோக்கம் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முட்டையை விட அதிகமாக அதில் 12.3 விழுக்காடு தான் இருக்கு. அதை விட அதிகமான புரதச்சத்து தானியங்கள் கிடைக்குது, பருப்பு வகைகள் கிடைக்குது. 18 விழுக்காடு துவரம் பருப்பு, கடலை பருப்பு, இதிலெல்லாம் 18 விழுக்காடு கிடைக்குது. உளுத்தம் பருப்பில் 24 விழுக்காடு கிடைக்குது. சோயாவில் வந்து 43.2 விழுக்காடு கிடைக்குது. அப்போ அதுக்கும் முட்டைக்கும் தொடர்பில்லை. அதை விட உயர்ந்த ஒரு புரதச்சத்து அதுலேருந்து கிடைக்குது. ஆனால் மாமிசங்களில் 300 மேற்பட்டது கிடைக்குது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து புரதச்சத்தை அதிகமாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விஷத்தன்மையாக மாறும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நல்ல பாம்பு கொத்துது இல்லையா, அதில் உள்ள விஷத்தினால தானே நம்ம தீண்டப்பட்டு மரணம் அடைகிறோம். அந்த விஷம் ஹைலி புரோட்டீன். எந்த ஒரு புரோட்டீன் ஹை லெவல் போயிடுச்சோ அது விஷமா மாறிடும். அது உணவா சாப்பிடும் போது அந்த நல்ல பாம்பு விஷம் உடலுக்கு புரோட்டீன் புரதச்சத்தை வேலை செய்யும், ரத்தத்தோடு நேரடியாக கலக்கும் போது விஷமா மாறிடும். அப்போ உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய புரதச்சத்தை அதிகமா மாறி கடைசி என்ன ஆகுது, எல்லாமே ரத்தத்தோட தான் மாறுது. அப்போ அந்த விஷத்தன்மை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு கோணத்துல பண்ணும். ஆக உணவு என்பது தாவரங்கள் தான், அதுதான் உண்ணணும் இப்படிங்கிற உண்மையை உலகத்துக்கு சொன்னதே நம்ம நாடு தான். ஆனால் வெளிநாட்டில் உள்ளதெல்லாம் இங்கே வந்து நமக்குள்ளே வந்துட்ட பிறகு நவீன நாகரிகத்துக்குள்ளே மக்கள் ஆட்பட்டுட்டதுனால இந்த உணவு பழக்கத்தினுடைய நிலையை புரிஞ்சிக்க முடியலை. அவங்க அது எதிர்மறையாக நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு வெளிநாட்டில் வந்தது தான், இதுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. நம்மளுடைய நூல்களை படித்து அதிலிருந்து புரிஞ்சு,
1: அதாவது நாக்கு ருசிக்காகவும் லாபத்திற்காகவும்.
0: உணவு என்பது 3 வகையாக பிரிக்கலாம். நாவு விரும்பும் உணவு, மனம் விரும்பும் உணவு, உடல் விரும்பும் உணவு. மனம் என்ன விரும்புதுன்னா, பழக்கத்துக்கு ஆளாயிட்டதுனால சிக்கன் 65 வேணும், மட்டன் ஃப்ரை வேணும், ஃபிஷ் ஃப்ரை வேணும், குருமா வேணும், இப்படிலாம் நினைக்குது. பிறகு நம்ம விஷயத்தோடு எடுத்து சொல்லி ஏற்றுக்கக்கூடிய உள்ளவங்க அதெல்லாம் தவிர்க்கிறாங்க பாருங்க. தவிர்த்துட்ட பிறகு நாக்குல அவங்க பழகிட்டாங்க இல்லையா, பிறகு அந்த நாக்கு கேட்குது இந்த மாதிரி வேணும் அப்படின்னு, மனம் வேண்டாம்னு சொல்லிருச்சு, இப்போ நாக்கு கேட்குது. அதுக்காக நம்ம சொன்ன முதல்ல சொன்ன இந்த மசாலாவெல்லாம் போட்டு, இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், இதெல்லாம் போட்டு இந்த மசாலா போட்டு கொடுத்துட்டாலும் இந்த குருமா வந்துடும். புரியுதுங்களா? ஆனால் இதுதான் உடலுக்கு தேவையா? உடல் விரும்பும் உணவு எது?
1: தாவரங்கள்.
0: உடல் விரும்புறது என்னன்னு சொன்னால், முதல்ல அது என்ன கேட்குது, கார்போஹைட்ரேட் வேணும்னு கேட்குது, மாவு சத்து வேணும்னு கேட்குது. அதுக்கு அடுத்தது சர்க்கரை சத்து வேணும்னு கேட்குது. பிறகு புரதச்சத்து வேணும்னு கேட்குது. கொழுப்பு சத்து வேணும்னு கேட்குது. அதற்கு பிறகு உயிரூட்டிகள், வைட்டமின்ஸ் ABCD இதனுடைய தொடர்ச்சி, இதெல்லாம் தான் வேணும்னு உடம்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ கொடுத்தா போதும், ஒரு விகிதாச்சாரம் இருக்கு, அளவு. அந்த அளவீட்டுபடி வேணும்னு சொன்னால் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம், தாவரத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதுலேயே என்ன செய்யும், புரதம் அதிகமாச்சுன்னு சொன்னால் கொழுப்பாக மாறும். கொழுப்பு அதிகமாச்சுன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால மாறும். அதாவது கொழுப்பு 2 வகை, ஒன்று உருகும் தன்மை, இன்னொன்று உறையும் தன்மை. உருகும் தன்மை உள்ளது கொழுப்பு, உறையும் தன்மை உள்ளது கொலஸ்ட்ரால், ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால். அப்போ அந்த உறையும் தன்மைக்கு பிறகு வேற எதுவும் மாறுவதற்கு இடமில்லை, அது அப்படியே அதிகமாகச்சுன்னா உடலை பாதிச்சிடும். அப்போ தான் ஆர்த்ரைட்டிஸ் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, செரிபிரல் ஹேமரேஜ், இப்படி பல நோய்களை கொண்டு வந்து விட்டுறோம். இது மாமிசத்திலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருந்தால் இது உடல் மாமிசம் அப்படியே வச்சுக்கணும். தாவரத்திலிருந்து கிடைக்கிறதா இருந்தா வெளியேற்றக்கூடிய தன்மை உடல்லயே இருக்கு.
1: ஓகே, நம்ம மெட்டபாலிசம் அந்த
0: ஒத்து வரக்கூடியது அத்தனையும் தாவரத்தோட தான் உங்களுக்கு.
1: ஓகே,
0: சோ இது இது இந்த உணவு இதுதான், இப்படி எடுத்தா போதும் அப்படின்ற மக்கள் உணர்ந்துகிட்டாலுமே நல்லா வாழ முடியும்.
1: ஓகே,
0: நமக்கு என்ன தேவை, இந்த உடல் என்ன விரும்புது அதை கொடுத்தா போதும்.

0: அதையும் திருவள்ளுவர் சொல்றார், தன்னூன் பெருக்கருக்கு தான் பிறது ஊன் உண்பான் எங்கன மாலும் அருள். இந்த உடல்ல உள்ள சதையை பெருக்கிறதுக்காக, இந்த புரதச்சத்து அதிகம் வேணும்ன்றக்காக வேண்டி அடுத்த உயிரினங்களை கொன்று அதனுடைய ஊனை சதையை உண்டுவதால் உனக்கு அருள் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். தெய்வ நம்பிக்கை இருக்குது, ஆனா தெய்வத்துக்கு படையல் பண்றோம், படையல் பண்றோம். அப்ப உங்களுக்கு அருள் எங்கிருந்து கிடைக்கும், அடிப்படையே தவறு செய்யும் பொழுது அருள் கிட்டாது, இறைவன் உங்கள் பக்கம் திரும்ப மாட்டான். அழகா சொல்லிட்டார். இப்படி அவர் ஒவ்வொரு புலால் மரத்தில் 10 பாட்டு கொடுத்திருக்காரு, கொல்லாமே 10 பாட்டு கொடுத்திருக்காரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, மக்களுக்கு தாவரம் இருந்தால் போதும், அதுல நல்லா வாழ முடியும், நீண்ட ஆயுளோட வாழ முடியும், ஆரோக்கியமா வாழ முடியும். அதனால இந்த உணவை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதைத்தான் உணவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்கு நம்ம வரணும். இந்த செய்தி எல்லாம் கொடுத்திருந்தும் கூட வெளிநாட்டிலிருந்து வந்துட்ட அந்த மரபுகள் நம்ம மரபை அழிச்சிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்துட்டு சூரியமே அஸ்தமனம் கிடையாது, எந்த இடத்துல சூரியன் ஒதுங்குதோ அங்க இவன் இருப்பான். அப்படி உலகம் முழுக்க வியாபித்தவனுடைய மூலமாக வந்தது தான் இந்த உணவு பழக்கம் எல்லாம். அதுக்கு முன்பே ஆரியர்கள் ஒரு நாகரிக அடிப்படையில் அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு முகலாயர்கள் அதை பக்குவப்படுத்தி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா மக்கள் ஒரு மாதிரி அடிமைகள் கிடைச்சிருச்சு, அவங்க சுவைக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதனுடைய உண்மையை தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலை பத்தாது. இதெல்லாம் எடுத்து வைக்கணும், இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னால், இப்போ உள்ள மக்கள் மத்தியில் சமய ரீதியாகவே எடுத்துக்கோமே, இப்போ ஒரு சாமிக்கு படையல் பண்ணுறோன்னு சொன்னாலுமே, இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது, அது இருந்தால் தீட்டு இது இருந்தால் தீட்டுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இறைவன் விரும்பலன்னு தானே அர்த்தம். அப்போ தெய்வம் விரும்பலன்னா நம்மளும் விரும்பக்கூடாது. தெய்வத்துக்கு நமக்கு தெய்வமே விரும்பலை, அப்போ நம்ம ஏன் அதை வைக்கிறோம்? அதனால தான் வைக்கிறதில்ல. இதை வாழ்நாளில் கடைப்பிடிக்கணுன்றக்காகத்தான் இதெல்லாம் வந்தது. ஸோ அப்படி கொண்டு போகணும். ஆனால் சமய ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில சமயங்கள் நிச்சயமாக நமக்கு மாமிசம் உண்டே தீரணும் அப்படின்ற நிலைமைக்கு மாமிசத்துக்கு உள்ளேயே சில சமயங்கள் இருக்கு. ஆனால் கட்டாயமாக நீங்கள் இதை சாப்பிட்டே தீரணும் சொல்லி எந்த சமயமும் சொல்லலை. உயிர் வாழணும், மனிதனை தான் உயர்வாக வைக்கிறது. அதுக்கு எதெல்லாம் பயன்படுத்தலாமோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க, அவசியமா அவசியம் இல்லையான்றது பாருங்க. அதுக்குள்ள அறிவை உனக்கு இறைவன் கொடுத்துருக்காங்க, அதன் அடிப்படையில் நீங்க வாழ்ந்தா போதும். அப்ப சமயம் நம்ம எந்த இதையுமே கட்டுப்படுத்தவில்லை, நம் உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மனதுக்கும் வளர்ச்சிக்கும் தேவையானது நம்மளே உணர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த அறிவியல் பூர்வமா எடுத்து பார்க்கும் பொழுது தாவரம் இருந்தால் போதும், அதுல தேவையான அத்தனையுமே கிடைக்குது, அதனால நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் தாவரவனுடைய மேன்மை. இதன் அடிப்படையில் இதை மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுனால 1959 நம்ம தியோசோபிக்கல் சொசைட்டின்னு இருக்கு பாருங்க, அதை உருவாக்கினவங்க தான் திருமதி ருக்மணி அருண்டேல். அவங்க தான் இதை தொடக்கி வச்சாங்க, அது இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் அப்படின்னு
1: பேர். ஓகே ஓகே சார்.
0: இப்போ அது இன்டர்நேஷனல், அதாவது இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன்றது ஒன்று வெளிநாட்டில் இருக்கு, அது அதில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, முட்டையை தாவர உணவுன்னு எடுத்துக்கிட்டாங்க.
1: ஓகே,
0: அதை நாங்கள் அதை ஏற்றுக்கலை. அதனால இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன்ல நாங்க ஒரு அங்கத்தினராக இருந்து வெளியில வந்தோம். உலக மக்களுக்கு எப்படி சேர்க்கணுன்றக்காக வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் சொல்லி ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். அதுல நான் ஒரு இயக்குனரா இருக்கேன். உலகம் முழுக்க எடுத்து ஏறத்தால ஒரு 47 நாடுகளுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை எடுத்து
1: வச்சுக்கிட்டோம். வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் இந்த அமைப்போட வரலாறு பத்தியும், எந்த கொள்கைகளை அடிப்படையா வச்சு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதுங்கிறத பத்தியும் சில தகவல் எங்களுக்காக சொல்ல முடியுமா?
2: வந்தனங்கள். சைவ உணவு அசைவ உணவு என்று சொல்கிறோமே, அது நம் நாட்டின் மிகப்பெரிய கொள்கை. மற்ற உயிர்களை துன்புறுத்துவது இருக்கட்டும், அசைவத்தால் நம்மை நாமே துன்புறுத்தி கொள்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு கருத்து, நாம்ளே இதை வந்து துன்புறுத்தி கொள்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு வெரி பேட் டிராபேக். இந்த கருத்தெல்லாம் வச்சுட்டு 1959 வெஜிடேரியனிசம் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் துவக்கினோம். அதில் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அப்படிங்கிறது இப்போதைக்கு நாங்கள் ஆஃப்டர் 50 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் வி ஹவ் டன் தட்.
1: ஓகே,
2: பெரிய லெவலில் இந்த கவுன்சில் நடத்தின்னு இருக்கோம். டைரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் இது எல்லாத்தையும் ஃபைட் பண்ணணும். வெஜிடேரியனிசம் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக எல்லா இயக்குநர்களும் நாங்கெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதுல தான் அந்த பேசிஸ்ல வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு மிஷன் இன்டர்நேஷனல் அரினா,
3: ஓகே,
2: உலக அளவுக்கு
3: உலக அளவுல
2: இது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ், கண்காட்சிகள், செமினார், இதெல்லாமே தெரிஞ்சவங்க, இந்த விஷயத்த தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களையும் உள்ள சேர்த்து அவங்களோட அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஸ்ட்ரைவிங் ஃபார்வர்ட். வெஜ் காங்கிரஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருஷமா நாங்க இயல்பட்டுருக்கோம். அதில் வெஜிடேரியன் வீக், வேர்ல்ட் வெஜிடேரியன் வீக் அப்படின்னு எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அஹிம்சா டே இது மார்ச்லேயும் அஹிம்சா மார்ச்னு எடுத்துன்னு போகிறோம்.
3: ஓகே,
2: தட் ஹேப்பன்ஸ் ஆன் அக்டோபர் 2nd ஆஃப் எவ்ரி இயர்.
3: ஓகே,
2: காந்தியடிகளாரோட செலிப்ரேட்டிங் அஹிம்சா டே. அதுல இருந்து ஒரு வாரம் வி ஆர் செலிப்ரேட்டிங் வெஜிடேரியன் வீக் ஆல்சோ. அதுல வி ஆர் மேக்கிங் அ வெரி பிக் பார்ட் ஆன் இட். அண்ட் இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டே இஸ் ஆல்சோ டிக்ளேர்ட் பை தி யூஎன், யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத வி ஆர் ஸ்ப்ரெட்டிங் டு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஈவன் டு ஹவுஸ் வைஃப்ஸ் அண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ்.
3: ஓகே,
2: இந்த கொள்கையிலே தான் இந்த வேர்ல்ட் வெஜ் கவுன்சில்ங்கிறத நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம்.
3: ஓகே,
2: இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் அப்படிங்கிறது இறை அருளால் நிறைய என்கரேஜ்மெண்ட் பை டிக்னரிட்ரிஸ் கொடுத்ததுனால சி ராஜகோபாலாச்சாரி, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், ஸ்ரீ வி வி கிரி, ஸ்ரீ ஆர் வெங்கட்ராமன், இவாள்னா ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தவங்க, அண்ட் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் பி டி ஜட்டி, மொரார்ஜி தேசாய் அவர்கள், ஏபி வாஜ்பாயி, ஃபார்மர் எம்பிஸ், அண்ட் ஹர் ஹைனஸ் த குவீன் மதர் ஆஃப் கிரீஸ், கவர்னர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், ஜட்ஜஸ், சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வளர்றதுக்கு ஒரு காரணம் ஸ்ரீ டாக்டர் டிஎம்பி மகாதேவன் சார், ஸ்ரீ என் சுரேந்தர் பாய் மேத்தா, லேட் டாக்டர் என் மகாலிங்கம், இவங்க எல்லாம் இந்த குரோத்தோட இதுக்கு முக்கிய காரணம். கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் சென்னையில் உலக அளவில் நடந்தது. 2007 ஸ்ரீ சுர்ஜித் சிங் பர்னாலா, அப்போதைய கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுவாக இருந்தார், அவர் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து ரொம்ப பெரிய அளவில் ஆல்மோஸ்ட் எல்லா வேர்ல்டிலிருந்து எல்லா பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், வேர்ல்டு வெஜிடேரியன் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து கலந்து கொண்டாங்க. லண்டன்லேருந்து தெர் வாஸ் அ லாட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்.
3: ஓகே,
2: அண்ட் யூகே ஆல்சோ.
3: ஓகே,
2: இன்னர் யூகே எங்கே வந்து ஒன்லி தே லிவ் ஒன்லி ஆன் கிரீன்ஸ், ஒன்லி கிரீன்ஸ்ல இருக்கிற நாடுங்கள்லாம் கூட நிறைய இருக்கு, நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரிய வர்றதில்ல, பட் நிறையவே இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே அங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறாங்க, பட் பேஸ் எல்லாமே இந்தியா தான். சோ நாம பேஸ் கிரியேட் பண்ணி அவங்க அதை எடுத்து திருப்பி நம்ம கிட்டே ஓடி வந்துட்டாங்க. சோ அந்த லெவல்ல அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக 2007 எல்லாரும் பாடுபட்டு ஒரு பெரிய மாநாடு நடந்தது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அது அந்த வளாகத்துலதான் நடந்தது. இப்ப 2008 மும்பையில் பரம பூஜ்ய பாபா ராம்தேவ்ஜி சீஃப் கெஸ்டாக இருந்து பப்ளிக் எவ்வளோ பேர் சேர்ந்து தெர் வாஸ் அ லைவ் டெலிகாஸ்ட் ஆல்சோ இன் ஆல் டிவிஸ், மீடியா கவரேஜ் நிறையவே இருந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு வெஜிடேரியன் காங்கிரஸ் செலிப்ரேஷன்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே அத்தியாவசியம், உங்கள் காலேஜ் ஸ்கூல்ஸ் இந்த அவேர்னஸ் எல்லாம் கொண்டு போறதெல்லாம் உங்க யூத் கையில தான் இருக்கு.
3: ஓகே,
2: சோ அது we are expecting more from our organization.
3: Okay,
2: and we would like you all to be a partner to our
3: என்னென்ன
2: அப்படின்ட்டு வி ஆர் அப்சர்விங் 6th of October எவ்ரி இயர்.
1: ஓகே,
2: எவ்ரி இயர் வி ஆர் அப்சர்விங் திஸ். நிறைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் இன்வைட் பண்ணி வி ப்ரொவைட் தெம் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் காம்படிஷன்ஸ் அண்ட் வி கிவ் டாபிக்ஸ் ஓரியன்ட் டு வெஜிடேரியனிசம், குளோபல் வார்மிங் அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். போஸ்டர் டிசைனிங்,
1: ஓகே,
2: அவங்களோட உள் எபிலிட்டி எல்லாமே வெளியில எடுத்துன்னு வரதுக்கு, குவிஸ் டிபேட்ஸ் ஒரட்டோரியல் காம்படிஷன், இது எல்லாமே கேஜியில இருந்து கிண்டர் கார்டன் லெவன்ல இருந்து 12th standard லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து வி ஆர் டூயிங்.
1: ஓகே,
2: அண்ட் ஈவன் குக்கரி காம்படிஷன் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே,
2: அண்ட் கோ கிரீன் ப்ராஜெக்ட்ஸ், கிரீன் இண்டியா, ஃபுட் ஃபார் ஹங்கர், இதெல்லாம் டு நேம் அ வெரி ஃபியூ. வி ஆர் ஆல் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ த்ரூ அவர் அசோசியேஷன். அண்ட் இன்னும் நாங்கள் வி ஆர் எய்மிங் அட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் ஓவர் அண்ட் டேக் த யூத் விங் ஆஃப் திஸ்.
1: ஓகே,
2: ஸோ தேட் தே ஹாவ் அ லாட் ஆஃப் மீடியா ஃபெசிலிட்டிஸ், ஸோ தே ஹாவ் டு யூஸ் அண்ட் யூட்டிலைஸ் த மீடியா, அவைலபிள் மீடியா ஃபார் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் வைட்.
1: ஓகே,
2: ஸோ வி ரிக்வெஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில், வி எக்ஸ்டெண்ட் அ வார்ம் வெல்கம் டு ஆல் த காலேஜஸ் அண்ட் ப்ளீஸ் எக்ஸ்டெண்ட் அஸ் எ பிக் ஹேண்ட்.
1: ஓகே சார், இப்போ 1959 ஆம் ஆண்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க அமைப்பு சைவ உணவு முறை பத்தின விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ்ல நீங்க என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது?
0: முதல்ல நான் வந்து இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவன், ஆனா எனக்கு வந்துட்டு எந்த மத நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இல்லாத ஒரு விதமான அறிவியல் நோக்குள்ளவனாக இருந்தவன். இப்போ தெய்வ நம்பிக்கையோட தான் இருக்கேன். ஆனால் தெய்வ நம்பிக்கைன்னு போய் எந்த சமயம் சார்ந்ததும் அல்ல, பரம்பரைன்னு ஒன்று இருக்குது, அவ்வளவுதான், வேற எதையுமே நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு உணவுன்ற அடிப்படையில் வரும்போது சமய ரீதியாக நான் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். நான் எதுக்கும் கவலைப்படாதவன்றதுனால எல்லாமே எனக்கு சார்பாகவே சாதகமாகவே நடந்திருக்கு. என்னுடைய சூழலை மற்றவங்களுக்கு கொண்டு போய் புகுத்தியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம்னு சொன்னால், என்னை யாராவது நான் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு யாரும் கூப்பிட்டாங்கன்னா நான் வருவேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. எவ்வளோ பேர் சாப்பாடு போட போகிறீங்க? 1000 பேருக்கு சாப்பாடு போடுறோம். 1000 பேரில் 800 பேருக்கு பிரியாணி போட்டுக்குங்க, 200 பேருக்கு வெஜிடேரியன் சாப்பாடு போடணும், அப்படி போடுவீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு
1: தொடங்கினேன்.
0: அது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒரு திருமணத்துக்கு போனேன், அது என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு 200 பேருக்கு சோறு கிடைக்காம அந்த பிரியாணி சாப்பிட்றவங்க

உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஒரு 300 ஏக்கர் நிலத்துல வச்சு அவங்க எதிர்த்தெல்லாம் நாங்க வழக்கெல்லாம் தொடுத்து பாதி வெற்றியும் பாதி தோல்வியும் இருந்த சூழ்நிலையில நாங்கள் நினைச்சது இப்ப நடந்துருச்சு. எங்கள் மூலமா ஒரு 3000 மாடுகள் அறுக்கலாம்ங்கிறத தடுத்து 500 மாடுகள் அறுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தீர்ப்பு வழங்கின பிறகு அந்த 500 மாடுகளை அறுத்து அனுப்புனா அவங்களால தொழில் செய்ய முடியாதுன்ற சூழல் வந்து கம்பெனி
1: மூடிட்டாங்க.
0: ஆக எங்களுடைய நோக்கம் ஏதோ ஒரு வகையில போய் வேறு வகையில நடந்துருச்சு. இப்ப அவங்க எங்கெங்கயோ முயற்சிகள் பண்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்தாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள வரும்போது வேறு வகையில நாங்க ரொம்ப திறமையா பயன்படுத்தி அதை வரவிடாம பண்ணோம். அதே மாதிரி பொள்ளாச்சிக்கு போனாங்க, பொள்ளாச்சின்னு செய்ய விடாம நாங்க ரொம்ப சாதுரியமான இதெல்லாம் பயன்படுத்தி செய்துட்டோம். ஸோ இப்படி அதை வரவிடாம தடுக்கிறதுக்கு நிறைய பண்ணிருக்கோம். அதில் நிறைய ஆபத்துகள் உண்டு. நேரடியாக தெரிஞ்சிருந்தா என்ன கூட வெட்டி அந்த இறைச்சியோட சேர்த்து சவுதிக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் நான் துணிஞ்சிருக்கேன், அப்படி அனுப்பினாலும் நான் மரணத்துக்கு பற்றி கவலைப்படாமல் துணிஞ்சிருக்கிறதுனால இதில் செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே வேளையில் இது இன்னொரு காரணமும் இருக்கு. மாடுகளெல்லாம் ஏன் அறுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம், விவசாயம், உணவு இத்தனையும் அதுக்குள்ளே சார்ந்துருக்கு. இப்போ மாடுகள் மொத்தமாக போயாச்சுன்னு சொன்னால் எருவு கிடைக்கிறது கஷ்டம், ஆர்கானிக் ஃபுட் கிடைக்கிறது கஷ்டம், இதெல்லாம் நம்ம வந்துட்டு மனசில் வைக்கிறோம். ஆட்டுப்பால் எவ்வளோ உயர்ந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆட்டுப்பால் இன்றைக்கி இல்லை, கிடைக்கிறது இல்லை. காரணம் என்ன? எல்லா ஆடும் காலி, எல்லாம் வெட்டி தின்னுட்டோம். அதே நிலைமை தான் மாட்டுக்கு வரும். இப்போ மாட்டுப்பால் இப்போ இப்பவுமே வெளியிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நாளடைவில் ஆஸ்திரேலியாவிலேருந்தும் நியூசிலாண்டிலேருந்து வந்தால் தான் நமக்கு மாட்டுப்பால், இல்லாட்டா இல்லைன்ற நிலைமைக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இதையெல்லாம் பொது கருத்துக்களை வச்சு மாடுகள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தடுத்து நிறுத்துறோம். சமய ரீதியாக யாரையும் நம்ம மோதுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம போன் பண்ணி நம்ம எண்ணமே தோல்வி அடைஞ்சிடும். அதனால அது நோக்கம் இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு உடல் நலம், சுற்றுப்புற சூழல், இப்படி பல பொது கருத்துக்களை மக்கள் முன்னால் வச்சு அது ஏற்றுக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லி அவங்களாம் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு ஓரளவுக்கு தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு சமய ரீதியாக உள்ளவங்க கூட நமக்கு ஒத்துழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம செய்திருக்கோம். சாதுரியமான நடவடிக்கை அணுகுமுறையை பொறுத்து தான் இருக்கு. இதை நான் வந்துட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களாகட்டும், இஸ்லாமிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், எந்த இடத்துலாம் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் வருதோ அங்கேயெல்லாம் இதை நான் வலியுறுத்துறேன், எல்லா வகையிலையும் வலியுறுத்துறேன். அது ஏற்றுக்கிறாங்க, அங்கே சில சிக்கல் வரும். இருந்தாலும் நாங்கள் அணுகிற விதம் வந்துட்டு ரொம்ப அன்பாக அணுகிறதுனால எங்கள் மேலே உள்ள அன்புனாலையும் அது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிறதில்லை. இப்படி தான் கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளையும் நாங்கள் சரி பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகத்துறை சைவ உணவு முறையை பத்தின எப்படிப்பட்ட ஒரு இமேஜ அதன் நடவடிக்கைகள் மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது?
2: வெஜிடேரியனிசம் அப்படின்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து மெயினா நமக்கு சாப்பாடு, இதுதான் நமக்கு மெயின். உணவு எதற்கு? இப்போ கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார், அவன் ஏன் நமக்கு பசியை கொடுக்கிறான்? இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். பசியை அடக்க கண்ட கண்ட பண்டங்களை சாப்பிடுகிறோம். இதுக்கெல்லாம் மீடியா வந்து இஸ் கிவிங் வே டு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். ஃபாஸ்ட் ஃபுட்டுனால எவ்வளவு கெடுதல் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிந்ததே. இருந்தாலும் மீடியா இஸ் கிவிங் எ வெரி கிரேட்
1: Emphasis
2: on all this.
1: Okay.
2: This is, they are advertising techniques. So, அது மீறி நாம பண்ணணும் அப்படிங்கிற நாம philosophy-க்கு தான் போகணும். அதுதான் பேசிக். அந்த philosophy அப்படின்னு போனால் நம்ம உடல் ஏன் கெடுறது இதெல்லாம் சாப்பிட்டா, நம்ம மனம் ஏன் கெடுறது இதெல்லாம் நம்ம போகணும். மகாபாரதத்தில் துர்வாச ரிஷி 60,000 சீடர்களுக்கு ஒரே சமயத்தில் பசியை அடக்கினார். அவர் தண்ணீரில் இருக்கும் போதே அவருக்கு தாகம் ஏற்பட்டது. ஸோ ஆண்டவனால எது வேணும் சாத்தியம். அதனால ஆக்டிவிட்டி என்ற ஒரே ஒரு வேர்டை வச்சு நம்மளை பசியை உண்டாக்கினார். அந்த ஆக்டிவிட்டி அதுதான் பசி தீ. அந்த பசி தீய இது வரும்போது நமக்கு என்ன ஆறுது? அந்த தீயை அணைக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றோம். அந்த தீ வந்து அசைவம் உட்கொள்ளும் போது ஒரு தீயை அசைவம் உட்கொள்ளும் போது ஒரு தீயை அணைக்க போய் இன்னொரு தீ பிடித்து கொள்கிறது. So this is

0: வெஜ். ஓகே, நம்ம வெஜிடேரியனிசம்ல நாம இன்னொரு தீய உடல் பசி போய் மனம் பசி உண்டாக்க மற்ற மனிதர்களுக்கு தீங்காழிக்கிறோம்.
1: ஓகே,
0: சோ திஸ் இஸ் சம்திங்
1: மீடியா அந்த மனப்பசிய கொடுக்குது. ஓகே,
0: அதனால நாம வந்து we have to, நம்ம மனம் ஒரு குரங்கு,
1: குரங்கு.
0: சோ அந்த குரங்குக்கு தீ வைத்து விட்டால் ஜஸ்ட் திங்க் ஓவர், யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அசைவம் கொடுமையானது, விளைவுகள் கடுமையானது. ஆதலினால் அசைவம் என்ற பக்கம் கூட தலை வைத்து படுக்க வேண்டாம். ஹோட்டல்களில் சைவம் மற்றும் அசைவம் எழுதியிருந்தால் போகவே வேண்டாம். ஒரே ஒரு கழிப்பறையின் கதவில் ஆண் பாலார் பெண் பாலார் இருவருக்கும் என்று எழுதியிருந்தால் will we go?
1: Never.
0: அதே மாதிரிதான் இது. அதுக்காக தான் கிரீன் டாட் ரெட் டாட், இதை நாங்க வலியுறுத்தி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம். ரெட் டாட் இஸ் எனிதிங் கண்டினியூவிங் டு டு வித் நான் வெஜ் ஐட்டம்ஸ், அதை தொடக்கூடாது. அண்ட் இட் இஸ் அ லீகல் இஃப் இட் இஸ் நாட் புட், இஃப் தட் கிரீன் டாட் ஆர் ரெட் டாட் இஸ் நாட் புட் இன் எனி ஐட்டம்,
1: not consume,
0: they can, you should not consume, and you have every right to go against that company.
1: Okay,
0: we can also issue legal notice, we can take up with the companies or whatever product it is, we can go legally against them. Inda idha unarrathukku media should help us. They have to advertise that when you are doing fast foods, why not also this?
1: Okay, kandipa
0: ivlo theema irukku appadina theriyumbodhu we have to do something about this. And I request all the schools and colleges also to join us in this campaign.
1: Okay,
0: engalukku or minimum or 5 lakh followers irundta I think we will definitely we can touch,
1: we can also get media or the coverage
0: varum pasanga odambu strong ah irukalam. Idhu engaloda main kurikkol.
1: Okay, so ma'am, neenga sonninga indha maadhiri when so many students come together media coverage innu jaasti aagum adukana emphasis innu nariya kodukapadum appdin soninga ana idu varaikum neenga panna activities la media oda coverage endha alavukku irundhirukku
0: naanga pandra programs ella vandirukanga.
1: Okay,
0: and book printing and various other activities la ella avangalo participate pannirukanga.
1: Okay,
0: there have been live shows, TV liyum petigal la nadandirukku. So அந்த விதத்துல media has helped us a lot. So there is no complaints on those aspects, but we need much more support,
1: much more. Okay,
0: that is our aim. We need them also to be more involved so that our younger generation has a really bright future.
1: Okay,
0: yes
1: sir. உங்களை பொறுத்த வரைக்கும் சைவ உணவு முறை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு moral path இல்ல ஒரு அறநெறி வழியில செலுத்தும்?
2: அதாவது உணவுல வந்துட்டு வாழ்க்கையிலேயே மனிதனுடைய மனம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா சாத்விக குணம், ராட்சச குணம், சத்துவ குணம் அப்படின்னு சொல்லி மூன்று வகை இருக்கு. அப்போ இவங்க வந்துட்டு நல்ல சிந்தனை உணவோட தொடர்பு இருக்கு. அப்போ மாமிசம்ன்றவங்கலாம் காட்டு மிராண்டியா, அவங்களாம் வாழ தானே செய்கிறாங்க. உண்மை, அவங்க ரொம்ப திறமைசாலிகள், மாமிசத்தையும் உண்டு, அவங்க வந்துட்டு ரொம்ப சாத்விகமாக மக்களோட வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அனுபவம் இது தொடர்பானது. ஆனால் உணவுன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதனுடைய குணம், மாமிசத்தை உண்ணும் பொழுது உள்ளுக்கு இருக்கக்கூடிய உயிர் அணுக்களை அது போய் ஒரு விதமாக வேகப்படுத்தும். அது வேகப்படுத்தும் பொழுது அது இயற்கையாகவே அவன் வேகத்துக்கு வந்துடுவான். அது இயல்பு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. ஏன்னா அந்த உடல் ஒன்று மூன்று வகையான ஆக்டிவிட்டீஸில் இருக்கு. ஒன்று கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்று மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ். கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உண்ணக்கூடிய உணவு, சுவாசிக்கிறது, குடிக்கக்கூடியது, இதெல்லாம் தொடர்பு உள்ளது. மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது உடலில் உள்ள கருவிகள் செயல்படக்கூடியது. எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்பது இதயத்தோடு சேர்ந்த மின்சார சப்ளை உள்ளது. இது மூணு சரியில்லைன்னு சொன்னால் உடல் வந்து நோய்க்கு ஆளாகும். அப்போ முதல் அடிப்படை வந்துட்டு பெத்தாலஜிக்கல், அந்த ரசாயன பூர்வமாக செயல்பாடுகள் உணவுல இருந்தா வரும். அங்கிருந்து பாதிப்பு ஏற்படும் போது கருவிகள் பாதிக்கப்படும். கருவிகள் பாதிக்கப்படும் பொழுது மின்சார பாதிப்பு ஏற்பட்டு மனமும் பாதிக்கு ஏற்பட்டு இவங்க உடல் எல்லா வகையிலையும் நோய்வாய்ப்பட்டுரும். ஆக இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் மக்கள். அப்போ இந்த விதமாக எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி தாவர உணவு தான். அப்போ தாவர உணவு சாப்பிட்டவங்களாம் ரொம்ப சாமியார் மாதிரி இருப்பாங்களா? இல்லை, சாமியாரை போகிறதுக்கு இது அவசியம் தேவை. அப்போ எல்லாரையும் வீட்டை விட்டு போயிட சொல்கிறீங்களா? அது வேறு, இது வேறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கமே திருமூல திருமந்திரத்தில் சொல்கிறாரு, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார். அப்போ மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கமே உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடையிறது தான் மனிதன் பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ அது அந்த அதை அடையணும்னா அந்த உடல் சரியாக இருக்கணும். இந்த உடல் சரியாக இருக்கணும்னா உணவு சரியாக இருக்கணும். அப்போ அப்படி வருது ஒவ்வொன்றும். அதை மீறினால் என்ன நடக்கும்? அதையும் அவரே சொல்லியிருக்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றனே. உடம்பினே உத்தமன்னா உயர்ந்த இறைவன். அவன் இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதுக்குள்ளே இருக்கானான். அப்போ அவனை நமக்குள்ளே அடையிறதுக்கு உள்ள வழிக்காகத்தான் மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ அதுக்கு இந்த உடலை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த தாவர உணவு நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா உடல் விரும்பக்கூடிய உணவுன்னு முதல்ல ஒன்று சொன்னேன். என்ன கேட்குது? மாவுச்சத்து, புரதச்சத்து, சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து, உயிரூட்டிகள், வைட்டமின்ஸ், இதெல்லாம் தாவரத்திலிருந்து தேவையானாலும் கிடைக்குதுன்னும் பொழுது நம்ம அதோடு நிறுத்திக்கிட்டால் போதும். மிகுனும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொன்னார். அது திருவள்ளுவர் அப்பவுமே சொல்லிட்டார். அப்போ நீங்கள் இதில் எதை எடுத்தாலும் அதிகமாகவும் தேவையில்லை, குறைவாகவும் தேவையில்லை. அப்போ நீங்கள் மாமிசுன்னு போனீங்கன்னா கவலையே பட வேண்டாம், சிந்திக்கவே வேண்டாம், அதிகமாக மட்டும்தான் வரும். என்ன தேவைப்படுறதோ அது அதிகமாக கிடைக்கும். அதிகமாக வந்தாலும் நோய் தான். அப்போ இது எதையுமே எடுக்காமல் இருந்தாலும் நோய் தான். அப்போ சமமாக இருக்கணும்னு சொன்னால் தாவரம் எடுத்தால் போதும். அதையும் அளவோடு எடுத்துக்கணும், நேரத்துக்கு எடுத்துக்கணும். மருத்துவ அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதன் இவ்வளவு தான் உண்ணலாம், இன்னென்ன இது இவ்வளவு விகிதாச்சாரத்தில் தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் முறைப்படுத்தி தரப்பட்டிருக்குது. இதுதான் அறிவியினுடைய முதிர்ச்சி. அப்போ இதையெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்துறதுக்கு இந்த தாவர உணவு நமக்கு மிகவும் துணையாக இருக்குது. அதே வேளையில் நீங்கள் வந்துட்டு உணவே இல்லாமல் ஒரு சூழல் வரும், உணவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வரணும்னாலுமே நோய் அல்ல, மன ரீதியாக முதல்ல சொன்னுமே உறுதி வாய்ந்த மெஞ்ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் உணவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் உடலிலிருந்து செயல்படும் உலகத்தில் தான் வாழ வைக்கும். நீங்கள் உணவு நம்ம தவிர்த்துட்டோம்னு சொன்னால் இறையாண்மைக்கு போயிடுவோம். அந்த இறையாண்மைக்கு போகும்போது இது எதுவுமே இல்லை, காற்றையே சுவாசிக்கலாம். அந்த பக்குவம் இந்த உடலுக்கு வரணும்னாலுமே தாவர உணவு எடுத்தால் மட்டும்தான் வரும், இல்லாட்ட வராது. மாமிசத்தை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு உடல் மேலும் மேலும் கெட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி கண்டுபிடித்த நவீன மருந்துகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிக்கிட்டு வருது. எல்லா தோல்விகளுக்கும் காரணம் உணவு தான். அது மாமிச உணவை உண்ணக்கூடிய சூழலில் கூட இது இப்போ கடையில் காய்கறி கடைக்கு போகிறோம், ஒரு கத்திரிக்காய் வாங்குறோம், வேறு காய்கறி வாங்குறோம், இதில் புழு இருக்கா, சொத்தம் இருக்கா, முத்துனதா, காஞ்சதா, நல்லதா, ஃப்ரெஷ்ஷாக, இதெல்லாம் நம்ம பார்த்து எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இறைச்சி கடையில் போயிட்டு இதுக்குள்ளே புழு இருக்குமா, இதில் என்ன நோய் கிருமிகள் இருந்திருக்கும், இது எப்போ எடுத்திருப்பாங்க, இது சாப்பிட்டா ஒத்துக்குமா ஒத்துக்காதான்றதெல்லாம் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா? முடியவே முடியாது. கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரோம், சமைப்போம், சாப்பிடுவோம். ஆனால் இதை நீங்கள் வரைய எடுத்து எடுத்துடலாம். இது சொத்தம் இருக்குது வேண்டாம், இது முத்தி போனது வேண்டாம், இது வந்துட்டு காஞ்சிருச்சு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம முடிவெடுத்து எடுக்கிறதுக்கு வசதியாக இதெல்லாம் என்ன நம்ம அறிவு, நம்ம கொடுத்துருக்கூடிய அவயங்கள் அது எந்த அளவுக்கு துணை செய்யும், நமக்கு தேவை எடுத்துக்கூட அது வசதி அப்படி இருக்குது. இது அத்தனையும் அதை சார்ந்தது தான். அப்போ தாவரம் எல்லா வகையிலும் ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்குது. இவர் திருமூலர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கொன்றிலாரை கொலசொலி தூண்டினார், தின்றிலாரை தினசொலி தண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து ஏழு நரகு ஒன்றுவார், அரணானை இது உண்மையே. இப்போ சைவ நெறியை ஏற்றுக்கிறவங்க உண்மையிலேயே சைவ நெறியில் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் பன்னிரு திருமுறைகளை மதிக்க வேண்டும். பன்னிரு திருமுறைகளில் திருமந்திரம் ஒன்று, திருமந்திரத்தை தந்த திருமூலர் தான் இதை சொல்கிறாரு. அப்போது அதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணும்னா அட்லீஸ்ட் சைவ நெறியில் இருக்கிறவங்களாவது முழுக்க தாவர உணவில் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அது எவ்வளோ உதவியாக இருக்கும். இந்த சிந்தனை அத்தனையும் இதுவரைக்கும் இருந்தவங்க முன்னாடி சமய ரீதியாக தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் மாணாக்கர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மாணாக்கர்கள் சொன்னால் ஆண்பால் பெண்பால் ஸ்டூடெண்ட்ஸ், உலக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க தெரிய வச்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்க எடுத்துக்கோங்க கையில. இன்றைக்கு அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் எதிர்கால மனித சமுதாயம் இவங்க பெரியவங்களாகும் போது இவங்க பிள்ளைங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க கடைப்பிடிச்சிருவாங்க, அது பிள்ளைங்களுக்கு ஊட்டுவாங்க. அதனால் அது இப்போ மக்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பிறந்த பிறவியின் பயனாக இருக்கக்கூடிய அந்த உறுதி வாய்ந்த விஞ்ஞானத்தை அடைவதற்கு இவங்க வழி காணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் மற்ற பிராணிகள் என்ன செய்யுது, உணவுக்காக தன் சக்தியை செலவு செய்து தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கொள்ள தன் இனத்தை பெருக்கிறதுக்கு சக்தி செலவு செய்து தன் உயிரை பாதுகாத்துக்கொள்ள தன் சக்தியை செலவு செய்யுது. மனுஷன் இதை விட்டு வேற என்ன செய்யறான், மனுஷனும் அதான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பகுத்தறிவு என்பது எதையோ கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை. நாய் கூட கண்டுபிடிக்குது, பாம்பு வந்தா நாய்க்கு தெரியுது, இது நெருப்பு இருந்தா பாம்புக்கு தெரியுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அறிவு இருக்கு. ஆனால் பகுத்தறிவு என்பது அது அல்ல. பகுத்தறிவு என்பது இறைவனை அடைவதற்கு நாடுவது. அதை நாடுவதற்கு இந்த உடல் இருக்கணும், சோற வச்சு தான் சித்திரம் எழுதணும். இந்த உடல் இருக்கணும்னா அதுக்கு உணவு தேவை. அந்த உணவு இன்னது தான் அப்படிங்கிறத புரிஞ்சு தாவர உணவை நம்ம எடுத்துக்கணும். இப்படி கொண்டு போனால் அது நமக்கு பெரிய நமக்கு உதவியை செய்யும். நம்ம பிறந்த பிறவியின் உண்மையான பயனை அடைவோம். அப்போ தான் மனிதனுக்கு அர்த்தம். இப்போ வெளிநாடுகள்லாம் போகும்போது பார்க்குறோம், அங்கே வந்து டைமண்ட் சைஸ், ஓவல் சைஸ், ரவுண்ட் சைஸ், ஸ்கொயர் சைஸ், வைடாங்கிள் இப்படியெல்லாம் விற்பாங்க. என்ன தெரியுமா, மாட்டு இறைச்சியை. இதை பிள்ளைங்க அப்படியே கூழாக்குறாங்க. கூழாக்கி அதை மிஷினில் போட்டு பேப்பர் மாதிரி வருது, அதை கட் பண்ணுறாங்க. விரும்புகிறவங்க விரும்புகிற சைஸில் வாங்கி சாப்பிட்றாங்க. எப்படி இது வேக வச்சுலாம் இல்லை, ஏதோ ஒரு சூட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வருது, அதை அப்படியே வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கு இதை பற்றி உண்மையெல்லாம் தெரியலை. அங்கே தான் நோய்கள் எக்கச்சக்கமாக புதிய புதிய நோய்கள் எல்லாம் அங்கே தான் உருவாகிட்டு வருது. 4448 வியாதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லி அகத்தியர் சொல்லியிருக்கார். இது அத்தனை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நோயை உருவாக்கிறாங்க. இது வெளிநாட்டினுடைய கண்டுபிடிப்புகள். ஆக மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன, அடிப்படையே உணவு தான். அடிப்படை உணவில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னு சொன்னால் நம்ம எல்லாமே நம்ம சரியாக வந்துடும். இந்த நோக்கத்தில் தான் நம்முடைய வேர்ல்டு வெஜ் கவுன்சில் உலக மனித சமுதாயத்தெலாம் இந்த சிந்தனைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் செயல்படுது. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதிகமாக எங்களுக்கு உதவி செய்கிறவங்க இந்த சிந்தனையை வெளிப்படுத்துறதுக்கு பொதிகை தொலைக்காட்சி ரொம்ப இதுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களை பயன்படுத்துகிறாங்க. மக்களுக்கு பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்படி பல பத்திரிகைகளும் இதில் நல்ல விதமான செய்திகள் வருது. இதெல்லாம் என்ன, உணவுப் பொருள்களுடைய விளம்பரங்கள் வெளியில் வரும் பொழுது மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி, பிள்ளைங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி அதை கொடுக்கும்போது தான் இதில் தாவரம் இல்லாததையெல்லாம் கொண்டு வந்து இணைச்சி அதை ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கும் போது அதில் வந்துட்டு அது அது என்னது ப்ரெசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று அதை சேர்த்தா தான் அது கெடாமல் இருக்கும். அந்த ப்ரெசர்வேட்டிவ் என்ன தெரியுமா, மனிதனுடைய முடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரசாயனம். அந்த மனிதனுடைய தலையில் அந்த உடம்பில் அந்த முடி இருக்கும்பொழுது அவன் என்ன நோயெல்லாம் இருந்தானோ தெரியாது. இதையெல்லாம் கொண்டு வந்து சுத்தப்படுத்தி ஜப்பானுக்கு அனுப்பி அதை ஒரு கெமிக்கலாக மாற்றி அதை மலேசியாவில் உள்ள ஒரு கம்பெனி மொத்தமாக எடுத்து அதை உலக நாடுகளில் உள்ள உணவு தயாரிக்கிற கம்பெனிகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அதை தான் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெசர்வேட்டின்னு போட்டுக்கிட்டுருக்காங்க. அது எவ்வளோ தூரம் மனிதனுக்கு எடுக்குன்னு சொன்னால் எல்லா பெரிய பெரிய கொடிய நோய்களையும் கொண்டு வந்து விடுறதெல்லாம் அந்த ப்ரெசர்வேட்டிவ் தான். அப்போ அது கலந்த உணவு உணவுகளை நம்ம வந்துட்டு தயாரித்த பக்குவப்படுத்த பதப்படுத்தப்பட்ட இந்த உணவுன்னு எடுத்துக்கும் பொழுது அது உடலை பாதிக்குது. இதையெல்லாம் மாறணும். மக்கள் தன் வீட்டிலேயே சமைக்கணும், அளவோடு சமைக்கணும், அளவோடு சாப்பிட்டுக்கணும். நாளைக்கு தேவைக்கு இன்றைக்கி சமைக்கக்கூடாது. இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துருச்சு, எதுக்கு பயன்படுத்தலாம், குளுமைப்படுத்தக்கூடிய பழங்கள் வச்சுக்கலாம், இல்லை பால் வச்சுக்கலாம், இல்லை தயிர் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம், அடுத்த நாள் அது எடுத்துடுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி மாவு அரைச்சிட்டு 7 நாளைக்கு எடுத்துக்கிறோம், காலையில் இட்லி நைட்டுக்கு தோசை. இந்த விதம் அது தாவர உணவாக இருந்தாலும் கூட இந்த விதமான முறைகளிலிருந்து நம்ம மாறுபடணும். தாவர உணவையும் சரியான முறையில் நேர்முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சொல்லித்தரணும் அவங்களுக்கு. பல வகையான இப்போ நாங்கள் சன்மார்க் நேசன் சொல்லி ஒரு மாத இதழ் நடத்துகிறேன். அதில் கடைசி பக்கத்தில் இதழுக்கு ஒரு உணவுன்னு எழுதுகிறேன். எனக்கு மட்டும் தெரிஞ்சது 500 வகையான சமையல் எனக்கு செய்ய தெரியும், என்னுடைய சொந்த கண்டுபிடிப்பு. அதுகளை நான் அதில் எழுதுகிறேன், மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆக நம்ம எந்தெந்த கோணங்கள் எந்தெந்த வசதிகள் ஏற்படுதோ எந்த வாய்ப்புகள் பயன்படுத்துகிறோமோ அதை அத்தனையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆக மக்களுக்கு போய் சேரணும். இப்போ எங்களுடைய அடுத்த டார்கெட் என்ன, நேரடியாக ஒவ்வொரு கல்லூரியிலையும் போயிட்டு இவங்களுக்கு எடுத்து வைக்கணும். அவங்க நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது, 20 நிமிஷம் நம்ம பேசணும், 40 நிமிஷம் அவங்க கேட்கணும், கேள்வி கேட்கணும். நம்ம சொல்றதை கேட்டுக்கிறது இல்லை, அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு நம்ம சரியான பதிலை உரைச்சு அவங்களை சரிப்படுத்திட்டோம்னு வைங்களேன், எதிர்கால மனித சமுதாயம் நிச்சயமா நல்ல தாவர உணவை உண்டு பிறந்த பிறவின் பயனை அவங்க நிச்சயமா அடைவாங்க. சண்டை போட்டுக்க மாட்டாங்க, சமய கோளாறுகள் வராது. எல்லாம் உலகமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் சிந்தனை விட்டுருவான், மனிதன்ற இடத்துக்கு வந்துடுவான். எல்லா தவறான சிந்தனைகள்லேருந்து வெளியில் வந்துட்டு மனித நேயத்தோட ஆன்மீ நேயத்தோட வாழ்வான். அதனால தான் வள்ளலார் வந்து ஆன்மீ நேய ஒருமைப்பாடு அப்படின்னு கொண்டு வந்தார். அதனால தான் சொன்னார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுவீர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை எனது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். எல்லாமே அன்பு தான், அன்பு தான் வெற்றி பெறும். சொன்னா நீங்க நடமாடும் உயிரை நீங்க கொள்ளுவீங்கன்னு சொன்னா அது எந்த அன்புல கொண்டு போய் சேர்ப்பீங்க? இப்ப உங்களை கில்லுனா வலிக்குது, ஒரு இப்படி கில்லுனா வலிக்குது ஆ அப்படிங்கிறோம். அப்போ ஒரு உயிரை கொள்றீங்களா அறுக்கிறோமே, அப்ப அது எவ்வளவு வலிக்கும்ன்றதை நமக்கு தெரியலன்னு சொன்னா அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய்ப்பல் போட்டா கடை. இந்த திருக்குறளுக்கு என்ன மதிப்பு, என்ன பொருள், இதை தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் எல்லா விளக்கத்தையும் ஒண்ணுமே தெரியாத அடிமுட்ட கழுத செத்த பணம் ஒருவேளை எந்திரிச்சு உட்கார்மையானால் எல்லாத்தையும் மறந்துருக்கும் சொன்னா அதுக்கு திருக்குறளை பார்த்தா போதும், உலகத்தை வாழும். அந்த அளவுக்கு திருக்குறளை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். திருக்குறளை கடைபிடிக்கிறாங்க, பேசுறாங்க, எழுதுறாங்க, எல்லாம் செய்யறாங்கன்னா வாழ்வியலில் கொண்டு வருவதில்லை. அது கொண்டு வந்தாலுமே போதும், அது வாழ்வியலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல். இதுக்கு இதில் உணவை பற்றி எல்லா இடத்திலையும் எது கூடும் என்பதை விட எது கூடாதுன்றதை ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நெகட்டிவ் தான் நிறைய காட்டுறாரு, அப்போ பார்த்து நீங்கள் பாசிட்டிவ் கிரியேட் பண்ணிக்கணும். இப்படி சொல்லிக் கொடுக்குறவங்க இல்லை, அது திருவள்ளுவர் நல்ல அழகாக சொல்கிறார். இதை தான் வள்ளலாரும் மனித நேயம் என்பதை விட ஆன்மி நேயம் சொன்னார். அது பல நூல்கள், ஒரு இடத்துல தர்ம தீபிகைன்னு ஒரு நூல் சொல்லுது, பெற்ற மகவை பிற வைய கண்டாலும் உற்ற துயரம் நீ உணர்ந்துள்ளாய், பற்றி நீ தாயகல குஞ்சுகளை தான் கொன்று தின்கின்றாய், நீ அடைவது என்றோன் என்னை. நீ உன் பிள்ளை யாராவது திட்டாங்கன்னா உனக்கு கோபம் வருது, ஆனால் தாய் குஞ்சுகளெல்லாம் தாய் கோழியெல்லாம் தள்ளிட்டு குஞ்சு கோழிகளை அறுத்து நீ சாப்பிட்றியே, அப்போ இதை பிரிக்கிறதுல ஒரு பாவம், அதை அறுத்து திங்கிறதுல ஒரு பாவம், இதனுடைய பலன்கள்லாம் நீ அனுபவிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய நிறைய செய்திகள், இந்த இலக்கியங்கள்லாம் அதற்காகத்தான் வந்தது. இதெல்லாம் பார்க்கணும். இதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் திருமூலர், அவர் தான் இதை ரொம்ப தலை ஒவ்வொரு இதுக்கும் தலைப்பு கொடுத்து அற்புதமாக கொடுத்துருக்கார். 3000 தமிழ் அற்புதமாக கொடுத்துருக்கார். அதை தொட்டு வந்தது தான் திருக்குறள், அதை தொட்டு வந்தது தான் மற்ற அத்தனையும். ஆக இதெல்லாம் உலக மனித சமுதாயத்துக்கு முதல்ல கொடுத்தது நம்ம தான். ஆனால் நம்ம தான் இன்னைக்கு மோசமாக இருக்கிறோம். ஹார்ட் பேஷண்ட் அதிகமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் உள்ளவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க என்ன உணவை எடுத்துக்கிட்டான்னு முட்டையை எடுத்தாங்கன்னா நாங்கள் எடுத்திருக்கோம், ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் சர்வே எடுத்திருக்கோம், முட்டையை அதிகமாக சாப்பிட்றவங்க ஹார்ட் அட்டாக் வருது. இந்தியன் தான் அதிகமாக இருக்கிறோம், காரணம் நம்ம முட்டையை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம், அதுதான் காரணம். அது நல்லா தெரியுது. டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்துட்டு மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னால் அவர் இசிஜி எடுப்பார், எக்கோ எடுப்பார், அஞ்சோகிராம் எடுப்பார், 3 வால்வு அடைச்சிருச்சு, இன்னும் ஒரு வால்வு கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் அடைஞ்சிருச்சுன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும், இதை வந்துட்டு ஓப்பன் சர்ஜரி பண்ணணும் இல்லை பைபாஸ் பண்ணணும். டாக்டர் நான் ரொம்ப சுத்தமான டாக்டர், நான் குடி பழக்கம் இல்லை சிகரெட் பழக்கம் இல்லை எதுவுமே இல்லை டாக்டர், எனக்கு ஏன் அதெல்லாம் வருது, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நான் மாடு சாப்பிடுவோம், ஆடு சாப்பிடுவோம், கோழி சாப்பிடுவோம், அதுதாங்க இவ்வளவும் காரணம், அதனால் இனிமேல் அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டு அதை கடைபிடிப்பாங்க, அது தேவையே இல்லைன்னு விட்டுருவாங்க. அது யாருன்னா சமைச்சு கொடுத்தா கூட எனக்கு கொள்றதுக்காக பார்க்குறேன் அப்படின்னு கோவப்படுவாங்க. இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆக அறிவுபூர்வமாக சிந்திக்கும் பொழுது வருமுன் காத்தல், வந்த பின் காத்தல், சொல்லியாச்சும் கேட்டு காக்கல், இது கூட இல்லைன்னு சொன்னால் அழிவு பாதையை நோக்கி நம்ம போவோம். இதில் வந்து விதண்டாவாதமோ இதில் எது பெருசு எது சின்னதுன்றதெல்லாம் இதை யார் வெற்றி பெறும் இதெல்லாம் நோக்கம் அல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், உலக மனித சமுதாயம் அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதற்கு இந்த உணவில் என்னென்னலாம் வகைகள் இருக்குது எடுத்து பார்க்கும்போது அதில் உதவியாக இருக்கிறது நமக்கு தாவரம். அது உடல் அளவில் ரசாயன பூர்வமாக எந்திரபூர்வமாக மின்சார பூர்வமாக நமக்கு துணை செய்து அப்படி வாழ்ந்துக்கிட்டு வரும்பொழுது நம் பிறந்த பிறவின் பயனை அடைய முடியும். இதுதான் அல்டிமேட், பிறந்த பிறவின் பயனை அடைவதற்கு வழி தேடுவது தான் அல்டிமேட். அதுக்கு இந்த உடல் தேவை, இந்த உடலுக்கு உணவு தேவை, எது உணவு தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுதான் நம்முடைய நோக்கம்.
1: மேம், உங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில சைவ உணவு முறையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அண்ட் இந்த உயர்ந்த உணவு முறைய இன்னும் நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க உங்க அமைப்பு மூலமா எதிர்காலத்துல என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்த போறீங்க?
0: ஒரு 50 இயர்ஸ் ஆச்சு இது இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் வந்து. இப்போ இந்த அவலநிலை பாருங்க, இது வேண்டாம், வந்திருக்கவே வேண்டாம், அசோசியேஷனே இருந்திருக்க வேண்டாம், பட் வி ஆர் ஃபோர்ஸ் டு. அதுதான் இப்போ நிலை. ஏன்னா வி வாண்ட் டு சேஞ்ச் த யங்ஸ்டர்ஸ், நாட் டு ஃபால் இன் டு த வெல். அவங்களுக்கே தெரியாமல் கிணறுல விழுந்துட்டு இருக்காங்க, அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த லெவலுக்கு போயின்ட்டுருக்கோம். வி ஆர் கேன்வசிங் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் மெம்பர்ஷிப்ஸ், இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப்ஸ் ஆல்சோ. இப்போல்லாம் ஒரு ஒரு ஊரில் கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு சங்கத்தை எடுத்து தி ஆர் டேக்கிங் டு பிரிங் அவேர்னஸ், அந்த கிராமத்தில் ஒரு அவேர்னஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் லைக் க்ரீன் இண்டியா, ஃபுட் ஃபார் ஹங்கர், இதெல்லாத்தையும் நாங்கள் முன் எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம். ரிசர்ச், வெஜிடேரியனிசம்லேயே ரிசர்ச் பண்ணி, இது முன்னாடியெல்லாம் பாட்டிமார்கள் இதெல்லாம் அவங்களே சொல்லிகிட்டு இருந்த காலம் போய், ஏன்னா யாருக்குமே இப்போ டைம் இல்லை, டைம் இல்லைன்னு போயின்னு இருக்காங்க. ஸோ அதனால் மீடியாவையே எடுத்து, ஏன்னா எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதுனால, வி வில் டேக் தட் ஆஸ் த சோர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ட் அவர் செல்ஸ் த்ரூ திஸ் மீடியா ஃபார் ஃபியூச்சர் பிளான்ஸ். லைப்ரரிஸ், வி ஹாவ் அவர் ஓன் லைப்ரரி, யூ கேன் ஆல் கம் டு த லைப்ரரி அண்ட் ஹாவ் லுக் அட் த புக்ஸ். அண்ட் டெஸ்டிங் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இப்போ ஒரு ப்ராடக்டில் இல்லை நான்வெஜ் இருக்குது அப்படின்னு நமக்கு இதாக எடுத்துனா, வி கேன் டெஸ்ட் இட், லேப் இருக்குது, அண்ட் வி கேன் கெட் அ கரெக்ட் டிசிஷன் ஆன் தட். ஸோ தீஸ் ஆர் அவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ, அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், கஸ்டமர் அவேர்னஸ் அண்ட் எஸ்ஏ காம்படிஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட் தே கேன் பிக் அப் ஃப்ரம் அதர்ஸ் அதர் புக்ஸ் ஆல்சோ. அதெல்லாம் பண்ணி, வி வாண்ட் த ஹோல் வேர்ல்ட் டு பி வெஜிடேரியன்ஸ், வெஜிடேரியன்ஸ் அண்ட் வெஜிடேரியன்ஸ் ஓன்லி, ஸோ தட் தே கேன் ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ் அண்ட் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் விச் ஆர் தி மோஸ்ட் அல்டிமேட் ஃபார் அவர் ஹியூமன் life.
1: So சார், இன்னைக்கு நிறைய மக்கள், அதாவது முக்கியமா இளைஞர்கள், தன்னோட வீடுகளில் அசைவ உணவை சாப்பிடாட்டியும் வெளியே நிறைய வகையான சிக்கன், அதாவது பக்கெட் சிக்கன், பாப்கார்ன் சிக்கன், லாலிபாப் சிக்கன் போன்ற பல வகைகளை விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ அது பேசிக்லி அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்க்கு அடிமையாகி இந்த மாதிரியான உணவை எல்லாம் விரும்புறாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன?
2: இப்போ உள்ள நடைமுறையில் உள்ள ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு வந்து சிக்கன் குனியான ஒரு நோய் வருது, பன்றி காய்ச்சல் ஒன்று வருது, இது நம்ம சம்மந்தப்பட்டது. பறவை காய்ச்சல் ஒன்று வருது, அது பறவை காய்ச்சல் எப்போ தெரிஞ்சிருச்சோ, அது யாருக்கு? பறவைகளுக்கு. சொல்லுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு காய்ச்சல் வர்றதை குறிக்குது. இன்னைக்கு எத்தனை பறவைகள் அந்த காய்ச்சலில் செத்து விழுந்திருக்கு யாராவது நினைக்கிறோமா? எந்த பறவையும் சாகலை, கோழி மட்டும்தான் சாகுது. நல்லா கவனிச்சுக்கணும், இந்த கோழி கூட எந்த கோழி சாகுது தெரியுமா? நாட்டுக்கோழிகள் அல்ல, பிராய்லர் சிக்கன் தான் சாகுது. அதனால நாட்டுக்கோழி சாப்பிடலாமா? அல்ல. இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு நாடு உலகில் உள்ள கோழிகளுக்கெல்லாம் உணவை தயார் பண்ணி எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அனுப்பிடுச்சு. அந்த உணவை எந்த கோழி எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோ அந்த கோழி எல்லாம் சாகக்கூடிய அளவுக்கு ஒரு ரசாயனத்தை தயார் பண்ணி காற்றுல பரப்பி விட்டுடுச்சு. இந்த உண்மைகள் எதிர்காலத்தில் தெரியும். இன்னைக்கு தான் இந்த யூடியூப் வாட்ஸ்அப்லாம் வருது, அதெல்லாம் இனிமேல் சொல்லும். இந்த விதமாக பரப்பின பிறகு அதை சுவாசித்த ஏற்கனவே அந்த உணவை உண்ட அந்த கோழிகளை மட்டும்தான் இது பாதிக்கும், அதுகளை மட்டும்தான் சாகும். புரியுதுங்களா? இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாடு தான் உலகம் முழுக்க கோழிகளை வியாபாரம் பண்ணி உலக நாடுகள்லாம் அனுப்பிட்டு இருக்கு. இவ்வளவு நாள வேக வச்சு பொறிச்சு அனுப்பிச்சு, இனிமே இப்பவே அணு ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே முழுசு முழுசா கோழிகளை அனுப்புது. அந்த கோழிகள்லாம் ரொம்ப போசாக்கான கோழிகளா இருக்கும். அது அறுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும், தோலை உரிச்சு வச்சிருப்பாங்க. அது இன்னைக்கு உலகம் முழுக்க அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அந்த வியாபாரம் நடக்கணும், அதற்காகத்தான் இந்த காரியம் நடந்திருக்கு. சரி, அதனால என்னங்க தப்பு? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் கோழியை உண்ணக்கூடிய பிராய்லர் சிக்கன் உண்ணக்கூடிய மக்கள் ஒரு பிராய்லர் கோழி உயிரோடு வாங்கிட்டு வாங்க, அவன் எப்போ அறுக்க போகிறானோ அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வாங்க. அஞ்சு நாள் வச்சு அந்த கோழியை வளர்த்து பாருங்கள். மூன்றாவது நாள் வாயிலிருந்து வெள்ளையாக நீர் கொட்டும், கண்ணு வெள்ளையாக மாறிடும், இந்த வலது பக்கம் ரெக்கையோ அல்லது இலது பக்கம் ரெக்கையோ கீழே இறங்கிடும், இப்படி அடிச்சுக்கிட்டே போய் ஒரு மூலையில் போய் நிற்கும், அப்படியே இருந்து வயிற்றுக்கிழ ஒரு முட்டை மாதிரி ஒன்று வரும், அப்படியே கேள்வி செத்து போயிடும். அதுக்கு காரணம் அது உண்ட உணவு. அப்படிப்பட்ட உணவுக்குள்ள உருவாகின அந்த கோழியை தான் இன்னைக்கு மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க பல வகையான மெத்தட்ல சாப்பிடுறாங்க. அப்போ அது அத்தனையும் நோய்களை கொண்டு விடும். அந்த கோழி எப்படி சாகுதோ அது இவங்களுக்குள்ள கொஞ்சம் அணு அணுவா சாகடிக்கக்கூடிய காரியத்தை அது பண்ணுது. அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா சாப்பிட மாட்டாங்க. அப்ப நாட்டுக்கோழி சாப்பிடலாமா? இதை வேண்டானது அது மட்டும் எதுக்கு வேணும்? எதுக்காக இதை விரும்புறீங்களோ அது தேவையில்லைன்னு ஆயிட்ட பிறகு அதுவும் தேவையில்லையே, அது பாட்டில் வாழ விட்டுடலாமே. இப்படி எல்லாம் விட்டீங்கன்னா வெறும் நாட்டுக்கோழியா உலகத்தில் அதிகமாயிட்டு நாடே கோழியா இருக்குங்க, அப்படிலாம் கிடையாது. காட்டில் உள்ள விலங்குகளை நம்ம கொல்றோமா? அப்படி கொல்லாததுனால அது வந்துட்டு உலகமெல்லாம் அப்படி பரவி விடுவோம், அப்படியே உள்ள வந்து நிறைஞ்சிருச்சா? அதெல்லாம் இல்லை. எந்த ஒரு ஆட்டுப்பால் இருந்தாலும் நமக்கு நன்மைன்னு நினைக்கிறோமோ அந்த ஆட்டுப்பால் இன்னைக்கு நமக்கு இல்லை. காரணம் ஆடுகள் குறைஞ்சி விட்டதுனால. மாட்டுப்பால் இன்னைக்கு குறைஞ்சிட்டு போகுது, காரணம் ஆடுகள் குறைஞ்சி விட்டதுனால. குறைஞ்சிட்டா உடனே வந்துடும்ன்றதுனால படைக்கிறவன் இறைவன். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா எவ்வளோ படைக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும் அவனுக்கு தெரியும், அவன் செய்வான். இயற்கை தான் செய்தா, இயற்கைக்கும் ஒரு வலிமை உண்டு, எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும்னு தெரியும். அதெல்லாம் அது பார்த்துக்கும், நம்ம அந்த கட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த கோழி, இந்த முட்டை, இந்த செய்திகள்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துட்டாலுமே புரிஞ்சுக்கிட்டாலுமே போதும், அவங்கவுங்க நல்லா இருப்பாங்க.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மேம். இவ்வளோ நேரம் உங்கள் பொன்னான சுவாரஸ்யமான கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். முக்கியமாக அசைவ உணவு முறையை நம்ம ஏன் பின்பற்றக்கூடாதுங்கிறதுக்கு ஆணித்தரமான பல காரணங்களை முன் வச்சிங்க. ஸோ மீண்டும் இன்னொரு முறை உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி சார். நன்றி மேம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
3: வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அமைப்பை சேர்ந்த இயக்குநர்களான மிஸ்டர் எம் ஏ ஹுசேன் அண்ட் மிஸ் சாந்தி சரோத்தமன் கிட்டேருந்து தாவர உணவோட மகத்துவத்தை பற்றியும் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில்ங்கிற அமைப்பு மூலமாக எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் சைவ உணவு முறையை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்கிறத பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? தொடர்ந்து கேளுங்க குட் மார்னிங் எம்ஓபி ஒன்லி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஜனனி. இன்னைக்கு நாம சைவ உணவு முறை பத்தி தான் ரொம்பவே டீட்டெயிலா பேசிட்டு இருக்கோம். இது நமது சமுதாயம், நமது பெருமை. காலையில பரபரப்பா ஆபீஸ் கிளம்புறப்போ சரியா பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம ரெஃப்ரிஜிரேட்டர்ல சைலண்டா தூங்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு கடையில ஒரு மாசம் முன்னாடி வாங்கின உங்க ஃபேவரட் ஆரஞ்ச் ஜூஸ ஒரே ஒரு டம்ளர் கடகடன்னு குடிச்சிட்டு ஆபீஸ் ஓடுற வெஜிடேரியன் ஆனீங்க. அப்போ இந்த அதிர்ச்சியான நியூஸ் உங்களுக்காக தான். நீங்க 100% வெஜிடேரியன் நினைச்சு குடிக்கிற ஜூஸ்ல பிரிசர்வேட்டிவ்ஸ் மட்டும் இல்லாம மீன்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஃபிஷ் ஆயிலும் செம்மறி ஆடுகளோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட முடியோட எசன்ஸும் நிறையவே இருக்கு. பழச்சாறு நிறுவனங்கள் பல தன்னோட தயாரிப்புகள்ல ஒமேகா 3S அப்படிங்கிற ஒரு பொருள் உபயோகப்படுத்துறாங்க. இந்த ஒமேகா 3S கடல் சார்ந்த உயிரினங்கள்ல இருந்து தான் எடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பல நிறுவனங்கள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல விட்டமின் டிங்கிற சத்து நிறைய இருக்கிறதா சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இந்த விட்டமின் டி லானோலின்ங்கற ஒரு பொருள்ல இருந்து எடுக்கப்பட்டு நாம குடிக்கிற ஜூஸஸ்ல சேர்க்கப்படுது. லானோலினா என்னன்னு கேக்குறீங்களா? இது செம்மறி ஆடுகளோட உடம்பு முடியல இருக்கிற மெழுகு மாதிரியான ஒரு பொருள். இதுதான் விட்டமின் டிங்கிற பேர்ல நம்ம ஃபேவரட் ஜூஸஸ் மூலமா நம்ம உடம்புல நமக்கு தெரியாம நாமளே சேர்த்துட்டு இருக்கோம். என்ன மக்களே, நம்ம முடியல? எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 உங்க குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் சைவ உணவு முறை பத்தின பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அசைவ உணவு நம்ம உடம்பை எப்படி எல்லாம் பாழாக்குங்கறத பத்தி நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் இல்லையா? நம்ம அடுத்ததா கேட்க போறது கன்சியூமர்ஸ் ஆன நமக்கு இறைச்சி தொழிற்சாலைகள் காட்ட மறுக்கும் அதோட கொடூர முகத்தை பத்தி தான். பெரும்பாலானவங்க இன்னும் விரும்பி சாப்பிட்டுட்டு வர பல வகையான இறைச்சி எப்படியெல்லாம் விலங்குகளை கொடுமைப்படுத்தி நம்ம நாக்கு ருசிக்காகவும் லாபத்திற்காகவும் உற்பத்தி செய்யப்பட்டு வருதுங்கிறத பத்தி இப்போ நம்ம ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி மூலம் தெரிஞ்சுக்க போறோம். உரிமை ஆய்வாளர்கள் பலர் மாமிசத்திற்காக கோழி குஞ்சுகள் கொல்லப்படும் ஹேச்சரிஸ் எனப்படும் பொறிப்பகங்களின் நிதர்சனமான உண்மையை உலகிற்கு காட்ட இப்பொறிப்பகங்களின் நடவடிக்கைகளில் தீவிர விசாரணை நடத்தி வந்துள்ளனர். இன்றைய மாமிச தொழிற்சாலைகள் நமக்கு காட்ட மறுக்கும் அதன் கொடூர முகமே இவ்விசாரணையிலிருந்து கண்டறியப்பட்ட தகவல். பொறிப்பகம் என்பது நம்மில் பலர் அன்றாடம் உண்ணும் கோழிகள் உற்பத்தி செய்யப்படும் இடம். இங்குதான் ஆயிரக்கணக்கான கோழி முட்டைகள் தினமும் செயற்கை முறையில் பொறிக்கப்படுகின்றன. முட்டைகளிலிருந்து வெளிவரும் கோழி குஞ்சுகள் தனது குறுகிய வாழ்நாளின் முதல் தினத்தை இங்கு கழித்துவிட்ட பின் மேலும் உற்பத்தி செய்யப்படுவதற்கு தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தனது தாயின் பாதுகாப்பிற்காக இயங்கும் இக்கோழி குஞ்சுகளின் கூக்குரல் நாள் முழுவதும் இத்தொழிற்சாலைகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அதை கேட்பவர் எவரும் இல்லை. ஏனெனில் இக்குஞ்சுகள் இருப்பது மனிதாபிமானமற்ற மாமிச உற்பத்தி துறையின் கொடூரக்கரங்களில்தான். இச்சிறிய உயிரினங்கள் தனது முதல் நாளை ஃபேக்டரி இன்குபேட்டர்ஸ் எனும் அடைகாக்கும் கருவிகளில் கழிக்கின்றன. இங்கு இவைகளை உயிரினங்களாக கருதாமல் சிறிதும் இரக்கமின்றி உயிரற்ற பொருட்களைப் போல அலட்சியத்துடன் கையாளப்படுகின்றன. இயற்கையின் நடைமுறைப்படி ஒரு கோழி குஞ்சு தான் பிறந்த ஓரிரு நாட்களுக்கு தன் தாயின் கதகதப்பையே தேடும். தன் தாயின் சிறகுகளுக்கு நடுவே உணரும் பாதுகாப்பினை உணர்வது அக்குஞ்சுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் மாமிச உற்பத்தி துறையின் கையில் சிக்கியிருக்கும் இக்குஞ்சுகளின் நிலைமையோ தலைகீழான ஒன்று. பிறந்த சில மணி நேரங்களிலேயே ஆயிரக்கணக்கான கோழி குஞ்சுகள் உற்பத்தி கருவிகளில் பொருத்தப்பட்டிருக்கும் கன்வேயர் பெல்ட்களில் சிறிதும் இரக்கமின்றி வீசப்படுகின்றன. இங்குதான் குஞ்சுகளிடமிருந்து முட்டைகளின் ஓடுகள் பிரிக்கப்பட்டு தகர்த்தெறியப்படுகின்றன. இங்கிருந்து அடுத்தடுத்த உற்பத்தி செயல்முறைகளுக்காக கன்வேயர் பெல்ட் எனப்படும் தனிப்பட்ட பாதைகள் மூலம் கோழி குஞ்சுகள் மேலும் கொண்டு செல்லப்படுகின்றன. அப்படி கொண்டு செல்கையில் சில குஞ்சுகள் பாதையிலிருந்து கீழே விழுந்து விடுகின்றன. கீழே விழும் குஞ்சுகளின் கதி மிகவும் கொடுமை வாய்ந்தது. அவை மனிதாபிமானமற்ற முறையில் மறுபடியும் அப்பாதையிலேயே செலுத்தி துன்புறுத்தப்படுகின்றன. பாதையில் தங்கிவிடும் குஞ்சுகளின் கதியோ அதைவிட கொடுமையானது. மேலும் தொழிற்சாலைகளில் உள்ள தரக்குறைவான நிலைமையினால் உற்பத்தி கருவிகளில் செலுத்தப்படும் ஆயிரக்கணக்கான குஞ்சுகளில் பல வலி தாங்க முடியாமல் பலவீனமாகி விடுகின்றன. சில குஞ்சுகள் இறந்தும் விடுகின்றன. பலவீனமடைந்த குஞ்சுகள் அவை உயிருடன் இருக்கும் போதே அதன் தலைப்பகுதி இரக்கமின்றி அதன் உடலிலிருந்து அகற்றப்பட்டு இறந்த குஞ்சுகளுடனும் முட்டை ஓடுகளுடனும் ட்ராஷ் கண்டெய்னர்ஸ் எனப்படும் குப்பை கூடங்களில் வீசப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் தனது தாயின் பாதுகாப்பை இயங்கும் குஞ்சுகளின் மெலிந்த கூக்குரலுக்கு இடையே அவை இரக்கமின்றி நொறுக்கப்படுகின்றன. உற்பத்தி செயல்முறையில் உயிர் பிழைத்த குஞ்சுகள் அவற்றுக்கு மேலும் காத்திருக்கும் கொடுமையை அறியாது வேக்சினேஷன் எனும் தடுப்பு மருந்து செலுத்தும் கருவிகளை வந்தடைகின்றன. இங்கு குஞ்சுகள் துடிக்க துடிக்க அதன் உடல்களில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு கிரேன்ஸ் எனப்படும் கூடங்களில் நூற்றுக்கணக்கான குஞ்சுகள் ஒன்றின் மேல் ஒன்று அடைத்து வண்டிகளில் ஏற்றப்பட்டு ஃபேட்டனிங் ஃபார்ம்ஸ் எனப்படும் செயற்கை முறை வளர்ப்பகங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. குஞ்சுகள் தனது குறுகிய வாழ்வின் மீதமுள்ள சிறு நாட்களை இங்குதான் கழிக்கின்றன. பல ஆண்டுகளாக வணிக நோக்கத்துடன் செயல்படும் பண்ணைகளில் செயற்கையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் இக்குஞ்சுகள் இனப்பெருக்கப்படுவதால் அவை இயற்கைக்கு மாறான வேகத்தில் அதிவிரைவாக வளர்கின்றன. அதாவது பண்ணைகளில் குஞ்சுகள் வளர்க்கப்படும் வேகத்தில் ஒரு மனித குழந்தை வளர்க்கப்பட்டால் இரண்டே வருடங்களில் அக்குழந்தையின் சராசரி எடை 158 கிலோவாக இருக்கும். செயற்கை வளர்ப்பு முறையினால் வளர்க்கப்படும் கோழிகள் தன் தசைகள் வளரும் வேகத்தையும் அதனால் அதிவிரைவாக கூடும் தனது எடையையும் தாங்க முடியாமல் சுயமாக இயங்கும் தன்மையை முற்றிலுமாக இழந்து விடுகின்றன. ஏனெனில் தனது உடல் எடையை அக்கோழிகளால் சுமக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே அவற்றில் சில கோழிகள் இறந்தும் விடுகின்றன. இறந்து போன கோழிகள் குப்பை கூடங்களில் வீசப்பட்ட பின் உயிருள்ள கோழிகள் ஸ்லாட்டர் ஹவுசஸ் எனப்படும் இறைச்சி கூடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்ற கோழிகளின் அகவை வெறும் 40 நாட்களே ஆகும். இறைச்சி கூடங்களுக்கு வந்து சேரும் கோழிகளின் சிறகுகளை சிறிதும் இரக்கமின்றி வெட்டிய பின் மனிதாபிமானமற்ற முறையில் அவை துடிக்க துடிக்க கொல்லப்படுகின்றன. இதுவே அக்கோழிகளின் துன்பம் நிறைந்த முடிவு. ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 200 மில்லியன் கோழி குஞ்சுகள் முட்டை தொழிற்சாலைகளில் உயிருடன் அரைக்கப்படுகின்றன. சில தொழிற்சாலைகளில் ஆண் குஞ்சுகள் மட்டும் மீட் கிரைண்டர்ஸ் எனப்படும் கருவிகளில் உயிருடன் நசுக்கி கொன்று வீசப்படுகின்றன. இது இப்படி இருக்க போர்க் எனப்படும் பன்றி இறைச்சி தொழிற்சாலைகளிலோ பன்றிகளுக்கு உச்சக்கட்ட கொடுமை இழைக்கப்படுகிறது. பன்றி இறைச்சி தொழிற்சாலைகளின் இலக்குப்படி

0: கருத்தில் கொள்ளாது லாபத்திற்காக குறுகிய நேரத்தில் அதிக உயிர்களை கொள்வதையே வழக்கமாக கொண்டுள்ளன. ஏனெனில் குறுகிய நேரத்தில் அதிக உற்பத்தி கணக்கை காட்டுவதுதான் இத்தொழிற்சாலைகளுக்கு லாபத்தை தருகிறது. மேலும் லாபத்திற்காக உற்பத்தி நேரத்திற்கான இலக்கு குறைவாகவே வைக்கப்பட்டிருப்பதனால் விலங்குகள் உயிரோடு இருக்கும் போதே அவை உற்பத்தி செயல்முறைக்குள் செலுத்தப்படுகின்றன. ஆனால் அச்செயல்முறையினால் விலங்குகள் உணரும் வலியினை பற்றி எவரும் நினைத்து பார்ப்பதில்லை. அதுவே இன்று விலங்குகளின் உயிர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அவல நிலை. உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இறைச்சி உண்ணுவதை தவிர்த்துவிட்டு சைவ உணவு முறையை பின்பற்றினால் உலகம் முழுவதும் இன்றும் உண்ண உணவின்றி பசியில் வாடும் 842 மில்லியன் மக்களின் பசியினை பெருமளவுக்கு போக்கிவிட முடியும். ஏனெனில் இறைச்சி உற்பத்திக்காக விலங்குகளுக்கு கொடுக்கப்படும் லைவ் ஸ்டாக் கிரெயின்ஸ் எனப்படும் கால்நடை தானியங்களை மக்களுக்கு கொடுத்தால் 800 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களின் பசியினை போக்க முடியும். இறைச்சி உண்பதை தவிர்த்தல் விலங்குகளின் வாழ்வுரிமையை மீட்டு தருவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களாகிய நமது நன்மைக்கு பெரிதும் உதவும். அது உலகத்தில் மனிதாபிமானத்தையும் நிலைநாட்டும். இதுவே மறுக்கப்பட முடியாத உண்மை. ஸோ மக்களே, டாக்குமெண்ட்ரியை கேட்டீங்கல்ல, மனிதர்களோட சுயநலத்துக்காக விலங்குகள் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுறாங்க, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஆனா இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல கூட இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான விலங்குகள் இந்த உச்சக்கட்ட கொடுமையை சத்துமே இல்லாம அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். ஆனா ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, ப்ளூ கிராஸ், பெட் அனிமல் வெல்ஃபேர் சொசைட்டி, ஸ்ட்ரே ரிலீஃப் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் போன்ற பல அமைப்புகள் இந்த நிலைமைய மாத்தவும் விலங்குகளோட உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கும் ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க. சோ இப்போ இருக்கிற இந்த நிலைமை கண்டிப்பா எதிர்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்கிற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு போறோம். MOP சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க குட் மார்னிங் MOP வித் மீ ஜனனி. இன்னைக்கு நம்ம சைவ உணவு முறை பத்தி ரொம்பவே டீட்டெயிலா பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேளுங்க, இது நமது சமுதாயம், நமது பெருமை. இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் உடனே பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்க்கு ஓடி போய் ஒரு பேக் ஃபுல்லா வாங்கி சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? எங்க பார்த்தாலும் அசைவமயமாவே இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல வெஜிடேரியன்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். ஆனா இப்ப அது கூட அசைவம் தான் பல ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அது எப்படி அசைவம் ஆக முடியும்? அத வெறும் உருளைக்கிழங்கு தானே இருக்குன்னு நீங்க உச்சக்கட்ட கடுப்புல யோசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு இங்க நல்லாவே கேட்டுட்டு இருக்கு. அதாவது சுவைக்காக பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல உருளைக்கிழங்கோட சேர்த்து பன்றி இறைச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பும் நிறையவே சேர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம மாச கணக்குல அது கெட்டு போகாம இருக்க பீஃப் டாலோங்கிற ஒரு ப்ராசஸ் செய்யப்பட்ட அசைவ எண்ணெயில நறுக்கின உருளைக்கிழங்க பொறிச்சப்புறம் பெரிய பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்ல 6 மாசத்துக்கும் மேல அடைச்சு வச்சு ஃப்ரீஸ் செய்யப்படுது. இந்த உருளைக்கிழங்கு தான் இன்னொரு தடவை நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு பொறிச்சு தராங்க. சோ மக்களே, இனிமே பிரெஞ்ச் ஃப்ரைஸையும் உங்க வெஜிடேரியன் லிஸ்ட்ல இருந்து எடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. வெல், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இட்ஸ் டெஃபினெட்லி வர்த் ட்ரை. MOP சமுதாய வானொலி 107.8 நீங்க எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் MOP வித் மீ ஜனனி. இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில சைவ உணவு முறைய பத்தின நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் பத்தி ரொம்ப டீடைலா பேச இன்னைக்கு நம்ம கூட 3 ஃபுட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சோ எங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க.
2: ஐ அம் சுப்ரஜா.
3: I'm Shweta.
4: I'm Veena.
0: Okay, so உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்க விரும்புறேன்னா, இன்னைக்கு மக்கள் மத்தியில வெஜிடேரியனிசம் இல்ல வீகனிசம் அப்படிங்கற அந்த கான்செப்ட் பத்தி என்னென்னலாம் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க.
5: இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நிறைய பேர் வந்து வெஜிடேரியனிசம்க்கு ஸ்விட்ச் ஆயிட்டாங்க பிகாஸ் ஹெல்த் கான்சர்ன்ஸ். நான்வெஜ் ஃபுட்ஸ்ல ஹை ஃபேட் கண்டென்ட்டும் கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஈவன் த ட்ரெடிஷ்னல் நான்வெஜ் ஈட்டர்ஸ் கூட வந்து வெஜிடேரியன் ஃபுட்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. தென் இப்போ வந்து லெஸ் டைம் இருக்கிறதுனால நான்வெஜ் ஃபுட்ஸ் குக்கிங் டைம் கூட வெரி லாங். அது குக்கிங் டைம் ஆல்சோ இஸ் வெரி லாங். ஸோ அதுக்காகவே வந்து பீப்புள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுக்கு

0: இப்போ பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனால வெஜிடேரியன் ஃபுட்ஸ் அண்ட் ரெடி டு அவைலபிள் ஃபுட்ஸ்ல மோர் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க.
1: லைக் பீப்புள் வந்து என்னன்னா அவங்க வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்றாங்க, பட் அவங்களோட டெம்டேஷன் ஸ்டில் இட் இஸ் டுவர்ட்ஸ் நான்வெஜ் பிகாஸ் தே ஹாவ் வெரைட்டி ஆஃப் ஃபுட் இன் தேட். ஸோ அதனால வந்து லைக் பீப்புள் அவங்களுக்கே இது பண்ணாமல் ஈவன் இஃப் தே கோ ஃபார் வெஜிடேரியன் ஃபுட் இது போனாலும் அவங்கள லைக் தே ஹாவ் ப்ரோட்டீன் கண்டென்ட், பட் இதில் ஹை கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் லைக் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இருந்தால் கூட.
2: பட் மோர் பீப்புள் பிகாஸ் ஆஃப் த ஹெல்த் ரீசன்ஸ் பிகாஸ் யோ நம்ம வெஜிடபிள்ஸ் அதுலலாம் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா தே ஷுட் ஹாவ் ஹை ஃபைபர் டயட். ஸோ the patients irukra avanga veetla la they have started to move towards but still they have have eggs and the mari vishayangal innum avanga diet la irukka dhaan
3: seru. Okay, so enna da middle age people vande towards vegetarianism ponalum ilengiyargal innum non veg dhaan virumbranga
2: illaya. Exactly.
3: Okay, so enna next question enna na ipo nariya peru solranga like ipo non vegetarians oda stand enna na ipo ellarum vegetarian aita animals appadiye ulagathla thangidum. You know, there'll be an overrun of animals. அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
2: ஆக்சுவலி இஃப் யூ நம்ம வந்து அமெரிக்கா இதை பார்த்தோம்னாக்கா அங்கே ஆக்சுவலி கவு பாப்புலேஷன் இஸ் கோயிங் டவுன். எனக்கு அங்கே பீஃப் வந்து அவங்க நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ சாப்பிடாம நிறுத்தினாங்க வச்சுக்கோங்க, நம்ம கவு பாப்புலேஷன்லாம் இன்க்ரீஸ் தான் ஆகும், எதுவும் டிக்ரீஸ் ஆகாது.
3: ஓகே, ஸோ உங்களோட கருத்து என்ன இதை பற்றி?
1: இது பேசிக்லி வந்து லைக் இப்போ அனிமல்ஸ் இதுவாகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா நாம எல்லாமே வந்து வி ஆர் சேஞ்சிங் டுவர்ட்ஸ் சம்திங் குட்.
3: ஓகே,
1: ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஆர் நாட் கில்லிங் அனிமல்ஸ். ஸோ அதனால இல்லாமல் ப்ளஸ் டிசீஸும் வந்து நம்மளுக்கு இதுவாகும் த்ரூ அனிமல்ஸ். நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிசீஸ் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இன் லைக் டுவர்ட்ஸ் ஹியூமன் பீங், ஸோ அதுவும் நம்மளுக்கு இதுவாகும், டிக்ரீஸ் ஆகும்.
3: ஓகே, நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் அன் எத்திக்கல் குவெஸ்டின். ஸோ இப்போ ஒரு நான் வெஜிடேரியன் கிட்ட போய் நீங்கள் சொல் ஏன் இந்த மாதிரி அனிமல்ஸை கொண்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் தேல் பி லைக் வை ஷுடன்ட் வி. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட் மைண்ட் செட்? இது ஒரு ஒரு லெட் கோ மைண்ட் செட் மாதிரி இருக்குல்ல, ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்?
1: ஸோ இப்போ பேசிக்லி இஃப் யூ டாக் அபவுட் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் எல்லாரும் இப்போ நீங்கள் அவங்க கிட்ட போய் கேட்டால் லைக் வை டு யூ ஸ்மோக் வை டு யூ ட்ரிங்க்னா அவங்க என்னன்னா சி இட் மைட் பி ராங் பட் லைக் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் இதுன்னு அவங்க ஏன் இஷ்டம் ஏன் லைஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஏன்னா அதனால அவங்களுக்கு அந்த ஃபேண்டசி அவ்வளோதான். இப்போ டுவர்ட்ஸ் அவங்கலாம் எப்படி இது போகிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து லைக் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட இண்டிவிஜுவல் இதுக்காக
2: அவங்களோட அந்த ட்ரெண்ட் லவ்.
3: ஓகே, ஸோ இப்போ ஒரு வெஜிடேரியன் கிட்ட நிறைய நான் வெஜிடேரியன் சொல்றாங்க நாங்கள் வந்து சிக்கன்ஸை கில் பண்றது பன்றிகளை கொள்றது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வெஜிடேரியன்ஸ் மட்டும் நீங்க பிளான்ஸை புல் அவுட் பண்ணி சாப்பிட்றது இல்லையா, அவங்களுக்கு மட்டும் வலிக்காதா அப்படிம்பாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் வுட் யூ ஆன்சர் தெம்?
0: ஸோ பேசிக்கலி வெஜிடேரியன் டயட்டில் நம்ம பிளான்ஸ் புல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, பட் தி திங் இஸ் பிளான்ஸ்க்கு வந்து எந்த நர்வும் இல்லை, அது வந்து
3: ஓகே
0: தே டோன்ட் ஹாவ் நர்வ்ஸ் விச் ரிசெப்ட் டுவர்ட்ஸ் எனி பெயின் ஆர் எனி அதர் ஃபீலிங்ஸ் பிகாஸ் தே ஆர் பிளான்ஸ்.
3: ஓகே,
0: ஸோ வென் யூ சீ டுவர்ட்ஸ் இட் பட் அனிமல்ஸ் தே ஆர் லிவிங் பீயிங்ஸ் தோ தே ஹாவ் ஃபைன் சென்சஸ் பட் தே ஆர் லிவிங் பீயிங்ஸ். ஸோ வென் யூ கில் யூ ஹாவ் ஆல் தட் பிளட் and pain which they go through.
3: Okay,
2: see in the question ka answer panunaka we have to go to the basic five kingdom classification of biology.
3: Okay.
2: Yeah, okay. That's why all the animals come inside your fifth kingdom animalia while plants have a separate kingdom of domain for themselves. இந்த அனிமேலியாவில் இருக்கிறது எல்லாத்துக்குமே ஆஷி செட் தே ஆர் நாட் ஜஸ்ட் பிளான்ஸ் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஈவன் தீஸ் ஆர் மல்டி செல்லுலார் பட் பிளான்ஸ் ஆஷி செட் தே டோன்ட் ஹாவ் நர்வ்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் தே ஹாவ் டிஷ்யூஸ் அனிமல்ஸையும் டிஷ்யூஸ் இருக்கும்பாங்க எஸ் பட் தீஸ் டிஷ்யூஸ் ஆர் லைவ் டிஷ்யூஸ் தோஸ் ஆர் ஆல்சோ லைவ் பட் இதுக்கு வந்து தே ஹாவ் ஃபீலிங்ஸ் அண்ட் எவ்ரி திங் தே ஆர் ஜஸ்ட் லைக் அஸ் நம்ம யாராவது குத்தினா நம்மளுக்கு வலிக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் அது உங்களுக்கும்
1: இப்போ ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்கிற ஃபீலிங் தான் அதுவும் ஸோ இப்போ நம்மளை யாரும் குத்தம் வந்தால் அழுவும் அதே தான் அழுவும் ஸோ அதோட அந்த இதெல்லாம் சொல்கிறேன் ரொம்ப ஹர்ட் ஆகிறது வந்து அனிமல்ஸ் தான் மோர் தென் பிளான்ஸ்.
3: ஓகே, ஸோ மை நெக்ஸ்ட் குவெஸ்சன் என்னென்னா இப்போ ஒரு நான்வெஜிடேரியன் வந்து தேல் ஜஸ்டிஃபை ஈட்டிங் நான்வெஜ் டு ப்ரோட்டீன் கன்சம்ஷன். ஓகே, ஸோ எனக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்குது நான்வெஜ் சாப்பிட்றதால எனக்கு இவ்வளோ கேலரிஸ் கிடைக்குது எனர்ஜி கிடைக்குது ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது அப்படின்னு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வெஜிடேரியனாக இருந்து நீங்கள் எப்படி அதே மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பீங்க?
2: சி த பேசிக் திங் நியூட்ரிஷனில் பார்க்கும்போது த as you said, the protein consumption. Number cereals, pulses combination, that satisfies your required amino acid combinations.
3: Okay.
2: So number dailies and sambar, idli, rasam, the paruppu, adellame it satisfies. Because உங்களுக்கு மீட்ல வந்து எஸ் வி டூ அக்ரி தட் மீட் எக்லாம் வந்து இட் ஹஸ் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் எக் இஸ் ஆக்சுவலி டேக்கன் ஆஸ் ஸ்டேபிள்
3: ப்ரோட்டீன்
2: எவ்ரி ப்ரோட்டீன் கண்டென்ட் இஸ் மெஷர்ட் வித் த எக் ப்ரோட்டீன் பட் வென் யூ சி வெஜிடேரியன்ஸ்க்கும் ப்ரோட்டீன் கண்டென்ட் வரும் வி ஹாவ் தட்ஸ் வை வி ஹாவ் லெக்யூம்ஸ் மில்லட்ஸ்
3: ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் அவங்க லைக் வெறும் ஃபிஷ் சாப்பிட்டா எங்களுக்கு அந்த காம்போ ஒன்று இருக்கு ஸோ இஃப் வி ஹாவ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் எங்களுக்கு அதே ப்ரோட்டீன் வரும்
2: ஓகே
3: இட்ஸ் ஸ்டில் தட் தே ஆர் ஹேவிங் ஒன் ஃபுட் அண்ட் வி ஆர் ஹேவிங் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்
2: ஓகே லைக் சோயா டோஃபூ
3: எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி
2: ஆஸ் ஷி செட் ஃபிஷ் ஒன் பவுல் ஆஃப் நம்ம கீரையும் பருப்பும் சேர்த்து சாப்பிட்றது வந்து இட்ஸ் ஈக்குவலன்ட் டு த ப்ரோட்டீன் கண்டென்ட் தட் யூ ரெக்வயர் ஃப்ரம் அ ஃபிஷ்
3: ஓகே ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க வாட் வாட் பிக் டிஃப்ரென்ஸ் இஸ் இட் கோன் மேக் பை யூனோ இப்போ ஒருத்தர் இப்போ நீ என்ன வெஜிடேரியனாக டர்ன் ஆகு மாறிடு அப்படின்னு சொல்கிற ஸோ நான் ஒருத்தர் மட்டும் மாறினா ஹவு இஸ் இட் கோன் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஸோ அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்
0: ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ் தட் அ பர்சன் ஹூ ஈட்ஸ் அ வேகன் டயட் சேவ்ஸ் 1100 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் 45 பவுண்ட்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் 30 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃபாரஸ்டட் லேண்ட் 20 labs of CO2 equivalents and one animal's life.
3: Okay.
0: So, when you see the statistics, you can clearly see that so much difference we can make by being a vegan.
3: Okay.
0: And it's not that it is going to harm your body.
3: Hmm.
0: It's going to make you more healthier and more better. Because non-veg food, the first thing, cholesterol, high content and all the factors which make it very unhealthy, just make the people more inactive and lazy.
3: Okay.
0: Vegetarian foods compared to you get all the nutrients at the same time it's light on your body and stomach and it does not you know makes your digestive system to excel so much to work hard
3: okay.
0: to digest all the proteins and other contents.
3: Okay. Yeah, but at the same time, even if you take sport person, gym, they take non-veg, but still they are fit. That's because they work out. Let it be, அவங்க வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் பட் ஒர்க் அவுட் பண்ணாலே ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அவங்க ஃபிட்டாக தான் இருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வீ கேனாட் டிஃப்ரென்ஷியேட் இதில் லைக் வெஜ் வசதியா நான்வெஜ் வசதியான்னு வீ கேன் லைக் நம்ம மோராக வந்து வீ கேன் டாக் அபவுட் ஒன்லி தி அட்வான்டேஜ் எவ்வளோ நம்ம ஃபிட்டாக இருக்கணுமோ அதை பற்றி தான் நம்ம வந்து லைக் கன்சர்ன் பண்ணணுமே தவிர லைக் எது வசதி அதுன்னு பண்ண முடியும்
2: எக்ஸாக்ட்லி ஐ அக்ரி வித் சுப்ரஜா த ஃபைனல் திங் இஸ் வாட் எவர் யூ ஈட் த ஃபைனல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் யூ டூ That is important.
3: Okay, physical activity.
2: Yeah, physical activity okay. should be required.
3: Okay, so my next question is, there is a very big stereotype that vegetarians always, you know, fall ill much faster than, you know, or much frequently than non-vegetarians.
2: You can't say that.
3: Okay.
2: Because even through non-vegetarian sources, there are particular diseases that spread only through non-vegetarian
3: okay,
2: sources.
3: Okay, okay. Can you name a few, like, examples?
2: Like tapeworm.
3: Okay.
2: Tapeworm is prone in pokes because your pigs eat everything. Tapeworm is one thing that spreads through only non-veg. Okay. பட் நீங்க அதே வந்து வெஜிடேரியன் இதுல பாத்தீங்கன்னாக்கா அதுல மாத்திரம் ஸ்ப்ரெட் ஆகாதான்னு சொல்வீங்க அதுலயும் ஸ்ப்ரெட் ஆகும் பட் ஓன்லி திங் வி ப்ரோன் டு பீல் குக் அதெல்லாம் மீட்ல வந்து இட்ஸ் வி ஆர் நாட் டூயிங் எனி திங் வி ஆர் நாட் ஸ்லாட்டரிங் த அனிமல் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ் ஸோ த அமௌண்ட் ஆஃப் கண்டாமினேஷன் Once again varies.
3: Okay. So, நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க முந்தின காலத்தில் வந்து மீட் வாஸ் நாட் மச் கண்டாமினேட்டட் வித் ஆர்டிஃபிஷியல் யூனோ யூனோ ட்ரக் ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி அண்ட் இன்னைக்கு தான் இன்னைக்கு இருக்கிற அந்த பிராய்லர் சிக்கன் நாட்டுக்கோழி எல்லாமே நமக்கு இன்னைக்கு அடல்ட்ரேட் பண்ணி தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா ஸோ இப்போ ரெண்டையும் சாப்பிட்டாலுமே நமக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம்ல ஒரு இது வந்து தான் சேரப்போகுது ஸோ நான் வெஜிடேரியன்ஸோட இந்த ஸ்டாண்டர்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க
0: த திங் இஸ் இப்போ வந்து நான்வெஜோட கன்சம்ஷன் இஸ் வெரி மச் லைக் எவ்ரிவேர் யூ கேன் சி அவுட்லெட்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் விச் சர்வ்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் நான்வெஜ் ஸோ டியூ டு த டிமாண்ட் ஆஃப் நான்வெஜ் ஸோ மச் த அனிமல்ஸ் ஆர் ஜஸ்ட் இன்ஜெக்டட் ஹார்மோன்ஸ் அண்ட் தே ஆர் மேட் டு க்ரோ அப் quickly
3: okay.
0: yeah and even sometimes to reproduce they are injected hormones and so that they can reproduce more and more animals so due to this the human beings who are consuming these animals can get hormonal imbalance that is because these animals require different hormones and humans require different hormones. When these two are combined, like when it goes into our body and when it's combined, the hormonal imbalance surely would take place in our body.
2: But the effect intensity of it is still not known. Enaga, we have just started like few, not even few eras. Maybe after a few eras, we might know the effect of this.
3: ஸோ இன்னைக்கு இருக்கிற மக்கள், முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய நான் வெஜிடேரியன் அவுட்லெட்ஸில் போய் அளவே இல்லாமல் அட் அ டைம், அதாவது ஒரே டைமில் நிறைய யூனோ நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து இது வந்து அந்த ஹார்மோன்ஸ், அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன்ஸை ஸ்டாக்னென்ட் ஆக்காதா பாடியில்?
2: எஸ் ஜனனி, பட் ஹார்மோன்ஸ் ஆஸ் ஐ செட் ஸ்லோ இம்பாக்ட் தான் இருக்கும். பிகாஸ் ஒருத்தரோட மெட்டபாலிசம்ங்கிறதே வந்து இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ப்ராசஸ். நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் படிச்சிருப்போம். ஸோ அந்த இம்பாக்ட் ஆறுதுங்கிறது வந்து இந்த ஜெனரேஷன் டைரக்டா தெரியாது, அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்ல தான் தெரிய வரும்.
3: ஓகே.
0: ஸோ இப்போ ஹை நம்ம பாடிக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் தான் தேவை அட் அ டைம். ஸோ இன் ஈச் மீல் யூ வில் ரிக்வயர் சம் நியூட்ரியன்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இன் அ டே யூ வில் ரிக்வயர் 2000 to 2500 கேலரிஸ் ஃபார் அ நார்மல் ஹியூமன் பீயிங், பீட் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன். பட் வென் யூ ஹாவ் சச் கைண்ட் ஆஃப் ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஆல் ஹை கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட், தட் கிவ்ஸ் யூ த மோர் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் விச் இஸ் நாட் ரிக்வயர்ட் பை பாடி, தட் இவென்ச்சுவலி டர்ன்ஸ் அவுட் டு பிகம் ஃபேட் இன் யுவர் பாடி, விச் இஸ் not
2: advisable or not required.
0: And even some data say that the average BMI content of a vegan is 23.6 when compared to meat eaters, which is 28.9. So sometimes what happens is when the BMI increases, you tend to become overweight and obese.
3: Okay.
0: And another statistic says that its average content is of cholesterol required in human beings are 57.3, 189.2.
1: So ipa simple terms la solla ponana, if they eat a lot they become lazy. என்னன்னா லைக்
3: டக்குனு
1: அவங்க ரொம்ப லேசியான அப்புறம் அந்த ஒர்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப என்னன்னா தேல் பிகம் இன்ஆக்டிவ். அதே நம்ம வந்து கம்மியா ரொம்ப கம்மியா நான் டயட்னு அந்த பேர்ல இருக்கேன்னு ரொம்ப கம்மியா சாப்பிட்டாலும் தேல் ஸ்டார்வ். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து 8 o'clock சாப்பிடுறது ஒரு போர்ஷன் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு 8:45, 9 o'clock உள்ள இன்னொன்னு சாப்பிட்டு தோணும், பிகாஸ் தே ஆர் ஸ்டார்விங். அந்த இதுவும் அதுக்கு தான் மாடரேட்டா சாப்பிடணும்ன்றது, தே ஷுட் நோ த போர்ஷன்.
2: அண்ட் அந்த மீல் அவங்க எடுத்துக்கும் போது தே ஸ்டார்ட் டு டேக் மோர். Because அவங்க ஃபர்ஸ்ட் மீல் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் மீல் தே ஸ்டார்ட் டு டேக் மோர். ஸோ தட் இஸ் நாட் ப்ராப்பர் டயட்டிங் ஆல்சோ.
3: ஓகே.
2: ஸோ ஆஸ் ஷீ செட், அந்த டெய்லி டயட்ரி ரெக்யர்மெண்ட் ஆர்டிஐமோ அதுபடி சாப்பிட்றது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அட்வைசபிள்.
1: ஓவர் டயட்டிங் அவங்க என்னன்னா அந்த டயட்னு இருக்கிறதுல ஓவர் இது போயிடுவாங்க, ஓவர் டயட்டிங் தே கிராஸ் த லிமிட், எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதும் ரொம்ப.
3: ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் எப்பவுமே
1: நடுவில் பீப்புள் ஃபாலோ தட் தே டோன்ட் நோ, தே ஆர் நாட் அவேர் ஆஃப் தி யூனோ தி கான்செப்ட் ஆஃப் டயட்டிங்.
3: ஓகே.
0: So nowadays we see that how people generally their jobs are on computer and office. There's no, you know, hard work like before they used to do farming and other
2: physical
0: things.
2: Physical work
0: is less. So this type of job requires mental stress, not body stress. So in this type of job they tend to not expel so much energy, and moreover they this type of food which they have is not advisable for their body. They
2: processed foods and pre-processed foods,
0: yes,
2: all of them.
0: I agree with her. This kind of foods that are not advisable to their body, and this kind of foods, you know, they even it economically they lose on many things. Like they are not able to give up so much give so much for their work as they can give by having vegan diet.
3: Okay.
0: Non-vegetarian diet may give them any illness, frequent illness, because overeating and the amount of infestation all which we have seen in this. I mean,
1: so the mental
0: this,
1: pressure and psychological changes.
2: Okay. Changes, exactly.
3: ஸோ அடுத்த கேள்வி வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு நான் வெஜிடேரியன் அண்ட் ஒரு வெஜிடேரியனை கம்பேர் பண்ணால் ஹார்ட் டிசீசஸ் இல்லை கிட்னி ஒரு லிவர் டிசீசஸ்லாம் யாருக்கு இன்னும் வர்றதுக்கான ஜாஸ்தி சான்சஸ்?
2: See, as it's said, cholesterol வந்து it depends on the how way you eat. ஒரு தந்தூரி சிக்கன் நான் சாப்பிட்றதுக்கும் ஒரு ஃப்ரைட் பொட்டேட்டோ நான் சாப்பிட்றதுக்கும் தட்ஸ் நாட் மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். தி போத் கண்டெயின் ஃபேட். ஸோ நான் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றேன் அண்ட் ஹவு மச் எக்ஸசைஸ் ஐ டூ ஆல்சோ கவுண்ட்ஸ்.
3: ஓகே.
0: According to British Journal of Cancer, people who eat vegan meals are 45% less likely to develop cancer of the blood and 12% less likely to develop the cancer overall, different types of cancer. So, cardiovascular diseases and cancer, all these are more prone to with non-veg people because they are more exposed to something which their body can't easily digest. Digesting in plant food and digesting in animal food is very different. Plant food are quite easily digestible because our body is set to that. In olden days when they used to hunt, that time people's body would be suitable for digesting meat foods. But nowadays people are, in general, they eat non-vegetarian. Only in a week twice or thrice they have non-veg. Even non-veg eaters only twice or thrice they have non-veg. Mostly they have vegetarian diet only.
2: So basically, coming to tell us that the basic of feed, the feed of the non-veg animal is important, right?
1: The amount of non-veg. Febrina, if you take 5 days veg pona, at least 2 days na you should go for non-veg. You can have the amount, equal amount of food saapano. It is okay. Not just ni veg liye diet na follow panna pora or non-veg nilla. Again, it should be a combination. Adhanalda it will be stabilized a irukum.
3: Okay.
1: And then workout நம்ம நல்லா பண்ணணும் இந்த காலத்துல தோஸ் டேஸ் எல்லாமே வந்து ஒரு காஃபி இதுல இருந்து அரைக்கணும்னா கூட யூனோ தோஸ் டேஸ் லேடிஸ் தே டூ சோ மச் அந்த கிரைண்டிங் இதெல்லாம் எல்லாமே கை இது பண்ணி பண்ணுவாங்க ஸோ இப்போ எல்லாம் இட் இஸ் இன்ஸ்டன்ட் இப்படி இப்படின்றதுல வந்துருது ஸோ யூனோ அந்த ஒர்க் அவுட் எல்லாமே இட் இஸ் ஒரு அதுதான் ஒரு ஃபிங்கர் டச்ல எவ்ரி திங் இஸ் டன்
3: ஓகே ஸோ அந்த நம்ம சாப்பிட்ற அந்த இறைச்சிக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் ப்ராபப்ளி நம்ம அந்த ஹார்ட் டிசீஸ் எல்லாம் நிறையா குறைக்கலாம் ஓகே ஸோ டாக்கிங் அபவுட் தி எபிலிட்டி டு டைஜஸ்ட் மீட் யூனோ பை ஹியூமன் பீயிங்ஸ் தெர் இஸ் ஆல்சோ ஒரு கருத்து இருக்கு நான் வெஜிடேரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்ம டூத் சிஸ்டம் இருக்கு இல்லையா அது கூட இட் வாஸ் ஃபார்ம்ட் யூனோ பேஸ்ட் ஆன் chewing and tearing meat அப்படிங்கிற ஒரு கருத்து அவங்க வச்சிருக்காங்க ஹவு ஃபார் இஸ் திஸ் ட்ரூ
0: இந்த கருத்துக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நான் வெஜிடேரியன்ஸ் ஐ மீன் தே ஈட் மீட் பட் தே டோன்ட் ஈட் ரா மீட் இட் இஸ் குக்ட் இன் ஓல்டன் டேஸ் இன் ஏஷியன் பீரியட்ஸ் வென் தே யூஸ் டு ஹண்ட் அண்ட் ஈட் த ஃபுட் அட் டைம்ஸ் தே வுட் ஈட் ரா மீட் பட் தட் டைம் ஹியூமன் பீன்ஸ் ஹேட் திஸ் திங் வாட் இஸ் இட் டீத் ஃபார்மேஷன் விச் வேர் suitable for cutting those meats by mouth but nowadays it's not suitable so we get the meat ready from butchers which is already cut into different shapes and suitable for direct cooking so only we eat the meat by cooking not by raw
2: okay see the oral cavity as such the mouth the formation of teeth we have cutters chewers canines and everything each teeth has its own purpose okay And the canines sort of purpose is to tear things. Okay. The sharpness of the canines. Actually, it's said that meat eaters have sharper canines. So, that is all the variation. But other than that, there's not much of things.
3: Okay, so that's not a valid justification from their side.
2: I don't think so.
3: Okay. இப்போ வந்து நிறைய வெஜிடேரியன்ஸ் இன்னொரு கருத்தை கூட முன்வைக்கிறாங்க அதாவது இப்போ நம்ம எல்லாருமே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பல்சஸ் அதையே சாப்பிட்டுட்டு இருந்தா ஆல்ரெடி யூஸ் பண்ற பெஸ்டிசைட்ஸ் விட இன்னும் நிறைய யூஸ் பண்ணப்படும் ஏன்னா வி வில் ஹாவ் டு மீட் மோர் டிமாண்ட் ஃப்ரம் தி பீப்புள் அண்ட் தி ஃபார்மர்ஸ் வில் ஹாவ் டு யூஸ் மோர் நம்பர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் மெடிசின்ஸ் யூனோ டு க்ரோ கிராப்ஸ் மோர் ஃபாஸ்டர் அண்ட் will that not ultimately lead to a social, degradation in the economy அப்படினு அவங்க முன் வைக்கறாங்க சோ இது பத்தி உங்க கருத்து என்ன
0: nowadays we see that many things like organic is coming into the market you can see organic pulses organic fruits organic vegetables these are all what the people are trying to use less and less of pesticides and still get the same quality of food which we used to get before and nowadays people are also being aware of terrace farming kitchen gardens which help them to grow food in their household so that they can get fresh and foods for
2: healthier foods
0: particular time like for this week you can grow your கீரை அண்ட் அதர் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சம் டொமேட்டோ
2: வாட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் யூ ஃபார் யுவர் ஹவுஸ் ஹோல்ட்
3: ஃபார்மிங்
2: எக்ஸாக்ட்லி கிச்சன் கார்டன்ஸ்
0: தீஸ் ஆர் ஆல் வெரி பாப்புலர் தீஸ் டேஸ் ஸோ லைக் we know that these places are not that much for farming in large scale but you can farm on small scale like this in

0: your kitchen gardens, in your terrace farming, in balconies, etc.
1: So adapati dan there was a movie ஜோதிகாவோட மூவி.
2: எஸ் எஸ், 36 வயது.
1: ஆ, 36 வயதுல அது என்னன்னா, நம்மளுக்கு தேவையானது அந்த கொஞ்சம் போர்ஷன் நம்ம பண்ணாலே போறோம். சோ ஸ்டில் யூ நோ, இட்ல
2: இட் பெனிஃபிட் ஈகோசிஸ்டம்ல, இட் இல் ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ்.
1: சோ அப்போ யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் தி பெஸ்டிசைட்ஸ். இது நான் பெஸ்டிசைட்ஸ்லாம்
2: சீ, நம்ம வீட்ல
1: ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. When it is done only in large scale.
2: ஓகே.
1: யா, இஃப் யூ நீட் ஃபார் லைக் நம்ம
2: வீட்ல கோழி வளர்த்து சாப்பிடுறது இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வீட்ல வளர்த்து சாப்பிடலாம். ஓகே, இப்போ ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஒரு வகையான உணவை தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய நான் வெஜிடேரியன்ஸ் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறீங்க, ஒரு அசைவ உணவையே பேஸாக கொண்ட கண்ட்ரிக்கு போறீங்க, அங்கே போய் நீங்கள் பின்ன எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நீங்கள் எப்படியும் அங்கே நான்வெஜ் சாப்பிட்டு தானே ஆகணும்.
1: ஸோ இதுக்கு ஆக்சுவலி நானே விக்டிமாக இருந்திருக்கேன். லைக் வென் ஐ வென் டு ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் போகும்போது, அங்கெல்லாம் நீங்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் ஃபுல்லாக அங்கே ரோடு எது பார்த்தாலே அவன் கண்ணா பின்னானு சாப்பிடுவான் அவன் எல்லாமே. இட் இஸ் நாட் ஒன்லி மீட், ஃபிஷ், அந்த மாதிரி அவன் வேற கூட சாப்பிடுவான். பட் அந்த இதுல வந்து ஆஸ் யூ நோ பியூர் வெஜிடேரியன், நம்ம வந்து வி ஷுட் பி ஆல் ப்ரிப்பேர்ட், வி ஷுட் டேக் பிரெட் அண்ட் ஆல் தீஸ் லைக் ஹேண்டி இதெல்லாம் ஃபுட்ஸ் தான் நம்மளால இது பண்ண முடியும். யூ கேன் டேக் ஜூஸஸ் அந்த மாதிரி தான், பட் நீங்க வந்து ஃபுல் சாலிட் மீல்லாம் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் தேர் அன்லெஸ் இஃப் இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் பீரியட் அந்த மாதிரி இருந்தா. பட் இஃப் யூ ஸ்டேயிங் ஃபார் அ லாங் டேர்ம், யூ நோ,
3: மேபி யூ ஷுட் கோ இன் ஃபார் சம் வெஜிடேரியன், யூ ஷுட் பிகம்
2: ஓகே.
3: If not a pure non-vegetarian, just become a vegetarian.
2: Okay. So, ipo vegetarianism grand concept la, there has been a new addition called fruitarianism. So, ungalku obviously therinjirukum. So, can you give us more insights on that? What is fruitarianism? And
3: it's just that they start eating a lot of fruits.
2: Okay.
3: Okay. They also start including fruits actually in their diet. Some people say, okay, in our daily meal la, we'll include one fruit or two raw fruits, that is not cooked or anything, raw whole fruit. Okay. That is, so they start including it in their meals. But as I said, fructose da, it's once again glucose.
2: Okay.
3: So it depends on your body how it's going to react.
2: Okay.
3: Yeah, adukapra you cannot diabetic vandu neenga naanga sonnonu solla kudadu.
2: Okay, so any form of food has a form of sugar.
1: Yeah, adha andha idhula dhaan irukku ellame dietary plan la dhaan. Na just vandu
3: how well you compose
1: the diet na fruits vegetables saapta, you should also need the solid
3: carbohydrates. Carbohydrates is energy source.
2: Yeah,
0: agree to this. Like when we call it a balanced diet, then it requires everything. You can't only depend on fruit. If I give you a fruit for full day, you can't eat it. You'll obviously get bored. There are certain principles of meal planning where, you know, people, there are various factors. Like people get bored, they want differentiation in their food. Their body requires different type of nutrients. You can't get all the nutrients from fruit only.
1: Yeah, if they follow this, ultimately they'll go for non-veg. இது போர் அடிக்கிறதேனா, after some time they'll go for non-veg.
2: Yeah. And they'll opt for non-veg.
3: But even, you know, some cases I have known, they got diabetics.
2: Okay. So, அது வந்து அவ்வளோ certain இல்லைங்கிறீங்க.
3: Not certain. The composition, basic dietary chart, we have five groups. Okay. So, we should have each of the food groups in your diet. As Meena already said, you need a balanced diet.
2: Okay.
3: So, full of fruits கூட போறது, I wouldn't say it's a good point.
2: ஸோ இப்போ வந்து டேக்கிங் இன்டூ கன்சர்ன் எவ்ரி சிங்கிள் நியூட்ரியன்ட், இப்போ விட்டமின்ஸ் இருக்கு, இல்லை B12, நிறைய வகையான இது இருக்கு, அயர்ன். ஸோ வேர் டு யூ திங்க் வெஜிடேரியன்ஸ் லேக் அண்ட் நான் வெஜிடேரியன்ஸ் லேக் இன் ஈச் ஆஃப் தீஸ்?
3: I would say it depends on the source what we have. Because basically your fruits and vegetables, your milk is considered as a complete meal as such. Okay, both vegetarian and non-vegetarians have milk. But the only thing is what quantity of we eat and how it has an effect on us. Because for some people, things might be accepted by the body, as I said, for fructose.
2: Okay.
3: Some people might have a positive effect, some people might not. So once again, it comes all back to your proper dietary plan.
2: Okay, so the dietary plan, avanga saapra saapade timing ellame,
1: yeah, still it is not aware, you know, like
2: நிறைய பேருக்கு புரியல.
1: ஆமா, ஏன்னா அவங்க என்னன்னா, இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிடலாம்னு சொல்றாங்க, லைக் ஐ எம் ஓகே வித் மை டயட், நான் இவ்வளவு கொஞ்சம் சாப்பிடறது இல்ல. பட் அவங்களுக்கு என்னன்னா, அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபுட், இப்ப மார்னிங் அந்த மில்க்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு அந்த இது வேணும். Actually, a person should eat 6 times a day.
2: Okay.
1: That is 6 times on neenga vandu like ellame saapidakoodadhu. You should you know, like separate the portions,
3: separate your portions.
1: So okay. That's why
2: இவ்வளோ நேரம் எங்க கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிபிக்கான ஃபேக்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. அண்ட் வி ரியலி ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் திஸ் ஷோ டுடே.
0: கன்க்ளூட், ஐ வுட் லைக் டு சே தட் லைக் இட்ஸ் நாட் தட் வேகனிசம் ஆர் ஈட்டிங் நான்வெஜ் இஸ் ராங். The main thing what we are coming to say is the awareness about being vegan is very less in our country, but not in our country, in other countries. Our countries, most of the population are vegetarians, but equivalent population are there who are eating non-veg also.
2: Okay.
0: And like one tagline or something you can call it, I would like to say, food can be with mud, but not with blood.
2: Yeah, that was that's really well said, Veena. So thank you all the three of you. Rombave interesting ah pesninga, you kept us gripped in attention. So thank you.
0: Thank you so much.
1: மூணு பேரும் நம்ம கேள்விக்கெல்லாம் ஃபேக்சுவலாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் அதே சமயத்துல ஜாலியாவும் ஆன்சர் பண்ணாங்க இல்லையா. ஆன் தேட் நோட், இப்போ நம்ம குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சைவ உணவு முறையை பத்தி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா அசைவ உணவு முறையை நம்ம ஏன் ஃபாலோ பண்ண கூடாதுங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, தயவு செஞ்சு இறைச்சி சாப்பிடுறத தவிர்த்துட்டு தாவர உணவு முறையையே பின்பற்றுங்க. அதுதான் மனிதர்களான நமக்கு உகந்த உணவு முறை. அண்ட் அது மட்டும் இல்ல, ஆன் அ லாங்கர் ரன் சைவ உணவு முறை தான் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை என்னைக்குமே தக்க வைக்கும். முக்கியமா வாழ்க்கையில நம்மள மாரலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் உயர்த்தி ஒரு நல்ல மனிதன்கிற அடையாளத்தையும் நமக்கு கொடுக்கும். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது குட் மார்னிங் எம்ஓபி, ஒன்லி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஜனனி. அண்ட் இத்தோட நான் இப்போ கிளம்புற நேரம் வந்தாச்சு. சோ மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்க ஜனனி. குட் பை, கீப் ஸ்மைலிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: MOP, MOP, 107.8 FM. Stay tuned. Stay tuned. Stay tuned.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று கலைச்சு வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
3: எனது வானொலி, எனது சமுதாயம், எனது பெருமை. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: இப்போது குமாரி நேகா ராஜகோபாலன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். அதற்கு பக்கவாத்தியமாக சாய் ரட்சித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், முதலாவதாக சித்தி விநாயகம் என்கிற முத்துசாமி தீட்சிதர் அருளிய கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ரூபகம்.

0: அருமலை, எனக்கு வந்து சாரி வேணும், கட்டிக்க சாரி இல்லை, போட்டு சட்டை இல்லை, எனக்கு எடுத்து கொடுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாம் கிழிஞ்சு போன சட்டை போட்டுக்கிறேன்னு கேட்குறாங்க, எனக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்குறேன். மருமலை,
1: ஐயோ இந்த கேள்வி தொலை தாங்க முடியல, இது ஏன் தான் என் உயிரை வாங்குதோ, வயசான காலத்தில் ஒரு ஓரம் போய் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, எதுக்கு உனக்கு காசு, புது புடவையை கட்டிக்கிட்டு எங்க போகணும் உனக்கு, எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல வேலை இருக்கு, நீயும் சேர்ந்து என் உயிரை வாங்காத, இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே போ.
2: என்ன ஆச்சுமா, ரோட்ல ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
0: எங்காச்சும் போலான்னுக்கிறேம்மா, எங்கள் வீட்டுக்காரி எல்லாமே எனக்கு கஷ்டமா, எங்கள் வீட்டுக்காரி இறந்துட்டாரு, செத்துட்டாரு, நான் என்ன செய்ய முடியும், மருமலை சாரி கேட்குறேன், சாரி எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டேன், அழுதுகிட்டு கிடக்கிறாரோ, எங்கேயாச்சும் ஓட்டு ஓட்டி வெளியே போ அப்படின்ட்டாம்மா, சிலமா போகிற ரோட்டுக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் போய் மறித்து போய் செத்து போகலான்னுக்கிறேன், ஒன்றுமே தெரியல எனக்கு, யாரும் எனக்கு உதவி செய்ய போகிறேன், எல்லாம் என் பிள்ளை இல்லை, என் புருஷனும் கிடையாது எனக்கு, யாருமே இல்லை, அதுதான் எங்கேயாச்சும் போகிறேன்.
2: கவலைப்படாதீங்கம்மா, நம்ம அரசாங்கம் உங்களை மாதிரி முதியோர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக கொடுத்துட்ருக்காங்க.
0: அப்படிங்களா, எனக்கு தெரியாதுங்க, 1000 ரூபாய் கவர்மெண்ட் சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேங்க, எனக்கு தெரியாது.

அது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு டூ வீலர்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, எப்பவுமே வந்து சிட்டியை கிளீனா வச்சுக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் அக்கறை எடுத்துக்கிறது நம்ம ஊர்ல தான். நிறைய பேர் வந்து அப்படியே குப்பையை ரோட்ல போட்டுருவாங்க, பேக்கெட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து துப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்துல இருக்கிறவங்க போறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன் திங் ஐ வுட் லைக் டு சே இஸ் தட் எல்லாரும் தயவு செஞ்சு கேரி சம் டிஷ்யூஸ் வித் யூ பீப்புள், ஆர் முடிஞ்ச வரைக்கும் ரோட்ல நிறைய இடத்துல குப்பை தொட்டி கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, அங்கங்க போயிட்டு ஜஸ்ட் அதை துப்புறதா இருக்கட்டும் இல்ல டிராப் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துட்டு ஜஸ்ட் டிராப் இட் அட் த பிளேசஸ் அந்த டஸ்ட்பின் இருக்கிற இடத்துலயோ இல்ல குப்பை தொட்டி இருக்கிற இடத்துலயோ போய் போடுங்க. நம்ம ஊரை நம்ம தான் கிளீனா வச்சுக்கோங்க.

0: முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, என்னை மறந்து எந்த நிழல் போனது.
1: நான் தான் உங்கள் கௌதம் பரத்வாஜ் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. கேளுங்க, நிறைய உங்களுக்காக நல்ல நல்ல ஷோஸ் எல்லாம் லைன் அப். அண்ட் ப்ளீஸ் டியூன் இன் டு எம்ஓபியின் சமுதாய வானொலி. தேங்க்யூ.
2: அடுத்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த அப்பன் அவதரித்த கதாமிரதம் என்கிற பாபநாச சிவன் இயற்றிய பாடல்.

0: கேளுங்க. எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
3: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
2: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
1: சிந்தியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: அடுத்ததாக தேவா ஜெகநாதா என்கிற கல்யாண வசந்தம் ராகத்தில் அமைந்த பாடல், கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது, தாளமாதி.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசெண்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான், என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நம்ம சிட்டியை வந்து நம்ம கிளீன் அண்ட் க்ரீனாக வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்தில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்கே போய் எவ்வளோ எவ்வளோ அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்கே போடாமல் நீட்டாக வச்சுக்கலாம், கிளீனாக வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் அ ஹாப்பியர் சென்னை. அவ என்ன

0: நேத்தி பர்த்டே பார்ட்டி எப்படி போச்சு?
1: நேத்தி நான் வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா கேக்கோட எனக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லி பண்ணாங்களே.
0: வீட்டுக்கு போன உடனே அம்மா இருந்தாங்களா? எப்படி?
1: ஆமா, எங்க அம்மா வீட்டுலதான் இருந்தாங்க.
0: அம்மாக்கு ஆபீஸ் போலையா?
1: இல்ல, எங்க அம்மாக்கு எப்பயுமே லீவ் தான், வீட்டுலதான் இருப்பாங்க எப்பயுமே.
0: உன் அம்மா வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க?
1: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து விடுவாங்க. அப்புறம் நான் திரும்பி போனதும் நான் கேக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு தருவாங்களே. எனக்கு ஸ்கூல்ல நோட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க.

0: பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆஃபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரி நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: அடுத்து பாகே ஜகஜன்னி என்கிற சுவாதி திருநாள் இயற்றிய கிருதி, ராகம் வாசஸ்பதி, தாளம் ஆதி.

0: They are singing song. Homemaker song. Sorry, Buck. Working woman song.
1: மாமியார் மாமனார் குழந்தைகள் கணவர் எல்லார் ஆசையும் பார்த்துக்கணும் ஒருவர் பசங்களோட ஸ்கூல் கணவரோட ஆபீஸ் மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம் சுடு சுடு சமையல் டிஃபன் பாக்ஸ் குடு குடு ஓட்டம் பஸ் ஸ்டாப்க்கு சிறு சிறு பாஸ் ஆபீஸ்ல படப்பட

0: குழந்தைகளை படி படின்னு வறுத்தெடுத்தா திரு திரு திருன்னு முடிப்பாங்க. மல மல மலன்னு வேலைய முடிக்க விறு விறு விறுன்னு ஓட்டம்.
1: சபாடா
2: இப்படி ஓடுற குடும்ப தலைவியா நீங்க? உங்க உடல் நலத்தை நீங்க பாத்துக்க வேண்டாமா? சத்தான உணவை சாப்பிடுங்க, சமத்தான குடும்ப தலைவியா இருங்க. பெண்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: நிறைவாக இல்லானா ராகம் பரஸ், ஏற்றியவர் ராமநாதபுரம் சீனிவாசய்யங்கார்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகான்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோட்டி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள்.
1: மதுர கானங்கள், மதுர கானங்கள்.
0: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்கள்

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.